நாதன் நாமம் நமசிவாயம். நமசிவாயத்தை நாம் மறக்கக்கூடாது. அதை மறக்காது இருந்தால் என்ன நடக்கும் என்பதை வாழ்ந்து காட்டிய வள்ளலார் கூறிய வார்த்தைகளிலேதான், அன்பு தேவா நீங்கள் கூறியபடி கண் இமை கூட, அந்த கண் இமைக்கிற கண் இமைக்கும் பொழுது என்று கூறுவோம், கண் கூட இமைப்பதை மறந்தாலும், பெற்றதாய் பிள்ளைகள் என்று எதை மறந்தாலும், அதை எதை நமச்சிவாயத்தை மறவேனே மறக்கக்கூடாது. தான் மறவேனே என்பதனால் தனக்கு ஏற்பட்ட நன்மைகள் அந்த நிலையை நீங்களும் மறக்கக்கூடாது என்று எங்களுக்கு போதித்தது போல் அந்த பாடலை பாடியிருக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய கருத்தின்படி நாங்கள் உலகத்திலே எதை மறந்தாலும் கடவுளை மறக்கக்கூடாது. நமசிவாயத்தை அவர் சைவம் என்றபடியால் நமசிவாயத்தை வணங்க வேண்டும், நமசிவாயத்தை மறக்க வேண்டும், மறக்க வேண்டாம் என்று கூறுவது போன்று ஏனைய மதங்களும் அல்லா என்று கூறுவதை மறக்க வேண்டாம், இயேசுவே என்பதை நீங்கள் கடவுளே என்று கூறு, ஆண்டவரே என்பதை மறக்க வேண்டாம். இப்படி அவர்கள் நல்ல வழியைத்தான் காட்டியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். வாழ்ந்தும் காட்டிய வேளையிலே அவர்களுக்கு கிடைத்த ஈடேற்றம் எங்களுக்கு அது ஒரு உண்மைப்படுத்தும் விடயமாக வருகின்றது. கண் முன்னே வாழ்ந்தவர்கள் இவர்கள். அதனால் ஆண்ட காலங்கள் பல கடந்து கண்ட சோதி எல்லாவற்றுக்கும் ஆரம்பம் மூலம் கல் தோன்றி மண் தோன்றி முள் தோன்றுக்கும் முன்பு தோன்றி என்றெல்லாம் கூறப்படுகின்ற இந்த நமசிவாயம் உலகத்தின் உயர்ந்த நிலையாக இருக்கின்றது கைலாய மலை. அதிலிருக்கு அதனுள்ளேதான் அவர் வசிக்கின்றார். அதை இன்று எத்தனை பேர் பார்ப்பதற்கு சென்று பார்க்க முடியாமல் பல கருத்துக்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அருவம் உருவம், அருவம் உருவம் என்றதுதான் அருவ உருவம், அரு உருவம் என்று கூறப்படும் உருவமற்றவர் உருவம் உள்ளவர் உருவமாகவே இருப்பவர் என்று எங்கள் மனதிலே தோன்றக்கூடிய வகையில் எங்கள் உள்ளத்துக்குள்ளேயே இருக்கின்றார் அவர். அவரை மறக்கக்கூடாது. கடவுள் என் உள்ளத்துக்குள் இருந்தால் கடவுள் என்னத்தை செய்வார் அடுத்தவர்களுக்கு என்பதை நாங்கள் எண்ணி பார்த்தால் நாங்களும் அதைத்தான் செய்வோம். வாடும் பயிர்களையெல்லாம் கண்டபோது வாடினேன், இன்னொரு உயிருக்காக தன் மனத்தை உருக்கியவர்கள், அப்படி வாழ்ந்தவர்கள், வேற்று விருப்பு விருப்பு இல்லாதவர்கள். அதனால்தான் ஆடைகளிலும் சரி தலைமுடிகளிலும் சரி ஒன்று ஜடையை வளர்த்திருப்பார்கள், இல்லை முட்டை போட்டிருப்பார்கள். நீட்டுவதும் அழிப்பதும் அழகான தலை சுருள் தேவையெல்லாம் இன்று எல்லோருக்கும் முட்டை தான். அதனால் அந்த மேனியையோ அல்லது பலப்படுத்துவதையோ மேனிக்கு வெளிப்புறத்தை அழகாக காட்சிப்படுத்துவதோ இந்த புற உலகங்களிலே கிடைக்கும் இன்ப துன்பங்களை நாங்கள் அனுபவித்து

0: விட உள்ள அன்பும் உள்ள தூய்மையும் வேண்டும் என்றுதான் இவர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். தூய்மையான இதயத்திலே தூய்மையான எண்ணங்கள் தானே மலரும், மலரும் தூய்மையான எண்ணம் கடவுள் செய்யும் செயல்கள் சிறப்பாக இருந்தால், அது ஜீவகாருண்யமாக இருந்தால் கடவுள் வாழ்ந்து காட்டியிருக்க. இந்த பாடல் தான் தேவா கேட்ட பாடல் என்று நான் எண்ணுகிறேன். இறை அருளினால் அந்த பாடல் எங்கள் நகரத்தில் கிடைத்து நாங்கள் எல்லோரும் இன்று ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையிலே பக்தி பலியிலே கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்த, இதில் எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லை, ஒரே நினைப்பு தான். அதற்காக ஆட வேண்டாம், பாட வேண்டாம், ஓட வேண்டாம், பணிபுரிய வேண்டாம் என்று கூறவில்லை. நினைப்பு, எங்கள் நினைவிலே நமசிவாயத்தை நாங்கள் மறவாது நினைத்துக் கொள்வோம். ஓய்வு நாளிலே ஆக குறைந்த ஓய்வு நாளிலே ஒரு தரமாவது ஒரு திரு புகழ் பாடுவாய் என்று கூட கூறப்பட்டிருக்கின்றது. மனமே என்றுதான் கூற, மக்களே என்று கூற, மனமே என்றுதான் மனத்துக்குத்தான் கூறுகிறார்கள். இதுவும் மக்களே நீங்கள் எல்லாம் ஜீவபெருமானை நினைத்துக் கொள்ளுங்கன்னு கூறவில்லை. அந்த இறைவனுடைய எண்ணத்தை, இறைவனுடைய நாமத்தை, இறைவனை மறக்கக்கூடாது. இதயம் என்பதுதான் நெஞ்சம், மறக்காது. அவரை நினைக்கும் பொழுது இதயத்திலே அவரை இருத்தி கொண்டு அவர் என்னுள்ளே இருக்கின்றார் என்றால் பார்ப்பதெல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கும்? இறைவன் இரண்டு கண் படைத்து, மூன்று கண் என்று கூறுவோம், இறைவனுக்கு உடம்பெல்லாம் கண் தான். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். எது நடந்தாலும் அவன் அன்றி அணுவும் அசையாது. அணு என்ற உலகத்திலே மிகச்சிறியது, அது கூட அசைவதென்றால் அவருக்கு தெரியாமலே அசைய முடியாது என்று அறிந்தவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இனிமையான அந்த பாடல், சிறப்பான பாடல். அந்த வேளையில் அன்புடன் திருமூலர் அவருடைய ஒரு பாடலை எங்கள் சரவணன் அவர்களும் பதிவிட்டிருக்கின்றார். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின் நடமாட கோயில் நம்பர்க்கு ஆங்கு ஆக நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று கோயில் படமாக கோயில் பகவர்க்கு அது ஆமே என்ற திருமூலருடைய மந்திரத்தை எழுதியிருக்கின்றார். இவர்களெல்லாம் தங்களை மறந்து, தன் வெளியே என்ன நடக்கின்றது என்பதை மறந்து உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கின்றது, உள்ளத்துக்குள்ளே உறையுளாக உறைகொள்வது இறைதான் என்று எண்ணிக்கொண்டு அதற்காக அதன்படி வாழ்ந்து அதற்கு தங்களை ஒப்புவித்தவர்கள். அவர்கள் கூட்டும் பாதையிலே நாங்கள் சென்றால் எங்களுக்கு எந்த விதமான தீங்கும் பெறாது. பிறவி பயனை நாங்கள் அடைந்து இந்த கர்ம வினைகளை நாங்கள் தீர்த்து அவரிடம் சென்று விடுவோம். இனிமையான இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இன்று வெள்ளிக்கிழமை தினந்தோறும் வருவது போல இன்றும் வராமல் வெள்ளிக்கிழமை தோறும் வரும் பக்தி வேளையிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வரவண்டிய தொலைபேசி இலக்கம் 647-8746-1 எந்த இடத்திலிருந்தாலும் பெறலாம். நீங்கள் வந்து உங்கள் உள்ள கருத்துக்களை பகிர்ந்து பேசி மகிழ்ந்து செல்லுங்கள். அன்பு உறவுகளே,
1: நாடி வருவதெது பாப புண்ணியம் அல்லாது, நாம் அறையில் அணியும் கோவணமும் வராது.
0: நன்றாக கேட்டு பாருங்கள்.

இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் பக்தியை கொண்டாடுவோம், பக்தி கொண்டாடுவோம் நிகழ்ச்சி. நாங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் கேட்டு மக்களெல்லாம் என்ற உறவுகளை கலந்து சிறப்பிக்கலாம். உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பெற்ற அனுபவங்களையும் எண்ணி நாங்களும் அதை பின்பற்றும் வாய்ப்பிலே நீங்கள் வந்து கூறும்போது அந்த தகவல்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டு எங்களையும் நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம். எங்களுக்கு என்ன நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, இதிலிருந்து நாங்கள் விடுபட நாங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆதலால் வாருங்கள், இணையங்கள் எங்களோடு இணைந்து கொண்டு பக்தியை

0: பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம்.
1: பக்தி கொண்டாடுவோம் என்ற நிகழ்விலே தேவா அவர்கள் கலந்து பல அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து சென்ற வேளையிலே வள்ளலார் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழியிலே செல்லும் பாதையை எப்படி நாங்கள் அணுக வேண்டும் என்ற வேளையிலே அவர் கூறிய வார்த்தைகளோடு அடங்கிய ஒரு அற்புதமான உண்மை நிலையை உணரக்கூடிய வகையில் ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். எதை மறந்தாலும் நமசிவாயத்தை மறக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை எங்களுக்கு அந்த பாடல் தந்து சென்றது. நாங்களும் நமசிவாயத்தை மறக்காமல் நாங்கள் என்றும் நினைத்து கொண்டிருந்தால் அனுகூலமாக இருக்கும் என்ற தெரியும் வேளையிலே அன்புடன் ஜாமிர்க பயமின் சரவணன் அவர்களும் வந்து ஆலயங்களின் விடயங்களை கூறி ஆங்காங்கு இருக்கும் ஆலயங்கள் ஆலயமணி உற்சவங்களை பற்றி எல்லாம் பேசி மகிழ்ந்த வேளையிலே ஒரு பாடல் தந்திருந்தால் சூலமங்கலம் சகோதரிகளினுடைய குரலிலே ஒலித்த ஒரு பாடல் ஆடுகின்றானடி தில்லையிலே என்ற ஒரு பாடல். ஏடு தந்தானடி தில்லையிலே அது வேறு பாடல் என்றும் இந்த பாடலையும் கேட்போம் என்று கூறினார். தில்லையிலே ஆடுகின்றான் எங்கள் தில்லையம்பலத்து பேரரசரான சிவபெருமான் தில்லை நாதர் தில்லையம்பல நடராஜர் என்றெல்லாம் கூறுகின்றான். அன்று தொட்டு இன்று வரை அந்த பாடலை கேட்டு மகளும் புனிதமான புண்ணிய பூமி தில்லையிலே அவரை பற்றிய ஒரு பாடலை சூலமங்கலம் சகோதரிகள் குரலிலே கேட்போமா? சரவணன் உங்களோடு நாங்களும்

மகிழக்கூடியதாக இருந்தது அந்த உறவுகளே. எங்களுடைய ஒலி சற்று தடையாக இருக்கின்றது, இல்லை இப்பொழுது சரியாக இருக்கின்றது என்று எண்ணுகிறேன். ஆடுகின்றான் அடி தில்லையிலே, தில்லையிலே ஆடுகின்றான். ஆனால் அன்று எத்தனை ஆண்டுகளாக யுகங்களாக ஆடிக்கொண்டே இருக்கின்றான். ஏனென்றால் இந்த பூமி சுழன்று கொண்டே இருக்கின்றது அவன் ஆடுவதனால் தான் என்ற கருத்தையும் கூறுகின்றது. அவன் மட்டும் ஆடுகிறான், சந்திரன் அவர் பிரைச்சந்திரன் அவர் முடியிலே இருக்கின்றது என்று கூறினால் அதுவும் ஆடுகின்றது. அதன் உள்ளிருந்து வெளியே பாயும் கங்கை நதியும் ஆடுகின்றது, கையிலே இருக்கும் சூலமும் ஆடுகின்றது. எத்தனை ஆட்டங்களை எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கும் அவர் ஆட்டங்கள் எல்லாம் அனுகூலமாகத்தான் இந்த ஆன்மாக்களுக்கு கிடைக்கும், அனுகூலம் பெறும். அனுகூலத்தை பெறும் வகையிலே தான் அவன் ஆடிக்கொண்டிருக்கின்றான் என்று அற்புதமாக அவன் ஆட்டத்தை பற்றி அங்கே மிகவும் முக்கியமாக பிட்டுக்கு இந்த மண்ணை படைத்தவன் மண்ணுக்காக அவன் பணிபுரிந்து மன்னிடம் பிரம்படியை கூட பெற்றிருக்கின்றான். அதுவும் அவன் கேட்டுக்கொண்ட கூலி புட்டு, அந்த புட்டிலேயும் நல்ல புட்டல்ல உதிர்ந்து போன புட்டு தான் எனக்கு வேண்டும் என்று கூலி பேசியவர் சம்மண செல்வி அம்மாவிடம். அந்த அன்னை தன்னுடைய கடனை மன்னனுக்கு செலுத்த முடியவில்லை, அந்த அணையடைக்கும் கடமை தனக்கு யாரும் இல்லையோண்டோ, இவர் கூலிக்காரனாக வந்து அந்த ஆட்டத்தை ஆடியதெல்லாம் அவருடைய திருவிளையாடல் என்று கூறப்படுகின்றது. அன்பு உறவுகளே, இங்கே சிதம்பரம் தேரெல்லாம் ஆடுகின்றது, இது என் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கும். இந்த வேளையில் இனிமையான அந்த பாடலை கேட்டோம், கேட்டு மகிழ்ந்தோம். அன்பு சரவணா, நீங்கள் கேட்ட பாடலாக சூலமங்கலம் சகோதரிகள் சிறப்பாக பக்தியோடு உள்ள அன்போடு பாடி தந்தார்கள் அந்த பாடலை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பக்தி வேளையில் இறைவனை பற்றிய சிந்தனையோடு வரும் பாடல்களை, இந்த பாடல்கள் எல்லாம் எங்களை கொண்டு வந்து எங்களை ஆளாக்கும் வண்ணம், எங்கள் துன்பங்களை போக்கும் வண்ணம், இன்பங்கள் பெருக வைக்கும் இன்பம் என்று கூறும் பொழுது இறை இன்பம் பெறும் வகையிலே வரும் பாடல்களாக ஒலிக்கின்றது என் உறவுகளே. அதனால் நாங்கள் பக்தி கொண்டாடுவோம், எதை மறந்தாலும் நமசிவாயத்தை மறக்காமல், இறை சிந்தனையை மறக்காமல் இருக்க வேண்டும். அவரவரும் தங்கள் தங்கள் சமுதாயத்தில் தங்கள் தங்கள் பாதை நலமாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொருவர் நன்குணர்ந்தவர்கள் இறைவனோடு இரண்டர கலந்தவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதுகள் மதமாக இது சமயமாக ஏற்பட்டு சமயத்துக்கேற்ற ஆலோசனைகளும் நல்வழிகளும் காட்டும் பொழுது அவை ஒரு மார்க்கமாக வருகின்றது. அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில் எந்த விதமான ஐயமும் தேவையில்லை, சந்தேகம் தேவையில்லை, நான் பெறுது நீ பெறுது என்று எண்ண தேவையில்லை. எல்லா மதங்களும் சமமான மதங்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் சம்மதம் என்ற வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சம மதம் என்று கூறும் பொழுது சம மதங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று சமமான மதங்கள் தான் என்று, அந்த சானாவுக்கு பக்கத்திலே உள்ள மானாவுக்கு மேலே ஒரு பொட்டு வைத்து விட்டால் மதமும் சம் மதம் என்று வந்தது. சம மதம் என்பதற்கு அந்த இரண்டாவது மானாவுக்கு ஒரு பொட்டு வைத்து விட்டால் திலகம் மட்டுமே எவ்வளோ அழகாக இருக்கும். சம்மதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் மதத்தை நாங்கள் பின்பற்றும் வேளையிலே அடுத்தவருடைய மதங்களையும் அரவணைத்து கொண்டு நாங்கள் வழிநடக்க வேண்டும். மதம் கொண்டு மத போராட்டங்களை ஏற்படுத்தாமல் மதமும் சம்மதமும் எல்லாம் நல்வழியைத்தான் காட்டுக. அன்பு கருணை சாந்தம் பண்பு பாரம்பரியத்தை தான் மனிதனேயே மரம் என்றுதான் கூறுகின்றது. இந்த வழியை எனது கரத்தில் ஒரு பாடல், நான் விரும்பிய பாடல். இந்த பாடலை வைத்து என்னுடைய கலை உலகில் பல விடயங்களை செய்திருக்கின்றேன். கேட்போமா அந்த பாடலை?

இதைத்தானே வள்ளலாரும் கூறினார், நாளும் நான் எதை மறந்தாலும் நமசிவாயத்தை மறக்க மாட்டேன் என்று. இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் கூட சித்தம் எல்லாம் சிவமயமே என்றுதான் கூறுகின்றார். உட்கருத்து பொதிந்த அந்த பாடல் எவ்வளவு அற்புதமாக எடுத்து செல்லுகிறது உண்மையை. சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயம், எங்கள் எண்ணம், எங்கள் மொழி, எங்கள் மொழியிலே அல்ல, எங்கள் நினைவிலே இருக்கின்ற சிந்தனையிலே உள்ளதெல்லாம் சிவமயமாகத்தான் இருக்கும். எல்லாவற்றையும் சிவமயமாக நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே வேற்றுமைகள், உயர்வு, தாழ்வுகள் எதுவும் தோன்றாது. எல்லாம் ஒன்றாகத்தான் எங்களுக்கு தோன்றும். அதுதான் மனித நேயமும் அறமும் சேவை. அதனால்தான் இன்னும் ஒரு ஞானி கூறியிருக்கின்றார், ஆங்கிலத்திலே அவர் கூறியிருந்தார், அதை தமிழ் படுத்தி பார்த்தினால், எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டுமா, எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டுமா, ஒருவரையும் துன்புறுத்தக்கூடாதாம், எப்பொழுதும் அன்பு நேசித்து சேவை செய்யும் நிலை, அந்த எல்லோருக்கும் அந்த சேவையை செய்ய, உயர்வு தாழ்வு பாராமல் சேவை செய்ய வேண்டும் என்று கூறப்படுகின்றது. இது சிவனே நம் மனித நேயம், சிவநேயம். அந்த சிவன் எங்கே இருக்கின்றார் என்று கேட்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான பாடல்கள் மூலம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றது சமயங்கள்.

பவசாகரத்திலே கடந்து தவியா விதத்திலே தவிக்கும் வேளையில் பக்தியை கொண்டாடுவோம், சிவநாமத்தை நினைப்போம் என்றதுக்கு இணங்க ஏனைய மதங்கள் அந்த மதங்களும் அதைத்தானே கூறுவது. இறைவனை நாடுங்கள், இறைவனிடம் கேளுங்கள், தரப்படும் என்றுதான் கூறப்படுகின்றது என் உறவுகளே. அவர் எங்கே இருக்கின்றார் என்பதற்கு நல்லதோர் பதிலான ஒரு பாடல், அந்த பாடலும் எனக்கு வர இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கின்றோம். உள்ளத்திலே இருக்கின்றார் இறைவன், உள்ளத்தில் தான் இறைவன் அமைந்திருக்கின்றது. எங்களை உடம்பு என்ற கோவிலுக்குள்ளே உள்ளத்தில் என்ற கருவறையாக எங்கள் இதயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்தான் இருக்கின்றார். எவ்வளவு தூரம் இதயம், இந்த எஞ்சான் உடம்புக்கு இதயம் மிகவும் பிரதானம். இந்த இதயம் எப்படி இருக்க வேண்டும், அதனால் தானே இப்பொழுது இதய அழுத்தம், இதய அறுவை சிகிச்சைகள் என்றெல்லாம் எத்தனை செய்தாலும் ஓடும் இதயத்தை ஒழுங்காக ஓடி நிறுத்தும் வேளையிலே நிறுத்தி இறைபக்தியோடு இறைவனோடு இயற்கையோடு கலந்து கொள்வதற்காக படைக்கப்பட்ட இதயம் இடைநிறுத்தப்பட்டு எத்தனை பழுது பார்க்கப்பட்டு எப்படியெல்லாம் ஓடுகிறது, எப்படித்தான் இருந்தாலும் இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சுத்தமான இடத்திலே தான் இறைவன் வாழ்வார். இறைவன் என்றால் சுத்தம். இங்கே அது உள்ளத்திலே இருக்கும்போது இதை விட்டு நாங்கள் உலகெல்லாம் தேடுகிறோமே, இருக்கிற இடம் எங்கே இருக்கு, நீ எங்கெல்லாம் தேடுகின்றாய் என்றதை நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையிலே ஒரு பாடல் கேட்போமா? மனித தமிழ் வானொலியின் பக்தி வேளையிலே நேரம் சரியாக 12:48 கனடாவில் காட்டும் பொழுது ஈழ மணித்திரு நாட்டிலும் பாரதத்தின் தென் அகத்திலும் 10:18 என்று காட்டுகின்றது இரவு வேளை. இரவும் பகலுமாக இந்த உலக மாற்றம் வருவதற்கு இறைவரின் ஆட்டத்திலே தான் இருக்கின்ற ஆடுகின்றார், ஆடுவதிலே தான் இந்த பூமி சுற்றுகின்றது. அவருடைய ஆட்டம் சக்தியோடு இணைந்து ஆடும் வேளையிலும் தனிமையிலே ஆடும் வேளையிலும் அந்த சக்தி இங்கே பரவப்பட்டு இந்த பூமி ஆடுகின்றது. கோலங்கள் சுத்துகின்றன, காலங்கள் மாறுகின்றன, அதை வைத்துத்தான் கணிக்கின்றார்கள் சோதிடர்கள். சாதாரணமாக இப்பருக்கு இவர்கள் சோத்திடர்கள், சோத்துக்கு இடர்பட்டு அதை ஒரு தொழிலாக எங்களுக்கு செய்கின்றார்கள். எல்லோரையும் நம்ப சொல்லி கூறுவோம், எங்களுடைய உள்ளம் கூறுகின்றது சாத்திரத்தை. நான் செய்தது நல்லதென்றால் நன்மை தானே எனக்கு நடக்கும், எனக்கு எல்லாம் துன்பங்கள் ஏற்படுது என்றால் என்னுடைய உள்ளம் சொல்ற, நீ முன்பு தீவினைகளை புரிந்திருக்கின்றாய், அதனால் தான் வருகின்றது நல்வினையை செய், நீ மாறிப்போவாய் என்று. அதனால் உள்ளத்திலே இறைவன் இருக்க உலகமெல்லாம் தேடும். எங்களுக்கு இந்த பாடல் அற்புதமாக கூறுகின்றது. நல்ல கருத்து எங்கே கேட்போமா?

0: தங்கமே.
1: எளிமையான இந்த பாடல் கூட என்ன கூறுகின்றதுனால், இருக்கும் இடம் எங்கள் உள்ளம் இறைவன், உள்ளம் இருக்கின்ற இறைவன் இருக்கின்ற உள்ளம் எதை செய்யும், நல்லதைத்தான் செய்யும். ஆனால் இங்கே முகத்திலே அன்பை காட்டி நெஞ்சிலே நெஞ்சை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். நல்லவன் போல் நடிப்பார்கள் என்று கூறுகின்றார்கள். அவர்கள் இரண்டினால் அர்த்த வார்த்தை என்று அவர்களுடைய உள்ளத்தில் இருப்பாரா இறைவன்? இல்லை, அவரை காணவில்லை என்று தேடுகிறார்கள். இப்பொழுது எல்லாம் இறைவனை கூட எத்தனையோ வகையாக தேடுவதற்காக புதிய புதிய ஊடகங்கள், புதிய புதிய ஊடரப்புகள், புதிய புதிய உத்திகளை காண்கிறார்கள். அத்தனையும் இறைவனை நம்பி வரவில்லை. இறைவனை காட்டி எப்படி பணங்களை சேர்ப்பது என்றுதான் அவர்கள் செய்கின்றார்கள். அதை அங்கே எல்லாம் அவர்களுடைய உள்ளத்திலே உண்மையிலேயே கடவுள் இருக்க மாட்டார் என்பதை அழகாக எடுத்து கூறுகின்றது. யார் யார் உள்ளத்தில் இருப்பார்கள் என்றும் இந்த பாடல் அழகாக கூறுகின்றது. அதனால் இறைவன் இருப்பது எங்கள் உள்ளம். ஆலயம் என்று ஒன்று இருந்தால் அதன் அருகே உள்ளவர்கள் எவ்வளவு தூரம் பண்புகளை கடைபிடிப்பார்கள்? முன்பு இன்ப இப்பொழுது அல்ல, ஆலயத்தை வைத்து பிழைப்பு தேடுபவர்களும் இருக்கின்றார்கள். அது ஒரு உரம் இருக்க, ஆலயம் இருக்கும் இடத்தில் எவ்வளவு சுத்தமாக நாங்கள் ஆலயத்துக்கு செல்லும்போது எவ்வளவு சுத்தமாக போகின்றோம், எவ்வளவு சுத்தமான எண்ணத்தோடு போகின்றோம். அப்படி இருக்கும் உள்ளத்திலே உண்மையிலே இறைவன் அப்ப சென்றுபட்டு வந்து அந்த உள்ளத்திலே கள்ளங்களையும் பஞ்சமா பாதகங்களை எண்ணி சுமந்து கொண்டிருந்தால் அங்கே இருப்பாரா இறைவன்? இல்லை, அங்கே உன்னால் காண முடியுமா? இல்லை. நாங்கள் எவ்வளவு தூரம் மற்றவர்களுக்கு சேவை செய்து அன்பு பாராட்டி தொண்டு செய்து கொண்டிருக்கின்றோமோ, அவர்களுடைய எவ்வளவு மலர்கின்றதோ அந்த உள்ளங்களில் எல்லாம் இறைவன் இருக்கின்றான் என்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதனால் தான் எங்களுடைய ஆன்மீகத்திலே, எங்களுடைய இந்து சமயத்திலே உள்ள எங்களுடைய சிவ நடிகார்கள் என்று அடியார்களை காட்டியிருக்கின்றது. நாயன்மார்கள் என்று சிறு வயது, வாலிப வயது, முது வயது எல்லாம் காட்டியிருக்கின்றார்கள். குழந்தையாக, இளைஞனாக, அறிஞனாக, முதியவராக, நம்பிக்கையற்ற உள்ளத்தோடு இருந்தவராக எல்லாம் காட்டி இந்த வாழ்க்கை பயணத்தை காட்டியிருந்தார். மூன்று வயதிலே முத்து நிலையை அடைகின்றார் திருஞான சம்பந்தர். இளம்பராயத்திலே வாலிபனாக வந்து நல்ல தோழனாக வந்து அவர் முத்து நிலையை அடைகின்றார். அறிஞனாக, படித்தவராக, இலக்கிய இலக்கணம் தெரிந்தவராக வந்த மாணிக்கவாசகர் அவர்கள், அதைவிட இருமணம் கொண்டு நம்பிக்கை நம்பிக்கையினும் அற்றவர் என்று தன் வாழ்நாளை கழித்து முதுமை அடைந்தும் காண முடியாத முதுமை அடையும் வரை இருந்தவர் எங்களுடைய திருநாவுக்கரசு நாயனார். இது நால் வகை, நான்கு படிகள் இறைவனை காண்பதற்கு இப்படியெல்லாம் இருக்கின்றது. இவர்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் இறைவர் இருக்கின்றார்கள், தெரியாமல் அலைந்தார்கள் உழைந்தார்கள் என்ற உறவு. ஆனால் இவற்றையெல்லாம் படிக்கும் போது நாங்கள் உணர்ந்து கொண்டு அப்படி நடக்கின்றோம் என்றால், இல்லை சாதாரண வீட்டிலே கூட இந்த குணங்களை இறைவன் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் வண்ணம் அடுத்தவரின் உள்ளத்திலும் இறைவன் இருக்கின்றான் என்ற எண்ணம் கொண்டு வாழ்பவர்கள் மிக குறைவுதானே அன்பு உறவுகளே. காலங்காலமாக அலைந்தும் கடைசியாக வயது போற நேரத்தில் தான் இறைவனை எண்ணி இருக்கின்றார்கள் பலர், இறைவனை கண்டிருக்கின்றார்கள் பலர். அதற்குரிய வழியிலே தான் என்னுடைய புராணங்கள் இதிகாசங்கள் அத்தனையும் கூறிக்கொண்டு செல்கின்றது. இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சி. உள்ள தூய்மை சிந்தை, எங்களுடைய சிந்தனையில் எப்பொழுதும் இறை சிந்தனை இருக்க வேண்டும். இறைவனை மறக்கக்கூடாது, நமச்சிவாயத்தை மறக்கக்கூடாது என்றெல்லாம் கூறி எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு பாடல், ஆடல்கள் பாடல்கள் இலக்கியங்கள் எழுத்துக்கள் அறிவுகளாளர் உணராததை இவற்றையெல்லாம் இணைத்து வரும் கலைகளுக்குள்ளே ஒரு கலை ஆடல் கலை. எங்களுக்கு எத்தனையோ விடயங்களை அறிவுறுத்தல், எங்களுக்கு சிந்திக்க, எங்கள் ஆன்மாவை சீர்திருத்துவதற்காக ஆடல் மூலம் பல திருவிளையாடல்களை செய்திருக்கின்றார். அதில் ஒரு விளையாடலாக ஒரு பெண்ணுடன், அந்த பெண்ணை அவருடைய விருப்பத்தை கேட்டு அவருக்கு முத்துநிலை கொடுத்து அருள் பெற்று அடியவர்களுக்குள் பெண்ணடியார்களாக வந்த ஒருவர் எங்களுடைய காரைக்கால் அம்மையார் அவர்கள். அந்த காரைக்கால் அம்மையார் இறை பக்தியிலே மிகவும் சிறந்தவர். அவருக்கு கிடைத்த வாழ்க்கை எப்படி, இறுதியிலே அவருக்கு கிடைத்தது எப்படி என்பதை அறியும் வண்ணம் அவர் நேரடியாக இறைவனும் இறைவியும் திருநடனம் புரிவதைக் கண்டு மனம் மகிழ்ந்து பாடி தன் உள்ளத்திலே அவர்கள் இருக்கின்றார் என்று அவர் இரண்டற கலந்தவர் ஜோதியிலே. அவர் பாடிய பாடல், அவரை பற்றி வந்த திரைப்படத்து பாடல் மூன்று கரத்தில் இருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த பாடல், கேட்போமா அந்த பாடலை? அந்த பாடலை கேட்கும் வேளையிலும் எங்களை அறியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். மிகவும் சிறப்பான ஒரு பாடல் ஆடலோடு வருகின்றது.

நடமிடுவாய் இறைவா. உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி, உன் தமிழமுதை படித்த நான்

0: அற்புதமான இந்த பாடலை கேட்கும் வேளையிலே இந்த உலகம் அசைந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகம் அசைந்து கொள்ளும் வேளையிலே ஒலிகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஒலி என்பது என்ன? இசைதான். ஒவ்வொரு ஒலியும் இசைதான் என்பதை தெரியக்கூடியதாக இருக்கின்றது அன்பு உறவுகளே. அதனால்தான் இசையை முத்தமிழும் சிறப்பென்று கூறி அந்த முத்தமிழிலே மக்கள் மனத்தை இலகுவாக அடையக்கூடிய இசையை தேர்ந்தெடுத்தார்கள். இசையால் வசமாக இதயம் எது?
1: பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
0: பணிவோடு நின்று திருநீறு அணிந்து பக்தி கொண்டாடுவோம். அந்த சமயங்களுக்குள்ளே எங்களுக்கு சமய சின்னங்கள் இருக்கின்றன, அடையாளங்கள் இருக்கின்றன. அவற்றை தரித்து கொண்டு பக்தியை கொண்டாடாமல் விபூதி குறிகைகளை அணிந்து கொண்டு சந்தன குங்குமங்களை புரிந்து கொண்டு காவி உடை உடுத்து தலையை முடியலை என ஜடையை எல்லாம் வளர்த்து அப்படியெல்லாம் எத்தனை இருக்கின்றது. இவையெல்லாம் சின்னங்கள் தான். ஆனால் அந்த சின்னங்களுக்குள்ளே அமைந்துள்ள உடலுக்குள்ளே உள்ள சிந்தை, அந்த இதயத்திலே இறை நம்பிக்கை இல்லை என்றால் இவையெல்லாம் வேடம் என்று தெரிந்துவிடும், வேஷம். அதனால் இவை தேவையில்லை, இவை தேவையில்லை. சிந்தனை மட்டும் இறைவா என்ற எண்ணம் மனதிலே எப்பொழுதும் இருக்கும் பொழுது பாருங்கள். அநேகமான என்னுடைய நண்பர்களையும் பார்த்திருக்கின்றேன், பெரியவர்களையும் பார்த்திருக்கின்றேன். அவர்கள் விடும் மூச்சு தூக்கத்தால் எழும்பும் பொழுது, ஒரு பெருமூச்சு விடும் பொழுது கூட இறைவா என்று தங்களுக்கு விருப்பமான ஒரு கடவுளின் உருவத்தின் பெயரை கூறு. அமுருகா என்பார்கள், அம்பாள் என்பார்கள், இயேசுவை என்பார்கள், அல்லா என்பார்கள், புத்தா என்பார்கள். அந்த வாழ்ந்து காட்டியவர்களுடைய பெயரையும் கூறுகின்றார்கள் என்றால் அவர்கள் வையத்துள் வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டு வணங்கப்படுகின்றார்கள் என்று அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்ததினால். இனிமையான இந்த வேளையில் இன்னும் ஒரு பாடல் இறைவரை பற்றி அழகாக ஒரு குடும்பமாக நினைத்து கொண்டு அந்த குடும்பங்கள் எல்லாம் ஒரு தலைவன் இருப்பான் தானே என்பதை எடுத்துக் கூறும் வகையிலே இசையால் எங்களுக்கு புரிய வைக்கின்ற பாடல் ஒன்று. அந்த பாடலை இன்று பக்தி வேளையிலே கேட்போம். முனையல் தமிழ் வானொலியின் பகல் வேளை 1:08 என்று காட்டுகின்றது அன்பு உறவுகளே. ஈழமணித்துறை நாட்டிலும் தாயகத்தின் தென்னகத்திலும் இப்பொழுது 10:38 என்று காட்டுகின்றது. எங்கே இந்த பாடலை ஒரு தடவை கேட்போம். இதில் என்ன கூறுகின்றது? இறைவன் எப்படிப்பட்டவர், என்ன செய்பவர், என்ன இறைவன் என்றால் யார் என்று கூறும் வகையிலே ஒரு பாடல்.
2: இப்படி எல்லாம் வேடிக்கையாக விளையாடுவதுதான் அவரின்
3: திருவிளையாடல்.
4: அப்பா, ஆத்திரத்தில் அவசரப்பட்டு விட்டேன், என்னை மன்னியுங்கள்.
3: பாதகமில்லை, பழத்தின் காரணமாக நீ இங்கு வந்து நின்றதால் இன்று முதல் இந்த இடம் பழம் நீ என்று உன் பெயரிலேயே ஒரு புண்ணிய ஸ்தலமாக விளங்கட்டும்.
2: அத்துடன் மட்டுமல்லாம், நீ கோபமாக வந்த குன்றின் மேல் நின்றதா, இன்று முதல் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக குவலையத்தோர் வழிபடட்டும்.
4: நல்லறம் புரியுங்கள்.
3: நலமடைவாயார்.
2: மகாதேவ, மகாதேவா. முருகா, நீ இப்போது அம்மையப்பனோடு காட்சி தருவது மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. இதை விடுத்து தனியாக நின்றாயே, எங்கே நான் எழுதிய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற பாட்டுக்கு உயிர் இல்லாமல் போய்விடுவோம் என்று எண்ணினேன். அதற்கு உயிர் கொடுத்த வேலவா, உன்னை என் மனமாற வாழ்த்துகிறேன்.
3: தமிழ் மூதாட்சியே, தரணியெல்லாம் மொழிக்கு தனிப்பெரும் தொண்டு செய்த தன்னலவற்ற தாயே, தமிழே, தமிழின் அமுதமே, வாழ்க உன் தொண்டு. உலகில் நல்லறம் அல்லாதது என்ன?
2: இல்லறம் அல்லது நல்லறம் என்று.
5: நன்றி புகந்தனே. நன்றி என்பது என்ன?
2: ஆலயம் தொழுவது சாலவும் நன்று.
3: அபாயம் நீங்க ஒரு வழி சொல்.
2: சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே.
5: உலகில் அனைத்தும் கற்றது யார்?
2: தேவி, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு.
3: எம்மை பாடிய நூல்களை வரிசைப்படுத்தி யாவரும் உணரும்படி சொல்.
2: தேவர் குரலும் திருநான்மறை முடிவும், மூவர் தமிழும் முனிமொழியும், கோவை திருவாசகமும், திருமூல சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர்வு.
5: பேருடன் கெடுவது,
2: ஊருடன் பகிக்கின்,
3: கண்ணற போற்றுவது,
2: எண்ணும் எழுத்தும்.
5: இனி நீ வேண்டுவது
2: பிறவாமை வேண்டும்,
3: மீண்டும் பிறந்தால்
2: ஐயனே உன்னை என்றும் மறவாமை வேண்டும்.
3: மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி. அவ்வையே சொற்றமிழால் எம்மை பாடுகிறேன்.

0: ஆஹா, அவ்வையே, உனது தமிழும் சுவையும் குரலும் இனிமையும் சொல்லும் பொருளும் கருத்தின் ஆழமும் கண்டு களிப்படைந்தோம். வாழ்கனின் புலம்
1: 1, 2, 3, 4, 5, 6 என இறைவனை வரிசைப்படுத்தி பாடு. 1

0: முடிவில் எல்லாம் அவனானவன் என்று கூறப்படுகின்றது. எல்லாம் இறைவன் ஆனவன், ஒன்று இரண்டு மூன்று இல்லை, எத்தனையாக எந்த பக்கத்தில் எங்கே பார்த்தாலும் முத்தமிழும் அடங்கி இருக்கின்றது. அங்கே முத்தமிழிலும் அடங்கி இருக்கின்றான், இசையில் இருக்கின்றான் இறைவன், ஒளியில் இருக்கின்றான், ஒளியில் இருக்கின்றான், காற்றிலே இருக்கின்றான், இந்த பஞ்சபூதங்களிலே பஞ்சபூதங்கள் அத்தனையிலும் இருக்கின்றான் என்று கூறும் வேளையில் இந்த ஆன்மாவில் இருக்க மாட்டானா? இப்படி எல்லா இடத்திலும் உறைந்திருக்கும் அந்த இறைவனை இந்த ஆன்மா ஏன் சிந்திக்கக்கூடாது? ஏன் மறக்க வேண்டும்? மறவாதிருங்கள், அதை எங்கே இருப்பது என்று தேட வேண்டாம் என்று கூறும் வகையிலே நாங்கள் பாடல்கள் பலவற்றை கேட்டிருக்கின்றோம். எங்கள் இதிகாசங்கள் நன்னூல்கள் எல்லாம் இறைவனை பற்றி கூறாது இல்லை, அவனை பற்றி எடுத்து இயம்பாத நூல்கள் எதுவுமே இல்லை. மூத அறிஞர்கள் ஞாபக சிந்திலே அமைந்திருக்க என்ன, அதாவது இந்த உண்மைகளை எடுத்து உரைக்கும் சிற்பங்கள் ஓவியங்கள் அத்தனையும் அவனின் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கும் வேளையில் நாம் ஏன் சொல்லக்கூடாது சிவமயம் நம சிவாயம் என்று ஏன் சொல்லக்கூடாது என்ற உண்மையான கருத்துக்களை நாங்கள் புரியக்கூடியதாக இருக்கின்றதா என்று உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை எங்களுக்காக மொன்றியல் தமிழ் வானொலி 2 மணி நேரத்தை வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்கி கொடுத்திருக்கின்றது பக்தி வேளையாக. அதை நாங்கள் அனைவரும் இணைந்து சிறப்பித்து அந்த பக்தி என்றால் என்ன, பக்தியால் என்ன நடக்கும், ஏன் நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று உணர்வதற்கு ஏற்ற ஒரு சந்தர்ப்பத்தை சந்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றியை கூறிக்கொள்வோம்.
1: பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி உண்டாகுவோம். பரிவு கொண்டு

பாடி நோய்களாலே மெலியவும் அமுதம் வாயில் ஏகிடாமல் ஒழுகிட வகையிலாது சேகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி வேத கணமதி நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமது

0: அதிகாரம்
1: எங்கே எங்கே என்று எல்லாவற்றையும் கேட்கும் வேளையில் தெய்வம் எங்கே என்றும் கேட்கத்தானே வேண்டும். அநேகருடைய கேள்வி அதுதான். இவையெல்லாம் இருக்கின்றது, ஆனால் எங்கே போகும் என்று தெரியாது. ஆனால் எங்கே போக வேண்டுமோ, அங்கே போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாது. அது எங்கே இருக்கின்றது என்பது தெரியாது. தெரியாமல் நாங்கள் இத்தனை கடமைகளை உறுதியென்று எடுத்துக்கொண்டு செய்கின்றோம், ஆடம்பரமாக செய்கின்றோம், ஆணவத்தோடு செய்கின்றோம், அகம்பாவத்தோடு செய்கின்றோம், அமைதியாகவும் புரிகின்றோம். ஆனால் அந்த தெய்வம் என்றது எங்கே இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள மறக்கின்றோம். அவரை எப்படி தேட வேண்டும் என்பதை நினைக்காமல் நாங்கள் வெளியுலகத்துக்குத்தான் நினைக்கின்றோம், துதிக்கின்றோம் என்று காட்டுகின்றோம். அப்படி காட்டினால் கிடைக்காது, தேவையில்லை. மலை அளவு சுவாமிக்கு ஒரு தினை அளவு புஷ்பம் போட்டாலும் அவருக்கு புரியும், அவரை நாங்கள் நினைவது போல் தான் இருக்கும். அடுத்தவர்களுக்கெல்லாம் ஆடம்பரமாக காட்ட வேண்டும், காட்டினால் அருளனுக்கு பெரிதாக கிடைக்கும். இன்றைய உலகம் அப்படி வந்துவிட்டது, அப்படி ஆக்கிவிட்டார்கள். அந்த சமயத்தை பின்பற்றி தங்களை வளர்க்க எண்ணுபவர்களால் அவை ஒன்றும் தேவையில்லை, எங்களுக்கு தேவையே இல்லை. பழைய இதிகாசங்கள் புராணங்களை எடுத்துக்கொண்டால் இப்படி எல்லாம் இல்லை, நினைவுதான் முக்கியம். அந்த வகையிலே இந்த தெய்வம் இருப்பது எங்கே என்ற கருத்துக்கு ஒரு பாடலை கடந்த வாரமும் பக்தி வேளையிலே கேட்டோம் என்பது உறவுகளே. இன்றும் அந்த பாடலை இன்னொரு தடவை கேட்போமா? இறைவனை எப்படி காண்பது, எங்கே இருக்கின்றார், அதுக்கு எப்படி அதற்கு வழி இருக்கின்றது என்பதை நாங்கள் எடுத்து சீர்தூக்கி பார்க்கும் வண்ணம் இந்த பாடலும் இருக்கின்றது.

0: சரியான பதிலை தந்திருக்கின்றது. நன்றி மறவாதவர்கள், கடமை உணவை உணர்வை மறவாதவர்கள், பண்பு உள்ளவர்கள், பாசம் உள்ளவர்கள், குழந்தைகளின் மனம் எங்கெங்கு மகிழ்ச்சி இருக்கின்றதோ அங்கெல்லாம் தெய்வம் இருக்கின்றார். இசையிலே, கவியிலே, கலையிலே, அத்தனையிலும் இருக்கின்றார். எங்கும் நிறைந்திருப்பதுதான் நிறைவு. ஆனால் அதை எங்கே தேடுவதென்று ஓடி சென்று விளம்பரத்தை தேடிக்கொண்டு எனக்கு ஆடம்பரத்தை காட்டி முறை தெரியாது எல்லாம் செய்து கொண்டு வணங்கி கொண்டு போபவர்களுக்கு கிடைக்காது, தெரியாது. ஆண்டவன் இருப்பது புரியாது. உண்மையான ஆண்டவனை இளையின் சிரிப்பிலே காணலாம் என்று கூறியிருக்கிறார். அங்கே மொத்தமாக அன்பு என்று ஒன்றை தர கூறப்பட்டிருக்கிறது. அன்பு மனங்களிலே தான் அவர் வாழ்கின்றார் என்றெல்லாம் கூறப்பட்டு இருக்கின்றது. பல பாடல்களும் இருக்கின்றது. அன்பு உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பக்தி வேளையிலே பல பாடல்களையும் சில விடயங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதனால் நீங்கள் வந்து கேட்காமல் நான் கூறுவதை செவிமடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் வந்து வினாக்களை தொடுத்து, நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிந்த உண்மைகளை எங்களோடு பகிர்ந்து இந்த பக்தியை கொண்டாடுவதற்கு இனி வரும் காலங்களில் இயங்க வேண்டும் என்பது உறவுகளே. அந்த ஆண்டவன் இருக்கின்றான், அவனை நாங்கள் காண முடியாமல் இருக்கின்றோம் என்பதற்கு காரணம் பல உண்டு, காண்பதற்கும் பல வழி உண்டு. இன்னும் ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். இதோ அந்த பாடலையும் கேட்டுவிடுவோம் நாங்கள் இப்பொழுது. அந்த பாடல் இந்த பாடல். அந்த பாடலை கேட்கும் பொழுது ஆண்டவன் இருக்கின்றான் என்பதை நாங்கள் எண்ணக்கூடியதாகவும், இனிமேல் ஆண்டவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை வைத்து அதன்படி நாங்கள் வாழக்கூடியதாகவும் ஒரு பாடல் ஒன்று கேட்டுவிடுவோம். பழைய திரைப்படத்து பாடல்.
1: ஒருவன் இருக்கு

நல்லவர் போல் வெளி வேஷங்கள் அணிந்து நடிப்பவர் நடுவில் இருப்பதில்லை. நல்லவர் போல் வெளி

அற்புதமான பதில் தந்த பாடல். ஆண்டவன் எங்கே இருக்கின்றான், எப்படி இருக்கின்றான் என்பதற்கெல்லாம், என்ன செய்கின்றான் என்பதற்கெல்லாம் பதில் கூறக்கூடிய வகையில் வந்த பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். எங்கே இருக்கின்றான், என்ன செய்கின்றான் என்றால், ஒரு விளக்கின் திரியிலே ஒளி வருவதை பாருங்கள். அந்த ஒளி என்ன செய்து கொண்டிருக்கின்றது? தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அது கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம், வடக்கு பக்கம் என்று பக்கத்தை காட்டவில்லை. தன்னை சுற்றி இருக்கும் இடமெல்லாம் அந்த வெளிச்சம் காட்டிக்கொண்டிருக்க, அந்த திரி அந்த வெளிச்சத்தை காட்டிக்கொண்டிருக்கிறது. மேலேயும் காட்டுகின்றது, கீழேயும் காட்டுகின்றது. அதனால் அந்த ஒரு விளக்கின் திரி எப்படி இருக்கின்றதோ, எரிந்து கொண்டிருக்கின்றதோ, அப்படித்தான் இறைவனும் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். அது உலகளாக பறந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம், இரு பக்கம், இந்த பக்கம் என்று எங்களால் காட்ட முடியாது, தொட்டு காட்ட முடியாது. அதே போன்றுதான் பேரறிஞர்கள், ஞானிகள், முற்றும் திறந்த முனிவர்கள், யோகிகள் கூட இதற்கு பல கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்பவர்களே, இறைவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் எங்கும் பறந்து கொண்டவன், எல்லாம் வல்லவன், எல்லாவற்றையும் புரிந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் மொத்தம் முழுமையாக எங்கெங்கு இருக்கின்றான் இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்தோம். கடந்த வாரம் சக்தியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டோம். பல விடயங்களை முழுமையாக, சக்தி என்றால் என்ன என்று முற்று முழுவதும் நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. எங்களால் எங்களுக்கு தெரிந்த வகையை பகிர்ந்து கொண்டோம் பாடல்களும் பேச்சுக்களாலும். அடுத்த வாரம் பக்தி நிகழ்வுடைய அன்புடன் வாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை இன்று வந்தவர்கள் தேவா, சரவணன் இருவரும் வந்து அழகாக இரண்டு பாடலையும் கேட்டு பல விடயங்களை எங்களோடு கூறி கேள்வியாக தொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். கேள்வி போன்று, வினா போன்று வினவி சென்றதை நான் ஓரளவு எனக்கு புரிந்த அளவு, என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்ற வகையில் உங்களோடு கலந்து கொண்டேன். அதற்கு பல உதாரணங்களாக பாடல்களும் எனக்கு கிடைத்திருந்தது தந்தேன் அன்பு உறவுகளை. அடுத்த வாரம் மேலும் சிறப்பாக செய்யலாம். இது ஒரு மதம், மதம் இறைவன் என்பதை பற்றித்தான் பேசினோம். இதிலே சைவம், கிறிஸ்தவம், இஸ்லாம், பௌத்தம் என்று நாங்கள் பேசவில்லை. இறை சக்தியை பற்றித்தான் பேசியிருந்தோம். என் உறவுகளை மீண்டும் நாங்கள் சந்திப்போம். எல்லாம் வல்ல இறைவன் இன்று நாங்கள் தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்கு, உலகறையை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு அவருக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அன்னையுடன் தந்தை ஆசான் இவர்களை எல்லாம் எனக்களித்த இறைவன் ஆக்கிவிட்ட தமிழ், அவரால் ஆக்கப்பட்ட மொழிதான் இந்த மொழி. இறைவன் ஆக்கப்பட்ட மொழிக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து உங்கள் சார்பிலும் கூறிக்கொண்டு, உங்களையும் வாழ்க வளர்க என்று கூறி, இறையருள் பெறுக என்றும் நிறைந்த இறைவள் மறக்க வேண்டாம், இறை நாமத்தை உச்சரிக்க என்று கூறிக்கொண்டு, அறம் தலைக்க மனித நேயத்துடன் வாழ்வோம் என்று உறுதிபூண்டு, இறைவளம் அல்லல் வேண்டாம், தொல்லைகள் வேண்டாம், நன்மைகள் பகரட்டும், சுபிட்சம் கிடைக்கட்டும் என்று கேட்டு வணங்கி விடைபெற்றுக் கொள்கின்றேன். 2025 ஆண்டின் 8வது மாதத்தின் 15வது நாள் பக்தி வேளை இனிது நிறைவேறியது அன்பு உறவுகளே.

அவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி உண்டாடுவோம் பணிவோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: என் தாயுடன் தந்தையும் என் தமிழுடன் குருவும் தரமுடன் எனக்கு அளித்த இறைவா, எல்லோருக்கும் என் முதல் வணக்கம். அன்புள்ளம் கொண்ட என் இனிய நேயர்களே, உங்களுக்கும் வணக்கம். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளின் நலன்தானா நீங்கள் என்று கேட்டு காற்றலையில் இணைந்து வந்த நான் இப்பொழுது நீங்கள் கதம்பம் நிகழ்வில் உங்களை அழைக்க இருக்கின்றேன். அன்பு நேய நெஞ்சங்களே, இன்றைய கதம்பத்திலே நாங்கள் தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழில் என்ற போட்டிக்கு ஆயத்தமாகும்படி கூறுகின்றேன். நான் இதை கூறிவிட்டு சென்றிருந்தேன். இப்பொழுது நேரம் இங்கே 11:11, உங்களுக்கு 9:42. ஒரு அன்பு உறவு அழைத்திருந்திருக்கின்றார். முதலில் அவர் மீண்டும் வரலாம், வந்து இணைந்து கொள்ளுங்கள் எல்லோரும் என்று கேட்டுக்கொள்ளும் போட்டி. அதாவது தமிழிலே பேச வேண்டும். 2-3 நிமிடங்கள் தான் இன்று தருகின்றேன். 5 நிமிடங்கள் ஆக்க இருக்கின்றேன் என்று கூறியிருந்தேன். 5 நிமிடமல்ல, 3 நிமிடங்கள் பேசுவோம். 3 நிமிடங்களும் உங்களோடு நான் பேசும் வேளையிலே தமிழிலே பேச வேண்டும். பேசியதை திரும்பி கூறக்கூடாது. ஒரு வார்த்தை, ஒரு சொல்லை 2 தடவைக்கு மேல் உபயோகிக்க கூடாது. 3 வினாடிகள் தாமதிக்க கூடாது. ஆங்கில சொல்லோ பிற மொழிகளோ துப்பரவாக, அதாவது கண்டிப்பாக கலக்கக்கூடாது. ஒரு சொல்லு நீங்கள் ஆங்கிலத்திலோ அல்லது வேறு மொழியிலோ பேசினால் நீங்கள் இடைநிறுத்தப்படுவீர்கள். இணைந்து கொள்ளுங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு போட்டியில் பங்கு பெற்றுங்கள். போட்டியிலே பங்கு பெறுபவர்களுக்கு பாடல் முதலிலே வழங்கப்படும். உங்களுடைய பாடல் வெற்றி ஏற்றியவர்களுக்கு வெற்றியர்களுக்கு உடன் பாடல் வழங்கப்படுகின்றது. அந்த உறவு முன்னேற்ற வானொலி வளமை போல்தான் விதிகள் அத்தனையும் வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொள்கின்றேன். தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே நான் இப்பொழுது பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடலை தொடர்ந்து பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கும். ஆனால் நீங்கள் பாடல் ஒலிக்கும் வேளையில் வரலாம். ஆனால் நான் பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் வரலாம். ஒரு ஒரு உறவினுடைய பாடல் ஒலிபரப்பும் வேளையில் தான் நீங்கள் வர முடியாதே தவிர மற்றபடி வரலாம். கேட்போம் பாடலை. இதுதான் அந்த பாடல்.
1: செடி ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நாம மெட்ராஸ்க்கு போயிடலாம்.

0: அன்பு உறவு ஒன்று காற்றலையில் வருகின்றது. அவர் யார் என்று பார்ப்போமா? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் விஜயராகவன், காரைக்காலிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். நலமா இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறீர்கள்.
0: வாழ்த்துக்கள். பணியெல்லாம் முடிந்து வீட்டிலே வந்து அமைதியான நேரத்தில் இருக்கின்றீர்களா, இல்லை பணியில் தான் இருக்கின்றீர்களா?
1: பணியில தான் இருக்கிறேன். இரவு பணி.
0: இரவு பணி இருக்கு. எப்படி போகின்றது உங்களுடைய இரவு பணி?
1: இப்போ ஒன்றும்.
0: அப்படியா? உங்களுக்கு பகல் பணியா இரவு பணியா விருப்பம்?
1: எங்களுக்கு இரவு பணியா.
0: இரவு தினமும் இரவு பணிதானா நீங்கள் போவீர்கள், இல்லை பகலிலேயும் செல்வீர்கள் தானே?
1: மாறி மாறி வரும்.
0: அதனால தான் கேட்கிறேன், பகலிலே பணி செய்வது விருப்பமா, இரவிலே பணி செய்வது விருப்பமா?
1: பகலில்.
0: இல்லையா? பகல் தான். இரவு பணியா எட்டு மணி நேர பணியா? நீங்களுக்கு எட்டு மணி நேர பணி தான் நீங்கள் ஆற்றுகிறீர்கள்.
1: பன்னிரண்டு மணி நேர பணி.
0: ஓ, பன்னிரண்டு மணி நேரமா? பகலிலே சென்றாலும் பன்னிரண்டு மணி, இரவிலே சென்றாலும் பன்னிரண்டு மணியா நீங்கள் பணியாற்றுவீர்கள்?
1: பகலில் ஆறு மணி நேரம்.
0: பகல் ஆறு மணி நேரம், இரவில் மாற்றமாக இருக்கின்றது. அப்படி முடியுமா அதை செய்வதற்கு?
1: செய்வதற்கு முடியுங்க. ஏன்னா மத்தியானம் வந்து ரெண்டு டு நைட் எட்டு, ரெண்டு டு எட்டு, காலையில் எட்டு டு ரெண்டு, இப்படி வரும்.
0: சரி, நல்லது. உங்கள் பணியில் பொருத்தமான சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது நீங்கள் வந்து தமிழில் பேசுவோம். தமிழை நிகழ்விலே நீங்கள் பங்கு பெற்று சிறப்பிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இதுல என்ன பாடல் உங்களுக்கு விருப்பம்? பதிவிட்டு செல்வது நாளைய தினம் கதம்பத்துக்காக ஒரு பாடல் தருவோம் தானே, அது என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: படம் வந்து நிறம் மாறாத பூக்களில் இருந்து. ஆயிரம் மலர்களே மலருங்கள்.
0: ஆயிரம் மலர்களே மலரும்.
1: நிறம் மாறாத பூக்கள்.
0: நிறம் மாறாத பூக்கள் ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்ற பாடலை நீங்கள் நாளைய தினம் கேட்டிருக்கின்றீர்கள். ஆயிரம் பூக்கள், ஆயிரம் பூக்களே மலருங்கள். நல்லது. ஆயிரம் ஆயிரம் மலர்களே மலருங்கள், அப்படித்தானே பாடல்? ஆயிரம் மலர்களே
1: மலர்களே
0: மலர்களே மலர்களே ஆயிரம் மலர்களே மலர். சரி, நல்லது. இப்ப நாங்கள் ஆயத்தமாகவும் நாங்கள் போட்டிக்கு ஆயத்தம் தானே நீங்கள்
1: தமிழ்நாடு?
0: கடந்த வாரம் நீங்கள் வந்து வென்றீர்கள் இல்லையா?
1: இல்லை இல்லை,
0: கடந்த வாரம் நீங்கள் பங்கு பெறவில்லையா? வரவில்லை நீங்கள். சரி சரி சரி சரி என்று நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது உங்களை ஆரம்பிக்க உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது விஜயராகவன், மூன்று நிமிடங்கள் தமிழில் பேசுவோம். தமிழை வணக்கம் விஜயராகவன் அவர்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்கள் பாடசாலை வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு மறக்க முடியாத சம்பவத்தை எனக்கு கூற முடியுமா? அது பாலர் பாடசாலையா இருக்கலாம், உயர்வகுப்பா இருக்கலாம், ஒரு ஒரு சம்பவம் கூறுங்கள் பார்ப்போம். குறைந்த நேரத்திலே கூற வேண்டும். என்ன மறக்க முடியாத சம்பவம்?
1: நான் வந்து மாற்றத்தில்
0: அது மறக்க
1: முடியாது. ஆறு மாதம் பணி போயிருந்தேன்.
0: நல்லது. இது மறக்க முடியாத சம்பவம். சரி, மறக்க முடியாத சம்பவம் நினைவுபடுத்த போதும். அது போதும். இது மூன்று நிமிடத்துக்குள்ள வச்சுதானே நீங்கள் ஒரு மறக்க. சரி, இன்று காலையில நீங்கள் தூக்கத்திலிருந்து எத்தனை மணிக்கு எழுந்தீர்கள்?
1: சரியாக எட்டு மணிக்கு.
0: சரியாக எட்டு மணிக்கு. எத்தனை மணிக்கு பணிக்கு சென்றீர்கள்?
1: இரவு பணிக்கு.
0: எத்தனை மணிக்கு?
1: இரவு பணியாளர்கள்.
0: எத்தனை மணிக்கு வேலைக்கு சென்றீர்கள்?
1: இரவு எட்டு மணிக்கு
0: சென்றீர்கள். மணி என்றதை இரண்டு தடவை பாவித்து விட்டீர்கள், கவனமாக இருங்கள். எத்தனை மணிக்கு நீங்கள் வேலை முடித்து வீட்டுக்கு செல்ல இருக்கின்றீர்கள்? நித்யராகவன் மௌனம் சாதிக்க கூடாது. ஒன்பது மணி, இப்ப எட்டு மணி பணிக்கு சென்றது, இரண்டு தூக்கத்தால் இருந்தீர்கள், அதுக்கு மணி சொன்னீர்கள், பணிக்கு சென்றீர்கள், மணி சொன்னீர்கள், இப்பொழுது மணி என்று மூன்றாவது அடையும் இந்த சொல்லை உபயோகித்து விட்டதால் நீங்கள் தொடர்ந்து இரண்டாவது சுற்றுக்கு தான் நீங்கள் ஆளாக, முதலாவது சுற்றிலே நீங்கள் வெற்றி அடையவில்லை என்று மகளோடு கூறிக்கொண்டு நிறுத்தி உங்களை இரண்டாவது சுற்றுக்கு எடுத்துக்கொள்ளுகிறேன். சரிதானே? மூன்று தடவை மணி கூறி விட்டீர்கள் தானே ஐயா? அப்ப அது உங்களுக்கு அது சொல்லுகிறாது. சரி, மீண்டும் முயற்சியை பார்ப்போம். இப்பொழுது மழை பொழுகிறதா? அங்கே இது ஆரம்பித்து விட்டது உங்கள் போட்டி. மழை பொழுகிறதா?
1: இல்லை
0: இல்லை இல்லை என்று ஒரு வார்த்தை கூறக்கூடாது தானே. நித்யராகவன் பணியில் இருக்கும் போது நீங்கள் சற்று தடுமாற்றம் அடைகிறீர்கள், இல்லை என்று மட்டும் கூறக்கூடாது தானே. என்ன நடந்தது இன்றைக்கு உங்களுக்கு? முதல் இல்லை கூறிவிட்டீர்கள் தானே போட்டியில். ஒரு வார்த்தையில் பதில் கூறக்கூடாது என்று கூறியிருந்தேன். சரியா? என்ன செய்வது? சரி, இன்னொரு சுற்று போவோம். உங்களுக்காக ஒரு சுற்று தருகின்றேன். வைத்தியசாலையில் பணிபுரியும் ஒரு நல்ல மனித செய்திகளை அடிக்கடி எங்களுக்கு விஜயராகவன், நீங்கள் ஏதோ அந்த அவசரத்தில் அல்லது ஏதாவது நியோஸ் அப்படியா இருக்கின்றன, அப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கின்றீர்களா? இல்லைதானே? நோமலாக சாதாரணமாக வாருங்கள், நாங்கள் பேசிக்கொள்வோம். சரி, உங்கள் நேரம் இப்பொழுது ஆரம்பிக்கிறது. ஒரு போனஸாக உங்களுக்கு ஒரு டைம் தருகின்றேன். ஆரம்பிப்போம். இன்று நீங்கள் பணியகத்தில் இரவு பணி செய்யும் பொழுது எத்தனை பேர் அங்கே இருக்கின்றார்கள் உங்களோடு பணியாளர்களாக? ஒரு அண்ணன். அடுத்து, நீங்கள் இரவு உணவை முடித்து விட்டீர்களா? நல்லது. உங்களுடைய ஒலி எனக்கு தெளிவாக விளங்குறது. சற்று தூரத்தில் பிடித்து ஒலி வாங்கிய தொலைபேசியை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களோட சொற்கள் எனக்கு சரியாக படவில்லை. நீங்கள் ஹெட்போன் பாவிக்கிறீர்களா அல்லது தொலைபேசியில் பேசுகிறோம்? கொஞ்சம் தூர பிடித்து பேசுங்கள். நல்ல விஜயராகவன், உங்களுடைய உறவினர் யாராவது உங்களோடு இந்த பணியகத்தில் இருக்கிறார்களா?
1: கிடையாது
0: ஐயா. கிடையாது ஐயா. இரண்டு சொற்கள் வந்துவிட்டது. இன்று இரவு நீங்கள் அவசர சிகிச்சை நிலையத்தில் இருக்கின்றீர்களா அல்லது சாதாரணமான இடத்தில் இருக்கின்றீர்களா?
1: அறுவை சிகிச்சை கூடம்.
0: அறுவை சிகிச்சை கூடம். இரவு நேரத்தில் அறுவை சிகிச்சை கூடுதலாக நடைபெறுமா, பகல் வேளையில் கூடுதலாக நடைபெறுமா?
1: பகலில் மட்டுமே.
0: பகலில் மட்டுமே கூடுதலாக நடைபெறும். நல்லது. அந்த அறுவை சிகிச்சையை நீங்கள் பக்கத்தில் பார்ப்பதுண்டா?
1: நிச்சயமாக
0: பார்த்ததுண்டா? அதுவே உங்களுக்கு அது மனித உடல் உறுப்புகளை எல்லாம் வெட்டி பொருத்துவதை பார்த்த உங்களுக்கு சலிப்பு ஏற்படுவதா அல்லது வெறுப்பு ஏற்படுவதா?
1: சலிப்பு தன்மை இதுவரை ஏற்பட்டதில்லை.
0: ஓ, நல்லது நல்லது. சரி, இந்த நிவார் புயல் வந்த பொழுது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? படபடப்பாக இருந்ததா, துன்பமாக இருந்ததா, நெகிழ்வாக இருந்ததா, எப்படி இருந்தது?
1: சாதாரண நிலைமையே இருந்தது.
0: சாதாரண நிலைமை இருந்தபடியால் தான் நீங்கள் அடிக்கடி செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய வீட்டு தேவைக்கான பொருட்களை வாங்குவதற்கு அங்காடிகளுக்கு யார் போவது? நீங்கள் போவதா, வேறு யாரும் போவார்களா?
1: நான் மட்டுமே சொல்வேன்.
0: எப்படி நீங்கள் அங்கு சேர்ந்து பொருட்களை பெற்றுக்கொண்டு எப்படி அவர்களுக்கு அந்த அந்த தொகையை கொடுக்கிறீர்கள்? பணத்தொகையை எப்படி கொடுக்கிறது? காசாக கொடுக்கிறீர்களா, இல்லை காசோலை மூலம் கொடுக்கிறீர்களா, இல்ல அட்டை மூலம் கொடுக்கிறீர்களா?
1: பணமாக கொடுத்து விடுவேன்.
0: பணமாக கொடுத்து விடுவீர்கள். அவர்கள் அந்த நீங்கள் வாங்கினதுக்கான என்ன உறுதியை அவர் தருவார்கள் உங்களுக்கு? பத்து சீட்டு எப்படி தருவார்கள்?
1: பத்து சீட்டு வந்து கையினால் எழுதி கொடுப்பார்கள்.
0: எழுதி கொடுத்தார்கள். நல்லதே ராகவ விஜயராகவன், நீங்கள் இப்பொழுது சரியாக செய்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் வெற்றி அடைந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி.
0: எங்கள் தமிழை நாங்கள் பேசுவதற்கு சற்று கடினம் தான் ஒருவருக்கும். சரி, தொடர்ந்து என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்? வெற்றி பெற்றதற்கான பாடல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வெற்றி பெற்றதற்கு என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: பலே பாண்டிய அழந்தியா, மாமா நீ மாப்பிளே, மாமா நீ மாப்பிளே,
0: அப்படி ஆரம்பிக்காது அந்த பாடல். நீயே நீயே உனக்கு நிகரானவன் பாட்டு அதானே. அப்படிதான் வரும். நீயே உனக்கு என்று நிகரானவன் என்ற பாட்டு உங்களுக்கு வெற்றி அடைந்தமைக்காக கிடைக்க இருக்கின்றது என்ற உறவே அந்த பாடல் உங்களுக்கு நிகழ்ச்சி முடிவதற்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். சிறப்பாக விளையாடுங்கள். முதலில் நீங்கள் ஏதோ ஒரு அவசர நிச்சயந்தீர்கள். நீங்க என்ன பணியில இருக்கின்றீர்கள்? சரி, அந்த பாடல் உங்களுக்கு வரும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அன்பு நீ நெஞ்சம் அருள், நீங்கள் வந்தீர்கள். அன்புனைய நெஞ்சம் அருள், நீங்கள் அழைத்தீர்கள். உடனே வரலாம் தானே, நீங்கள் வந்து பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும். கலைச்செல்வி அழைத்திருக்கின்றீர்கள், நீங்கள் வந்து பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும். அடுத்த உறவுகள் வர வேண்டும், ஒவ்வொருத்தரும் வந்து பங்கு பெற்றுக் கொள்ளலாம். காற்றலையில் வந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். இது மொழி தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. இப்பொழுது விஜயராகவன் வந்து விளையாடி வெற்றி பெற்று செல்கின்றார். இவர் அருளானந்தம் வந்திருக்கார். வணக்கம் அருளானந்தம்.
2: வணக்கம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேன். உங்களோட பேத்தி நன்றா வந்து சிறுவர் பூங்காவை அலங்கரிச்சிருந்த அவர் உங்களோட மகன் வழி பேத்தியா, மகள் வழி பேத்தியா?
2: பங்காளி அண்ணனோட பேத்தி.
0: ஓ, பங்காளியோட அண்ணன். பங்காளி என்று யாரை கூறுவீர்கள்? பங்காளி என்று யாரை
2: கூறுவீர்கள்? எங்க பங்காளிக்கு என்ன ஒரு
0: எங்க உறவு?
2: எங்க தாத்தா முப்பாட்டு இருக்கா, அவங்க அண்ணன். எங்க தாத்தா முப்பாட்டை அவங்க அண்ணன் தம்பிகள் எல்லாம் பங்காளி.
0: அவர்களே பங்காளிகள் என்று கூறுவீர்கள். அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கின்றார்கள் இல்லையா? இப்போ அந்த குழந்தை வீட்டில் இருக்கின்றார். குழந்தை பிரபு ரொம்ப அழகாக, நம்ம அழகாக சாம
2: இல்ல நம்
0: உங்களோட தொலைபேசி தொலைபேசி அருளானந்தன் உங்களோட தொலைபேசி விக்கி விக்கி வேணும்.
2: அந்த வீட்டுக்கு நாலு வீடு தள்ளி அவங்க வீடு இருக்கு. அது பாரதி, பாரதியில வந்து ஆர்வமா பாரதி கூட வந்து நல்லா பழகம். அது
0: அந்த வகையில
2: அவங்க அதுகிட்ட அவங்களை ஆத்தால ரொம்ப பிடிக்காதுக்கு, அதனால இடையில வந்துட்டு போவாங்க நம்ம வீட்டுக்கு.
0: நல்லது நல்லது நல்லது, அப்படித்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் தமிழில் பேசுவோம், தமிழை என்பதற்கு போட்டிகள் அலுவலகத்துக் கொண்டிருக்கின்றது, வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது தமிழில் பேசுவோம், தமிழை என்பதற்கு ஆயத்தமாகி விட்டீர்களா?
2: ஆரம்பியா?
0: சரி நல்லது. உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கின்றது. அருளானந்தம், உங்கள் வயல் வெளியிலே இந்த மழை பொழிந்ததால் ஏதாவது சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றதா?
2: அப்படி ஒன்றும் இல்லையா?
0: நல்லது, அப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய விருப்பமும். அடுத்த கேள்வி, உங்கள் வயலுக்குள்ளே பகல் வேளையில் என்ன விதமான பறவை அதிகமாக உலாவுவது உண்டு?
2: மயில் ஐயா.
0: ஓ, மயில் வருகின்றது. அப்ப நீங்கள் ஒரு மயிலாடு துறையிலே இருக்கின்றீர்கள் சொல்லுங்களேன். மயிலாடும் தோப்பிலே மான் வருவதுண்டா?
2: உங்களை வருவதில்லை.
0: வருவதில்லை, வருவதில்லை. நீங்கள் மாலை வேளையில் இப்பொழுது நீங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டீர்கள். இப்பொழுது சூரிய அஸ்தமனமாகி இப்பொழுது இரவு நேரமாகிவிட்டது. இரவு நேரத்தில் உங்கள் வயலை வீட்டிலிருந்து பார்க்க முடியுமா உங்களுக்கு?
2: வெகு தூரம் உள்ளது.
0: வெகு தூரத்தில் இருக்கின்றது. வெகு தூரம் உள்ளது. உங்களுடைய கொய்யா மரங்கள் காய்த்து குலுங்குகின்றதா அல்லது பூர்த்து குலுங்குகின்றதா?
2: நன்றாக உள்ளது.
0: கன்றாகத்தான் இருக்கு, இன்னும் வளரவில்லை. அப்படித்தான். உங்களுடைய பேரிஞ்சு மரங்கள் இப்படி இப்பொழுது எப்படி இருக்கின்றது?
2: வாழை வரும் பக்குவத்தில் உள்ளது.
0: ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களோட போக்குவரத்து உங்கள் வீட்டுக்கு அருகாமையில மிக அதிகமான போக்குவரத்து சாலைகள் இருக்கின்றதா, சாதாரண வீதிகள் உண்டா?
2: சாதாரண வீதிகள் உள்ளது.
0: சாதாரண வீதிகள் உள்ளது என்ற பொருள் இரண்டு தடவை பாவித்திருக்கிறீர்கள், கவனமாக இருங்கள், மீண்டும் அந்த உள்ளது பாவிக்க கூடாது. சரி, உங்களோட மாலை உணவு என்ன உணவு அருந்தினீர்கள் இன்று இரவு?
2: இட்லி.
0: இட்லி மட்டுமின்றி ஒரு சொல்ல கூறக்கூடாது.
2: இட்லி சட்னி.
0: இட்லியுடன் சட்னி சாப்பிடும். அப்படி அப்படி சொல்லி படாவணும், ஒரு சொல்ல பயிர் கூட உங்களை நான் இப்ப விளக்கி வைக்க வேண்டும். என்ன செய்யறாண்டு தடுத்து வச்சிருக்கேன். நல்லது. இப்ப என்ன பயிர் அறுவடைக்கு காத்து கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில்? ஏதாவது பயிர் அப்படி அறுவடைக்கு காத்து கொண்டிருக்கின்றதா?
2: பயிர்.
0: என்ன பயிர்? அறுவடை செய்வதற்கு நீங்கள் மட்டும்தான் வேலை பார்ப்பீர்கள், வேறு ஆட்களையும் அமர்த்தி அதை அறுவடை செய்வீர்களா?
2: வேற ஆட்களும்
0: அமர்த்தி வேலை பார்ப்பீர்கள், அவர்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுப்பீர்கள், அப்படித்தானே? ஆமாங்க. நேரம் கடந்து விட்டது. நீங்க மூன்று நிமிடம் பேசிவிட்டு ஒரு வினாடி வரும் பொழுது அந்த ஆமாங்க சொன்னீங்க. மௌனத்தையும் சாதிச்சீர்கள். இருந்தாலும் அரும்பட்டு விழுந்திலே நீங்கள் வெற்றி பெற்று இருக்கின்ற உங்களை வெற்றியாளர் ஆகி இருக்கிறேன். அதுக்கு என்ன என்ன சன்மானம் தரப்போகிறீர்கள்? அங்க கூடாத காசு கொடுத்து அப்படி இப்படி ஆக்கடை வெல்லுறது இருக்குதான். நீங்க உறுதி நேரத்தில் சரியா மூன்று நிமிடம் வரும் பொழுது நீங்க தாமதத்தில் இருந்தீர்கள். அதற்கிடையிலே ஆமாங்க என்ற ஒரு வார்த்தையை கூறு, ஒரு வார்த்தையில் பதில் கூறக்கூடாது. இருப்பினும் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் இப்பொழுது? வெற்றி பாடலாக என்ன பாடல் நான் தர வேண்டும் உங்களுக்கு? பாடுங்களேன். மலரே குறிஞ்சி மலரே என்ற பாடல்.
2: குறிஞ்சி மலரே
0: அதென்று
2: உங்களுக்கு சூட
0: மலரே குறிஞ்சி மலரே என்ற பாடல் கிடைக்கும். நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
2: உங்களுடைய விருப்ப பாடல.
0: என்னுடைய விருப்பம் உங்களுக்கு நான் தரமாட்டேன் ஐயா. உங்களுடைய விருப்பம் தான் எங்களுக்கு தேவை. எந்த விருப்பமே உங்களுக்கு நான் உத்தரவாதத்தை தருவேன், திருப்பூரையாலும் தருகிறாது. நீங்கள் பாடலை கேளுங்க. நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்? இல்லை என்றால் காரியமில்லை, நான் தராமல் விடுவேன். நான் உங்களுக்கு
2: சத்யராஜ படத்தில் சொந்தமில்லாட்டு தமிழச்சி
0: அப்படி உங்கள் உங்கள் விருப்பத்தை என் விருப்பத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். நான் அப்படி என்ன என் விருப்ப பாடுவோம் இப்ப போட்டேனே. வாழ்ந்தாலும் நீயேசும் தாழ்ந்தாலும் நீயேசு பாடல தருவேன். நாங்கள் செந்தமிழ் நாட்டில் தங்களுக்கு அற்புதமான ஒரு பாடல், எல்லோரும் கேட்கும்போது ஒரு விழிப்புணர்வான பாட்டு. அந்த பாடல் உங்களுக்கு நாளைய பாடலாக வருகின்றது. இன்று நீங்கள் வெற்றி அடைந்தாலும் ஒரு பாடல் தருகின்றேன். சரியே நீங்களோட வாழ்த்துக்கிறார்கள். சிறப்பாக விளையாடுவது என்று சொல்ல முடியாது, சிரமமாகத்தான் விளையாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார்? மேற்சிராணியா கலைவாணனா வந்தது? வணக்கம் வணக்கம். நீங்கள் காத்தலை வணக்கம் வணக்கம் ஜெயங்கொண்டம் கலைவாணன். நலமா இருக்கிறீர்களா கலைவாணன்?
3: நலமா இருக்கப்பா.
0: சரி, இப்பொழுது நீங்கள் தமிழில் பேசுவோம், தமிழை என்னதுக்கு வந்திருக்கின்றீர்கள் பங்கு பெற்று. நாளைய என்ன பாடல் தர வேண்டும் என்று கூறிவிட்டு விளையாடுவோம். என்ன பாடல் நாளைக்கு கேட்க விரும்புகிறேன்? நாளைய பாடல்.
3: நாளைய பாடல் அப்பா மலையூர் எம்பியான் திரைப்படத்தில் இருந்துப்பா. சின்ன பொண்ணு சோல செம்பவப்பு போல, சின்ன பொண்ணு சேல

0: வீராப்பு
1: அந்த படம் வேணும். சரி, இப்பொழுது நாங்கள் தமிழில் பேசுவோம் தமிழை என்ற நிகழ்வுக்கு வந்துவிட்டோம். அனைத்து இருக்கின்றீர்கள், அழைத்து இருக்கின்றீர்கள், உங்களுக்காக ஆயத்தமா நீங்கள்
0: தயார் நிலையில் உள்ள
1: நல்லது. இப்பொழுது உங்கள் நேரம் ஆரம்பிக்கின்றது. கலைவாணன் வணக்கம் என்று கூறிய நாம் நீங்கள் வணக்கம் என்று கூறி இணைந்த வேளையில் நேற்றைய தினம் நீங்கள் ஒரு திருமண மண்டபத்தில் போனீர்கள் அல்லவா?
0: ஆமாம்.
1: சரியா, போட்டு முடிந்து விட்டது. ஆமாம் என்ற ஒரு சொல்லில் பதில் சொல்லி நீங்கள் இழந்து விட்டீர்கள் உங்களுடைய சந்தர்ப்பத்தை. புரிகிறதா? எனக்கு தெரியும் நீங்கள் ஆமாம் சொன்னதுல அடுத்த வார்த்தை பெறாங்களையா வண்டி எங்களுக்கு. சரி, உங்களுக்கு அடுத்த சந்தர்ப்பம் கொடுத்திருக்கேன். இரண்டாவது சந்தர்ப்பத்தை கவனம் இதில் தெரியும். ஆமாம் ஒரு சொல்லு மீண்டும் நம்ம நாளைக்கு தாமதிக்க வேண்டும். நம்ம அடுத்த சொல்லை சொல்லு அப்படி செய்யக்கூடாது. சரிதானே கடிகாரன், நீங்கள் இப்பொழுது அவதரப்படாமல் நிதானமாக விளையாடுங்கள். உங்களுக்கு நேரம் ஆரம்பிக்கின்றது. கலைவாணன், ஜெயமண்டலத்தில் மழை பொழிகின்றதா?
0: இன்றைக்கு மழை பொழியவில்லை.
1: இன்றைக்கு நேற்று மழை பெய்ததா?
0: நேற்றும் மழை இல்லை.
1: நேற்றும் மழை இல்லை. கவனம் உங்களுக்கு ஒரு மஞ்சள் கடலாசி வந்துவிட்டது. இரண்டு தடவை மழை போய்விட்டீர்கள். விளங்குதா? இன்றைக்கு மழை இல்லை, நேற்று மழை பெய்யவில்லை. சரிதான், இரண்டு தடவை மழை கூறிவிட்டீர்கள். இல்லை என்பதையும் சாதாரணமாக அங்கே மஞ்சள் கடலாசி வெட்டி பார்க்க இருக்கிறது மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்பொழுது கூறுகிறார்கள் இன்னும் ஒரு புயல், இரண்டு புயல் வரும் என்று. நீங்களே நம்புகிறீர்களா?
0: ஞாயிற்றுக்கிழமை வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: நான் கேட்டது நீங்கள் நம்புகிறீர்களா என்றுதான் கேட்டேன்.
0: நம்புகிறேன்.
1: நம்புகிறேன் என்ற ஒரு பதிலை சொன்னபடியால் வெற்றியாளர்களை தடுத்து நீக்கப்படுத்து உங்களுக்கு வெற்றி தர முடியாது. மீண்டும் நம்புகிறேன் என்று ஒரு வார்த்தையில் பதவி சொல்லிவிட்டீர்கள். புரிகிறதா பிள்ளை என்ன என்று? ஐயா ஒரு தொழிலே பதிலை தந்து விட்டீர்களே சொல்ல கண்ணு, என்ன செய்த? கலைவாணன் எங்க அமைச்சிருக்க என்ன நடந்தது? கலைவாணன்
0: அமைதி அமைதியா இருந்தால்தான் போட்டியில் வெற்றி பெறலாம் என்பது என்னுடைய ஆசை.
1: ஐயா, உங்களுக்கு போட்டு முடிவடைந்து விட்டுறையா? இரண்டாவது தடவை நீங்கள் நம்புகிறேன் ஒரு வார்த்தையில் பதிலை சொல்லிவிட்டு அமைதியா இருந்தால் வெற்றி பெற முடியாது என்ற அமைதி வந்தே கூட மூன்று தாத நிமிடங்கள் அமைதி காக்க கூடாதுதான் இந்த போட்டியில். நீங்கள் சரியாக போட்டியை புரிந்து கொள்ளவில்லை. அதனால் இரண்டாவது தடவை நீங்கள் விலக்கி வைக்கப்பட்டுவிட்டீர்கள். இரண்டு சந்தர்ப்பம் தான் நீ கொடுப்பது. கலைவாணன்,
0: சரி
1: சரி சரி, இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். கலைவாணன் ஒரு மெஜிசன் இதில். கலைவாணன், இதில் மிதிகள் என்ன வந்தால் மகனே, ஒரு வார்த்தையை இரண்டு தடவை உபயோகிக்க கூடாது. ஒரு சொல்லை இரண்டு தடவை உபயோகிக்க கூடாது. இரண்டு தடவை உபயோகித்து மூன்றாவது தடவை உபயோகிக்க கூடாது. அப்ப உங்களுக்கு மஞ்சள் கடதாசி தந்திருந்தேன். மழை என்பதை இரண்டு தடவை கூறிவிட்டீர்கள், தவறிவிட்டீர்கள். இரண்டாவது ஒரு சொல்லை பதில் தரக்கூடாது. ஆம் இல்லை, சாப்பிட்டு விட்டேன், நின்று விட்டேன், போனேன், வந்தேன் என்று ஒரு சொல்லவே பதில் கூறக்கூடாது. அதோடு சேர்த்து இன்னொரு சொல்லை சேர்த்து தான் கூற வேண்டும். மூன்றாவது, மூன்று வினாடிகள் தாமதிக்க கூடாது. ஒரு கேள்வி கேட்டால் சாதாரண கேள்வி. அடுத்தது, ஆங்கிலத்தில் துப்புரவாக ஒரு சொல்லாத ஆங்கிலத்தில் கலக்க கூடாது. இப்படியே நிலைமையில் தான் நாங்கள் ஒரு தடவை இரண்டு தடவைக்கு மேல் ஒரு சொல்லை பாவிக்க கூடாது என்றெல்லாம் கூறுகின்றோம். மற்றது நீங்கள் வில்லங்கமாக நான் சரியா தனி தமிழிலே பேச வேண்டும் என்று சாதாரணமாக பேசுங்கள். நான் எப்படியும் பேசுவேன், நீங்கள் தளம்பம் சாதாரண நிதானமா பேசுங்கள். சரிதான் கலைவாணன், இப்பொழுது நாங்கள் இங்கே அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருப்பினும் உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன், கேட்போம். சரியா?
0: சரி,
1: நல்லது.
0: சரி,
1: நல்லது. இங்கே ஸ்டப்பா ஜோடிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு நிமிடம் சரி, இப்பொழுது உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கப்படுது. கலைவாணன், நீங்கள் இரவு உணவு அருந்தி விட்டீர்களா?
0: இரவு உணவு அருந்திவிட்டேன்.
1: நல்லது. நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டீர்கள்?
0: இட்டலி.
1: இட்டலி என்று மட்டும் மீண்டும் நீங்கள் ஒரு ஒரு சொல்லில் பதில் கூறியிருக்கின்றீர்கள். நான் சற்று விட்டும் பார்த்தேன், நீங்கள் அடுத்தவங்க பின்னால சொல்ல வைப்பேன் என்று சொல்லவில்லை. இட்டலி என்ற ஒரு சொல்லிலே தானே பதில் தந்திருக்கிறீர்கள். அப்ப எப்படி நான் நீங்கள் எப்படி வெற்றி பெறுவது? ஆதலால் மூன்றாவது இட்டலி என்னத்தோடு சாப்பிடுறதா, இல்ல இட்டலி சாப்பிட்டது, இல்ல இட்டலி, இரண்டு சொல்லே வரணும். இந்த ஒரு சொல்லே மீண்டும் பதில் கூறிவிட்டீர்கள். ஆதலால் உங்களுக்கு இரண்டு சந்தர்ப்பம் கொடுத்து மூன்றாவது ஒரு போனஸ் கொடுத்து உங்களுக்கு வேண்டாம் என்று வெற்றியை விரும்பி வெற்றியை விரும்பவில்லை நீங்கள் என்று நான் கருதிக்கொண்டு போட்டியிலிருந்து நாங்கள் மாறுவோம். மற்ற யார் பங்கு பெற்ற போது
0: என்னுடைய அன்பு மகள் மோனிகா.
1: மோனிகா
0: அன்பு மெர்சிராணி.
1: உங்கள் அன்பு மெர்சிராணியா அன்பு மனைவி மெர்சிராணியா?
0: அன்பு மனைவி மெர்சிராணி.
1: வணக்கம் மேலே, வணக்கம் மேலே. சொல் ஆளுமே எத்தனை பிள்ளைகள் பாருங்கள். நிலமா இருக்கின்றீர்களா மெர்சிராணி?
2: நலமா இருக்கேன்ப்பா. நலமா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கேன். எங்கே கலைவாணன் வெட்டி கருங்கி பறத்தி கொண்டு வருவார் என்று ஆவலோடு இருந்த உங்களை ஏமாற்றி விட்டார், பார்த்தீர்களா? அந்த கரியை என் மகளிட்டி பறிக்க போகிறாளப்பா. அவட வந்து ஆரம்பிப்போமா? என்ன பாடலம்மா உங்களுக்கு நாளை நாளைய தினம் என்ன பாடலம்மா வேணும்?
2: எனக்குப்பா சேரம் படத்துல இருந்துப்பா வண்ணம் கொண்ட வெண்ணுலவே வானம் விட்டு வாராயோ அந்த பாடல்.
1: அந்த பாடல் வருகின்றது உங்களுக்கு, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே என்ற பாடல். நல்லது. அந்த பாடலை தர இருக்கின்றேன் உங்களுக்கு. இப்பொழுது நாங்கள் தமிழில் பேசுவோம் தமிழை என்ற நிகழ்விலே போட்டியிலே பங்கு பெற்ற ஆயத்தமா இருக்கின்றீர்களா?
2: ரெடியா இருக்கேன்.
1: முதல்லே வந்துவிட்டதை ஆங்கில சொல்லு. இன்னும் போட்டி ஆரம்பிக்கவில்லை. நான் ரெடியா இருக்கிறேன்ப்பா என்று நல்ல தமிழ்ல சொன்னான் அந்த மகள். ரெடியாக இருக்கின்றேன். சரியா புரியல? என்ன சொல்லுகிறேன்? தமிழிலே தான் சொல்ல வேணும். இன்னும் போட்டி ஆரம்பிக்கவில்லை. ஆரம்பிப்பதற்கு நீங்கள் தயாரா இருந்தா நான் ரெடியா இருக்கீங்க. அப்படி ஆங்கிலத்தை பாவிச்சிருக்க அப்படி போட்டியிலே வர வேண்டாம். இப்பொழுது உங்கள் போட்டி ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கிறேன் போட்டியை. நீட்டு தினம் திருமணத்தில் உங்கள் கணவர் எப்படி திறமையாக மாயாஜால வித்தைகளை காட்டி எல்லோரிடம் கைதட்டு பெற்றாரா?
2: மிகவும் திறமையாக வாழ்த்து கூறி வந்தார்களப்பா.
1: மிகவும் திறமையாக அவர்கள் ரசித்து வாழ்த்து. சுமார் அண்ணளவு எவ்வளவு ஜனம் இருந்திருக்கும்?
2: சுமார் 300 பேர் இருப்பாங்க.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்து. அதுல நீங்கள் ஒருவர். அப்ப 299 பேர் உங்களை வீடு அப்படிதானே?
2: ஆமாம்
1: ஆமாம், சரிதானே? என்ன நீங்களும் ஜாடிக்கையில மூடிதானே இந்த மகளை. கணவரும் ஒரு பத ஒரு சொல்லில் இவரும் வந்து ஆமாம் அவர் சொல்லும்போது கலக்கணும் சிரிக்கவாங்க. இப்ப இவ செய்து விட்டாவே அதை. ஆமாம் இல்ல ஒரு சொல்லில் பதில் கூறினபடியால் முதல் சுற்றை நீங்கள் இழந்து விட்டீர்கள். சரியா? முதல் சுற்றை நீங்கள் வெற்றி பெறவில்லை. ஆமாம் இந்த ஒரு சொல்லில் பதில் கூறு. கவனமாக இருங்கள், அடுத்த சுற்று ஆரம்பிக்க இருக்கின்றது. சரி, ஆரம்பிப்போம். அந்த திருமண மைதானத்தில் வந்தவர்கள் எல்லோரும் ஆனந்தமாக 300 பேர் கிட்ட இருக்கின்றார்கள். சரி, உங்கள் போட்டியை ஆரம்பிக்கின்றேன் இப்பொழுது. இன்று மாலை எத்தனை மணிக்கு நீங்கள் இரவு உணவை தயாரித்தீர்கள்?
2: இன்று இரவு 8 மணிக்கு உணவு தயாரித்தனப்பா.
1: வாழ்த்துக்கள். நாளைய தினம் உங்களுக்கு பாடசாலை உண்டா?
2: நாளைக்கு பாடசாலை லீவு அப்பா.
1: அம்மா, அந்த லீவு என்றது என்ன மொழி அம்மா?
2: சாரி சார்,
1: பள்ளி
2: விடுமுறை
1: அம்மா. இதுல மன்னிப்பு கிடையாது. போட்டி அம்மா, நீங்கள் லீவு என்பது ஆங்கில சொல் தானே அம்மா பேச்சு வழக்கில் நாங்கள் அதை நீங்களே இரண்டாவது திட்டமிட்டு விட்டு குடும்பத்தில் ஒருவராவது வெற்றி கவிஞர் படைக்க வேண்டாமா?
2: ஐயோ
1: தவிர்க்கப்பட்டு விட்டது போட்டி. சரி, உங்களுக்கும் ஒரு அவரும் வெல்லவில்லை, நீங்களாவது வெல்வீர்கள் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு போனஸ் சுற்று கொடுக்கின்றேன். மிக கவனமாக விளையாட வேண்டும் இப்பொழுது. சரிதானே? சரி, வளமையாக நீங்கள் கிழமை நாட்களில் பாடசாலைக்கு எத்தனை மணிக்கு செல்வீர்கள்?
2: காலை 9 மணி அளவில் பாடசாலைக்கு செல்கிறோம் அப்பா.
1: காலை 9 மணி அளவில் பாடசாலைக்கு செல்லும் நீங்கள் எத்தனை மணிக்கு பாடசாலையை விட்டு வீட்டுக்கு வருவீர்கள்?
2: மதியம் 2 மணி அளவில் வீட்டுக்கு வந்துவிடுவோம்.
1: இதிலே உங்களுக்கு ஒரு சொல்லை 2 தடவை உபயோகித்திருக்கின்ற மணி என்ற சொல்லை 2 தடவை ஆட்டிவிட்டீர்கள். அந்த மணி இனி குலுக்க வேண்டாம். இனி வார பதில் இது மஞ்சள் கடதாசி உங்களுக்கு அறிவித்தார். சரியா? 2 தடவை கூறிவிட்டு அந்த சொல்லி இனிப்பு ஆகித்தான் அவுட். அதாவது வந்து வெளியேறிவிடுவீர்கள். நான் அவுட் என்று கூறலாம், குட் என்றெல்லாம் கூறுவேன். நீங்கள் அதுக்கு அடிமைப்படக்கூடாது. நீங்கள் தமிழிலே பேசிக் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் பாடசாலையில் வந்தவுடன் இரவு உணவை சமைக்க ஆரம்பிப்பீர்களா, அல்லது மதிய உணவு செய்து வைத்து விட்டு போவீர்களா, என்ன எப்படி உங்களுடைய நடவடிக்கை?
2: வந்து மதிய உணவு தயாரித்து சாப்பிட்டோம்.
1: சாப்பிடுவீர்கள், நல்லது. இப்பொழுது மகள் வீட்டில் வந்திருந்த உங்களுக்கு பேரானந்தமாக இருக்கின்றது இல்லையா?
2: ஆமாம்.
1: சரி, இந்த போட்டியில் நீங்கள் என்ன செய்ய நீங்கள் இப்பொழுதும் உங்கள் வண்டியை ஓட்டுவதுண்டா? அந்த விபத்துக்கு பின்பு வண்டியை ஓட்டுவதுண்டா?
2: வாகனத்தை ஓட்டி செல்கிறேன்.
1: வாழ்ந்து ஓடுகிறீர்கள். அப்ப வலியெல்லாம் தீர்ந்து விட்டது அப்படித்தானே?
2: வலி கொஞ்சம் சுமாராக இருக்கிறது.
1: வலி கொஞ்சம் சுமாராக இருக்கிறது. இருக்கிறது என்று சொல்லும் அது கவனமாக இருங்கள். மீண்டும் வரக்கூடாது. சரி, மகள் வீட்டுக்கு வந்த வேளையில் என்ன விசேஷமான உணவு தயாரித்து கொடுத்தீர்கள் மகளுக்கு?
2: மகள் வீட்டுக்கு வந்தவுடன் எப்பொழுதும் சாப்பிட்ற உணவு தான்,
1: வழக்கமான உணவு தான் சமைச்சு. உங்களுடைய சமையலுக்கும் உங்கள் மகளும் உதவி செய்வாரா?
2: எங்களுடைய மகள் சமையலுக்கு மிகவும் உதவி செய்கிறார்கள்.
1: மிகவும் உதவி செய்கிறார்கள். அன்று வந்த பாம்பு எங்கே சென்று விட்டது?
2: பாம்பு,
1: ஒரு பாம்பு வந்தது, அது எங்கே இப்பொழுது?
2: அது வீட்டுக்கு போயிட்டு.
1: நான் நினைச்சது அடுத்த மனித போட்டு
2: விட்டு
1: இந்த பாம்பு படம் எடுக்குமா?
2: எடுக்கும் சொல்கிறார்கள், நான் பார்த்ததில்லை.
1: அப்படி அதை எடுப்பதா இருந்தால் வர்ணம் படம் எடுக்குமா, கருப்பு வெள்ளை படம் எடுக்குமா?
2: தெரியலையே.
1: என்னம்மா என்ன
2: பாம்பு படம் எடுக்கிறது? நான் நேர்ல பார்த்ததில்லை, தெரியல.
1: அதனால தான் கேட்டேன். நீங்க தெரியலையே சொல்லிவிட்டீர்கள். அங்கே மகளுங்களுக்கு தீண்டு விட்டால் கவனம் உண்டு. அதுவும் எனக்கு கேட்டது. சரி, எப்படி இருந்து 3 நிமிடம் நீங்கள் விளையாடுவீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி. தெரியவில்லையே இருங்க, இருங்க. தெரியவில்லை என்றவுடன் அந்த மோனிகா உங்களை சேர்ந்து விட்டாலே ஒரு சொல்லுவே கூறுவேன்னா இல்லையா? கவனமாக இருக்க வேணும். தாத்தாவுக்கு தாத்தா என்றாலும் எனக்கு காது கூர்மையானது வெற்றி பெற்றிருக்க. சரி, இந்த வெற்றி பாடலாக என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
2: படத்துல பாட்டு வந்தது
1: நாளே தினம் பாருது. இன்று வெற்றி பெற்றதுக்கு ஒரு பாடல் வேண்டும் இல்லவா? உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா நீங்க வெட்டி வெட்டி ஓட்டீர்கள் என்று?
2: அப்பா சொன்ன சரி,
1: அப்பா சொல்லவே நீங்க சொல்லித்தான். மோனிகாவின் உதவியோட நீங்க வெட்டி வெட்டி விட்டு ஒரு கொஞ்சம் நொண்டி நொண்டி வெட்டி தான் இருந்தாலும் வெற்றி என்று ஒரு என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
2: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தன் பெருமை.
1: இல்ல, அப்படி திரும்பி மகளை பார்த்து பாரு, இன்னை சேரும் என்று. அவள் தான் உங்களை சேர்ந்து விட்டு உங்களை உற்சாகப்படுத்தி விட்டாளுங்க. சரி, வெற்றி மீது வெற்றி வந்து, என்ன மகள் அல்லவா வெற்றி வந்து. சரி, இப்பொழுது என் பேத்தியோட போட்டிட்டு பாப்போம். சரியா?
2: வெற்றி
1: மீது வெற்றி வந்து பாருங்கள் பேத்தி மோனிகா. வணக்கம்.
2: வணக்கம் தாத்தா.
1: நல்லமாக இருக்கின்ற என்ன, அப்பாவும் அம்மாவும் சுதப்பி விட்டார்களே. மகள் இல்லையா இந்த பேத்தியங்களை? சரி, மோனிகாவுக்கு நாளைக்கு என்ன பாடல் வேணும் பேத்தி?
2: எனக்கு வந்து வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து ஒன்ன கோல ஒரு பேரை நான் பார்த்ததே இல்ல, ஒரு சிற பார்த்து வாங்கூட திரும்பினே.
1: சரி, அந்த பாடல் நாளைக்கு வரும். உன்ன போல ஒருத்தனை நான் பார்த்ததில்லை என்று பாடல் நாளைக்கு உங்களுக்கு வரும். வெற்றிவேல் திரைப்படத்தில் இருந்து அப்படித்தானே? சரி, இப்பொழுது நாங்கள் போட்டிக்கு தயாராக வேண்டும். நீங்கள் தமிழில் பேசுவோம் தமிழை என்ற போட்டியிலே நீங்கள் பங்கு பெற்று இருக்கின்றீர்கள். நீங்கள் தயார் நிலையில் இருக்கின்றீர்களா?
2: தயாராக
1: உள்ளேன் தாத்தா. நல்லது. இதிலே ஒரு சொல்லை இரண்டு தடவைக்கு மேல் பாவிக்க கூடாது. இப்ப ஒரு சொல்லை நீங்க மழை என்றால் இரண்டு தடவை மழை என்று சொல்லிவிட்டால் பல கவனமா இருக்கணும். மூன்றாவது தடவை நீங்கள் அதை கூறக்கூடாது. கூறினால் போட்டியிலிருந்து விலக்கப்படுவீர்கள். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுத்த சலுகை உங்களுக்கு கிடைக்காது என்பதை நமக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது, மூன்று வினாடிக்கு தாமதிக்க கூடாது. ஆங்கில சொல்லோ பிற மொழிகளோ கலக்க கூடாது கண்டிப்பாக. அடுத்தது, நீங்கள் இப்பொழுது பங்கு பெற்றதுக்கு ஆயத்தம் இரண்டு சொல்லுக்கு மேல் பார்க்கக்கூடாதுன்னு கூறியிருந்தேன். இப்பொழுது உங்கள் போட்டி ஆரம்பிக்க இருக்கின்றது, ஆரம்பிக்க போகின்றோம். சரிதானே? வாழ்த்துக்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எண்ணத்தோடு ஆரம்பிப்போம் போட்டியை. நீங்கள் எப்பொழுது உங்கள் பள்ளியிலிருந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தீர்கள்? அப்பா வீட்டுக்கு மோனிகா தாமதிக்க கூடாது.
2: நான் வந்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டேன். ஆறு மாதங்கள் ஐந்து மாதங்கள்
1: சரி, நீங்க வந்து விட்டீர்கள். எப்பொழுது நீங்கள் திரும்ப பாடசாலைக்கு செல்வதாக எண்ணம் உங்களுடைய விடுதிக்கு அப்படி எண்ணம் இருக்கின்றதா?
2: இதை பற்றி இன்னும் எந்த முடிவும் அரசாங்கம் எடுக்கவில்லை.
1: நல்லது, நல்ல பகலை தந்தீர்கள். அப்ப வீட்டிலே இருந்து நீங்கள் படிக்கின்றீர்கள் அப்படித்தானே?
2: ஆமாம் தாத்தா.
1: உங்களுக்கு வீட்டிலிருந்து படிப்பதா பாடசாலையிலிருந்து படிப்பதா விருப்பத்துக்குரியது பேத்தி?
2: எனக்கு பாடசாலையிலிருந்து படிப்பதுதான் விருப்பம்.
1: அங்கேதான் நிறைய நண்பர்களோட வினையெல்லாம் ஆசிரியர் நேரடியாக உங்களுக்கு விளக்கம் தருவார்கள். அது நல்ல. சரி, உங்களுக்கு பாடசாலையில் இருப்பது விருப்பமா இல்லை வீட்டிலே இருப்பது விருப்பமா?
2: பாடசாலையில் இருப்பது விருப்பம்.
1: பாடசாலையில் இருப்பது விருப்பம். விருப்பம் என்ற சொல்லி ரெண்டு தடவை உபயோகித்து விட்டீர்கள். அடுத்தது கவனமா இருக்கணும். வீட்டிலே வந்திருக்கும் வேளையிலே நீங்கள் சமையல் அறைக்கு அம்மா சென்றால் நீங்களும் அம்மாவுடன் சென்று அளவுக்கு ஒத்தாசை பெறுவீர்களா?
2: அம்மாவிற்கு நான் உதவி செய்திருக்கிறேன்.
1: அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நல்லது. சமையலிலே உங்களுக்கு என்ன சமையல் செய்ய தெரியும்? சூடாக்க தெரியும், அதுக்கு கூட்டு வைக்க தெரியுமா, சாம்பார் வைக்க தெரியுமா, அப்படியெல்லாம் செய்வீர்களா?
2: அனைத்தும் அனைத்தும் தெரியும்.
1: அனைத்தும் தெரியும். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்ன விளையாட்டு உங்களுக்கு அதிகமான விருப்பம்?
2: கால்பந்து.
1: கால்பந்து, கால்பந்து விளையாடுகிறது. வாழ்த்துக்கள். அப்ப அரைப்பந்து விளையாட மாட்டீர்கள். இப்ப கால்பந்து விளையாடுகிறீர்கள், அரைப்பந்து விளையாட மாட்டீர்களா? அரைப்பந்து முக்கால் பங்கு அப்படி இருக்கா?
2: அப்படி எதுவும் இல்லை.
1: அப்படி எதுவும் இல்லை. கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. இல்லை என்றது ஒரு தடவை முன்பும் கூறியது போல் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். சரி, நீங்கள் வாகனம் ஓட்டுவீர்களாமா?
2: ஓட்ட மாட்டேன்.
1: ஓட்ட முடியாது. நீங்கள் அதற்குரிய பத்திரம் இன்னும் பெறவில்லை. அனுமதி பத்திரம் பழக வேண்டும், ஓட்டி பழக வேண்டும் என்று கூறுகிறேன். இப்பொழுது அங்கே மழை பொழிகின்றதா தேங்கொண்டத்திலே?
2: இன்றைக்கு மழை இல்லை.
1: இன்றைக்கு மழை இல்லை. இல்லை. நல்லது. அப்ப நன்றாக. இன்று நல்ல வெயில் அடித்ததா?
2: வெயில் அடித்தது.
1: வாழ்த்துக்கள். இன்று இரவு உணவு அருந்து விட்டீர்களா மகளே பேத்தி?
2: அருந்து விட்டேன்.
1: அருந்து விட்டீர்கள். என்ன உணவு அருந்தீர்கள்?
2: இட்லி சாப்பாடு.
1: இட்லி சாப்பாடு சாப்பிட்டீர்கள். நல்லது. எப்படி உங்களுக்கு விருப்பமான சாப்பாடாது?
2: ஆமாம், இரண்டு மருந்தினை.
1: நல்லது. வாழ்த்துக்கள். உங்களுக்கு மூன்று நிமிடம் முதல் சுற்றிலேயே அழகாக மூன்று நிமிடங்களும் ஐந்து வினாடிகளும் இருபத்தைந்து நாளிகையும் பேசியிருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் மகளே. வாழ்த்துக்கள் மோனிகா. நீங்கள் வெற்றிக்கின்றீர்கள் என்ற கழிப்பு. நன்றி. மகபேதி, என்ன பாடலை கேட்கின்றீர்கள் இன்று வெற்றி பாடலாக? அது இன்றைய தினம் கிடைக்கும் போது இப்பொழுது நிகழ்ச்சியிலேயே கிடைக்கும். என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
2: பாடல் வந்து ஒரு ஜீவன் அந்த சாங், அந்த பாடல்.
1: இப்பொழுது சாதாரணமா பேசல, உங்களுக்கு போட்டி முடிவு அறிந்து விட்டது, வெற்றி பெற்றுவீர்கள். ஒரு ஜீவன் அழைத்தது என்ற வெற்றி பாடல்,
2: ஒரு ஜீவன் அழைத்தது
1: அழைத்தது என்ற வெற்றி பாடலை கேட்க விரும்புவது. நிகழ்ச்சி முடிவதற்கு உங்களுக்கு இந்த பாடல் காற்றலையில் வரும்.
2: படம் பேர் வந்து கீதாஞ்சலி. கீதாஞ்சலி,
1: கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து உங்களுக்கு அந்த பாடல் வரும். பேத்தி நன்றாக விளையாடுங்கள். சிறப்பு, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது அடுத்து
2: எனது தாத்தா, எனது தங்கை, எனது தங்கை பேசுகிறாள்.
1: தங்கையும் பேச போகின்றாதா? சரி, ஒரு அலையுங்கள் அவரை. தங்கை வந்து விட்டீர்களா? தங்கை,
2: பாப்பா
1: வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறது என்று எனக்கு தெரியும், ஆனா நீங்கள் நேர்களுக்கும் உங்கள் பெயரை கூட வேண்டும்.
2: நான் பிரீத்தி பேசுகிறேன்.
1: பிரீத்தி குட்டி வந்து பேசுகிறார். நலமா இருக்கின்றீங்களா என்று பிரீத்தி குட்டி பேசி?
2: நலமாக இருக்கிறேன் தாத்தா. நீங்க நலமாக இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கின்றேன் அம்மா, நலமாக இருக்கின்றேன். உங்களுக்கு என்ன பாடல் விருப்பம் கேட்பதற்கு நாளைய தினம் கதம்பத்துக்கு?
2: எனக்கு வந்து நம்ம வீட்டு பிள்ளையில இருந்து ஓ கூடவே பிறக்கணும், கூடவே இருக்கணும் அந்த பாடல்.
1: ஆமா, அக்கா கூட இப்படி விருப்பமா பிறக்கணும், கூடவே பிறக்கணும், கூடவே இருக்கணும் என்ற பாடல் உங்களுக்கு நாளைய தினம் கிடைக்கும். இப்ப நீங்கள் தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழில் என்ற போட்டியிலே வெற்றி பெற்றாலும் ஒரு பாடல் கிடைக்கும். சரியா? இப்பொழுது நீங்கள் ஆயத்தமா? ஆயத்தம். உங்கள் போட்டி ஆரம்பிக்க இருக்கும்போது விதிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? ஒரு சொல்லு இரண்டு தடவை கூறக்கூடாது, ஒரு இரண்டு தடவை கூறலாம், மூன்றாவது தடவை ஒரு பதிலை நீங்கள் ஒரு சொல்லை உபயோகித்தால் இரண்டு தடவை தான் அந்த வேர்ட்ஸ் அந்த சொல்லை உபயோகிக்கலாம், மூன்றாவது தடவை உபயோகித்தால் நிறுத்தி வைக்கப்படுவீர்கள். அடுத்தது ஆம் அல்லது இல்லை அல்லது போறேன், வந்தேன், சாப்பிட்டேன், நின்றேன் என்று ஒரு சொல்லில் பதில் கூறக்கூடாது. மூன்று வினாடிகள் தாமதிக்க கூடாது. பிற மொழிகள் கண்டிப்பாக கலக்கக்கூடாது. ஒரு தடவை கலந்தாலும் நீங்கள் விளக்கப்படுவீர்கள். இப்பொழுது உங்கள் நேரம் ஆரம்பிக்கும். கேள்வி இருந்தால் முதல் கேளுங்கள். என்னிடம் இல்லாத விட்டு ஆரம்பிப்போம் போட்டி. ஆரம்பிக்கிறோம். வணக்கம் பிரீத்தி, நீங்கள் வீட்டிலே வந்து மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
2: மகிழ்வாக உள்ளேன்.
1: வாழ்த்துக்கள். உங்களுக்கு சமைக்க தெரியுமா? உணவுகள்
2: தெரியாது.
1: உங்களுக்கு தெரியாது, நீங்க சின்ன பிள்ளை. உங்களுக்கு பாடசாலையிலிருந்து அம்மா வீட்டுக்கு வருவதுனா மிகுந்த ஆர்வமாக மகிழ்வாக இருப்பீர்கள் இல்லையா?
2: மகிழ்வாக இருக்கிறது.
1: மகிழ்வா? உங்கள் சகோதரர்களுடன் நீங்கள் ஓடி விளையாடி பிடித்து விளையாடும் போது சண்டை பிடிப்பதுண்டா?
2: அது எனக்கு இஷ்டம் இல்லை.
1: அது உங்களுக்கு இஷ்டம் இல்லை. நல்லது, நல்லது. வாழ்த்துக்கள். உங்களுக்கு வீட்டில் இருந்து கொண்டு பாட்டுக்களை பாடுவது நீங்களாக பாடுவீர்களா? உங்கள் பாட்டிலே பாட்டுக்கள் பாடுவீர்களா?
2: மிகவும் பிடிக்கும்
1: பாட்டு என்றால் உங்களுக்கு
2: மிகவும்
1: பாடுவதற்கு. அப்ப சங்கீத வகுப்புகள் ஏதாவது எடுக்கின்றீர்களா? சங்கீத பயிற்சிகள் எடுக்கின்றீர்களா? எதுவும் எடுக்கவில்லை. உங்கள் பாடங்களிலே, பாடசாலையில் பள்ளியிலே படிக்கும் பாடங்களிலே எந்த பாடத்தில் உங்களுக்கு அதிகமான நாட்டம் உண்டு?
2: தமிழில்.
1: தமிழில் நாட்டம். தமிழில் பள்ளி பரீட்சைகளிலே தமிழில் கூடுதலான புள்ளிகளை பெறுகிறீர்களா?
2: ஆமாம்.
1: கெட்டிக்காரி என்று வாழ்த்துகிறார் தாத்தா. நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் அதற்கு? நீங்கள் கெட்டிக்காரி என்று நான் சொல்லுவேன், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்?
2: கெட்டிக்காரிதான்.
1: கெட்டிக்காரிதான், கெட்டிக்காரிதான், கெட்டிக்காரிதான். நல்ல வாழ்த்துக்கள். அற்புதமான பதில்களை கொண்டு போகின்றீர்கள். நீங்கள் வீட்டிலே வந்து இருக்கும் பொழுது எந்த வகையான உதவிகளை உங்கள் அன்னை உங்களோட அம்மாவுக்கு செய்வீர்கள்? எப்படியான உதவிகளை செய்வீர்கள்?
2: பாத்திரங்களை துலக்குவேன்.
1: கட்டிக்காரி, கட்டிக்காரி பாத்திரங்களை துலக்குவேன். அற்புதமான தமிழ், அற்புதமான தமிழ். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்பாவுடன்
2: துணிகளை துவைப்பேன்.
1: துணிகள் துவைப்பீர்கள். வாழ்த்துக்கள். வேறு என்ன செய்வீர்கள்?
2: அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான், நல்லது. சில வேலை அந்த பொருட்களை எடுத்து ஒழுங்காக அடுக்கி எல்லாம் வைப்பீர்களா? வீட்டில் உள்ள தளவாளங்களில் உள்ள தூசிகளை எல்லாம் தடி படுத்த விரிப்புகளை எல்லாம் மடித்து எல்லாம் செய்வீர்கள். எப்படிதான் ஒத்துழைப்பு ஒத்தாசையாக எல்லோருடன் ஒத்தாசையா இருக்கின்றீர்கள். உங்கள் தந்தையார் மீது உங்களுக்கு நல்ல பாசம் உண்டா?
2: பாசம் உண்டு.
1: தந்தையார் எல்லாம் வாங்கி கொடுப்பார்? பாசம் உண்டு. நல்லது.

0: இருக்கும்,
1: மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். நல்லது, நீங்கள் 3 நிமிடத்தில் அழகாக பேசி இருக்கிறீர்கள். ஓடி அந்த விருது நேரத்தில் கூறிவிட்டு உடனே அதற்கு தொடர் வார்த்தையும் கூறிவிட்ட சமீப புத்தி வாழ்த்துக்கள். உங்களுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. என்ன பாடலோடு இப்பொழுது வெற்றி பாடலாக கேட்க விரும்புகிறீர்கள்?
0: படத்திலிருந்து
1: ஒரு தடவை நிறுத்தி தொலைபேசியை சற்று முன்னால் பிடித்து பேசுங்கள். கலங்கலாக வருகிறது ஒளி. 6 திரைப்படம் விளங்கியது, பாடல் விளங்கவில்லை. 6 திரைப்படத்தில் என்ன பாடல்?
0: காதல் எனும் தெருவினிலே, கனவு எனும் வாசலிலே விட்டு விட்டு போனாயே.
1: நல்ல பாடல். அந்த பாடல் இருந்து உங்களுக்கு வெற்றி பாடலாக கிடைக்கும். வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். சரியா?
0: நன்றி பாப்பா.
1: வாழ்த்துக்கள் என்று சொல்லப்பட்டு நீங்க நல்லா பேசுறீங்களம்மா, சிறப்பாக இருந்தது முறை கூட. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த உறவுடன் தங்க இருக்கின்றேன். நீங்கள் தொலைபேசியை துண்டித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவு. வணக்கம் வணக்கம் வணக்கம். பவுனம்மா, நீண்ட நேரம் அழைப்பில் இருக்கிறீர்கள். பவுனம்மா
0: வணக்கம். ஐயா
1: வணக்கம் வணக்கம். நலகமா இருக்கின்றீர்களா? நீண்ட நேரம் அழைப்பில் இருக்கின்றீர்கள். எப்படி இருக்கின்றது உங்களுடைய நிலை இப்பொழுது?
2: பழையபடி
0: வீட்டுக்கு நல்ல நிலையா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு.
1: வாழ்த்துக்கள் அம்மா, சந்தோஷமா இருக்கிறது கேட்கும் போது வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது அங்க இரவு நேரம் ஆகிவிட்டது இல்லையா?
0: ஆமாங்கய்யா.
1: நல்லது. இப்ப நீங்கள் காலையில் வந்து இணைந்தீர்கள், இப்பொழுதும் வந்து இணைந்திருக்கின்றீர்கள் இந்த கதம்பத்தில். உங்களுக்கு நாளைக்கு கதம்பத்துக்கான பாடல் என்ன பாடல் என்று கூறுங்கள்.
0: ஐயா, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற பாடல் வேணுங்க.
1: நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன செய்தேன், நல்ல பாடல்.
0: நலம் என்ன புரிந்தேன், நல்ல ஒரு சமூக கருத்து கொண்ட பாடல் ஐயா.
1: சரி, அந்த பாடல். இப்ப உங்களிடம் நான் ஒரு பாடல் பாடுங்களோட பாடுவீர்களா?
0: வாடிக்கதான் கேட்டு நல்லா தொண்ட நல்லா இல்லாட்டும் ரசிப்பீங்க எப்படி தெரியும்.
1: பவுனம்மாள் குரல் ஒரு பாடலை கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது. கேட்டு விடும், எல்லோரும் விரும்புகிறார்கள். பவுனம்மாள் காற்றலைக்கு வந்தால், கலை செய்தி காற்றலைக்கு வந்தால் பாட கேட்ட விரும்பு தானே. எங்க ஒரு பாடல் ஒன்று பாடுங்கள், அதன் பின்பு போட்டிக்கு விளையாடுவோம்.
0: இந்த மழைனால வந்து குரல் ஒண்ணும் சரியா வரல ஐயா, இருந்தாலும் சும்மா பாடுறேன்.
1: உங்களுக்கு மழைக்கு குரல் பாடு சரியில்லாம இருப்பதை எங்களுக்கு புரிஞ்சாத மன்னு பாருங்கள் பாருங்கள்.
0: பறவைகளே பறவைகளே, எங்கே வந்தீங்க, இங்கு தழுத்த பழம் கிடக்குதுன்னா பார்க்க வந்தீங்க. பறவைகளே பறவைகளே, எங்கே வந்தீங்க, இங்கு பழுத்த பழம் கிடக்குதுன்னா பார்க்க வந்தீங்க. குருவிகளே குருவிகளே, எங்கே வந்தீங்க, இங்கு கோவை பழம் கிடக்குதுன்னா கொத்த வந்தீங்க. குருவிகளே குருவிகளே, எங்கே வந்தீங்க, இங்கு கோவை பழம் கிடக்குதுன்னா கொத்த வந்தீங்க. பவளவாய் பைங்கிழிகள், எங்கே வந்தீங்க, என் பருவத்தோடு தோடு பார்க்க யாரு சொன்னாங்க. பவளவாய் பைங்கிழிகள், எங்கே வந்தீங்க, என் பருவத்தோடு தோடு பார்க்க யாரு சொன்னாங்க. பவளைகளே பவளைகளே, எங்கே வந்தீங்க, பவளைகளே பவளைகளே, எங்கே வந்தீங்க, நான் தத்தி தத்தி நடப்பதையா ரசிக்க வந்தீங்க, நான் தத்தி தத்தி நடப்பதையா ரசிக்க வந்தீங்க. பறவைகளே பறவைகளே, எங்கே வந்தீங்க, இங்கே பழுத்த பழம் கிடக்குதுன்னா பார்க்க வந்தீங்க. மாமினமே மாமினமே, எங்கே வந்தீங்க, இந்த மானம் உங்கள் ஜாதி என்ற மயங்கி விட்டீங்க. மாமினமே மாமினமே, எங்கே வந்தீங்க, இந்த மானம் உங்கள் ஜாதி என்ற மயங்கி விட்டீங்க. போவினமே போவினமே, எப்போ வந்தீங்க, போவினமே போவினமே, எப்போ வந்தீங்க, இந்த போவல் முகம் பார்த்ததற்கா போத்து வந்தீங்க.

0: எதிர்பார்த்து வந்தீங்க, பறவைகளே பறவைகளே இங்கே வந்தீங்க, இங்கே பழுத்த பழம் கிடக்குதுன்னு நான் பார்க்க வந்தீங்க. குருவிகளே குருவிகளே இங்கே வந்தீங்க, இங்கே போதை பழம் கிடக்குதுன்னு நான் கொத்த வந்தீங்க.
1: சிறப்பு, சிறப்பாக பாடியிருக்கீங்க. மலைக்குத்தானே குரல் இல்ல, உங்களோட குரல் நல்லா, மலை இல்ல மலைக்குத்தானே குரல் சரியில்லை, உங்களுக்கு நல்ல குரல் தான், சிறப்பாக இருக்குது. முழுமையாக அழகாக பறவைகளையும் குருவிகளையும் இணைத்து மகிழ்வாக பாடியிருக்கீங்க. மகிழ்ந்த மகளே, சரி, இப்ப உங்களுக்கு எல்லோரும் சுமூக நிலைக்கு வந்து விட்டார்கள், எல்லோரும் திரும்ப அந்த இடத்துக்கு வந்து தொழில் ஆரம்பித்து விட்டார்களா?
0: மகிழ்ச்சியான நிலைக்கு வந்துட்டோம்.
1: நல்லதாம்மா, அதான் உயரின் பின்னே அமைதி என்ன குடும்பம் தானே அம்மா, அதுகள் எல்லாம் இன்னொரு தடவை வரும், கடுமையாக வராது, நூறு கால் வரும் என்று கூறுவார், அவதானமா இருக்க வேண்டும். நீங்கள்
0: நீங்க சொன்ன அந்த ஆறுதல் வார்த்தைகள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கடவுளுடைய வார்த்தைகளா தான் அமைஞ்சிருக்கு ஐயா.
1: அப்படி இல்லையம்மா, அப்பா அந்த நீங்கள் அழைக்கணும், மகளே என்று அழைக்கணும், உங்களுக்கு ஆறுதல் வார்த்தை கூற வேண்டிய என்னுடைய கடமை அம்மா, இது மனித நீயம்டா. அங்க இருந்த எல்லோரும் அப்ப அந்த சங்கீதா என்பவர்களும் அவர்களும் இடம்பெயர்ந்தார்கள், அவர்கள் வேறு இடத்தில் இருக்கின்றார்களா? இப்பொழுது நாங்கள் இந்த தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழில் என்று ஒரு போட்டி இருக்கின்றது தானே? அது உங்களுக்கு அதனுடைய நிபந்தனைகள் தெரியுமா, அதனுடைய விதிமுறைகள்
0: தெரியுமா?
1: வெற்றியும் பெற்றிருக்கின்றீர்கள். சரி, இப்பொழுது ஆரம்பிப்பதான் நீங்கள் தயார் நிலையில் இருக்கின்றீர்களா? இன்னும் போட்டியில் பங்கு பெற்றவர்களும் கூறுவேன்னா நீண்ட பதில்களை கூறக்கூடாது, நீண்ட பதிலை கூறினா நீங்கள் தவறுதல் விட வாய்ப்பு இருக்கிறது, குறைந்த அது சுருக்கமாக சொல்லி பழகி கொண்டு பெற வேண்டும். என்ன சொல்லியும் என்ன கேள்வி இப்ப வந்தது என்பதையும் மனதிலே பதித்து வைத்தது. அவதானத்துக்குரிய பயிற்சி இந்த பயிற்சி, கவனத்துக்குரிய பயிற்சி, நிதானத்துக்குரிய பயிற்சி. சரி, இப்பொழுது நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம். இப்பொழுது உங்களுடைய பகுதிக்கு நீங்கள் திரும்பி வந்ததன் பின்பு கடலினுடைய நிலை எப்படி இருக்கின்றது? கொந்தளிப்பு நிலையில் இருக்கின்றதா, அல்லது விரைவாக அலை வீசிக் கொண்டிருக்கின்றதா, அல்லது சாதாரணமாக வளமை போல் அந்த அலைகள் வீசிக் கொண்டிருக்கின்றதா?
0: சாதாரணமாகவே உள்ளது ஐயா.
1: நல்லது. காலை சூரியனை கண்டு நீங்கள் மகிழ்ந்தீர்கள் அன்று, அந்த சூரியனை பற்றி நீங்கள் வந்து முகாமிலிருந்து வந்தவுடன் அந்த அதிகாலையில சூரியனை பார்த்து மகிழ்ந்தீர்கள், அது இப்பொழுது அந்த நிகழ்ச்சி மனதில் பதிந்திருக்கின்றதா?
0: கண்டிப்பாக பதிந்துள்ளது ஐயா.
1: நல்லது. இப்ப அங்கே காற்றோட்டம் எப்படி இருக்கின்றதா? குளிர்ந்த காற்று வீசுகின்றதா, அல்லது சாதாரணமான நிலையில இருந்த காற்று போலதான் வீசுகின்றதா?
0: குளிர்ந்த காற்று
1: வீசுகிறது, குளிர்ந்த காற்று இருக்கின்றது. அதான் மாலை நேரத்து காற்று, அன்ற நாள் ஒரு பாடல்லையும் குறுநீர்கள் தானே. நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல பாடல்கள். இந்த நேரத்தில் தானம்மா அந்த கற்பனை வளங்கள், மனதிலே ரம்யமான நினைவுகள் ஊறுகின்ற நேரம். அதற்காகத்தான் இந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றியை, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலநிலையை தந்து எங்கள் உள்ளத்தை மகள வைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த வேளையிலே கடற்கரைக்கு, இப்பொழுது கடலுக்கு மீன் பிடிப்பதற்கு எல்லோரும் செல்கின்றார்களா? பயமின்றி?
0: பயம் ஒன்றும் இல்லை ஐயா.
1: நல்லது, வாழ்த்துக்கள். பிள்ளைகள் எல்லாம் கடற்கரையில் ஓடி விளையாடுகின்றார்களா?
0: விளையாடுகிறார்கள்
1: ஐயா, அதை சேர்த்து கட்டிக்காரு என்ன விளையாடுகிறார்கள் ஒரு சொல்லோடு உடனே ஒரு சொல்லை சேர்த்து விட்டு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அப்ப வளமையான வருமானம் போல, அதாவது வளமையாக பிடிக்கின்ற மீன்கள தொகை இப்பொழுது அதே அளவுதான் பிடிக்கின்றார்கள், அல்லது இந்த சுனாமிக்கு இந்த புயலுக்கு பின்பு கூடுதலான மீன்கள் அகப்படுகின்றதா?
0: குறைவான மீன்கள் தான் கிடைக்கின்றன.
1: நான் நினைக்கிறேன் புயல் காற்றோடு இல்ல ஆழக்கடலுக்கு சென்று விட்டார்களோ, இல்ல கடலிலேயே மாறி சென்று விட்டார்களோ தெரியவில்லை. நல்லது. நீங்கள் தினமும் மீன் சாப்பிடும் பாக்கியம் பெற்றவர்கள். அப்படித்தானே?
0: அப்படித்தானே ஐயா.
1: உங்களுக்கு மீன்கள் எந்த மீன் விருப்பமான மீன்?
0: அப்படி ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எல்லா மீன்களும் பிடித்தமானவைதான்.
1: எல்லா மீன்களும் பிடித்தமான மீன். நல்லது நல்லது நல்லது. இப்ப உங்க நல்ல கையில் இருக்கின்ற எல்லா வளமும் வளமையான நிலைக்கு திரும்பி விட்டீர்கள். மனித நிலையும் வளமையான நிலைக்கு வந்துவிட்டது. அப்படித்தானே? ரெண்டு தடவை ஐயா உபயோகித்து விட்டீர்கள். உங்களுக்கு ஒரு மஞ்சள் கடதாசி தந்து விட்டேன். மஞ்சள் என்றால் வாணும் வேண்டும். உங்களுக்கு எப்பொழுதும் உங்களுக்கு இந்த பாடல்களை வாயிலே பாடிக்கொண்டிருப்பீர்களா இல்ல இருந்து விட்டுதான் பாடுவீர்களா?
0: புரியவில்லை கேள்வி.
1: சரி, மூன்று நிமிடங்கள் ஆகிவிட்டது. உங்களுடைய போட்டியில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். 11 கோடி புரியவில்லை என்று நான் கேட்டேன். நீங்கள் எப்போதும் நடக்கும்போது, வரும்போது, இருக்கும்போது, திரிக்கும்போது எல்லாம் தனிமையா இருக்கும்போது வாயிலே ஒரு பாடலை நீங்கள் உச்சரித்துக் கொண்டிருப்பீர்கள், மினிமினித்துக்
0: கொண்டிருப்பீர்கள். எப்பொழுதும் ஒரு பாடல் என்னுடன் இருந்து கொண்டே.
1: சரி, நல்லது. நீங்கள் போட்டி முடிவடைந்து நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீர்கள். முதலே வெற்றி பெற்று விட்டீர்கள். இது பின்பு கேட்ட கேள்வி. சரி, இப்பொழுது என்ன பாடல் இன்று உங்களுக்கு தேவை வெற்றி பாடலாக?
0: தொற்சிலை அப்படின்னு ஒரு திரைப்படம், பழைய பழம்பெரும் திரைப்படம்.
1: நல்ல திரைப்படம் அம்மா, கூறுங்க. தொற்சிலையிலே
0: அதுல வந்து நாளை பொழுது என்றும் நல்ல பொழுது ஆகும் என்று நம்பிக்கை கொள்வாயடா.
1: சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவருடைய நாளை.
0: ஆமாங்க,
1: நாளை பொழுது நல்ல பொழுதாகும். மாறி பாடுகிறேன் அந்த பாடல்.
0: ஆமாங்க, அப்படிதான் அப்படிதான் ஐயா.
1: நல்ல பொழுதாகும் என்று நம்பிக்கை கொள்வாயடா,
0: இறைவன் நம்பிக்கை தருவானடா.
1: நல்ல பாடல் அது, மனதுக்கு ரம்யமான பாடல், நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு பாடல், இறைவனோட சேர்ந்த பாடல். அந்த பாடல் இன்று அந்த நாளிலே உங்களுக்கு கிடைக்கும் மகளே அந்த பாடலை தருகின்றேன். காலப்போக்கில் இப்பொழுது அடுத்த உறவுடன் செல்ல இருக்கின்றேன். நன்றாக விளையாடுகிறேன். அமைதியாக மகிழ்வாக வாழ வேண்டும் நீங்கள். சரியா?
0: மகிழ்ச்சி
1: மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். அடுத்து அடுத்தது யார்? கலைச்செல்வி அம்மா வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் கலைச்செல்வி. டாக்டர் கலைச்செல்வி வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா டாக்டர்?
2: நல்லா
1: இருக்கேன். நல்லா இருக்கேன். நாங்க நலமாக இருக்கிறோம். சத்தம் குறைவாக இருக்கிறது உங்கள் பாடல். கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள். எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? நலம் நலம் நலம். வாழ்த்துக்கள். 2-3 நாட்கள் பேச முடியவில்லை. இப்பொழுது பேர் இல்லை, பேசலாம். அது காட்டலையில் சில போட அலவரிசைகளையும் அப்படி ஏற்படுது. இப்பொழுது வரவேண்டது
2: நானாதான்
1: அப்ப என்ன செய்ய
2: போறீங்க?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். உங்களுடைய விழிப்பிலே பிழை இருக்கின்றது, உங்களுடைய வலைத்தளத்திலே பிழை இருக்கின்றது. அந்த யார் உங்களுக்கு வலைத்தளத்தை விநியோகிக்கின்றார்களோ அவர்களோடு பேசி பார்க்கலாம் தானே?
2: ஆமாங்கப்பா, பேசணும். யாரு பேசுறது? எங்க வீட்டுலதான் பேசுவாரு, நமக்கு அதெல்லாம் தெரியாது.
1: வீட்டுக்காரர் சொன்னால் அவர் அந்த அவர்களோடு பேசுவார் தானே அம்மா, இல்லையா?
2: ஆமாப்பா. இல்ல, ஜீப் எல்லாம் நிறைய இருக்குதுங்கப்பா. 400-500 ஜிபி இருக்குது.
1: வலைத்தளத்து நெட்வொர்க்கிலே பிழை இருக்கின்றது, இணைப்பிலே பிழை இருக்கின்றது. நீங்க அதை ரீமூவ் பண்ணி பாத்தீர்களா? ரீஸ்டார்ட் பண்ணி பாத்தீர்களா?
2: ரீஸ்டார்ட் பண்ணி பாத்துட்டேங்கப்பா. ரீஸ்டார்ட் எல்லாம் பண்ணி பாத்துட்டேன்.
1: என்ன பிழை கூறுவது?
2: ஆப் எல்லாம் அழிச்சிட்டு திருப்பி மறுபடியும் புதுசா கூட டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன்.
1: அப்ப உங்களோட வலைத்தளத்துல என்ன வகையான வழக்கமாக கேட்டது? துல்லியமாக கேட்டது இல்ல, பாடி எல்லாம் காட்டினீங்க. நிகழ்ச்சி எல்லாம்
2: நல்லா கேட்டுச்சு, நல்லா கேட்டுச்சு. இப்போ எதுவுமே வரமாட்டது. காலையில இருந்து 3 வாட்டி சந்தனராஜன் எனக்கு போன் பண்ணிட்டு சொல்லிட்டேன்.
1: சந்தனராஜன்
2: போன் பண்ணி கேட்டேன், அண்ணன் வரமாட்டேன்.
1: இல்ல உங்களுக்கு கேட்டுதான் தெரியாது. உங்களுடைய வலைத்தள விநியோகஸ்தருடன் யாரும் கூட உங்களுடைய கம்பெனி அவரிடம் கேட்க, உங்களுக்கு இன்டர்நெட் கம்பெனியோட பேச வேண்டும். ஏதாவது ஆப்ஷன் மாறிக்கலாம், ஏதாவது அவர்களும் அடிச்சு கூறுங்களா, எனக்கு இன்கமிங் ஒன்னும் கேட்க முடியாது, இந்த ஆப்ஷனும் கேட்க முடியாம இருக்கின்றது, வழக்கமாக வேறு இப்பொழுது வேலை செய்ய முடியாது என்றால் அவர்கள் கூறுவார்கள். உங்களோட அயலிலே தான் இருக்கீங்களா, அந்த கிட்ட உங்க வீட்டுக்கு கிட்ட இருக்கின்றார்கள் அந்த கம்பெனியினர், உங்களோட வேலைத்தளம் தந்தவர்கள் டவர்காரர் அவங்களோட பேச வேண்டும், அவங்களோட தான் பேச வேண்டும். அழைத்து உங்களோட இலக்கத்தை கூறிவிட்டு தடை இருந்தால் அவர்கள் நிவர்த்தி செய்வார்கள். பாடலை நீங்கள் கேட்டால் நாங்கள் ஒளிபரப்பும் போது உங்களால் கேட்க முடியாது இல்லையா மகளே? ஐயோ
2: இல்லங்கப்பா, கேட்க முடியாது. ரேடியோ கேட்டே நாலஞ்சு நாள் ஆச்சு.
1: ஐயோ உடனே நீங்கள் அங்கேதான் உடனே இப்ப ஏதாவது பிழையென்றால் ஒரு தடவை ரீபோர்ட் கொடுத்தது, ஒரு நண்பர் உங்களுக்கு ஏதாவது அறிவுரை சொன்னால் அதுக்கும் சரியில்லைன்னா உடனே உங்களோட கம்பெனியோடு தான் பேச வேண்டும். அவர்களுடைய வலைதளத்திலே சில பல ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம், உடனே அவர்கள் நிவர்த்தி செய்வார்கள். நாங்கள் உங்களை கேட்டு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி பலன் இல்லை. உங்களுக்கு வலைத்தளம் உங்களுக்கு நெட்வொர்க் தந்த அந்த கம்பெனி நிறுவனத்துடன் தான் நீங்கள் போய் அவர்கள் தான் பார்க்க வேணும் என்ன உங்களுடைய நெட்வொர்க்ல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவர்கள் தான். ஆனா கோல் எல்லாம் இருக்கு, அழைப்புகள் இணைப்புகள் எல்லாம் வருகின்றது. பாடல்கள் கேட்கு வேறு யூடியூப்ல வேறு நிகழ்ச்சிகளை கேட்கிறீர்களா, கேட்க முடிகிறதா?
2: அதெல்லாம் வருதுங்கப்பா, அதெல்லாம் வருது, ரேடியோ மட்டும்தான் வர
1: மாட்டோம். அதுக்கு யாரோ சூன்யம் வைத்து விட்டார்கள் போட்டு இந்த பாலுவ கேட்கப்படாத இருக்கு இந்த வானொலியை. அப்படி எங்களுக்கு பாடவில்லை, நம்பிக்கை வேணுமா வானொலி வருகின்ற அந்த வழியில் ஏதோ பிள்ளை இருக்கின்றதா? நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய ஏர்டெல்லோ ஏதோ எந்த கம்பெனி உங்களுக்கு நெட்வொர்க் தந்ததோ அந்த கம்பெனியோடு பேசுங்கள். பேசுவதை விட நேரில் சென்று பார்த்தால் அவர்கள் உங்களுடைய தொலைபேசி எடுத்து அடித்து பார்த்து அழைத்து பார்த்து இணைப்பு பார்த்து விட்டு அவர்கள் சரி செய்து கொடுப்பார்கள். அதுதான் சரியான மறுமொழி. சரி, பேசி பார்க்குங்கள். இப்பொழுது எதுக்கும் கலந்தத்துக்கு ஒரு பாடலை கேளுங்கள். முதலில் நாளைய தினம் என்ன பாடல் வேணும் என்று கேட்டுவிட்டு போட்டிக்கு செல்வோம். தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழில் என்ற போட்டி, அது உங்களுக்கு விருப்பமான போட்டியா இருக்கலாம். என்ன பாடல் பாடல்கள் நாளைக்கு என்ன பாடலை கேட்பீர்கள்?
2: எனக்கு மனிதனின் மறுபக்கம் படத்திலிருந்து கல்லுக்குள்ளே வந்த ஈரம் என்ன,
1: கல்லுக்குள்ளே வந்த ஈரம் என்ன என்ற பாடல் வேணும். சரி, அந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் கிடைக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு பாடல் பாடி காட்டலாம் தானே?
2: கண்டிப்பாங்கப்பா.
1: நீங்க வந்து வானொலியிலும் கேட்க மாட்டீங்க, எங்களுக்கு நீங்க பாடி காட்டலாம் தானே? எல்லோரும் கேட்பார்கள். இப்ப கல்லுக்குள்ளே வந்து ஈரம் நல்ல பாடல், அந்த பாடல் தங்க என்ன பாடல் என்றாலும் பாடுங்கள். ஒரு பாடல
2: ஏதாவது பாடட்டுமா?
1: உங்களுக்கு தானே எல்லா சிறக்கும் இருக்கிறது, ஒன்றை விட வேண்டியதுதானே.
2: ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள், காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள், காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். வானிலே வெண்ணி

0: சிறப்பு சிறப்பான பாடல் மகளே, நன்றாக பாடினீர்கள் மகளே,
1: நன்றிங்கப்பா.
0: அங்கே உங்களுக்கு ஏதாவது எதிரொலி வந்து நீங்கள் அந்த பாடல்ல வந்த அசைவு எல்லாம் அப்படியே நீங்கள் ஜீவனோடு பாடினீர்கள் மகளே, சிறப்பாக இருந்தது, கேட்க மகிழ்வாக இருந்தது. வாழ்த்துக்களை குறிக்கொள்கிறேன். ஆனால் எங்களுக்கு எல்லாம் பாடி காட்டி விட்டு உங்களுடைய பாடல்களை நாங்கள் நன்றி மகளே, அந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த பாடல்களை நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு தொலைபேசியிலே வானொலியை கேட்க முடியாமல் இருக்கின்றது கூறுவது எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கின்றது. இப்பொழுது இரவு நேரம் உங்களுடைய அவங்க அந்த கம்பெனி சில பேர் 24 மணி நேரம் சேவையில் இருப்பார்கள், அழைத்து கதையை பேசிப்பார்கள் அல்லது அவங்களோட நியமனம் கொடுப்பார்கள். நீங்க நேரே சென்று அவரிடம் கேட்டாலும் சிறப்பாக இருக்கும். இது உங்களுடைய ஒரு அத்தியாவசியமான விடயம். நல்லது. இப்ப நாங்கள் நல்ல நல்ல கூறுங்களம்மா.
1: கண்டிப்பாங்கப்பா, நான் காலையில அவருக்கு சொல்லி பாக்குறேங்க.
0: அவருடைய கூறுனா அவருடனே அவருக்கு கூறியிருக்கலாம். முதல்ல எனக்கு பாடல்கள் அவருக்கும் தெரியுமா இது வரவில்லை என்று?
1: அவர் கேட்டுகிட்டு இருக்காரு ஜாலியா, நான் தாங்கப்பா கேட்க முடியல.
0: அவருடைய வானொலி கேட்கின்றது.
1: அவருக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டேன். இதை நீங்க ஓபன் பண்ணி கேளுங்க, நான் எப்ப வேணாலும் பாடுவேன்னு சொல்லிட்டேன். அவர் ஊருக்கு போயிட்டாரு, அவர் கேட்டுட்டேன்னு அவரு எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டாரு.
0: அவருக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்த உங்களுக்கு உங்களுடைய தொலைபேசிக்கு இப்படியா போயிடும்.
1: எனக்கு வரல, ரெண்டு செல்போன்ல இந்த செல் இப்ப நான் பேசிட்டு இருக்க செல் இல்லாம இன்னும் ரெண்டு செல்போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னு கூட வர
0: மாட்டேன். என்ன காரணம்? உங்களுடைய நெட்வொர்க்லதான் பிரச்சனை. உடனே சென்று அவருடன் சரி செய்து கொள்ளுங்கள்.
1: இல்லைங்கப்பா, 7 நம்பர் ஏர்டெல் நம்பருங்கப்பா. 7 நம்பர்ல நானே 2, 4, 5 நம்பர் வச்சிருக்கேன். 5 நம்பர்ல வரல.
0: அப்ப அவருடைய அலை வரிசையிலேதான் பிள்ளை இருக்கின்றது. நீங்கள் அவரிடம் கொண்டு சொல்லு. நாளைக்கு
1: சொல்லிட்டேன், ஈவினிங் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஏர்டெல் ஏதோ ப்ராப்ளம் போல கொஞ்சம் விசாரிச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க நெட்வொர்க்
0: விரைவில் அது சரியாக வரும். இப்பொழுது நாங்கள் இதற்கு முன்பு பங்கு பற்றினீர்கள் தானே இந்த நிகழ்விலே தமிழில் பேசுவோம். சரி, தமிழில் பேசுவோம், தமிழில் பேசுவோம், தமிழை தமிழை பேசுவோம் தமிழில் என்ற அந்த பதத்துக்கு அமைய ஒரு 3 நிமிடங்கள் நாங்கள் 2 பேரும் சும்மா சாதாரண பேச போகின்றோம். இதுல எல்லாம் இலக்கண இலக்கியங்கள் வர வேண்டும், கவிதை நயம் வர வேண்டும் என்று இல்லை, மற்ற நீண்ட பதில் எல்லாம் தேவையில்லை. கேள்வி பதில். அந்த ஒரு கேள்வியை நான் கேட்கும் போது அதுக்கு நீங்கள் பதில் கூறும் பொழுது ஒரு வார்த்தையில் பதில் கூற முடியாது. ஆம் அல்லது இல்லை, நின்றேன், வந்தேன் என்று அப்படி ஒரு சொல்லிலே சொல்லக்கூடாது. 2 சொல் சேர்த்துத்தான் பதிலாக தர வேண்டும். அடுத்தது, ஒரு சொல்லை நீங்கள் உபயோகித்தால் அதை மீண்டும் ஒரு தடவை தான் உபயோகிக்கலாம், 3வது தடவை உபயோகிக்க கூடாது. இப்ப மழை என்று ஒரு சொல்லை நீங்கள் பேசினால் 2வது முறையும் மழை என்று கூறலாம், 3வது தடவையும் மழை கூறக்கூடாது. கூறினால் நீங்கள் விளக்கப்படுவீர்கள் போட்டியிலிருந்து. அடுத்து, பேசுகின்ற மொழியிலே எந்தவித காரணம் கொண்டும் பிற மொழி கலக்க கூடாது. ஒற்று வார்த்தையாவது கலக்கக்கூடாது. ஆங்கிலமோ மற்றது பிரெஞ்சு மொழியோ அல்லது இந்தி மொழியோ கலக்கக்கூடாது. நீங்கள் சாதாரணமா பேசுவதில் பேசுங்கள், சாதாரண பேசுவதில் போடுங்கள். 3 வினாடிகள் தாமதிக்க கூடாது. சரிதானே? இதை மனதிலே வைத்துக் கொண்டால் அவதானம், நிதானம், கவனம் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கின்றது. அந்த அட்டாவதானி, நவாவதானி என்றெல்லாம் உங்கள் முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு உங்களுக்கு இப்பொழுது உங்கள் போட்டி நேரம் ஆரம்பிக்கிறது. நாங்கள் ஆரம்பிப்போம். டாக்டர் கலைச்செல்வி அம்மா, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: அப்பா, நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: நல்லது. அப்பா, நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அப்பா என்ற பதிலே கூறினீர்கள். இப்பொழுது இந்த இப்ப வந்த புயல் மழை காலத்திலே உங்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது?
1: அமைதியாக இருந்ததுங்கப்பா, அமைதியாக இருந்தது.
0: அமைதியாக இருந்தது, நல்லது. அடுத்தது, அதனால் உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய வயல் நிலங்கள் ஏதாவது சேதங்கள் ஏற்பட்டு இருக்கின்றதா?
1: வயல் நிலங்களில் எல்லாம் எந்த சேதமும் இல்லையாப்பா.
0: நல்லது. சென்னையிலேதான் கடுமையான நிலையில் இருக்கின்றது இல்லையா?
1: அதே நிலைமைதானுங்கப்பா.
0: நல்லது. சென்னையிலே அந்த வெள்ளப்பெருக்கு வந்து வெள்ளங்கள் தங்கி நின்ற இடத்திலிருந்து எல்லாம் வடிந்து விட்டதா?
1: தண்ணீர் அப்படியே தானப்பா
0: நிற்கிறது. போதும், ஒரு வசனம் போதும். நீண்ட வசனங்கள் உங்களுக்கு செய்திகள் தேவையில்லை. கேள்விக்கு பதில் குறைவாக சொன்னால் உங்களுக்கு நல்லது. கூடுதலா போனா இரண்டாவது சொல்லும் வந்து விடும் சேர்ந்து வந்ததாக. அடுத்தது இந்த வெள்ளப்பெருக்கு நேரத்துல இந்த மழை கால நேரத்தில் நீங்க அமைதியாக வீட்டில் ஏதாண்டு இருந்தீர்கள் அப்படித்தானே?
1: ஆமாங்கப்பா.
0: உங்கள் வீட்டு சுற்றுப்புறங்களில் வெள்ளம் தங்கி நிற்கவில்லையா?
1: வீட்டை சுற்றி நிறைய தண்ணீர் அப்பா.
0: அதை எப்படி வெளியேற்றீங்க? அதை எப்படி வடிந்து போக நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா? அது இயற்கையாக வடிந்து சென்றதா அல்லது உங்கள் சிட்டி உங்களுடைய நகரசபை வந்து ஏதாவது செய்ததா?
1: வீட்டை சுற்றி நிறைய இடங்கள் கிடக்கின்றது, அதில் நிறைய தண்ணீர் தேங்கி நிற்கின்றது.
0: இன்னமும் தேங்கி நிற்கிறது. அப்படி என்றால் நீ கொசு எல்லாம் வந்து கடிக்க துவங்கினா முழம்பு ஏனென்றால் ஒரு இரவு மழையில் அந்த வெள்ளத்தில் சூரிய ஒளி பட்டால் உடனே அந்த நுழம்பினுடைய முட்டைகள் வெடித்து உடனே குஞ்சாக பறந்து வந்து உங்களுக்கு. சரி, நீங்கள் வீட்டையெல்லாம் நன்றாக பூட்டி அடைத்து வைத்திருந்தா கொசு உள்ளுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா?
1: இல்லங்க, இப்ப மாடியில் இருப்பதால் அதனால கவலை இல்லை.
0: நீங்கள் அப்பாண்ட வார்த்தைகள் கூடுதலாக பாவிக்க பார்க்கின்றீர்கள், கணக்கு போட்டுக்கின்றதும் கவனமா இருக்க வேண்டும். ஒரு சொல்லி ரெண்டு தடவைக்கு மேல் பாவிக்க கூடாது என்ற சட்டம் இருக்கின்றது. இரவு உணவு அருந்தி விட்டீர்களா?
1: நன்றாக அருந்து விட்டேனப்பா.
0: நன்றாக அருந்து. என்ன உணவு சாப்பிட்டீர்கள்?
1: கஞ்சியும் கருவாடும்.
0: அற்புதம். அந்த பழைய நினைவை கொண்டு வந்து விட்டீர்கள். வயல் வரம்பில் இருந்து நீங்கள் செய்த அந்த கஞ்சியும் கருவாடும் உங்களுக்கு மிக விருப்பமானது. நல்லது. இப்ப நீங்க நல்லா பாடுங்களே, உங்களுக்கு நான் ஒரு துண்டு கருவாடு தர முடியாது. உங்களுக்கு அம்மா அப்படி இருக்கின்றார்கள்?
1: நலமாக இருக்கிறார்கள்.
0: வாழ்த்துக்கள். நீங்கள் வாழ்த்துக்கள். வீட்டிலே அனைவருடன் சேர்ந்திருக்கின்றீர்கள். எல்லோருடன் இணைஞ்சிருக்கும் போது நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்கள். இப்ப வானொலி கேட்க முடியாது என்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கின்றது அப்படித்தானே?
1: ஆமாங்கப்பா, ரொம்ப வருத்தம்.
0: நல்ல பரமொழியை கூறுவீர்கள் அம்மா. அப்பா என்று சொல்லி மூன்று தடவை பாவித்து விட்டீர்கள். ஆனால் மூன்று நிமிடத்தை கடந்த பின்புதான் அந்த சொல்லு வந்தது. அதனால் நீங்கள் தப்பி விட்டீர்கள். சரியாக மூன்று நிமிடம் ஆறு வினாடிகள் 31 நாளையும் பேசியிருக்கிறீர்கள் என்னோடு. அந்த கேளுக்கு ஆமா அப்பா என்று சொன்னது மூன்று நிமிடத்துக்கு பின்புதான் வந்தது. அதனால் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்றுதான் கூற வேண்டும். அந்த அப்பா என்ற சொல்லு மூன்று நிமிடத்துக்கு பின்தான் விலை வந்தது. அதனால் நீங்கள் தப்பி விட்டீர்கள். வாழ்த்துக்கள். அதன் மேலே கூட எனக்கு தெரியும். நீங்கள் அந்த பாசத்தை நிமித்தம் நிறைய எப்படி பட்டு பதிலை கூறுவன்னு அப்பா ஆமாப்பா என்ற அந்த அப்பா அது சொந்த பந்தம் பின்பு. இது போட்டி. பாடலிலே ஒரு சொல்லு கூட வந்தால் அந்த பாடல் இனிமையா இருக்காது. அதே போலதான் இதுவும் நல்லது. கவனமா இருக்கணும். உங்கள் முதலாவது தடவை வந்து வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த பாடலை வெற்றி பெற்றீர்கள். அப்படி என்றால் வெற்றிக்கான பாடல் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம்.
0: அந்த பாடல். அந்த பாடலுக்கு நாங்கள் ஒளிபரப்ப இருக்கணும். இந்த நிகழ்ச்சி 12 மணிக்குடையில கிடைக்கும். உங்களுக்கு கேட்க முடியாது.
1: பரவாயில்லைங்கப்பா, மனசு வரித்தாலும் பரவாயில்லை.
0: மஞ்சள் நிலாவுக்கு ஒரே சுகமா?
1: இன்று ஒரே சுகம்.
0: இன்று ஒரே சுகம். சரி, இப்ப இப்படி செய்தால் ஒரு மாற்றம் செய்தால் என்ன? நாங்கள் உங்களுக்கு பாடல் தருவதை விட இந்த வெற்றி வெல்வதற்காக நீங்க ஒரு பாடலை பாடுகளையும் சந்தோஷமாக.
1: ஆமாப்பா, பாடிடலாமே.
0: பாடுங்கள் மகளே. இன்னொரு பாடல் பாடு.
1: நான் எதிர்பார்க்கவே இல்லையே இப்படி ஒரு டிஸ்ட் என்று.
0: பாருங்கள். நீங்கள் பாடுவதுமாக நாங்கள் கேட்பதுமாக நீங்களுக்கு மனதுக்கு திருப்தியாக. ஏன்னா அந்த பாடலை கேட்டுவிட்டு சென்று கதம்ப நீங்கள் கேட்ட பாடம் நாளே தான் வரப்போகின்ற அதற்கிடையே உங்களோட தொலைபேசி சரி வந்துவிடும். இப்பொழுது நான் ஒளிபரப்பது உங்களால் கேட்க முடியாதபடியால் நீங்களே பாடுங்களே. நல்லது, பாடுங்க.
1: சரிங்க. கல்லுக்குள்ள

நெல்

அச்சத்தம் கேட்க.

நான் கண்டேன் காதல் வேதம் கண்ணில் மோதம் கண்ணை கட்டி பெண்ணே இந்த கல்லுக்குள்ளே வந்தை.

0: நல்லது மகளே, நல்லது மகளே, டாக்டர் கலைச்செல்வி என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு அற்புதமாக இரண்டு பாடலை எங்களுக்கு பாடி காட்டி காற்றலையில் வந்து பாட்டு தமிழில் பேசி உங்களுக்கு இந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் அடுத்த உறவுடன் செல்ல போகின்றேன். மீண்டும் நீங்கள் வர வேண்டும் என்றால் இது மிக குழுக்களாக வந்து பேசுவதற்கு சந்தர்ப்பம் வராது என்று நினைக்கிறது. இந்த பாடல்கள் கொடுத்து முடிக்க வேண்டும். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் மகளே. உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கை உங்களுடைய தொலைபேசியை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். சரியாமா? மீண்டும் நீங்கள் வரலாம். மீண்டும் வருவதற்கு தலையில் இது கலம்பம் தானே. நீங்கள் மீண்டும் ஒரு முறை இங்கே இடம் இருந்தால் நான் எடுத்துக்கொள்வேன். சரியாமா? நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறப்பாக இருந்தது. மன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையில வந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார்கள். பால்ராஜ், நீங்கள் அழைத்திருந்தீங்கள், வரலாம் தானே. நீங்கள் ஒரு தடவை ஆறு உறவுகள் வந்து அழகாக எங்களோட இணைந்து இது ஆறு இல்ல கூட வந்தார் எட்டு உறவுகள் வந்திருந்தார்கள். எட்டு எண்மரம் போட்டியையும் சிறப்பாக நிகழ்த்தி பாடல்களையும் பாடிக்காடி அதில் விசேஷமாக கலைச்செல்வி வந்து பாடியிருந்தார். எங்களுடைய பௌனம்மாள் வந்து பாடியிருக்க எல்லோரும் மன மகிழ்ச்சியாக இருப்பது எனக்கு தெரிகின்றது. அன்பு நீ நெஞ்சங்கள் மன மகிழ்வாக இருப்பதை கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் சிறப்பாக இருக்கின்றது. இன்று தமிழ் வானொலி எங்களுக்கு நேரம் இப்பொழுது நண்பகல் 12:33 வழியே சூரிய ஒளி இல்லாமல் தான் இருக்கின்றோம். ஆனால் இருந்த பனி சேர்க்கை அதாவது வந்து தனிப்படலமாக பனி வந்து நிலத்திலே விழுந்து 4-5 சென்டிமீட்டர் அளவுக்கு தேங்கி நின்ற அந்த பனி எல்லாம் கரைந்து ஓடிவிட்டது மண்ணுக்குள்ளே. கல்லுக்குள் இருக்கு நீளம் என்ன என்று அவர் கேட்டால் இது மண்ணுக்குள்ளே சேர்ந்த மாயம் என்னவென்று நான் கேட்கின்றேன் என்ற சூரிய ஒளியும் வரவில்லை. வெப்பம் வெப்பம் இருக்கின்றது உருகி சென்று விட்டது போலும். 11:04 இரவு நேரம் உங்களுக்கு இந்த நள்ளிரவு நேரத்திலும் நீங்கள் வந்து கலந்து கொண்டிருப்பது சிறப்பாக இருக்கின்றது. பால்ராஜ், நீங்கள் விழித்திருந்தால் உங்களுக்கு நேரம் இருந்தால் உடனே வந்து எங்களோட இணைந்து கொள்ளலாம். அடுத்து இப்பொழுது வெற்றி பெற்ற பாடகர்கள் முதலாவது வந்து இணைந்த விஜயராகவன். நீங்கள் ஒரு பாடல் கேட்டிருக்கின்றீர்கள், வலைபாண்டியா திரைப்படுத்த பாடல். சற்று நீளமான பாடல் தான். பால்ராஜ் வருவீர்களா? நான் பாடலை கொடுக்கட்டுமா என்று கேட்கின்றேன். ஒவ்வொருவருடைய பாடலும் கொடுத்து முடித்தாக இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள்ளே வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு முதலாவது நீராக வந்திருந்து பாடலை கேட்டு தமிழக விளையாடி சிறப்பித்த விஜயராகவன் உங்களுடைய பாடல் பலே பாண்டியா திரைப்படத்தில் நீ உனக்கு என்றும் நிகரானவன்.
1: கெட்ட பழக்கங்கள் என்ன?
2: சான்றானாலும் சாகர வரைக்கும்

பகரி பரிப பகபகதி பாடு பனி பவனி பவகி பாடு பாடு பாடு பனி ப

மாமா மாப்பிள்ளை என்ற பாடலை விஜயராகவன் நீங்கள் விரும்பி கேட்ட பாடலாக இருந்தது. வெற்றி பெற்றுக் கொண்டு விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்கு கேட்டு இப்பொழுது மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். ஆனால் செல்வி அதை கேட்க முடியவில்லை, அவர் எப்படி எனக்கு உதவி செய்தது என்று முடியவில்லை. இருப்போம், அடுத்த பாடல் வந்து இருக்கின்றது. அதற்கிடையில பாடுறாஜ், நீங்கள் அழைத்தீர்கள், வரலாம் தானே, முடிந்தால் வாருங்கள், வாங்க வெற்றலாம் என்றேன். இது முன்றைய தமிழ் வானொலி 24 மணி தமிழ் சேவையில் காற்றலே கலந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் பாடி மகிழ்ந்து சென்ற வேளையிலே இப்படி பால்ராஜை எதிர்பார்க்கிறேன். பால்ராஜ், நீங்கள் வருவீர்களா, அடுத்த பாடலை தரட்டுமா என்று கேட்கின்றேன். முடியாதப்பட்டால் நான் அடுத்த பாடல் அருளானந்தம், நீங்கள் ஒரு பாடலை கேட்டுகள். வெற்றி பெற்ற பாடலாக இன்றைய தினம் ஒளிபரப்ப வேண்டிய பாடல் மலரே குறிஞ்சி மலரே என்ற பாடல். அந்த பாடல் காற்றலையில் வரவில்லை, கேட்டு மகிழ்ந்துடுவோமே.

0: ஒரு தடவை பாடலை நிறுத்த வேண்டியிருக்கிறது. நிறுத்திய ஒரு அன்பு உறவை அழைத்துக் கொள்வதில் வணக்கம். வணக்கம் செல்வகுமார்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நான் நலமா இருக்கின்றேன். நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா? இப்பொழுது பாடுபவர் இது கதம்பன் நிகழ்விலே பாட்டுக்கு இல்ல நீங்கள் வந்து தமிழில் விளையாட வந்திருக்கின்றீர்கள் அப்படித்தானே? நாளைய பாடலை கூறிவிட்டு நாங்கள் ஆரம்பிப்போம் உங்களோட நிகழ்ச்சியை.
1: பேசி முடிஞ்ச ரெண்டு பாடலும் சொல்லிடுறேன்ப்பா. மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பாட்ட
0: பேசினோடனே. தமிழ்
1: பேசுவோமா?
0: தொலைபேசி சரியா இருக்கும்போது கவனமாக வைத்துக் கொள்ளுங்க. மீண்டும் கதை
1: பேசுங்க.
0: இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்க பேசுங்க. நான் பேசுறது கேக்குங்களா?
1: இந்த இடத்துல
0: சரி. உங்க நேரம் ஆரம்பிக்கின்றது இப்பொழுது செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார். நலமா இருக்க வேணும். எப்படி அங்க மழை நிலை எப்படி இருக்கின்றது என்று?
1: மழை இன்று இல்லைங்கப்பா.
0: மழை இன்று இல்லை. மழை இன்று இல்லைங்க அப்பா. வசனத்தை மனதிலே ஞாபகம் வச்சிருக்கணும். இப்பொழுது வீட்டிலே இருக்கின்றீர்களா, பணியிலே இருக்கின்றீர்களா?
1: வீட்டில் தான் இருக்கேன்.
0: வீட்டில் தான் இருக்கு. நாளைய தான் பணி உண்டா உங்களுக்கு? நாளைய தினம் காரிக்கிழமை, சனிக்கிழமை. உங்களுக்கு சனிக்கிழமையும் பணி உண்டு. முழு நேர பணியா அரை நேர பணியா?
1: முழு நேர பணி.
0: ஓ, முழு நேர பணி. பணி என்ற வார்த்தை இரண்டு தடவை உபயோகித்திருக்கீர்கள், கவனமாக இருங்கள். நீங்கள் உங்களுடைய வாகனத்தில் செல்லும் போது இப்போது வாகன நெரிசல் உண்டா? எந்த நேரத்தில் காலையில, பகலில, மாலையில வாகன நெரிசல்கள் வீதியில உண்டு?
1: காலையில் தான்
0: நெரிசல். நீங்கள் ஓடுகின்ற பாதையில பேருந்துகளும் ஓடுகின்றதா?
1: நிறைய ஓடுகிறது.
0: நிறைய ஓடுகிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்று நீங்கள் காலை மாலை நேர நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது உங்கள் நண்பர்களோடு இணைந்து வரவில்லை, காரணம் என்ன?
1: வெளியூர் சென்றிருந்தார்.
0: வெளியூர் சென்று விட்டார். நல்ல பதில், நல்ல பதிலை கூறுவீங்கள். தாமதிக்க கூடாது, உடனே பதில் சொல்லி ஆக வேண்டும். இப்பொழுது தன்னுடைய பேர குழந்தைகள் உறங்கி விட்டார்களா?
1: உறங்கி விட்டார்கள்.
0: அவர்கள் இன்று காற்றை வந்து அழகாக விளையாடி சென்றதை நீங்கள் எண்ணிக்கின்றீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் வளர்கிறார்கள் தானே, ஆளுமை பெறுகிறார்கள் தானே என்று எண்ணுகிறீர்களா?
1: மனம் மகிழ்ச்சி அடைந்தேன்.
0: மனம் மகிழ்ச்சி அடைந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் கடந்த முறை அம்மாவுடன் சென்று வந்தீர்கள். அப்பொழுது இருந்த எப்படி இருந்தது உங்களுடைய மனம் இல்லை அம்மாவை பார்த்தவுடன்?
1: மனம் நெகிழ்வாக இருந்தது.
0: நெகிழ்வாக, நிறைவாக உள்ளது. நல்லது. இப்பொழுது அடுத்து ஒரு புயல் வர இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். அதை நீங்கள் நம்புகிறீர்களா, எப்படி பார்க்கிறீர்கள்?
1: எதிர்பார்த்து இருக்கிறேன்.
0: எதிர்பார்த்து இருக்கிறேன். எதிர்பார்த்து இருக்கிறேன். நல்லதான். உங்களுடைய வாகனம் திடீரென்று பழுதாகிவிட்டால் நீங்கள் உடனே அதை சரி செய்வீர்களா, அல்லது நீங்கள் அதை திருத்துபவர்களிடம் செல்வீர்களா?
1: என்னால் முடிந்தவரை சரி செய்வேன்.
0: உங்களால் முடிந்தவரை சரி செய்வீர்கள். உங்கள் வாகனம் உங்களோடு நீண்ட நாட்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றது அப்படித்தானே?
1: நினைக்கிறேன்.
0: அப்படியானால் அப்படி என்று நினைக்கிறபடியே நானும் அப்படி கூறுவதால் உங்கள் வாகனம் ஒரு தரமான வாகனம் இல்ல, உங்களுடைய பாவனை தரமான பாவனை என்று நான் எண்ணுகிறேன். நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள்.
1: தாங்கள் கூறிய வகைதான் இருக்கிறது.
0: நான் கூறுவது சரியா இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று எண்ணுகிறீர்களா?
1: இறைவனுடைய சித்தம்.
0: நீங்கள் எப்போ வெட்டி வெட்டி விட்டீர்கள். போயிட்டு வினாடியும் கூடவும்
1: பேசிவிட்டேன்.
0: சிரிப்பை பாருங்க. அழகாக பேசுகிறீர்கள். இப்பொழுது நிதானம் வருவதில் நான் என்ன சொன்னேன் என்ன சொல்ல வேண்டும் என்று கவனித்து
1: புரிகின்றது. ஒரு தடவை பேசினதை ஞாபகம் பண்ணி வச்சுக்கிறேன். வாகனம் ரிப்பேரா போச்சுன்னா அடுத்து ரிப்பேர்னு சொல்லிடுவோம்.
0: ஏற்படுவதற்காக நானும் மனு கவனமாக இருக்கேன். வாழ்த்துக்கள் மாணி, நன்றாக இந்த வெற்றியை கழிப்புள்ள பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்.
1: அப்ப இன்று வந்து மாலை நேரத்து மயக்கம் இப்பொழுது இரவு. ஆமாப்பா, நாளைய பாடல் வந்து நேற்று வரை நீ யாரோ நான் யார்.
0: இந்த வேளையிலே நேற்று வரை நீ யாரோ நான் யார், எங்களுடைய அன்பு டாக்டர் செல்வி அம்மா வந்து சிறப்பித்து சென்றாரு. அவருடைய தொலைபேசியிலே பாடல்கள்
1: அவங்க தொலைபேசிக்கு அவர் ஆப்ப அனுப்பிச்சு விட்டேன்பா. இப்ப அனுப்பிச்சு பேசிட்டு இருக்கும்போது அனுப்பிச்சுட்டேன்.
0: அனுப்பி அதை எடுத்து எடுத்து அவ அம்மாக்கு
1: எடுத்தாருங்கள்.
0: இங்கே அழைத்தாவோ அதனால தான்
1: கேட்கின்றேன்.
0: இங்க அழைத்திருந்தாலும்
1: எடுத்து பாத்துட்டாங்க, ஆப் எடுத்து பாத்துட்டாங்க. என்னன்றத பார்த்து அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணி பண்ண சொல்லிடுறேன். பண்ண சொல்லி பாடல் இன்னைக்கு நைட் கேட்க வச்சிருக்கோம்.
0: இப்ப அவ எனக்கு அழைத்திருக்குண்டா,
1: எனக்கு
0: வரவில்லை என்றால் நீங்க ஒரு காலையங்கள் பார்ப்போம், இணைத்து பார்ப்போம். வேறு உறவுகள் வரவில்லை தானே, இனி குழுவாக வந்தாலும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் தானே, அவங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா குழுவாக இருக்கும்போது வேற யாரும் அனைத்து
1: நண்பர்கள்
0: அவர்கள் அழைத்தால் நான் அழைத்தால் நான் கூறுவேன். நீங்கள் அழைப்பில் இருந்தால் யாரும் வந்தால் நான் கூறுவேன். நீங்கள் அழைத்து நாங்கள் அவர்களையும் இணைத்துக் கொள்ளலாம். இந்த ஒவ்வொருத்தருக்கும் நேரங்களை பொறுத்தது, அவர்களுடைய வசதியை பொறுத்தது. இப்ப இவ்வளவு அம்மாவை அணையுங்கள், டாக்டரை அணையுங்கள் பார்ப்போம். இப்பொழுது பாடலை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றேன். நானே கேட்டுக்கொண்டு அவர்கள் இணையுங்கள், அணைக்கலாம் தானே. பாடல் குறிஞ்சி மலரை பாடல் இடையிலே நிற்பேன். உங்கள் வரவை எடுத்து இந்த பாடலை தொடர்கின்றேன்.

0: காலங்கள் கடந்தாலும் அந்த காலம் மனத்தை இசைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் எங்கள் மனமும் சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கும் அற்புதமான கருத்துள்ள ஒரு பாடலை கேட்டிருந்தார்கள். இது மீண்டும் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இப்பொழுது எங்கள் டாக்டர் வந்திருக்கின்றார், இணைந்து விட்டார் என்று. வணக்கம் கலைச்செல்வி அம்மா.
1: வணக்கம்.
0: வணக்கம் செல்வகுமார். செல்வகுமார் உங்களுக்கு ஒரு இணைப்பு தந்தாராம். இது செய்கின்றதா இருக்கின்றதா?
1: செல்லுமாரா
0: நினைச்சிருக்காங்க, அவர் நினைச்சிருக்காரு. சரி, அதற்கு முதல் உங்களுக்கு ஒரு ஆப்ஸ் அனுப்பி இருந்தாராம், அதை டவுன்லோட் பண்ணி பாத்தீர்களா?
1: அதுவும் டவுன்லோட் பண்ணி பாத்துட்டேங்கப்பா. அதுல வந்து ஒரு சின்ன குட்டி பையன் வந்து பேசுறாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லேம்ப் போஸ்ட் ரேடியோ.
0: அதுல வந்த மான் 32 வருது, ஒரு அலவரிசை. அதுலயே இன்னும் 32 இருக்கு, அதே மாத்தி பாருங்க. அதுல வரும் அந்த பாடல்.
1: இங்க வந்து 32 மட்டும்தான்ப்பா கிடைச்சது, 128 கிடைக்கல.
0: அப்படியா?
1: 32 மட்டும்தான் கிடைச்சது. ஆனா
2: 32 இன்னொரு
0: பாடல்கள் நம்ம பேசுவது கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப வேறு புதிய வரவுகள் வரவில்லை, அப்படி வந்தாலும் நாங்கள் இணைத்து குழுவாக இருந்து பேசிக் கொண்டிருப்போம். அந்த வகையில் கேட்டுக்கொண்டிருக்கிற வானொலியை உங்களுக்கு பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கலாம். செல்லக்குமார், நன்றி நீங்கள் அவை இணைத்து விட்டதுக்கு. உங்களுக்கு இருமல் மாதிரி இருக்கின்றதா மானு? மலையில் சரி, அடுத்த பாடல் வர இருக்கின்றது. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே சிகரம் திரைப்படத்திலிருந்து நர்ஸ் ராணி வந்து அவர்கள் தமிழில் பேசுவோம் தமிழில் இந்த போட்டியில வந்து கொண்டபடியால் அவருக்கு வெற்றி பாடலாக கிடைக்கின்றது. கலைவாணன், மெர்சி கலைவாணன் அவர்களுக்கு அந்த பாடலை வழங்குகின்றேன். இணைந்து கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் வருபவர்கள் நாங்கள் இங்கே வந்தால் நான் கூறுவேன் செல்வகுமார், நீங்கள் அவர்கள் இணைத்து தரலாம். சரியா? இப்ப உங்களை பாடல் கேட்கின்றது தானே, வானொலி
2: கேட்கும்போது
0: கேட்டுக்கொண்டிருக்கோம்.
2: கேக்குதாமா?
0: ஆமா ஆமா, செல்வி கேட்கின்றதா உங்களை பாடல்? செல்வி அம்மா
1: கேட்கிறது.
0: கேளுங்க. சரி, வானொலியை கேளுங்க.

0: அருமையாக அந்த பாடல் காற்றலையில் கலந்து சென்றது. மெர்சிராணி, நீங்கள் இந்த பாடல் நாளைய பாடலாக கேட்டீர்கள், இந்த பாடல் வெற்றி மீது வெற்றி வந்து என்று கேட்டிருந்தீர்கள். ஆனால் இந்த பாடலை முதல் தந்துவிட்டு உங்கள் வெற்றி மீது வெற்றி வந்த பாடல் நாளைய தினம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த உறவை சந்திக்கும் முன்பு
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஜோஜ், நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக மகிழ்வாக நீங்கள் இருக்கும் பொழுது நானும் மகிழ்வாக இருக்கின்ற உங்கள் வரவை கண்டு இப்பொழுது காற்றலையில் இணைந்திருக்கின்றார்கள். அன்பு நெஞ்சம் டாக்டர் கலைச்செல்வி அம்மா அவர்களோடு அன்பு மகன் செல்வகுமாரும் இருக்கின்றார். செல்வகுமார், நீங்கள்
2: வணக்கம். ஜார்ஜ் மன்னர், வணக்கம்.
1: வணக்கம் செல்வகுமார் ஐயா. வணக்கம் டாக்டர் கலைச்செல்வி அம்மா அவர்களே, வணக்கம்.
3: வணக்கம் கண்ணா. வணக்கம் கண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேனே, நல்லா இருக்கேனே. புயல்ல எல்லாம் தப்பிச்சுட்டேனே.
0: இணைந்த வேலையை செல்வகுமார் பவுனம்மா அழைக்க அவர் வந்து சென்று விட்டார். இருப்பினும் அவர் குழுவோடு இணைந்து பேசுவதற்கு வர வேண்டாம். அவர் அணையுங்கள். அழைக்கும் பொழுது அவரும் மியூட்ல இருக்க வேண்டும். நிகழ்ச்சி செல்லும் பொழுது நான் இப்ப அடுத்த பாடலை தர இருக்கிறேன். அவரை முடிஞ்ச இணைத்து இணைக்கும் போது நீங்க அவரோடு பேசலாமா? என்னுடைய பேட்டி மோனிகா வந்து அழகாக, மோனிகாவும் பிரீத்தியும் வந்து அழகாக தமிழிலே உரையாடி இருந்தார்கள். தமிழில் பாடுவோம், தமிழிலே பாடி பேசி நன்றாக செய்திருந்தார்கள். நல்ல தமிழை பேசியிருந்தார்கள். அவர்களுடைய பாடலை மோனிகா நீங்கள் கேட்ட பாடல், இன்றைய பாடல் ஒரு ஜீவன் அழைத்தது என்ற பாடல் கேட்டீர்கள். அந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது. கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து காற்றலைக்கு வரும் வந்துவிட்டார் பவுனம்மா என்று நினைக்கின்றேன். வணக்கம் பவுனம்மா. அவருக்கு தெரியுமா மியூட் போட்டு நிற்பதற்கு? பாடல் ஓடிக்கொண்டிருக்கும்போது வணக்கம் என்றெல்லாம் சொல்ல பார்ப்பார்கள் தானே. இடையூறா இருக்கும் கேட்கும் பாடலை
2: பவுனம்மாள். வணக்கம்மா.
4: வணக்கம்.
0: வணக்கம் பவுனம்மாள்.
4: வணக்கம் ஐயா.
0: இங்க இதுல ஜோஜ் இருக்கின்றார், செல்வகுமார் இருக்கின்றார், என்னுடைய டாக்டர் கலைச்செல்வி அம்மா இருக்கின்றார். எல்லோருக்கும் வணக்கம் கூறிக்கொள்ளுங்க. செல்வகுமார் தான் உங்களை இணைத்து இப்பொழுது குழுவிலே சேர்த்து வைத்திருக்கின்றோம். நீங்கள் வணக்கம் கூறிவிட்டு மியூட் போட தெரியுங்க. மியூட்ல இருக்க வேண்டும், வேறு பாடல் போக போன்றது கேட்டுக்கொண்டிருங்கள். சரிதானே?
4: சரிங்கய்யா.
0: அவர்களோடு நீங்கள் வணக்கம் கூறி இணைந்து வந்து முதல்ல.
1: வணக்கம்மா. வணக்கம் பானம்மா.
4: எல்லா உறவுகளுக்கும் இனிய வணக்கம்.
0: உங்களோடு இப்ப இணைந்திருப்பது டாக்டர் கலைச்செல்வி. அவரோடு
2: கலைச்செல்வி அம்மாவுக்கு வணக்கம். கலைச்செல்வி அம்மாவுக்கு வணக்கம்.
4: கலைச்செல்வி அம்மா.
3: வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லம்க்கா,
4: நல்லம்க்கா. உங்க பாடல் கேட்டேன் இப்போ. ஐயா, ஐயா கூட பேசிருந்தீங்க. பாடல் அருமை, அருமை, இனிமை, இனிமை. நீங்க எனக்கு ரசிகை இல்ல, நான் தான் உங்களுக்கு ரசிகை.
0: சரி, நல்லது. நீங்கள் பேசிவிட்டு அமைதியாக மியூட் என்ற பட்டனை அமர்த்தி போட்டு அமைதியாக சத்தம் தர வேண்டாம். ஒரு உறவினுடைய பாடல் செல்வது என்பது கேட்டுக்கொண்டே இருங்கள். சரியா? நீங்கள் ஒலி எழுப்ப கூடாது. பிறகு அதனை
2: போடுங்க பாப்பா.
4: எல்லா படமும் தெரியுது.
2: கீழே இந்த பக்கம் மைக் இருக்கா?

0: மைக் மாதிரி இந்த பக்கம் மைக் இந்த பக்கம் ஸ்பீக்கர் மாதிரி.
1: ஆமா ஸ்பீக்கர் இருக்கு.
0: இந்த இந்த பக்கம் மைக் மாதிரி ஒரு ரவுண்ட் ஒரு நீளமா இருக்கு பாருங்க, ஒரு கோடு போட்டிருக்குல்ல அத டச் பண்ணுங்க.
1: டச் பண்ணிருக்கேன்.
0: டச் பண்ணுங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் சவுண்ட் வருதுலமா இந்த சைடு வலது கை பக்கம்.
1: அதான் அதுக்குதான் இந்த மூணு இருக்குது. ஒரு ஸ்பீக்கர்ல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு இருக்கு. ஹலோ
0: கடைசி உள்ளத டச் பண்ணுங்கம்மா.
2: அமைதியாக இருங்கள், பேச்சு கொடுக்க வேண்டாம், அமைதியாக இருங்கள், பாடங்கள்
0: அமைதியாக
2: அப்படியே இருங்கள், ஒளி ஒன்றும் வரக்கூடாது. இன்னொரு பாடல் சொல்றேன் மோனிகா, உங்களுடைய பாடல் அறிவுறது பேத்தி கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து ஒரு ஜீவன் அழைத்தது.
3: ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக

0: இனிமையான ஒரு பாடலை கேட்டோம் என்று ஓரளவு காற்றலையில் கலந்து வந்த பாடல்களுள் அருமையான அந்த பாட்டு தமிழோடு விளையாடி வென்றவர்களுடைய பாடல்கள் விளம்பரம் வேளையில் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் எங்கள் அன்பு ஜோர்ஜ். வணக்கம் ஜோர்ஜ்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்கள். வந்த நீங்கள் இவர்கள் எல்லோரும் விளையாடி வெற்றி வெற்றி இருக்கின்றார்கள். நீங்களும் இன்று தமிழோடு விளையாட வந்திருக்கின்றீர்கள் என்று எண்ணுகிறேன். நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு இடையூறா இருக்க மாட்டார்கள். நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும், அதை பதிவு செய்ய போகின்றீர்களா இல்ல பின்பு பதிவு செய்ய போகின்றீர்களா?
1: பின்பு பதிவு செய்யறேன் ஐயா.
0: நல்லது. அப்ப இப்பொழுது நீங்கள் தயார் நிலையில் இருக்கிறீர்களா? போட்டு அங்கே இருக்கான் செய்ய உசாரா இருங்கள். உங்களுக்கு நான் செய்து உங்களுடைய போட்டி நேரம் ஆரம்பிக்க அடுத்தவர்கள் அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நீங்கள் விளையாடும் பொழுது எல்லோரும் ரசிக்க இருக்க உலக நாடே உங்களுடைய தமிழை கேட்க ஆவலோடு இருக்கின்றது ஜார்ஜ். உங்களுடைய கவனம் விளையாடலாம். முதல் தடவையிலே வெற்றி பெற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தைகள் உங்களுக்கு. உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கின்றது இப்போது. வணக்கம் ஜோர்ஜ். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
1: நலமாக இருக்கிறேன்.
0: இன்று உங்களுடைய துபாய், நீங்கள் இருக்கிற குவைத் நாட்டிலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: மிதமாக உள்ளது. மழை பெய்தது.
0: ஓ, மழை பெய்ததா? எவ்வளவு நேரம் மழை பெய்தது? எவ்வளவு நேரம் மழை பெய்தது?
1: லேசாக குறைந்த நேரம்.
0: குறைந்த நேரம். இப்பொழுது நின்று விட்டதா தொடர்ந்து கொண்டிருக்கின்றதா?
1: நின்று விட்டது.
0: நின்று விட்டது. நல்லது. உங்களுடைய இரவு நேரம் இப்பொழுது உங்களுக்கு நேரம் என்னவாக இருக்கும்?
1: 9:15.
0: 9:15 மாலை நேரம். இரவு நேரம் தான் உங்களுக்கும். இரவு
1: மாலை நேரம். இரவு நேரம்.
0: இந்த நேரத்தில் உங்களிடம் ஒரு கேள்வி. அந்த இந்த நிவர் புயல் வந்த போது வருகின்றது என்ற போது இருந்த மனநிலை, அந்த வந்த அன்று இருந்த மனநிலை என்ன வித்தியாசம் இருந்த உங்களை? வரப்போகுது என்று கேட்டவுடன் ஒரு அந்த ஒரு பயங்கரம் பாதுகாப்பு கொஞ்சம் இதாக இருப்பீர்கள். அது வருகின்றது அந்த நாள் உங்களுடைய மனநிலை எப்படியா இருந்தது?
1: மிக அச்சமாக இருந்தது, வருத்தமாகவும் இருந்தது.
0: அற்புதமான பதில். அச்சமாக வருத்தமாகவும் இருந்தது. இப்பொழுது அந்த சூழல் கடந்த பின்பு ஒரு விடயமும் ஒரு ஆபத்தும் இல்லை என்றவுடன் உங்கள் மனம் எப்படி இருந்தது?
1: நிம்மதி அடைகிறேன்.
0: நிம்மதி அடைகிறீர்கள். உங்களுடைய பகுதி, அதாவது நீங்கள் வந்து புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்கள், அந்த புதுச்சேரியிலே ஏதாவது என்ன சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்ற நீங்கள் கேள்விப்படும்? உயிர் சேதங்கள் ஒன்றும் இல்லை தானே?
1: உயிர்ச்சேதம் இல்லை, பொருட்சேதம் இருக்கின்றது.
0: அந்த பொருட்சேதத்தை நாங்கள் நிவர்த்தி செய்யலாம். உயிர்ச்சேதம் அடைந்தால் அதை நிவர்த்தி செய்ய முடியாது இல்லையா? ஆதலால் இந்த புயல் எப்படி, நல்ல புயலா அல்லது கெட்ட புயலா?
1: புயல் என்றாலே கெட்ட புயல் தான்.
0: அந்த புயல் என்றாலே கெட்ட புயல் என்று ஒரு வசனத்தில் இரண்டு சொற்கள் பாவித்திருக்கிறீர்கள். புயல் என்ற சொல்லை அவதானமாக இருங்கள். ஒரு மஞ்சள் கடலாசி உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுடைய முதல்வர் நாராயணசாமி அவர் தானே? அற்புதமாக களத்தில் இருந்து அவரும் அந்த அந்த பாதிப்பு ஏற்பட்ட இடத்தில் அவர் களத்தில் இருந்து பார்வையிட்டு தொழிற்பட்டிருக்கிறார். அவரை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்?
1: பாராட்டுக்குரியது.
0: பாராட்டுக்குரியவர். அதே போன்று தமிழகத்திலே வெள்ளப்பெருக்கு எடுத்து இன்னும் வெள்ளம் நிறைந்திருக்கின்றது, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்?
1: இன்னும் சரியாகவில்லை.
0: இன்னும் சரியாகவில்லை.
1: விரைவில் சரியை அடைய வேண்டும்.
0: விரைவில் சரியடைய வேண்டும். சரியடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். இப்பொழுது நான் உங்களை, நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்?
1: மிக்க மகிழ்ச்சி அடைவேன்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் இரண்டு தடவை மகிழ்ச்சியை ஓய்வெடுத்து இருக்கின்றீர்கள். இரண்டாவது தடவையும் ஓய்வெடுத்து விட்டீர்கள். அது சேர்க்கப்படும் என்றது. அதனால் நீங்கள் 3:34 பேசியிருந்து தமிழிலே வெற்றி பெற்று தமிழ் கொடியை நிலைநாட்டி இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். இதற்கும் ஒரு அச்சம் இருந்து நான் இப்பொழுது உங்களை அப்படி கேட்கக்கூடாது என்ன, மற்றவர்கள் உங்களை பக்கத்தில் இருக்கும் பொழுது கேட்பது கொஞ்சம் உங்களுக்கு அசௌகரியமாக இருக்கும் என்று நினைத்தேன். அன்பு மகனை நீங்கள் வீர மகன் என்று காட்டி, தமிழ் மகன் என்று காட்டிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மற்றவர்கள் வாழ்த்துக்கள். கூட இருப்பவர்கள் வாழ்த்துக்கள். அவர்கள் சார் இப்பொழுது உங்கள் பாடல்கள்
1: நன்றி.
0: இப்பொழுது உங்கள் குறிப்பா இருக்கிறது என்ன பாடலை கேட்கிறீர்கள், நாளைய பாடல் என்ன பாடலை தருவோம், நீங்கள் சிந்தியுங்கள். நான் இப்பொழுது அடுத்த பாடலை கொடுக்க இருக்கின்றேன். ஆறு திரைப்படம் பாடலை வெற்றி பெற்ற அந்த பேர்த்தி பிரீத்தி அவர்கள் ஜெயம் கொடுத்திருந்து அற்புதமாக தமிழ் சொற்களை உபயோகித்து சென்றார்கள். நீங்களும் பாதித்த சொற்கள் நல்ல சொற்களை பாதித்திருந்தீர்கள் ஜோர்ஜ். இப்பொழுது சில இருக்கின்றது. நன்றி நன்றி. இப்பொழுது பிரீத்தி உங்களுடைய பாடல் வருகின்றதெல்லாம் அந்த உறவோடு நீங்கள் இணைந்து கொண்டிருப்பவர்கள் கேட்டுக்கொண்டிருங்கள். அவர் பாடலை கொடுக்கின்றேன். ஆறு திரைப்படத்தில் நெஞ்சம் இன்னும் ஊரில் என பாடல் வருகின்றது.

0: எளிமையான அந்த பாடல் பிணைத்து உங்களுக்காக அழித்து சென்றது அந்த உறவுகளை இப்பொழுது காற்றலையில் கலந்து கொண்டிருக்கும் அந்த நெஞ்சங்களுடன் இந்த பாட வந்திருக்கின்றேன். வணக்கம் வணக்கம் ஜோஜ், வணக்கம் செல்வகுமார், வணக்கம்
1: வணக்கம்
0: பவனம்மாள், வணக்கம் டாக்டர் கலைச்செல்வி அவர்களே. பவனம்மாள், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா, மகிழ்வாக இருக்கின்றீர்களா? பவனம்மாள் மியூட் எடுக்க தெரியுமா உங்களுக்கு? எடுங்கள். வணக்கம். இரண்டாவது தடவை அழைத்து வந்தீர்கள், கூறுங்கள் என்ன வேண்டும் உங்களுக்கு? பாட வேண்டுமா? ஒரு பாட வேண்டு தாருங்களேன், என்று ஒரு பாடல் பாடுங்கள். உள்ளவர்களிடம் தானே கேட்க முடியும். நீங்களா
1: பவுனம் நம்ம ரேடியோ மேல அவ்வளவு இதா இருக்காங்க, 12 மணி வரைக்கும் பிரிஸ்காவே சிரிக்கிறாங்க.
2: செல்வகுமார் ஐயா என்ன சொல்றீங்க?
1: 12 மணி வரைக்கும் நீங்க அவ்வளவு ஒரு ஆர்வமாவும் பிரிஸ்காவும் இருக்கீங்க, அது ஆச்சரியமா இருக்கு
0: எங்களுக்கு. அவ ஆச்சரியம், அவ வந்து ஆர்வம் உள்ளவ, முந்தி வசதி கிடைக்க தொலைபேசி இருக்கிறபடியா எங்களோட வந்து பேசி மகிழ்ச்சி.
1: நல்லா பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க. பாடணுமா
0: இந்த நேரத்தில் மகிழ்வாக ஒரு பாடல் தானுங்களேன்? பாடல் பறவைகளை பறவைகளை பாடிவிட்டு சென்றவர்கள், அதே போன்று டாக்டர் செல்வி அம்மா முந்தைய பாடலை பாடி காட்டினா, நீங்களும் ஒரு பாடலை பாடுங்களேன் இப்பொழுது.
2: என்ன பாட்டு கொடுக்கறது?
0: எந்த பாட்டு எல்லாம் கொடுங்க, உங்களோட தான் எல்லா பாட்டும் இருக்கின்றது, ஒரு பாடலை கொடுக்க வேண்டியதானே. அல்லது உங்களுக்கு செல்வகுமார் செல்வகுமார் அவ்வளோ விரும்பின பாடல் தான் பாடுறேன். நீங்கள் புஷ்பானம் கூட பவுனம்மா மியூட்ல இருக்கணும் பேசும்பொழுது, அதை பழகி கொள்ளுங்கள் அந்த நாகரிகத்தை. இப்ப பவுனம்மா நீங்கள் பாடாது விட்டா நான் ஜோஜிடம் பாடலை கேட்டு விடுவேன், அவர் பாடி விடுவார். என்ன ஜோஜ்?
2: சம்மதமா நான் உங்கள் கூட வர சம்மதமா, சரி சமமாக நீங்கள் போலே நான் கூட வர சம்மதமா, நான் உங்கள் கூட வர சம்மதமா, சரிசமமாக நீள் போலே நான் கூட வர சம்மதமா, நான் உங்கள் கூட வர சம்மதமா, வெகு தூரம் தனியே போவதவாலோ வெகு தூரம் தனியே போவதவாயும் தகுந்த துணை என்ன சொல்லே ஒன்றுதான் அவசியம், தகுந்த துணை உங்களை போல் ஒன்றுதான் அவசியம், சம்மதமா நான் உங்கள் கூட வர சம்மதமா, கோழி குஞ்சு கூட இருந்த பருந்தை எதுக்குமே, பருந்தை எதுக்குமே, நல்ல வேலி இருக்க பயிரை அழிக்குமாட்டு குளிக்குமே, கோழி குஞ்சு கூட இருந்த பரு

0: அகம் தெரியாமல் பறந்தே போகலாம், பறந்தே போகலாம். மீறி பசி வந்தாலும் பறவை போல பகிர்ந்து உண்ணலாம். சம்மதமா, இப்போ சம்மதமா, நான் உங்கள் கூட வர சம்மதமா. தரிசனமாக நீல் போலே நான் கூட வர சம்மதமா, நான் உங்கள் கூட வர சம்மதமா.
1: அழகா

0: அப்ப பௌர்ணமலே சொல்லட்டுப்பா, பௌர்ணமலே சொல்லட்டு. நிதானம், நிதானம், நிதானம் என்றால் வந்துப்பா எந்த ஒரு விஷயத்திலும் அமைதியாக பொறுமையா இருந்து நிதானமா போறது. அவதானம்னா அவசர அவசரமா போறது அப்படின்னு அது மாதிரி தோணுது. நான் நினைக்கிறேன்
1: சரி, அவதானம் என்பதை நீங்கள் கூறுகிறீர்கள், அவதி அவதியாக செல்வது.
0: ஒரு நிதானம் இல்லாமல் ஆப்போசிட்ட நிதானத்துக்கு மாறுபட்டால எதையுமே வேக வேகமா செய்யறது.
1: சரி,
0: பொறுமை இல்லாமல்
1: நீங்கள் கூறுவோம் நிதானம் என்றால், நிதானம் என்றால் அமைதியாக சிந்தித்து ஆறுதலாக சரியாக
0: செய்யப்பட்ட
1: இந்த ஜோஜ் நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள்?
2: நிதானமா பொறுமையா யோசித்து செய்யறது, அவதானமா எடுத்து எரிஞ்சு டக்குன்னு ஏதாவது நம்ம அர்ஜென்ட் அர்ஜென்டா செஞ்சுட்டு அப்புறமா பின்னாடி யோசிக்க முடியாது இப்படி செஞ்சுட்டுமே அப்படின்ட்டு, இப்படி பேசிட்டோமே அப்படின்னு.
1: பேசுறது மட்டுமல்ல செய்யற செயல்களும் இருக்கின்றது. அவதானம், நிதானம், உங்களுடைய கருத்து இது. இரண்டு ஆண்களிடம் இந்த கருத்தை கேட்டிருக்கேன். அடுத்து கலைச்செல்வி அம்மா டாக்டர், நீங்கள் அவதானம் நிதானம் இந்த ரெண்டையும் எப்படி பார்க்கின்றீர்கள் கூறுங்கள். கலைச்செல்வி எங்க மியூட்ல இருக்கின்றீர்களா?
3: இருக்கின்ற.
1: நீங்கள் அந்த அவதானம் என்பதை எப்படி பார்க்கின்றீர்கள், நிதானம் என்பதை எப்படி பார்த்து எங்களுக்கு கூறுகிறீர்கள்? அவதானம் என்றால் என்ன, நிதானம்? இப்ப இரண்டு ஆண்களும் ரெண்டு பதில் கூறியிருக்கின்றார்கள். நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள், அவதானம் என்றால் என்ன, நிதானம் என்றால் என்ன?
3: நிதானம்ன்ற வார்த்தையை தான்ப்பா கேள்விப்பட்டிருக்கேன். அவதானம்ங்கிற வார்த்தையே முதன் முதலாக உங்கள் வாயில் இருந்தாப்பா கேட்கிறேன்.
1: அப்ப அவதானம் என்பதை நீங்கள் எப்படி கூறுவீர்கள், கவனம் என்று கூறுவீர்களா? அவதானம் என்பதம்மா, அவதானம் என்பதென்றானுமா பாரு, அவதானமாக பார்த்து. ஒரு பாதையிலே செல்லும் பொழுது, ஒரு வீதியிலே போகும் பொழுது, வாகனத்தை ஓட்டும் பொழுது, மக்களோடு பேசும் பொழுது, ஒரு பொருட்களை வாங்கும் பொழுது, நீங்கள் எங்கே சொன்ன அவதானமாக இருக்கு. அவதானம் என்பது கவனமாக, அவதானம் அவதானிப்பது என்பது உற்று நோக்குதல், அவதானிப்பது என்பது. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
3: கவனமாக, நல்ல கவனமாகத்தானப்பா பாருங்க.
1: அப்ப நிதானம் என்பது,
3: நிதானம் என்றது நம்ம ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து செய்யறது.
1: ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து செய்யறது. உங்களுடைய கருத்து அப்படி
3: நிதானம்,
1: நிதானித்து
3: நிதானமா நாம இது இதுக்குதான் போறோம், இதுதான் வாங்க போறோம், இதுதான் பண்ணணும், இவ்வளவுதான் பணம் இருக்குது, இதுக்குள்ளதான் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து பண்றதுக்கு பேரு நிதானம்.
1: நிதானம். அப்ப அவதானம் என்பது கவனிப்பது, கவனிப்பது அப்படிதானே?
3: கவனிப்பு, கவனிப்பு.
1: ஒரு பாதையிலே செல்கின்ற இரண்டு பக்கம் வயல் வரம்பு, ஒரு வரம்பிலே போவீர்கள். அதிலே நீங்கள் நிதானமா போவீர்களா, அவதானமாக போவீர்களா, கேர்ஃபுல்லா போவீர்களா? அந்த கேர்ஃபுல் கவனமா
3: தான்,
1: கவனமா தான் அதிலே நிதானம் தேவையில்லை என்று கூறுவீர்கள். சரி,
3: நிதானம்
1: தேவையில்லை. சரி, இரவு நேரத்திலே நீங்கள் அந்த வரம்பிலே போகின்றீர்கள், இருட்டாக இருக்கின்றது, எப்படி போவீர்கள்? அவதானமாக போவீர்களா, நிதானமாக போவீர்களா?
3: அப்பவும் கவனமாகத்தான்
1: கேட்டுக்காரு, கவனமாக தான் போகணும், கேட்டிக்காரு. இப்பொழுது பவுனம்மாள் நீங்கள் கூறுங்க, நீங்கள் கூறுங்க, அவதானமாக இருப்பதற்கும் நிதானமாக இருப்பதற்கும் முடிவெடுப்பதற்கும் அவதானம் என்றால் என்ன, நிதானம் என்றால் என்ன, இல்ல இரண்டும் ஒன்றுதானா கூறுங்க பார்ப்போம். அவதானம்
4: இரண்டு இரண்டு ஒன்றுன்னு சொல்ல முடியாது ஐயா. அதாவது நிதானம் அப்படிங்கறது நாம ஒரு செயலை செய்ய முனையும் போது கொஞ்சம் நிதானிச்சு கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும், அப்படின்னா நிதானம். ஒரு செயலை நம்ம செய்யாம இப்போ ஏதோ ஒரு செயலை செய்ய போறோம், அது செய்வது அது அந்த வெற்றியா இருக்குமா தோல்வியா இருக்குமா, இல்ல நம்ம இது செய்யறோமே சரியான்னு நம்ம சிந்திக்கிறது தான் நிதானம். அவதானங்கிறது வந்து அவதானம் அப்படின்னு சொல்றதுங்க ஐயா, நம்ம நீங்க சொல்லது போல ஒரு பாதைய நம்ம வந்து கடந்து போகும்போது அதை வந்து கவனத்துடன் அந்த பாதையை கடக்கணும். அந்த பாதையை வந்து நம்ம கடந்து போகும்போது அங்க வந்து கவனம் தேவை. நம்ம ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கும் போதும் அந்த காலடிக்கு கீழே பல ஆபத்துகள் நடந்திருக்கும். அந்த இடத்துல நம்ம பார்வையை கவனமா செலுத்தி போகணும். அப்படி அதுக்கு சொல்லலாம் ஐயா.
1: வாழ்த்துக்கள். நல்ல வந்திருக்கு. அந்த கவனம், அந்த அவதானம் என்பது இப்ப உதாரணத்துக்கு ஒரு பாதையை கூறியிருந்து அதை இன்னும் ஒரு வழியாக கூறிந்த ஒரு சந்தியிலே ஒரு பாதையை நாங்கள் குறுக்கிட போகின்றோம். அவதானம் என்றால் அங்கும் பார்த்து இங்கு பார்த்து மேலே பார்த்து கீழே பார்த்து வாகனம் பெறுகிறதா மக்கள் குறுக்கி கொடுக்கிறார்கள் என்று அவதானமாக செல்ல, அந்த பயணத்தை அவதானமாக செல்லுது. அந்த இடத்துல நிதானம் தண்ணி அறியாமல் இருந்து இந்த இடத்துல பாதுகாப்பு என்ற விடயம் அவதானத்துக்குள்ளேதான் அடங்கி இருக்கிறது இல்லையா? நிதானம் வந்து நீங்க சொன்னவர் நிதானம், நாங்கள் நிதானிச்சு விட்டோம் இதுதான் என்று அழைச்சோம். இதுக்கு உதாரணமாக பாரதத்திலே ஒரு கதையை என்ன கூற முடியும் இங்கே என்றால், துரோணர் வந்து அர்ஜுனனுக்கு வில்வித்தை பயிற்சி கொண்டிருக்கின்றார். அந்த வில்வித்தை பயிலும் பொழுது ஒரு மாமரத்துக்கு கிடைந்து உச்சி மரத்தில் ஒற்றை மாங்கனி ஒரு காம்பிலே தொங்குகிறது. அவர் கண்டித்துக் கொடுக்கிறார், அந்த மாங்கனியை ஒரு அடியில் வளர்த்த வேண்டும், ஆனால் மாங்காயில் பழகு ஒரு ஆபத்தும் பெறக்கூடாது. அந்த மரத்துக்கும் இந்த இதுவும் பெறக்கூடாது, அந்த காம்புக்கு மட்டும் நீ, அது ஒரு மெல்லிய காம்பு தான் இருக்கும், அதை நீ அந்த நாள் வீழ்த்த வேண்டும் என்று. இதற்கு முன்பு இந்த மற்ற மாணவர்கள் எல்லாம் அடித்து இலைகளை கொட்டி விட்டார்கள், சில பேர் மாங்காயை பித்து விட்டார்கள். அவதானம் அந்த இடத்துல அவதானமா நிதானமா தொழிற்பட்டதென்றால், அவதானம் முதல் இருந்தது முதல் அவதானமாக அவதானித்து விட்டு நிதானமாக அந்த மாங்காயின் காம்புக்கு அவன் அம்பை எய்து விட்டான். அப்ப பாருங்க நிதானம் இங்கே இருக்கின்றது என்று சொல்லிட்டு அது மாங்காய் அப்படி முதல் மாணவனாக வந்தார். அது வந்து அவதானத்துக்கும் நிதானத்துக்கும் எனக்கு இப்படி உங்களுக்கு கூறக்கூடிய இந்த இடத்திலே அவதானம் மிக முக்கியமாக வருது. நிதானம் வருவதற்கு அவதானம் முக்கியம். ஏனென்றால் அந்த மாமரத்தை அவதானிக்கின்றார்கள் முதல், எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது, என்ன தெரிகின்றது, எப்படி இருக்கின்றது, அப்ப இலை இருக்கின்றது, அங்கே கிளை இருக்கின்றது, மாங்காய் இதெல்லாம் அவதானித்து அந்த மாங்காய் எங்கே இருக்கிறது, மாங்காயின் காம்பு எங்கே இருக்கின்றது என்று நன்றாக அவதானித்து கூர்ந்து அவதானித்து நிதானமாக அந்த அம்பினை இழுத்து விடும்பொழுது சரியான குறி தவறாமல் போய் அதை அடித்தது. அப்ப இங்கே ஆபத்து ஏற்படுவது அவதானம் இல்லாமல் நிதானம் வராது. அவதானம் முதல் வேண்டும். அப்ப முதல்ல கேட்கும்போது துரோணர் கேட்கின்றார், இப்பொழுது அந்த மாங்காயை என்ன பார்க்கின்றாய்? அப்பா எனக்கு குருவே இந்த மாமரம் தெரிகின்றது என்று அவன் கூறுகின்றான். தூரத்தில் இருந்துதான் எய்ய போகின்றான் அம்பை, மாமரம் தெரிகின்றது. இப்பொழுது நன்றாக அவதானித்து பாருங்கள், அங்கே எனக்கு கிளைகள் பல தெரிகின்றது, அந்த கிளையோடு கூட மாங்காய் தெரிகிறதா? அப்ப அவன் அவதானிக்கின்றான், அவதானித்து நுட்பமாக அவதானித்து போது மாங்காய் தெரிகின்றது. சரி, அந்த மாங்காய் தெரிகின்றது, மாங்காய் எதிரே தொங்குகிறது, ஒரு காம்பிலே தொங்குகிறது, அங்கே அதான் நிதானம் வந்துவிட்டது அவனுக்கு. அவதானித்து அவதானித்து அந்த நிதானம் வந்தவர் கூறுகிறார், இப்பொழுது நீ உன்னுடைய அம்பை எய்து பார் மாங்காய் விளம். அப்படியே நிதானத்தில் அவன் மற்றதெல்லாம் மறைந்து நிதானமாக அந்த காம்பு தெரியும் போது அப்படியே சென்று அந்த காம்பிலே தட்டி மாங்காய்க்கு விழுந்ததாம். அப்ப அந்த அவதானம் நிதானம் இப்ப புரிகிறதா வித்தியாசம்? நிதானம் என்பது நீங்கள் கூறியது போல உங்களை நினைத்து சரிப்படுத்தி அதுதான் என்று துணிந்து செய்வது. ஆனா அதை செய்வதற்கு இந்த அவதானம் முதல் தேவை. இரண்டும் முக்கியமானது, ஆனா அவதானத்தை விட நிதானம் பெரியது. பாதுகாப்பு விதிகள் அப்ப அந்த அங்கே அந்த நிதானம் தவறியபடியால் தான் மற்ற கிளைகளையோ இலைகளையோ அடிக்க வேண்டி வந்தது. இது இன்னும் ஒரு இடத்திலே வருகின்றேன். சாதாரண எங்களோட பாமர வாழ்க்கையிலே ஒரு சிலர்கள் மது பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மது அருந்தும் போது அவதானமாக கிளாஸுக்குள்ளே ஊற்றி அது வெளியில கொட்டாமல் சிந்தாமல் அளவோடு அளவோடு அவதானமாகத்தான் அருந்துகிறார்கள். அறிந்து முடிந்த பின்பு அந்த அவதானம் அவர்களிடம் இருந்து விடுபட்டு போகின்றது. நிதானம் தவறுகின்றது. அவர் எடுத்து காலடி எடுத்து வைக்கும் பொழுது நிதானமா நீரை வைக்க முடியாமல் இருக்கின்றது, தடுமாறுகிறார். அவர் பேசும் வார்த்தைகள் தடுமாறுகிறது. அவர் அங்கே அவதானம் காணாமல் போய்விட்டது. நிதானம் அந்த நிதானம் அவதானம் இல்லாத நிதானம் போய்விடும். மீண்டும் அவர் பேசும் வார்த்தைகளை சில வார்த்தைகள் நாங்கள் தணிக்கை செய்கிற வார்த்தைகளை கூட அவர்கள் பேசிவிடுகிறார்கள். நிதானம் இல்லை அவருக்கு. அந்த நிதானம் தவறுகிற நேரம் அவதானம் மறைந்து விடுகின்றது. இங்கே அவதானமாக இருந்தவர் நிதானத்தை இழந்து போகின்ற. நான் செல்வியிடம் கேட்ட பொழுது சொன்னால், ஒரு பாதையிலே வரம்பிலே நீங்கள் பகலிலே போகும்போதும் இரவிலே போகும்போதும் ரெண்டு படியும் கூறினர். பகலிலே போகும்போது அக்கம் பக்கம் பார்த்து பூச்சி புழுக்கள் இருக்கின்றதா, இங்கே தடைகள் நண்டுவலை அந்த பந்து இந்த கிடங்கு பள்ளம் புல்லு சக்கைகள் இருக்கின்றதா என்று அவதானம் பார்த்து காலடி எடுத்து வைக்கின்றோம். ஆனால் இரவு நேரத்திலே போவது அவதானிக்க முடியாமல் இருக்கின்றது. பகலிலே சென்ற ஒரே நேரத்தில் சென்ற பாதை என்றபடியால் நிதானமாக காலையடி எடுத்து வைக்கின்றார். இதவிலே முன்பின் தெரியாத இடத்தில் போகும் பொழுது கொஞ்சம் அவதான குறைவா இருக்கு. கல் இருக்கும், முள் இருக்கும், நண்டுவாழை இருக்கும், புல்கட்டை கத்தைகள் இருக்கும், குறுக்கும் இருக்க இடைஞ்சல் இருக்கும். அதை அவர் பார்த்து நிதானித்து காலை எடுத்து வைக்கும். அவசரமாக செய்ய மாட்டார், நிதானித்து காலை எடுத்து வைத்துக் கொண்டு போவார் இல்லையா. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டிலே இருக்கின்றோம், வீட்டிலே எல்லா பொருட்களும் இருப்பது எங்களுடைய அவதானத்திலே இருக்கின்றது. திடீரென்று மின் விளக்குகள் அணைந்து இருட்டாக இருந்தாலும் தீப்பெட்டி எங்கே இருக்கின்றது, எங்களுடைய கை விளக்கு எங்கே இருக்கின்றது, எங்களுடைய அவதானத்தில் இருக்கபடியா நிதானமாக காலத்தில் உடனடியாக கையை நீட்ட மேடம் மெதுவாக தட்டி தட்டி தடவி பார்த்துத்தார் அந்த விளக்கையும் தீப்பெட்டியையும் எடுத்து தீபத்தை ஏற்றுக்கணும் இல்லையா. அந்த நிதானம் அவதானம் என்பது இந்த விருப்பு பொறுப்பை காட்டினோம். அடுத்து வருகின்றது ஒரு பாடல். அந்த பாடலை கேட்டது வந்து வெற்றி பாடலாக கேட்டது எங்களுடைய பவுனம்மா கேட்டிருந்தால் ஒரு பாடல். அந்த பாடல் நாளை பொழுது நல்ல பொழுது ஆகும். அதை நீங்கள் பாடி இப்ப செல்வி கலைச்செல்வி அம்மா டாக்டர் அவர்கள் அந்த பாடலை பாடி காட்டியிருந்தார். உங்களுக்கு முடியுமென்றால் அந்த பாடலை பாடி காட்டுங்கள் அல்லது ஒலிபரப்பு செய்யுது என்ன விருப்பம். நாளை பொழுது நல்ல பொழுது ஆகும் என்று அந்த பாடலை உங்களால் பாட முடியுமா அல்லது காட்டிலையில் திரட்டுமா? நீங்கள் தானே பவுனம் கேட்டீர்கள் அந்த பாடல். சிலை என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல் வெற்றி பாடலாக கேட்டீர்கள். அந்த பாடலை கேட்டவர்களுடைய பாடலை ஒலிபரப்பிக் கொண்டு வருகின்றேன். அந்த பாடலை நீங்கள் ஒலிபரப்பு செய்யட்டுமா இல்ல நீங்கள் பாடி காட்டுகின்றீர்களா?
4: இல்லையா, எனக்கு அந்த ஒரு அந்த பல்லவி மட்டும்தான் தெரியும், அடுத்ததெல்லாம் தெரியாது இல்லையா. அர்த்தம் தெரியும், ராகம் பாட வராது எனக்கு.
1: சரி, அப்ப பாடலை பாடலை கேட்போம். தமிழில் பேசுவோம் போட்டியிலே வெற்றி பெற்ற பாடல் காற்றலையில் பொற்சிலை என்ற திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலிலே ஒலிக்கின்றது. எல்லாரும் யூடியூப்போடு கேட்டுக்கொண்டிருங்க.

0: கேள்வி வைப்பதற்குரிய அற்புதமான பாடல் இனிமையான குரலிலே கேட்டு மகிழ்ந்தோம். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழில் நிகழ்விலே வந்து பாடி வெற்றி பெற்று பேசி வெற்றி பெற்ற எங்கள் நாகப்பட்டினம் பவுனம்மாள் உங்களுக்கான பாடல் வெற்றி பாடலாக வந்ததை கேட்டு மகிழ்ந்தோம் ரகுவலை. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் வாரம் தோறும் வெள்ளிக்கிழமைகளில் மலரும் பாடு பாட தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழில் என்ற இடத்திலே ஓரளவு முடிந்தவரை நாங்கள் தமிழில் பேசி வெற்றி பெற்றவர்கள் பாடல்களை ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொழுது அடுத்த உறவாக வந்து இணைந்தது எங்களுடைய டாக்டர் கலைச்செல்வி அவர்கள். அவர்களுக்கு தொலைபேசியில் சற்று தொல்லை இருக்கின்றது என்று அறிந்து அவர் இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவர் இரண்டு பாடல்களை வந்து கேட்டு ஒரு பாடலை அவருடைய வெற்றி பாடல் கொடுத்த போது ஒரு பாடலை பாடி காட்டி இருந்தார் தன்னுடைய குரலே. அவருடைய வெற்றி பாடலை இப்பொழுது வெற்றி பாடலுக்கு பதிலாக அவர் பாடலை அவர் பாடி காட்டி சென்றபடியால் அடுத்த பாடலான செல்வகுமார் உங்கள் பாடல் வேற இருக்கின்றது. இந்த வேளையிலே அவனுடைய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவர் வந்து கேட்டது மஞ்சள் நிலாவுக்கு என்ற பாடலை தான் கேட்டவர். அந்த பாடலை ஒளிபரப்பாமல் அவருக்கு கல்லுக்குள்ளே வந்த இடம் என்ன என்ற பாடல் நாளைய தினம் கேட்டபடியால் அந்த பாடலை இன்று பாடியபடியால் அவருக்கு மஞ்சள் நிலாவுக்கு என்ற பாடல் நாளைய தினம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இன்னும் வேண்டுகோள் அன்பு உறவுகளை என்னவென்றால் ஒரு அழைப்பிலே இருவர் இந்த நிகழ்வுக்கு ஒரு அழைப்பிலே இருவர் மூவர் வருவது உகந்தது அல்ல என்றது என்னுடைய நம்பிக்கை. ஏனென்றால் வரிசையாக வந்து நிகழ்ச்சிக்கு வந்து காத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு அழைப்பிலே நாலு பேர் பேசுறாங்க கொஞ்சம் நீண்ட நேரம் எடுக்கின்றது போல் தெரிகின்றது. அதனால் ஒரு அழைப்பிலே ஒருவர் வாரம்தான் உகந்ததாக இருக்கும். இங்கே நான் மூன்று நேயர்கள் தங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் சென்று விட்டார்கள், நேரம் எடுத்து விட்டது. அது அடுத்த முறை நாங்கள் அதை கவனித்துக்கோ. ஒவ்வொருவராக வந்துதான் பங்கு பெற்ற வேண்டும். ஒருவர் வந்து பங்கு பெற்றி முடிந்து அடுத்தவர் வந்தால் இது சிறப்பாக இருக்கும் என்று என்னுடைய எண்ணம். நீங்களும் அதை சிந்தித்து பாருங்கள். அந்த ஒரு அழைப்பு
1: என்ன
0: சொல்லுங்க
1: சொல்லுங்க
0: என்ன கூறுவதும் புரியவில்லை செல்வகுமார் உங்களுக்கு. நான் சொல்வது என்னவென்றால் ஒரு அழைப்பில் வந்து ஒரு அழைப்பில் வர இப்ப நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்து அழைக்கின்றீர்கள். நீங்களும் பேசி உங்கள் மனைவி மக்கள் பிள்ளைகள் அப்படி இரண்டு நண்பர்கள் அப்படி ஒரே நேரத்தில் பேசி

பொருத்தமச்சோம் கருத்தமச்சோம் கருத்தமச்சாம் என் மனசுக்குள்ளாயிருக்கிறியே கருத்தமச்சான் நினப்பிருக்கா நினப்பிருக்கா நினப்பிருக்கா உன்னெடு நாளா நினைச்சிருக்கேன் நினப்பிருக்கா நீ கொடுத்த வகத்து முத்தானித்தவ என்ன இருக்குதையா நீ இல்லாத வாழ்க்கையே ஒண்ணு இல்லையே என இருக்குதையா கருத்தமச்சா கருத்தமச்சா கருத்தமச்சா என் மனசுக்குள்ளா இருக்கிறியே கருத்தமச்சா நீ கொடுத்தவத்தருவாய் பத்திரமாக வச்சிருக்கே பத்திரமாக வச்சிருக்கே நீ இல்லாத வாழ்க்கையே ஒண்ணு இல்லையே என நினைச்சிருக்கே இல்லையே என நினைச்சிருக்கே ஆசையுள்ள மாமா நாம சேர்ந்து பேசலாமா ஆதரவு தேடி ஒரு வார்த்தை சொல்லலாமா ஆசையுள்ள மாமா நாம சேர்ந்து பேசலாமா கருத்த வச்சா கருத்தமச்சோ கருத்தமச்சோ.

0: உன்னை விட்டாரு அடையலைக்கு இருக்காப்பேச உன்னடி சாயு என் ஒருத்திக்கு கருத்தமைச்சம் கருத்தமைச்சம் கருத்தமைச்சம் கருத்தமைச்சம் என் மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்தமைச்சம் அப்பா நல்லா இருக்கா
1: நல்லா இருக்கு இடையில சத்தம் கொண்டு வந்தது என்ன
0: தெரியலங்கப்பா
2: அதான் என்னன்னு தெரியல
1: ஆமா அது என்ன என்றால் செல்வி பாடல சிறப்புல அக்கம் பக்கத்து போயிட்டாரு வந்து விஷ் பண்ணிருக்காரு நன்றா இந்த பாடலாம் பாடலாமாங்களே
2: அருமை அருமை
3: இல்ல இல்லங்கப்பா இல்லங்கப்பா இது வேற ஒருத்தர் பாடினாங்க கொஞ்சம் நல்லா நான் கொஞ்சம் அழகா பாடி பார்த்து பழகிக்கிட்டேன்
1: ஓ அது இன்னொரு பாடல்
2: அருமையா
1: அப்ப இந்த பாடலும் ஆல்பத்துல இல்லையே என்ன
3: இல்லங்கப்பா இந்த பாடல் என்னுடைய ஆல்பத்துல இல்ல என்னுடைய ஆல்பத்துல இன்னொரு கருப்பு வேற பாட்டு
1: போட்டிருக்கேன் நல்லது இந்த பாடல் அடுத்தவருடைய பாடலையும் அழகாக எடுத்து பாடும் தன்மை உள்ளவங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும் அடுத்த பாடல் வெற்றி பாடலாக கேட்டவர் செல்வகுமார் செல்வகுமார் நீங்கள் இது மாலை நேரத்து மயக்கம் என்ற பாடலை இன்று வேண்டும் என்று கேட்டீர்கள் அப்படித்தானே அந்த பாடலை தர இருக்குங்க அதற்கு ஜோஜ் நீங்கள் உங்களுடைய பாடல்களை கேட்கவில்லை என்ன பாடலை நீங்க நாளைய
2: நாளைய பாடல் ஐயா தெரிப்படத்துல இருந்து உன்னாலே அந்த பாடல் ஐயா
1: உன்னாலேயோ
2: வெற்றி பாடல் ஐயா ஃபர்ஸ்ட் போட்டீங்களா ஐயா ஒரு பாடல் தொடக்கத்துல
1: என்ன பாடல்
2: பாடல்
1: ஆசையை அலை போல ஏண்டோ
2: அதல்ல இன்னொரு பாடல் கெட்ட என்னது எது பேசினாலும் கெட்டது பேசும் நல்ல இந்த பாடல் ஐயா
1: என்ன பாடல் என்ன போட்டேனா
2: இப்ப ஸ்டார்டிங்ல போட்டீங்க பாருங்க நீங்க வந்த உடனே போட்டீங்க
1: அப்படியா அது என்ன
2: பாடல்
1: என்ன வருவல் செல்வகுமார்
2: கேட்டீங்களா
1: ஒரு பாடல்
2: நல்லா இருந்தாலும்
1: கெட்டாலும்
2: நல்ல பாடல ரசிப்பாரு ஆனா சில நேரத்துல நல்ல
3: ரசிக்குமார் சார் பாடலுக்கு என்ன
2: சூப்பர் பாடல் இல்ல அந்த

0: பாடலுக்கு ஒண்ணு இல்ல, அந்த பாடலா ஜாதியா சொல்ல சொல்ல மாட்டேங்கிறாரே தெளிவா,
1: வாயில வரல
2: அப்படின்னு
0: பாடல் அருமையான பாடல் தான்.
2: அவருக்கு இப்படி வரையிலையா வாழ்ந்தாலும் நேசும் தாழ்ந்தாலும் நேசும் இதுதானே அந்த பாடல்.
3: நல்ல பாடல்லாம் நல்ல சுபியா பாட வச்சுட்டு நம்மள பாட
0: பாடுவாரு.
3: மீராமாவும் குரல் அவ்வளவு ஷார்ப்பா வச்சிருக்காங்க, நம்மள பாட வச்சுட்டு இருக்காங்க.
2: என்னவென்றால் இல்ல, நான் கொலர் இல்லாத சட்டை போட்டிருக்கேன், அப்படி கொலரப்பணி உருவது சொல்லாமல் சொல்லிவிட்டார் இந்த
0: பாட்டுக்கு யாரும் பாட
2: முடியாது.
3: உங்களை வந்து நாங்க வந்து அந்த மாதிரி வயசுல பாக்கவே இல்லையா, உங்களை ஒரு கம்பீரமான கதாநாயகன் தோற்றத்துலதான் இன்னைக்கு நாங்க
0: பாத்துக்கிட்டு
2: இருக்கோம். வெளியே நல்ல குளிர்தான், வீட்டுக்குள்ள
3: இல்ல ஐயா. நான் அன்னைக்கே நான் வந்து சங்கீதா வீட்டுல இருந்து பாடும்போது பேசும் பாட வரும்போது நான் உங்களை பத்தி நான்
2: சொல்லியிருக்கிறேன். ஓ போடுங்க எல்லாரும்
3: உங்களுடைய உங்களுடைய அந்த போட்டோ பார்த்தோம் பாருங்க, ஒரு புகைப்படம் உங்களுடைய பார்த்தா அப்படியே கட்ட வீரபாண்டிய கட்ட பொம்மல்ல அந்த துரை ஒரு வருது பாத்திருப்பீங்க நீங்க. கட்டபொம்மன் கூட நின்னு பேசுவார்ல அந்த துரை மாதிரியே அப்படியே அந்த தோற்றம் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்த
2: அவர் தானம்மா ஒரு உடல் அழகு இல்லாத அவர் சீதாராமன்
3: அவரு இல்ல அந்த அதே மாதிரி நீங்க இருந்தீங்க அந்த அந்த படத்துல வர்ற அந்த கதாபாத்திரம் மாதிரியே அந்த உருவ தோற்றம் உங்களுக்கு இருந்தது. கையில பூமாலை வச்சிருந்தீங்க அந்த அந்த அந்த புகைப்படத்தை பார்த்தேனா.
2: ஓ அது
3: நல்ல
2: அது வேறு படம் அம்மா, அதுலாவில் இருந்து விட்டு வரும்பொழுது பிரதமர் அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும், அப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். நாங்கள் உங்களுக்கு மூத்தவர்கள், நாங்கள் அப்படி மகிழ்வாக நலமாக சிறப்பாக நிதானமாக நடந்து காட்டினால்தான் பின்னர்கள் நீங்களும் வருவீர்கள். அடுத்து கலைஞர்கள் எல்லாம் அவருடைய திருவடுத்தியுடன் அதில் தலை எடுக்க எது கேட்டாலும் நீங்கள் செய்யக்கூடிய கலை என்றால் அப்படித்தான். ஒரு கலை பாட சொன்னால் பாட வேண்டும், ஆட சொன்னால் ஆட வேண்டும், கவிதை சொல்ல சொன்னால் சரி. இப்ப யாராவது ஒரு கவிதை கூறுங்கள் பார்ப்போம் கேட்போம். ஆறாவது ஒரு சின்ன கவிதை நீங்கள் படித்தது பிடிச்சது அல்லது நீங்கள் எழுதியதில் ஒரு கவிதை கூறுங்கள் பார்ப்போம் கேட்போம். பவனம்மா கூறுங்கள்.
3: ஆமாங்க, நான் எழுதிதான் வச்சிருக்கேன், இப்ப சொல்ல
2: முடியாது.
3: அதுக்குள்ள நீங்க செல்வகுமார் ஐயா சொல்லிட்டு நான் சொல்றேன், அவங்க சொல்லிட்டு இருக்க.
2: செல்வகுமார் இருக்கு ஒரு ரெண்டு வரியில தானே உலகத்து முப்பாலே மடக்கி இருக்கின்றார்.
0: அப்பா எனக்கு தெரிஞ்ச கவிதை ஒரே ஒரு கவிதை
2: கூறுங்க.
0: நீ நீ நானும் ஒண்ணு டீ கடல நின்னு தின்னு பாரு பண்ணு.
2: செல்வி டாக்டர் கேட்கின்றீர்களா கவிதை? இதெல்லாம் நீங்கள் பாடலாக்க வேண்டும். ஜோஜ் என்று கூறுங்கள் பார்ப்போம். ஜோஜ்
4: நானா ஐயா, நான் சொன்னேன் கற்பனைக்கு காசு தேவையில்லை, கவிதைக்கு உண்மை தேவையில்லை.
2: அப்படியா?
4: கற்பனைக்கு காசு தேவையில்லை, கவிதைக்கு உண்மை தேவையில்லை, ஆனால் உங்கள் அன்பிற்கு நாங்கள் அனைவரும் அடிமை.
2: அற்புதமான கவிதை. இப்ப இருந்தால் உண்மைதான் நீங்க கூறிட்டு, கவிதைக்கு பொய் தானே தேவை, அது கவிதைக்கு பொய் என்று ஒரு பெயர். இப்ப அழகான கூந்தல் என்று வர்ணிப்பார்கள், கூந்தலை வெட்டி பிடித்தால் கையோடு வந்துவிடும்.
4: இதே ஐயா எவ்வளவு நாள யோசனை பண்ணி வச்சிருந்த ஐயா,
2: அழகிய வண்ணம்
4: எவ்வளவு நாள யோசனை பண்ணி வச்சு
3: ஐயா. ஐயா நீங்க எங்களோட பெண்ணினத்தை என்ன இவ்வளவு மட்டும் எல்லாருமே அப்படி, அதாவது இது அது என்ன ஒரு திரைப்படத்துல கூட வந்து முத்துராமனும் நாகேசும் கூட பாட வச்சிருப்பாரு கவிஞர். அதாவது எப்படி பாட வச்சிருப்பாருன்னா, உங்க நீங்க சொன்ன மாதிரி கருமையான கூந்தல் பாதி கடையில் வாங்கும் கூந்தல் பாதி ஆடுதே
2: ஆடுதே கையோடு வந்துவிடும் கவிதைக்கு அவர் அழகு அழகு சேர்ப்பதற்காக கூறுவார். கூந்தல் அழகி என்று அங்கே கூறுவார், ஆனால் அவருக்கு கூந்தல் இருக்காது. ஆனால் பொய்யை போட்டு அதை அதை மிகைப்படுத்தி அதை அழகுபடுத்துவது நல்ல கவிதை. இது நீங்கள் புனைந்த கவிதையா ஜார்ஜ்?
4: ஆமா ஐயா.
2: ஓ அற்புதம். எங்கே கலை செல்வி ஒரு கவிதை கூறுங்கள்.
1: அப்பா கவிதையின் தலைப்பு பிறவி.
2: பிறவி பெறுங்கள்.
1: நான் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் மீண்டும் பெண்ணாக மட்டும் பிறவி தராதே இறைவா, இப்பிறவியில் இது போதும், மீளா துயரில் வாழ மீண்டும் தைரியமில்லை மனதில் பெண்ணாய். அன்புடன் கலைச்செல்வி.
2: ஞானிகள் எல்லோரும் மீண்டும் பிறக்கும் பிறவி வேண்டாம் என்று கூறுவார்கள். ஏனென்றால் ஐந்து அறிவோடு இருந்தால், அதற்கு கீழ் அறிவோடு இருந்தால் சிந்தனை இல்லை, சிரிப்பு இல்லை, துன்பம் தெரியாது. அந்த நீ ஒரு ஒரு நெறியிலேயே வாழ்ந்தன புல்லுத்தான் உண்டு வாழ வேண்டும் என்ற கடமையுள்ள அவர் புல்லையே உண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார். இந்த மனித பிறவி வந்ததையும் நான் பேச முடிய வேண்டும் செல்வகுமார். இந்த மனித பிறவி பேசுவதை கேட்டுவிட்டு தான் நீங்க பேச வேண்டும். அப்பதான் அந்த பெருமையோட நீங்கள் கூறலாம். இப்ப நான் என்ன கூறுறேன்னு கேட்டா அதுக்கு பதில் கூறலாம் ஐயா. அப்ப மனித பிறவி வந்துதான் இந்த ஆறு அறிவும் படைத்த மனித பிறவிதான் சிரிக்க தெரியும், சிந்திக்க தெரியும், சிந்தித்து செயல்பட தெரியும், துன்பத்தை உணர தெரியும், ஆபத்தினால் அஞ்ச தெரியும். இந்த மிருக ஜாதிகள் அப்படி இல்லை, மற்ற இனங்கள் அப்படி இந்த இனத்திற்கு. அதனால் பழைய முற்பிறவிலே நாங்கள் செய்த கர்ம வினைகளை சுமந்து வந்து இந்த பிறவிலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆதலால் யோகிகள் ஞானிகள் கேட்க போதும் போதும் இனி பிறவி வேண்டாம், மீண்டும் மீண்டும் பிறவாமை வேண்டாம் என்றுதான் அவர்கள் கேட்கின்றார். அதனால்தான் நாங்கள் ஒருவர் காலமாகிவிட்டால் அவருடைய இடங்களை நான் கூறுவது இதைத்தான். அவர் மீண்டும் பிறவாமை வேண்டும், அவர் நித்திய விளைப்பாறு இறைவனின் பாதங்களில் சரணடைந்து விட வேண்டும். கிறிஸ்தவ மக்கள் கூட சில இறைவருடைய பாதத்தில் நித்திய விளைப்பாற வேண்டும் என்றுதான் கூறுகிறார். மறுபடியும் எனக்கு பிள்ளையா பிறக்கணும், கணவன் போல வந்து பிறக்கணும், ஏழு பிறவி எடுத்தாலும் உனக்கு தான் கணவன், இதெல்லாம் பேச்சிலே கூறுவது. எங்கள் என்னப்படியே நடப்பதும் இல்லை. அதனால் மனித பிறவி ஒரு தடவை பிறந்து விட்டால் மீண்டும் அந்த மனித பிறவியை யாரும் விரும்ப மாட்டார்கள். அது மனித ஆணாக இரு பெண்ணாக இரு. அது நல்ல கவிதை எழுதியிருக்கின்றார். இங்கே இருந்து பட்ட அதிலும் பெண்ணாக அவங்க குறிப்பிட்டது பெண். இந்த மானிட இனத்திலே பெண்களுக்கு தான் துன்பங்கள் அதிகம், வேதனைகள் அதிகம், ஆபத்துகள் அதிகம், அனுபவித்தது போதும் என்ற இடத்திலே அவ அதை எழுதியிருக்க அற்புதமான நான்கு வரி என்ன அழகான கவிதையை தந்திருக்கிறார். அங்கே போனோமா, நீங்கள் எடுத்து விட்டீர்களா அவங்க கவிதையை?
3: சமீபத்துல எனக்கு கிடைத்த ஒரு தோழிய பற்றி எழுதி வச்ச கவிதை.
2: நீங்களாக ஒரு அனுபவ ரீதியாக எழுதின கவிதை எழுதுங்கள்.
3: தலைப்பு வந்து இலக்கணமானவள். அன்பென்ற சொல்லுக்கு அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு, ஆனால் நட்பென்ற சொல்லுக்கு இலக்கணம் நீ மட்டுமே என் தோழி.
2: அன்பென்ற
3: சொல்லுக்கு அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு, ஆனால் நட்பென்ற சொல்லுக்கு இலக்கணம் நீ மட்டுமே என் தோழி.
2: அற்புதமான ஒரு கவிதை பார்த்தீர்களா, அவ்வளவு அனுபவ ரீதியாக எழுதியிருக்கின்றார் இந்த கவிதை. சிறப்பு சிறப்பு. ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களோட உள்ள கடக்கையில் உள்ள கருத்துக்களை அப்படி அது நகைச்சுவையாக இருக்கலாம், அதாவது சென்டிமெண்டாக இருக்கலாம். அற்புதம். அன்புக்கு ஆயிரம் அர்த்தங்களை கூறிக்கொண்டு போல நட்பு என்றால் ஒன்றுதான், அதுதான் எங்களோட வள்ளுவரும் தந்திருந்தார், உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கண் இடுக்கண் களைவதே நட்பு என்று கூறிவிட்டார். நட்புக்கு நல்ல இலக்கணமாக தந்திருக்கின்ற குரல் போல ஒரு நல்ல இது. அடுத்த
3: இன்னொரு கவிதை
2: எங்க குரங்க
3: மனிதனே நீ ஏழை ஒருவனுக்கு மனிதனே நீ ஏழை ஒருவன் பசிக்கு உணவளித்தாயா, பிறகு அவன் முகத்தில் மகிழ்ச்சியை தந்தாயா, அவனின் முகத்தில் எழும் சிரிப்பினை தந்தாயா, அப்படியானால் அந்த சிரிப்பின் வடிவம்தான் இறைவன். அவ்வளவுதான்.
2: நீ ஒருவனுக்கு பசித்தவருக்கு உணவளிக்கும் பொழுது அந்த பசித்தவன் உணவு பசித்து உண்டுபட்டு அந்த வயிறு அவனை வாழ்த்துகின்றது, வயிறு வாழ்த்து வைத்தேன் வாயாலே அவன் சிரித்து காட்டிருந்தான், மகிழ்ந்து
3: காட்டிருந்தான்.
2: ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். நாங்கள் இதிலே அறம் தானம் செய்ய வேண்டும் என்று வருகின்றது. நின்று நிறம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் எங்களுடைய செல்வகுமார் அவர் பணிக்கு செல்வர், விரைவில் விடைபெறவும் வேண்டுமார், அவருடைய பாடல் வருகின்றது. அந்த பாடல் தரிசனம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தீர்கள் செல்வகுமார், வெற்றி பாடலாக தருகின்றனர்.
3: இது
2: சரி, எல்லோரும் மியூட் போட்டு பாடலை கேட்டுக் கொள்ளுங்கள்.

0: வாழ்க்கையின் ஆரம்பத்தை எண்ண துடிக்கும் மனது ஒன்று வாடி வதங்கி வாழ்க்கையின் அனுபவத்தை பெற்று மரண வாசலை நோக்கும் இன்னும் ஒரு உள்ளம். அது அப்படியான கருத்தோடு வந்த ஒரு பாடல் தான். அந்த இன்பத்தை தேடுவதும் அதை நாடுவதும் ஒன்று, அது வேண்டாம் என்று விலக விடுவதும் இன்னொன்று. அற்புதமான ஒரு பாடல் இது, வாழ்க்கையின் நியதிகளில் உள்ளது. ஒரே ஒரே ஒரே விதமான எண்ணத்தில் சிந்தனையில் உணர்வுகளோடு இருந்தால்தான் அது இன்பம். இரண்டு வேறு வேறு உருவமாக இருக்கும் பொழுது அங்கே துன்பம் தான் வரும். சரி, நல்ல பாடல் கேட்டிருக்கின்றீர்கள் செல்வகுமார். உங்கள் பாடல் எழுத்து
1: கூறுங்க.
0: நானும் ஒரு கவிதை
1: எழுதிவிட்டு. தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு, ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே, அதன் வழி மரணத்தை விட கொடியது. தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு, ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே, அதன் வழி மரணத்தை விட கொடியது. படித்ததில் பிடித்ததுதான்ப்பா, என்னுடைய கவிதை இல்லப்பா.
0: உங்களுக்கு படித்ததில் பிடிச்சிருக்கு, அதைத்தான் கூறுவது. நம்ப நட நம்பி நடவாதே. மற்றவர்களும் உன்னை நம்பக்கூடிய வகையில் நீ நல்லவனாக நட, மற்றவன் நல்லவன் என்று நீ நம்பி வந்து இப்படி எல்லாம் வளர்ந்துப்படாதே என்பது அற்புதமான ஒரு கருத்து. துன்பமான சோகமான எண்ண கருக்கள் வருவது அந்த நேரத்திலே உங்களுக்கு துன்பம் சோகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது துன்பமான வாழ்வியல் தத்துவங்கள் கருத்துக்கள் வருகின்ற உள்ளங்களுக்கு மகிழ்வான கருத்துக்கள் வருவது உண்டு இல்லையா? நகைச்சுவையானவர்களுக்கு நகைச்சுவையானவர் வரும். முதல்ல கூறினாலே ஒண்ணு பண்ணு தின்னு என்று வந்து ஒரு கவிதை. உங்களுடைய சின்ன பேரன், உங்களுடைய மகன், உங்களோட சின்ன பையன் ஒரு பாடல் கேட்டிருந்தார், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். இது எப்படி இருக்கு? அவர் பாட்டு பாடிக்கிறார். இதெல்லாம் வந்து அடுக்கும் சொத்தொடர் வரக்கூடிய இனப்பட கவிதை சொல்றது. இப்பொழுது இதில் வந்து ஒவ்வொரு கிடக்கைகளை உணர்வதுதானே. காலை கதிரவன் வருமுன்னே உன்னை காண துடிக்கின்றேன் காலையிலே. காலை நேரம் பூவான ராகம், உன்னை காணும் நேரம் நெஞ்சிலும் தாளம் ராகம். இப்பொழுது பாடல் பாடலும் கேட்டு கொண்டு வந்த சொல்ல சொற்களையும் தொடர்ந்து வருவதா இந்த கவிதை. காலை கதிரவன் வருமுன்னே உன்னை காண துடிக்கின்றேன் காலையிலே. காலை நேரம் பூவான ராகம், உன்னை காணும் நேரம் நெஞ்சிலும் தாளமும் ராகம். இப்படியா நினைவுகள் நினைவுகள்
1: சக்கரவர்த்தி
0: இல்லையா? இப்படி அப்ப ஒவ்வொரு மனநிலைமை தான் உண்டு. இப்ப உள்ளமே தெளிவாக வச்சிருக்க வேண்டும் நாங்கள் எப்போதும். தூய்மையாக வந்து விட்டால் தூய்மையான கருத்துக்கள் இதெல்லாம் சாதாரண. இப்ப நீங்கள் சொன்ன கவிதை அத்தனையும் வாழ்வியல் தத்துவங்களை அடக்கிய கவிதைகள், அற்புதமான கவிதை. பெண்ணாக பிறப்பது கொடிது என்பதை சுருக்கமாக சொல்லாமல் அதை ஒரு 2-3 வார்த்தை கூட அலங்கரித்து கூறியிருந்தார் செல்வி. நட்பின் இலக்கணத்துக்கு இலக்கணம் என்பதற்கு அந்த நட்பை இலக்கணமாக கூறியிருந்தார் தங்களுடைய பவுனம்மாள். அதே போன்று
2: நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க. ஆணுக்கு
2: இல்லையே ஏன், இதுதான் தலைப்பு.
0: ஆணுக்குள்ளே
2: ஆணுக்கு இல்லையே ஏன்,
0: ஆணுக்கு இல்லையே ஏன்
2: கேள்வி. இதுதான் தலைப்பு.
0: சரி.
2: கற்பு என்றான் பெண்ணுக்கு மட்டும், மலடி என்றான் பெண்ணுக்கு மட்டும், வேசி என்றான் பெண்ணுக்கு மட்டும், திருக்கி என்றான் பெண்ணுக்கு மட்டும். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கிறது மனதில், யாரிடம் கேட்பது? ஆணுக்கு இல்லையே இது ஏன்?
0: அது ஆணுக்கு இல்லை எந்த கேள்விக்கு நீங்கள் கூறுவ கீ கீ கீ என்று வந்து அதுக்கு க க கண் கண் கண் என்று வரும்.
3: ஐயா
0: கீ என்றவரையா பெண்மை கூறுங்க. அம்மா நல்ல கவிதை கற்பனைகள், நல்ல கற்பனைகள் கூறுங்க.
3: ஐயா கலைச்செல்வி சொன்ன ஒரு இதுல எனக்கும் அதே மாதிரி ஒரு கேள்வி. அதாவதுங்க ஐயா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்ணினத்துக்கு மட்டுமே கெட்ட பேரும் பட்ட பேரும் உண்டு, அது ஆணினத்துக்கு அது இந்த சமுதாயமா இந்த சமுதாயம் வந்து பெண்ணினத்துக்கு மட்டுமே அந்த கெட்ட பேரும் பட்ட பேரும் கொடுத்துருக்கு, ஆணினத்துக்கு அந்த பேர் வைக்கிறதே கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா கணவனை இழந்த பெண்ணுக்கு விதவை என்ற பட்டம் பட்டப்பெயர், அதே அந்த கணவன் மனைவியை இழந்த அந்த கணவனுக்கு அந்த பெயர் கிடையாது.
0: என்ன பெயர் இருக்கும்
3: இல்ல அவருக்கு? ஆண் அங்கு வந்து ஆண் ஆணாதான் இருக்கிறாரு, ஆனா பெண் மட்டும் விதவை, அவளுக்கு ஒரு முத்திரை அங்க குத்தப்படுகிறது, விதவை என்ற முத்திரை. ஆனால் ஆண் தன் மனைவியை இழந்தாலும் அவன் ஆண் தான், அவனுக்கு பட்டப்பேரே கிடையாது. ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா, காதலிச்சு ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் காதலிச்சு அவளை கைவிட்டு விட்டு ஓடி
0: விடுகிறான்,
3: அப்ப அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையில் வழுக்கி விழுந்தவள் என்ற பட்டப்பெயர். ஆணுக்கு அந்த ஆண் ஓடிவிட்ட ஆணுக்கு அவன் எந்த ஆணாகவே இருக்கிறான், அவனுக்கு எந்த பேரும் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, திருமணமாகி குழந்தை பெறாத பெண்ணுக்கு மலடி என்ற பட்டப்பேர் அங்க முத்திர குத்துறாங்க. ஆனா அதே குழந்தை பெறாத அந்த ஆணுக்கு அங்கு எந்த பெயரும் பட்டப்பேரும் அவனுக்கு இல்ல, ஆண் ஆணாகத்தான்
0: இருக்கின்றதம்மா.
3: அதே மாதிரிங்க ஐயா, கணவனால் கைவிட்டு தன்னுடைய அம்மா வீட்டில் வாழக்கூடிய பெண்ணுக்கு வாழா வெட்டி, ஆனால் அந்த ஆணுக்கு அந்த பெண்ணை கைவிட்டு தன் மனைவியை வந்து கடமையோடு வாழ வச்சுக்க தெரியாத அந்த ஆண் அங்கு தனது அம்மா வீட்டுல ஆண் ஆணாகத்தான் அங்கு இருக்கிறார், அவருக்கு எந்த கட்ட பேரும் இல்லை. இவனுக்கு இங்க வாழா வெட்டி
0: இருக்கின்றது, அவருக்கு அங்க இருக்கிறது மாமுத்துறை. கூறுங்கள், மற்றதையும் கூறுங்கள்.
3: அதே மாதிரி பாத்தீங்கன்னா, திருமணம் ஆக கொஞ்ச கால தாமதம் ஆகிவிட்ட பெண்ணுக்கு முதிர்கன்னி. ஆனால் 50 வயது ஆனாலும் கல்யாணம் திருமணம் ஆகாத ஆணுக்கு எந்த ஒரு பட்டப்பேரும் இல்லை, அவர் ஆண் ஆணாகத்தான் இருக்கிறார்.
0: ஆனந்த உருவம் இருக்கின்றதே தவிர அவருக்கு அடைமொழிகள் இருக்கின்றதம்மா. இவர் வந்து கிழவன் கூறுவார்கள், இவருக்கு என்ன யார் பொண்ணு கொடுக்கிறது, முதிர்ந்தவன் கூறுவார்களம்மா.
3: அப்படி எல்லாம் இல்லைங்க ஐயா,
0: இல்ல இல்ல கூறுங்கள். உங்களுக்கு ஏன் அப்படி வந்ததென்றால், பெண் உயர்ந்தவள், எப்பொழுதும் அவள் நிதர்சனமானவள், நிதானமானவள் என்பதால் நீங்கள் பெண்ணாகப்பட்டவளம்மா. ஒரு உயர்ந்த ஒரு வரம்பிலே நடந்து போகின்றீர்கள். வலது பக்கம் ஆழமான பள்ளத்தாக்கு, பெரிய நீர்நிலைகள் நிறைந்திருக்கின்றன, அங்கே முதலைகள் எல்லாம் இருக்கின்றது. தவறு விழுந்தால் பிடித்து விழுங்கிவிடும், மீண்டு வர முடியாது. அதே போன்று இடது பக்கத்திலே பார்த்தால் பெரிய புதர் காடு, அங்கே புலி சிங்கம் கரடி எல்லாம் வாழ்கின்றது. தவறு விழுந்தால் அவ்வளவுதான் உங்களோட வாழ்க்கை. நீங்கள் அந்த ஒற்றியடி பாதை, அதுக்கு உயரமாக கட்டப்பட்ட ஒரு ஒற்றியடி பாதையிலே நடந்து போகின்றீர்கள். பெண்ணாகப்பட்டவள், உயர்ந்தவள், எல்லாராலும் விரும்பத்தக்கவள், எல்லோருக்கும் வேண்டியவள், இந்த உலகத்தை ஆளும் சக்தி உள்ளவள். தற்செயலாக அவருடைய நிதானம் தவறி வலது பக்கம் விழுந்தால் அந்த அதள பாதாளத்து கிழங்கிலே விழுந்து முதலைகளுக்கு இரையாகுவாள். இடது பக்கத்திலே தவறு விழுந்தாள் என்றால் அந்த கரடிபுரி சிங்கங்களுக்கு இரையாகி விடுவாள். அதனால் பெண் எனப்படுபவள் இந்த உலகத்தின் மத்தியிலே வாழும் பொழுது மிகவும் நிதானமாக நேர்த்தியாக நடக்க வேண்டும். பெண்ணால் கைவிட, அதனால் தான் இது டாக்டர் வரதராஜன் ஐயா அவர்களுடைய புத்தகத்திலே நான் படித்தது. அந்த பெண்ணினுடைய நிலைமை அப்படியான நிலைமையில வாழ்கின்றோம் என்று தெரிந்து கொண்டு ஏன் ஏமாற்றப்படுகிறாள், ஏன் அவள் வந்து வாழாவட்டியாக வருகின்றாள், அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். கணவன் பெண்களால் கைவிடப்பட்டு தாடி வளர்த்து சன்னியாசியாக தண்ணி அடிச்சு கொண்டிருந்தால் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் காதலில், பெண்ணால் ஏமாற்றப்பட்டு. ஆனால் மட்டும் பெண் ஏமாற்றப்படவில்லை, நன்றாக யோசியுங்கள். அடுத்தது, இந்த மலடி என்பது வந்து இயற்கையாக இறைவங்களுக்கு, அதனால் அவனை மலடன் என்று கூறுகின்றார்கள். அடுத்து நீங்கள் விதவை என்று கூறுகின்ற, அது உங்களுடைய இதை பொறுத்த, இது உங்களுடைய வாழ்க்கையின் வந்த அளவீடை பொறுத்த, இறைவன் தந்த வரம் அவ்வளவுதான். ஆகவே இந்த பெண்கள் மிச்சம், அவனை ஏன் அப்படி சொல்லவில்லை என்று கேட்பதே தவறு. நீங்கள் நிதானமாக நடக்க வேண்டும், சரியாக நடக்க வேண்டும். இத்தனை எதற்கும் பெண், ஒரு ஆணின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் ஒரு பெண் தான் காரணம், யாரும் இல்லை என்று. இறைவன் ஆணானப்பட்ட இறைவன் சிவபெருமானே சக்தி உலகம் எல்லாம் படைத்து காத்த அறிந்த வேளையில் அந்த அம்மையார் உமாதேவி அம்மையாரும் 21 நாள் நோன்பிருந்து கபடி நோன்பிருந்தான் அர்த்த நாரீஸ்வரர் சரிபாதியை கேட்கின்றார். ஏன்னா அதிலே நானும் இருக்க வேண்டும் என்று அவர் கொடுக்கின்றார், இல்லை என்று கூறவில்லை. எல்லா வசதியும் கொடுத்தவுடன் பதவி கிடைத்து விட்டது என்று சிவபெருமான மிஞ்சி அவர் சக்தி படைக்க வெளிக்கிட்டாரா, இல்லை, அவரோடு இணைந்துதான் படைக்கின்றார். எப்போதும் அர்த்தநாரீஸ்வரன் நாங்கள் உங்களுடைய இடது பாகத்திலே பாருங்கள், உங்களோட வலது கையால் தூக்குவதை இடது கையால் தூக்க முடியாது. வலது கையால் எழுதும் போது இடது கையால் செய்யும், வலது கை செய்வது போன்று இடது கை செய்ய முடியாது. அப்ப இந்த நிலையில மகளே, அந்த பெண் எனப்படுபவள் தான் நிதானம் உள்ளவள். ஏன் அவள் வீட்டை விட்டு விரட்டி ஆக்கப்படுகிறாள்? அவளுக்கு ஒரு திருமணம் நடக்கும் பொழுது முன்கூட்டியே இவர்கள் சரிபார்த்து அவர்களுக்கு நல்லவரா கெட்டவரா நடத்தை சிறப்பான. அதனால தான் முன்பு ஆயிரம் தடவை சென்று, எத்தனையோ தடவை சென்று சென்று சென்று மணமகனின் மணமகளை பற்றி அறிந்து வந்து திருமணம் செய்து வைத்தார்கள். இப்பொழுது அப்படி இல்லை தானே அம்மா, பெண்கள் நடத்தினாலும் அந்த பெண்ணுக்குத்தான் இந்த பழிவர்கள், நீங்கள் சொன்னபடி பெண்ணுக்குத்தான் அந்த பெயர்கள் கிடைக்கிறது. பெண் வந்து பிரத்யேகமாக பார்க்கப்படுகிற ஒருத்தி, அதனால் அதை நிதானமாக சரியாக பெண் அந்த சாந்திரிகா லட்சணத்தோடு அந்த அச்சம் நடம் நாணம் பயர்ப்பு என்பதோடு நடந்து கொண்டால் அவர்கள் தள்ளி வைக்கப் போவதும் இல்லை, வீட்டை விட்டு வெளியே அவரை தள்ளி வைக்கப் போவதும் இல்லை, அவரை வளவெட்டியாக்கப் போவதும் இல்லை, ஒன்றுமே செய்யப் போவதில்லை. சரியா, எடுத்த உடனே முற்கோபம் வருவது அதெல்லாம் வருகின்றது அவர்களுக்கு. அதெல்லாம் இந்த மெலடி என்பதும் இசவை என்பதும் அது எங்கள் கையில் இல்லை.
3: சமுதாயத்துல பாத்தீங்கன்னா ஐயா, ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்றாரு, அந்த பெண் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவங்களுக்கு அந்த குழந்தை பெற்று தரலன்னா அவங்கள உடனே அந்த வீட்டுல அந்த மாமியார் அந்த குடும்பத்தினர் அனைவருமே அவளை வந்து ஒரு கீழ்நோக்கமான ஒரு பார்வையோட, ஒரு அருவறுப்பான பார்வையில வந்து ஏதோ அவள் வந்து ஒரு ஒரு ஏதோ தீண்டத்தகாதவள் போல, ஆமா குழந்தை பெற்றுக் கொடுக்க முடியல, குழந்தை பெற்ற அவளை தன்னுடைய மகன் தன்னுடைய மகனிடம் குறைவு உள்ளதா என்பதை அந்த மாமியார்ன்றவங்க வந்து அந்த பெண் வந்து அறிய மாட்டாங்க. ஆனா இந்த பெண்ணுகிட்ட மட்டுமே குறை இருக்குன்னு சொல்றாங்க.
0: எழுந்தாலம்மா அந்த மகன் வந்து மகனுக்கு தாய், மகன் என்னதான் விட்டாலும் தாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார், மகனை சிறப்பாகத்தான் கூறுவது. நீங்களும் உங்களுக்கு மகனுக்கும் மகளுக்கும் உங்களை மகளை கட்டி கொடுத்தாலும் மகனுக்கு ஒரு குறை வருவதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள, மகனைத்தான் தூக்கி வைத்துட்டு இருங்க, நான் சொல்லி முடிக்கின்றேன். அடுத்தது இந்த கதை, இந்த விடயத்தை நான் காட்டாளர் எடுக்கவே தேவையில்லைன்னா, இந்த முறையும் இந்த பழக்க வழக்கம் எங்களுடைய பாரத நாட்டிலே தான் இருக்கின்றது, அதுவும் தமிழ்நாட்டிலே. உலக நாடுகளில் அப்படி இல்லை. உலக நாடு நாங்கள் உலகத்திலே என்று கூறுவதை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்கள் சமுதாயத்திலே அதே வச்சுனா உயர் சமுதாயத்திலே நல்ல உயர் குணம் உள்ள உயர் சமுதாயம் என்று நான் இனத்தை கூறவர்களும் உயர் குணம் உள்ளவர்கள் அதை பார்ப்பது இல்லை. மறு மகள் என்றுதான் அவரை எண்ணிக்கொள்ளும். இவர்களுக்குள்ளே ஒரு தாழ்வு சிக்கல், எத்தனையோ மனைவிகள் பிழைப்பட்டிருக்கிறார், எனக்கு குழந்தை இல்லை, நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கொள்ளுங்கப்பா என்றெல்லாம் கூறுவார்கள் இருக்கின்றனர். இது உங்கள் நாட்டிலே தான் இருக்கின்றது. எங்கள் ஈழத்தின் நாட்டில் கூட தமிழர்கள் மத்தியிலே அப்படி இல்லை, சிங்கப்பூர் மலேசியாவில் கூட அப்படி இல்லை. எங்களுடைய இந்திய பாரத நாட்டிலே உள்ளவர்கள், இந்திய வம்சாவளியிலே இருப்பவர்கள் இதை பார்க்கின்றார்கள். அதெல்லாம் நீங்கள் உலகம் என்று சொல்லாதீர்கள், அது அவர்களுடைய மனக்குறைபாடு. அது அது இது ஒரு பகிரங்கமா நாங்கள் பேசக்கூடியது இல்லை. உங்களுக்குள்ள உள்ள குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்துக்களே தான் இப்படி இருக்கின்றது. ஏன் இன்றும் இருக்கின்றது தானே, பெண் குழந்தை பிறந்தால் கொலை செய்வது, கள்ளிப்பால் ஊத்தி கொள்வது இருக்கின்றது தானே. அது இந்த நாட்டில் இங்கே அப்படி, இப்ப இங்கே அப்படி இல்லை அம்மா. மற்ற நாடுகள்ல இந்த குறைபாடு இல்லை, இந்த குறைபாடு இல்லை.
1: இவங்க வந்து பெண்ணுக்கு நடக்குது பெண்ணுக்கு நடக்குதுங்களா, ஆனா இந்தியாவில் இருக்கிற அத்தனை நதிகளோட பெயரும் பெண் தான், கங்கா யமுனா சரஸ்வதி பூமாதேவி. ஒரு ராமசாமி இருக்காமா?
0: இல்ல
1: ராமசாமி முனிசாமி வைக்கிறாங்க.
0: அது மட்டும்
1: அப்படின்னா அதுதான் கரெக்டா நடக்கும். பெண் வந்து உயர்ந்தவள்னா நீங்களா நினைச்சுக்காதீங்க, பெண் வந்து ரொம்ப உயர்ந்த எண்ணங்கள். பூமியில வந்து பெண்ணா பிறக்கிறது, இந்த அம்மாவுக்கு சொல்றேன், கலைச்சல் அம்மா ஒரு கவிதை சொன்னாங்க, நீ பெண்ணாவே பிறக்க கூடாதுன்னு. அப்ப அவங்க ஆணா பிறக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஆனா வந்து பெண்ணா பிறக்கிறது புனிதத்திலையும்
3: புனிதம். ஏத்துக்க முடியல.
1: அப்பா வந்து ஆண் பிள்ளைய விட பெண் பிள்ளைக்கு தான் அப்பாவுக்கு ரொம்ப விருப்பம், அப்பாவுடைய குழந்தைகள்ல. எனக்குமே பெண் பிள்ளைகள் மேலதான் ரொம்ப விருப்பம். ஆனா பெண்ணா பிறந்தாலே ஒரு வீட்டுல மகாலட்சுமி பிறந்த மாதிரி.
3: இல்ல பெண்ணா பிறந்த கூடாதுன்னு நீங்க நினைச்சது தவறான கருத்து.
0: பவனம்மாள் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் பேசி முடிந்த பின்பு நீங்க பேசுங்கள்.
1: அதாவது பூமாதேவி, பூமாதேவி இருக்குமா? பூமாதேவின்னு ஒரு சாமி பேர் தான், அதுவும் பெண் பேர் தான், எங்கேயாவது வேற ஆண் பேர் கிடையாது. அது மாதிரி எல்லா நதிகளையும் பாருங்க, அதே மாதிரி இன்னும் எத்தனையோ இது எடுத்து கொடுக்கலாம் நிச்சயமா. ஆனா பெண்ணை தான் மையமா வச்சு இந்த புராணங்களும் எல்லாத்தையும் இதிகாசங்களும் சொல்றாங்க. நீங்க தான் இப்ப வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இப்ப நடைமுறையில சின்ன சின்னது வர்றது. ஆனா அப்பா சொன்ன மாதிரி உலக நாடுகள் எல்லா பக்கமும் இல்ல. இப்ப நம்ம ஊர்கள்ல தமிழ்நாட்டுல அதுவும் இப்ப அதுவும் அழிஞ்சுகிட்டு இருக்கு. இந்த நீங்க சொன்னதெல்லாம் இல்லாம ஆகிக்கிட்டு இருக்கு. முதிர்கண்ணி, அந்த கணவன் நாள் கைவிட்டவங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் இல்லாம ஆகிக்கிட்டே இருக்கு.
0: அதாவதுங்க
3: ஐயா, ஐயா செல்வகுமார் ஐயா சொல்றது போல இன்னைக்கு வந்து அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு. இன்னைக்கு நதிகளுடைய பேர்ல வந்து பெண்களுடைய பேரை தான் வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஏட்டில் அத படிக்கும் போதுதான் நமக்கு வந்து அது வந்து ஒரு சுவையானதா தெரியுது. ஆனா சமுதாய நடைமுறைகள்ல, அன்றாட சமுதாய நடைமுறைகளை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, ஒவ்வொரு பெண்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னதான் ஆணுக்கு பெண் நிகரானவள், சமத்துவன அரசாங்கம் என்னதான் ஒரு சமத்துவத்தை நம்ம சரிபந்தா கொடுத்திருந்தாலும் கூட, ஒரு குடும்பத்துக்குள்ள வாங்க, குடும்பத்தை வீட்டுக்குள்ள நுழையுங்க, ஆனா அங்கு வந்து அந்த ஆணுக்கு வந்து அந்த ஆண் ஆதிக்கத்திற்கு வந்து அந்த பெண் வந்து கீழ்த்தரப்பட்டவளதான் இருக்கா, அவ அடங்கி போற சூழ்நிலையில தான் இருக்கா. அந்த ஆண் வந்து அந்த பெண் மகளை வந்து அடக்கு முறையத்தான் கையாண்டிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய அந்த ஆண் அதிகாரம், ஆண் ஆதிக்கம் அது வந்து அந்த காலத்துல மனிதர்கள் வந்து தோன்றிய காலத்திலிருந்தே இன்றைய காலம் வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர்களையே வீட்டுல உள்ள பெரியவங்களே அந்த ஆணுக்கு அந்த மாதிரி கொடுக்கறது. இப்ப வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆண் தவறு செய்யும் போது அந்த பெண் மனைவியானவளும் அந்த கணவனை கண்டிக்கிறா. கண்டிக்கும் போது அப்ப பெரியவங்க என்ன சொல்றாங்க, ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க, எதுக்காக இவ்வளவு லேட்டா வரீங்கன்னு சொல்லிட்டு அவ கேட்கும் போது, சும்மா இரு, ஆம்பளம் பல இடத்துக்கு போயிட்டு வருவான், நீ ஏன் இதெல்லாம் கண்டிக்கிற, எப்படி ஆண் பெண் தவறு?
0: உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட சில இடங்களிலேதான் நடக்கிறதே தவிர எல்லா இடமும் இல்லையம்மா. அது ஆணுக்கு பெண் எல்லா இடம் இருக்கின்றார்கள். அவரும் வேலைக்கு போகின்றார், இவரும் வேலைக்கு போகிறார். அந்த இடத்திலே உனக்கு நான் சமன் தானே, உனக்கு எனக்கு ஒரே சட்டம் தானே என்று கேட்ட பெண்களும் இருக்கின்றன. அது இல்லாத நாங்கள் இப்ப பேச வேண்டாம். இது சில இடங்களிலே தான் அப்படி நடக்கின்றது, தவிர உலகம் முழுக்க அப்படி இல்லையம்மா. இரண்டாவது ஒரே ஒரு கேள்வி உங்களோட கேட்கிறேன். எங்கள் மதத்திலே, எங்கள் இனத்திலே தான் பெண்களுக்கு முதலிடம் கொடுப்பது. எங்கே ஒரு கூட்டங்கள், ஒரு ஆலயங்கள், பெரிய திருச்சபைகள், எங்கே சென்றாலும் ஆண்கள் ஒரு பக்கம், பெண்களும், பெண்களுக்கு பிரத்யேக இடம் கொடுக்கப்படுகின்றது. பேருந்து வண்டியிலே பாருங்கள், பெண்களுக்கு பிரத்யேக இடம் கொடுக்கப்படுகின்றது. மற்றது தெய்வங்களுக்குள்ளே பாருங்கள், எங்கள் மதம் இந்து மதம் ஒன்றிலேதான் பெண் தெய்வத்தை வைத்து வணங்குகின்றோம். அடுத்தது உதாரணம், குறிப்பாக ஒருபடியும் சொல்லுங்கள், நீங்கள் இருக்கும் நாகப்பட்டினத்திலே, நீங்கள் கரையோர பகுதியிலே வாழ்கிற அந்த பெரிய ஆள் சமுத்திரத்துக்கு எப்படி அம்மா கூடுகின்றோம்? கடல் மாதா, கடல் அன்னை என்றுதான் கூறுகின்றோம். கடல் அப்பா, கடல் தந்தை என்று கூறுகிறோம். இல்லை, அந்த பெரிய ஆள் இந்த உலகத்திலே முக்கால் பங்கு நீர்ப்பாகம் உள்ள சமுத்திரத்தையே கடல் அன்னை, கடல் மாதா என்று தானே அம்மா மரியாதை கொடுக்கின்றோம் இல்லையா? அங்க சொல்ல முடியாது, அங்க சொல்ல முடியாது. வீட்டிலேயும் வந்து ஒரு ஆண், அவன் ஆண், அவன் இது பெண் அவள் அந்த கருத்திலேயே இருக்கின்றது. பெண் அடக்கி ஆழ்ந்து அனுப்பினாலே அந்த வீட்டை கவனித்துக் கொண்டு இவையெல்லாம் இடையில எங்களுக்கு சரிதமம் தாருங்களோ, எங்களுக்கு சம்பளம் தாருங்களோ கேட்டார்களே. ஆணுக்கு பெண் சமன் கூறவில்லையம்மா. ஆண் ஆண் தான், பெண் பெண் தானம்மா. நீங்கள் எடுத்துக்கொள்ற விதத்தை பொறுத்தது. அந்த இங்கே போய் வந்தீர்கள் என்று வீட்டுக்கு வாசல் படியில வரவேற்கலையே என்ன போய் எவ்வளவு நிலவையும் சென்ற என்ற ஒரு கேள்வி ஒரு பெண் அவசரத்தில் முற்போக்கில கேட்பாள். ஆனா அவன் இடையிலே என்ன கடன் தொழில வந்தானா, அல்லது ஏதாவது அடிபட்டுச்சா, மற்றவர்களோட சண்டை விட்டு வந்தானா, அல்லது அவனை ஏதாவது மன உளைச்சலோட வந்தானா என்று பார்க்க மாட்டார். இவனா நேரம் இங்கே இருந்துட்டு பாருங்கள் கேள்விக்கு அவனால் உடனே பதில் கூட முடியாது. அவன் மகிழ்வாக வரலாம். என்னோட குடும்பத்திலே நான் பார்த்தேன், நான் தந்தை எனக்கு பழக்கி வச்சது, அம்மா அப்படித்தான் இருப்பார். அதே மாதிரியும் மனைவியும் எங்கே சென்று வந்தாலும் காலம் சென்று வருகிறாரு, என்ன நடந்ததோ தெரியாது என்று அமைதியாக இருந்து அதை கேட்க இருப்பாளே. தர வந்து இவ்வளவு நேரம் நின்றுட்டு வருவாங்க, சுத்திட்டு வரீங்கன்னு கேட்க மாட்டான். ஒருபோதும் அப்படி கேட்கும் போதுதான் அந்த தந்தை சொல்லுகிறார், அவனுக்கு பல பத்து பல வேலையும் இருந்திருக்கலாம், ஏதோ போய் வந்திருக்கலாம். நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு எந்த விதமான உணவுக்கு இல்லையா, அவன் நாலு பேர்கிட்ட போய் கேட்டு முடையாகி வருவான், கிடைக்காமல் வரலாம், வேலை தளத்தில் இருந்து வேலை நிப்பாட்டப்பட்ட அந்த இதிலே வருவான். அது வந்தவனை ஆண் என்ற உலகத்தோட வரவன பெண் அமைதியாக அவனை காத்து அவனை சாதுவாகப்படுத்தி ஏன்யா இன்றைக்கு நிரஞ்சன் வந்தது என்ன நடந்தது என்று கேட்க வேண்டுமே தவிர வந்தது வரக்கூடிய அதிகார தோரணையில் இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் வெளியே போய் வரும்போது உன்னுடைய கணவன் பார்த்து ஏழையாடி சுத்திட்டு பாரா என்று கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் சென்ற இடத்துல பஸ் தாமதிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல குழந்தைக்கு ஏதோ பிரச்சனைனால அயலவர்கள் துன்பம் நடந்த அந்த துன்பச் சம்பவத்துக்கு போய் வந்திருக்கலாம், சற்று தாமதம்னு அப்படி கேட்கலாமா? கேட்கக்கூடாது நியமம். அதனால்தான் இந்த முரண்பாடுகள் பாரத மகளே. ஆண் ஆணாகத்தான் இருக்கு, அன்பு செலுத்த எவ்வளவுதான் இப்படித்தான் அவன் துள்ளி அடிச்சு வந்தாலும் கடைசி அடங்குவது பெண்ணிலே தானே அம்மா. தாய்க்கு பின் தாரம் என்றுதானே உங்களை எடுத்துக் கொள்கிறோம். எவ்வளவு புனிதமான பதவி. தாயாகப்பட்டவன் சில பிழை சரிகளை மறைத்து அவன் சாப்பிட்டானா கொண்டான சகலையும் செய்த தாய், அதை நீங்கள் தாயாகத்தான் செய்கிறீர்கள். அன்னையின் மடியிலே உறங்குறோம், உங்கள் மடியிலே உறங்குகிறோம். அன்னை உணவு தந்தால் ஊட்டிவிட்டால் நீங்கள் மூட்டு, அன்னை தராத சுகத்தை நீங்கள் தருகின்ற ஒரு புனிதமான பிறவி பெண் பிறவி நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவன் ஆண் ஆண் தான், கணவன் கணவன் தான், அவனை தந்தை என்ற ஸ்தானத்துக்கு கொண்டு வரதும் நீங்கள் தான், அந்த பதவியை கொடுப்பதும் நீங்கள் தான், அவனுக்கு ஒரு சந்ததியை உருவாக்கி கொடுப்பது, அடுத்த தலைமுறையை உருவாக்கி கொடுப்பது பெண் தெய்வங்கள். அதனால் பெண் எப்பொழுதும் போற்றப்படுபவர்கள், புனிதமானவர்கள் நாங்கள் கருதி இருக்கும் பொழுது சில விடயங்களை சரிக்கு சரி நானும் செய்ய வேண்டும் என்று அடம்பிடிப்பவர்கள் தான் இந்த இந்த இடத்திலே வந்திருக்கின்றார்கள், இப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று என்னுடைய தாழ்மையான கருத்து. சரியா, நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். எல்லா மதத்தையும் விட எங்கள் மதம்தான் எங்கள் தாய்க்குலத்துக்கு தனி மரியாதை கொடுப்பது. எங்கள் வீட்டுக்கு முகத்தது மகள் என்ற உடனே மகாலட்சுமி என்று வணங்குகிறோம். என்னுடைய தம்பியாருக்கும் ஐந்து பெண் குழந்தைகள், நாங்கள் ஆனந்தப்படுகிறோம். அந்த ஐந்தாவது பெண் குழந்தை அவள் இரண்டு குழந்தைகள் தாய், நான் இப்பொழுதும் செல்லக்குட்டி என்றுதான் அழைப்பேன். பெண்களுக்கு நாங்கள் எவ்வளவோ பிரத்யேகமான எவ்வளவோ பொறும், ஆண்கள் பெண்களை விட ஆண்கள் பொறுமைசாலிகள், எவ்வளவோ பொறுமையை கடைபிடித்து கடைசியாக மிஞ்சும் பொழுதுதான் நான் கொந்தளிக்கின்றான், வேதனைப்படுவேன். உண்மையான அன்பு மனைவி, காதல் மனைவி, உண்மையாக ரெண்டு பேரும் அன்னியமாக இருந்த மனைவிக்குள் ஏதாவது கருத்து வேற்றுமை பட்டுவிட்டால் அந்த மனைவியோ அந்த கணவனோ மீண்டும் சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அவன் வருந்திக் கொண்டே இருப்பான். எங்கேயாவது ஒரு பேர் வேறு மனம் செய்யலாம், அது அவையின் அடிப்படையில் உள்ள பிள்ளைகள். அந்த ஆணாகப்பட்ட நாங்கள் தாயை எப்படி மதிக்கின்றோம் அப்படித்தான் பெண் குலத்தை. ஒரு குழந்தை வீட்டிலே இருக்கின்றது, தாய் தந்தை யாரும் இல்லை, ஒரு பிச்சைக்காரன் வருகின்றான். அவன் என்ன கேட்கிறான், தாயி ஏதாவது கொடுப்பியான்னு கேட்கின்றான். அப்படி பிள்ளை குழந்தை தானே, எனக்கு எதுவும் கொடு என்று கேட்கிறான், இல்லை. அவன் அந்த பிச்சை கேட்கும்போது அப்பா எனக்கு எதுவும் தரணும் என்று கேட்கிறான். வாசல் அம்மா என்றுதான் அழைக்கின்றான் உங்களை. காரணம் அந்த அம்மா இருந்தான் மகள் செல்வி அம்மா நீங்கள் கூறும்போது எனக்கு தெரிகின்றது. ஒரு சிலருடைய மனத்தங்கள் காரணமாக தனக்கு இப்படி நடக்கவில்லையே என்பதற்காக பெண் இனத்தையே வேண்டாம் என்று கூறக்கூடாது. செல்வகுமார் கேட்ட கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் கூற போறீங்க? அடுத்து நீங்க ஆணாக பிறக்க போறீங்க, இந்த ஆண் தொல்லை வேண்டாம் என்று போறீங்க, அடுத்து ஆணாக பிறக்க போறீங்க, இல்லை தானே? செல்வகுமார் கேட்ட கேள்வி
2: ஒரே ஒரு இதுதான், நான் மட்டும்தான், நான் என்னுடைய இந்த பிறவியில் இது போதும், பெண் பிறவி இது போதும்னு மட்டும்தான் சொல்லி
0: இருக்கேன். பெண்ணாக பிறந்து நீங்கள் சாதனைகள் பெற பழைய போதும் மீண்டும் அப்படி வந்து இன்னும் செய்யலாம் தானே அம்மா, அதற்காக ஏன் எனக்கு வேண்டாம் என்று
2: நான் பட்ட
1: சொன்ன மாதிரி அப்பா சொன்ன மாதிரி பிறவியே வேணாம்னு சொன்னா அது ஒரு வகை.
3: ஆமா ஆமா,
1: பெண் பிறவி வேணாம்னு சொன்னாதான் இவ்வளவு பிரச்சனை. பிறவி வேணாம்னு சொல்லிட்டா அதுக்கு பேச்சே இல்ல.
0: பெண்ணாக பிறந்ததாமி மகளே, நீங்க எவ்வளவு அடிப்படை, எவ்வளவு உங்களை அடிப்படையிலே இல்லாத ஒரு சிறு அடிப்படையை வச்சுக்கொண்டு எவ்வளவு உயர்ந்து வந்திருக்கு. டாக்டர் வரைக்கும் வந்து விட்டீர்களே நீங்கள், அது எவ்வளவு சாதனை. ஒரு ஆண் சாதிக்கிறத விட பெண்ணா இன்னும் பெருமை. அதனால தான் நாங்கள் உங்களுக்கு அன்பும் மரியாதையும் பாசமும் செலுத்துகின்றோம். பொதுவாக தனிப்பட்ட முறையில உள்ள வழிகள்
2: என்னுடைய வேதனைகளை வைத்து சொல்றேன்.
0: அதைத்தான் நானும் உங்களுக்கு குறிப்பேன். நீங்கள் உங்களுடைய வேண்டாம் என்று பேந்து சொல்லுகிறீர்கள், இல்லை நான் அல்ல, நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குறைகளை வைத்து இந்த பெண் பிறகு மீண்டும் வேண்டாம், நான் பெண்ணாக பிறந்தானே. ஆனால் நீங்கள் நினைத்தால், நீங்கள் நினைத்தால் சக்தி இல்லாமல் சிவம் இல்லை அம்மா. சக்தி நினைத்தால் இந்த உலகத்தை பிரளயத்தை ஆக்கலாம், அதுதான் சக்தி. இந்த நிவர் புயல் வந்ததுவா, அது என்ன சக்தி தான், விசை தான் அதில் வந்தது. ஆட்டி படைத்து விட்டு போச்சு, எல்லோரும் தலை வணங்கினார்கள் பார்க்கவில்லையா? சக்தி தான.
1: பயந்து நடந்தாங்களே
0: சக்தி இல்லாமல் சிவம் இல்லையம்மா. சிவம் கேட்டதெல்லாம் கொடுக்கும் சொன்னதெல்லாம் நீ எல்லாம் ஜீவன் சக்தி தான் அங்கே ஆளுகின்றது. இவனுக்கு இதுதான், இவனுக்கு இதுதான் இங்கே அழிக்க வேண்டும். சக்தி தான் வந்து அழிக்கின்றது. நரகாசுரன் அழிக்க வேண்டும் முருகனுக்கு சக்தி வேலை கொடுத்தது அந்த அன்னை தான். எத்தனை அசுரர்களை துர்க்க எத்தனை அவதாரம் எடுத்து வந்த இறைவன் சிவபெருமான் வந்து அழிக்கவில்லை. அங்கே கூறப்பட்டது என்னவென்றால் சக்தி சில சமயத்திலே பெண் புத்தி பின் புத்தி என்பதை காட்டிவிடுகின்றது. அந்த சக்தியால் சிவனுக்கே அவமானம் ஏற்படு. தக்கனுடைய யாகம் தக்கனுடைய மகளாக பிறந்த பார்வதி அந்த இடத்திலே இவரை மனமடைந்து அவன் தக்கன் வேள்வி செய்யும் பொழுது அந்த மருமகனுக்கென்று இல்லாமல் சிவனுக்கென்ற முக்கியமான பாத்திரம் கொடுக்கவில்லை. அந்த போகப் போகிறேன் என்று கேட்கும்போது இறைவன் கேட்கின்றார், நீ எனக்கு இது தராத இடத்தை நீ போகக்கூடாது இல்லை, அவரின் தந்தை நான் போகத்தானோ நான் அதை கேட்கப் போகிறேன் என்று ஆபாசம் கொண்டு போனான். என்ன நடந்தது? என்ன நடந்தது? எல்லாரும் அழிக்கப்பட்ட அழிக்கப்பட்டார்கள். எல்லாரும் அழிக்கப்பட்ட அதெல்லாம் வரலாறுகள் இருக்கமா? எல்லாரும் எடுத்தவுடன் ஆணாதிக்கம், எடுத்தவுடன் உங்களுக்கு என்ன குறைவு? சம சம்பளம் கொடுத்திருக்காங்க, சம கல்வி கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு விஞ்ஞானத்திலே வந்த எத்தனை பேர் வந்து உலகத்துக்கு மேலே, அதாவது மண்ணுக்கு மேலே நிலவுக்கு போற அளவுக்கு போய் வந்திருக்கின்றார்கள். எல்லா வசதியும் கொடுத்தும் இன்னும் என்ன வேறு? ஆண்மர்க்கம் ஆண்மர்க்கமா? அது உங்களை பழக்கப்பட்டு விட்டு உங்களை பழக்கப்படுத்தி விட்டார்கள் சில அரசியல்வாதிகள் இருக்கிறேன். இப்ப நான் அவர்களை சாடுகிறேன், உடனே ஊர்கோலங்கள் வையுங்கள் சொல்லி. அதெல்லாம் பிள்ளையான காரியம் அம்மா. அதெல்லாம் சில குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விடயத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் பொதுவாக பார்க்க கூடாது மகளே. இங்கேதான் இன்னும் ஒரு பாடல் பேருக்கு எங்களுடைய சுந்தராம்பாள் அம்மாவினுடைய பாடல். பொறுமை என்னும் நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள். பொறுமை என்னும் நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் என்ற ஒரு பாடல் இருக்குங்க. அந்த பொறுமை என்றது பெண்களில் தான் இருக்கு. தூய்மை பெருமையானது. எங்களுடைய சமுத்திரம் கடல் அன்னை பொறுமையானவள். எவ்வளவு வளங்களை எங்களுக்கு கொடுத்துக்கொண்டு சீற்றம் என்று வருவதற்கு காரணம் பருவகாலங்கள். நாங்கள் செய்ய காட்டுவலிகள் இறைவனுடைய கடாட்சம் என்று எடுத்துக்கிறோம். அங்கேயும் அந்த அன்னையின் சிறுநாள் போல பொல்லாததான் அவன். நாங்கள் எங்களுடைய மதம் தான், அதுவும் தமிழர்களுடைய மரபிலே பெண்ணுக்கு முதலுரிமை சம உரிமை கொடுப்பது உண்டு. அதற்கு உதாரணமாக இறைவனே தன் பாகத்தில் சரிபாகத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த பெண் தான் அடக்கி ஆளுகிறாள் எல்லாரையும் என்பதற்கு சக்தியை எடுத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் இழந்த அட்டூழியங்கள் அத்தனைக்கும் அட்டூழியக்காரர் அத்தனையும் உருக்கொண்டு வந்து அளித்தது சக்தி தான். அவ்வளவு வல்லமை உங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரம் அடக்கி ஆழ்வதும் சக்தி தான். இவ்வளவு தூரம் ஆணவன் ஆண்மை கொண்டு இவ்வளவு தூரம் போனாலும் தன் நினைவிடம் வந்து அடங்கி விடுகின்றான் பெட்டி பாம்பு போல. அதை நீங்கள் அதை அட்வான்ஸா எடுத்துக்கொண்டுதான் சில பேர் இந்த ஆண்மை செய்யறா அப்படி எங்களுக்கு இப்படி பேருனா அது உங்களுக்குள்ள பேரம்மா. அதை நீங்கள் இப்படி அடுத்தவர்கள் எதிர்பார்க்கலாம். அப்படின்னா நீங்க ஏன் எங்களை பெண் என்று கூறு, எங்களை ஆண் என்று கூறினால் என்ன என்று கேட்கிறான் தானே ஒரு பேரு. மிளடி என்று கூறுகிறார்கள், மிதவி என்று கூறுகிறார்கள், வாழாவெட்டி என்ன பெண்களுக்கு தன்பர்கள் என்ன ஏன் எங்களை பெண் ஏன் ஆண் என்று எங்களையும் கூறலாம் தானே என்று கேட்கலாம் தானே எங்களையும் கூற முடியாது. இது இயற்கை. ஆண் பெண் ஆணுக்குரிய சாந்திரை ஆற்றம் அது, பெண்ணுக்குரிய இலக்கணம் இது. ஆணினால் செய்ய முடியாத எத்தனையோ இதை நீங்கள் செய்ய ஏற்படுகிற இப்ப இயந்திரங்கள் பெரிய பெரிய தொழிற்சாலை ஆலைகள் இயந்திரத்துக்கு என்ன சொல்றார்கள் பலு, அந்த பலுவுக்கு என்ன சொல்றாங்க சக்தி என்றுதான் கூறுகிறார்கள். சக்தன் சக்தன் வீரன் என்று கூறுகிறார்கள் இல்லை சக்தி என்று விசை சக்தியிலேயே ஓடுவோம்.
1: கரண்ட் இல்லைன்னா கரண்ட் உள்ள போச்சுன்னா தான்
2: இந்த
0: நிலவை பார்த்து நிலவு ஒரு பெண்ணாகி எப்பொழுது நிலவை தான் பெண்களுக்கு ஒப்பீடு செய்கிறார்கள். அழகான எத்தனையும் பெண்களுக்கு தான் பூவை கூறுகிறார்கள். பூ போல மாப்பிள்ளை ஆம்பளை என்று கூறுகிறார்களா, நிலவை போல ஆம்பளை என்று கூறுகிறார் இல்ல தானே அம்மா. அதனால் பெண்கள் நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தாத பெண்கள் தான் இந்த உலகத்தின் மகா சக்தி என்று நான் கூறுவேன். எங்கள் மங்களம் தங்களுடைய வீட்டிலே மங்களம் பொங்க வேண்டும் என்றால் மகாலட்சுமியை தான் வரவழைக்கின்றோம். மகாவிஷ்ணுவை நாங்கள் வரவழைக்கவில்லை. மாலையில முந்தல் தெளித்து மகாலட்சுமியை வரவே வந்து வரவழைக்கின்றோம். வீட்டிலே பெண் குழந்தை பிறந்து விட்டால் இருவை ஊப்பி அனைத்து மகாலட்சுமி வந்து பிறந்திருக்காள். அதே எப்படி இருபத்தில் இருந்தால் மகாலட்சுமி மாதிரி இருக்கிறார். அழகான உடை அணிந்து கொண்டு வரும்பொழுது சாந்திரியா லட்சுமி மகாலட்சுமி மாறி வருகின்றார்.
1: உலகத்துல பெண்களே இல்லாம வெறும் ஆண்கள் மட்டும் இருந்தா அந்த வீடு எப்படி இருக்கும் தெரியுங்களா? உருப்படியே
0: உருப்படாது. எப்படியே இல்ல, பெண்களே இல்லாமல் ஆண்கள் மட்டும் அப்படி உருவாகிறது? பெண்கள் இல்லாமல் அப்படி உருவாக முடியும்? அந்த பெண் தான் ஐயா படைக்கலாமா?
1: வீட்டிலே ஒரு வீட்டிலே எடுத்துக்கோங்க, ஒரு அஞ்சு ஆணும் ஒரு ரெண்டு பெண்ணும் இருந்தாங்கன்னா தான் அந்த வீடு சுத்தப்படுத்துவாங்க, வேலை பார்ப்பாங்க. வெறும் ஆண்கள் மட்டும் இருக்கிற வீட்டை பாருங்க, அந்த வீடு ஒரு லட்சுமி கடாட்சமாவே இருக்காது.
0: அங்க ஏதாவது ஒரு புள்ள பெண்மையானது தொழிற்படும். நல்ல விடயங்களை பேசிக்கொண்டிருக்கோம். மீண்டும் கொண்டு போறது நேரம். அடுத்த பாடல்
1: இருக்கின்றது.
0: எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பாக
1: செய்துகொண்டு
0: பாடல் வருவது நீங்கள் கேட்டுக்கொண்டு போக போறீங்களா? போய் கேட்க போகின்றீர்களா? சிவகுமார்
1: போய் கேட்கிறோம். போய் கேட்கிறோம்.
0: எல்லோரும் விடைக்கிறோம். எல்லோரும் எப்படி விடைபெறுவது? சிவகுமார் பொருங்கள்.
1: அப்பா, இதுவரை கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் தமிழில் பேசுவோம், தமிழால் பேசுவோம் என்ற நிகழ்ச்சியில் பல அன்பு உறவுகள் வந்து கலந்து கொண்டனர். தற்போது என்னுடன் பயணித்த கலைச்செல்வி அம்மா, பௌனம்மா, ஜார்ஜ் ஐயா, இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி வழங்கிய சிந்தனை செல்வன் அப்பாவுக்கும், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் மீராம்மாவுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் புதுக்கோட்டை செல்வகுமார். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். உங்கள் இரவு நல்ல இரவாக அமைந்து நாளைய பொழுது நலமாக மறுபடிய நாங்கள் அனைவரும் உங்களுக்கு விடை கொடுக்கின்றோம். சென்று வாருங்க.
3: நன்றி.
0: அம்மா, ஒற்று தவறவில்லை மகளே. நீ என்னுடைய மகள், எங்களுடைய நாங்கள் உங்களுடைய உறவு, நாங்கள் எல்லோரும் ஓரினம். ஒருவருக்கு தெரியாததைத்தானே கூறுவீர்கள், எனக்கு தெரிந்ததை கூறுவேன், அவ்வளவுதான். இதுல தவறு நீங்கள் சொன்னது சில விட சரியாக இருக்கலாம் உங்களை பொறுத்தவரையில். அதை நாங்கள் மேற்கொண்டு அலசி பார்க்கும் பொழுது சில உங்களுக்கு சில விழிப்புணர்வுகள் வந்திருக்கின்றது இன்றைக்கு. சரியாம்மா, செல்வங்கள்தான் என்றும் பெண் தெய்வம் எங்களுடைய மதமும் எங்களுடைய இனமும் தானமும் பெண்களுக்கு. சரி, கணக்க வேண்டாம். நீங்கள் ஒரு வீதியில சேரும்போது அங்க கொஞ்சம் பேர் போகிறார்கள், அதுலேயே ஒரு ஆணும் சண்டை பிடித்தா இடையே ஏன்னா சண்டை பிடிக்கிறீங்கன்னு விலத்தி விடுது. ஆனா ஒரு பெண் போகும்போது ஒருவன் தவறாக பார்த்தால் கூட எல்லா ஆண்களும் சேர்ந்து அவனை அடித்தார்கள். அவ்வளவு பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கு. ஆகவே பெண் தானே, பெண்கள் எங்களுக்கு புனிதமானவர்கள் அம்மா. நீங்கள் அப்படித்தான் நாங்கள்
3: இன்னைக்கு.
0: நன்றி அம்மா. உண்மையிலே பிரவி, சிறப்பான பிரவி என்றால் பெண் பிரவிதான் அம்மா. இந்த உலகத்தை படைத்து காத்து அழிப்பதற்கு உள்ள சகலையும் நீங்கள் தான் எங்களுக்கு. அதனால தான் நாங்கள் பெருகின்றோம் உங்களிடம் இருந்து. நான் கூறின சில கருத்துக்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் அம்மா. நீங்கள் தான் அம்மா உயர்ந்தவர்கள். அதனால்தான் நாங்கள் தலைவணங்கி அன்பு செலுத்தி நீங்கள் எப்படி சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு சேர்ந்து அப்படித்தான் முன் பின்புத்தி அப்படித்தான் பிறகு சரி பெறும் சொல்லி சமாதானத்துக்கும் வருகின்றோம். இல்லையாம்மா? சரியா, நல்லது. வாழ்த்துக்கள்.
3: விடைபெற்று வணக்கமும் உங்களுக்கும் நன்றியும் வணக்கமும்.
0: அப்படித்தான் விடைபெறுகிறது.
1: வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதம்பம் நிகழ்ச்சியில் தமிழை பேசுவோம் தமிழால், தமிழை பேசுவோம் தமிழால் என்ற விடயத்தை பற்றி பேசணும். இதுவரை அன்பு உறவுகள் கலந்து கொண்டார்கள் மற்றும் என்னுடன் பயணித்த டாக்டர் கலைச்செல்வி அம்மா, பவனம்மாள் மற்றும் எங்கள் செல்வகுமார் ஐயா மற்றும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய எங்களின் கதாநாயகன் ஐயா அவர்களுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் மீரா அம்மா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது குவைத்திலிருந்து ஜார்ஜ். நன்றி, வணக்கம் ஐயா.
0: வணக்கம். நல்ல இயல்பாகலாம், நல்ல பகலாம் அமையட்டும். கேட்டீர்களா பவனம்மாள் அப்படி அவர் சொன்னார்? அதே போல நீங்களும் சொல்லி உங்களோட தமிழையே சொல்லிவிட்டு செல்லலாம்.
3: ஐயா, எனக்கு வரல ஐயா, தயவுசெய்து. நான் இன்னொரு நாளைக்கு நான் சொல்லிடுறேன் ஐயா. நான் இன்னொரு நாளைக்கு நான் வரும்போது நான் சொல்லிடுறேன்.
0: இவ்வளவு நேரமும் மின்னல் தமிழ் வாலோனியின் காற்றலையில் கதம்பத்தில் கலந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் என்னோடு இணைந்து பயணித்த கலைச்செல்வி, செல்வகுமார், ஜோ அவர்களுக்கு இப்படித்தானமா கூறுவது? சரி, உங்களுக்கு கூறி சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை எல்லாருக்கும் நாங்கள் நன்றி வணக்கம் கூறத்தானே மகளை வேணும். அதையும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். உங்களோட தமிழிலே, உங்களோட ஸ்டைலே சொல்லுங்கள்.
3: இதுவரை தமிழில் பேசுவோம் தமிழால் பேசுவோம் என்ற நிகழ்ச்சியை நடத்தி எங்களுள் நடத்தி என்னுடன் பங்கெடுத்துக் கொண்ட ஐயா செல்வகுமார் ஐயா அவர்களுக்கும், சகோதரி கலைச்செல்வி அவர்களுக்கும், சகோதரர் ஜான் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை முறையாக நடத்தி சென்ற ஐயா சிந்தனை செல்வம் அவர்களுக்கும், கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மீராம்மா அவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: சிறப்பு சிறப்பாக தெரியுங்கள். நான் பெயர் தான் ஜோ ஜெய்யாவ மாத்தி தெரிவிட்டீர்கள் இல்லையா? அதற்காக தானே இந்த நிகழ்ச்சி, இந்த தமிழில் பேசுவோம் தமிழை என்ற நிகழ்ச்சியில் அவதானம், நிதானம், சொல் ஆளுமை எல்லாம் அங்கே இருக்கின்றது. அதை சொன்னேன், ஞாபக சக்திகள் இருக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு அந்த போட்டி நடக்கும். நல்லது, நன்றாக செய்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த இரவு நல்ல இரவாக அமைந்து நாளை காலையிலே அந்த ஆயிரம் கரங்கள் விரித்து வரும் சூரியனை பார்த்து வணங்கி மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக்
3: கொள்கிறேன்.
0: அடுத்தது எங்க டாக்டர், நீங்கள் எப்படி போக போறீங்க?
2: இதுவரை மொன்றியல் வானொலியில் இத்தனை இரவாகியும் எங்களோடு பெரியவர்களாக இருந்தாலும் எங்களோடு பயணித்து எங்களை எடுத்து வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் அன்பு அப்பா அவர்களுக்கும், இந்நேரமாகியும் எங்களது பேச்சையும் எங்களது குரலையும் ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு அம்மா மீராமா அவர்களுக்கும், அன்பண்ணன் செல்வகுமார் அண்ணா அவர்களுக்கும், ஜார்ஜ் அண்ணா அவர்களுக்கும், பௌனம்மா அவர்கள் அம்மா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் டாக்டர் கலைச்செல்வி.
0: வாழ்த்துக்கள் அம்மா. பாத்தீங்களா, இந்த மகள் சொல்லாம சொல்லிவிட்டால் இவ்வளவு நேரமும் இவ்வளவு நேரமும் நீண்ட நேரம் பயத்தை யோசிக்காமல் கிழவன் இருந்து வாழ்ந்து அப்பாவை கிழவன் ஆக்கி கொண்டு போறாள். நகைச்சி நகைச்சி அடித்தேன் அம்மா. பிள்ளைகளோடு எப்படி நகைச்சுவா செய்வது பெற்றார்களுடைய ஒரு ஒரு வாடிக்கை, விளையாட்டு வேடிக்கை. இளைய மகள், தம்பியின் வயிற்றில் பிறந்த இளைய மகள் அங்கே இருந்தால் அவள்தான் கடைசி. எங்களுடைய அப்பா அங்கே இருக்கும்போது அவர்கள் அப்பையா சொல்லி அவர்கள் நல்ல விருப்பம். அவர் வந்து அவள் கொஞ்சம் நிறமும் குறைவுதான். அவளுக்கு அவர் தடி பிடித்து கொண்டு போகும்போது அவ எழுந்தா ஓமடி ஓமடி என்று தடியால தாட்டுவார். ஓமடி என்று தடியால தாட்டுவாராம். செல்வத்தினாலு செல்வத்தினால் என்படி அவளோட பகுதி சரசத்துக்கு நிற்பாராம். என்னென்னா பேர குழந்தை இல்லவா அவருக்கு, சார் அவர் 13 பேர குழந்தைகளோடு அவர் இருந்தவர்.
3: மீராம்மா குறவை கேட்டு ரொம்ப நாளா
0: வருவாதானே, நீங்க பேசுங்களா அவரோடு. காற்றலை தனிப்பட்ட முறையில் உங்களோட பேசுவாதா, நீ பேசலாம். வருவார், காற்றலைக்கு வருவார், நிகழ்ச்சிகளின் படி வருவார். அவர் வராமல் போக மாட்டார், நிச்சயமா வருவார். அன்புகள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சியிலே ஆரம்பத்திலே ஒருவர் இருவரோடு தான் நான் ஆரம்பித்து இன்று 10 நேயர்களுக்கு மேல் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த அதிலே வளர்ச்சியை பார்த்திருக்கின்றேன், அவருடைய சொல் ஆட்சியை பார்த்திருக்கின்றேன், தமிழ் சொற்களை அவர்கள் உபயோகிக்கும் விதத்தை பார்த்திருக்கின்றேன். என்னுடைய எண்ணம் சரியாக வந்து கொண்டிருக்கிறதால் நான் மகிழ்ந்தேன். வந்து எதை பேசுகிறோம், எப்படி பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, நான் பேசியது என்ன என்று அவதானத்தோடு நிதானமாக தமிழ் சொற்களை உபயோகித்து சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆசிகளும் அவர்களுக்கு மீண்டும் வளர வேண்டும். அந்த வேளையிலே பிறந்த நேரத்திலே குழுவாக வந்திருந்து அன்பு மகன் செல்வகுமார், அன்பு மகள் டாக்டர் கலைச்செல்வி, அன்பு மகன் ஜார்ஜ், எங்கள் மகளை பவுனம்மாள் நாகப்பட்டினத்தில் இந்தளவு நேரம் குடும்பஸ்தர்களாக இருந்தாலும் நீங்கள் 1:19 நிமிடம் உங்களுக்கு ஆகிய வேளையிலும் தனித்துவமாக சுதந்திரமாக நீங்கள் எங்களோடு உரையாடுகிறீர்கள். இந்த இடத்திலும் 2 பெண்கள் வந்திருந்தீர்கள். உங்களுக்கு வீட்டிலே சுதந்திரம் இருந்தபடியால் தானே வந்திருக்கின்றீர்கள். ஆகவே பெண்கள் வந்திருக்கின்றார்களே, நாங்களும் மகள்வோடு எங்கள் குழந்தைகளாக உங்களை எல்லாம் மகாலட்சுமிகளாக நாங்கள் இது கலை அங்கே பாருங்கள். கல்வி செல்வம் வீரத்துக்கு கூட அலைமகள் மலைமகள் கலைமகளை தான் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே உங்கள் எல்லோரையும் நாங்கள் மதிய மரியாதை மதிப்பு அன்பு கருணை அன்பு எல்லாம் செலுத்தி உங்களோடு நானும் ஒருத்தனாக விழுவட்டும் கேட்டு வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. இதை இந்த நிலையை எனக்கு உருவாகி கொடுத்தது என்னுடைய மகள் மீரா, அவளுக்கு நான் முதற்கண் நன்றி செலுத்திக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்தது இந்த காற்றலை. இந்த காற்றலை வருகின்றது மூன்றியல் தமிழ் வானொலியில் இருந்து. அந்த மூன்றியல் தமிழ் வானொலியும் கனடா கலையகத்திலிருந்து நாங்கள் அனைவரும் இணைந்து கொண்டோம். இதை வந்து சிறப்பித்த உங்களுக்கும் காற்றலையில் கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு நீய நெஞ்சங்களுக்கும் என் உளமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கின்றேன். நாளைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டு எங்கே பார்ப்போம் யார்

0: அங்கேயும் இந்த அவதானம் நிதானம் சிந்தனை எல்லாம் வருகின்றது. அந்த பயிற்சியில் வந்து சிறப்பித்து எண்ணிக்கொண்டு எல்லாம் வல்ல உறவினருக்கு நான் வணக்கம் கூறி நன்றி கூறி இன்றைய இரவு இந்த கிளம்பு நேரத்தில் தானம்மா 9 மணிக்கு பிறகுதான் வருமடா. அதற்கிடையே நீங்கள் உங்களுடைய தொலைபேசியை நீங்கள் அது விசேஷமான குறிப்பு டாக்டர் கலைச்செல்வியம்மா நீங்கள் சென்று உங்கள் வானொலியை இதை சரிப்படுத்திக்கணும். இதிலே வந்து இப்ப செல்வகுமார் அனுப்பிய அந்த அச்சுரையும் வந்து அந்த 128-32 கீழே ஒரு அம்புக்குறி இருக்கு. அந்த கீழே அம்புக்குறியை நீங்கள் அமர்த்தினாத்தான் ஒரு பையன் சொல்லுவது போது ஏதோ வருகின்றது, நானும் அதை கவனித்தேன். ஆனால் மேலே வலது பக்கத்திலே வருகின்ற அந்த அம்புக்குறி வந்து அந்த அரோ வந்து அது வந்து 32 அதுதான் 32 இடது பக்கத்திலே ஒன்று வரும் 128 சில போல சில இடங்களுக்கு அந்த 128 வேலை செய்யாவிட்ட 32 வேலை செய்யும். ஆனா கீழே உள்ள பட்டன் நடுவில் இருக்கிற பெரிய பட்டன் பிளேயர் அதே அமைத்தினால்தான் ஒரு பையன் இது அது அந்த அந்த ஆண்ட்ராய்டில் உள்ள ஒருவருடைய குரல் வந்து கொண்டிருக்கிறது போல் தெரிகின்றது. இதற்கும் நீங்கள் சென்று உங்களுடைய நிர்வாகியோடு கதைத்து பேசிக் கொள்ளுங்கள், நாளைக்கு சந்திச்சு கொள்ளலாம். ஆகவே எல்லோருக்கும் இன்றைய இரவு நல்ல பாதுகாப்பான நிம்மதியான அவதானமாக இருந்து இரவை கழித்து நாளைய காலையில எழுந்து புத்துணர்வோடு எல்லோரும் எல்லா கடமைகளுக்கும் சென்று மீண்டும் அப்பாவுடன் வந்து இணைந்து கொள்ளலாம். அம்மா வந்தாலும் வருவார், அப்பா வந்தாலும் வானொலியோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும் கூறி நிறைவு அடைகின்றது இந்த பாடலோடு. எங்களுடைய ஜோஜ் தந்த பாடல் நீங்கள் இருந்து கேட்டுவிட்டும் போகலாம். ஜோஜினுடைய பாடல் உறுதியாக அவர் வெற்றி பெற்ற பாடல் வருகின்றது. அந்த பாடல் கேட்டுவிடுவோம். அந்த பாடல் வருகின்றது நான் பெற்ற செல்வம் திரைப்படத்திலிருந்து வருகின்றது. 1954-56 திரைப்படம் பழைய பாடல். ஆனால் அற்புதமான கருத்து கேட்டுவிடுவோமா அந்த பாடலை?
1: கேட்போம் ஐயா.
0: நல்லது.

பாடல் வாழ்வை வாழ்க்கை நிறைந்த அனுபவங்களை பெற்றவர்களால் இந்த உலகம் அப்படித்தான். அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு தடவை கூறியிருந்தார், இந்த கண்ணாடி, இந்த உலகம் என்பது மாய கண்ணாடி போன்றதாம். நல்ல கண்ணாடியிலே நாங்கள் எங்கள்

0: முகத்தை பார்த்தால் எங்களுடைய உண்மையான உருவத்தை அது காட்டும். எங்களுடைய பிம்பம் தான் அங்கே வரும். அது ஒரு மாயமான கண்ணாடியா இருந்தால் மாறி காட்டும். அதாவது உலகம் என்பதை ஒரு கண்ணாடி என்று எடுத்தால் அந்த கண்ணாடி ஒரு மாய கண்ணாடி. அந்த கண்ணாடிக்குள்ளே எப்படி தெரியுங்க, நான் நன்றாக வாழ்ந்தால் அது பேசும், எங்களை தூற்றும். அதேபோல விழுந்தால் கூட ஏசும், நான் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். அது இந்த வையகத்தினுடைய இயக்கு. அதனால் இவற்றையெல்லாம் பெருசுபடுத்தாமல் எங்களுக்கு இரண்டு கலைவாணியின் செல்வங்களாக வந்து பாட்டு பாடி காட்டிய டாக்டர் கலைச்செல்வி என்னுடைய அன்பு பேரன்மன், உங்களுக்கு விசேஷ நன்றியை கூறி காற்றில் இருந்து விடைபெற்றுச் செல்லும் தான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்லும். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறி காற்றில் இருந்து விடைபெறும். நான் எல்லோரும் விடைபெற்று விட்டார்கள், நானும் விடைபெறேன். நாகப்பனிலே என்னை கடைசி வரை நின்று பார்த்து பூட்டி போடுவோம். இப்ப ரெண்டு மூன்று நீங்கள் இருக்கிறீர்கள், நான் பூட்டு மட்டும் நீங்கள் இருக்கிறீர்கள் தெரிந்தது. உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றது என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்லும். வணக்கமும் நன்றியும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

வணக்கம் என் அன்பு செல்வங்களே, இது முன்கில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை சிறுவர் பூங்கா ஆரம்பிக்கின்றது. அன்பு உறவுகள் அனைவரும் அதை கேட்டு பிள்ளைகளை தயார் நிலைக்கு வைத்து காற்றலைக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அன்பு செல்வங்களே, தாத்தா உங்களுக்காக காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கின்றேன். 6478746415 உங்கள் தாத்தா உங்களை தேடி வந்துவிட்டு நீங்கள் தாத்தாவை தேடி ஓடிவிட வேண்டும். முன்னிறுத்தமிழ் வானொலி சிறுவர் பூங்கா.

0: செல்வம் ஒருவர் வருகின்றார், அழைத்து விடுவோமா? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம் செல்லக்குட்டி, பேரை சொல்லி வாருங்கள்.
1: ஸ்ரீநிதி பேசுகிறேன் தாத்தா.
0: ஸ்ரீநிதி வந்திருக்கிறார். அன்பு ஸ்ரீநிதி, நலமாக இருக்கின்றீர்களா ஸ்ரீநிதி?
1: நலமாக இருக்கிறேன் தாத்தா.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். நீங்கள் நலமாக இருந்தால் நாங்களும் நலமாக இருப்போம், சரிதானே?
1: சரிதான் தாத்தா.
0: சரிதான் தாத்தா. சரி, இன்று காத்தலை அலங்கரிக்க சிறுவர் பூங்காவில் நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள்?
1: இன்னைக்கு நான் வந்து நற்பூதனார் பாடிய பாடலை கொண்டு வந்திருக்கிறேன் தாத்தா.
0: நற்பூதனார் பாடிய பாடலா? வாழ்த்துக்கள். எங்கே பாடுங்கள் கேட்போம்.
1: சீறு தாம்பு கொடுத்த பசலை கன்றி உறுதியர் அலராமல் நோக்கி ஆழ்மகள் நடுங்கி அசைத்த கையால் கையை கொடுங்கோ கோவலர் பின்னின்றி உயர்த்தர இன்னா வகுவார் தாயர் என்போர் நன்னார் நன்மொழி கேட்டனம் நப்பூதனார். உள்ளே பாட்டு.
0: வாழ்த்துக்கள். அதனுடைய பொருள் புரிகின்றதா உங்களுக்கு? என்னவென்று எங்களுக்கு கூற முடியுமா? அந்த பொருளை என்ன கூறியிருக்கின்றார் பாடலிலே?
1: கூறுகிறேன் தாத்தா, பொருள்
0: கூறுங்கள்.
1: அகற்ற உலகத்தை வளைத்து பெருமை பொழிகிறது, வளம்பு சிறங்கு கூறிய வடிவம் கொண்டு மாவழி மன்னன் நீ வார்த்து தரும்பொழுது மண்ணுக்குள் புண்ணுமாக பெறும்போது எப்போது உயர்ந்து நிற்கும்போது பொன்னின்று வருவதை மலைமேகம் அம்மேகம் ஒழிக்கும் கடலின் உயர்நிலை பருவ பெருந்தோற்றம் கொண்டு வாழ்மாய் எழுத்து மலையை குளித்து வரைந்த வேகத்தில் மெருமை பொழிகிறது.
0: சரியா குறிப்பிட்டீர்கள். பார்த்து படிக்கிறீர்கள், அழகாக வாசிக்கிறீர்கள். அதனுடைய பொருள் புரிகிறதா? எங்களுக்கு புரியவில்லை. என்ன கூறியிருக்கிறார் அவர் அதிலே, இந்த பாடலிலே என்ன கூறப்பட்டிருக்கின்றது? இந்த பாடலை அழகாக நீங்கள் பார்த்து அழகாக வாசித்திருக்கின்றீர்கள். அந்த பாடலின் பொருள் என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா? உங்களுக்கு புரியவில்லை. என்ன கூறியிருக்கிறார் அதில், என்ன பற்றி, எதை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது? அந்த பாடலை நீங்கள் புத்தகத்தை பார்த்து படிக்கின்றீர்கள், நல்லது. சிறப்பாக தமிழிலே வாசிக்கிறீர்கள். அதில் என்ன கூறியிருக்கின்றது என்பதை, அவர் என்ன சொல்லியிருக்கின்றார், எதை பற்றி சொல்லியிருக்கின்றார் என்ற கருத்தை எங்களுக்கு கூற வேண்டும். தனியே பாடலை பார்த்து அதை உலகத்தை பார்த்து வாசிப்பதல்ல சொல்ல கண்ணா, அதில் என்ன கூறப்பட்டிருக்கன்னு தெரிந்து கூற வேண்டும். ஐயா கூறுங்கள்.
1: கூறுகிறேன்.
0: எங்க கொண்டு வாருங்கள் செல்லம்.

0: பாப்பா நான் பேசுகிறது கேட்கிறதா?
1: நன்றாக நீ எதுவும் நீ பேசவில்லை. இப்பொழுது இதோ கொண்டு வருகிறேன் என்பது மட்டும் எனக்கு கேட்டது. அதற்கு பின்பு ஒன்றுமே கேட்கவில்லை. எதை பார்த்து படிக்கிறீர்கள்? நீங்கள் அதை வானொலிக்கு என்று இது நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றால் அதை முன்கூட்டியோ அதை படித்து நன்றாக தெரிந்து அதில் என்ன கூறியிருக்கின்றார்கள், என்னத்தை பற்றி அந்த கவிஞர் கூறியிருக்க அந்த கருத்தையும் புரிந்துதான் நீங்கள் சொல்ல வேண்டும் ஐயா. இதுல வந்து வானொலியில வந்து மட்டும் புத்தகத்தை திறந்து வைத்து படிப்பதோ அல்லது அதன் கருத்தை தேடி படிப்பதோ அல்ல. சரியா? மறுமுறை நீங்கள் வரும்பொழுது அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறேன் என்று தீர்மானித்து அதை நன்றாக மனனம் செய்து அதில் என்ன கருத்துக்கள் இருக்கின்றது என்பதை நீங்கள் கூற வேண்டும். சரியா? என்ன வகுப்பு படிக்கிறீர்கள் ஸ்ரீநிதி? ஸ்ரீநிதி, ஓ ஸ்ரீநிதி சென்று விட்டார். பாடல ஒரு வந்து வாசிக்க வேண்டும் என்று பார்த்து படிப்பது வேண்டுமில்லை. உங்களுக்கு புரிய வேண்டும் மானே பேராண்டி. தங்கே அடுத்த ஒரு யார் வருகின்றார்? அவருடைய தொலைபேசி தொலைபேசி ஆகிவிட்டது. தங்கே மீண்டும் வாருங்கள் ஸ்ரீநிதி. அடுத்த செல்லக்குட்டி வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் கௌஷிகா செல்லம், வணக்கம். வணக்கம் கௌஷிகா. கௌஷிகா
2: வணக்கம். தாத்தா
1: வணக்கம். கௌஷிகா செல்லம், நலமாக இருக்கிறீர்களா?
2: நலமாக இருக்கிறேன் தாத்தா.
1: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். சாப்பிட்டாச்சா?
2: இல்ல தாத்தா. சாப்பிட்டீங்களா?
1: நான் இன்னும் சாப்பிடவில்லை. செல்வங்கள் வந்து செல்வங்களோட எல்லாம் பேசி மகிழ்ந்து விட்டுதான் சாப்பிடுவேன். நானும் காப்பி குடித்து விட்டேன். சரியா? நானும் உசாராக இருக்கேன், உற்சாகமா இருக்கிறேன். அங்க எப்படி இருக்கிறது உங்களுடைய காலநிலை? மழை வருகிறதா, வெயிலாக இருக்கின்றதா, குளிராக இருக்கின்றதா, வெப்பமாக இருக்கின்றதா, எப்படி இருக்கின்றது? வெப்பமாத்தான் இருக்கா செல்லம்? கொஞ்சம் கடினம் தான் இது. காலம் கோடை காலம் தானே, அப்படித்தான் இருக்கும் பேர்த்தி. நல்லது, வணக்கம் கூறினோம், இணைந்து கொண்டோம், நலம் விசாரித்தோம், காலநிலை விசாரித்தோம். இந்த காட்டலையில் நீங்கள் என்ன தரப்போகின்றீர்கள்? எங்களுக்கு
2: ஒரு திருக்குறள் சொல்றேன் தாத்தா.
1: அது கட்டி காரை அதை சொல்லி பொருளும் சொல்லுவாள் என்னுடைய பேத்தி. எங்களை கொண்டு வாருங்கள் செல்லம்.
2: ஒருமை திருக்குறள். ஒருமை கண் தான் கற்ற கல்வி, ஒருவர் எளிமையினும் ஏமா புடைத்து. பொருள், ஒரு தலைமுறையில் பெறும் கல்வி அறிவானது ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும்.
1: சிறப்பான கருத்து. ஒருவர் கல்வி கற்று அவரோட கல்வி அறிந்து அறிவாளியாக வந்தால் அந்த சந்ததி ஏழு தலைமுறைக்கு நிற்கும் என்று கூறப்படுவது உண்மை. சரி, பொருளும் கூறிவிட்டு அழகான ஒரு குரல், சிறப்பான கருத்து நாங்கள் புரிந்து கொண்டோம். வேறு என்ன? இரண்டாவது உங்களுடைய என்ன படைப்பு?
2: திருச்சிற்றம்பலம்
1: சொல்றேன். கட்டிக்காரி சொல்லுங்கள். கண்ணா கேட்போம்.
2: திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய் கருமம், கை கூட்டும் செஞ்சொல், பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானொரும் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவதற்கு கூப்புவதன் வர்த்தம் கை திருச்சிற்றம்பலம்.
1: ஆம், அந்த எல்லோரும் உயும் வண்ணம் எங்களுக்கு அருள்பாலிக்கும் அந்த ஆனை முகத்தான் தும்பி கையான் ஐந்து கரத்தானை நாங்கள் கரம் கூப்பி வணங்குதலால் ஆள் வணங்குகிறோமோ அவர்களுக்கு எல்லாம் என்ன உண்டாகும் என்று விநாயகர் புராணம் கிடைத்திருக்கின்றது இல்லையா? ஆகவன் வாழ்த்துக்கள் சிறப்பு. நான் அனுப்பியதை கவனமாக கேட்டு சரியாக படித்திருக்கிறோம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் விநாயகரின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இவற்றில் நீங்கள் வானொலியில் வந்து கூறியது வாழ்த்துக்கள் அத்தோடு உங்கள் மனதில் பதித்து நீங்கள் காலை மாலையிலே கடவுளை அங்கே சுவாமி அறையிலே நீங்கள் கும்பிடும் பொழுது வணங்கும் பொழுது இந்த தேவார திருவாசகங்களை கூறிக்கொள்ளலாம். சரியாமட்டிக்காரு சிறப்பான தமிழில் அழகாக நல்ல இலகுவாக படித்தீர்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு தடவை கேட்போமா? அதை உங்களுக்கு வாயாளுங்க. இன்னும் ஒரு தடவை படியுங்க.
2: செய்தத்தா. திருச்சிற்றம்பலம் திருவாக்கும் செய் கருமம் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தன் கை. திருச்சிற்றம்பலம்.
1: அதனாலேதான் அனைவரும் காதலால் அன்போடு கை கூப்புவர் என்று சொல்லப்படுகிறேன். திருவாக்கு தரும் செல்வாக்கு தரும் செல்வாக்கு தரும் புலிகள் நூல்களை எல்லாம் அகற்றும் தன்னை வாழ்ந்த அந்த கருணை வள்ளல் எங்களுடைய ஆணை முகத்தான் விநாயகரை எல்லோரும் காதலால் கைகூப்பி தொழுவார். காதலால் அன்போடு கைகூப்பி அவரை தொழுந்தால் விருப்பத்தோடு மகிழ்வோடு அன்போடு நாங்கள் தொழுதால் இந்த வினைகள் எல்லாம் அறுத்து எங்களுக்கு நல்ல அறிவையும் புகழையும் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாவற்றையும் தருவாராம் இந்த ஆணை முகத்தான். சரியா? ஆதலால் நாங்களும் காலை மாலை சுவாமியை வணங்கும் பொழுது அவரையும் முதல் வணங்கிக் கொள்வோம். வாழ்த்துக்கள் சிறப்பாக தந்தீர்கள். அவர் உங்களோடு இருக்கின்றார். எப்பொழுதும் உங்களுக்கு அருள் புரிந்தோன்னு இருக்கின்றார். செல்லம், அடுத்த படைப்பை கொண்டு வாருங்கள்.
2: தாத்தா, ஒலிம்பிக் தங்க பதக்கத்தின் மதிப்பு சொல்றேன் தாத்தா.
1: சிறப்பு கூறுங்கள்.
2: ஒலிம்பிக் போட்டியில் வழங்கப்படும் தங்க பதக்கத்தின் எடை 556 கிராம், அதாவது 69.1 பவுன். அந்த தங்க பதக்கத்தை விற்றால் சுமார் 32 லட்சம் கிடைக்க வேண்டும். ஆனால் தற்போது கிடைக்கும் தொகை 66,000 ரூபாய் மட்டும்தான். அதற்கு காரணம் இருக்கிறது. 2020 ஒலிம்பிக் போட்டிகளுக்கான தங்கம் வெள்ளி வெண்கலம் பதக்கங்களை செய்யும் போது சுற்றுச்சூழல் அதிகம் மாசுபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஜப்பான் முடிவு செய்தது. வீணாகி போன பொருள்களிலிருந்து மறுசுழற்சி முறையில் தயாரிக்கப்படும் உலோகத்தில் பதக்கங்களை ஜப்பான் தயாரித்துள்ளது. இந்த மறுசுழற்சியில் பயன்படுத்தப்பட்டவை 62 லட்சம் பயன்படுத்தப்பட்ட பழைய செல்போன்கள். இந்த செல்போன்கள் பொடியாக்கி அதிலிருந்து எடுக்கப்பட்ட 32 கிலோ தங்கத்தில் ஒலிம்பிக் தங்க பதக்கங்களை தயாரிக்கப்பட்டுள்ளன. தங்க பதக்கத்தின் எடை 556 கிராம். 550 கிராம் எடையை கொண்டிருப்பது வெள்ளி பதக்கம். வெண்கல பதக்கத்தின் எடையோ 450 கிராம். தங்க பதக்கத்தின் எடை 556 கிராம் என்றால் அதற்கு மதிப்பு சுமார் ₹32 லட்சம் தானே இருக்க வேண்டும். ஆனால் விற்றால் கிடைக்கும் தொகை 66,000 தாண்டாது. ஏனென்றால் தங்க பதக்கம் அசல் அல்லது மாற்று குறைந்த தங்கத்தில் செய்யப்படுவதில்லை. ஒலிம்பிக் போட்டியில் முதலாவதாக வருபவர்களுக்கு வழங்கப்படும் தங்க பதக்கம் தங்க முலாம் பூசப்பட்டது. வெள்ளி பதக்கத்தில் தங்க முலாம் பூசி தங்க பதக்கம் என்று வழங்குகிறார்கள். 550 கிராம் எடையுள்ள வெள்ளி பதக்கத்தின் மேல் 6 கிராம் தங்க மூலமாக பூசப்பட்டு 550 கிராமாக தங்க பதக்கம் தயாராகிறது. தங்க பதக்கத்தை விற்கும் போது 550 கிராம் வெள்ளிக்கான விலையும் 6 கிராம் தங்கத்திற்கான விலையும் சேர்த்து சுமார் 66,000 மட்டுமே கிடைக்கும். அதனால் தங்க பதக்கம் பெற்றால் பெருமைதான் சாதனைதான்.
1: கெட்டிக்காரர், இவ்வளவு தகவல்கள் எங்களுக்கு தெரியாத இந்த தகவல்களை நீங்கள் எவ்வளவு அழகாக அற்புதமாக சரியாக தெரிவு செய்து கொண்டு வந்து அதை ஆய்வு செய்து எங்களுக்கு தந்து எங்களுக்கு சில விடயங்களை புரிய வைத்தமைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரோஜாவனத்தில் இருக்கின்ற அன்பு உறவுகளும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஏனென்றால் தங்கப்பழக்கம் என்று நாங்கள் அணி உறவும் வெள்ளி பழக்கம் மங்கள பழக்கம் என்றுதான் தெரியுமே தவிர அதில் உள்ள சூட்சங்கள் எங்களுக்கு தெரியாது. இப்பொழுது நீங்கள் அதை பகிரங்கமாக அழகாக சிறப்பாக தெளிவாக கூறிய உங்களுக்கு என் வாழ்த்துக்களும் எங்கள் உறவுகளையும் வாழ்த்துக்களும் உரித்தாக. நன்றி செல்லக்குட்டி. வேற என்ன செல்லக்குட்டி கொண்டு வந்தீங்க? கடந்த வாரம் என்ன விவகாரம் சொன்னீர்கள்? கடந்த வாரம் என்ன திருச்சி தம்பளம் கூறினீர்கள்? திருச்சி தம்பளம் கூறினீர்களா இல்லை?
2: என்ன
1: மானின் நேர்விழி மாதரால் வழுதிக்கு மா பெரும் தேவிகள். அது உங்களுக்கு திருப்பி கூறுகிறேன் என்று கூறியிருந்தேன். அந்த அதை மீண்டும் ஒரு தடவை அதை தாருங்கள். அதுக்கு பொருள் கூறுகிறேன். பொருள் தெரியுமா? அது என்னவென்றால் திருஞான சம்பந்தர் 3 வயது பாலகன், இறைவனுடைய அருள் பெற்று எல்லா ஞானங்களும் சித்திகளும் பெற்று வாழ்வியல் தத்துவங்களும் பெற்று சைவ நெறியிலே தலை சிறந்து விளங்கினவர். அவரை ஒரு தடவை ஒரு காலத்திலே இந்த சமய புரட்சிகள் இருந்தது. ஒரு சமயத்துக்கு ஒரு சமயம் நான் தான் பெரிது, நீ தான் பெரிது என்று கூறுவார்கள். அப்பொழுது பாண்டிய மன்னனின் சபையில இருந்த சமணர்கள் திருநாவுக்கரசர் சைவ சமயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அவர்கள் வந்து திருஞான சம்பந்தரை போட்டிக்கு வரும்படி கூறினார்கள். எங்கள் சமயமும் உங்கள் சமயமும் இங்கே பார்ப்போம் என்று அவரும் அங்கே சென்று காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் பாண்டிய மன்னன் சமண சமயத்துக்கு கொஞ்சம் ஆதரவாக இருந்தவர். ஆனால் பாண்டி மாதேவி அவ வந்து அவரை அப்படி அவர் சுத்த சைவம் சைவ சமயத்தை தான் அவர் விரும்பி இருந்தார். சிவபெருமானத்தான் முதல் கடவுளாக வணங்கிக் கொண்டிருந்தவர். அப்ப அங்கே போட்டிக்கு வந்தபோது சைவம் தலைக்குமா வெல்லுமா சமணம் வெல்லுமா என்ற எண்ணத்தோடு ஏங்கிக் கொண்டிருந்தா பாண்டி மாதேவி. அந்த பாண்டி மாதேவி அப்ப அங்கே போட்டி ஆயத்தம் ஆரம்பத்தில் போய் இருந்தபோது சின்ன பையன் மற்றவர்களெல்லாம் வேடனம் செய்கிறார்கள். இவர் சின்ன பையன் இப்படி போட்டிக்கு வரதும் சமய போட்டிக்கு இவரால் முடியுமா என்று. அதே நேரம் இந்த பாண்டி மாதேவி பாண்டியன் அம்மாவுக்கும் பாண்டியனுடைய மனைவி அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு கவலை. ஐயோ, இது சின்ன பையன் பாதனா இருக்கிறாரே, இவர் எப்படி இந்த வாதாட்டத்தில் வெல்லப் போகின்றார் என்ற பொழுதுதான் அதை அவர் ஞானத்தால் உணர்ந்து விட்டு ஞான சம்பந்தர் அவவை பார்த்து மானின் நேர் வெளி மாதராய் வழுதிக்கு மா பெரும் தேவி கேள் என்று கூறுவார். அதாவது வந்து மானின் உடைய நேர்த்தியான அழகான மரண்ட விழுகளை கொண்ட பாண்டிய மன்னனின் மனைவியே பாண்டி மாதேவி அம்மா கேள், மானினியர் மொழி மாதராய், மாதரன்றது பெண்கள், மானினியர் மொழி மானியின் மொழியைப் போன்ற நேரான அழகான நேர்த்தியான மொழி கண்ணினை கொண்ட அம்மா மாதரே பாண்டி மாதேவியே மானினியர் மொழி மாதராய் வழுதிக்கு மா பெரும் தேவிகள். வழுதி என்பது அந்த மன்னனுடைய பேர். வழுதி மன்னனுக்கு மனைவியாகிய அம்மையே கேள், இவன் ஒரு பாலன் என்று நீ பரிவெய்திட வேண்டாம். நான் ஒரு பாலன் என்று நீ பரிவோ அல்லது கவலையோ கொள்ள வேண்டாம். ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல நல்லல் சேர் பல துன்பங்கள் சேர்ந்த வேளையிலும் அந்த எங்களுடைய பெருமான் நின்று துணை புரிவார் அல்லவா. அங்கெல்லாம் நின்று எல்லோருடைய துன்பத்தையும் போக்கும் அந்த சிவபெருமான் எனக்கு அருள் புரிவார், பயப்படாதே அம்மா என்று கூறும் பாடல் இந்த பாடல். மானினீர் ஒளி மாதராய் வழுதிக்கு மா பெரும் தேவிகள், காணல் வாயொரு பாலன் இங்கு இவன் என்று அல்லல் உறவடங்கே. மீண்டும் அதை கூறுங்கள் அந்த தேவாரத்தை.
2: திருச்சிற்றம்பலம் மானின் நேர்வெளி மாதராய் வழுதிக்கு மா பெருந்தேவி கேள், பால் பால் நல்வாய் ஒரு பாலன் இங்கு இவன் என்று நீ பதிவு எய்திடு. ஆனை மாமலை ஆதி ஆய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர் கற்கு எளியேன் அலேன் திரு ஆளவாய் அரண் நிற்கவே.
1: பால் மனம் பாராத பச்சளம் குழந்தைகளை நீங்கள் நினைக்க வேண்டும். ஆனை மாமலை ஆதி ஆய இடங்களில் பிற அல்லல் எல்லாம் சேரும் பொழுதெல்லாம் ஏக்கமடைவை போல நானும் அவர்களை போன்றவர்களெல்லாம் நான் இந்த ஆலவாயரன் ஆலம் அந்த அந்த கண்டத்திலே நீல நிறமான ஆலம் என்பது விஷம். அந்த விஷத்தையே தாங்கி நிற்கிற அந்த இறைவன் எங்களுக்கு அருள் புரிவார். அவருடைய துணை அந்த அரணுடைய துணை எனக்கு இருக்கின்றது, கவலைப்படாதே அம்மா என்று அவருக்கு மன தைரியத்தை ஊட்டக்கூடிய இந்த 3 வயது சிறுவன் பாடிய தேவாரம் தான் அது. சரியா, இப்பொழுது புரிந்து கொண்டதா? வாழ்த்துக்கள் சொன்னதை கேட்டு அப்படியே படுத்துக்காரு. வாழ்த்துக்காக இது தேவாரத்துக்குள் வருகின்றது. நீங்கள் போய் வணங்கும் வேளையில சிவபெருமானை எண்ணி வணங்கும் போது இவர் பாடிய தேவாரத்தை நாங்களும் பாடினால் எங்களுக்கும் இந்த அல்லல் செய்த நேரங்களெல்லாம் இந்த அரணுடைய துணை கிடைக்கும். திருச்சி தம்பலம் சிறப்பு சிறப்பு அம்மா. சரி, தொடர்ந்து பாருங்கள். வேற என்ன கொண்டு வர போனீங்க? தொடர்ந்து பாருங்கள்.
2: நன்றி தாத்தா.
1: நன்றி நன்றி சொல்ல தேவையில்லை தாத்தாவுக்கா. அங்கே வேற என்ன கொண்டு வந்தீர்கள்?
2: அதேதான் தாத்தா, அடுத்த வாரம் கொண்டு.
1: அடுத்த வாரம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு பொருளை ஒரு விடயத்தை ஆய்வு செய்து வந்து கூறுங்கள். தாத்தா இன்னும் அடுத்த வாரம் அனுப்பி வைக்கிறது. ஏனென்றால் நாங்கள் தமிழோடு சைவத்தையும் கடைபிடிக்க வேண்டும், மகள வேண்டும். இந்த இறைவனுடைய அவன்றி அணுவும் அசையாது. அந்த இறைவனுடைய அருள் அல்லாமல் எங்களுக்கு எந்த விஷயமும் நடைபெறாது. சரியா பேத்தி? அழகாக சிறப்பாக நல்ல தமிழிலே தெளிவாக வந்த உருவ செல்வம், உங்களோடு அன்னை கலைவாணி என்றும் அருள் கிடைக்கும். எங்களுடைய இறைவன் விநாயகர் அன்னையுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்களும் விடைபெற்றுக் கொண்டு செல்வோம். எப்படி விடைபெறுவோம்?
2: மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்காவில் சந்திப்போம். நன்றி அன்பு உறவுகளே, நன்றி அன்பு தாத்தா.
1: நன்றி என் செல்ல கண்ணி, எங்களுடைய உறவுகளும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அனுப்புகிறாரு. சென்று வாருங்கள், மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காற்றலையில் தாத்தா காத்துக் கொண்டிருப்போம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி செல்லன்.
2: நன்றி தாத்தா.
1: நன்றி செல்ல கண்ணா. இங்கே அடுத்த செல்லன் வந்திருக்கின்றார். அவரோடு வருவோம். இங்கே மீண்டும் ஸ்ரீநிதி அழைக்க இருக்கின்ற அவருடைய இணைப்பு முதல் துண்டிக்கப்பட்டு விட்டது, இப்ப என்ன கொண்டு வருகிறார் என்று கேட்போம். இங்கே இப்பொழுது சஞ்சனா ஸ்ரீ ஜஸ்வந்த் வந்திருக்கார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன சுணக்கம்? நீங்கள் காற்றலைக்கு இணைந்து விட்டீர்கள். வணக்கம் ஜஸ்வந்த். வணக்கம்
3: ஜஸ்வந்த்.
1: நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய தொலைபேசி சரியில்லையா ஜஸ்வந்த்? ஜஸ்வந்த் ராமன் மணவையிலிருந்து வந்திருக்கிறீர்கள். அங்கே வணக்கம்.
3: வணக்கம் தாத்தா.
1: வணக்கம் செல்ல
3: பேரன்.
1: ஓ நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா
3: இருக்கீங்களா?
1: கொட்டுக்காரன் வாழ்த்துக்கள். சாப்பிட்டீங்களா? ஜஸ்வந்த் என்ன உங்களோட தொலைபேசி இணைப்பில் என்ன சிக்கல்? நீங்கள் சாப்பிட்டு
3: விட்டீங்க.
1: அம்மா கிள்ளிட்டாங்களா? அம்மா தானே கிள்ளினா? கொஞ்சம் பொருளான கிள்ளி, கொஞ்சமா கிள்ளினாங்களா பெருசா கிள்ளினாங்களா? அம்மாவுக்கு தம்பியில விருப்பம், மகன்ல அதனால கிள்ளிருக்கா. சரி, என்ன பாட்டு கொண்டு வந்தீர்கள்?
3: என்ன
1: கதையா? தாத்தாக்கு நல்ல விருப்பம், இங்கே கொண்டு வாங்க கதையை கேட்போம். எல்லோரும் அவளோடு இருக்கிற ஜஸ்வந்தின் குரலை கேட்டு கதையை. ஓ சிங்கம் கதையா? கட்டிக்காரன். கொண்டு வாங்க, கொண்டு வாங்க ஜஸ்வந்த்.
3: ராஜா வந்து முட்டாள் வாங்க போனாங்களா. ஒரு நாய் வந்து வெளியில வந்துச்சான், வெளியில
1: வந்தனிச்சான்
3: ராஜாவ. பார்த்தோடையும் துரத்து
1: நிச்சான்,
3: துரத்தோடய கதை
1: ஓடிச்சான்.
3: அதுக்கப்புறம் என்னம்மா, அதுக்கப்புறம் என்னம்மா தண்ணி
1: குத்தங்கண்ணா
3: ராஜா.
1: அங்கே பேசுவது கேட்கு, யாரோ சொல்லி கொடுக்கறது கேட்கு. யாரோ சொல்லி கொடுக்கறாங்களா? சரி, அடுத்து
3: அம்மா சொல்ற
1: அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாது. தம்பிக்கு தான் தெரியும் எது முதல் சொல்லணும், எது அடுத்து சொல்லணும். தம்பிக்கு தெரியுங்களா? இப்ப சரி, அப்ப திருக்குறள் சொல்லுங்கள் கேட்போம். அம்மா குழப்பறாங்க தம்பிய கிள்ளிப்பு. ஒண்ணுயா? அம்மா சின்ன பிள்ளை தானே, நீங்கள் அதை சமாளிச்சு கொண்டு வாங்க. பெரிய பிள்ளையா? அப்ப பெரிய பிள்ளை சொல்றதை நாங்கள் கேட்கத்தான் வேண்டும். இங்க அந்த திருக்குறளை கொண்டு வா. என்ன திருக்குறள் சொல்லும்படி கூறுகிறார்? உங்களுக்கு தெரியுமா திருக்குறள்? ஓ கட்டிக்காரன், அகர முதல ஒரு எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதல் தீவிர. அப்ப என்ன? சரி, அதை விடுவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகம் முதற்றே உலகம். சிறப்பான திருக்குறளை கூறுகிறீர்கள் ஜஸ்வந்த். ஜஸ்வந்த் இப்போ வளர்ந்து வந்து விட்டார். அங்கே வேற என்ன கொண்டு வருகிறீர்கள்? குழப்புகிறார்கள். இன்று குறைவாக வந்தது, எல்லாரும் குழப்புகிறார்கள். என்ன ஐயா? சரி, நீங்கள் எப்படி அடுத்த வாரம் சந்திப்போம் எப்படி சொல்லுவது?
3: அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவோகாய்
1: விரைவாக சொல்றோம் கட்டிக்காரன் முடை பெற வந்ததுனால என்ன அங்க விடையூறு இருக்கின்றதாக சொல்லி இதை சொல்லுவென்று நாங்கள் அவர்களை திணிக்கின்றார்கள். கட்டிக்காரன் சிறப்பாக வந்தது என்ற ஜஸ்வந்த் உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காட்டில் சந்திப்போம். இரண்டாவது வாரத்தை பூர்த்தி செய்திருக்கிறீர்கள் கட்டிக்காரன். கட்டிக்காரன் எங்கே அடுத்து யார் வரப்போகின்றீர்கள்? இது மொழி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் சிறுவர் பூங்காவில் உலா வருகின்றோம். அடுத்து வருகின்ற நம்ம மகள் பேத்தி சஞ்சனாஸ்திரியா இருக்கலாம். வணக்கம் சஞ்சனாஸ்திரி.
4: வணக்கம் தாத்தா.
1: வணக்கம் சஞ்சனாஸ்திரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாருங்கள் காற்றலைக்கு. நலமாக இருக்கின்றீர்களா சஞ்சனா?
4: நலமாக இருக்கிறோம் தாத்தா. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம் சொல்ல பேத்தி. எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். உங்களுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். சரியா கட்டிக்காரன்? எங்கே உங்களுடைய நேரம் ஆரம்பித்து விட்டது. கொண்டு வாருங்கள் உங்கள் சிறப்பான விடயங்களை எல்லாம்.
4: திருச்சி கம்பளம் திருவாக்கும் திருக்கருமம் கை கூட்டம் செஞ்சும் திருவாக்கும் பீடு பெருக்கும் உருவாக்கும் ஆதலாய் வானூர்க்கும் ஆணை முகத்தானை காதல் காதலால் கூப்புவர் தம் கை. திருச்சிற்றம்பலம்
1: கட்டிக்கார விநாயகரை பற்றி இப்பொழுது கௌசிகாவுக்கும் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். இருவரும் சிறப்பாக கொண்டு வந்து ஒப்படைத்திருக்கின்றீர்கள். அந்த கருத்து அவர்களுக்கு குறியது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். எல்லாம் தருகின்ற அந்த விநாயகர் பெருவானை நாங்கள் காதலால் அதாவது அன்போடு கைகூப்பி வந்து வணங்கினால் எங்களுக்கு எல்லாம் செல்வாக்கு செல்வாக்கு பொருள் வளம் உடல் நலம் எல்லாம் கிடைக்குமா முடியாமா? வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பாக சொன்னீர்கள். சரி அடுத்து என்ன உங்களுடைய படைப்பு?
4: காற்று பத்தி சொல்ல போறேன் தாத்தா.
1: நான் கேட்டிருந்தேன் தாத்தா. இங்கே காற்றை காணும் இல்லை செல்லக்குட்டி. ஒரு ஒரு ஒரு மரத்தில் ஒரு முறை கூட ஆடவில்லை. இப்ப நீங்கள் பேசத்து வாங்கினால் எல்லாம் ஆடும். காற்று வரும். இங்கே எப்படி காற்றை பற்றி கொண்டு வாருங்கள் கேட்போம்.
4: காற்று என்பது வளிமங்கள் வளிமங்கள் பெருமளவில் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு நகரும் நிலைக்கு குறிக்கும். புவியை பொறுத்தவரை வளிமண்டலத்தில் வளிமம் பெருமளவில் நகரும் போது காற்று எனப்படுகிறது. காற்று எவ்வாறு உருவாகுகிறது? பல்வேறு வகையான பல்வேறு மட்டங்களில் உருவாக்குகிறது. சூரிய ஆற்றலை உறிஞ்சும் நிலப்பகுதிகளில் அதிகப்படியான காற்று உருவாகுகிறது. நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகப்படியான காற்று உருவாக்கமும் துருவ பகுதியில் குறைவான காற்று உருவாக்கமும் ஏற்படுகிறது. பூமி சுழல்வதன் காரணமாக காற்று உருவாகிறது. காற்று வீசுவதற்கான காரணம் காற்று நிலையற்றது. சூரிய வெப்பத்தின் காரணமாக காற்று சுருங்கி மேல் நோக்கி செல்கிறது. நிலப்பகுதியின் இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கடல் பகுதியிலோ எங்கோ இருந்தோ தரைப்பகுதியில் இருந்தோ வீசுகிறது. இதுவே காற்று வீசுவதற்கான காரணமாகும். காற்றின் வகைகள் வன்காற்று. காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில் வீசும் காற்று இது. குறுகிய நேரம் மட்டும் நிலப்பகுதியில் இருக்கும் நிலைந்திருக்கும். பாய்புயல் காற்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அளவுக்கு அதிகமாக வீசும் காற்று. பாய்புயல் காற்று நீண்ட நேரத்திற்கு பலமாக வீசும் காற்று. புயல் காற்று என்றும் சூறாவளி என்றும் அழைக்கப்படுகிறது. பண்டைய காலத்தில் திசையின் அடிப்படையில் காற்றுக்கு பெயர் இட்டனர். வாடை காற்று வடக்கிலிருந்து வீசும் காற்று. சோழகம் காற்று இது தெற்கிலிருந்து வீசும் காற்று. கொண்டல் காற்று இது கிழக்கிலிருந்து வீசும் காற்று. பச்சான் காற்று இது மேற்கிலிருந்து வீசும் காற்று. காற்றின் பயன்கள் காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. காற்றலைகள் தமிழ்நாட்டில் அரண்வாய் மொழி பல்லடம் உடுமலைப்பேட்டை கைத்தாறு போன்ற இடங்களில் உள்ளன. காற்றலை மூலம் மின் உற்பத்தி செய்வதில் இந்தியாவின் முதலிடம் வகிப்பது தமிழ்நாடு. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் வடகிழக்கு தென்கிழக்கு பருவக்காற்று மூலம் மழை உருவாகிறது. காற்றின் தீமைகள் காற்று பெரிய பாலைவன பகுதியில் இருந்து பூசுகளை இது இருக்கும் இடத்திலிருந்து நீண்ட தொலைவு எடுத்து செல்கின்றது. காற்றினால் காட்டுத்தீ விரைவாக பரவும் நிலையும் ஏற்படுகிறது. காற்று புவியில் இருந்து 1320 கிலோமீட்டர் வரை
1: கட்டிக்காரையே சன்னியாசிரியர் சிறப்பான ஒரு செய்தியை கொண்டு வந்தார். காற்று என்பதை பற்றி அது எப்படி உற்பத்தி ஆகின்றது, காற்றினுடைய மரபியர் வழி என்றும் கூறியிருந்தீர்கள். அது எந்தெந்த திசையில் இருந்து வரும், 4 பெரும் திசைகளில் இருந்து வரும் காற்றுகளின் பெயர்களை கூறினீர்கள். வாடை, சோழகம், கொண்டல், கச்சான் போன்ற காற்றுகள். அதை விட பருவப்பெய்ச்சி காற்றுகளினால் மழை வருவதும் இந்த காற்றினால் உள்ள நன்மைகளும் தீமைகளையும் அழகாக சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். இந்த மறு ஒலிபரப்பை இப்ப நீங்கள் கேட்பீர்கள். நாளைய தினம் இந்த இன்றைய நிகழ்வு மறு ஒலிபரப்பாக ஒலிபரப்பப்படும் பொழுது நீங்கள் கேட்பீர்கள் வானொலியில். அப்பொழுது உங்களுக்கு தெரியும் எங்கே நான் தடவை தடக்கப்படுகிறேன், இங்கே நான் தடையாக வருகிறேன். ஏனென்றால் 2-3 தடவைகள் படிக்க வேண்டும். படித்தாத்தான் இந்த சொற்கள் ஒழுங்காக உங்களுக்கு ஆரம்பத்திலே சிறப்பாக வந்து பிற்பகுதியில் கொஞ்சம் தடுமாறுகிறது. அந்த சொற்கள் கொஞ்சம் கடுமையாக இருந்தபடியால் அதை மீண்டும் மீண்டும் நீங்கள் பார்த்துக் கொண்டால் மேலும் சிறப்பாக இருக்கும். ஆனால் சிறப்பான ஒரு பதிவை ஆய்வு செய்து கொண்டு வந்து காற்றை பற்றி முழு செய்தியை உங்களுக்கு எப்படி இந்த காற்று விசை வீசுகின்றது, எப்படி அசைகின்றது என்பதையெல்லாம், ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு எப்படி செல்கின்றது என்பதெல்லாம் அழகாக அழுத்தம் தாழ் அழுத்தம் உயர் அழுத்தங்கள் அங்கே இருக்கின்றதனால் காற்று வீசுகின்றது என்றும் காற்றினால் எப்படி நன்மையை விட தீமைகளையும் எடுத்துக்கூடும் அழகாக சொன்ன உங்களுக்கு முதல் வானொலி தாத்தாவும் உறவுகளும் உங்களை வாழ்த்துகிறார்கள். சிறப்பாக இருந்த செல்லக்கூடிய எங்களுடைய ஆய்வு சரியா கெட்டிக்காரி. சரி வேற என்ன
4: தாத்தா? மாதா பிதா குரு தெய்வம் பாட்டு தாத்தா
1: அங்கே கொண்டு வாருங்கள். 2வது வாரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள்.

செய்வோம் மாதா பிதா குரு தெய்வம் ஓ தாதிருபதி செய்தனே.

0: தேசத்தின் மீதம் பிரசனித்திட வேண்டும், கைப்பொழி பார்த்திட வேண்டும், மகாத்மா காந்தி கைப்படி நடந்திட வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் அவர் மலரடி தினம் தினம் வணங்குத செய்வம். மாதா பிதா குரு தெய்வம். அவ்வளவுதான் தாத்தா.
1: சிறப்பாக தெளிவாக ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் கவனித்து அற்புதமாக பாடியிருக்கின்றீர்கள். தன் அன்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு செல்ல கண்ணுக்கு. சிறப்பாக கட்டிக்கார். வேறு என்ன கொண்டு வர இருக்கின்றீர்கள்? இந்த இடத்துல இன்னொரு விடயம் கூறுகின்றேன். அகத்தியர் என்ற ஒரு திரைப்படத்திலே தாய் சிறந்தரு கோவிலும் இல்லை தந்த செல்மிக்க மந்திரமில்லை என்ற ஒரு சின்ன பாடல் இருக்கின்றது, கேட்டிருப்பீர்கள். அடுத்த வாரம் அந்த பாடலை தாத்தாவுக்கு சிறுவர் பூங்காவில் நீங்கள் சமர்ப்பிக்கலாம். சரியா? சரி, இப்ப வேற என்ன கொண்டு வந்தீர்கள்? கட்டிக்காரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், சும்மா வாழ்த்துக்கள், அன்பான வாழ்த்துக்கள் கட்டிக்காரு என்று கூறி வாழ்த்துக்கிறேன். சிறப்பாக உங்களுடைய படைப்புகள் ஒவ்வொருவரும் வந்து வளர்ச்சி எனக்கு தெரிகின்றது. இரண்டாவது வாரத்தை அலங்கரித்தீர்கள், உங்களுக்கு என் நன்றிகள். அத்தோடு இங்கு சிறுவர் பூங்கா நிகழ்ச்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் உங்கள் பெயர்களை குறித்து ஒவ்வொரு குழந்தைகளின் பெயரையும் குறித்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். ஆனால் அந்த பாடலோடு நான் வாரம் ஒன்று அனுப்பி வைப்பேன் குழந்தைக்கு, அதையும் படிக்கலாம். சரியா? நன்றி செல்லக்கூடிய.
0: தாத்தா, எனது சகோதரி புவனேஸ்வரிக்கு இன்னைக்கு வருகிறது தாத்தா, பிறந்த நாள்.
1: ஓ, அது இன்றுதான் சொல்லுவதா? எங்களுக்கு முன்பே கூறியிருந்தால் நாங்கள் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து எல்லாம் செய்வோம். இருப்பினும் அன்பு செல்லக்குட்டி புவனேஸ்வரி, எங்களுடைய சிறுவர் பூங்கா உறவு, அதை விட காத்தலையின் பாடல் எல்லாம் நன்றாக பாடிக்கொள்ளும் புவனேஸ்வரி, உங்களுடைய பிறந்த நாளையொட்டி எங்களுடைய மும்பையில் தமிழ் வானொலி சிறுவர் பூங்கா உறவுகளும் ஏனைய உறவுகளும் எங்கள் அதிபரும் நானும் உங்களுக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சகல சௌபாகியங்களுடனும் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வங்களும் பெற்று நல்லதோர் தமிழ் பெண்மணியாக நீங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்தி ஆசை வழங்குகிறோம். உங்கள் தங்கை வந்து எங்களுக்கு கூறியால் அவருடனும் உங்களுடைய உறவுடன் சென்று நாங்கள் இந்த வாழ்த்தை தெரிவிக்கின்றோம். சரிதானே செஞ்சினாச்சு? நன்றி, உங்களையும் சேர்த்து வாழ்க. நன்றி, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காற்றோடு சந்திப்போம். எங்கே கூறுங்கள்?
0: மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்காவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளுக்கும் நன்றி, அன்பு தாத்தாவிற்கும் நன்றி.
1: நன்றி, நாங்களும் நன்றி கூறி விடை கொடுக்கின்றோம். இங்கே ஜஸ்வந்த்.

0: அலைத்தளம் சிறிது இடையூறாக இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் அதை பொருட்படுத்தாது. எப்படியாவது ஒரு 2 நிமிடத்தை ஒதுக்கி ஓடி வந்து உங்கள் வாக்கினை பதிவு செய்து சென்றுவிட வேண்டும். இது பாட்டுக்கு நாங்கள் போட்டி என்று எண்ணவில்லை. இந்த பாடல்களை தந்தபடியே கேட்டு ரசிக்கும் பொழுது எங்களை எவ்வளவு தூரம் ஆட்கொள்ளுகின்றது இந்த இசை உலகம் என்பதை எண்ணிக்கொள்ளும் வகையிலே தென்னகத்து திரைப்பட துறையிலே ஒலித்த கோடிக்கணக்கான பாடல்கள் பொக்கிஷமாக குவிந்து கொண்டிருக்கும் வேளையிலே வீடு என்ற பதத்தில் ஒரு 5 பாடல்கள் வந்திருக்கின்றன. இந்த 5 பாடலுக்குள்ளும் இந்த பாடல் உங்களை கவர்ந்தது என்று ஒரு புள்ளி போட்டு செல்ல வேண்டும். ஓடி வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்துக்கு
1: தந்தை தாயை நேரிலே நன்கு சேவை செய்ய வேணும் உங்க ஊரிலே. அன்று ஆடு மேய்த்த பெண்கள் இன்று அருமையான பருவம் கொண்டு அன்பு மீறி ஆடி பாட காணலாம். பல ஜோடியாக மாறினாலும் மாறலாம் சிலர் தாடி காரஞானி போலும் ஆடலாம்.
0: வந்துவிட்டார் அன்பு தேவா. வணக்கம் வணக்கம்.
2: ஓம் நமசிவாய. வணக்கம் ஐயா.
0: ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறி வணக்கம் கூறி நலம் கூறிக்கொள்ளுங்கள். நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம்.
2: எல்லோரும் சந்தோஷமா எம்டிஆர் எப்பவும் கேட்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. 2 மணி நேரம்
0: சந்தோஷம் சந்தோஷம்.
2: ஒரு செலவு கிடையாது. சினிமா பார்க்க போகணும்னு செலவு கிடையாது.
0: அப்படியா? இதுலயே கேட்டு கொண்டிருக்கலாம் பல நிகழ்ச்சிகள் பல் சுவை நிகழ்ச்சிகளை.
2: அனாவசியமான பழக்க வழக்கம் கிடையாது.
0: சிறப்பு
2: ஒரு நன்மை. ஆமா
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு.
2: நன்றியா.
0: அந்த காலநிலை எப்படி இருக்கின்றது நாச்சியார் கோவிலிலே?
2: மழைய மழை மழை
0: பெய்யட்டும் பெய்யட்டும். நாளும் கோளும் நலமாக இருக்கும் வேளை நாட்டுக்கு நல்ல மழை வேண்டும் தேவா. நாட்டுக்கு நல்ல மழை வேண்டும். எப்படி எல்லாம் அகூரமா இருக்கிறது, வெப்பமாக இருக்கின்றது என்றெல்லாம் கூறின உங்களுக்கு இல்லை இல்லை என்று சொன்னவர்களுக்கெல்லாம் போதும் போதும் என்ற அளவுக்கு வானம் பொழிகின்றது இல்லையா? சரி, இந்த மகிழ்ச்சியான வேளையில நாங்கள் ஒரு வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
1: மலர் ஜோடியாக மாறினாலும் மாறலாம் சிலர் தாடி காரஞானி போலும் ஆடலாம்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு தேவா. பாடல்களை கேட்கும் பொழுது எப்படி இருந்தது பாடல்கள்?
1: அதான் ரொம்ப சாமர்த்தியமா ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இந்த வாரம்
0: ஐந்து பாடல்கள்
1: நல்லா இருக்கு. ஐந்து பாடலும் ஐந்து பாடல் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கீங்கன்னு பெரிய ஆச்சரியமா இருக்கு.
0: ஒரு வாரமாக இந்த இதை நாங்கள் ஆக்குவோம், ஆக்கி கொண்டு வருவது நான்கு ஆட்டப்பணை எல்லாம் செய்து பாடல்களை சரியாக தெரிவு செய்து கொண்டு வருவது. இன்னும் என்ன பாடல் நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள் தேவா?
1: ஐயா இது

0: பாடல் ஞாபகமே. ஒரு ஐயப்பன் பாட்டு ஒண்ணு கொடுங்களேன்.
1: ஐயப்பன் பாட்டு போடுமா? சரி, ஐயப்பன் அல்லது உங்களுக்கு தெரிந்தால் மீண்டும் வந்து அழைத்து தரலாம் உங்கள் பாடலை. சரியா, நினைவுக்கு என்ன பாடல் நினைத்து வந்திருக்கோ அந்த பாடலை கொண்டு வந்து எழுதி வந்து அழையுங்கள், நான் உங்களை எடுத்துக் கொள்ளுகிறேன். நன்றி தேவா.
0: நன்றி.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். குவைத் நாட்டிலிருந்து பணியோடு பணியாக வாக்களிப்பது என்ற உரிமை என்பதை எடுத்துக்கொள்ளும் அன்பு ஜோர்ஜ் அழைத்திருந்தீர்கள். உங்களுடைய அழைப்பு வரும்பொழுது இன்னொருடைய வாக்குச்சாவடியில் நாங்கள் இருந்தோம். இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம். அழைக்கும் போது உங்களை நான் இணைத்துக் கொள்ளுவேன். 6478746415 என்ற இலக்கத்துக்கு மீண்டும் வாருங்கள்.
2: வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை.
1: ஜோர்ஜ் வணக்கம். ஜோர்ஜ் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. குவைத்ல இருந்து ஜார்ஜ் பேசுகிறேன்.
1: குவைத்ல இருந்து ஜார்ஜ் மன்னர் அவர்கள் வந்துவிட்டால் வரவேற்றுக் கொள்கிறோம். நலமாக இருக்கின்றீர்களா ஜோர்ஜ்?
3: நலமாக வளமாக மகிழ்ச்சியா உங்க ஆசிரியத்தில்
1: இருக்கிறாங்க. உங்கள் அன்போடு நாங்களும் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம், வளர்ச்சியோடு இருக்கின்றோம். அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது குவைத்திலே என்று தெரிந்து கொள்வோம்.
3: லைட்டா குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
1: ஓ, குளிர் ஆரம்பித்து விடுகிறதா? சரி சரி சரி. கவனமாக இருக்கிறோம். நீங்கள் அதையும் வெளியே செல்வது இல்லைத்தானே? இருப்பினும் கவனமாக இருக்க வேண்டும். பணி சுமையாக இருக்கும் என்றது. இன்று உங்களோடு அந்த நண்பர் இருக்கின்றாரா?
3: இல்ல ஐயா,
1: அன்று மட்டும்தான் வந்தார். நல்லது, நல்லது. ஒரு நாள் வந்தாலும் உங்களோடு இணைந்து சில வித்தவரத்தினுடைய பாடலையும் கேட்டு மகிழ்ந்திருப்பார், மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணும் பொழுது இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை நன்றி வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
3: செல்வோம்.
2: கடைசி வரை யாரோ, வீடு வரை உறவு, வீதி

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் ஜோர்ஜ். விரைவாக உங்களை வழி அனுப்பி வைக்க வேண்டும். என்ன பாடலை பதிவு செய்ய போகின்றேன் உங்களுக்கு விருப்ப பாடலாக?
1: என்ன பாடல் ஐயா? தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்திட வார்த்தை சொல்லிவிடம்மா.
0: அந்த கையில பிடிச்சு மணியை ஆட்டு பண்ற வரி பெருமா.
1: ஆமா,
0: தேவி ஸ்ரீதேவி நல்ல பாடல், நல்ல பாடல். வாழ்வே மாயா திரைப்படமா? அப்படித்தான் இருக்க வேண்டும்.
1: ஆமா,
0: வாழ்வே மாயம். சரி, வாழ்த்துக்கள். இனிமையான இந்த பாடலையும் கேட்ட உங்களுக்கு, நீங்கள் இந்த ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது அப்படி இருந்தது. என்னடா பழைய பாடல்கள்
1: நன்றாக இருந்தது ஐயா. ஒரு ரெண்டு பாடல் நமக்கு நாம அந்த டைம்ல எல்லாம் பிறக்கல.
0: நீங்க பிறக்காத காலத்து
1: நல்ல பாடல்.
0: ஆனால் நீங்கள் பிறக்காத காலத்து பாடல பிறந்த நினைக்க வேண்டும். வளர்ந்த இந்த வேளையிலும் ஒலிக்கிறது, ஒலிக்கின்றது காற்றலை. பக்குவமான பாடல்கள், பதமான இதமான காவிய பாடல்கள் இவை எல்லாம் சிறப்பான கருத்துக்களை சுமந்து கொண்டு வந்து தருகின்றது எங்களுக்கு. கேட்கத்தான் வேண்டும். இப்பொழுது வரும் பாடல்கள் எங்கே கருத்துக்களை, எங்கே தத்துவங்களை காண்பது? நல்லது ஜோர்ஜ் அவர்களே, சிறப்பாக வந்து இணைந்து பாடலை தந்து நல்லதொரு பாடலை தெரிவு செய்திருக்கீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். கவனமாக, நலமாக, பாதுகாப்பாக, ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நீங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி.

0: இனிமையான பாடல்கள் 5 பாடல்கள் என்ற பாட்டு சவாரி 133 சவாரி செய்து கொண்டிருக்கின்றது. இசை சவாரி. வீடு என்ற பதம் முதல் பதமாக வரும் 5 பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் என்றாலும் ஓடிக்கொண்டிருக்கும் கேட்கும் பொழுது இந்த 5 பாடல்களில் வரும் வரிகள், பதங்கள், கருத்துக்கள் எங்கள் வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கின்றன. இந்த 5 பாடல்களிலும் வந்த கருத்துக்கள் பின்னி பிணையாமல் எங்கள் வாழ்க்கை இல்லை என்று கூறிக்கொள்ள வேண்டும். நேரம் சரியாக 11:30 முற்பகல் என்று எங்களுக்கு காட்டுகின்றது. ஈழமணி திரு நாட்டிலும் தென்னகத்திலும் சரியாக 10 இரவு வேளை உங்களுக்கு என்று காட்டுகின்றது. இரவு வேளை 10 பகல் முற்பகல் வேளை 11:31 பருவ காலத்துக்கு ஏற்ப நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கும் வேளை கால நிலையும் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் என்றும் மாறாமல் வானம் பூமி இவற்றுக்கிடையிலே வாழ்ந்து கொண்டு காற்றலையிலே கலந்து பேசி மகிழும் மனோ தத்துவத்தோடு அறிவியலில் வளர்ந்த சாதனங்களினால் இணைந்து கொண்டிருக்கின்றோம். உறவோடு உறவுகளாக, நிரந்தர உறவுகளாக இணைந்திருக்கும் நாங்கள் இன்று பாட்டு சவாரி 33 தமிழ் வானொலியின் 24 தமிழ் பணியிலே கலந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்வில் பின்னிக் கொண்டிருக்கும் புறையோடி கொண்டிருக்கும் எத்தனை விடயங்களை எண்ணி பார்க்கும் வண்ணம் இன்றும் நாங்கள் கேட்டு மகளக்கூடியதான பாடல்கள் தான் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. எங்கே வராதவர்கள் வந்து வாக்கினை அழியுங்கள். வாக்குச்சாவடி தொடர்ந்து திறந்த நிலையில் இருக்கின்றது. உங்கள் வரவினை எதிர்பார்த்துக் கொண்டு உலகிலே உள்ள ஆயுதங்களில் சிறந்த ஒரு ஆயுதம் அது வாக்கு என்பது. அந்த வாக்கு, அந்த சிறந்த ஆயுதத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் செவ்வனே கொண்டு செல்ல வேண்டும் என்று அரசும் மக்களும் இயங்கும் இந்த வேளையிலே அந்த வாக்கு எப்படியெல்லாம் சின்ன பின்னப்பட்டு கைக்கு சேராத வகையில் சேர்ந்தவர்களுக்கு அதிகாரங்கள் சென்று எப்படியெல்லாம் நாடு சின்ன பின்னப்பட்டு போய் கிடக்கின்றது என்பதை எங்களால் கூற முடியும். ஆனால் செயலால் காட்டுவதற்கு எங்களால் முடியாமல் இருக்கின்றது இந்த வாக்கின் சிதைவுகளினாலே. ஆனால் மொன்றியல் தமிழ் வானொலியிலே வந்து உங்கள் இஷ்டப்படி, உங்கள் கருத்துப்படி, உங்கள் மனதுக்கு தொட்ட பாடல் எது சரியாக இருக்கின்றது என்று எல்லா வகையிலும் தீர்மானித்து தரும்பொழுது அது யாருக்கும் பாதிப்பே இல்லை. அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதகமும் இல்லை. ஆனால் வாக்களிப்பது எங்கள் கடமை. ஏனென்றால் காலை துயிலெழுந்து இரவு தூக்கத்துக்கு செல்லும் வரை எங்கள் காதலே ஒலித்துக் கொண்டிருப்பது இசை. அதிலும் 99% திரை இசை பாடல்கள். அந்த திரை இசை பாடல்கள் எப்படி வருகின்றது, யாரால் பாடப்படுகின்றது, யாரால் எழுதப்பட்டது, யாரால் இசையமைக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் நன்கறிவோம். அது என்ன திரைப்படத்தில் வந்தது, என்னத்தை கூறுகின்றது, எந்த கதையோடு பின்னி கொண்டு வருகின்றது இந்த கதையும், இந்த பாடலின் கருத்துக்களும் எங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒத்து போகின்றது என்பதை அறியும் வேளையிலே வணக்கம் வணக்கம் தேவா, வந்துவிட்டீர்கள். என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள் தேவா?
1: ஐயா, தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் வழி காக்கும் அந்த பாட்டியா.
0: அற்புதம். தர்மம் தலை காக்கும் அந்த பாடல் உங்களுக்காக தந்து எங்கள் காதோடும் கேட்கும் கேட்டு மகிழ்வோம். இனிமையான பாடல் மீண்டும் மீண்டும் அழைத்து பாடல் தந்திருக்கு. நன்றி தேவா. பொறுத்திருப்போம் விடை காணுவதற்காக இந்த பாடல் பதிவுக்கு வருகிறது. நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி தேவா. அன்று மொழியல் தமிழ் வானொலியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே எங்கள் கடமை என்று ஓடி, கடமையில் இருப்பவர்களும் ஓடி வந்து வாக்கினை தருகின்றார்கள். நேரமும் கூறிக்கொண்டிருக்கின்றேன். சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரப்படும். அதனால் அன்பு உறவுகள், 2 நீங்கள் ஒதுக்கி ஓடி வந்து இந்த வாகனத்தில் சென்றால் கூட உங்கள் சொந்த வாகனத்தில் செல்லும் பொழுது ஒரு உரத்தில் நிறுத்திவிட்டு கூட எங்களோடு பேசலாம். உண்ணும் போதும், உறங்கும் போதும், உடுக்கும் போதும், இருக்கும் போதும், எழும்பும் போதும் உங்கள் கையிலே தான் தொலைபேசி இருக்கின்றது. எங்கிருந்த போதும் அழைக்கலாம். முன்புதான் வானொலியை நோக்கி நாங்கள் சென்று அதற்கேற்ற இடத்தை பிடித்து கேட்கணும். இப்பொழுது சென்றவிட எங்கும் கேட்கலாம். நீங்கள் நிலவுக்கு சென்றால் கூட பாடலை கேட்கக்கூடிய வகையிலே இப்பொழுது அறிவியல் விஞ்ஞானம் வளர்ச்சி வந்து சாதனங்களை படைத்திருக்கின்றது. அதனால் நேரம் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு நான் வாக்களிக்க வேண்டும் என்று உணர்வோடு இந்த பாடல் எனக்கு முந்தி வந்தது, நான் பிறப்பதற்கு முந்தி வந்ததெல்லாம் நாங்கள் அதிகம் கேட்காத பாடல் என்று எண்ண வேண்டாம். தயவு செய்து பாடலை இப்பொழுது கேளுங்கள். இப்பொழுது கேட்கும் இந்த 5 பாடல்களும் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது, ஒரே இடத்தில் இருந்து தான் கேட்க வேண்டும் என்று பணியாற்றி கொண்டும் நடந்து கொண்டும் பயணத்தை செய்து கொண்டும் கேட்கலாம். உதாரணமாக எங்கள் கிருஷ்ணன் அவர்கள் பேருந்தில் பயணம் செய்வார், தொடர்வுந்தில் பயணம் செய்வார். பயணம் செய்து கொண்டும் எங்கள் பாட்டுக்கு பாட்டி பதில் பாட்டு போன்ற நிகழ்ச்சிகள் கூட அவர் இணைந்து கொள்வார். பாடுபவர் பாடலாமல் வந்து பேருந்திலிருந்து பாடுவார். அது ஆர்வம். ஆதலால் வாக்களிப்பது எங்கள் கடமை என்று ஓடி வாருங்கள். இணையுங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 வந்து இணைந்தவர்கள் தங்கள் வாக்கினை முதலில் வந்து தந்துவிட்டு ஒரு நிம்மதியோடு இருக்கின்றார். நான் வாக்களித்து விட்டேன். முன்பு எல்லாம் நகைச்சுவையாக எழுதுவீர்கள், நான் வாக்களித்து விட்டு ஆதார் அட்டையை கொண்டு வாருங்கள் என வரும் வாருங்கள் என்றெல்லாம் ஒருவருக்கொருவர் உற்சாகம் அளித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று அந்த உற்சாகங்கள் ஓடி வாருங்கள். மொழியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே ஒலித்துக் கொண்டிருக்கும் பாட்டு சவாரி 133 க்கு வாக்களி

வாழ்க்கை என்றால் என்ன என்று எண்ணிக்கொண்டிருக்கும் அந்த உறவுகளுக்கு வரிக்கு வரி வாழ்க்கை தத்துவத்தை எடுத்து கூறும் அற்புதமான பாடல்கள். சிறந்த பாடல்களை நாங்கள் செவி மடுக்கும் வேளையிலே எங்களையே நாங்கள் ஒரு தடவை எண்ணி பார்க்கக்கூடிய வகையில் தான் இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த பாடல்களை அமைத்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, கைதேர்ந்த கவிஞர்கள். அவர்களை தேடி தேடி பல விருதுகள் சென்ற போதும் அவர்கள் நாடிக்கொண்டிருந்தது கலையைத்தான், கவிதையைத்தான், பணத்தை அல்ல, பொருளை அல்ல. நாங்கள் பொருள் சேர்க்க வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும், இந்த வழியிலாவது விரட்டும் என்று ஏதோது வகையில் பாடல்களை அமைப்போம் என்று வந்தவர்கள் அல்ல. கவி நயத்தோடு வந்து கவிதை என்றால் என்ன என்று இலக்கணத்தை கவி இலக்கணம் புரிந்தவர்கள்தான் இவற்றை படைத்த வேளையிலே இசை இலக்கணம் தெரிந்த வல்லுநர்கள் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். பாடல்களும் கண்டவர் நின்றவர் என்றெல்லாம் சில பாடல்களை கேட்கும்போது அது ஊடல் பாடலாக இருக்கும், அதை கேட்டு அபசகுனமாகியது அகோரமாக உப்பாரி வைத்த மாதிரி பாடுகிறார்கள் காதல் பாடல்களை. கேளிக்கை பாடல்கள் கூட எவ்வளவு நகைச்சுவையோடு எவ்வளவு இசையோடு வந்து பாடிய பாடல் இன்றைக்கு சாதாரணமாக வந்து ஏதோ எல்லாம் பாடுகின்றார்கள், எப்படி எப்படி எல்லாம் பாடுகின்றார்கள் என்று எண்ண வைத்து வெறுப்படைய வைக்கின்றது அன்புறவொழி. இந்த வெறுப்படையும் வகையை இந்த வெறுப்பான வகையிலே வருகின்ற இந்த நிகழ்ச்சியை விருப்போடு எதிர்பார்த்து கொண்டு துள்ளி நடமாடி பஞ்சமா பாதகங்களுக்குள் அந்த பாதைக்குள்ளே செல்கின்றார்கள் பலர். தத்துவ பாடல்கள் அற்புதமாக வாழ்க்கை என்றால் என்ன என்று காட்டும் வகையிலே வரிகளை அமைத்து பாடல்களை தந்திருக்கும் வேளையிலே ஒலிக்கும் பாடலை கேட்டுவிட்டு ஓடி வாருங்கள். வாக்களிப்பதற்கு 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு மொன்றியல் தமிழ் வானொலி கனடாவில் ஒலிக்கும் MTR FM வானொலியில் பாட்டு சவாரி 133 இன் வாக்களிப்புக்கு

0: ஊரிலே அன்று ஆடு மேய்த்த பெண்கள் இன்று அருமையான பருவம் கொண்டு அன்பு மீறி ஆடி பாட காணலாம். பல ஜோடியாக மாறினாலும் மாறலாம், சில்லர் தாடி காரஞானி போலும் வாழலாம். பலர் ஜோடியாக மாறினாலும் மாறலாம், சில்லர் தாடி காரஞானி போலும் வாழலாம்.
1: தமிழ்மான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை 11:40 கனடாவில், 7 சில நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் 10:10 என்று காட்டுகின்றது இரவு வேளை. பகலும் இரவும் இணைந்திருக்கும் இந்த இங்கிதமான வேளையிலே முன்றில் தமிழ் வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது பாட்டு சவாரி 133. பாட்டு சவாரிக்கு வாக்களித்து இந்த 5 பாடல்கள் வீடு என்ற தலைப்பிலே வந்த பாடல்களை எந்த பாடல் வெற்றி பெற வைக்கப் போகின்றது என்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விரைவில் சரியான நேரம் வந்தவுடன் எங்களுடைய வாக்குச்சாவடி மூடுவதற்காக ஆயத்த ஒளி அனுப்புவார்கள். அனுப்பியவுடன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் தருணத்தை நாங்கள் காணலாம்.
2: வீட்டுக்கு வந்த மச்சான் விளக்கை ஏத்து வச்ச

0: சரியான நேரத்துக்கு காட்டளையின் ஒளி தருவதற்கு அவர்கள் ஆயத்தமாகி இருக்கின்றார்கள். வரவிருக்கும் உறவுகளே, விரைவாக வாருங்கள்.
1: என்ன பேசிய வார்த்தை என்ன?

காற்றலையில் கலந்து கொண்டிருக்கும் நான் வானவெளியை பார்க்கும் பாக்கியம் எனக்கு எங்கள் கலையகத்தின் ஊடாக வாய்ப்பிருக்கின்றது. அந்த சாளரத்தின் ஊடாக பார்க்கும் பொழுது பக்கத்து கட்டடத்தின் மேற்கூரையும் அதன் பின்னால் அமைந்துள்ள மரமும் தெரிகின்றது. மரத்தின் உச்ச கிளைகள் மிக உயர்ந்து வளர்ந்து இங்கு ஊசி இலை காட்டு மரங்கள் தானே அதிகமாக வரும். சூரியனை நோக்கி நீரே எழுந்து செல்லுகின்ற மரங்கள். அந்த மரத்தின் இலைகள் எல்லாம் சொரிந்து காற்றுக்கு குச்சிகள் மட்டும் இருக்கின்றன. அந்த குச்சிகள் எல்லாம் சேர்ந்து நடனம் ஆடுவது போல் தெரிகின்றது காற்றின் வேகம். அதை என்னால் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதனால் தான் என்னவோ காற்று மாறி மாறி வீசுகின்றது. திசை தெரியாமல் திசை மாறிய பறவைகளாக இன்று இந்த பருவகால பறவைகள் அங்கும் இங்கும் போராடி கொண்டிருக்கின்றன. சரியான திசையை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக் கொள்வோம். ஜீவகாருண்யம் தேவை. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய காலநிலை தாங்கள் வாழும் ஒரு முறையை தங்களுக்கு வேண்டிய இலைகளை தேடி உறங்கி உண்டு சென்று வரும் சுதந்திரம் உள்ளதுதான் பறவைகள். அந்த பறவைகள் சுதந்திரமாக கடவுச் சீட்டுகளோ விசா என்ற சான்றிதழ்களோ தேவையில்லை. எந்த நாட்டுக்கு எந்த வேளையில் போக வேண்டும் என்றாலும் போகலாம். சில பறவைகள் இருக்கின்றது, எத்தனையோ ஆயிரம் மைல் கணக்காக பறந்து வலி இல்லாமல் செல்லக்கூடிய வல்லமையை இறைவன் கொடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே நாட்டுக்கு நாடு, காலத்துக்கு காலம், பருவத்துக்கேற்ற வகையிலே தங்களுக்கு பக்குவமாக இருக்கும் இடங்களை தேடி பறந்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்று இங்கே எங்களுடைய இடத்திலே வந்த பறவைகள் எங்கு போவதென்று தெரியாமல் காற்றின் வேகமோ அல்லது பருவ காலத்தின் உணர்வு நிலையோ மாற்றி அமைக்கப்பட்டு சுத்தி சுத்தி வந்து கொண்டிருப்பதை என்னால் காணக்கூடியதாக இருக்குது. இருப்பினும் அவை ஒன்றாக கூடி தங்களுக்குள்ளே பேசி கொண்டுதான் செல்லுங்கள். செல்லும் பொழுது எந்த பாதை எங்கே என்று தங்களுக்கு சூட்சமமாக சுபீட்சமான இடத்தை கண்டவுடன் உடனே தரையிறங்கி தங்குமிடத்தை தேடி தங்கி இறையை தேடி உறங்கி விட்டு மீண்டும் எழுந்து பறப்பார்கள். ஒரு நாளில் முடியும் காரியம் அல்ல அந்த காரியம். எங்களை போன்று தான் வாழ்க்கை, பணம், பயணம் அவைகளுக்கும். மீண்டும் இந்த பறவைகளை நாங்கள் பார்ப்பதற்கு இந்த பருவகாலம் முடிந்து நான்காவது ஐந்தாவது மாதம் ஆரம்பிக்கும் பொழுது ஓசையிட்டு கொண்டு மகிழ்ச்சியோடு வருவார்கள் இங்கு. இது மாதிரி தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை இடையிடையே சில குறும் செய்திகளையும் தந்து கொண்டிருக்கின்றேன். அன்பு உறவுகளை ஓடி வாருங்கள். இன்னும் சில நிமிட நேரங்களில் முதலாவது ஒளி கிடைக்கும் போல் தெரிகின்றது. வாக்குச்சாவடியின் சமிக்கைகள் அப்படி இருக்கின்றது. வர இருப்பவர்கள் விரைவில் வாருங்கள்.

0: பாடல்கள் வீடு என்ற வீடு என்ற முதல் பதம் தாண்டி ஐந்து பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வீடு மனைவி மக்கள் என்ற திரைப்படம் பதி பக்தி ஏழை பங்காளன் பாத காணிக்கை வீட்டுக்கு வீடு இந்த திரைப்படுத்த பாடல்கள் தான் இன்று தெளிவாகிய ஐந்து பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சவாரி செய்தன. பிரபல பின்னணி இசை அமைப்பாளர்களான இரட்டையர்களாக இருந்த சங்கர் கணேஷ், இரட்டையர்களாக இருந்த மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், வி கே ராமமூர்த்தி ஐயா, திரை இசை திலகம் என்று விருது பெற்ற கே வி மகாதேவன் ஐயா அவர்கள், அவர்களோடு ராஜன் நாகேந்திரா என்பவரும் இசை அமைத்த பாடல்களைத்தான் இன்று நாங்கள் கேட்டோம். முறைப்படி நான்கு பாடல்கள் தனிக்குரலிலும் ஒரு பாடல் இணைக்குரலிலும் வந்தது. பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா, இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா, அவரோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் தனிக்குரலில் பாடிய பாடல்களோடு, பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு சுசீலா அம்மாவும் இணைந்து பாடிய பாடல் ஒன்றும் ஒளிபரப்பாகியது. அந்த ஐந்து பாடல்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக கேட்ட வேளையே ஒரு உறவினர் அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம் சாந்தி, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா மகளே? உங்கள் காலையிலே கனத்த நாள் என்று எல்லா கோள்களும் ஒன்றாகிய நாள், சிறந்த நாள். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றன?
1: குளிர்
0: மழை காரணம்
1: வேலையே செய்ய முடிய மாட்டேங்குது.
0: மழை காரணமான குளிரா பனி காரணமான குளிரா?
1: பனி, பனி.
0: பனி காரணமாக வந்த குளிர். அது கொஞ்சம் உங்களுக்கு இலகுவான முறையில் இல்லாமல் கொஞ்சம் இடர்பாடாக இருக்கின்றது, அப்படித்தானே? சரி, இது மாறி வரும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கின்றதா? இந்த நிலை மாறும் என்று? மாற்றம் ஒன்றுதானே உலகில் மாறாது, நீங்கள் என்னப்படி அது வரும். இப்பொழுது ஐந்து பாடல்களையும் கேட்டு நீங்கள் வாக்களிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களை நான் அன்போடு வாக்குச்சாவடைக்கு அழைத்து செல்கின்றேன், பாருங்கள்.

0: பாடல்கள் சாந்தி உங்களுக்கு கத்துக்கல, எந்த பாடலையும் கேட்கும் பொழுது அப்படி இருந்தது?
1: கேட்காத பாடல் கேட்க வாய்ப்பு வந்தது.
0: கேட்காத பாடல் மட்டுமல்ல, நீங்க பிறக்காத காலத்தில் வந்த திரைப்படத்து ஆனா இந்த பாடல்கள் இன்று ஒலிக்கின்றது. எங்கள் காத்திரையே கிருஷ்ணன், ஜெகபிரசாதி போன்றோர் கேட்கும் அந்த பாடல்களை நாங்கள் கேட்கும் பொழுது, இப்படியெல்லாம் இசை உலகம் எங்கள் திரையுலகத்தில் இருந்ததா என்று வாயிலே விரல் வைக்கக்கூடியதாக இருக்கின்றது.
1: அந்த நீங்க இன்று விருப்ப பாடல், உங்கள் விருப்ப பாடல் ஒளிபரப்பு, அந்த பாட்டை கூட நான் கேட்டதே இல்லை. இன்னைக்குதாங்க நேற்று சொல்லணும்னா பிறகுதான் நான் போட்டு கேட்டேன்.
0: ஆமா, மறு ஒளிபரப்பில் நீங்கள் கேட்கும் வாய்ப்பு இருக்கு. கேட்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த பாட்டு
1: வெண்ணிலவே கொஞ்சம் நில்லு
0: கேட்டுதான்
1: கேட்டுட்டு ஐயாவுக்கும் விருப்பம்னு போட்டு எழுதி
0: அனுப்பினேன். அற்புதமான வாழ்க்கையிலே அது அமைந்திருக்கின்றதுமா, ஒவ்வொருத்த வாழ்க்கையிலும் உள்ள ஒவ்வொரு பாடலும் வந்து ஒவ்வொரு கருத்துக்களும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பக்கத்தில் எங்களை சொல்லதான் இருக்கும். ஏன்னா அன்று வந்த கைதே இந்த கலைஞர்கள் கதை கேட்டு போறது அவர் வாழ்க்கையே, அவருடைய கலை உலகம் அப்படி இருந்தது. இன்னும் பண உலகத்துக்கா, பண உலகத்துக்காகத்தான் கலை உலகம் செல்றது. அந்த கலை உலகம் அப்படி செல்லவில்லை, அப்படி செல்லவில்லை. கலை உலகம் கலைக்காக, மக்கள் வாழ்க்கைக்காகத்தான் கொடுத்துக்கோ, இன்று அப்படி இல்லை, பணத்துக்காகத்தான். இன்று நல்ல ஆளுமை உள்ளவர்கள் இல்லாதபடியால் தான் இப்படி திசை மாறி போகின்றது. சரியான ஆளுமை இல்லாதவர்கள், அன்று கவிஞர் என்றால் கவிஞர் ஆளுமை இருந்து அந்த ஆளுமையோடு அவர் சென்றார் சகல வல்லமை உள்ளபடியா. இன்னும் அப்படி இல்லை, பணத்துக்காக புகழுக்காக காசை கொடுத்து விட்டால், நாலு ஊடகத்தை பிடித்து விட்டால் அவர்கள் புகழ்ந்து பாடி விட்டு ஒரு மாலையை போட்டு பொன்னாட போட்டு வரவேற்று விடுவார்கள். இப்பொழுது இணையதளத்திலே அறிவியல் வளர்ச்சியிலே பாடல் வந்தவுடன் கோடிக்கணக்கான மக்கள் கேட்கக்கூடிய வகையில் வாய்ப்பு இருக்கின்றது. அதை பார்த்து விட்டு கோடிக்கணக்கான மக்களினால் அபிமானமாக பாடப்பட்டது தாங்களே கூறுகிறார்கள். ஆனால் உண்மையிலே அப்படி அல்ல, அப்படி அல்ல. அதெல்லாம் இப்பொழுது இந்த சாதனங்கள் வந்த இப்போ அடுத்த தலைவர் இப்போ அதிவிவேகமான சாதனம் வந்த தானியங்கி ஒரு தளம் வந்திருக்கிறது. ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானியங்கி திறன் கொண்டது என்று அது வந்து இப்போ ஆக்களையே மாற்றி வைத்து விட்டு திரைப்படத்தில் உண்மையான முகங்களையே நாங்கள் காண முடியாது அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். சிறப்பு என்ன பாடலை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள் சாந்தி என்று?
1: நிறம் மலாத பூக்கள் இருந்து ஆயிரம் மலர்களே மலர்ந்த
0: ஒரு இன்னும் ஒரு ஆயிரத்தை கூட்டி 2000 பூக்களை என்று பாட வைப்போமா? ஆயிரம் பூக்கள் மலர்ந்தா காணுமா? ஆயிரம் பூக்கள் என்று எங்கள் இல்லத்தில் ஒரு படம் முதலூர்லே பதிந்திருக்கின்றேன், பார்த்தீர்களா? அது கோப்ப மரம் பார்த்தீர்களா?
1: இல்லைங்கய்யா.
0: கோப்ப மரம் நினைப்பது பெரிது, எங்களுக்கு அது பெரிதுதானே. இது சிறப்பு என்று எங்களுக்கு அந்த ஐந்தூரிய மலர் மலர்ந்ததை கண்டு மகிழ்ந்ததை முகநூலில் போட்டிருக்கின்றேன், முகநூலில் பதிவிட்டிருக்கின்றேன்.
1: அப்படிங்களா?
0: நாளாம் இந்த நிகழ்ச்சியை நீ முகநூலில்
1: நான் பேருங்க அது பேரு மலர் பேரு
0: அதை ஐந்தூரியம் என்று கூற மிகவும் கவனமாக எங்கள் நாடுகளிலே நான் அதை வளர்த்ததுண்டு. நான் இலங்கையிலே ஆசிரியராக கடமையாற்ற மலை நாடு நுவரெலியா பகுதி மிகவும் குளிரான பகுதி, அங்கு இது சிறப்பாக வளரும். அங்கிருந்து அந்த பூக்கண்டை அந்த கன்றை கொண்டு சென்று எங்கள் வடபகுதியிலே மிகவும் உஷ்ணமான இடம் அங்கு நான் உற்பத்தி செய்த பொழுது வெளியே சென்று பனிக்கட்டி விலைக்கு வாங்கி கொண்டு வந்து அதற்குள்ளே போட்டு வளர்த்தேன் தான் அது பூத்தது எங்கள் நாட்டில். அப்படி நன்றி. உங்கள் பாடல் சிறந்த பாடலாக ஒலிபரப்ப விடுவோம், இணைந்து சிறப்பி தமிக்கு நன்றி. நீங்கள் பதிவு செய்த
1: பாடல்
0: இருக்கின்றார் வருவார் திடீரென்று வருவார் இவ்வளவு காலம் வராமல் இருந்து 2 நாள் வந்தது மகிழ்ச்சி தானே மகளே. ராசா அழகு அழகி ராசா அப்படி இருக்கார், அவர்களுக்கு இந்த குளிரத்து வருமா? அவர் வெளியே போனாத்தானே குளிர், என்ன வெளியே போவதில்லை,
1: போயிட்டு வந்துருவாங்க,
0: போயிட்டு உடனே வந்துருவார்கள். நல்லது, சிறப்பு சாந்தி மகளே வந்து இணைந்தது வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம், உங்கள் பாடல் ஒலிபரப்பிலேயே கலந்து விடுவேன். நன்றி
1: நன்றி
0: நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி.
2: நோக்கி ஓடுகின்ற நம்மையே நாடி நிற்கவே அநேக நன்மையே உண்மையே.
0: ஒன்றியல் தமிழ் வானொலி பாட்டு சவாரி 133 இன்னும் 2 நிமிடங்களில் முதலாவது ஒளியை பெற இருக்கின்றோம்.

0: பார்த்த பெண்கள் இன்று அருமையான பருவம் கொண்டு அன்பு மீறி ஆடி பாட காணலாம். பல ஜோடியாக மாறினாலும் மாறலாம், இல்லர் காடி காரஞானி போலும் வாழலாம். பலர் ஜோடியாக மாறினாலும் மாறலாம், இல்லர் காடி காரஞானி போலும் வாழலாம்.
1: துள்ளிசை மெல்லிசை என்று பல இசை இருந்தாலும் இரண்டும் கலந்து வந்த பாடல்களை நாங்கள் அன்றும் இன்றும் என்றும் கேட்கக்கூடியதான திரையுலகிலே துள்ளிசை மட்டும்தான் பாடல், குத்து பாடல்கள் தான் பாடல்கள், இவைதான் கலை உலகம் என்று காட்டும் ஜாம்பவான்கள் வந்துவிட்டார்கள் என்று நாங்கள் அறிய முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் ஜாம்பவான்கள் சென்று விட்டார்கள். அன்றைய பாடல்கள் வாழ்க்கை தத்துவத்தை அழகாக, தமிழை, மதத்தை, பண்பாடுகளை இழுத்துச் சென்ற எங்களை அங்கே இழுத்துச் சென்று எங்களோடு புகுத்தி எங்களை அதற்கேற்ற வகையிலே வாழ வைத்தது என்று கூறிக்கொள்ளும் இந்த வேளையிலே முதலாவது ஒளியை பாய்ச்சி விட்டார்கள் வாக்குச்சாவடியில் இருந்து.
2: வீட்டுக்கு வந்த மச்சான் விளக்கை ஏத்து வச்சான்.

இனிமையான பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் பாட்டு சவாரி 133 வாக்குச்சாவடியில் இருந்து இரண்டாவது ஒளியும் கிடைத்துவிட்டது. அன்பு உறவுகளை இன்னும் ஒரு ஒளிக்காக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியை நிறைவுக்கு

மூன்றாவது ஒளிக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். வந்தவுடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே உங்களுடைய இன்றைய சிறந்த பாடல் எது என்பதை நாங்கள் அனைவரும் தெரிந்து மகிழலாம்.

0: நேத்து உறவு வந்துவிட்டார் வாக்களிப்பதற்கு எண்ணுகிறேன். வணக்கம் வணக்கம்.
1: இனி இரவு நேரம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பதில் நேரம் வணக்கத்தோடு செல்வாய் சந்தனராஜ்.
0: இரண்டு நேர வணக்கத்தையும் தந்த சந்தன்ராஜ் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலம் இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். நாங்கள் நேரத்தை கவனித்து ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோம், பாருங்கள்.
2: தந்தை தாயை நேரிலே நன்கு சேவை செய்ய வேணும் உங்க ஊரிலே. அன்று ஆடு மேய்த்த பெண்கள் இன்று அருமையான பருவம் கொண்டு அன்பு மீறி ஆடி பாட காணலாம். பல ஜோடியாக மாறினாலும் மாறலாம், சிலர் தாடி காரஞானி போலும் வாழலாம். பலர் ஜோடியாக மாறினாலும் மாறலாம், சிலர் தாடி காரஞானி போலும்.

0: அதை ஏத்து வச்சா இதையும் மாத்தி அதையும் மாத்தி.
1: நல்ல பாடல்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள், உங்கள் பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். என்ன பாடலை உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும்?
2: அதாவது வெற்றி பாடல ஐயா, கடல் புறாவில இருந்து ஒரு பாடல் இருக்கு.
1: என்ன பாடல்?
2: கடலுக்குள்ள மீனம்மா.
1: ஓ, கடல் புறாவில
2: போவோமா?
1: கடல் புறா திரைப்படத்துல என்ன? கடலுக்குள் மீனம்மா,
2: இதுதான். ஆமா, நேரு இந்த பாடலாம் போட்டிருக்கேன், ரெண்டு வாட்டியும் ஒளிபரப்பு பண்ணுங்க, கேட்டு மகிழ்வோம்.
1: வீட்டுல
2: விசேஷம் ஐயா, திரைப்படம் இருந்து.
1: இப்பொழுது என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்?
2: இப்போது ஒளிபரப்ப வேண்டியதுதான் கடலுக்குள்ள மீனம்மா.
1: அது வந்து உங்களுடைய வெற்றி பாடல், பதம் கண்டுபிடிச்சது.
2: புது ரோட்டுல தான்
1: வாழ்த்துக்கள்
2: உங்களுக்கு. நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.
1: நன்றி கூறி செல்லும் அன்பு சந்தன் ராஜ் அவர்கள் பதிவு செய்த வேளையிலே நேரத்தை சரியாக பயன்படுத்தி அவர்களும் வெளிச்சத்தை தந்துவிட்டார்கள். வாக்குச்சாவடி மூடப்பட்டது என்று கூறும் நல்ல செய்தியை தந்து கொண்டு நாங்கள் காற்றலையில் கலந்து கிளைந்து கொண்டு இருந்தோம். பாட்டு சவாரி 133 வீடு என்ற பதம் தாங்கி 5 பாடல்கள் வந்து அவர்கள் நன்றாக கேட்டு தெரிவு செய்த பாடல்கள் போட்டியில் 3 புள்ளிகளை பெற்று எந்த பாடல் அதிக புள்ளியை பெற்று இந்த வாரத்தின் சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்பட போகின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்காக வந்து இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளின் பாடல்களை ஒளிபரப்ப இருக்கின்றேன். முதலில் வந்து ஒளிபர வந்து இணைந்து கொண்டவர் அன்பு மகாலிங்கம் அவர்கள். அழகாக பேசி மகிழ்ந்து விட்டு ஒரு பாடலை கேட்டிருந்தார், திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து. இதுவோ அந்த பாடல், ஒரு நாள் போதுமா வருகின்றது பாடல்.

சிறப்பான அந்த பாடலை கேட்டு மகிழ வைத்தார் மாலிங்கம். நீங்கள் கேட்ட பாடலை தந்தவர்களில் எங்களோடு இணைந்து இன்னும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை தந்தவர் வேறு யாரும் இல்லை, அது எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள் தந்த ஒரு தாய் மக்கள் திரைப்படுத்து பாடல். எங்கே அந்த பாடலையும் கேட்டு விடுவோமே.

சிறந்த பாடலாக காலம் கடந்தாலும் எங்கள் காதோரம் சென்று செல்லும் பாடல்களை கேட்டு மகிழும் இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடலை தந்திருப்பது வேறு யாருமல்ல, நாச்சியார் கோயில் தேவா அவர்கள். இனிதாக வந்து பேசி சரியான பாடலை தெரிவு செய்த வேளையிலே அவர் பாடல் தர்மம் தலை காக்கும் திரைப்படத்திலிருந்து இதோ தேவா உங்கள் பாடல்.

பனி போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கி விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட

இனிமையான அந்த பாடல் தர்மம் தலை காக்கும் திரைப்படத்திலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய ஒலி உங்களுக்கு சரியாக வரவில்லை என்பது எனக்கு நன்றாக புரிகின்றது. இருப்பினும் உரத்து பேச பார்க்கின்றேன், ஏதோ ஒரு தடை ஏற்பட்டு விட்டது போல் இப்பொழுது கேட்கின்றது என்று எண்ணுகின்றேன். முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் அற்புதமான பாடல்களை கேட்டு மகளும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல். வாக்களிப்பது எங்கள் உரிமை என்று எங்கிருந்தாலும் ஓடி வந்து இணைந்து வாக்களித்து பாடலை கேட்டு சிறப்பிக்கும் குவைத்

நாடு ஜோஜ் அவர்கள் வலைத்தளத்திலே புலனத்திலே அழகாக எழுதி கேட்பார் அற்புதமான பாடல்களை. நேயர் நேரம் விடுமுறை விருப்பத்திலே குரல்களை மட்டும் அங்கே பாடல்களை தந்து கொண்டிருந்தவர் தன் சொந்த குரலில் வந்து பேசி வாக்கினை தெரிவு செய்துவிட்டு தந்த பாடல் வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து. அன்பு ஜோஜ், உங்கள் பாடலும் இதோ ஒலிக்கின்றது.

அற்புதமான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பாட்டு சவாரி 133 மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இணைந்து வாக்களித்து சிறந்த பாடலுக்கு வாக்களித்தவர்கள் விரும்பி கேட்ட பாடல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை அடுத்து வரும் பாடல்கள். இன்று எங்கள் வீட்டு தோட்டத்திலே வீட்டின் உள்ளே இருக்கும் உள்வீட்டிலே மலரொன்று வந்து மகிழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு மலரை கண்டு மகிழ்ந்த எங்களுக்கு அன்புடன் சாந்தி தர்மபுரியிலிருந்து வந்து வாக்களித்து விட்டு 1000 மலர்களே மலருங்கள் என்ற பாடலை, நிறம் மாறாத பூக்களிலிருந்து கேட்ட வேளையில் மலர்கின்றன 1000 மலர்கள் இப்பொழுது காற்றலையில் சாந்தி உங்களுக்காக.

ஒழித்து ஒய்ந்த பாடலை தொடர்ந்து பெறும் அடுத்த பாடலை அன்புடன். கால நேரம் பார்க்காமல் கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் வாக்களிப்பது உரிமை என்று ஓடி வந்து இணைந்து வாக்களித்து விட்டு தனக்கு விருப்பமான பாடலை கேட்ட சந்தனராஜ் அவர்களே, உங்களுக்கான பொது ரோட்டிலே என்ற பாடல் இப்பொழுது காற்றலில் வரும் வேளையிலே உங்கள் வெற்றி பாடலை நீங்கள் நேர் நேரத்தில் தர வேண்டும் என்றபடியால் அந்த பாடல் உங்களுக்கு நேர் நேரத்தில் இணைத்து விடப்படும். இதோ பொது ரோட்டிலே திரைப்படத்து பாடல் வருகின்றது. கேட்போம் மீரா என்ற திரைப்படம்.

அற்புதமான பாடல்களை அழகாக தெரிவு செய்து தந்தீர்கள். அதை விட பாட்டு சவாரி ஒழித்த 5 பாடல்களையும் நீங்கள் வந்து சிறப்பாக வாக்களித்து சென்று சரியான பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். அந்த விடையை தருவதற்காக வாக்குச்சாவடியிலிருந்து எங்களுக்கு கிடைத்து விட்டது உங்களுக்கான பதில். அதை கூறுவதற்காக வருகின்றேன். அந்த உறவுகளை இன்று பாட்டு சவாரி 133 பல தடங்கள் இருந்தாலும் உங்கள் கடமையை உணர்ந்து உரிமையோடு வந்து வாக்களித்த உறவு முதலே அன்பு மகாலிங்கம், அவரை தொடர்ந்து ஜெகவர் சாதிக் அவர்கள், நாச்சியார் கோயில் தேவா, குவைத் நாட்டிலிருந்து எப்பொழுதும் உங்களை மறவாத நீண்ட கால உறவு ஜோர்ஜ் மற்றும் அன்பு மகளே சாந்தி, நீங்கள் இறுதியாக நேரத்தை பார்க்காமல் பல சுமைகளோடு இருந்தாலும் ஓடி வந்து வாக்களித்த சந்தனராஜ் அவர்களே, நீங்கள் 6 பேர் வந்து இன்று வாக்களித்திருக்கின்றீர்கள். வேறு உறவுகள் வருவதற்கு இடையூறுகள் இருந்தாலும் அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடும், ஒரு சில உறவுகளுக்கு இந்த பாடல்கள் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்றும் இருந்திருக்கலாம், பிடித்த பாடல்கள் வந்த பாடல்களுக்கு பிடித்த பாடல் எது என்றதுதான் கேள்வி. இங்கே வந்து இணைந்து சிறப்பித்த நீங்கள் சிறப்பான பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இன்று வந்த 5 பாடல்களும் வீடு, மனைவி, மக்கள், வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே, வீட்டுக்கு வந்த மச்சான், வீடு வரை உறவு, வீட்டுக்கு வீடு வாசற்படி என்ற பாடல் 5 வரிசையாக நின்று எங்கள் காதோரம் இசைத்து சென்றது சவாரி, பாட்டு சவாரியாக. வீடு என்ற பதம் இடையிலே வருகின்ற பதமாக பல பாடல்கள் இருந்தாலும் ஆரம்பத்திலே சில பாடல்கள் அட இந்த என்றெல்லாம் அடைமொழிகளோடு பெறும் பாடல்களை தவிர்த்து தனியே வீடு என்று வந்த கருத்தை தரும் பாடல்களை தெரிவு செய்தது. அந்த வேளையிலே 2 பாடல்கள் வளமை போல கட்டுப்பணத்தை இழந்திருக்கின்றன. அவர்களுக்கு முதலிடமோ 2வது இடமோ 3வது இடமோ கிடைக்கவில்லை தான், இருப்பினும் அதிகமான புள்ளிகளை பெற்ற பாடல் என்று தேடும் பொழுது முதலாவது பதம், முதலாவது வரிசையில் நின்ற வீடு, மனைவி, மக்கள் என்ற பாடலும், 5வது இடத்தில் பாடிய வீட்டுக்கு வீடு வாசற்படி என்ற பாடலும் தலா 1 புள்ளிகளை பெற்று 2வது இடத்தில் நிற்கின்றன. 2வது இடத்தில் இருக்கின்றன. முதலாவது இடத்தில் பாடிய பாடலுக்கும் 5வது இடத்தில் பாடிய பாடலுக்கும் 2வது இடம் கிடைக்கின்றன. முதலாவது இடத்தில் பாடிய பாடல் வீடு, மனைவி, மக்கள் என்று பாடியது. 5வது வரிசையில் வந்து பாடிய பாடல் வீட்டுக்கு வீடு வாசல்படி என்ற கருத்தை தந்து சென்றது. அந்த வகையில் 4வது பாடலாக பாடிய வீடு வரை உறவு என்ற அந்த கருத்தாளமுள்ள பாடல் 4வருடைய இதயத்தை தொட்டு 1வது இடத்தை இன்று பெற்று வெற்றி பெறுகின்றது. இந்த வாரத்தின் சிறந்த பாடலாக மொன்றியல் தமிழ் வானொலியின் பதிவிலே வீடு வரை உறவு என்ற பாடல் பாதகாணிகை திரைப்படத்திலிருந்து இசையரசர் TM சவுந்தரராஜன் ஐயாவின் குரலில், இரட்டையர்கள் மெல்லிசை மன்னர்களாக இருந்த MS விஸ்வநாதன் ஐயாவும் BK ராமமூர்த்தி ஐயாவும் இசைத்துவிட்ட இசையிலே பாடிய அந்த பாடல் இன்றைய 5 பாடல்களுக்கு 1வது பாடலாக தெரிவு செய்து பதிவாகி அந்த கலைக்குழுவினருக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவு செய்யும் இந்த வேளையில் இந்த பாடல்களை தெரிவு செய்து தந்த அன்பு உறவுகளுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த 4 உறவும் பாடல்களை தந்த 4வரும் மகாலிங்கம் அவர்கள், ஜெகபர் சாதிக் அவர்கள், ஜோஜ் அவர்கள், சாந்தி அவர்கள், இவர்கள் தந்த 4 புள்ளிகளும் அந்த பாடலிடம் சென்று அதை முதல் பாடலாக தெரிவு செய்தது. இனிமையாக அழகாக மகிழ்வாக சிறப்பாக இன்றைய பாட்டு சவாரி 133 அலங்கரிப்பதற்கு இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கமும் கூறிக்கொண்டு, கேட்டுக்கொண்டிருந்து ஊக்கங்களை தந்து எங்கள் நிகழ்ச்சியை ஊக்கமும் தந்து வளர்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை இதோடு நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். அன்பு உறவுகளே, மொழியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு 130 பாட்டுக்கு பாட்டு சவாரி மன்னிக்க வேண்டும், பாட்டு சவாரி 133 அழகாக இனிமையாக முழுமையாக்குவதற்கு வல்லமை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவா, உங்களை அமர்த்தி உங்கள் கருணையோடு நிகழ்த்தி சென்றோம். உங்களுக்கு அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழை தந்த வேளையிலே எல்லாவற்றுக்கும் அனைத்து உங்களுக்கு உறவுகளோடு இணைந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அல்லல் படும் உலகத்திலே எங்களுக்கு அல்லல் இன்னல் துன்பம் வேண்டாம், அமைதியான வாழ்க்கை வேண்டும், பஞ்சமா பாதகங்கள் ஒதுக்குங்கள், மனிதநேயம் அறம் ஜீவகாருண்யம் அன்பு கருணை சாந்தம் வளரட்டும், அதற்கேற்ற அனுகூலம் தர வேண்டும் என்று கேட்டு, இனிது 2025 ஆண்டின் 11வது மாதத்தின் 17வது நாள் நிகழ்ச்சி
பாட்டு சவாரி 133 நிறைவுக்கு கொண்டு வந்து விடை பெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. உறவுகளிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது காற்றலையில் இணைந்து கொள்ளுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இந்த நல்ல நேரம் 10:30 என்று கனடாவில் காட்டும் இந்த வேளையிலே உங்களுக்கு 9 ஆகிவிட்டது என்று இரவு நேரத்தை உறுத்துகின்றது ஈழத்தமிழ் நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும். அன்பு உறவுகளே, 2025 ஆண்டின் 1 மாதத்தின் 7 நாளில் கால் வைத்து விட்டோம். ஒரு வாரத்தை முடித்து விட்டோம் என்றுதான் கூற வேண்டும். 7 நாளை உங்கள் அனுபவத்திலே கண்டு இரவு நேரத்துக்கு சென்று விட்டீர்கள். நாங்கள் இப்பொழுது பகல் வேளையில் முற்பகலில் இருக்கின்றோம் என்று கூறும் இந்த வேளையில் இங்கே இரவு நேரம் கூடுதலாக குளிர் இருந்த வேளையிலும் இப்பொழுது சற்று குறைவாகி -9, அதாவது பூச்சியதுக்கு கீழே 9 உரைநிலைக்கு செல்லும் வழியிலே 9 அளவீட்டிலே இருக்கின்றோம். குளிர்தான், சூரியனுடைய கிரகணத்தை எங்களால் பார்க்க முடியவில்லை. சூரியன் ஒளி வந்தாலும் அந்த ஒளி எங்களுக்கு உஷ்ணத்தை தர முடியாது, வெப்பத்தை தராது. ஏனென்றால் குளிர் அணுக்கள் சூழ்ந்துள்ளன. இலேசான பனித்தூரல் இலேசாக தூறி தூறி தூறி கிட்டத்தட்ட ஒரு 1 உயரத்துக்கு பனிப்பொழிவு அமர்ந்திருக்கின்றது நிலத்திலும் கூரையிலும் வீதிகளிலும். அதிகாலை எனது வாகனத்தை ஒரு தடவை முடுக்கி விடுவோம். ஏனென்றால் கிட்டத்தட்ட 4 நான் வாகன பக்கமே செல்லவில்லை. அதனால் அது இயக்காது விட்டால் உரைநிலையில் செல்லும் வேளையிலே சில சமயம் நின்றுவிடும் என்ற ஒரு பயம். ஆனால் அது அப்படி செய்யவில்லை. அது 1 சென்றாலும் தாக்குப்பிடிக்கும் வல்லமை உள்ள வாகனம்தான். இருப்பினும் குளிர் அங்கிகளையெல்லாம் அழைத்து அணைத்து கொண்டு கதவை 1 திறந்து நான் வெளியே காலை வைக்கும் பொழுது இந்த கால் 1 ஆழத்துக்கு சினவுக்குள்ளே புதைகின்றது. ஒரு மாதிரி சென்று வாகனத்தை திறந்து அதை ஸ்டார்ட் பண்ணி அதை முடுக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஓட விட்டு மூடி விட்டுட்டு வந்து விட்டேன். கதவு எல்லாத்தையும் அடைத்து விட்டு அவர் அங்கே இருக்கின்றார் பாதுகாப்பாக என்ற எண்ணத்தோடு வெளியே செல்வதென்றால் எங்களுக்கு பனி பொழிவு. எங்கள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு வீதிக்கு செல்லும் இடைத்தூரம் மூடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதனாலே அது ஓடலாம், அதுக்கெல்லாம் செல்லலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இப்படியான ஒரு காலநிலையில் நாங்கள் இருக்கும் வேளையில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதை விட 7-8 உயரத்திலே இருப்பீர்கள். நீங்கள் 4-5 கூடுதலாக 28, 29, 30 என்று காணுவீர்கள். சில இடத்திலே 20 காட்டப்படும். குளிர்தான், ஆனாலும் அது பனி குளிர். ஆசிய நாடுகளிலே அமைந்துள்ள பனி, இரவு நேரத்தில் பனி பெய்தாலும் பகல் வேளையில் பகலவன் துயிலெழுந்து வந்து உயர வந்து விட்டார் என்றால் அவருடைய வெப்பம் நேரடியாகப்பட்டு எல்லாம் கரைந்து விடும். அதனால்தான் பழமொழியுண்டு, பரிதியை கண்ட பனி போல. பரிதி என்று பகலவனுக்கும் ஒரு பெயர் உண்டு. சூரியனை கண்டுவிட்டால் கரைந்து ஓடிவிடும் பனி எல்லாம் என்று கூறுவார்கள். அத்துடன் குளிரும் பறந்துவிடும். மீண்டும் இரவு நேரம் ஆரம்பிக்கும். இரவு நேரம் அதிகமாக நீங்கள் வெளியே செல்ல மாட்டீர்கள். எல்லோரும் போவதில்லைத்தானே, வீட்டிலே இருந்து கொண்டு பாதுகாப்பாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு பகல் வேளை தானே முக்கியம். பணிக்கு செல்பவர்கள், பாடசாலைக்கு செல்பவர்கள், வாகனங்களை கொண்டு செல்வா வர்த்தகங்களுக்கு செல்வார்கள், பலவுடைய எண்கள் உண்டு. இந்த வேளையிலே மின் தடைகள் ஏற்படுவது வழக்கம். மின் கம்பங்களிலே மின் அந்த இலைகளுக்கு மேலே பனி கொட்டி இருக்குமா என்றால் அதை மூடிக்கொண்டு செல்லும் போல சில சமயங்கள் அவை பாரத்தினாலே தாழ்ந்து அல்லது அந்த மின்சாரத்தை மாற்று கருவிகள் பொருத்தப்பட்ட இடத்திலே சில அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அந்த பகுதிக்கு மின்சாரம் துண்டிக்கப்படும். மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் தான் எங்களுக்கு பயங்கரம். ஏனென்றால் உணவுகளுக்கு ஒன்று வேலை சூடான உணவுகளை உண்ண முடியாது. வீட்டின் உள்ளே இப்போ குளிர் அதிகமாக இருக்கும். எல்லா கம்பளிகளையும் எடுத்து நாங்கள் உபயோகிப்போம் ஒரு சில மணி நேரத்தில். ஆனால் 1 மின் இல்லாமலும் வாழ்ந்திருக்கின்றோம். பக்குவப்பட வேண்டும், பழக்கப்பட வேண்டும். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்பது உறவுகளை நீண்ட நேரம் பேசவில்லை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கதம்பம். கதம்பத்திலே இன்று செவ்வாய்க்கிழமை எதுவாக இருக்கும் இதுவாக இருக்கும் எதுவாக இருக்கும் ஒரு பாடலை கேட்டு பார்ப்போம். அது எது என்று கூறுகின்றது.
1: நீ நீ ஒத்த சொல்லு சொல்லு அந்த அகாயத்தையோ நீர் நிலத்தையோ.
0: ஆ, மொத்தை சொல்லு சொல்லு. ஒரு சொல்லை தரும் வேளையிலே நீங்க சொல்லோடு பாடலை தர வேண்டும் எனக்கு. நான் ஒரு சொல்லை கொடுத்தால் அதற்கு பொருத்தமான ஒரு பாடலை நீங்கள் தரவணும். அவ்வளவு கடினமாக இல்லை இது. சொல்லோடு பாடல் என்று கடந்த வாரங்களிலே நாங்கள் இரண்டு தடவைகள் நடத்திவிட்டோம். இது மூன்றாவது வாரமாக இந்த வருடத்திலே வருகின்ற முதல் வாரத்திலே ஒலிக்க இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை சொல்லோடு பாடல். இது பெரிய விடயம் இல்லை. நீங்கள் விருப்பமான பாடலை கேட்டவுடனே கேட்டு மகளை வரும் பொழுது ஒரு பாடலோடு தான் வருவீர்கள். ஆனால் நீங்கள் நினைத்த பாடல் சில சமயம் நான் தரும் பதத்திலே அமைந்திருக்கலாம். அல்லது ஒரு பதத்தை கொடுத்து விட்டால் எத்தனை பாடல்கள் தென்னகத்து திரைப்பட துறையிலே கொட்டி கிடக்கின்றது, குவியலாக தொட்டு செல்லலாம் நீங்கள் ஒரு பாடலை. சரி, இந்த பாடலை நான் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் வேளை நீங்கள் வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கம், பழமையான இலக்கம். நீங்கள் அழைக்கலாம். அழைத்து பல விடயங்களை நாங்கள் கதம்பமாக பேசி மகளலாம். அந்த வேளையில் நான் ஒரு பதம் கொடுப்பேன். அந்த பதத்துக்கு பொருத்தமான பாடலை நீங்கள் தர வேண்டும். இது பழக்கமாக உள்ளது. நாங்கள் இரண்டு வாரங்கள் செய்து விட்டோம். உங்களுக்கு பழக்கப்பட்டு விட்டது. எங்கே ஓடி வாருங்கள். சொல்லோடு பாடல்.

ஒத்தை சோலை நான் கொடுத்து விட்டால் இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எதுவானாலும் நீங்கள் கொண்டு வர முடியும். அற்புதமான பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றது மோனியல் தமிழ் வானொலி 6477846415 என்ற இலக்கத்தோடு ஓடிவாருங்கள். நேரம் 10:38. யார் வரப்போகின்றீர்கள்? ஓடிவார்கள்.

0: வணக்கம் வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே, வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக், தாங்கள் மீராமா அனைவரும் நலமறிஞ்சாயா?
0: முகம் வரி அறிந்து கொண்டோம், வருக வருக வரவேற்கின்றோம். உங்கள் நலம் தெரிந்து மகிழ்ந்தோம். நாங்களும் நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள்?
1: நான் எனது செல்லக்கிளி, பச்சை கிளி மற்றும் அனைவரும் நல்ல நலமாக மகிழ்வார்கள்.
0: செல்லக்கிளியும் பச்சை கிளியும் நலம் என்றால் அனைவரும் நலம் என்றதை நான் புரிந்து கொள்வேன். செல்லக்கிளியில் நலம் கூறும் பொழுது என்னை அறியாத மகிழ்ச்சி ஏற்படுது. ஜீவகாருண்யம் என்பது எங்களுக்கு தேவை, அன்பு என்பது தேவை, கருணை என்பது தேவை. நன்றி ஜெகபர் சாதிக் அவர்களே. அங்கே காலநிலை உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? பனிப்பொழிவு அதிகமாக இருக்கின்றதா, குளிர் கொஞ்சம் கடுமையாக இருக்கின்றதா?
1: இல்ல, இன்று காலையில கொஞ்சம் பனி பொழுது குறைவா தான் இருந்தது. மாலை 5 மணிக்கு மேல இப்ப கடுமையான குளிர்.
0: தன் கடமையை செய்கின்றது, தன் கடமையை செய்கிறது. பகல்லே உங்கள் கடமை, இரவிலே தன் கடமை. உங்களுக்கு ஓய்வு கொடுக்கின்றது, குளிர்ந்து நல்ல குளிரோடு அணைந்து அது. காலையிலே நான் வெளியே ஒரு தடவை சென்று என் வாகனத்தின் வெளியே சென்று விட்டு உள்ளே வந்தேன். எல்லாம் கலட்டி வைத்து விட்டு அந்த வெளியிலே சென்ற உடைகளோடு வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, வெப்பமாக இருக்கும்போது கலட்டி வெப்பம் குளிராக இருந்தது. உடனே நான் கலையகத்துக்குள்ளே ஓடி வந்தவிடன் கலையகத்துக்குள்ளே கணனிகள் எல்லாம் நிறைய பொருத்தப்பட்டிருக்கிறபடியால் வெப்பம் எந்த நிறம் கதகதப்பாக இருக்க வேண்டும் இந்த கலையகத்துக்குள்ளே. ஓடி வந்து அறையை சாச்சிவிட்டு கலையகத்துக்குள்ளே புகுந்து விட்டேன். இப்பொழுது எனக்கு நன்றாக இருக்கின்றது. நீங்களும் வெப்பத்தோடு இருங்கள், மகிழ்வாக இருங்கள். சரி, அங்கே நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் எப்படி உங்களோடு உறவாடி கொண்டிருக்கின்றார்களா, நலமாக இருக்கின்றார்களா? ஏதாவது செய்திகள் ஒன்றுமில்லை தானே?
1: அனைவரும் நலமா தான் இருக்காங்க.
0: உங்களுக்கும் கிருஷ்ணன் அவருக்கும் நன்றி கூற வேண்டும் நாங்கள். என்றால் எங்கள் வானொலியை நாங்கள் எடுத்து செல்கின்றோமோ என்னவோ தெரியாது. வானொலி சரியாக இயங்குகிறதா என்று கடக்கண்ணும் தூங்காமல் பார்த்து கொண்டிருக்கையா? தற்சமையாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் உடனே எனக்கு மஞ்சள் நோட்டீஸ் அனுப்பி விடுவீர்கள். மஞ்சள் கடதாதி வந்தவுடன் தெரிந்தவுடன் ஆகா ஆகா வந்துடன். நீங்களும் அன்பு கிருஷ்ணனும் சாந்தன்ராஜ் அவர்களும் மூவரும் விழிப்புணர்வோட இருந்து தந்து கொண்டு விடுவீர்கள். நன்றிகள் ஐயா, நன்றி. இது உங்கள் விடயத்துக்கு வருவோம். சொல் எடுத்து பாடுவோம். சொல் தந்தால் அதுக்கு ஒரு பாடல், சொல்லோடு பாடல். நாங்கள் சொல்லை தரும் பொழுது அந்த சொல்லோடு நீங்கள் ஒரு பாடலை தருவோம். முதலில் அந்த சொல்லு சொல்லோடு சேர்ந்த ஒரு பாடலை தரப்போன்றீர்கள். அதனால் உங்களுக்காக இங்கே ஒரு பதம் காத்துக் கொண்டிருக்கின்றது, கண்கள் என்ற பதம். கண்கள் என்ற பந்து,
1: கண்கள், கண்களினால் காண்பதெல்லாம் கனவிலே பார்த்து விட்டேன் அப்படின்னு.
0: அட்டேங்க அப்பா, கண்களினால் காண்பதெல்லாம் கனவிலே பார்த்துட்டீங்களா ஐயா? கண்களினால் காண்பதெல்லாம் உங்களுக்கு அல்லது பாடலா? கண்களினால் காண்பது அந்த பாடல் தானே, காண்பதெல்லாம். அற்புதமான கருத்தோடு வந்த ஒரு பாடல், மிகவும் சிறந்த பாடல். இது சரோஜா தேவி அம்மாவும் எம் ஜி ரமச்சந்திரன் ஐயாவும் இணைந்து படமில்லாத ஒரு காவிய பாடல் இந்த நாடோடி என்ற பாடல். அந்த கதை நல்ல கதை தான், அது சிறப்பான பாடல். ஆனா பாடல் முதல் வரியா இருக்கா? நீங்க பாடினால எப்படி இருக்கும்?
1: கண்களினால் காண்பதெல்லாம் கனவினிலே பார்த்து விட்டேன் அப்படிங்கிற பாடல்
0: சிறப்பு. நன்றி ஜெகவர் சாதிக் அவர்களே. முதல் முதல் வந்து இணைந்து கேட்டவுடன் பாடியும் விட்டீர்கள். நீங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை போல்.
1: நீங்கள் கொஞ்சம் குரல்
0: தொழுகைக்கு செல்லும் நேரம் என்று நான் எண்ணிக்கொள்வது உண்டு. அதனால் தான் ஓடி
1: வந்து அடுத்த வாரம் கலந்துக்கிறேன்.
0: அதனால் அது நீங்கள் வரலாம், இப்பொழுதும் வருவீர்கள். நீங்கள் வானொலியோடுதானே இருக்கிறீர்கள். நல்லது, எல்லோரும் மகிழ்வாக இருங்கள். நான் இந்த பாடலை உங்களுக்காக ஒலிபரப்புவேன். இணைந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறும் ஏதாவது கூற வேண்டும் என்றால் கூறுங்கள்.
1: இல்லையா, வேற ஒன்றும் விஷயம் இல்லையா?
0: அப்படியா, சரி. அப்படி நாங்கள் நண்பர் முகமது ராஃபிக் எப்படி இருக்கின்றார்? நல்லது ஜெகபர் சாதிக் அவர்களே, நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நினைந்து சிறப்பித்ததற்கு நன்றி. உங்கள் பாடல் கண்களினால் காண்பதெல்லாம் மனதிலே பார்த்து விட்டேன், இன்னொரு இனிமையான வரிகள். அந்த பாடலையும் நாங்கள் கேட்டு மகிழ்வோம். நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி.
0: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சொல்லில் சொல்லு ஓடு பாடல். நான் தரும் சொல்லோடு உங்கள் பாடல் இங்கே கேட்போம். முடிவாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் சங்கர் அவர்களே, வணக்கம்.
1: மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கு இந்திய நிலைப்படி இரவு நேர வணக்கமும், கனடா வழக்கப்படி பகல் நேர வணக்கத்துடனும். திருப்பூர் பி கே சங்கர்.
0: பி கே சங்கர் அவர்களே, இரண்டு நேர வணக்கத்தை உங்களுக்கு நாங்களும் தந்து மகிழ்வோம். அங்கே காற்று வீசுகின்றதா? சத்தம் ஒரு மாதிரி வருகின்றது. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? உடல் நலம் எப்படி இருக்கின்றது?
1: நலத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கேங்க ஐயா.
0: காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: காலநிலை குளிர் கம்மி தாங்க.
0: அந்த குளிர்
1: கம்மியாக இருப்பதற்கு உணவை நாங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் வந்து ரெண்டு நாளா.
0: அப்படியா?
1: கூறுங்கள். இரவு நேர உணவாக கஞ்சி, அந்த கஞ்சியில் இஞ்சி பூண்டு இந்த மாதிரியான விஷயங்களை உள்ளே சேர்த்து நாம் அருந்துகிற போது உடல் உஷ்ணமாகி விடுகிறது.
0: அந்த கஞ்சியில என்ன அரிசி, நெல் அரிசி போடுவீர்களா, வேறு தானியம் போடுவீர்களா?
1: இல்ல, நெல் அரிசி தான்.
0: நெல் அரிசியிலே கஞ்சி ஆக்கி கொள்வீர்கள், உப்பு எல்லாம் போட்டு. அப்ப அதுல நீங்கள் எலுமிச்சம் பழம், தேசிக்காய் விடுவீர்களா?
1: கொஞ்சம் அல்சர் இருப்பதுனால, அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எலுமிச்சம் பழம் விட மாட்டோம். பூண்டு இஞ்சி இது மட்டும் சேர்த்துக் கொள்வோம்.
0: இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக் கொள்வீர்கள். குளிருக்காக உடல் வெப்பமா இருக்க வேண்டும். வெளியே செல்லாமல் இருந்தாலும் வீட்டினுள்ளே குளிர் இருக்குமா?
1: வீட்டினுள்ளே இருக்காதுங்க, அவ்வளவா. வெளியே போனாதான்.
0: நீங்கள் இரவிலே வெளியே போவதில்லை தானே?
1: நான் ஒரு 8:30 வெளியே, 8 மணிக்கெல்லாம் இருப்பேங்க. வெளியெல்லாம் போவேன். 6 மணிக்கு போயிட்டு ஒரு 8:30 தான் வருவேன் வீட்டுக்கு.
0: 6 மணிக்கு பொழுது சாய்ந்து இருள் ஆரம்பித்து விடுமா உங்களுடைய திருப்பூரிலே?
1: 5 மணிக்கே இப்போதெல்லாம் இருள் அப்படியே காம்பி விடுகிறது.
0: அப்ப உங்கள் பணிகளை எல்லாம் முடித்து சந்திக்க வேண்டியதெல்லாம் செய்து விட்டு நேரத்தோடு வீடு வந்து சேர்ந்து விடுவீர்கள். நல்லது, நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் என்ன தகவல் தர வேண்டும் என்றாலும் நீங்கள் இப்பொழுது என்னோடு இணைந்து கொண்டிருக்கும் இப்பொழுது என்னுடைய தொலைபேசி ஒரு இலக்கம் இருக்கின்றது, அதிலே தாருங்கள். பிரச்சனை இல்லை. உங்கள் கோரிக்கைகளுக்காக நாங்கள் செவிமடுப்பதற்கு. நல்லது பி கே சங்கர் அவர்களே, இன்று
1: அதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும். இது ஒரு 8:30-8:35 நான் கேட்கின்ற போது ஒரு சகோதரியோடு, நீங்கள் இந்த மரணம் என்பது பயப்பட தேவையற்ற விஷயம் அப்படிங்கிறதுக்கு மிக அழகான விளக்கம் கொடுத்தீர்கள். நாங்கள் கூட, நான் ஒரு ஆசிரம ஆசிரியராக இருக்கிறேன், ஒரு ஆன்மீக ஆசிரியராகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள்.
1: எங்களுடையதும் இந்த கீதையினுடைய, பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்களை அடிப்படையாக வைத்து அதற்கான விளக்கத்தை மக்களிடத்தில், அந்த ஆத்மாவினுடைய ரகசியங்களை எடுத்துச் சொல்லுகிற பணியைத்தான் நானும் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பணியை நீங்களும் செய்து கொண்டிருப்பதை பார்த்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றிகள் ஐயா உங்களுக்கு.
0: நன்றி. உங்கள் தகவல்களுக்கும், உங்கள் வாழ்த்துக்களுக்கும், உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி. அந்த ஆன்மீக பணி எல்லோருக்கும் கிடைப்பதில் இது ஆண்டவனுடைய கட்டளை. எங்களுக்கு இடப்பட்டிருக்கு. ஆன்மாவாக எடுத்து இந்த உலகத்துக்கு வந்த நாங்கள் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நிலத்திலே அவர் எல்லாவற்றையும் கொடுத்த இடத்திலே நல்லதை எடுத்துக்கொண்டு தீயனவற்றை தள்ளிவிட்டு எவ்வளவு தூரம் மனித நேயத்தோடு அறவழி நடக்க முடியுமோ, அதனால் நீங்கள் ஒத்துக்கொண்டது போல, நான் கூறியது போன்று, என் சகோதரியோட பேசியது போன்று, மரண பயம் என்பது வேண்டாம். மரணம் எங்களுக்கு தேவையற்றது, பயம் தேவையற்றது. நல்லது. ஒரு நாளைக்கு அந்த நாங்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசுவோம். சங்கர் அவர்களே, வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறப்பான பணியை செய்கிறீர்கள். அது என்ன சபை உங்களுடைய சபை?
1: ஆத்மிக, அதாவது ஆன்மாவினுள்ள ரகசியங்களை தெரிந்து கொள்வது என்பது அதற்கான விளக்கம்.
0: இல்ல இல்ல, உங்களுடைய சபையினுடைய பெயர் ஆதி ஆத்மீக சபை.
1: பெயர் ஆதி ஆத்மீக சபை.
0: ஆதி ஆத்மீக சபையா?
1: ஆமாம். ஆத் ஆத்மீகா, ஆத் யாத்மீகா,
0: ஆத் யாத்மீகா என்றதா?
1: மூத்த சபை வந்து பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் விஸ்வவித்யாலயம். அந்த பிரம்மா குமாரிகளில் இருந்து அதில் சிலவற்ற விஷயங்கள் எங்களுக்கு ஒத்துவில்லை என்பதற்காக அதிலிருந்து பிளவுற்று 1976 தோற்றுவிக்கப்பட்டது இந்த ஆத்யாத்மிகா ஆன்மீக.
0: எவ்வளவு காலம் நீங்கள் பணியாற்றுகிறீர்கள்?
1: நான் ஒரு 15 ஆண்டுகள் பணிபுரி.
0: வாழ்த்துக்கள். சிறப்புகள். உங்கள் பணி தொடர வேண்டும், ஆன்மீகம் வளர வேண்டும், உங்களுக்கு ஆன்ம இடேற்றம் கிடைக்க வேண்டும், முதல் கண் ஆன்ம சமாதானம் கிடைக்க வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி சங்கர். இன்று நான் உங்களுக்காக தரும் ஒரு பதம், அது வந்து மான் என்ற பதம். மான்
1: ஓகே பாடிடலாங்களா?
0: அதுக்கு என்ன இல்லை, பாடலை தர வேண்டும், நாங்கள் ஒளிபரப்புவோம். என்ன பாடலாக இருக்கும்
1: அது? அந்த பாடலை பாடலாக பாடலாமா, வார்த்தைகளாக சொல்லலாம்?
0: நீங்கள் அந்த பாடலை கேட்க வேண்டும் எங்களிடம், அந்த பாடலை நாங்கள் காட்டுறதே தருவோம். நீங்கள் வேண்டும்னா முதல்வரியை பாடலாம், ஒரு பல்லவியை பாடலாம்.
1: ஆ, மான் கண்டேன் மான் கண்டேன் மானே தான் நான் கண்டேன் நான் பெண்ணை காணே, நான் கண்டேன் நான் கண்டேன் நான் உன்னைத்தான் கண்டேன் நான் என்னை காணே.
0: சிறப்பு ரிஷி, ராஜ ரிஷி திரைப்படத்து படமா?
1: ராஜ ரிஷி, ஆமாங்க.
0: அற்புதமான கதை, கதையோட்டம் உள்ள திரைப்படம் மான் கண்டேன் மான் கண்டேன். மென்மையான பாடல் உங்களுக்காக, மான் என்ற பாடத்துக்கு உங்களுக்கு கிடைத்த பாடல் நான் ஒலிபரப்புகிறேன். இணைந்து சிறப்பித்து கலந்து கொண்டமைக்கும் கருத்துக்கள் வழங்கியதற்கு நன்றி சங்கர், வாழ்த்துக்கள். இணைவோம் மீண்டும். உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். நாங்களும் இஞ்சி பூண்டு கஞ்சி வைத்து உணவை அறிந்து பார்க்கின்றோம். நன்றி.
1: நன்றிங்க ஐயா.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அருள் அவர்களே, நீங்கள் இணைந்தீர்கள், ஓடி வாருங்கள். இங்கே காற்றலையில் வந்து ஜெகபிரசாதிக் அவர்கள், அவர்களை தொடர்ந்து எங்களோடு இணைந்து இன்று எங்களை வரவேற்றுக் கொண்டிருந்தவர்கள் அநேகர். அரசனி குப்பம் சரவணன், அருள் அவரோடு சேர்ந்து சிலுவை சந்தன்ராஜ், ஜெகவர் சாதி போன்றோர் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்று தாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்த வேளை அவர்களையும் வரவேற்றுக் கொள்ளுகின்றனர். இப்பொழுது சங்கர் அவர்களும் ஜெகவர் சாதிக்கு அவர்களும் இணைந்த வேளையிலே அடுத்து எங்கள் யாமிருக்க பயமேன் அரசனி குப்பம் சரவணன் அழைக்கின்றார். அருள், நீங்களும் அழைக்கின்றீர்கள். இருவருடைய அழைப்பில் எந்த அழைப்பு எனக்கு முதலில் வரப்போகின்றதோ தெரியவில்லை. எதற்கும் துணிவோடு வாருங்கள், இணைக்கின்றேன். இப்பொழுது ராஜ்குமார் அவர்கள் வருகின்றார்கள் தெரிகின்றது. இல்லை, அரசடி குப்பம் வணக்கம் வணக்கம். யாம் இருக்க பயமேன்
2: அரசடி குப்பம் சரவணன்,
0: பார்த்தீர்களா? சிரிப்பு வருகிறது, மகிழ்ச்சி வருகின்றது, மகிழ்வோடு நாங்கள் இருக்கு. எப்படி இருக்கின்றீர்கள் சரவணன்?
2: உங்களைப் போலவும் நமது நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்க அனைவரை போலவும் சுகமாக இருக்கின்றோம்.
0: சுகமாக நலமாக இருக்கின்றீர்கள், சௌகரியமாக இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அங்கே உங்கள் நெய்வேலியிலே எப்படி இருக்கின்றது குளிர் நிலைமை அரசனை குப்பத்திலே?
2: குளிர் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு.
0: அப்ப வெளியே போகாதீர்கள்,
2: எங்களுக்கு தகவல் வரவில்லை.
0: வெளியே போகாதீர்கள், வீட்டுக்குள்ளே
2: இருக்கு. இன்னைக்கு வரவில்லை.
0: சரி, அதுக்குள்ளே வரும் போகும். நாங்கள் எங்களுக்கு வீடு வாசல் உண்டு, வீட்டுல இருக்கலாம் கொள்ளலாம் தானே, நல்லது. இன்று நீங்கள் என்ன பகல் உங்களுடைய பணிகள் என்ன, எப்படி சென்றது, என்ன செய்தீர்கள்?
2: இன்னைக்கு பகல் ஊருக்கு போயிட்டு வந்தோம்.
0: நலமா இருக்கின்ற
2: போம்பு அங்க போயிட்டு இருக்கும் போது வழியில அங்க வழியில பாத்தீங்கன்னா தங்கர் பச்சான் அவங்களோட ஒரு வயல் இருக்கு. அந்த வயல்ல அவரு அங்க வயல்ல அவரு பார்க்க நேர்ந்தது. இன்னைக்கு
0: அவரை பார்த்து பேசினீங்களா?
2: ஆமா, பார்த்து பேசிட்டு
0: பேசிட்டு.
2: விவசாயம் அவரு பெரிய விவசாயம், பெருசா போய் விவசாயம் பண்றாங்க. அவர்
0: என்ன சாகுபடி செய்கிறார்கள்?
2: வாழை பண்றாங்க, வாழை கரும்பு,
0: ஓ
2: அப்புறம் மா முந்திரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
0: வாழ்த்துகள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அவரை சந்தித்து பேசி மகிழ்ந்ததுக்கு நன்றி. நல்ல செய்தியை கொண்டு தந்தீர்கள். விவசாயம் பெருக வேண்டும், நாட்டுக்கு பசுமை நிறைந்து மக்கள் பசி பிணியிலிருந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் புரியும் செயலை எங்களோடு பகிர்ந்தீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு நான் ஒரு பதம் தர இருக்கின்றேன். அந்த பதம் உறவு என்ற முதல் பதமாக வருகிறது. உறவு என்ற பதத்திலே ஆரம்பிக்கும் பாடல் வேண்டும். என்ன பாடலா தருவீர்கள்?
2: என்ன அந்த மதுரைக்கு வந்த சோதனை,
0: இல்லையே, உறவுதானே, நீங்க உறவை நாடி சொன்னிருக்கின்றீர்கள், உறவுகளோட பேசி இருக்கின்றீர்கள், எத்தனை நட்பு உறவு, ரத்த உறவு.
2: எனக்கு வந்து இந்த சோதனையை கேட்டேன், ஒருவன் இன்றி
0: வாழ்வான் நானும் நினைத்தேன், நீங்களும் பாடுகிறீர்கள். இது ஒரு ஜுஜுபி ஐயா, அதனால தான் இது என்னடா சோதனை, கடுமையாக கேட்கா சிம்பிளா கேட்கிறாரு என்ன சொல்றீங்க. உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன் அடைய
2: மாணவன்.
0: உறவு சொல்ல ஒருவர் இனிமையான பாடலை உடனே தந்து விட்டீர்கள். அங்க நண்பர் நண்பரும் பாடல் கேட்க போகின்றார் போல் தெரிகின்றது.
2: ஆமா,
0: உங்களுடைய வரா ஐயா வேற
2: இல்ல இல்ல இல்ல, அது தெருவில் தெருவில்
0: தெருவோர உறவு வாழ்த்துக்கள். அவர் நல்ல உறவையா, அவரை மறக்க கூடாது. நன்றி. உறவு செல்ல ஒருவர் வாழ்வார் என்ற பாடலை உங்களோட நாங்கள் முனைந்து கேட்கின்றோம். தகவல்களை பகிர்ந்ததற்கு நன்றி, வாழ்த்துக்கள் சரவணன். வாழ்த்துக்கள்
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள் என்று பார்த்தால், அடுத்த உறவை காணவில்லையே, அழைத்து விட்டு சென்று விட்டார். அவருடைய அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது, தொடர்ந்து அழையுங்கள். உங்களை நான் காற்றலைக்கு எடுக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை பதிவோம், பாடலை கேட்போம். எங்கே அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள் என்றுதான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதற்கிடையிலே பாடல் ஒன்று கருத்தில் கிடைத்து விட்டது, அந்த பாடலை கேட்போமா? அன்புடன் ஜெகபிரசாதிக் அவர்கள் கண்கள் என்ற பதத்தை கேட்டவுடன் ஒரு பாடலை தந்தார், அந்த பாடலை தருகின்றேன், கேட்போம்.

0: சிறப்பான அந்த பாடலை கேட்டு முழுந்தும் முதல்வரையும் பாடியும் காட்டியிருந்தார். ஜெகபிரசாதிக்கு அவர்களுக்கு வாழ்த்து கூறும். இந்த வேளையிலே காற்றாலையிலே எங்களோடு பேசுவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார் அழகி குடும்பத்தின் பேர் உறவு சாந்தி, தர்மபுரியில். வணக்கம் சாந்தி.
1: வணக்கம் ஐயா.
0: எப்படி மகளே, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலம் ஐயா, அனைவரும் நலம்.
0: அனைவரும் நலம் என்றால் அழகி குடும்பமும் உட்பட.
1: குடும்பம்
0: அங்கே காலநிலை எப்படி இருக்கிறது? குளிர்நிலைகள்
1: 22 பாகைங்க
0: ஐயா. 22 பாக்கியம் பெற்ற 22 பாகை. இந்த விட நாங்கள் அதை விட 4-5 மடங்கு பூச்சியதுக்கு கீழே சென்று விட்டோம் அம்மா, மைனஸுக்குள்ளே வந்து விட்டோம்டா. சரியான குளிர் என்ன? ஆனால் இந்த குளிர்நிலை பாகைகள் வெப்பநிலையை தருகின்றார்கள். சில வேளை 21 பாகை, சில வேளை 1 பாகை என்றாலும் குளிர் சமமாக இருக்கும். 1 பாகை இருக்கும் பொழுதும் நாங்கள் வெளியே சென்றால் குளிர் தான், 22 பாகை இருக்கும் பொழுதும் குளிர் தான். குளிர் மேலதிகமாக எத்தனை பாகை வந்தாலும் குளிர் அப்படியே எங்களுக்கு தாக்கி கொண்டிருக்கும். அதற்கேற்ற வகையில் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டு தான் செல்வோம். 2-3 மாதம் அதனுடைய ஆட்சி, என்ன செய்வோம், அவனுடைய ஆட்சியை நாங்கள் அளிக்க முடியாது தானே. சரி, நலமாக இருக்கும் இந்த வேளையில அழகி குடும்பம் அப்படி இருக்கு. இந்த குளிர்காலத்தில் அழகி அவர் அவர் தொல்லை தர மாட்டார்களா? வெப்பமாக இருக்கும், கதகதப்பா இருக்கும், உங்களுடைய பிள்ளைதானே. சரி, வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வேளையிலே உங்களுக்காக ஒரு பதம் இங்கே

0: அதை நீ செய்கிறேன் அந்த பாடல்கள்.
1: ரெண்டு சொற்களை பாடியும் ரெண்டு சொற்களை கூறியும் விட்டீர்கள். வாழ்த்துக்கள்.
0: பாட்டும் பதமும்.
1: பாட்டோடு பதம். வாழ்த்துக்களம்மா. பாட்டோடு ராகம் இங்கே அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற பாடலை தந்திருக்கேன். உங்களுக்காக ஒலித்து ஒலிக்க செய்வோம். கேட்டு மகளும் இணைந்து சிறப்பித்தவையில் நன்றி மகளே. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்களம்மா. நாட்டுக்கள். அடுத்த உறவா எங்கள் தேவநாதன் அவர்கள் அழைத்திருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் தேவநாதன். சிதம்பரத்தில் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக உள்ளேன் ஐயா.
1: காலநிலை நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். சிறப்பாக இருக்கின்றது காலநிலையும். பூச்சியதுக்கு கிளை ஒன்பதுவாக தானே இது. என்ன குளிராயிரு பழக்கப்பட்டது தானே ஐயா. அங்கே எப்படி இருக்கின்றது? வெப்பமாக இருக்கின்றதா, குளிராக இருக்கின்றதா, பனி எப்படி இருக்கின்றது?
2: பனி மிகவும் மிதமாக உள்ளது ஐயா. மார்கழி மாதம் என்கிறதால் குளிர் சற்று அதிகமாக இருக்கின்றது ஐயா.
1: மார்கழி மாதம் அல்லவா, பனி இல்லாத மார்கழியா இல்லை. அதனால் அது பனி பெய்யத்தான் செய்யும் முன்பே கூறிவிட்டார்கள். சரி, இன்று உங்களுக்கு ஒரு பதம் காத்து கொண்டிருக்கிறது உங்களை. அது மனம் என்ற பதம் உங்களுக்கு, பணம் மணிகவனம் பணம் என்ற பதம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கின்றது. பணம்
2: சொல்லுங்க ஐயா.
1: பணம் என்ற பதத்தில் ஆரம்பிக்கும் ஒரு பாடல் கூறுங்கள். அத முதல் வரியே பாடியும் காட்டலாம். பணம் என்ற கருத்து படக்கூடியதாக.
2: பணம் பணம் பணம் திடீரென்று கேட்டிருக்கீர்கள்.
1: இல்லை இல்லை, இது நாங்கள் இரண்டு வாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று ஆரம்பித்தவுடன் விடயத்தை உங்களுக்கு எல்லாம் புரிய வைத்தேன். வந்தவர்கள் எல்லாம் தந்து சென்றிருக்கின்றார்கள். நீங்கள் இப்பொழுதுதான் கேட்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. பணம் என்ற பதம் முதல் வரக்கூடியதாக, முதல் பதமாக வரக்கூடியதாக ஒரு பாடல். இத்தனை பாடல்கள் கொட்டி கிடக்கின்றது ஐயா தென்னகத்து திரைப்பட துறையிலே.
2: ஆமாம் ஐயா, ஆமாம் ஐயா.
1: சிந்தித்துக் கொண்டு வாருங்கள், மீண்டும் அழையுங்கள். நன்றி நன்றி தேவநாதன் அவர்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்து வருவது யாராக இருக்கலாம்? அந்த எங்களுடைய அன்பு உறவு சிவரஞ்சினி அவர்கள் அழைத்திருக்கின்றனர். வணக்கம். வணக்கம். ராஜ்குமார் அழைத்திருக்கின்றீர்கள். அருள் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை சொல்லோடு பாடல். நாங்கள் ஒரு சொல்லை கொடுப்போம், அந்த சொல்லில் ஆரம்பிக்கும் பாடலை தாருங்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் பேதி சிவரஞ்சினி.
3: வணக்கம் தாத்தா.
1: வணக்கம் அபியர்த்தி. நலமா இருக்கிறீர்களா?
3: கொஞ்சம் இருக்கு தாத்தா.
1: நலம் கொஞ்சமாக இருக்கு. நான் நினைத்தேன் ரெண்டு மூன்று நாள் ஆளை காணவில்லை. சரி, இதையெல்லாம் வரும் போகும், இதையெல்லாம் பெருசுபடுத்தக்கூடாது. நாங்கள் என்ன லோகத்தால் செய்யப்பட்ட உடலா இல்லைத்தானே? இரத்தமும் எலும்பும் சதையும் நீரும். என்னம்மா?
3: நேற்றுதான் பேசல, ஆனா 6 தேதி பேசினேன் தாத்தா.
1: 6 தேதி என்று நேற்று தானே? 2 தேதி தானே? ஒரு நாள் தானே? சரி, பேசவில்லை, எழுதியது போல் தெரிகிறது. சரி, வாழ்த்துக்களை. எப்படியும் கொஞ்ச நேரம் காணவில்லை என்ன, எங்களுக்கு நீண்ட நேரம் போல் தெரிகின்றது. நலமாக இருந்தால் அம்மா அப்படி இருக்கின்றா? அப்படியும் இப்படியும் பனி பனி வந்து வாட்டுகின்றது. பனி வாட்டும் பொழுது இப்படி இருக்கும். வெளியே செல்லாமல் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள். சரியா?
3: ஆமா தாத்தா, ரொம்ப கால் வலி தாத்தா, என்னால நிக்கவே முடியல. நாளடா கொஞ்சம் அதிக வேலை இருந்ததுனால மிகுந்த கால் வலி. பாதம் வரையில் வலி வந்து இறங்குறதுனால ரொம்ப.
1: அது நீண்ட காலமாக உங்களுக்கு இந்த வருத்தம் நோய் இருக்கின்றது இல்லையா, காலோடு
3: சம்பந்தப்பட்டு?
1: வைத்தியங்கள் எல்லாம் சரிவரவில்லைன்னு கூறினீர்கள். மன தைரியம் முக்கியம் பேர்த்தி. மனம் தைரியமா தைரியமாக இருக்க வேண்டும்டா. சரியா? வந்துவிட்டால் என்ன செய்யறது? மலையே வருவது தலையே சுமப்பது. என் தந்தையார் அடிக்கடி கொடுக்கணும், மலை வந்தாலும் தலை தான் சுமக்கணும். கை சுமக்கவோ கால் சுமக்கவோ முடியாது. அதேபோல் உங்களுக்கு வர துன்பங்கள் எல்லாம் மனம்தான் சுமந்துவிடணும். மனதை பக்குவப்படுத்தி ஓரளவு அதற்கேற்ற வழிமுறை கை இளைய தலைமுறை நீங்கள் உங்களுக்கு எத்தனையோ வசதிகள் எல்லாம் கண்டுகொள்ள முடியும். அதற்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்கள். என்ன பாட உங்களுக்காக? என்னம்மா? என்னம்மா?
3: பாடல்
1: ஒன்றுதானே? நீங்கள் பாடல் தருவணும். இன்று உங்களுக்கு தருகின்ற பதம் அன்பு என்ற பதம். அன்பு என்ற பதத்தில் ஆரம்பிக்கும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேளுங்கள்.
3: சரி தாத்தா. நடவாள்.

0: தலைப்புதான் பாட்டு எனக்கு பிடிக்காது.
1: அன்பு என்ற பதம் கருத்து என்ன வரும் எல்லாம் அன்பு என்ற கருத்து வரக்கூடியதாக பொருள் வரக்கூடிய என்ன அது அன்பு அன்பே அன்பான அன்புக்கு என்றெல்லாம் வரலாம். சிந்தனைக்கு வந்த விடயங்கள். அதனால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு வருகின்றோம். எத்தனையோ பாடல் இருக்கின்றது. அடிமை என்ற ஒரு பதத்தை போட்டு பாடி பாருங்கள். அன்புள்ள மன்னவனை என்று இருக்கிறது, அன்புக்கு நான் அடிமை என்று எத்தனை பாடல்கள் இருந்தது. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு அந்த பாடல் எப்படி இருக்கு? சரி, அப்ப நீங்கள் மீண்டும் பெற வேண்டும். மீண்டும் வந்து உங்களுக்கு தந்த பாடல் பாருங்கள். மீண்டும் பாருங்கள். வந்து விட்டது. கெட்டிக்கார் எங்கே கொட்டி விடுங்கள் அந்த பதத்தை.
0: அந்த ஆசை இலக்கியல் படத்துல ஒரு பாட்டு இருக்குல்ல தாத்தா,
1: எப்படி

0: சிறப்பான பாடல் பார்த்தீங்களா, சிந்தித்தால் சிறப்பானது வருகின்றது பார்த்தீர்களா. கட்டி காரை அன்பு என்பது உண்மையானது என்ற பாடல், இனிமையான பாடல். என்ன திரைப்படம் என்று கூறுவீர்கள்? ஆசை அலைகளாக மீண்டும் மீண்டும் தலையடித்து ஆசை அலைகள் திரைப்படத்திலே அன்பு என்பது என்ற பாடல் உங்களுக்காக நான் ஒளிபரப்புவேன். பொறுமையோடு காத்து கேட்டுக்கொண்டிருங்கள். நன்றி மகா பேத்தி, நன்றி நன்றி நன்றி. இது முன்னியல் தமிழ் வானொலி. நன்றி அம்மா. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சவை நேரம் 11 மணி 10 நிமிடத்தை காட்டிக் கொண்டிருக்கும் வேளையிலே தலைவர் ராஜ்குமார் அவர்கள் வருகின்றார்கள் போல் தெரிகின்றது. சிவரஞ்சினி உங்கள் இணைப்பை துண்டித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது யார் அழைக்கின்றார்? மயில்சாமி அவர்கள் வருகின்றார். வணக்கம் வணக்கம் மயில்சாமி அவர்களே, வணக்கம். வண்ணாமலை கேரள மாநிலத்திலிருந்து வருகின்றீர்கள் மயில்சாமி அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா மயில்சாமி?
1: நலமாக இருக்கிறேங்க ஐயா.
0: நலமாக இருக்கிறேன்.

0: வீட்டுக்கு வந்துட்டாரு. ஒரு கம்பி ஒண்ணு கால்ல பட்டு ஒரு சிகிச்சை, ஒரு சின்ன அறுவை சிகிச்சை,
1: அறுவை சிகிச்சை இப்பொழுது வீட்டுக்கு வந்து இருக்கின்றார். நல்ல செய்தியா இருக்கின்றது. நாங்கள் முதல் தமிழ் வானொலி உறவுகள் அத்தனை பேரும் பிரார்த்திக்கணும், அவர் விரைவில் குணமடைய வேண்டும், சிறப்பாக வர வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்ளுகிறோம். அவர் நலம் பெற்று வருவார் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய தகவலுக்கு நன்றி. நண்பன் என்றால் அப்படித்தான் உடனே எங்களுக்கு தெரியாது தானே. நல்லது, அவருக்கு எங்களுடைய ஆறுதலை கூறிக்கொள்ளுகிறோம் உங்கள் சார்பாக. நல்லது மயில்சாமி, நல்ல செய்தியை தந்து வந்து வீட்டில் நீங்கள் நலமாக இருக்கும் வேளையில் உங்களுக்காக கிடைத்திருக்கிறது ஒரு பதம். என்னடா இப்படி ஒரு ஒத்து போகுது, இப்படி ஒரு பொருத்தமான பதம் வருகிறது என்று நான் யோசித்தேன். இது மயில் என்ற பதத்திலே ஒரு பாடல் தர வேண்டும். மயில்,
0: மயில், மானாடா மயிலாடா,
1: அது மான் என்று தானே ஆரம்பிக்கிறது மயில்சாமி. மயில் என்று ஆரம்பிக்கிற பாடல் இருக்கின்றது கணக்கு.
0: மயிலே மயிலே மா மயிலே,
1: அப்படி ஒரு பாடல் இருக்கிறதா? என்ன திரைப்படத்துல தெரியுமா
0: அது படம் நமக்கு?
1: சரி, மயிலே மயிலே மா மயிலே என்ற பாடல். மா மயிலே, சரி, மயிலே மயிலே மா மயிலே என்ற பாடல்.
0: மா மயிலே ஒரு பூஞ்சோலையே.
1: ஓ, பூஞ்சோலையிலே மாஞ்சோலையிலே மயில் ஆடுமா? மயிலே மயிலே மா மயிலே என்ற பாடல் உங்களுக்காக நான் ஒளிபரப்புகிறேன். நன்றி மயில்சாமி அவர்களே. அனைவரும் நலமாக இருங்கள். பிரபுவின் தகவலுக்கு நன்றி. பிரபு விரைவில் குணமடைந்து வருவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அவருக்கு வாழ்த்து கூறுகின்றோம் உங்கள் சார்பாக. நன்றி நன்றி
0: நன்றி.
1: வேற ஏதாவது கூற வேண்டுமா மயில்சாமி அவர்களே? பேச நல்லது,
0: உங்களோட பேசுறது ஒரு மகிழ்ச்சி.
1: அப்படியா, வீட்டிலே அனைவரும் நலமாக இருக்கணும். உங்கள் பாடல்கள் தளத்தில் தருகின்றீர்கள். ஒளிபரப்பும் பொழுது உங்கள் பெயரை நாங்கள் உச்சரிக்கின்றோம், உங்களை நினைக்கின்றோம் என்றும் நினைவில் இருந்தது. நன்றி மயில்சாமி அவர்களே. நன்றி நன்றி நன்றி நன்றி. மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கனடா கலையகம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். அனுஷ்யா அல்லது கிருஷ்ணன், யார் இருக்கின்றீர்கள்? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கீர்கள். திருப்புவனத்திலே எப்படி இருக்கின்றது காலநிலை?
1: காலநிலை குளிராகத்தாங்க இருக்கு.
0: குளிர் வந்து விட்டது,
1: மேகமூட்டமாக இருக்கின்றது.
0: அப்ப மழை வருமோ? பணிகள் எப்படி செல்கின்றது?
1: நன்றாக இருக்கு.
0: அப்ப இன்று மழை வந்தால் சில சமயம் உங்கள் பணி தொடர்வதற்கு ஏதும் இடையூறு ஏற்படுமா?
1: இருக்காது.
0: இருக்காது. நல்லது, வாழ்த்துக்கள். சிறப்பு. என்ன நிறத்திலே இப்பொழுது உங்களுடைய பணி ஓடிக்கொண்டிருக்கின்றது? நெய்தல்.
1: உடல் வந்து ரோஸ் கலர், கரை வந்து பிரவுன் கலர்.
0: வாங்க ஐயா, நீங்க எல்லாம் பொம்பளைங்களோடு தானே ஐயா செய்யறீங்க, நம்மளை போல ஆம்பளைங்களுக்கும் ஏதாவது? ரோஸ் கலர், கரை எப்படி இருக்கும்?
1: பிரவுன் கலர்.
0: அடேங்க அப்பா, புதுமையான கலர். ஆஹா, அழகான வர்ணங்கள், இனிமையான வடிவங்களே. அங்கே என்ன உருவங்கள் வடிவமைக்கப்படுகிறது? அங்கே
1: பூக்கள்.
0: பூக்கள். சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். தொழில் பணி சிறக்க, எங்கள் மானம் பெருக, மானத்தை காக்க நீங்கள் செய்யும் தொழில் புனிதமான தொழில். வாழ்த்துக்கள். இன்று கிருஷ்ணா, உங்களுக்காக ஒரு பதம் இங்கே காத்து கொண்டிருக்கின்றது. என்னென்னா மழை என்ற பதம். மழை என்று ஆரம்பிக்க ஒரு பாடலை தர வேண்டும்.
1: மழைக்கால மேகம் ஒன்று மணி ஊஞ்சல் ஆடியது, இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் பாடியது.
0: இன்று அந்த ஜீவன் பாடவில்லை ஐயா. இந்த மழைக்கால மேகம் ஒன்று அன்று ஒரு ஜீவன் பாடியது. இன்று அந்த ஜீவன் என்ன வேண்டாம் உனக்கு உள்ளதா? மழையே இனிமையான பாடல். மழை என்றவுடன் உடனே மழை என்ற பாடத்தில் பாட்டுன்னு எடுத்து பாடியும் காட்டுவீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. இந்த வேளையில மகள் அனுஷ்யா வந்திருக்கின்றாரா? அவரோட பேச முடியுமா? வணக்கம் மகளே. வணக்கம் மகளே அனுஷ்யா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கும். பண்ணீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். உங்களுடைய குரலை கேட்டு மேலும் மகிழ்வோம். நீங்களும் மகிழ்வாக இருக்கின்றீர்கள் என்று எண்ணுகின்றேன். என்னம்மா? அம்மா நலமாக இருக்கின்றார். கொஞ்சம் அவ கொஞ்சம் சோம்பலா இருக்கின்றார். என்ன காரணம்? உங்கள் நீங்கள் வந்து அவோட அவ நான் கூறினேன், வானொலிக்கு வாருங்கள், பிள்ளைகளோடு பேசுங்கள், அப்பொழுது நீங்கள் உற்சாகப்படுவீர்கள். அவ அந்த மருந்துகள் பாவிப்பது தானே, கொஞ்சம் உடல்நலக்குறை இருந்ததால் சோர்வடைந்து விட்டார் போல் தெரிகின்றது. விரைவில் வருவார், விரைவில் வருவார், இருந்து விட்டு வருவார். ஆனால் அவருடைய மறுவரை வரப்புள்ளே அவருடைய குரலை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். நன்றி. இப்பொழுது இப்பொழுது நலமாயிருக்கு. நீங்கள் பேசுவதையும் கேட்டுக்கொண்டிருப்பார் அனுஷ்யா. நான் கூறுகின்றேன், பிரத்தியமா அவர் உங்களோடு பேசுவார். நல்லதம்மா. சரி, இன்று நாங்கள் என்ன பாடல் உங்களுக்கு என்ன வரியை தந்தால் பாடுவார்கள்? நிலவு என்ற பதத்திலே ஒரு பாடல் தர வேண்டும். நீங்கள் நிலவு என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் தர வேண்டும். என்ன பாடலா இருக்கும்?
2: நிலவு ஒரு பெண்ணாகி.
0: அப்படியா?
2: அழகா அந்த பாட்டுப்பா.
0: உங்களை பார்த்து இப்படி பாடுவாரா அவர்? வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பாக இருக்கிறது. காத்தலைக்கு வந்து நாங்கள் மகிழ்ந்து பேசி, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள். உள்ளத்திலே கள்ளம் இல்லை என்றால் உதட்டிலே ஆனந்தம் பொங்கும். அந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடு தான் சிரிப்பு, புன் சிரிப்பு இவையெல்லாம். ஆனால் அந்த சிரிப்பிலே பல வகை உண்டுதான். ஆனால் நாங்கள் சிரிக்கும் சிரிப்பு கள்ளம் கம்படமில்லை, உண்மையான உறவோடு பாசத்தோடு சிரிக்கின்றோம். நன்றி அம்மா. இந்த பாடல் நிலவு ஒரு பெண்ணாகி காற்றலைக்கு வந்ததோ என்று பாடலை தருகின்ற. சரியா? நன்றி. நன்றி மகளே. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நன்றி கிருஷ்ணா. நன்றி. நன்றி. நன்றி.

ஒத்தை சொல்லை சொன்னவுடன் நீங்கள் ஆகாயம் காற்று மழை மேகம் அந்த எல்லாம் கண்டபடி கொண்டு வருகின்ற சிறப்பான பாடல் ஏனென்றால் கொட்டி கிடக்கின்றது பொக்கிஷமாக புதியதாக எங்கள் தென்னகத்து திரைப்படத்தில் எந்த பொருளை எடுத்தாலும் எந்த சொல்லை எடுத்தாலும் அதில் எத்தனை பாடல்கள் உண்டு அத்தனையும் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து தருகின்றீர்கள். இந்த வகையில் எங்கள் சங்கர் அவர்கள் வந்து எங்கள் குளிருக்கு வைத்தியமும் கூறி நாங்களும் அதை பின்பற்ற வேண்டும்னு ஆன்மீக துறையிலே அவர் செய்யும் சேவைக்கு பாராட்டையும் பெற்றுக்கொண்டு சென்றால் அவர் அவருடைய ஆன்மீக சேவை தொடர வேண்டும். அந்த குளிருக்கு இப்படியான உணவை செய்ய வேண்டும் என்று அவர் கூறியதற்கு இங்கே வாழ்த்துக்களும் தந்திருக்கின்றார்கள். அதை கேட்டுவிட்டு இப்பொழுது அவருக்காக ஒரு பாடலை அந்த பாடலை கேட்டவர் ராஜ ரிஷி திரைப்படத்தில் தான் அவர் பாடியும் காட்டியிருந்தார். மிகவும் இனிமையான பாடல். அவருக்காக கொடுக்கப்பட்ட பாடல் மான் என்ற பதம். மான் என்ற பதத்தில் மான் கண்டேன் என்ற பாடலை தந்திருந்தார். இப்பொழுது அது காற்றலையில் சங்கர் உங்களுக்கான பாடல்.

0: இனிமையான அந்த பாடல் இதமாக காற்றலையில் சென்றவளையில் நாங்கள் கேட்டு பதமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு மான்கண்டேன் மான்கண்டேன் மானேதான் நான் கண்டேன் அற்புதமான பாடல் ராஜரஜி திரைப்படத்திலிருந்து ஒலித்த வேளையில் கேட்டு மகிழ்ந்தோம். சங்கர் அவர்களுடைய பாடலாக இப்பொழுது காற்றலையில் எங்களோடு பேசுவதற்காக அருள் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். வணக்கம் அருள். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா அம்மா மற்றும் வானொலி அன்பு உறவுகளும்.
0: நாங்கள் எங்களுக்கு வணக்கம் தந்த உங்களுக்கு நாங்களும் வானொலி உறவுகளும் சேர்ந்து உங்களை வாழ்த்தி வணக்கம் தருகின்றோம். நலமாக இருக்கின்றீர்களா அருள்?
1: ஓம் ஓம் ஓம் ஐயா.
0: ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு அருள் பலிக்க வேண்டும். அருள் தானே, நீங்கள் உங்கள் அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இப்பொழுது வட மாநிலத்தில் நிற்கின்றீர்களா, கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றீர்களா? வடக்கும் கிழக்கும் ஓட்டம் தான் உங்கள் பாடு. வடக்கும் கிழக்கும் கிழக்கே எப்படி இருக்கிறது காலநிலை? மழை பொழிகிறதா?
1: இல்ல, மழை சாதுவாக இருந்தது, இப்ப இல்ல. மழை
0: பொழியவில்லை. தூரம்
1: 4 மணி 5 மணி போல தொடங்கின.
0: தூரல் தானா? 4-5 மணி என்றால் அந்த நேரத்தில் வந்த மழையா? முன்பு ஒரு பழமொழி எங்கள் தந்தை கூறுவார், அந்தி மழை அழுதாலும் போகாது என்று கூறுவார். போய்விட்டதா? ஆஹா, அப்படி ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரிகிறது. அப்படி எல்லாம் பெறும் அந்த பாடல். இனிமை இனிமை சரி. இப்ப உங்களுக்கு என்னவென்றால் நான் ஒரு பாடல் இப்ப நிகழ்ச்சி என்னவென்று உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் ஒரு பதம் தருகின்றேன், அந்த பதம் பெறக்கூடியதாக ஒரு பாடல் தரப்படும். உங்களுக்காக எனக்கு கிடைத்திருக்கிற பதம் இங்கே நான் என்ற பதம். நான் நான் என்ற பதம் ஆரம்ப பதம் ஆகிற பாடலை தாருங்கள். வருகுது இல்லையாப்பா, மண்டேகை இருக்குதுன்னு அப்படியே பின்னங்க கை எடுத்துக்கொண்டே பின் தலையிலே 2 தட்டுங்கள் பாடல் பெறும். அல்லாடி அம்மா சொன்ன மாதிரி துள்ளுங்கள். உலகஞ்சிட்டு பாடல இருக்கின்றது. திரைப்படமே நான் என்ற பேர்ல பல பெயர்கள் வந்திருக்குது. நான் பாலும் பழத்துல நீங்கள் முன்பு ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. வெறும் நான் ஏனப்பா இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாம் கேட்பார்கள்.
1: நெஞ்சுக்குள்ள வருது வெளியே
0: பின்னால 2 தட்டுங்கள் அப்படி திரும்பி 2 தரம் தலையாட்டு குலுக்கி வரும். குலுக்கு முன்னாடி வரும். அப்படி ஒரு பாடல் இல்லை. நான் ஒரு கொஞ்சம் சுணங்கி வரட்டுமா என்ற பாடல் இல்லை. நீங்கள் பாடும் பாடல் நலமாக வேண்டும் என்ற பாடல் இல்லையா?
1: நான் பாடும் பாடல் நலமாக
0: வேண்டும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும். இனிமையான பாடல் ஐயா. நான் அந்த பதம் போல சுலபமான பதம். வாழ்த்துக்கள், சிறப்பான செய்தி. அங்கே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டதா அல்லது ஓய்ந்து விட்டதா, தொடர்ந்து போகின்றதா?
1: கொஞ்சம் குறைஞ்சிருக்குது.
0: கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள்.
1: ஆமா,
0: புத்திசாலித்தனமாக நகர்ந்து கொள்ளுங்கள் ஐயா. சிரமங்கள் இல்லாம புத்திசாலித்தனமா நடக்கணும். வாழ்த்துக்கள், சிறப்பாக. எவ்வளவு காலம் அங்க கிழக்கு மாகாணத்தில் இருக்க போகின்றீர்கள்? திருகோணமலையிலே திரிகோணமலையின் 4 நாள். பின்பு வந்து யாழ்ப்பாணம். ஆனால் உங்கள் பாடல்கள் இங்கே ஒலித்துக்கொண்டு நீங்கள் எங்கள் வானொலியோடு இருக்கின்றீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கீர்கள், தகவல் தருகிறீர்கள். நலமாக இருங்கள் என்று வாழ்த்திக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம் அருள்.
1: நன்றி ஐயா.
0: வேற ஏதாவது கூற வேண்டுமா ஐயா? நன்றி அருளோடு. ஓம் சிவாய நமஹ என்று ஓம் என்ற பிரணவத்தை கொண்டு வாழுங்கள். நன்றி அருள். நன்றி நன்றி. நீங்கள் வருவதென்றால் எங்கள் உறவுகள் எல்லோருக்கும் ஆனந்தம். சரியா? வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக எங்கள் தலைவர் வந்து விட்டார். ராஜ்குமார் வணக்கம். ராஜ்குமார் வணக்கம். வணக்கம் ராஜ்யா.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: அப்படின்னு வரத்துக்கு நான் படாத பாடு பட்டுட்டேன்.
0: ஏனிஜா படாத பாடுகிற படுகிற பாடுதானே பெரும்பாடு.
2: இளைய தலைமுறைக்கு வழிவிடுற மாதிரி இளைய நேயர்களுக்கு வழிவிட்டுலாம்.
0: உங்கள் பாடலை நான் தருவேன். காத்திருந்து பொறுமை காத்து ஓடி வந்து என்றும் உள்ளமையான எங்கள் தலைவர் இந்த பாடலை கேட்டதை நான் ஒளிபரப்புகிறேன். இணைந்தமைக்கு நன்றியை கூறுகிறேன். அந்த அடுத்தவர்களுக்கு வழிபட வேண்டும் என்ற ஒரு பதம் கூறினீர்கள். எவ்வளவு அற்புதமான பதம். எல்லோரும் இந்த எண்ணம் இருக்குமாக இருந்தால் நாட்டில் எவ்வளவு முன்னேற்றம் இருக்கும். நன்றி ராஜ்குமார். இணைந்தமைக்கும் உங்களோட பேசியமைக்கும் மகிழ்ச்சியும் நன்றியும். தொடர்ந்து இணைவோம். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஒரு பாடல் எங்களுடைய சரவணன் அவர்கள். யாம் இருக்க பயமேன் என்று நான் கூறிக்கொள்ளும் போலே நாம் இருக்க பயமேன் தாருங்கள் இந்த பாடலை என்று அவர் எடுத்த உடனே கூறிவிட, இது ஒரு சுச்சுப்பி, நீங்கள் என்ன பதம் தருகின்றீர்கள், இதோ பாடல் என்று தந்தார். உறவு சொல்ல ஒருவர் இன்றி பாடுவார். அப்போ காலைதான் உறவை தேடி ஊர் சென்று வந்திருக்கின்ற அவருக்கான பாடலை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். உறவு சொல்ல ஒருவனின்றி வாழ்பவன் என்ற பாடல். இனிமையான அந்த பாடலை இப்பொழுது காற்றலை தர இருக்கின்றது. கேட்பார் அவர், அவரோடு இணைந்து நாங்களும் கேட்போம். இங்கே சென்று விட்டது பாடல். அதற்கிடையில் அங்கே அந்த பாடல் வந்துவிட்டது
3: இல்லையே.
4: நல்லதுக்கு அம்மா
0: பாடல்.
4: அந்த திருடன் யாரு, எப்படிப்பட்டவனுங்கிறத சொல்றேன் கேளுங்க.
5: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன்.

இனிமையான இந்த பாடல் காற்றலையில் கலந்த பகுதியில் அடுத்து ஒரு பாடல் வரைக்கு இருக்கின்றது. சரவணா, உங்கள் பாடலை நாங்கள் கேட்டோம். திருடர்கள் பல, அதில் இவன் ஒரு விதமான திருடனாக கூறப்பட்டிருக்கிறது. நல்லவன் தான், திருட்டுக்கும் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையும் காரணம் என்பதற்கு சார்ந்தான ஒரு பாடலை கேட்டு முடிந்த வகையிலே அன்புடன் சாந்தி அவர்கள் வந்து இணைந்து பேசிவிட்டு பாடல் அவருக்கு கிடைத்த பதம் அழகு. அழகு என்ற பதத்தோடு இணைந்த பாடல் ஏதாவது தாருங்கள் என்றே தந்துவிட்டு சென்றார். அந்த பாடல் குறைந்த வரியாக இருக்கின்றதையா மீண்டும் என்று அவர் மாற்றி எழுதி இருக்கின்றார் ஒரு பாடல். இந்த பாடல் வைதேகி காத்திருந்தால் பாடல் போல் தெரிகின்றது. சாந்தி, உங்கள் பாடல் அழகு மலர் ஆட.

தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம்

சிறப்பான அந்த பாடல் காற்றலையிலே ஒலித்து போய் இந்த வேளையிலே இசை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளும் வேளையிலே இனிமையாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சொல்லோடு பாடல். அடுத்த ஒலிக்கு இருக்கும் இனிமையான பாடல் அன்பு என்ற பதத்தை தாங்கி வர இருக்கின்றது. அதை என் அன்பு பேத்தி சிவரஞ்சினி நீங்கள் தந்தீர்கள். ஆசை அலைகள் திரைப்படத்திலிருந்து எங்கே அந்த பாடலையும் கேட்டு பார்ப்போமே.

அருளில்லாத மனிதர் உள்ளம் பணிவில்லாதது, அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருளில்லாதது, அருளில்லாத மனிதர்

அன்புக்கு எத்தனை கருத்துக்கள், எத்தனை இலக்கணங்கள், எத்தனை வரலாறுகளை கொண்டு வந்து தந்துவிட்டு விடும். அன்பு, கருணை, இன்பம், கடவுள், இனிமை, உண்மை என்றெல்லாம் எத்தனை வகையாக வருகின்றது. சிந்தித்து சிந்தித்து அன்பு பேத்தி சேர்ந்தெடுத்த பாடல் மிகவும் இனிமையான பாடல். அன்பு என்பது உண்மையானது, அன்பு என்பது இறுதியிலே தெய்வமானது என்றால் அன்புக்கு தெய்வம்தானே சாட்சி. தெய்வம் அன்புள்ளவர் என்பதை கூறும் வகையிலே இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். சொல்லோடு பாடல் முன்றியல் தமிழ் வானொலி ஒரு சொல் கொடுத்தவுடன் உடனே பாடல்களை தருவதில் வல்லவர்களாக இருக்கும் வகையில் அடுத்த பாடல் ஒரு பாடல், அந்த பாடலுக்கும் அவருடைய பெயருக்கும் பொருத்தமாக இருக்கின்றது. இப்படி வரும் என்று நான் எண்ணவில்லை. உடனே எடுத்தவுடன் அந்த பதம் வந்துவிட்டது. கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்பு மயில்சாமி அவர்கள் வண்ணமடையிலிருந்து வந்து கேட்டிருந்தார், வந்து இணைந்திருந்தார். இணைந்த வகையில் மயில்சாமி அவர்கள் மயில் என்ற பதத்திலே பாடல் வந்துவிட்டது. எவ்வளவு பொருத்தமான பாடல் அந்த பாடல். இப்பொழுது மயிலே மா மயிலே என்று கடவுள் அமைத்த மேடை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. எங்கே மயில்சாமி உங்களோடு நாங்களும் நீங்களும் நாங்களும் இணையும் வேளையிலே மயிலே மயிலே என்று பாடுகின்றது.

ஒரு மைல் தானே கேட்டோம், இத்தனை மைலை தந்துவிட்டு சென்றார் மயில் சாமி அவர்கள். வாழ்த்துக்கள் மயில்சாமி, இனிமையான பாடலை. சிந்தனை எப்படி இருக்கின்றது, ஞாபக சக்தி எப்படி இருக்கின்றது என்பதை உணர்கின்றேன் அன்பு உள்ளங்களே. நீங்கள் ஒரு பதிலை, ஒரு பதத்தை தந்தவுடன் இத்தனை பாடல்கள் இருக்கின்ற அதிலே ஒரு பாடலை உடனே கொடுக்கின்றீர்கள். அவ்வளவு தூரம் ஞாபக சக்தி, நீங்கள் கேட்கும் பாடல்களை நன்றாக உள்வாங்கி இருக்கின்றீர்கள் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். இது முன்னேற்ற தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சபை கனடா கலிகத்திலிருந்து ஒலிபரப்பாகும்.

இனிமை சேர்க்கும் விதமான பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சொல்லோடு பாடல் என்ற பதத்தை தந்து பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் அடுத்த படம் மழை என்ற பதம் காத்து கொண்டிருந்தது. அங்கே மழை மேகம் வருவது போன்று இருக்கின்றது என்று கூறினார் கிருஷ்ணன். அவர் கேட்ட உடனே மழையும் கால மேகம் ஒன்று கொட்டி விட்டார் மழை போல ஒரு பாடலை கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உங்களுக்கு தந்த பதம் மழை. மழை என்றவுடன் உடனே மழை பொழிவது போல் படார் என்று உடனே பாடிவிட்டீர்கள் ஒரு பாடல் ஒன்று. அந்த பாடல் வருகின்றது இப்பொழுது. வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து இப்படி.

உத்தமமான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பதத்தை கொடுத்தவுடன் பாடலை தருவதற்கு எவ்வளவு சிந்தனையும் ஞாபக சக்தியும் வேண்டும் என்பதை உணரக்கூடியதாக இருக்கும் வேளையில் இது மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சொல்லோடு பாடல். நேரம் சரியாக 11:57. இன்னும் 3 நிமிடத்தில் நண்பகலை கண்டுபிடுவோம் என்று கூறும் வேளையிலே உங்களுக்கு நேரம் 10:27. இன்னும் 3 நிமிடத்தில் 10:30 நித்திரைக்கு போக வேண்டிய நேரம். எங்களோடு இருந்து பாடலை பொறுமையோடு கேட்கும் இந்த வேளையிலே இங்கே எங்களுக்கோ நண்பகலாகியும் சூரிய பகவான் பெற மறுக்கின்றார். குளிர் எங்களை விட்டு போக மறுக்கின்றது. குளிரும் இல்லை, வெப்பமும் குளிரோடு வெப்பமில்லை. ஆனால் வெப்பமும் வந்தால் என்ன, குளிர் வந்தால் என்ன, எங்கள் ஒன்றும் செய்ய போவதில்லை. பழக்கப்பட்டது தானே, இது உலகத்தில் நியதிதானே. இயற்கை தங்களுடைய கடமையை செய்யத்தானே வேண்டும் என்று நாங்கள் ஒத்துழைக்க வேண்டியிருக்கின்றது என்புறவுளை. அடுத்து ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலை அன்பு மகள் அனுஷியா அவர்கள் வந்து தமிழை பேசுவதற்கு சிரமப்பட்டவர் என்று தமிழை அழகாக சிறப்பாக பேசி மகிழ்ந்து எங்களையெல்லாம் மகிழ வைத்து மகள் அனுஷியா நீ இணையர்களாக வந்து வானொலியை சிறப்பித்து செல்லும் வேளையிலே நிலவு ஒரு பெண்ணாகி என்ற ஒரு அருமையான பாடல், அற்புதமான பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஞாபகங்கள் சிறப்பாக இருக்கின்றது உங்களுக்கு. இதோ அந்த பாடலையும் கேட்போம்.

0: இனிமையான பாடல் கேட்ட பொழுது காற்றலையில் கலந்து கொள்ள
1: வந்திருக்கிறார்.
0: வணக்கம் வணக்கம். காற்றலையில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றார். இனிமையான பாடலை கேட்கும் வேளையில் அன்பு மகள் ராணி சகாய அஞ்சு ராணி சந்தன் ராஜ் அவர்கள். வணக்கம் மகளே. வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா ராணி? வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? ஓ, இணைந்து விட்டீர்கள். நோ கனெக்ஷன் என்று காட்டுகின்றதே வலைத்தளம். உங்களுடைய தொலைபேசியாக இருந்து மகளே கேட்கின்றதா? நான் வணக்கம் பல தடவை கூறுகின்றேன். உங்களுடைய வணக்கம் எனக்கு கிடைத்தது. நான் கூறுவது உங்களுக்கு கேட்கவில்லையா? இல்லை. வணக்கம் வணக்கம் மீண்டும் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா வணக்கம்.
0: நான் வணக்கம் கூறுகின்றேன். உங்கள் வணக்கம் எங்கள் எல்லோருக்கும் கேட்கின்றது. என்னுடைய வணக்கம் கேட்கவில்லையா?

0: வணக்கம் ராணி.
1: ஏ வணக்கம்.
0: நான் வணக்கம் கூறுவேன்.
1: வணக்கம் ஐயா.
0: நீங்கள் பாருங்கள், மியூட் அமைச்சு இருக்கிறது தெரியவில்லை. என்னுடைய குரல் உங்களுக்கு வரவில்லையா? நீங்கள் பேசுவது தெளிவாக கேட்கின்றது. வணக்கம்.
1: வணக்கம், கேக்குதுங்களா ஐயா?
0: நீங்கள் பேசுவது எனக்கு நன்றாக கேட்கின்றது மகளே. நான் பேசுவது உங்களுக்கு கேட்கவில்லை போல் தெரிகின்றது. கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் தொலைபேசி தொடர்பை. தொலைபேசியை சரியாக
1: கேக்குதுங்க ஐயா?
0: இப்ப கேட்கின்றதா? உறவுகள் வந்து இணைந்து பாடல்களை தந்து மகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். திடீர் திடீரென்று பதத்தை கொடுத்தபின் பாடலை தந்தே குவிக்கின்றார்கள். அங்கே உங்களுடைய காலநிலை வணிகர்களே எப்படி இருக்கின்றது?
1: குளிர் மழை வரும் தெரிஞ்சிருந்தா பொறுத்திருக்கலாம்.
0: இன்று நீங்கள் ஒரு பாடலை தரப்போகின்றீர்கள். அது என்ன பதமாக இருக்கும் என்றால், வானம் என்ற பதம். வானம்,
1: வானம் அந்த இம்லயே முடியணுமையா?
0: எப்படி அது வானம் என்ற? வானத்திலே, வானத்தை, வானத்துக்கு என்றெல்லாம் வரலாம். வானம் என்ற கருத்துப்பட வரும்.
1: அப்படி
0: சொந்தமா கேட்டிருந்தாரு அவங்களிடம். வானத்தின் வாசலில் வைக்கட்டுமா? நல்ல பாடல் மகளை எடுத்தவுடன் ஞாபக சக்தியா வானம் வானத்தில் நேர்மையான அந்த பாடல். வானத்தை நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டும்,
1: வாசலில் வைக்கட்டும்.
0: இங்க பாடுறா, எத்தனை பூக்களை கொண்டு வராங்க. வாழ்த்துக்கள். மல்லிகையே பூவாயம்மா. வானத்து வானத்து நிலவையே பெரிய பூவாக கொண்டு வைக்கும் போது சுவந்தி சின்ன பூ தானே. சிறப்பாக இருக்கிறதம்மா, வந்து இணைந்து வைக்க நன்றி. நல்ல பாடலை தருங்க. உங்களுடைய சிந்தனைக்கு, உங்களோட சிந்தனைக்கு ஞாபக சக்திக்கும் பாராட்டுகள். பதத்தை கொடுத்தவிடும் தருகின்றீர்கள். அது சிறப்பான பாடலாக இருக்கிறது. எங்க உங்களுக்கு இணையரும் வந்திருக்கின்றாரா? நன்றி மகளே, மீண்டும் சந்திப்போம். எங்கே ஐயா சந்தன்ராஜ் அவர்களே, வணக்கம்.
2: இனி இரவு நேரம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கத்தோடு சில வயசு தந்தராஜ்.
0: ரெண்டு நேரம் வணக்கத்தையும் தந்த அன்பு உறவை உங்களுக்கு நாங்களும் ரெண்டு நேர வணக்கத்தை தந்து பகிர்ந்து கொள்வோம். சந்தோஷம், மகிழ்ச்சி, நலம், குணம் எல்லாவற்றையும். அங்கே உங்களுக்கு மழை இல்லை என்பதை அறிந்து கொண்டோம். ஒரு இரண்டு மூன்று நாட்கள் வரும் என்றதை தெரிந்து கொண்டோம். உறவுகள் வந்து இணைகின்றார்கள். அப்படி இருக்கின்றது நிகழ்ச்சி.
2: ஆமா ஆமா, சிறப்பாக சென்று கொண்டு இருக்கிறது.
0: நல்லதொரு புது நிகழ்ச்சியை கொண்டு வந்து
2: மருத்துவ குறிப்புகளையும். ஆமா, மருத்துவ குறிப்புகளையும் சொல்றாங்க.
0: ஆமா மருத்துவம், அது மட்டுமா? எத்தனை எல்லாம் கூறுகின்றார்கள். ஜுஜுபி இது ஒரு பாடல ஒன்று கேட்டு போயிட்டு இருக்காங்க ஐயா. அப்படி எல்லாம் வருவாங்க, பாடலை கண்டுபிடிக்காமலும் போயிருக்காங்க ஒரு சிலர்.
2: ஆமா ஆமா, அது அடுத்தவருடைய பாடலுக்கு ஈஸியா தெரிஞ்சிருது, தன்னுடைய பாடலுக்கு தான் கஷ்டமா.
0: திடீர்னு கேட்டவுடன் எத்தனை பாடல்களே தெரியும். அதனால அங்க அருள் பட்ட பாட பாத்தீர்களான்னு எடுத்தும் கொடுத்து பார்த்தேன். நல்லது. இன்று உங்களுக்காக ஒரு பதம் காத்து கொண்டிருக்கின்றது. மனம் என்ற பதம், குறில் இரண்டு சொல்லினா மனம், மனம் அல்ல மனம், மனம் அப்படியும் பெறலாம். மனம் என்ற கருத்தை கொண்டு அப்படியும் பெறலாம்.
2: மனமே நீ மயங்கதையா?
0: மனமே
2: பாடு போங்க. மனமே மயங்காதையா?
0: மனமே மயங்காதே. அந்த
2: மயங்காதே நல்ல பாடல்.
0: மயங்காதே இனிமையான பாடல். மனமே மயங்காதே என்ற பாடல் உங்களுக்கு தருவோம். காற்றலையில் இணைந்து நேரத்தை கணித்து ஓடிவந்து இருவருமாக இணைந்து சிறப்பித்தவங்க என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
2: நன்றி நன்றி. வணக்கம் ஐயா.
0: கூறுங்கள் வேறு ஏதாவது.
2: நிச்சயமா சிறப்பா நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. நேர்நிலாம் அழகிய பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது.
0: இதுல ஒரு த்ரில்லிங் என்னவென்றால், இதுல ஒரு ஆச்சரியம். தானே நினைத்து ஒரு பாடலை வந்து கேட்பதை விட எதிர்பாராமல் கேட்கும் வேளையிலே அற்புதமான பாடல்கள் தெளிவாக வர அந்த அதுல என்ன தெரிகின்றது, எந்த எந்த பாடல் அவருடைய உள்ளத்திலே படிந்திருக்கின்றது, அவர் நல்லா உள்வாங்கி இருக்கின்றார்கள் என்று தெரிகின்றது.
2: ஒரு பக்கம் ஒரு கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கும், என்ன கேட்க போறாங்க, என்ன பதத்துல வரப்போகுது, ஒரு பதட்டமும் இருக்கும்.
0: அது மட்டும் இல்லாம நீங்களும் வந்து மனமே மயங்காதே எல்லாம் வருகின்றதுல நல்லதா தான் இருக்கும் என்று

0: சொல்லியிருக்கிறீர்கள். உங்கள் பாடலை காற்றலை தருகின்றேன். இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி சந்தன்ராஜ். மீண்டும் சந்திப்போம். நன்றி.
1: நிச்சயமாக நன்றி. வணக்கம்.
0: நன்றி. இது மன்னர் தமிழ் வானொலி.
2: நீ ஒத்த சொல்லு சொல்லு அந்த ஆகாயத்தையும் நீர் நிலத்தையும் காற்றையும் நெருப்பையும் கொண்டாந்து தாரு.
0: காற்றையும் நெருப்பையும் நிலத்தையும் நீரையும் பஞ்ச பூதத்தையே கொண்டு வந்து தருகின்றார்கள். நீ ஒத்த சொல்லு ஒரு பதம் தான் கொடுத்தேன். கொடுத்தவுடன் எத்தனை பாடலை கொண்டு வருகின்றார்கள், எத்தனை பாடல்களை நினைவிலே ஏற்றுகின்றார்கள். அன்பு உறவுகளை நீங்கள் கேட்கும் வகையிலே உங்கள் பாடலை காற்றலையில் தந்து மகிழ்ந்து கொள்வதில் நான் ஒருவராக இணைந்து கொள்கிறேன். அருள் அவர்கள் ஓமென்ற பிரணவத்துடன் அருள் கொடுக்க வந்தார் காற்றலையிலே. அவர் வடக்கு மாநிலத்தை விட்டு கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற அவர் வடக்கும் கிழக்கும் என்று சென்று வந்து கொண்டிருப்பவர். அவர் சிந்தித்து சிந்தித்து எத்தனை பாடல்கள் இருக்கிறது வருகதில்லையா என்று கூறிக்கொண்டு இருந்துவிட்டு நான் கூறிய பயிற்சியை செய்தவுடன் வந்துவிட்டது அந்த பாடல். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் என்று அந்த பாடலை இப்பொழுது கேட்போமா? அருள் ஆயத்தமாக இருப்பீர்கள். இதோ உங்கள் பாடல்.
3: நான்

இனிமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். அந்த உறவுகளே, இனிமையான அந்த பாடலை நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து கேட்டவர்களே. இந்த பாடலில் இடையே சில தடைகள் ஏற்பட்டது போல் தோன்றுகின்றது. பொறுமைக்கு நன்றி அருள் அவர்களே. உங்கள் பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். திடீரென்று வந்து பாடலை கேட்டவுடன் திக்குமுக்காடி போகாமல் களஞ்சியத்திலே பாடல் இருக்கிறது, குலுக்கி எடுத்து பார்ப்போம் என்று தெரிவு செய்து தரும் பாடல்கள் அத்தனையும் சிறப்பான பாடல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே, தர்மபுரியிலிருந்து அன்பு ராஜ்குமார் நீங்கள் வந்து பாடிய ஒரு பாடலை தந்தீர்கள் அல்லவா. அந்த பாடல் ஆசை என்ற பதத்தை குறிக்கும் பாடலாக வருகின்றது. எங்கே அந்த ஆசை எப்படி என்று ஒரு தடவை கேட்டுத்தான் பார்ப்போமே. தர்மபுரியிலிருந்து ராஜ்குமார் அவர்களே, உங்கள் பாடல்.

கட்டுதுமான ஒரு பாடல், இவ்வளவு அறவீர்களாக சொல்லிவிட்டு செல்கின்றது. ஆசை அதிகம் வைத்து அதை அடக்கி வைக்க கூடாது என்று கூறும்போது போன்ற குறித்து அந்த பாடலை அற்புதமாக ராஜ்குமார் ஆறுதலாக சிந்தித்து விட்டுத்தான் கேட்டிருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாம் ஆசைப்படி செல்ல வேண்டுமா? இனிமையான அந்த பாடல் காற்றலையே கடந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடல் வரைக்கும் இருக்கின்றது. இது முன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நேரம் 12:20 நிமிடம் என்று எங்களுக்கு மதியம் காட்டும் வேளையிலே உங்களுக்கு 10:50 நிமிடத்தை காட்டும் இந்த வேளையிலே வானத்துக்கு சென்று அந்த நிலவை எடுத்து வந்து வாசலே வைப்போமா? இனிமையான அந்த பாடலை அன்பு மகள் ராணி நீங்கள் தந்த வேளையிலே உங்கள் பாடல் காற்றலையின்

அற்புதமான பாடல்கள், நீங்கள் பதத்தை கொடுங்கள், நாங்கள் பிரபஞ்சத்தையே கொண்டு வந்து குவிக்கின்றோம் என்று கூறி அன்பு உறவுகள் அழகாக வந்து சிந்தனையை தூண்டிவிடும் பாடல்களும் சிறப்பாக மகளும் பாடல்களும் செவ்வனே தந்து சென்ற வேளை உங்களை வாழ்த்தி கொண்டு அடுத்து வரும் பாடல் மனம் என்ற பதத்துக்காக அன்புடன் சந்தன்ராஜ் அவர்களை நீங்கள் தந்த பாடலையும் கேட்டுவிடுவோம். அந்த பாடலையும் இதோ வருகின்றது. மனம் என்ற பதத்துக்கான பாடல்.

அற்புதமான ஒரு பாடலை கேட்டு மகளும் வாய்ப்பினை தந்தது என்ற சொல்லோடு பாடல் நிகழ்வு சந்தன்ராஜ் அவர்கள் வந்த தத்துவமான அந்த பாடல் உண்மையிலே ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு கருத்து. நாங்கள் மயங்க மாட்டோம், கலங்க மாட்டோம், திடமான சிந்தனையோட இருப்போம் என்ற சிந்தனைக்கு வந்து ஒரு சிறப்பான பாடலையும் கேட்கக்கூடியதாக இருந்தது. நீங்களாக நினைத்து வந்து கேட்கும் பாடல்களை கேட்டு செல்லும் பொழுது உங்கள் மனதுக்குத்தான் அது திருப்தியாக இருந்திருக்கும், மற்றவர்களுக்கும் திருப்தியாக இருக்கும். ஆனால் இது எதிர்பாரா விதமாக எங்கள் பொக்கிஷத்தை தோண்டி அதனுள்ளே புதையலாக புதைந்து கிடக்கும் தென்னகத்து திரைப்படத்து பாடல்கள் எவ்வளவு தூரம் அற்புதமான இனிமை முத்தமிழும் அங்கே சிதறிக் கொண்டிருக்கிறது, முத்தமிழும் சிரிக்கின்றது. அந்த பாடலை கேட்கும் பொழுது உள்ளத்தை மகள வைத்துக் கொண்டிருந்தது என்பவர்களை சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை தெரிவு செய்து நாங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்க நீங்கள் இணைந்து அலங்கரித்து சென்ற உங்கள் அனைவருக்கும் இருந்த நன் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் என்று நாங்கள் சொற்களாக நாங்கள் கண்கள், மான், உறவு, அழகு, பணம், அன்பு, மயில், மலை, நிலவு, நான், ஆசை, வானம், மனமே என்ற பதங்களை முதல் பதமாக கொண்டு பாடும் பாடல்களை கேட்க எதிர்பாரா விதமாக அந்த பாடல்கள் அத்தனையும் வந்து எங்களை அதிர வைத்து விட்டது என்று தான் கூற வேண்டும். இதிலே எல்லா பாடல்களும் வந்தது ஒரு பாடலை கேட்டவுடன் அன்பு தேவநாதன் அவர்கள் கொடுத்த பணம் என்றதுக்கு எத்தனை பாடல்கள் இருக்கின்றது தான் உடனே அவருக்கு வரவில்லை. அதுதான் அங்கே சிந்தனையை தூண்டிவிட்டது. அவர் உடனே சிரித்து விட்டு நேரத்தை நான் முன்னடிக்கவில்லை, நண்பர்களை இடம் விடுகிறேன், தென்று வருகின்றேன் என்று சொன்னார். இப்பொழுதுதான் உள்ளங்கையில் வைத்து ஒரு விரலால் தட்டினவுடன் உலகமே தெரிகின்றது பாடல்களை அறிந்து கொள்ளலாம். அதனால் நான் ஒரு பாடலை அவருக்காக தருகின்றேன். அன்பு நண்பர் தேவநாதன் அவர்களே, உங்களுக்காக இந்த பாடல், பிரபல்யமான இந்த பாடல் கேட்டு மகிழ்வோம் நாங்கள் அனைவரும்.

அரை நூற்றாண்டை தாண்டியும் இந்த பாடல் இன்றும் பொருத்தமாக இருக்கிறது. கேட்பதற்கு இனிமையான பாடல்கள், வந்த பதங்கள் அத்தனைக்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளை. அந்த திருப்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர முயல்கின்றேன். முயல்வதில் நான் முடிக்க வேண்டும், நேரம் கடந்து விட்டது. எங்கள் போர்டரை தாண்டி விட்டோம், அதாவது எல்லையை தாண்டி விட்டோம். நேரம் 12:35 காட்டுகின்றது. எங்களுக்கு உங்களுக்கு 11:05 கூட்டி தந்த அதிபருக்கு நன்றியை கூறி பொறுமையோடு காத்து கொண்டிருந்து கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் வாழ்த்தை கூறும் இந்த வேளையில் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக அமைவதற்கு இணைந்து வந்து அற்புதமாக உங்கள் சிந்தனையை செலுத்தி உள்ள கிடக்கையை வெளியே கொண்டு வந்து எங்களையும் ஒரு ஆசுவாசப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தி சென்று விட்ட உங்கள் அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்விலே அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை சொல்லோடு பாடுவோம் என்ற நிகழ்வுகளை சந்திக்கலாம். அதற்கிடையில் வேறு நிகழ்ச்சிகள் இருக்கின்றது தானே, சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவா உலகெல்லாம் பறந்து வாழும் இந்த உயிர்கள் அத்தனையும் மனித நேயம் கண்டு அறம் கொண்டு வாழ வேண்டும், அதற்கேற்ற வழிவகை செய்ய வேண்டும். அல்லல்கள் அவதிகள் தேவையில்லை, நிம்மதியும் மகிழ்வும் எங்களுக்கு தேவை என்று கூறிக்கொண்டு காற்றலை இந்த விடைபெறும் வேளையிலே இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி என் அன்பு உறவுகளோடு இணைந்து எல்லாம் வல்ல இறைவா உன்னை இறைஞ்சி கேட்கின்றோம், தர வேண்டும் அருள வேண்டும் என்று கூறி காற்றலை இந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு நலம் தானே எல்லோரும் முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீறா எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா சுகமா இருக்கணும்.

நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும். முதல் அதுதான் தேவை, நோயற்ற வாழ்வு ஓடு நீங்கள் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். இந்த புதிய நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறலாம்.

மன்றில் தமிழ் வானொலியின் கதம்ப மீது கதம்பத்தில் புதையல் நிகழ்ச்சி. புதையல் நிகழ்ச்சியில் இப்ப புதையல்ல நான் ஒரு சொல், அதை எனது மனதுக்குள்ள புதைச்சு ஒழிச்சு வச்சுக்கொண்டு உங்களுக்கு தரவுகள் கொடுப்பேன். சொல் எத்தனை, அதாவது எழுத்து எத்தனை என்றும் நான் கொடுப்பேன். அதை நீங்கள் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும்.

முதலில் ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம். என்ன உறவுகளே, நிறைய பேச வேண்டும் என்று வந்திருந்தேன், இருந்தாலும் பேசுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. சரி, நேர்கள் வரும்போது அது பேசிக்கொள்ளலாம். முதல்ல ஒரு கண்ணன் பாடல் ஒன்றை கேட்போம். கண்ணன் பாடல், கண்ணன் பாடல். கண்ணன் இப்ப வேற மறக்கிறார், இப்ப அடிக்கடி கண்ணன் ஒழிச்சு கொள்றாரு, என்னட்ட வர்றதில்லை, ஏனென்று தெரியாது. என்ன நடந்தது என்று எனக்கே புரியவில்லை. கண்ணன் ஒழிக்க காரணம்

கண்ணன் பாடல், கண்ணன் பாடல் வேற மறுக்கிறாராதான் என்ன என்று எனக்கு தெரியல. பார்க்கலாம், எல்லாம் ஏதோ ஒரு வகையில் சரி. மீண்டும் ஒரு

0: காதலியில் வடலூர் ஆனந்தன். வணக்கம். நீங்க குரூப்ல போட்டிருக்கீங்க, வணக்கம் போட்டிருக்கீங்க, கதம்பத்தில் இப்போது புதிய லண்ணும் போட்டிருக்கீங்க. மற்ற பிள்ளைகள்லாம் வரையில என்ன செய்கிறார்களோ தெரியவில்லை. சரி, நாங்கள் தாமோதரன் அழைக்கிறார். வணக்கம் தாமோதரன் அண்ணா. அண்ணா வணக்கம. அண்ணா
1: வணக்கம். வணக்கம் சகோதரி. தொடர்புக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. தொடக்கத்திலேயே நோயற்ற வாழ்வின் நலம் இதை பத்தி பேசினீங்க. ரொம்ப நேயர்களுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பேச்சு எங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்குது. நீங்க சொன்ன மாதிரி நோயற்ற வாழ்வுகள் ரொம்ப சந்தோஷம் சகோதரி.
0: உங்களுடைய இணைப்பு ஏதோ செய்கிறதுன்னா ஏதோ விக்கி விக்கி வர்றது போல இருக்கிறது. உங்களுடைய இணைப்பை பார்த்து கொள்ளுங்க. இப்ப என்ன அந்த கிளியரா இல்ல, அப்படி இருக்கும்போது நீங்க நல்லா பேசுவீங்க, அன்பா பேசுவீங்க, அது கிளியரா காட்டி.
1: நல்ல அதிகமான மழை பெஞ்சி இப்பதான் ஓய்ந்திருக்கு. இப்போ அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது. நல்ல மழை
0: இங்க சரியான வெப்பமா இருக்கிறது. என்ன வெப்பமா இருக்கிறது? தாழ முடியாத வெப்பம். காலை போட்டேன், சத்தம் போடுது, நிறுத்திட்டேன். அதுக்கிடையில நிகழ்ச்சி
1: முடியறதுக்கு
0: சோப் எல்லாம் போட்ட நான் ஃபுல்லா குளிச்ச மாதிரி வந்தேன். அவ்வளவு வெப்பம். உங்களுடைய இணைப்பு சரியில்லை தாமோதரமண்ணா. நீங்க
1: சரி, மீண்டும் சந்திக்கிறேன்.
0: மீண்டும் நீங்க கேட்டுக்கொண்டிருந்துட்டு வாங்க. சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி. இணைப்பு சரியில்லை தாமோதரமண்ணாவுக்கு, இணைப்பு சரியில்லை. இன்றைக்கு நாங்கள் புதையல் நிகழ்ச்சி. புதையல் நிகழ்ச்சி நான் சில சொற்கள் கொடுக்க போறேன், அதை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கும். எத்தனை பேர் எங்க கையோத்துக்குமா வாங்க? வடலூர் ஆனந்தன் மட்டும்தான் இப்ப வானொலி கேட்கற மாதிரி தெரியுது. இப்ப சரியாக நேரம் 9:46. செட்டு சின்ன தடங்கல்கள் வந்தது இதுல. எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாயி போயிட்டு அப்பா சிலவற்றை மாற்றி வச்சு விட்டாரோ என்னோ தெரியல. திரும்பாது சரி. நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். அதனால நீங்க இணையும் வரையும் இல்லாம நான் சொற்களை கொடுக்கலாம் இருக்கிறேன். முதல் சொல்லு புதியலுக்கு எல்லாரும் வரலாம், தெரியுமோ தெரியாதோ வந்து பேசி முயற்சி செய்யுங்கள். நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம், முயற்சி செய்யுங்க. எல்லாருக்கும் தெரியும் ஒன்று இல்லை. இப்ப நானே இதெல்லாம் முதலே எடுத்து வச்சுதானே இந்த சொற்களை கொண்டு வருகிறேன். அப்ப அது எல்லாரும் நல்லா படிச்சவங்க, நல்லா நானே எல்லாம் படிச்சு எனக்கு எல்லாம் தெரியும் என்றுட்டு நாங்க போக முடியாது. தெரியாததில்ல, இப்ப எனக்கு தெரியாது, உங்களை எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரியாது சிலவற்றை அப்படித்தான் எல்லாம். சின்ன குழந்தைக்கே தெரியும் எனக்கு தெரியாதது. அந்த குழந்தைகிட்ட இருந்தும் பாடம் படிக்கிறதுக்கு கண்ணு நிறைய இருக்கிறது குழந்தைகளோட. இப்ப எல்லாம் சுட்டி குழந்தைகள் எல்லாரும். சரி, இது ஒரு உறுப்பு, ரெண்டு எழுத்து சொல். மனிதனின் ஒரு உறுப்பு, ரெண்டு எழுத்து சொல். இது இல்லை என்றால், இது இல்லை என்றால் மனிதன் ரொம்ப கஷ்டப்படுவான். ரெண்டு எழுத்து சொல், ரெண்டு சொல். இது இல்லை என்றால் மனிதன் ரொம்ப கஷ்டப்படுவான். இது இருந்தால்தான் வாழ்க்கையே ஒளிமயமாக இருக்கும். ரெண்டு எழுத்து சொல் பார்க்கலாம், அழைக்கலாம். நீங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு 5 1 4 5 1 9 2 3 7 9 என்ற தொலைபேசி வாட்ஸ்அப் நீங்கள் அழைப்பு படுத்தி நீங்க இணைந்து கொள்ளலாம். தெரிகிறது எத்தனை பேர் நீங்க கேக்குறீங்க. அதுல அதாவது சும்மா மறு ஒளிபரப்பு போடைக்க வாங்க வாங்க கை தட்டி நடனம் எல்லாம் ஆடி போடுறீங்க, அதை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நேரடியா வந்தோன்னா யாரையுமே காணையில. சரி, வந்து சொல்லுங்க பாப்பலாம், பாக்கலாம். இங்க இது ரெண்டு எழுத்து சொல், மனிதனின் ஒரு உறுப்பு. இது இல்லை என்றால் ரொம்ப கஷ்டம் மனிதனுக்கு. சரியா, நாங்க ஒரு ஒரு குத்து பாட்டு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில எல்லாம் குத்து பாட்டா எடுத்துக்கொண்டு வரலாம் கொஞ்சம் உற்சாகமாக. சரியா, இந்திய இலங்கை நேரம் சரியா 9:48, கனடிய நேரம் சரியா 12:19.

கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாம், நீங்க காட்டிலே நினையலாம். இது ரெண்டெழுத்து சொல், மனிதனுடைய ஒரு உறுப்பு. இது இல்லாமல் மனிதனுக்கு மனிதன்ட வாழ்க்கையில சிறப்பு இருக்காது என்று நினைக்கிறேன். ஆனா நிச்சயமா இது தேவை, இது இல்லாமலும் வாழலாம்.

0: இந்த பாட்டை போட்டதான் இவர் வருவார், அதனாலதான் நான் இப்படி பாட்டு போட்டது. வாங்க மச்சான், வாங்க.
1: வணக்கம். வணக்கம்.
0: சவுதி அரேபியால இருந்து எங்களுடைய ஃபாரூக் மச்சான் வந்திருக்கிறார். வாங்க மச்சான், இந்த பாட்டை போட்டா ஓடி
1: வருவீங்கன்னு. சரி சரி.
0: எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா ஃபாரூக்? நீங்க
1: நலமா இருக்கமா? நலமா இருக்கமா? நலமா இருக்கமா? நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கிறேன். எப்பவும் நலத்தோட இருக்கணும், சுகமா இருக்கணும். சரியா? தெளிவா கேக்குறதா நான் பேசுறது?
1: கேக்குதுமா? கேக்குது
0: கேக்குது. சரி சொல்லுங்க பாப்போம். இது மனிதனி
1: கண் கண்
0: கண் கண் பூக்கிலே கண் கண் கண் கண் கண் கண் கண் ரெண்டு ரெண்டு எடுத்தா கண் ரெண்டு வரது நல்லா காலண்டு வரையில இல்ல அதுலதான் நிக்கிறீங்க, அது என்ன தெரியுது? யோசிச்சு கொண்டு ஓடியாங்க, யோசிச்சு நான் இங்க தாமர் மண்ணா அண்ணா, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணாட அண்ணா வணக்கம். தாமதர் மண்ணா
2: வணக்கம்.
0: வணக்கம் தாமதர்.
2: வணக்கம் சகோதரி.
0: கண் கண் கண் தான் சொல்லி இருந்த அண்ணா, யோசிச்சு கொண்டு வாங்க. இது இல்லாமலும் இருக்கலாம்னு சொல்லணும் இல்ல, இது இல்லாமலும் வாழலாம். மூளை இல்லாம வாழலாமா என்ன நீங்க அண்ணா? நீங்க எங்களை எல்லாம் பார்த்து சொன்னமா இருக்கு, நீங்க எல்லாம் மூளை இல்லாமதானே வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க.
1: சரி,
0: எங்க இந்த அன்பு உறவுகள் ஓடி வந்து சொல்லுங்க பாப்போம்.

0: கதைக்கே மச்சான் என்று வந்துச்சு. எங்கட வடலூர் ஆனந்தம் கதைக்கு ஐத்தான் சொல்லு
1: நம்ம காலங்கள் வந்து இனிதான் கடத்துறதுக்கு இது ஒரு வழிமை. நம்ம நேரங்கள் வந்து ஒரு இனிமையா நம்ம கடத்தி செல்றோம் நம்மள.
0: ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க உண்மையா இது இனிமேலா இந்த இந்த இந்த ரூமுக்குல இருந்து இப்ப முந்தையெல்லாம் ஏசி வேலை செய்யுச்சு. இங்க இந்த இந்த வருஷம் இந்த ஏசி பழதாகனதுல ஏசி இல்ல, ஃபேன் தான் போடுகிறோம். இந்த வெப்பம் இன்னைக்கு சரியான வெப்பம், இந்த வெப்பத்துக்கு இருந்து செய்யறாங்க. ஆனா அப்பா செய்யும் போது என்ன நடக்குமெண்டா, எல்லா இந்த டோர் எல்லாம் திறந்து விடுவோம். இதை நான் சத்தம் போட மாட்டேன், நான் மெதுவா தான் இருப்பேன். எதுக்கு இப்ப அப்பா சில நேரம் போன்ல பேசுவார், அங்க ஏதாவது எடுப்பாரு செய்வார், டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் வரும். அப்ப எப்படியும் டோர் மூடினா தான் எனக்கு அறிவிப்பு வரும். அப்பா எல்லாம் திறந்து விட்டுட்டு செய்வார், நான் அதனால மெதுவா தான் நான் எல்லாம் பார்த்து செய்வேன். எனக்கு தெரியும் சத்தங்கள் கேட்குமாட்டேன். ஆனா அப்பா வந்து சின்ன புள்ள மாதிரி, அப்பா டக்கு டக்குண்டு ஏதாவது அங்க போன் எடுத்தா டக்குண்டு வழியில இருந்து பேசிடுவார், வேற போன் அப்படி. அப்ப அதனால மூடிக்கொண்டு இந்த புப்பத்துக்கு இருக்கு ஏதோ செய்யுது. ஆனா உங்களோட பேசுறதால எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு அன்றொரு நாள் எல்லாம் அப்படியே நனைந்து உடையெல்லாம் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நான் போய் நல்லா குளித்தேன். உண்மையிலேயே ஏலாமல் உள்ளவங்க நினை தொப்பையா நனைஞ்சிருச்சு. போய் அப்படியே நேரம் அப்படியே ஷவர் எடுத்துட்டு தான் நாங்க வெளியில வந்தேன். இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச அப்படம் அத மாதிரிதான் இன்றைக்கும் வெப்பம் இருக்கிறது. அதுக்காக நீங்க சொல்லப்படாது இப்படி வேத்தா தனம்மா நீங்க குளிப்பீங்க.
1: வானொலி நிலையத்துக்கெல்லாம் காரைக்கால் சென்னை எல்லாம் வந்து பாத்திருக்கேன். அது ரொம்ப அந்த ரெண்டு ரெண்டு கதவு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கதவு இருக்கும், அதை சட்டு அதன் பிறகு இன்னொரு கதவுக்குள்ள போகும். அந்த ஏசி காத்து வெளியில வராம இருக்கிறதுக்காக.
0: மற்றது இங்க அந்த டிவைஸ் எல்லாம் வேலை செய்யுது, எத்தனை கம்ப்யூட்டர் வேலை செய்யுது எல்லாம். அப்ப இந்த வெப்பமே இந்த ரூமுக்கு நீங்க ஒரு கொஞ்ச நேரம் தூங்க மாட்டீங்க இந்த இதுக்குல. ஏன்னா அவ்வளவு வெப்பம் கூட்டிக்கொண்டு தூங்க முடியாது.
1: வெகு நேரம் இருக்கணுங்கிறனால அந்த ஏசி இருந்தாதான் அது சரியா இருக்கும்.
0: ஆனா எங்கட குளிர் நாட்கள்னா இது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். எங்களுடைய ஸ்னோ போடுற நாட்கள்ல ஒன்றுமே தேவையில்லை எங்களுக்கு. நல்லா இருக்கும் இதுக்குள்ள இருந்து, நல்ல ஜாலியா எத்தனை மணித்தியாலும் இருக்கலாம். எங்களுக்கு போன வருடம் எல்லாம் ஏசி வேலை செய்துச்சு, அப்ப நாங்க கஷ்டம் இல்லாம செய்தோம். இந்த வருஷம் இப்ப எனக்கு இதுல வந்து இருந்து இப்ப நீங்க யாரும் பேச வரையிலன்னு நான் எழுந்தி போக முடியாது. இந்த ஒப்பத்துக்கு இருக்கிறவனை போட்டு அப்பா பொறுமையா செய்தார். அப்பா செய்யற அந்த காலை நேரம் கொஞ்சம் குளிர்மையா இருக்கும். அப்ப இந்த கதம்ப நேரம் சரியான வெப்பம்,
1: காலை நேரம் கொஞ்சம் வெப்பம் குறைவாக இருக்கும். அது கடக்க கடக்க கொஞ்சம் கூடுதல் பார்ப்போம். மாலை நேரத்துல அப்படியே கொஞ்சம் நமக்கு
0: உங்களுடைய பகல் நேரம் எங்களுக்கு நல்லா இருக்கு. இரவு நேரம் இதுக்குள்ள இருந்து செய்யலாம், எவ்வளவு நேரம் நாங்க இருந்து பேசலாம், அது குளிர்மையா இருக்கும். மற்ற சத்தம் கேட்காது, நாங்க கொஞ்சம் எண்ணல் திறந்து விடலாம். என்ன வெளியில எந்த சத்தங்களும் கேட்காது எண்ணல் திறந்தாலும். இப்ப இந்த பகல் நேரம் சத்தங்கள் கேட்கும், பிள்ளைகள் விளையாடுவார்கள், ஓடி திரிவார்கள், மற்ற அடுத்த விட்டு அவர்கள் பேசுவார்கள், அதெல்லாம் கேட்கும் எங்களுக்கு.
1: சில நேரத்தில் ஒரு கேட்டிருக்கேன்.
0: அப்ப நீங்க நல்லா உச்சு கேட்டிருக்கீங்க பாத்தீங்களா, பக்கத்து வீட்டு
1: பிள்ளைங்களா.
0: அப்பா வந்து அந்த எண்ணெய் திறந்து விட்டுட்டு இருக்கிற, நான் இருக்க மாட்டேன். நான் எண்ணெய் எல்லாம் வந்த உடனே எல்லாம் அடைச்சு பூட்டிடுறேன். ஏன்னா எனக்கு எனக்கு தேவை பெர்ஃபெக்டா நேர்களுடைய பேச்சு நல்லா கேட்கணும், மற்றது பெர்ஃபெக்டா இருக்கணும். அதாவது எந்த சத்தமும் இருக்க கூடாது நான் பேசும் போது. அடைச்சு மூடிடுவேன். அப்பா வந்து இனி பாவம் தானே, அவர் என்ன கூட கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க.
1: இந்த இளைஞ வானொலி கூட உங்களை எல்லாம் விசாரிச்சதா சொல்லி சொன்னாங்க. மேரா அம்மாவையும் உங்களை எல்லாம் விசாரிச்சதா சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது.
0: அது முத்துய ஜெகன் மோகன். அவர் அவர் என்னோடு பேசியிருந்தார். அவர் நிகழ்ச்சி எடுத்து வருவதற்கு கூட கேட்டிருந்தார். ஒரு நிகழ்ச்சி அவருக்கு அந்த எப்படி எங்கட வானொலியில எப்படி நிகழ்ச்சி எடுத்து வருவது என்பதை சொல்லி மற்றது இன்னும் ஒன்று சில விடயங்கள் இருக்கிறது. இப்ப இப்ப இப்ப எல்லாம் இப்ப இன்னொரு இடத்துல அவர் வந்து தமிழகத்துல எந்த வானொலியிலையும் அவர் நிகழ்ச்சி கொடுக்கவில்லை. இன்னும் அவர் ஒரு வாட்ஸ்அப் தளத்துல ஒரு ப்ரோக்ராம் தன்னுடைய ஒரு பாடல் ஒரு அதற்குரிய விளக்கம் கொடுக்கிறார் ஒரு வாட்ஸ்அப் தளத்துல.
1: நீங்க
0: அதே பண்ணி கேட்கலாம். இப்படி வானொலி இல்ல தெரியாமல்தான் மக்கள் இவற்றை வந்து சொல்ற. இப்ப கலைவாணன் வந்து சொல்லி இருந்தால் அது பிழை. அவருடைய அந்த கூட்டு சொல்லும் போது சரியா சொல்ல வேணும். மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அது தெரிய வேணும்
1: என்னன்ட்டு.
0: அவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வானொலியில நிகழ்ச்சி கொடுக்கிறார் என்று சொன்னா அது தமிழ்நாட்டுல எந்த வானொலியில இத்தனை வானொலி இருக்கிறது அத்தனை வானொலி எந்த வானொலியில கொடுக்கற அது வாட்ஸ்அப் வானொலி தளம் என்று வைத்திருக்காரங்களே ஒழிய அது வந்து பதிவு செய்து நீங்க போய் இப்ப ஒரு பதிவு அதுக்குள்ள வச்சா ஒரு பாட்டையும் போட்டு இப்ப ஒரு குறிப்பா கொடுக்கலாம். இப்ப கொடுத்துட்டு அந்த பதிவையும் வச்சு ஒரு பாட்டையும் கொடுத்தா அதை நாங்கள் கிளிக் பண்ணி கேட்கணும். அது அது வாட்ஸ்அப் தளம் அது
1: கிளிக் பண்ணி கேட்கணும்
0: கேட்கணும். அது வாட்ஸ்அப் தளம் அது வானொலி அல்ல. நீங்க இப்படி நேரடியா சும்மா இப்ப வானொலி தட்டி கேட்டுக்கொண்டே இருக்கிற மாதிரி வானொலி அல்ல அது. அப்ப அதுல வந்து நான் ஒரு வானொலியில கொடுக்கறேன். ஒரு நாளும் முத்தையா ஜெகன் மோகன் அவர்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள். அவருக்கு வானொலி இல்ல என்னன்னு தெரியுமல்ல உண்மையிலேயே.
1: நானும் பெரிய
0: வானொலி நான் அவரோட பேசி இருக்கிறேன்ல அவரோட பேசி அவரோட நிகழ்ச்சி எடுத்துடலாம். சரி நீங்க எப்படி கொடுக்க போறீங்கன்னு நாங்க நல்லா பேசி இருக்கிறோம். இன்னொரு விடயம் அந்த அவர் அந்த வாட்ஸ்அப் வானொலியில அவர் கொடுக்கிறாரல்ல நிகழ்ச்சி அவர்களும் நாங்க டிஸ்டர்ப் பண்ண கொடுப்போம். அவராக வந்து பேசி இருந்தார். அப்ப நாங்கள் எடுத்து எங்களுக்கு அவரோட மரியாதைக்கு நாங்கள் அவரோட பேசியிருந்தோம். அவரை ஒரு ஒரு ஒரு சந்திப்புக்காண்டி பேசியிருந்தேன். அப்ப தான் ஒரு நிகழ்ச்சி தருகிறேன் என்று சொல்லி இருந்தார். அத சற்று நான் எங்களுக்கு விருப்பம் எனக்கு விருப்பம் அவர் தருவது அதை நான் விரும்பே இல்ல கொஞ்சம். ஏனென்றால் அவர் அந்த கொடுக்கிற தளத்துல இப்ப கொடுத்து கொண்டிருக்கிறார்ல அவர்களுடைய அனுமதி தேவை. எல்லாரும் ஒரு மாதிரி இல்லையல்ல இல்லையல்ல அவர் சொல்லக்கூடாதுல்ல. எந்த தளத்துல கொடுத்தவரை நீங்க கொண்டு போய் நீங்க வலுக்கட்டாயமா கொண்டு போய் நிகழ்ச்சி எடுக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. நான் இவற்றை எல்லாம் அவதானிப்பேன் ஆனந்தன். எனக்கு இதெல்லாம் முக்கியம். இன்னொருவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னொருவருடைய மனதை நோகடிக்க கூடாது. அது கோபால் அவர்கள் அது கோபால் அவர்கள் வச்சிருக்கிற அந்த தளம் அவருக்கு அவர் இந்த வானொலியில விரும்பி இந்த வானொலியை பெட்டி எங்களுடைய சந்திரபாஜி மாமாக்கு எல்லாம் கோபால் தான் சொல்லி இருக்கிறார் அறிமுகப்படுத்தினது. இப்ப அவர்கள் வந்து பேசி இப்ப சொல்லக்கூடாது. நீங்க வந்து எங்கட குரூப்புக்குள்ள செய்யறவங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் அப்படி ஒரு பேச்சு வந்தது ஒரு தடவை. அது எனக்கு சரிப்பட்டு வராது. ஏனென்றா மற்றவர்களை நாங்கள் நோகடிக்க கூடாது. அங்க செய்யறவரை இங்க கொண்டு நான் எடுத்து வச்சு செய்யக்கூடாது. அதுன்னு பார்க்க புதியவர்களை பழக்கி எடுக்கலாம். வாஞ்சியோடு செய்வார்கள். நான் அவர்கிட்ட பேச்சு வாங்கத்தில்லை. அவரும் ஒரு நல்ல நண்பர் கோபால் கே எஸ் கோபால் அவர்கள் அவரோட தளம் வச்சிருக்கிறார். அந்த தளத்துல எல்லாரும்

0: பாடல் வந்து நிமித்த அதை நம்ம கிளிக் பண்ணி கேட்டா அது வேற மாதிரி அதெல்லாம் இருக்கு சொல்றேன்.
1: அது வானொலி அல்ல, அது வாட்ஸ்அப் தளம், வாட்ஸ்அப் வானொலி என்று வச்சிருக்கிறார், ஆசைக்கு வைத்திருக்கிறார். அதை வானொலி ஆக்கலாம், இப்பதான் எல்லாரும் தடக்கி விழுகிற மாதிரி வானொலிகளோ சேர்க்கிறார். அவர் அப்படியேதான் அந்த காலத்தில இருந்து வச்சிருக்கிறார். கே எஸ் கோபால் அவர் ஒரு நல்லவர், அவர் தான் எங்களுக்கு சந்தனராஜ் மாமாவை காட்டி கொடுத்தது, இன்னும் ரெண்டு எல்லாரையும் காட்டி கொடுத்தது. எங்களுடைய வானொலிய ரெண்டு எல்லா அநேகமானவர்களுக்கு அவர் அறிமுகப்படுத்தி வைத்திருந்தார். இருந்தாலும் அவருக்கு சில நேரம் அங்க வேலை செய்வார். என்னுடைய இங்கே இருந்தவர்களை எல்லாம் நீங்கள் கொண்டு போய் அறிவிப்பாளராக, என்னட்டே இருந்தவர்களே அவர்கிட்ட இருந்தவர்களை நான் யாரையும் அறிவிப்பாளர் எடுக்கவில்லை, மஜித் அவர்கள் மட்டும் வந்திருந்தார்கள். அதை நான் கேட்டு அவர் தானாக செய்திருந்தார் மஜித் அண்ணா. அது நாங்கள் கேட்டதில் அப்ப அந்த இதுகள் வரக்கூடாதுன்றதுக்காண்டி நாங்கள் தவிர்த்தோம். அதுகளை தவிர்க்கிறேன் நான். என்னோட மற்றவர்கள் மனதை மற்றது இன்னொரு வானொலியில் அறிவிப்பாளராக இருக்கிறவர்களை அந்த வானொலியின் உரிமையாளர் அதை சரி நீங்க கொடுக்கலாம் என்று சொன்னாதான் நாங்க எடுக்கணும். கண்டபடி எடுக்கக்கூடாது, அது என்னுடைய கொள்கை. கண்டபடி நான் எடுத்து அங்க இருக்கிறவங்க அவர்களையும் குழப்பி அப்படியெல்லாம் செய்யறது சரியில்லை. அது இன்னொரு வானொலிக்கு நாங்கள் செய்யற துரோகம். அவர்களுடைய அறிவிப்பாளர்களை நாங்கள் இங்க கூப்பிடுவது அவர்களுடைய சம்மதத்தோடு வரலாம். இதுதான் அப்ப அது விளக்கமாக எங்களுடைய கலைவாணன் சொல்லவில்லை. அதாவது அப்பாவுக்கு இப்ப எங்களுக்கு முத்தையா ஜெயன் மோன இல்ல அவர்களை எல்லாரையும் தெரியும், கூடுதலாக
2: தெரியும்,
1: எல்லாரையும் தெரியும், எல்லாரோடையும் பேசி இருக்கிறோம் நாங்கள், எங்களுக்கு தெரியும். ஆனால் இதுல வந்து சொல்லுங்க கலைவாணன் அதை சரியாக சொல்லி இருக்க வேண்டும். அப்பா நினைச்சா சரி,
2: வானொலியா வானொலியா நினைச்சுக்கிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல.
1: இல்ல சரியா
2: வானொலியா
1: சரி பேசுங்க, அவரையும் கூட்டி கொண்டு வந்திருக்கலாம் இல்ல ஒப்புவிக்கிறதுக்கு. வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போறதுக்கு இன்னொரு மக்களை என்ன, எனக்கு எனக்கு உண்மையாக என்ன தேவை என்றால் வள்ளலோர் ஆனந்தன் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை நாங்கள் ஏமாற்றக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து.
2: நம்பகம் வேணும், நம்பகம் வேணும்.
1: பொய்யாக எந்த ஒரு பிரச்சாரமும் நாங்கள் செய்யக்கூடாது. காட்டலை இருக்கு என்பதை
2: உண்மை பொருள் நகைச்சுவை, உண்மை பொருள் நகைச்சுவை, இது மூன்று இருக்கணும் இல்லைங்களா ஒரு இடத்துல இருந்தாதான் சிறப்பு.
1: இது ஒரு பொய்யாக சொல்லி போட்டு என்னை முத்தியா ஜெகன்மோகன் அவர்களுக்கு நான் பேசின இது கூட இன்னும் ஞாபகம் இருக்கோ தெரியாது. அவன் கொஞ்சம் வயசாகி விட்டது, அவருக்கு ஞாபகம் இருக்கிறதோ தெரியவில்லை. பேசியிருந்தாரு, ரெண்டு மூன்று தரம் பேசியிருந்தோம். நிகழ்ச்சி நீங்கள் தாருங்கள், அந்த அனுமதியோடு தாருங்கள் என்றுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கே எஸ் கோபால் அவர்கள்ட்ட அனுமதி கேட்ட பின்புதான் தாருங்கள் என்று. அதுவும் தருகிறதுக்கு நீ நாங்கள் தான் சொல்லி கொடுக்கணும் என்றால் அவர்கள் நேரடியாக வந்து காட்டிலையில் செய்வது வேற தரம். அவர்களுக்கு அதையெல்லாம் நாங்கள் எப்படி கொடுப்பது? இப்ப எங்களுடைய அறிவிப்பாளர்கள் டக் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறார்கள், நாங்கள் சொல்லிக் கொடுக்க எடுத்து வருகிறார். எங்களுடைய கலைவாணன் வந்து டக்குன்னு அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, அப்பாவும் கேட்டுட்டார். அப்பா வந்து எனக்கு சொல்லும் போது நான் அந்த என்னென்னா ஒரு உறவு, ஒரு விடயத்தை இந்த வானொலியில் பேசுகிறார் என்று சொன்னா உண்மையிலேயே ஆழமாக சிந்திச்சு இது சரியா
2: சிந்திச்சு.
1: மற்றது நான் 5-6 தளங்கள்ல இருக்கிறேன் ஆனந்தமான ஆனந்தன், சரியா? பெரிய பெரிய தளங்கள், சும்மா இல்ல, 300, 400, 500, 600 பேர் இருக்கிற தளங்கள். அந்த
2: தளங்கள்
1: அந்த ஒவ்வொரு தளத்திலையும் என்னுடைய வானொலியை பெற்றி நான் என்னுடைய கையால ஒரு விளம்பரம் நான் போட்டிருந்தால் யார்கிட்டயாவது கேளுங்க. போடவே இல்லை, போடுறதில்லை. NTR வந்து தானா எல்லாரும் கேட்டுக்கொண்டு வருவார்கள். அந்த தளத்துல எல்லா வானொலி உறவுகளும் இருக்கிறார்கள். நாங்கள் அப்படி போடக்கூடாது. முதலாவது அந்த தளத்தை உருவாக்கினவர் போட்டால் அது என்னுடைய பொறுப்பு இல்லை. எங்களுடைய வானொலியை அறிஞ்சு அவர் போட்டுக் கொண்டு வந்தா அது எங்களுக்கு பரவாயில்லை, அது அவர் தந்த சம்மதத்தோட போடுகிறார். அதுல நாங்கள் விளம்பரம் செய்யவும் இல்லை, நேர்களை அதுக்குள்ள இந்த வானொலிக்கு வாங்க வானொலிக்கு வாங்க யாருக்கும் விருப்பப்பட்டு வருவதுதான், விருப்பப்பட்டு வரப்போறோம் பேச போறோம் சொன்னா நாங்கள் இணைப்போம். அந்த எல்லாம் நான் 4 பேரை இணைத்திருந்தேன், அவர்கள் எல்லாம் ஒரு தளத்திருப்பார்கள். எங்களுடைய வானொலியை பற்றி தனிப்பட்ட முறையாக பேசி இருக்கிறார்கள், அதனால அவர்களை இணைச்சு இங்க பேசினேன். அந்த அந்த குரூப்புக்குள்ள நான் அவர்களோடு இந்த வானொலியை பற்றி எதுவுமே பேசினதில்லை. ஒரு சகோதரியாக, ஒரு சாதாரண ஆளாகத்தான் அங்க பேசியிருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம்.
2: சாதாரண மனிதராக
1: அங்க பேசியிருக்கிறோம். அது யார்கிட்டையும் நீங்க கேட்கலாம் உண்மையிலேயே.

0: எந்த குரூப்லயும் நீங்க கேட்கலாம், எங்கேயும் கேட்கலாம். இப்படி யார்கிட்டயாவது நீங்க அட் பண்ணுங்கோ, நீங்க எங்கேயாவது பாக்குறீங்களா, வேற பேஸ்புக் வழிய அனுப்புறது, வேற யார்கிட்டயாவது தனிப்பட்ட முறையா? என்னுடைய எங்களுடைய வானொலி இவ்வளவு பேர், இந்த பேஸ்புக்லயே 3 பேஸ்புக் இருக்கிறதோ அவ்வளவு பேஸ்புக்லயும் நாங்கள் அனுப்பலாம். யார்கிட்டயாவது தனிப்பட்ட முறையா இந்த வானொலியை பற்றி நாங்க விளம்பரம் கொடுத்ததில்லை. நீங்க வாங்கோ, கேளுங்கோ, கேளுங்கோ. வர்ற அன்பு உறவுகள் விரும்பி வந்தால் பேசலாம், அவர்களுக்கு தானாகவே தெரியும். கூகுள்ல சும்மா அடிச்சாலே வரும் NTRFM. பிளே பண்ணும், அது பிளே பண்ணும். அதுதான் எங்களுடைய என்னுடைய கருத்து. யாரையும் இடைஞ்சல் செய்யக்கூடாது, விரும்பினவர்கள் வரலாம். முதலாவது வானொலி நிகழ்ச்சியில ஒரு ஆர்வம் அன்பு கேட்கிற தன்மை இருக்க வேணும், உண்மையாக இருக்க வேணும், பங்குபடுற தன்மை இருக்க வேணும். உண்மையிலேயே அது ஒரு அறிவிப்பாளராக இருக்கலாம், நேரா இருக்கலாம், இருந்தா தான் அவர்களுக்கு அந்த வானொலியை பற்றி தெரியும். உண்மையாக
1: பலரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களே, நம்ம பேசுறோம், நம்ம பேசுறது என்ன பேசுறோம்
0: எங்களுடைய சில உறவுகள் சொல்ல மாட்டார்கள். என்ன விரும்பிய ஒரு 3-4 நிகழ்ச்சி அவர்கள் முழுமையாக்க. ஆனா இந்த வானொலியில வர்ற என் அன்பு உறவுகள் எல்லோரும் நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்கிறார்கள், ஒரு சிலரை தவிர எல்லாரும் கேட்கிறார்கள். இந்த வானொலியை உற்று நோக்குகிறார்கள், என்ன நடக்கிறது என்று கேட்கிறார்கள். அது கலைவாணன் அண்ணா வந்து ஒரு அறிவிப்பாளர், அப்படி வந்து பேசிருக்க கூடாது. அப்படி அப்பாட்ட வந்து பேசுறார் சொல்றார் என்று சொன்னா முத்தையா ஜெயமோகன் அண்ணாவோ அவரை கூட்டிக் கொண்டு வந்து பேசியிருக்கவன், அவரை வளைத்துக் கொண்டு நேர வாட்ஸ்அப்ல அழைத்தவருக்கு இதுக்குல நினைச்சிருக்கலாம், அவரோட ஒரு வார்த்தை நினைச்சிக்கலாம். அவரை ஒரு நேர்காணல் செய்யலாம் என்றுதான் நான் பேசியிருந்தேன். இருந்தாலும் எனக்கு எங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்த வடிவா அவரை நேர்காணல் செய்ய முடியாம போய்விட்டது. எனக்கு பார்க்கலாம், ஆனால் வானொலியில் வேலை செய்கிறார், எங்களை கேட்டார். பொய் பிரச்சாரம் எனக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய வானொலியை பற்றியோ எதை பற்றியோ பொய்
1: பிரச்சாரம்
0: சொல்ல வேண்டும், கொடுக்க வேண்டும், வேண்டாம். எங்களுக்கு அப்படியான பேச்சுகள் எல்லாம் என்னை கேட்டது, அப்பாவை கேட்டது என்றெல்லாம். முத்தையா ஜெகன்மோகன் அவர்கள் எங்களுடைய வானொலியை ஒரு நிகழ்ச்சி முழுமையாக கேட்டிருக்கிறாரா என்பதை நாளைக்கு நான் அவரை இன்டர்வியூ பண்றேன். நான் அவரோட நேர கேட்டுட்டு நான் கூட்டிக் கொண்டு வருகிறேன். எனக்கு இது நம்பகத்தக்கதா இருக்கணும். எனக்கு அப்பா சொல்லி முடிஞ்சோடனே எனக்கு இப்படியான பொய்கள் வேண்டாம். அது யாரா இருந்தாலும் சரி, அது என்னுடைய தந்தையாக இருந்தாலும் அதுதான், பொய் பிரச்சாரம் வேண்டாம். சரி, நான் சொன்னது அது என்னடா, நான் கேட்டுக்கொண்டிருந்ததுனால எனக்கு என்றால் எங்களோட வானொலியை பற்றி யாரும் தவறாங்க நினைக்க கூடாது. இப்படி சொல்லுகிறார்கள் தச்சலா முத்தையா ஜெகன்மோகன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சரியா, என்னடா நான் பேசவே இல்லை, இவர் போய் சொல்லுகிறார். அண்டா என்ன நினைப்பார்கள், அதை அவர் என்னுடைய எங்களுடைய அறிவிப்பாளர் இல்ல, எங்களுடைய கலைவாணன். அப்ப நாங்க சொல்லி வச்சு சொல்றோமா இல்லையா இருக்கும், உண்மைதானே ஐயா? அப்படியான செய்யக்கூடாது. சரி, நாங்கள் அந்த சொல்லுக்கு போகலாம். நாங்கள் என்னை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், தயவு செய்து. நீங்களா நேர்களாக விரும்பி உங்களுடைய நண்பர்களிடம் சொல்லுவது அது எனக்கு வரவேற்கத்தக்கது. நீங்கள்
1: தளங்கள்
0: இந்த வானொலியை பற்றி வேற தளங்கள்ல போட முதல் அந்த உரிமையாளர்களிடம் நீங்க அனுமதி கேட்டுக் கொள்ளுங்கள். இப்படி போடலாமா, நாங்கள் இதுல போடலாமா என்று சில தளங்கள்ல நான் பாக்குறேன். அது அந்த வானொலி உரிமையாளர்கள் தெரியாமலேயே தங்களுடைய வானொலிகளை இதை போட்டுக் கொண்டு போறாரு. அதெல்லாம் அது அநாகரிகமான செயல். அது உண்மையிலே எல்லாரையும் குழப்புவது போல இருக்கும். அதுல வந்து ஒரு தளத்தை அமைப்பது வந்து நட்பு உறவுக்காக எல்லோரும் எல்லோரும் சந்தோஷமாக ஒரு உறவா இருக்கிறது தான். அதுல நாங்கள் பகை கொள்றதுக்கு அல்ல. அதனால அந்த எந்த இடத்துல நாங்க எப்படி எது என்னத்துக்கு போயிருக்கிறோமோ அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இல்லையா?
1: கண்டிப்பா
0: நாங்க முடிவெட்டுற கடையில போய் எனக்கு 1 கிலோ ஒரு கிலோ மீன் கொடுங்கன்னு கேட்க முடியாது, கேட்க முடியாது. அந்த இடத்துல அதுக்குதான் யாரும் என்ன கோவிச்சு கொள்ளாதீங்க. நான் இது உண்மையைத்தான் சொல்லுகிறேன், உண்மையை. என்றால் இப்படியான சில இதுகள் சொல்லும் போது எங்கட வானொலியை யாரும் தரக்குறைவா சொல்லக்கூடாது. யாரும் என்ன இவங்க சொல்லிவிட்டுதான் சொல்றாங்களான்னு சொல்லக்கூடாது. எனக்கு அது வேண்டாம். நேர அது நேர ஒப்புவித்து உண்மையிலேயே நடந்தால் சந்தோஷம். அது அப்படியான விடயங்கள் எந்த ஒரு யாராக இருந்தாலும் முறப்படிதான் நாங்கள் செய்ய வேண்டும். மற்றவர் மனதை நோகடிக்காமல் செய்ய வேண்டும். அவ்வளவுதான். நல்ல சந்தர்ப்பம் கொடுத்தீங்க ஆனந்தன், எனக்கு கொஞ்சம்
1: பேசுறது சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷயங்கள் தானே இதெல்லாம். இன்னும் ஒரு நம்பகமா ஒரு விஷயங்களை சொல்லணும், கேட்டதை கேட்டு தெளிவுபடுத்தி அதன் பிறகு கேட்டதை அப்படியே சொல்லாம கேட்டதை காதல் வாங்கி அது சரியான ஆய்வு செய்து அதன் பிறகு அதை ஒரு விஷயத்த நம்ம சொல்லணுங்கிறதுக்கு இன்னைக்கு அது ஒரு விஷயமா நீங்க சொல்லிட்டீங்க.
0: நிச்சயம் நிச்சயம் உண்மை. அவரது வளர்ந்த ஒரு அறிவிப்பாளர், எங்களுடைய இலங்கை வானொலி அறிவிப்பாளர்கள் எல்லோரையும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அவர்களோடு பழகி இருக்கிறோம், பேசி இருக்கிறோம், எல்லாம் தெரியும். அப்ப அப்படி இருக்கும் போது நீ எல்லாரையும் நாங்க கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. சரி, இப்ப நான் ரெண்டு எழுத்து சொல்லு சொன்னேன், இது இல்லாமலும் வாழலாம் சொன்னேன்.
1: கண்ணு கண்ணு கண்
0: கண் கண் கண் கண் கண் பாக்கலாம், யார் சொல்றீங்கன்னு பாப்பலாம். கெட்டித்தனமா நீங்க சொல்லிட்டீங்கடா. இப்படி சொன்னோன்னு இப்ப பரிசுன்றோன்னு மட்டும் எல்லாரும் எல்லாத்தையும் கொண்டு வர போறீங்க. தவறு தவறு தவறு மீண்டும் நீங்க சரியா
1: ஆனந்த்.
0: நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக 12:46 நிமிடம் புதிய

செல்வகுமார் நான் சொல்லல என்று சொல்ல போறேன். நகைக்கடை ஓனர் வந்திருக்காங்க. வணக்கம் செல்வகுமார், நீங்க ஒரு வணக்கம் போட்டிருக்கீங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்கீங்க, சந்தோஷம் நீங்களும் ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க. ஆண்டாளம்மா வணக்கம், கண்டுபிடிச்சோன்னு வாங்கோ. இது மனிதனுடைய ஒரு உறுப்பு, எங்கே ரெண்டு எழுத்து கெட்டித்தனமா, இது இல்லாமலும் வாழலாம், ஆனா இது இல்லை என்றால் மனிதன் வாழ்க்கை அழகு இருக்காது, உண்மையிலேயே ஒரு ரசனை இருக்காது. பார்க்கலாம் அங்கே.

எழுதி கொண்டிருக்காமல் காற்றலைக்கு வாங்கோ, வந்து சொல்லிட்டு போங்க, நீங்க சொல்லாட்டியும் பரவாயில்ல, பிள்ளையா சொன்னாலும் பரவாயில்ல, எழுதி கொண்டிருக்க வேண்டாம், காற்றலையில நீங்க ஓடி வந்து சொல்லுங்க. மூன்று பேர் இணைஞ்சிருக்கிறீங்க, இதுதான் கணக்கு. அதாவது ஸ்கூலுக்கு வந்து வாங்கல இருக்கிறவங்க வந்து அதை ஸ்கூலுக்கு வந்திருக்கிறீங்கன்ற கணக்கு. காற்றலைக்கு வந்திருக்கிற வந்து மூன்றே மூன்று பேர் தான். இங்கே பார்க்கலாம், அழைப்புக்கு வாங்க. இன்னும் ஒரு சொல் கொடுக்கிறேன், இதுவும் மனிதனுடைய ஒரு உறுப்பு. மூன்று எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல். இது அழகை கொடுக்கும், இதுவும் மனிதனுக்கு தேவையானதுதான், அழகை கொடுக்கும். இது இல்லை என்றால் அழகு இருக்காது. எங்கே

கிட்டக்கன்னு இணைஞ்சி உங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னாத்தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும், யோசிச்சு கொண்டே இருக்க வேணா. ரெண்டாவது சொல்லும் கொடுத்துட்டேன், இது மூன்று எழுத்து சொல், மனிதனுக்கு இது இருந்தால் அழகா இருக்கும். எங்கே பார்க்கலாம், ஓடி வர வேண்டாம்.

0: இணைந்திருக்கும் எங்களுடைய ஃபாரூக் மற்றது நாகப்பன், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. ரெண்டு பேரும் ஹாய் சொல்லிருங்க, வணக்கம் சொல்லிருங்க.
1: வணக்கம் அனைவருக்கும், வணக்கம
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கு?
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கு?
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கு? நான் பண்ண பதிலுக்கு நான் பாரு சரியா முதல்ல
1: இல்ல நாம இல்ல நாம இல்ல
0: இல்ல இல்ல இல்ல இல்ல
1: சரியா சொல்லு நாம சரியா
0: சொல்லுங்க
1: சொல்லுங்க சொல்லுங்க
0: சொல்லுங்க சொல்லுங்க சரி இவனே சொல்ல சொல்லாட்டி ஒரு பாயிண்ட் கட்டணே. ஆ சொல்லுங்க.
1: அப்படியா? அப்ப நான் சொல்லல. தப்பா சொன்னா பயன் கிடையாது.
0: இல்ல இல்ல நீங்க தப்பா சொன்னா பயன் உங்களே நீங்க சொன்னது இல்ல நான் சொல்றேன்னு சொன்ன அதனாலதான் பயனை
1: போட்டேன்.
0: அல்லாட்டி இல்ல
1: சொல் முகமும்
0: இல்ல இல்ல தவறு தவறு தவறு தவறு தவறு. இது அழகானது இது அழகானது இது அழகானது ஒன்றை சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. சரியா இது ஒரு பழத்துக்கு ஒப்பிடுவர். இது ஒரு பழத்துக்கு ஒப்பிடுவர்.
1: உதடு
0: இல்ல
1: அதுவும் அல்ல.
0: இல்ல
1: அப்ப ரெண்டு ரெண்டு வாய்ப்பு முடிஞ்சது.
0: மூன்றாவது
1: செல் வந்து மூக்கு
0: மூக்கு மூக்கு கூப்பிடுவார்களா
1: கவி கவிக்கு பொய் அளவு நாங்களும்
0: மூக்கு மூக்கு சொல்ற பழத்தை சொல்லுங்க. மூக்குக்கு சொல்ற பழத்தை
1: இது இது இது என்ன சொல்றது? குடமிளகாய் குடமிளகாய்
0: குடமிளகாயா என்ன மூக்குக்கா? வணக்கம்
1: வணக்கம்.
0: நாகட முதலாளி வந்து
1: இருக்கிறார்
0: கதை கேக்கே பாருங்க. அந்த முதலாளி அந்த சமயத்துலாம் கதைக்கிற வணக்கம் கொஞ்சம் பொருங்க ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு வாருங்கன்னு சொல்லிக்கே நீங்க கேக்கணும். சரியா
2: சரியா
0: நான் நல்ல நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் சார். ஐயா நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: சரிங்க சரிங்க மேடம் சரிங்க சொல்லுங்க.
0: எப்படி இருக்கு? வியாபாரம் இல்ல எப்படி இருக்கு?
2: ஏதோ பரவாயில்ல போய்
0: நான் இப்படி சொல்லிக்கொண்டு வரேன். இதே நெடுக பாருங்க, ஒரு நாளைக்கு நீங்க ஒரு முதலாளியா நகைக்கடை ஓனராக உரிமையாளராக இருப்பீங்க. நான் இங்க இருந்து சொல்றேன்னு பாருங்க.
2: நாராயணா நாராயணா நிச்சயமா நடக்கட்டும். உங்க வாய் உங்கத்துக்கு நடந்து தீரும், அது இறைவனுடைய சித்தம்.
0: எல்லாருக்கும் நானே சொன்னாலும் பயப்படுறாங்க, அதுதான் எனக்கு தெரியல. அம்மா கூடாம
2: நாங்க உங்ககிட்ட நாங்க திட்டு வாங்கினாலும் திட்டு வாங்க கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வாழ்த்து வாங்குறதா ரொம்ப ஆசைப்படுறோம் அப்பா கிட்டையும் உங்கள்கிட்டையும்.
0: சரி அடுத்த பாருங்க.
2: உண்மையிலே
0: தர்மபுரி ராஜா வந்திருக்கோம், அவர்கிட்ட கேட்கலாம் கொஞ்சம் பாருங்க. வாங்க ராஜா.
3: ராஜ்குமாரா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
0: ரேடியோ அணைச்சு கொண்டு வந்தீங்களா? அணைச்சு கொண்டு வந்தீங்களா? அணைச்சிட்டு
3: அதாவது ரேடியாவும் மனைவி ஒண்ணு. எப்படி சொல்லுங்க?
0: எப்படி
3: எப்படி
0: சொல்லுங்க?
3: மனைவி ஒண்ணு எப்படி பார் தொடத்தவன் பேசிட்டே இருப்பாங்க.
0: செல்வகுமார் நீங்க சொல்லுங்க. விட ரெண்டெழுத்து சொல், இது ஒரு உறுப்பு, மனிதனின் உறுப்பு. இது இல்லாமலும் வாழலாம், ஆனா இது இல்லாட்டி கொஞ்சம் சிறப்பு இருக்காத மனிதனுடைய வாழ்க்கை. மூன்றெழுத்து சொல், மூன்றெழுத்து சொல், இதுவும் மனிதனுடைய உறுப்பு. இது ஒரு படத்துக்கு ஒப்பிடுவேன்.
2: படத்துக்கா?
0: பழம் பழம் பழம் ஒரு படத்துக்கு ஒப்பிடுவேன்.
2: பழம்
1: மூன்றெழுத்து சொல்
2: இது அழகு அழகு குறிக்குதாமா?
0: இது இந்த உறுப்புகள் எல்லாம் இருந்தா அழகுதானே. என்ன நீங்க என்ன பால் சொல்ற? குடமுழங்காயா? மூக்க சொல்லி போட்டு பழத்தை கூட சொல்லல. மிளகாய் மிளகாய் பழம் இல்ல,
1: மிளகாய் பழம்,
0: மிளகாய் பழம்,
1: பச்சை மிளகா இருக்குல்ல,
0: பச்சை மிளகா மாதிரி அவங்களுக்கு மூக்கு உங்களுக்கு அவர் உதடி என்று சொல்லி இருந்தார். ஆனா நான் அதை சொன்னேன். பணத்துக்கு என்ன பணம் சொல்லும் பாப்போம். இதழுக்குரிய பணம் என்ன பணம்? ராஜ்குமார் நீங்க
2: சொன்னீங்க
0: ரெண்டெழுத்து ரெண்டெழுத்து ரெண்டெழுத்து அது என்ன? ஒரு உறுப்பு மனிதனின்
1: ஒரு
0: உறுப்பு ரெண்டெழுத்து.
1: அது இல்லாம இது அது அது இல்லாமல் வாழலாமா?
0: வாழலாம் வாழலாம்.
1: கல்யாணம் ஆனவங்க எல்லாம் காது போனாலும் சந்தோஷமா வாழலாம். கல்யாணம்
2: ஆனவங்களுக்கு ராஜகுமார் ஐயா ரொம்ப அடி வாங்கிட்டார் போலி. எப்ப பார்த்தாலும் இதுதான் சொல்றாரு, ரொம்ப சிரமத்துல இருக்காரு.
1: குரூப் எல்லாம் அமைச்சிட்டு நாகப்பனை அமைச்சுட்டே இருக்கிறாரு. சங்கர் எல்லா
0: தலைவர்களும்
1: சங்க தலைவர் இருக்காரு.
0: பாருங்க சரி, என்ன சொல்லு கொடுக்கறேன். சொல்லி கொடுத்துட்டு எல்லாரையும் நான் விடுவிட்டு போய் வரலாம். நான்கெழுத்து சொல் இதுவும் ஒரு உறுப்பு. நான்கெழுத்து சொல் இதுவும் ஒரு உறுப்பு. இதுவும் சரியா? இது மனிதனுக்கு இதெல்லாம் வழியில தெரியக்கூடிய உறுப்பு சரியா? இதுவும் அழகாக இருக்கும். இது இல்லை என்றால் மனிதன் பிறந்திருக்கவே மாட்டான். இது இல்லை என்றால் மனிதன் பிறந்திருக்கவே மாட்டான். நான்கெழுத்து சொல் சரியா?
1: நான்கெழுத்து.
0: யோசிச்சு கொண்டு வாங்க எல்லாரும். எல்லாரும் நலமா இருக்கீங்க தானே ராஜ்குமார்? நீங்க யோசிச்சு கொண்டு
1: வாங்க.
0: ஓடியா ரெண்டு ரெண்டு சொல்லு இருக்கு. ரெண்டு எழுத்து சொல்லு, நான்கெழுத்து சொல்லு. முக்கியமான சொல்லு இதெல்லாம். நீங்க விரும்புற சொல்லு இது சரியா? பாக்கலாம் கெட்டிக்காரன். நன்றி நன்றி நன்றி.
1: யோசிச்சுட்டு
0: வாங்க. எங்க செல்வகுமார் நீங்களும் ஜோதிச்சுட்டு வாங்க. எங்க வணக்கம் தாமோதரம் அண்ணா. அண்ணா
1: வணக்கம். வணக்கம்
0: அண்ணா. வணக்கம்.
1: ரெண்டு எழுத்து சொல். செவி அல்லது காது?
0: செவி அல்லது காது.
1: சகோதரி
0: செவி அல்லது காது. பிள்ளை பிள்ளை அண்ணா பிள்ளை பிள்ளை பிள்ளை பிள்ளை பிள்ளை. யோசிச்சு கொண்டு ஓடியாங்க. நாலெழுத்து சொல்லு இது. நாலெழுத்து சொல்லு இது இல்லாவிட்டால் மனிதன் பிறந்திருக்க மாட்டான். நாலெழுத்து சொல்லு இது. இதுவும் எல்லாத்த கண் பார்வைக்கும் தெரிஞ்ச ஒரு உறுப்பு சரியா? நன்றி நன்றி. எங்கே இணைஞ்சு கொள்ளுங்க. கெட்டிக்காரர் யார் யாருன்னு பாப்போம்.

0: வணக்கம் வணக்கம். நாலு வரைக்கும் சொல்லி வந்து கழுத்து பயிரே ஓகே. அப்ப இரண்டு எழுத்து சொல் வந்து கண்ணு.
1: சரி ஓகேம்மா. சரி.

நிச்சயமாக உங்களுடைய உங்களுடைய குழுல தான் இருக்கு பாருங்க. அந்த அந்த சரி சார்.

0: இது ஐந்து எழுத்து சொல், இது ஐந்து எழுத்து சொல், இது அடுத்த சொல்லு. இப்ப இப்ப நான் எங்களுக்கு ரெண்டு எழுத்து சொல்லு தான் இருக்கிறது. ரெண்டு சொற்கள் சொல்லிவிட்டார்கள், ஒன்று இதழ், மற்றது தொப்புள். தொப்புள் அது தாமோதரம் தான் சொல்லிவிட்டார். நான் சொன்னேன், மனிதன் இது இல்லாவிட்டால் பிறந்திருக்க மாட்டான்னு சொல்லியிருந்தேன். அதுல கண்டுபிடிச்சு விட்டார் அவர். சரி, அடுத்த சொல்லுக்குள்ள போகலாம். ஐந்து எழுத்து சொல் இது, இது ஐந்து எழுத்து சொல் இது. சரி, ஒரு தரவு கொடுக்கிறேன். இது இடுப்புக்கு கீழே இருக்கும், மேலே இல்ல, உடல் அமைப்பிலே இடுப்புக்கு கீழே இருக்கும், உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரியா, ஐந்து எழுத்து சொல் பாப்போம். கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம்.
1: ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் சங்கர் பேசுறேன். யார் ஆதியா?
2: யாரா? இன்ஸ்பெக்டர் சங்கர். பல்பு.
3: Patients that come in with sensitivity and bleeding gum, that's a red flag. I'll definitely
0: நேரம் செய்யா 10:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. எங்கே என் நண்பு உறவுகள் ஓடோடி வர வேண்டும். கண்டிப்பாக 1:01.

ரெண்டு எழுத்துச்சொல் இடுப்புக்கு மேலே கண்டுபிடிங்க. இடுப்புக்கு மேலே இந்த ஐந்து எழுத்துச்சொல் இடுப்புக்கு கீழே. சரியா?

0: நீங்க பாரோ, வாங்க பாரோ.
1: அம்மா வணக்கம்மா, நீங்க சொன்னது உங்க குரல் ஒலி வரவில்லைம்மா.
0: உயர்த்திட்டீங்க. அஞ்சலுக்கு இடுப்புக்கு கீழே இருக்கிறத இந்த உறுப்பு, இந்த உறுப்பு இடுப்புக்கு கீழே. தென்றெழுத்து சொல்ல இடுப்புக்கு மேல சொல்லி இருக்கிறேன். சரியா? அப்ப இது வந்து மனிதருக்கு எல்லாருக்கும் தேவை. இது இது இல்லாமல் ஒரு மனிதனை இந்த உறுப்பினூடாக ஒரு ஒரு மனிதனை செயல் இழக்க பண்ணலாம். வாய்ந்த எழுத்து சொல் செயல் இழக்க பண்ணலாம். இந்த உறுப்பினூடே செயல் இழக்க பண்ணலாம். ஐந்தெழுத்து சொல் இது தேவை. இது இல்லாமலும் இருக்கிறார்கள். அது கூடுதலாக எனக்கு அது சரியா தெரியவில்லை. என்ன இதுல இது இந்த உறுப்பிலே ஏதாவது பெரிய அடிபாடுகள் வந்தால் மனிதனுடைய இயக்கங்கள் கொஞ்சம் செயல் இழக்கப்படும் என்றது கொஞ்சம் தெரியும் எனக்கு. கொஞ்சம் இல்ல, நிறைய தெரியும். பாருங்க, ஐந்து எழுத்து, இந்த ரெண்டு எழுத்து மேல இடுப்புக்கு மேல
1: முகத்துல அம்மா, முகத்துல அம்மா
0: இடுப்புக்கு மேல சொல்லி இருக்கிறேன். இனி நீங்க கேப்பீங்க கையிலயா கையிலயா தெரியா
1: முழுமை
0: கட்டிக்காரன் இல்லை. நீங்க வணக்கம்
2: வணக்கம்மா வணக்கம்மா. ஐந்து எழுத்து சொல் முழங்கால்.
0: முழங்கால், முழங்கால்ல நாங்கள் ஒரு செயல் இழக்க பண்ண நம்ம மனிதனுடைய இயக்கத்தை.
2: ஓ, இப்ப புதுசா ஒரு தரவு கொடுத்துருக்கீங்களா?
0: மனிதனுடைய இயக்கத்தை இதன் இதனுடைய செயல் இழக்க பண்ணலாம். அவனுடைய அவனுடைய உற்சாகத்தை உற்சாகத்தை மற்றது அவனுடைய அந்த கம்பீரம் எல்லாத்தையும் இந்த உறுப்பு. அப்ப கட்டிக்காரர் யாருன்னு பாக்கலாம்.
1: பெருவிரலமா? பெருவிரல்
0: இல்லை. காவல்துறையினருக்கு இது தெரிஞ்ச ஒன்று.
2: யோசனை செய்து பதிய
0: தூக்கு தூக்கு தூ தூக்கு தண்டனை நடக்கும் போது இந்த உறுப்பையும் சில வேளைகளில் ஒரு விடயம் செய்வார்கள். அது அந்த காலத்தில் நினைக்கிறேன். பார்க்கலாம். சரியா? இடுப்புக்கு கீழே என்ன மாறி மாறி கேட்க கூட. இடுப்புக்கு மேலையா கீழையா? கருத்துக்கு கீழையா மேலையா? என்ன நாங்க இவர் கேட்கிற கேள்வியா? சரி
2: சரி, சொல்லியாச்சு.
0: இந்த உறுப்பு இந்த உறுப்பு இந்த ஐந்தெழுத்து உறுப்பு சீராக இல்லை என்றால் மனிதன் கம்பீரமாக நடக்க முடியாது. சீராக இல்லை என்றால் கம்பீரமாக நடக்க முடியாது, கம்பீரமாக வாழ முடியாது. சரி, நடக்க முடியாட்டியும் பரவாயில்ல, நல்ல கம்பீரமா வாழ முடியாது. அவனுடைய
1: உள்ளங்கால், உள்ளங்கால்,
0: உள்ளங்கால். இவ்வளவு எதுக்கு இவ்வளவு இவ்வளவு பிள்ளையா சொல்லி சொல்லி கட்டிக்காரங்களா போறீங்க? யோசிச்சு கொண்டு வாங்கோ, யோசிச்சு வாங்க. என்னொன்னு கொடுக்கணுமா? நாங்கப்பன் நான்
2: சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
0: இதுவும் மனித இதுவும் மனித உறுப்பு. மூன்றெழுத்து சொல். இதுவும் மனித உறுப்பு. மூன்றெழுத்து சொல். சரியா? இது வழியில தெரியும். ஆனா பாப்பது என்றால் கஷ்டப்பட்டு பாக்கணும், கஷ்டப்பட்டு பாக்கணும். இது வழியில் தெரியும், பார்ப்பதாயிருந்தால் கஷ்டப்பட்டு பார்க்கணும். ஆனா இந்த உறுப்பு வழியில தெரியும். மூன்று சொல்.
1: நான்
0: இல்லை
2: அதை
0: கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டாமே, அம்மாவே பார்க்கலாமே.
2: வந்துட்டுல
0: இது மூன்றெழுத்து. தொப்பல் தொப்பல் மூன்றெழுத்தா? பாருங்க, கொஞ்சம் விலகி வாங்க. நன்றி நன்றி பாரத், நன்றி நன்றி ராஜ்குமார். நீங்க மீண்டும் அலையுங்க, மீண்டும் அலையுங்க ராஜ்குமார்.
2: நன்றி.
0: நாகப்பன் யோசிச்சு கொண்டு வாங்க. ஓகே. நான் தரவுகள் நிறைய கொடுக்கறேங்க. ராஜ்குமார் கண்டுபிடிச்சிருப்பார். வாங்க ராஜ்குமார், வணக்கம்.
3: அம்மா வணக்கம். வணக்கம். கால் நரம்பு.
0: கால் நரம்பு எங்க இருக்குது அத சொல்லுங்க எனக்கு.
3: அந்த நரம்பு கட் பண்ணிட்டாக்க அந்த காலத்துல தண்டனை அப்படித்தான் கொடுப்பாங்க. திறன்னாக்க ஏதாச்சும் கொலை குற்றம் பண்ணாக்க அவனை முடக்கிடுவாங்க. செயல் செய்ய
0: முடியாது.
3: நேரம் தம்ப கட்டி பேசணும். சரி, கை இரண்டு எழுத்து கை.
0: இரண்டு எழுத்து கை விரலில் பேரந்த உங்களுக்கு நீங்க சொன்னது பிள்ளைங்க அங்க பின்னுக்கே பேசுறாங்க பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உறுப்பை நீங்க கஷ்டப்பட்டு பாக்கணும். மூன்று சொல்லு. சரியா
3: அழைப்புக்கு
0: வாங்க. எல்லாருக்கும் எப்படி எல்லாம் ஓட போகுது பாருங்க. சிந்தனை எதை சொல்லலாம்?

0: வணக்கம் நிரஞ்சனி. நிரஞ்சனி அம்மா
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: முதுகு
0: முதுகு கட்டிக்காரி கஷ்டப்பட்டு பாக்கணும். முதுகு நிரஞ்சனிக்கு ஒன்று ஒரு புள்ளி. நிரஞ்சனி மூன்று சொற்கள் ஒரு சொல்ல கண்டுபிடிச்சிருக்க. முதுகு மிக கஷ்டப்பட்டு பாக்கணும், கண்ணறையில பாக்கணும். ஆனா பாக்கலாம், ஆனா பாக்கலாம்.
1: இரண்ட எழுத்து வந்து இரண்ட எழுத்து கேட்டீங்கல்ல, தலை
0: தலை தலை. நீங்க நீங்க இவர நினைச்சிட்டீங்க போல. என்ன அஜித், அதான் தலைய கொண்டு வந்துட்டீங்க. அஜித் அஜித் குமார் நினைச்சிட்டீங்களா, தலைய கொண்டு ஓடி வந்துட்டீங்க. நிரஞ்சனி தலைப்பிளை தலைப்பிளை சரியா. சரி எங்கே நினைப்புக்கு வாங்கோ எல்லாரும். என்ன செல்வகுமார், செல்வகுமார் வந்து இங்க ஒரு ஆண்டு கேட்டுட்டு ஓடிட்டீங்க, தூங்கிட்டீங்களா தெரியாது.

0: சொல்லல ஒரு சொல்லு உங்களுக்கு நிரஞ்சனி சொல்லிட்டு போயிட்டா, மற்றது தாமோதரம் அண்ணா ஒன்று சொல்லிருக்கேன், ஃபாரூக் ஒன்று சொல்லியிருக்கிறீங்க. இப்ப என் நிக்கிறது வந்து இரண்டு சொற்கள் சொல்லாம இருக்கிறது. ஒன்று வந்து இரண்டு எழுத்து சொல்லு, மற்றது ஐந்து எழுத்து சொல்லு. இரண்டு எழுத்து சொல்லு, இது இல்லாமல் வாழலாம், ஆனால் இது இல்லை என்றால் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு முழுமை பெறாது. ஐந்து எழுத்து சொல்லு, இது ஒரு மனிதனை செயல் இழக்க பண்ணலாம். இந்த பகுதி இந்த உறுப்பு அங்கே ஐந்து எழுத்து சொல்லு. சரி, அடுத்த முதுகு சொல்லிவிட்டார் எங்களுடைய நிரஞ்சனி. அடுத்தது இரண்டெழுத்து, இதுவும் எல்லோருக்கும் அழகை கொடுக்கும் ஒரு உறுப்பு. அதாவது எல்லோருக்கும் அழகை கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு இரண்டெழுத்து. இரண்டெழுத்து எங்கே செல்வகுமார் வர்றார். வாங்க செல்வகுமார். செல்வம்
1: வணக்கம்மா. அது கால் கட்ட வரலமா, ரொம்ப வயிறு ரொம்ப தொந்தியா இருக்கவங்க குனிஞ்சு தன்னுடைய கால் கட்ட வரல பாக்க
0: முடியும். மூன்றெழுத்துல வந்தது கட்ட விரல்.
1: விரல்
0: என்ன, எல்லா விரலையும் இல்ல சார். நீங்க என்ன, நீங்க எது தமாசுக்கு கொண்டு வந்திருக்கு?
1: நான் காலில் இருக்கிற எல்லா விரலுமே பார்க்க முடியாது.
0: உங்களுக்கு வயிறு, உங்களுக்கு வயிறு இல்ல
1: அப்படின்னா இல்லாட்டி அம்மா இன்னொரு எழுதி முதுகு
0: சொல்லிட்டாங்க. நிரஞ்சனி
1: சொல்லிட்டாங்க.
0: நன்றி.
1: அடுத்தது என்ன?
0: அடுத்தது வந்து ஒன்று இரண்டு எழுத்து சொல்லு, அது சொல்லிட்டேன். இது இல்லாமல் வாழலாம், ஆனால் இது வாழ்க்கை அழகிருக்காது. இது அடுத்தது வந்து ஐந்தெழுத்து சொல்லு, இது வந்து ஒரு மனிதனை செயல் இழக்க பண்ணலாம். இத கம்பீரமாக ஒரு மனிதன கம்பீரமான செயல்பாடுகள் இருக்காது. இது இது இல்லாம ஐந்தெழுத்து. மற்றது அடுத்தது இன்னும் ஒன்று கொடுத்திருந்தேன், இதுவும் மனிதனுடைய ஒரு உறுப்பு, இது இருந்தால் அழகாயிருக்கும். இது இல்லாமலும் இருக்கலாம், இது இல்லை என்றாலும் செயற்கையாக எடுத்து வரலாம். இருந்தாலும் இது இல்லை என்றால் அழகு இருக்காது. தென்றெழுத்து சொல்லு. அங்கே அழைப்புக்கு வாருங்க பாக்கலாம். தாமோதரன் அண்ணா நீங்க வர்றீங்க ஓடியாங்க.

0: அண்ணா. அண்ணா வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி. ஐந்து ஐந்து எழுத்து சொல் முழங்கால் சரிங்களா?
0: இல்லையா?
1: முழங்கால்
0: இல்லையா அண்ணா? தவறு தவறு தவறு தவறு தவறு. முழங்கால பிரச்சனையா உடல்ல எல்லா இடமும் செயல் இழக்காது இல்ல அவ்வளவு தூரம்.
1: சரி.

0: அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா
1: வணக்கம். பெருவிரல்
0: இல்லையண்ணா இல்லையண்ணா இல்ல இல்ல தவறு தவறு தவறு. நன்றி நன்றி.
2: காவக்கரம் தூங்கையில கையெழுத்தி மாம்பழத்தை அறியாம பறிச்சாத்தா அடியானிற்குள்ள கடிச்சா.
0: செல்வகுமார் சொல்லுமா? செல்வகுமார்
1: அம்மா இரண்டு எழுத்து சொல்ல அழகா இருக்காதுன்னு சொன்னீங்களே அந்த சொல் வந்து முடியுமா?
0: முடி முடி இது இல்லாமலும் இருக்கலாம். இது செயற்கையா அமைச்சிருப்பாங்க. முடி கொண்டு வந்துட்டீங்களாக்கா? தவறு தவறு தவறு தவறு
1: தவறு
0: தவறு தவறு
1: தவறு
0: தவறு. உங்களுக்கு இருக்கா முடி? போயிட்ட கேட்டோன்னே.

0: வானத்தில் இணைந்து கொள்ளும் அன்போரா வணக்கம். யார் பேசுறீங்க?
1: அம்மா ராஜராஜன்மா, நல்லா இருக்கீங்களா?
0: யார் பேசுறீங்க?
1: ராஜராஜன்மா.
0: ராஜராஜன், எங்கிருந்து பேசுறீங்க ராஜராஜன்? என்னோட பேசிருக்கிறீங்களா ராஜராஜன்?
1: அம்மா, இதுக்கு முன்னாடி வந்து ஐயா கிட்ட பேசிருக்கேன், நான் புது கலர் தான்.
0: ஓ, நீங்க புதிய?
1: சரி
0: சரி, நான் உங்களை அட் பண்ணி வச்சுக்கிறேன். ராஜராஜன், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ராஜராஜன்?
1: தர்மபுரி, தமிழ்நாடுமா.
0: ஓ, அப்ப தர்மபுரியில ரெண்டு ராஜாக்கள் வந்துட்டீங்க இல்ல?
1: அது எங்க மாமா ராஜ்குமார். ராஜ்குமார் சொல்லிட்டீங்க மாமா, அவரு அவர் சொல்லிதான் எனக்கு இந்த ரேடியோவே தெரியும்.
0: அப்ப சண்டை வராது, சொந்தம் தானே. மூன்று நாளைக்கு நீ?
1: ஆமா, சொந்த தாய் மாமா தான் அவரு.
0: அப்ப ஏழு நாள்ல நீங்க மூன்று நாள் ஆட்சி புரியலாம், அவர் நாலு நாள் ஆட்சி புரியலாம். இல்ல, அவருக்கு வேலை பண்ண நீங்க நாலு நாள் எடுங்க, அவர் கொடுங்க ஆட்சி புரியறதுல. என்ன?
1: கண்டிப்பாமா, கண்டிப்பாமா.
0: சரி, நல்ல நல்ல. தர்மபுரியில எந்த பகுதியில் அழகான பெண்கள் இருக்கிறாங்க ராஜராஜன்?
1: தர்மபுரி எல்லாருமே அழகுதாமா, ஊரை விட்டு கொடுக்க முடியாதுமா.
0: நான் கேட்கறது அழகான பெண்கள் அண்டு, நீங்க நான் உங்களை எல்லாம் கேட்க
1: இல்ல இல்ல, பெண்களை தான் நானும் சொல்றேன். நான் என்ன வந்து நான் கணக்கில விட்டுட்டேன், நானும் எங்க மாமா எல்லாமே இல்ல.
0: ஐயோ,
1: நீங்க கேட்டது பெண்கள்.
0: ஐயோ, உங்களோட மாமான
1: அழகுதான்,
0: உங்களோட மாமான அழகு கிட்ட கிட்ட வர இல்லாது. ஏனண்டா, உங்களோட மாமா வந்து எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல அவர் தான் தலைவர். அழகு இல்லாம எப்படி அதுல சங்கத்துல தலைவர்? நீங்க ஒரு பக்கத்தால உங்களே சங்கத்துல சேர்க்கல மாமா, சேர்த்தாரா? இல்ல தானே?
1: இல்லம்மா இல்லம்மா.
0: ஏன்னா
1: ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் நான் ஐயா கிட்ட பேசினேன், அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு இரவு நேரத்துல.
0: அவர் உங்களை சேர்க்க மாட்டார் ராஜராஜன், ஏன்னா அவரோட கனவு நான் பிடிபட்டுறேன். அந்த
1: உண்மைதாமா, உண்மைதாமா.
0: சரி, நலமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறது?
1: நலமா இருக்கமா. நிலையத்தில் எல்லாருமே நலமாமா?
0: எல்லாரும் நலமா.
1: குடும்பத்துல நிலையத்தில் எல்லாருமே நலமா?
0: எல்லாரும் நலமா.
1: அது நல்லதுமா, நல்லதுமா.
0: பக்கத்து வீட்டுல பின் வீடு முன் வீடு எல்லாரும் நலமா இருக்கிறாங்க, எட்டி பாத்துட்டு தான் இருக்கிறோம். மூன்று சொற்கள், ஒன்று இரண்டு எழுத்து சொல்லு கொடுத்திருந்தேன். இது
1: சொல்லுங்கம்மா, ஏதாச்சும் ஒரு இது கொடுங்கம்மா.
0: அதான் இரண்டு எழுத்து சொல்லு. இது வந்து மனிதன் இல்லாமலும் வாழலாம், இல்லை என்றால் வாழ்க்கை அழகு இருக்காது. சரியா? இது ஒரு உறுப்பு மனிதன். சரியா?
1: மனிதனோட உறுப்பு இரண்டு சொல்லு. நாம இருந்தாதான் இருக்க முடியும்.
0: இல்ல இல்ல, இது இல்லாமலும் வாழலாம், ஆனா இது இல்லை என்றால் வாழ்க்கை அழகாக இருக்காது உங்களுக்கு.
1: அம்மா, கண்ணுமா?
0: கண்ணு, கண்ணு பட போகுதம்மா ராஜராஜனி. பிள்ளையா சொல்லிட்டீங்க ஐயா.
1: தவறாம
0: அது தவறு தவறு தவறு. அடுத்த சொல்லு தர்றேன், ஐந்தெழுத்து சொல்லு. ஐந்தெழுத்து சொல்லு. இது இடுப்புக்கு கீழே இருக்கும் இந்த உறுப்பு. இது இதனுடைய இந்த உறுப்பாலேயே மனிதனை செயல் இழக்க பண்ணலாம், செயல் இழக்க பண்ணலாம் மனிதனை. ஒரு நிமிஷம் தாங்க செல்வகுமார், ஒரு நிமிஷம். செயல் இழக்க பண்ணலாம் ஐந்தெழுத்து சொல்லு. இன்னும் ஒரு சொல்லு கொடுத்திருந்தேன், ரெண்டெழுத்து சொல்லு. மனிதனை அழகுபடுத்தும் இந்த உறுப்பு. இது இல்லாமலும் வாழலாம், இது செயற்கையாகவும் நாங்கள் செய்து கொள்ளலாம். சரியா?
1: ரெண்டெழுத்து சொல்லு.
0: ரெண்டெழுத்து சொல்லு.
1: மூளைமா?
0: மூளை. இது
1: ரெண்டெழுத்து சொல்லுமா? மூளை இல்லாம நம்ம வந்து ஆர்டிபிஷியலா வந்து வச்சுக்கலாமா?
0: ஆர்டிபிஷியலா வச்சிருக்கலாம், இல்லாமலும் வாழலாமா கேக்குறேன். என்ன ராஜராஜன், நீங்க என்ன, நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, மூளைய கொண்டு வந்துட்டீங்க, வாழ முடியாது. என்ன
1: இரண்டு எழுத்து சொல்லவுடனே கண்ணு, மூளை, வாய்,
0: வாய்,
1: காது,
0: காது,
1: இந்த மாதிரி சொல்லிட்டு போலாமா?
0: சரி, நீங்க யோசிச்சு கொண்டு வாங்க. இந்த மூண்டையும், இந்த மூண்டையும் யோசிச்சு கொண்டு வாங்க.
1: பல்லுமா?
0: பல்லு.
1: கடைசியா பல்லுமா?
0: பல்லு. ஆனா நீங்க யோசிச்சு கொண்டு வரணும், போய் தூங்க கூடாது. பிள இதுவும் பிள. சரியா?
1: பல்லு கரெக்டாமா?
0: இல்ல இல்ல, பிள்ளை பிள்ளை. நீங்க கட்டிக்காரன் இல்ல, நீங்க சரியா சொன்னா தான் நான் கட்டி காரணம்னு சொல்லுவேன். கூட
1: கண்டிப்பா சொல்றோம், கண்டிப்பா சொல்றோம்.
0: சரி, ஜோஷ் பண்ணுவாங்க. நன்றி நன்றி. எங்கே செல்வகுமார் செல்வம்?
2: அம்மா, நான் பல்லுதான் சொல்லலான்ட்டு வந்து அவர் சொல்லு.
0: நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பல்லுதான் ஒரு நோக்கமா இருக்கிறீங்க
2: எல்லாரும்.
0: நானும் தப்பிட்டேன்
2: அம்மா. கண்ணும்
0: இல்லை பல்லும் இல்லை. நாலாவது சொல்லு, இது நான்கு எழுத்து சொல்லு. நான்கு எழுத்து சொல்லு. இதை ரெண்டு எழுத்திலும் சொல்லலாம், நான்கு எழுத்துன்றா விவரமாக சொல்லலாம். செண்டலத்திலையும் சொல்லலாம், நான்கழுத்தண்ட விவரமாக சொல்லலாம். இதுவும் மனிதனுடைய ஒரு உறுப்பு சொல்லலாம், உறுப்பு உறுப்பு மனிதனிடம் இருக்கிற ஒன்று. இது பிறக்கும் போதே இருக்கும், பார்க்கலாம். இது இல்லாமலும் வாழலாம், செயற்கையாகவும் செய்யலாம். நான்கழுத்து கண்டுபிடிச்சோடியாங்க. இங்கே

0: சொல்லு ரெண்டு இடத்துல கொடுத்திருக்கிறேன், ரெண்டு சொற்கள் ரெண்டு இடத்துல கொடுத்திருக்கிறேன். மற்றது ரெண்டு இடத்துல ரெண்டு சொற்கள் கொடுத்திருக்கிறேன். ஒரு நாலு எழுத்து சொல்லு, ஒரு ஐந்து எழுத்து சொல்லு கொடுத்திருக்கிறேன். எங்க வணக்கம், வடலூர் ஆனந்தன். வடலூர் ஆனந்தன்,
1: வணக்கம். அந்த நான்கு எழுத்து சொல்லு வந்து பல் பற்கள் ரெண்டும் சொல்லுவோம் அதுங்களா?
0: பல் பற்கள், பல் பற்கள், பல் பற்கள். நான்கு எழுத்து சொல்லுக்கு என்ன தரவு கொடுத்தேன்? இது இது பிறக்கும் போதே இருக்கும் என்று சொன்னேன்ல, அதுக்கு தானே நீங்க பல்ல கொண்டு
1: வந்துருங்க.
0: நான் சில நேரம் அதை புடுக்கிறதாதுதான், கவனம் விட்டு கேளுங்க. பிறக்கும் போதே இருக்கும். நாகப்பன் கட்டிக்காரன், நாகப்பன் நீங்க கட்டிக்காரனுங்க. நாகப்பன் தான் முந்தி கடை என்று சொல்லுவாரு. இப்ப என்ன யோசிச்சு கொண்டிருக்கீங்க நாகப்பன்? நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. கொண்டு ஓடியாங்க நாகப்பன், நாகப்பன் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓடி வாங்க, எங்க பாக்கலாம், உடனே ஓடி வாங்க. அடுத்த அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ராஜராஜன், வாங்க. ராஜராஜன் வந்துட்டு ஓடிட்டீங்க. ராஜராஜன் ஓடியாங்க, உடனே ஓடியாங்க. நாகப்பன் நீங்க கண்டுபிடிக்கலாம், ஓடியாங்க. ராஜராஜன், ராஜராஜன் ஓடியாங்க. என்ன இதை கண்டுபிடிச்சிட்டீங்க? பார்வைக்கு தெரியும் முதலாவது, வெளிய தோற்றத்தை தான் சொல்றேன், வெளியில தெரியும். இதயம் தெரியுமா?
1: அப்படிங்களா? அம்மா பேசுறாங்க.
0: கொடுங்க அம்மாட்ட, கொடுங்க அம்மாட்ட, கொடுங்க, கொடுங்க.
2: வணக்கம் அம்மா.
0: வணக்கம.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். உங்களோட பேரு சொல்லுங்க.
2: உமையால்.
0: உமையால், அப்பா சொல்லுங்க.
2: உமையால். நான் ராஜ்குமாரோட அக்கா.
0: அக்கா
2: ராஜ்குமார் வேறு இல்ல,
0: தர்மபுரி ராஜ்குமார் உங்களோட சகோதரி. நீங்க நீங்க மூத்த சகோதரியா இல்லையா சகோதரியா?
2: ஒரே ஒரு சகோதரி தான்மா எனக்கு. நாலு அண்ணன் தம்பிங்க, ஒரு அண்ணா கூட பிறந்தவங்க. இதுல கடைசி தம்பி தான் ராஜ்குமார்.
0: கடைசி தம்பி இவர்.
2: ஹலோ.
0: கடைசி
2: தம்பி, தம்பி,
0: தம்பி, தம்பி, தம்பி தான். சரி சரி சரி.
2: ஒரே சிஸ்டர் தான்.
0: ஒரே சிஸ்டர்.
2: என்னம்மா கேள்வி?
0: கேள்வி வந்து ரெண்டு எழுத்து சொல், இது மனித ஒரு உறுப்பு, இது இல்லாமல் வாழலாம், இது இல்லாமல் வாழலாம், சரியா? இது பிறக்கும் போதே இருக்கும், பிறக்கும் போதே இருக்கும். இது இல்லாமலும் வாழலாம், இது இல்லாமலும் இருக்கிறார்கள். இது ஆர்டிபிஷியலா செய்யலாம். இது செண்டெடுத்து
2: சொல்லு.
0: இல்ல அதல்ல, அது பிறக்கும் போது இருக்காமா? பிறக்கும் போது இல்ல, இல்ல அது அந்த
2: பிறக்கும் போது இல்ல.
0: சரி, நாலெழுத்து சொல்லு, அடுத்த சொல்லு. நாலெழுத்து சொல்லு. இது பிறக்கும் போது இருக்கும், இது இது இல்லாமலும் இருக்கும், இது இல்லாமலும் இருக்கும். இல்லாமலும் வாழலாம், நல்லா வாழலாம், செலவு மிச்சம், சரியா? இல்லாமல் வாழலாம்,
2: செலவு மிச்சம்.
0: மற்றது இல்லாமலும் இருக்கும். நாலெழுத்து சொல்லு. இன்னும் ஒரு சொல்லு கொடுத்திருந்தேன், ரெண்டெழுத்து சொல்லு. இது இல்லாமல் வாழலாம், இல்லாவிட்டால் கொஞ்சம் வாழ்க்கை வந்து சுவை இருக்காது. ரெண்டெழுத்து சொல்லு. எல்லாம் எல்லாம் வெளியில தெரியக்கூடிய உறுப்புகள் அங்கே நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. எங்க உமையால், நல்ல பெயர் உங்களுக்கு உமையால். நன்றி, நன்றி
2: உமையால். நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. தூங்கிறாங்க. நன்றி, நன்றி. எங்கே செல்வகுமார், வாங்க செல்வகுமார். ஒரு கட்டிக்கா, ஒருக்கா நீங்க நாக பண்ணுங்க. நீங்க ஒருக்கா நீங்க சொல்லு, சரியா சொன்ன வடிவம். அவரோட தான் இருந்து நாங்க கொண்டாடணும். நீங்க சரியா சொன்ன வடிவம் எங்க நாகப்பனை இணைச்சு கொண்டாடலாம். இல்ல நீங்க சரியா புத்திசாலித்தனமா சொன்ன வடிவா எங்க நாகப்பன் இணைங்க. அடிச்சு
1: கொண்டே
0: நான் இணைச்சா அப்புறம் சொல்றேன். நீங்க கூட கெட்டித்தனத்தை ரெண்டு மூணு பேரோட வச்சு பேசினா தான் அந்த கெட்டித்தனம் தெரியும். வாங்க நாகப்பன்.
3: வணக்கம்.
0: நான் அப்புறம் வரேன். நீங்க என்ன சொன்னீங்க செல்வகுமார்? எந்த எந்த சொல்ல சொன்னீங்க? அந்த ரெண்டு எடுத்து சொல்லல, ஒன்றை சொல்லி இருக்கீங்க, ஒன்றை சொல்லி இருக்கிறீங்க, அப்படித்தானே? அது பிறக்கும் போது இருக்கா? பிறக்கும் போது
3: இல்ல அது இல்ல முதல் சொன்னீங்கல்ல
0: முதல்
3: இருக்கும் அது
0: முதல் சொன்னதும் பிறக்கும் போது இருக்கும் பிறக்கும் போதும் இருக்கும்
3: அப்படியா
0: இருக்கும்
2: அம்மா நான் சொல்லலாம் மாமா
0: எங்க நீங்க சொல்லுங்க கட்டிக்காரன் எங்க
2: இமைமா
0: இமை கட்டிக்காரன் ஒரு சொல்லி இமை அது பிறக்கும் போது இருக்கும் அழக கொடுக்கும் ஆர்டிபிஷியல் அது கட்டிக்காரன் நாகப்பனுக்கு உண்டு நாகப்பன் அடுத்த ரெண்டு எடுத்து சொல்லு என்ன உண்டு
3: கொஞ்சம் மேல சொல்லி விட்டாரு நான் கீழே
0: இமைக்கு பிறகு இருக்குது மூக்கு இருக்குது கண்ணம் இருக்குது
3: மூக்குக்கு கீழே மீத்த மூக்கு மேல இமை அவ்வளவுதான்
0: பாருங்க எவ்வளவு அப்ப சரி அடுத்த ரெண்டு சொல்ல ரெண்டு எடுத்த கண்டுபிடிங்க அதுவும் ஒரு உறுப்பு எங்க அதுவும் பிறக்கும் போது இருக்கும் எங்க
1: ரெண்டு ஆனா எல்லாமே வெளிப்படையா தெரியக்கூடிய
0: தெரியக்கூடியதான் நான் எடுத்துட்டு வாரேன் ஆனா இது இல்லாவிட்டால் அழகு இருக்கு அதாவது வாழ்க்கை ரசனை இருக்காது இந்த எழுத்து இந்த ரெண்டு எழுத்து வணக்கம் தாமோதரம் எல்லாருக்கும் இருக்கு இருக்கு இருக்கு தாமோதரம் அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா முடி முடி முடி முடி முடி இருக்கு முடி இல்ல தவறண்ணா தவறு அண்ணா தவறண்ணா அண்ணாக்கு தவறு கட்டிக்காரன் இல்ல எங்க நீங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள் சொல்லுங்க அடுத்த அடுத்த ரெண்டு எழுத்து சொல்லு
1: அடுத்த ரெண்டு எழுத்து சொல்லு வந்து
0: ஒன்று சொல்லிட்டீங்க இமை
1: ஆமா
0: ஒன்று சொல்லியாச்சு இப்ப மூன்று மூன்று சொல்லி இருக்கு நாலு எடுத்து சொல்லு அஞ்சு எடுத்து சொல்லு ரெண்டு எடுத்து சொல்லு என்னோட ரெண்டு எடுத்து
3: இன்னொரு இமை நான் ரெண்டு இமை இருக்குல்ல இவர் ஒரு
0: இது பிறக்கும் போது இருக்கும் இருக்காமலும் இருக்கும் சில
1: நாலு எழுத்து சொல் வந்து கண்ணம் வருமாமா
0: நாலு எழுத்து சொல்லு நானே தேர்றேன் பொருங்க உங்களுக்கு கொடுத்தத இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல தவறு தவறு தவறு தவறு
1: தவறு
0: தவறு எங்க ராஜராஜனா உண்மையால இருக்கிறீங்க
1: ராஜராஜன் ராஜராஜன்
0: ராஜராஜன் எங்க
1: அம்மா முடியுமா
0: இருக்கும்
1: போதும் இருக்கும் அது இல்லைனாலும் வந்து
0: அழகில்லாம இருக்கும்
1: வாழ்க்கையில
0: நீங்க இனிமையா வாழலாம் இல்ல எப்படிங்க யாரும் சொன்னா எங்களுக்கு
1: என்ன ஆர்டிபிஷியலா வச்சுக்கலாம் முடி வந்து ஆர்டிபிஷியலா வச்சுக்கலாம் அதனால முடி ரெண்டு எழுத்து நம்ம பிறக்கும் போதும் இருக்கும் அது இல்லைனாலும் திருப்பி நம்ம வச்சுக்கலாம் அந்த ஒரு காலத்துக்காக தான் நான் முடி டக்குன்னு யோசிச்சு டக்குன்னு சொன்னேன்
0: இல்ல இல்ல இல்ல இது வந்து இந்த நான் இந்த ரெண்டு எழுத்து சொல்லு இது இல்லை என்றால் வாழ்க்கை உங்களுக்கு இன்பமா இருக்காது அது பழகிட்டா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஒழிய சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
1: விழியுமா
0: விழி கெட்டிக்கா விழி ரெண்டெழுத்து அது இருக்கும் சில பேருக்கு இருக்காம இடையிட்டு இல்லாம போகும் பிரகிக்கையும் சென்னிரம் இல்லாம இருக்கிறார்கள் அது அந்த வாழ்க்கை வந்து எங்களுக்கு சிறப்பாக இருக்காது இல்லையா அதைத்தான் சொல்லியிருந்தேன் சரி நான் எடுத்து சொல்லுவோம் மூன்று பேர் மூன்று முழுமையாக இருக்கிற அழகான ஆண்கள் நிக்கிறீங்க ஒன்று ராஜராஜன் ஒன்று
1: முழுமையா இருக்க
0: முழுமையா இருக்கிற அழகான ஆண்கள் இருக்கீங்க ஒன்று ராஜராஜன் ஒன்று செல்வகுமார் ஒன்று நாகப்பன் இந்த மூணு பேருக்கு சொல்லல ஒரு சொல்லு நான்கழுத்து சொல்லு நான்கழுத்து சொல்லுமா நான்கழுத்து சொல்லு தரவு இது பிறக்கும் போதே இருக்கும் சரியா இல்லாமல் வாழலாம் இது சரியா இருந்தால் அழகாக இருக்கும் இல்லாமலும் வாழலாம் செலவு மிச்சம் இல்லாட்டி
1: இல்லாட்டி செலவு
0: என்னது கண்ணாடி
2: நான் கண்ணாடி போட்டுட்டேன்,

0: நான் தகவல் சொல்லலாம். எதுங்கறீங்க பாப்போம். ராஜராஜன் நந்தி ஐயா யோசிச்சு கொண்டு வாங்க. எங்க தாமோதரம் அண்ணா, அண்ணா அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணாக்கு நெட் சரியில்லை. அண்ணா கொஞ்சம் நீங்க எழும்பி கொஞ்சம் ரூம்ல இருந்து கொஞ்சம் வெளியில வாங்க, கொஞ்சம் ரோட்டுக்கு வாங்க. ரோட்டுக்கு வந்தீங்கன்னா சரிதான் கேட்க. எங்க அண்ணா தாமோதரமன், தாமோதரமன் வாங்க அண்ணா.
1: அம்மா நாலெழுத்து சொல் சொல்லுவாங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க நாலெழுத்த. எங்க
1: இடுப்பு அம்மா,
0: இடுப்பு இல்லாம
1: இடை, இடுப்பு
0: இல்லாமல் இருந்தாமா இடை.
1: நீங்க ரெண்டு எழுத்தாவும் சொல்ல நாலு எழுத்தாவும் சொல்லீங்களா? இடுப்பு
0: இடுப்பு இடை இல்ல இல்ல, இது இல்லாமல் போகும். இல்லாமல் இருக்கு, இல்லாமல் இருந்தாலும் வாழலாம். இது
1: வாழலாம்.
0: நீங்க என்ன நீங்க சரி விடைபெற்று வாங்க ரெண்டு பேரும். நன்றி நன்றி. எங்க தாமோதரம் அண்ணா, அண்ணா உங்களுக்கு சரியில்லையே அண்ணா, இணைப்பு சரியில்லைங்க, என்ன செய்யலாம்? எங்கே அண்ணா பாவம் அண்ணா, கொஞ்சம் விலகி எழும்பி அடுத்த ரூமுக்கு வாங்க அண்ணா, அடுத்த ரூமுக்கு வாங்க அண்ணா. சொல்லுங்க
2: இரண்டு சொல்லி இமை இருக்கலாமா?
0: இமை இமை சொல்லிட்டாங்க, இமை சொல்லிட்டாங்க
2: சொல்லிட்டாங்க
0: சொல்லிட்டாங்க.
2: சரிங்க.
0: விழி சொல்லிட்டாங்க, ரெண்டு எழுத்து விழியும் சொல்லிட்டாங்க. விழி இப்ப இருக்கிறது ரெண்டு ரெண்டு சொற்கள் இருக்கிறது அண்ணா. ஒன்று வந்து ஐந்து எழுத்து, ஒன்று வந்து நாலு எழுத்து. ஐந்து எழுத்து தான் நான் சொன்னேன், ஒரு உறுப்பு இடுப்புக்கு உடுப்புக்கு கீழே இருக்கும். இது வந்து ஒரு மனிதனை செயல் இழக்க பண்ணும், இந்த இந்த உறுப்பால செயல் இழக்க பண்ணலாம் என்று சொல்லியிருந்தேன். மற்றது வந்து நான்கு எழுத்து, இது வந்து பிறக்கேக்கே இருக்கு, இது இல்லாமலும் வாழலாம். இது இல்லாட்டி செலவு மிச்சம் என்று சொல்லி இருக்கிறேன். எங்க கண்டுபிடிங்க, ரெண்டு எழுத்துலயும் வரும் நாலு எழுத்துலயும் வரும். இது இப்ப நாலு எழுத்துல வச்சிருக்கிறேன், கண்டுபிடிச்சோன்னு வாங்கண்ணா. சரியண்ணா
2: சரிங்க சகோதரி.
0: சரி எங்க ஓடி வாங்க, நான் இவ்வளவு தரவும் சரியா இலகுவா கொடுக்கறேன். ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. ரெண்டு ரெண்டு சொற்கள் இருக்கிறது இப்ப, அந்த ரெண்டு சொல்லையும் நீங்க இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. இன்னும் ஒரு ரெண்டு எழுத்து சொல். மனிதனில் இந்த பாகம், மனிதனில் இந்த பாகம் பெண்களுக்கு அழகாயிருக்கும். பெண்களுக்கு இருக்கிறது தான் அழகண்டு ரசிப்பார்கள். ஆண்களே ரசிச்சது நான் இன்னும் காணேல இந்த பாகத்தை. பெண்களின் இந்த பாகம், மனிதனில் பெண்களில் இந்த பாகம் அழகண்டு ரசிப்பார்கள், பார்த்து ரசிப்பார்கள் எல்லோரும். அது பெண்களும் ரசிப்பார்கள், ஆண்களும் ரசிப்பார்கள். ரெண்டு எழுத்து சொல், ரெண்டு எழுத்து சொல். எங்கே இணைஞ்சு கொள்ளுங்க பாப்போம். கெட்டிக்காரன் இது ஃபாரூக், இதை சொல்லுவார் ஃபாரூக், நீங்க சொல்லுவீங்க.

0: நலமா இருக்கிறேங்க, நலமா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கம்மா, சந்தோஷமா இருக்கேன். நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, நிலையத்துல எப்படி இருக்கிறீங்க? நிச்சயமா நிச்சயமா, கலகலப்பா பேசிட்டு இருங்க. கேட்டு நிகழ்ச்சி நல்லா போயிட்டு இருக்குமா? கேட்டுட்டு தான் இருக்கிறேன். நாலு எழுத்து வந்து தொப்புமா, தொப்பு குடி கைகால் இல்லாம சந்தோஷம். கூந்தல் கூந்தல் கூந்தல் இல்லைங்களா? சரிங்களா, ரொம்ப நன்றிங்களா. நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா அம்மா? அப்பா நல்லா இருக்காங்களா அம்மா?

0: யாருமா?
1: ஓ, நான் உயர்த்தாம பேசிட்டேன். அந்த அவருடைய அவனுடைய பேரை மறந்துட்டேன். அந்த பாட்டுல வர்றவோட பேரை பெண்களை பார்த்து அழகு கண்டு பார்க்க கூடிய
2: முதல் கேள்விக்கு
1: சொல்லிட்டு ராமன் இடைக்கு தான் வந்தாரோ. ராமன் எந்த சொல்லுக்கு ராமன் வந்தீங்க நீங்க?
0: அம்மா, அது இதே சரியான பதிலுமா? அது யோசிச்சிட்டமா? சொல்லிட்டாங்க
1: சொல்லிட்டாங்க.
0: அதுக்கு நான்கெழுத்துமா?
1: நான்கெழுத்து
0: சொல்லிட்டாங்க. அங்க சொன்னாங்க
1: நான்கெழுத்து.
0: நான்கெழுத்து வந்து தலை முடியுமா?
1: கெட்டி கெட்டி காரன் கெட்டிக்கா. நான் சில
0: ஐயா சொல்லிட்டாரு, அது நான் யோசிச்சுட்டான் வந்தேன். அது ஐயா சொல்லிட்டாரு. சரி, தலைமுடி சரியாம்மா?
1: ராமன் அது சரியில்லாம இருக்கும். நான் சொன்னேன் தானே, அது இல்லாட்டி செலவு மிச்சம் மட்டும் சொன்னேன் இல்ல. தலைமுடி மற்றது
0: ஐந்தெழுத்து இருக்குல்ல?
1: ஐந்தெழுத்து இருக்குது. ஐந்தெழுத்து அதுதான் சொன்னேன். இடுப்பு இடுப்புக்கு கீழே இது ஒரு உறுப்பு. இது இந்த உறுப்பினூடே மனிதனை செயல் இழக்க பண்ணலாம். இது இது அநேகமாக காவல்துறைகளுக்கு தெரியாது. மற்றது தூக்கு போடும்போது அந்த காலத்துல இந்த உறுப்பை ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுத்துவார்கள். எதுக்கும் யோசிச்சு சொல்லுங்க. ஐந்தெழுத்து சொல். இன்னொரு சொல் இன்னொரு சொல் கொடுக்கறேன் சரியா? இதுவும் ஐந்தெழுத்து சொல் சரியா? இது இடுப்புக்கு மேலையும் இருக்கு, இடுப்புக்கு கீழே இருக்கு. ஐந்தெழுத்து சொல்.
2: அம்மா விரல்கள்மா? விரல்கள்மா?
1: விரல் கல். விரல்கள்
2: விரல் கல்
1: தவறு. என்ன என்ன ஆழமா யோசிங்க. இது
0: எத்தனை எழுத்துமா? அது
1: ஐந்தெழுத்து. விரல்கள் விரல்கள் அவர் சொல்லி இருக்கிறார். இன்னும் ஆழமா யோசிங்க. நான் வச்சிருக்கிற சொல்ல
2: நகங்கள். நகங்கள்
1: நகங்கள் இல்ல இல்ல. இது உறுப்பு. இது உறுப்பு. அதாவது இடுப்புக்கு கீழே இருக்கு, இடுப்புக்கு மேலையும் இருக்கு. எங்க நாகப்பன்? நல்லா யோசிங்க நாகப்பன், நல்லா யோசிங்க.
2: அதான் அஞ்செழுத்து சொல்றீங்கல்ல.
1: அஞ்செழுத்து இது ஒன்றை குறிக்கும். ஒன்றை குறிக்கும். நீங்க விரல்கள் வந்து பலதை குறிக்குது அல்ல. விரல்கள் என்ன? ஒன்றை குறிக்கும். ஒன்றை குறிக்கும். இது மேலையும் இருக்கு, இடுப்புக்கு மேலையும் இருக்கு, இடுப்புக்கு கீழையும் இருக்குது. ஐந்தெழுத்து சொல். எங்க கட்டிக்காரங்க யாருன்னு பாப்பா? கமா எங்க விடுபட்டு யோசிச்சோன்னு ஓடியாங்க சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ராமன் ராமன் இப்பதான் ராமன் நீங்க விடுபட்டவனுதான். அந்த பொண்ணு இருந்தது பெயர் ஞாபகம் வந்தது, அதைத்தான் கேட்டேன். அவரோட பெயரை மறந்துட்டேன். பொண்ணுறங்க. சரி, எங்க ஓடிவாங்க.

0: ராஜராஜன். ராஜராஜன் வணக்கம். ராஜராஜன்
1: ஹலோ.
0: எங்களுடைய உமையாள்.
1: உமையாள் பேசுறமா?
0: உமையாள் சொல்லுங்க.
1: வணக்கம் வணக்கம்மா
0: சொல்லுங்க.
1: முழங்கால்
0: முழங்கால் இல்ல இப்ப வந்து இப்ப நான் ரெண்டு ரெண்டு சொல்லுதான் சொல்லாம இருக்கிறது. உமையாள் ஒன்று வந்து இடுப்புக்கு கீழையும் இருக்கு, இடுப்புக்கு மேலையும் இருக்குது. சரியா? ஐந்து எழுத்து சொல். ஐந்து எழுத்து சொல். முழங்கால் இடுப்புக்குள்ளே
1: மூக்கு பொறுமும். இடுப்புக்கு கீழே முழங்கால். ஹலோ
0: சொல்லுங்க.
1: முழங்கால் தானம்மா கட்டுவாங்க.
0: நீங்க அந்த ஐந்து சொல்லு அதை சொல்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் சொன்னேன் அந்த அந்த உறுப்பான ஒரு மனிதனை செயலிழக்க பண்ணலாம். இப்ப உங்களுடைய கம்பீரத்தை எல்லாம் செயலிழக்க பண்ணலாம். கம்பீரத்தை நீங்க கம்பீரமா நட போடுறீங்கல்ல, அதெல்லாம் செயலிழக்க
1: பண்ணலாம்.
0: யோசிச்சு கொண்டு வாங்க.
1: நரம்பு
0: யோசிச்சு இல்ல நரம்பு இல்ல நரம்பு இல்ல யோசிச்சுமா. எங்கே தாமோதரம் அண்ணா வணக்கம். தாமோதரம் அண்ணா
2: வணக்கம். நகக்கண் ஐந்து எழுத்து தெரியுங்களா? நகக்கண்.
0: நகக்கண் அது நீங்க கையில இருக்க உடைய மேலையும் கீழையும் என்று சொல்றீங்க. அது இல்ல, அது இல்ல அண்ணா, அது இல்ல.
2: சரி
0: ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. எங்க கட்டிக்காதங்க, இங்க ஓடி வாங்க, ஓடி வாங்க. எங்க எங்க பாக்கலாம். இடுப்புக்கு கீழே இடுப்புக்கு மேல இந்த உறுப்பு முக்கியமாக தேவை, முக்கியமாக மனிதனுக்கு தேவை. இது இல்லாவிட்டால் கொஞ்சம் எத்தனையோ விடயங்கள் கடினம். இடுப்புக்கு கீழே இருக்கிறதும் தேவை, இடுப்புக்கு மேலே இருக்கிறதும் தேவை. இடுப்புக்கு மேலே இருக்கிறது முக்கியமா தேவை, அது இல்லாவிட்டால் ரொம்ப கடினம் மனிதனுக்கு. ஆனால் அது இல்லாமலும் வாழலாம். எங்கே பார்க்கலாம். அது பிறக்கும் போதே இருக்கிறது, இது பிறக்கும் போதே இருக்கிறது. எங்கே நீங்கள் அழைப்புக்கு வாருங்கள். எங்கே பார்க்கலாம். நேரம் சரியாக இப்பொழுது 11:14 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம். சரியாக 1:47.

0: ராமன் கொண்டு வாங்க ராமன்.
1: அம்மா அம்மா ஐந்து அடுத்து சொன்னீங்களா கீழே சொல்லிட்டு
0: கீழே மேலே
1: கீழே
0: கீழே மேலே இருக்கு அதாவது கீழே மட்டும் இருக்கிறது அப்படியே
1: அப்படி சொன்னீங்களா கால் பாதம் அம்மா
0: கால் பாதம் இல்லை தவறு தவறு தவறு தவறு மீண்டும் வாங்கோ மீண்டும் வாங்கோ மீண்டும் மீண்டும் மீண்டும் அன்பு உறவுகள் நீங்கள் இணைப்புக்கு ஓடி வர வேண்டும். அங்க பாப்போம் யார் செல்ல குட்டிகளுக்கு யாருக்கு இது தெரிகிறது பாப்போம். எத்தனையோ பேர் எத்தனையோ பேருக்கு எங்க பாப்போம் கெட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். நானும் கொஞ்சம் உற்சாகமான பாட்டை எல்லாம் போடுறோம் உங்களுக்கு எல்லாம் உற்சாகமா நீங்க அதையோ கேட்டுக்கொண்டு ஓடி வருவீங்கன்னு இங்க பாப்போம். நேரம் சரியாக 11:16 புதிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:47.

சொற்கள் ரெண்டு இருக்கிறது, என்ன சுனக்கம்? இது கண்டுபிடிக்கலாமே. அதாவது இடுப்புக்கு கீழையும் மேலையும் இருக்கிறதே, இது இது பன்மையிலே அல்ல, ஒருமையில் இருக்கிறது. இடுப்புக்கு கீழையும் மேலையும் இருக்கும் இந்த உறுப்பு. எங்க கட்டிக்காரனுங்க கண்டுபிடிங்க, இது இல்லாமல் வாழ்றது கொஞ்சம் கஷ்டம். இது எங்கே சரி. அடுத்து இரண்டு எழுத்து சொல் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை கணிக்கலாம். இது உடலில் ஒரு பாகம், அதுல இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை கணிக்கலாம், உடலில் ஒரு பாகம், வாழ்க்கையை கணிக்கக்கூடிய உடலில் ஒரு பாகத்தில் இருக்கிறது. எங்கே ரெண்டு எழுத்து சொல்

0: எழுதிங்க, உங்களோட வாழ்க்கையை கணிக்கலாம். இது உடனில் ஒரு பாகத்தில் இருக்கிறது. வாழ்க்கையை கணிக்கலாம், வாழ்க்கையை கணிக்கலாம். ரெண்டு எழுத்து சொல் இத கண்டுபிடிக்கலாம் இருக்கிறீங்க. சரி, அஞ்சு எழுத்து ரெண்டையும் விடுவோம், யோசிச்சு சொல்லலாம். இந்த ரெண்டு எழுத்து சொல் வாழ்க்கையை கணிக்கலாம். எங்கே ஓடி வாங்க பாக்கலாம், வாழ்க்கையை கணிக்கலாம். வணக்கம் ராஜராஜன். வணக்கம் அல்லது உமையான்.
1: வணக்கம் வணக்கம்.
0: சொல்லுங்க ராஜராஜன்.
1: வாழ்க்கையை கணிக்கிறது ரேகை.
0: ரேகை கெட்டிக்காரன். கெட்டி இது மட்டும் தெரியுது நல்லா.
1: நல்ல
0: குரல் வளம். பாடுவீங்களா நீங்க?
1: இல்லமா இல்லமா,
0: இந்த போய்
1: சொல்லக்கூடாது.
0: இப்படித்தான் உங்க மாமா பாட தெரியாதுன்னு சொல்லி இப்ப அவர் ஒரு நல்ல ஒரு பாட்டுக்காரன். அது தெரியுமா உங்களுக்கு?
1: சொன்னாருமா? சொன்னாரு.
0: நல்லா பாடுவார். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ராஜராஜனுக்கு, உங்களுக்கு நீங்க எப்பவும் மனசுல முணுமுணுக்கிற ஒரு பாட்டு.
1: பாரதியார் பாட்டு தாமா ஒண்ணு.
0: என்ன பாட்டு?
1: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே.
0: அது பாட்டா
1: இருக்கு.
0: பாட்டா இருக்கு. பாட்டா எந்த சினிமா படத்துல இருக்குது?
1: அடுத்த சினிமா பாட்டு என்னமா?
0: சினிமா பாட்டு என்ன பாட்டு உங்களுக்கு பாப்போம்? நீங்க அடிக்கடி மனசுல முணுமுணுக்கிற சினிமா பாட்டு
1: மறந்துருக்குமா?
0: இவ்வளவு பாட்டு கேக்குறீங்க. பாத்தா மாமா பாத்தா எல்லாம் யங்ஸ்டர் பாட்டு தான் கேக்குறாரு. பாருங்க மாமா எல்லாம் வந்து என்ன மாதிரி பாட்டு கேக்குறாரு?
1: கவன் படத்துல ஒரு பாட்டு வரும்மா.
0: என்ன படத்துல?
1: கவன் சொல்லி கவன் கவன்
0: கவன். அதுல என்ன பாட்டு?
1: பாரதியார் பாட்டு வருமா?
0: பாரதியார் என்ன? பாரதியார் பாட்டு தான் நீங்க பாருவீங்களா?
1: கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா அந்த பாட்டுமா?
0: அடகு பூஞ்சுலை
1: பாட்டு.
0: அதான்
1: அது வந்து ரெக்கப்படம். வந்து கவன்ல வர ஒரு கண்ணம்மா.
0: கண்ணம்மா கண்ணம்மா என்ன பிடிக்கும் இல்ல உங்களுக்கு?
1: கண்டிப்பாமா பாரதியார ரொம்ப பிடிக்கும்.
0: பாரதியா பிடிக்கும்.
1: கண்ணம்மா ரொம்ப பிடிக்கும்.
0: கண்ணம்மா உங்களோட தர்மபுரியில யாராவது கண்ணம்மா இருக்கிறாங்களா?
1: இல்லம்மா. யாரும் இல்லம்மா.
0: யாரும் இல்லையா? அதுக்கு எங்க சோகமா சொல்றீங்க நீங்க? இவ்வளவு சோகப்படலாமா? இனி இனி யாராவது
1: கண்ணம்மாங்கிற வந்து ஓல்டு பர்சன் ஆயிடுச்சு.
0: இருந்தாலும் அது நல்ல பேர். என்ன அந்த பேரை கூப்பிடும் ஒரு சொல்லும் போதே ஒரு இன்பமா இருக்கும். பாருங்க பாடல்கள் கூட எப்படி இருக்கு அந்த கண்ணம்மா. கண்ணம்மா கண்ணம்மா உங்களோட மாமா கேக்குற பாட்டுல ஒன்று இருக்குது. கண்ணம்மா காதலின் கவிதை சொல்லடி அந்த பாட்டு.
1: குரல் அருமையா இருக்குமா?
0: அச்சோ
1: நீங்க தான் கேக்கணும்.
0: நீங்க நீங்க
1: பாடுங்கம்மா.
0: நான் சரியான வெப்பத்துல இருக்கிறேன். கொஞ்ச நாள் ஐஸ் நீங்க வைப்பீங்கன்னு தான் பாடி காட்டுன்னு வச்சிட்டீங்க. சூப்பர்
1: அருமையா இருக்குமா? நான் பொய் சொல்லல.
0: சரி சரி நீங்க கண்டுபிடிச்சு வரணும். சரியா?
1: ஓகே மேம்.
0: நன்றி நன்றி நன்றி. ரேகை கண்டுபிடிச்சிட்டீங்க கட்டிக்காரன். பாத்தீங்களா அவர் ரேகை கண்டுபிடிச்சிட்டார். அது இப்ப ரெண்டு ஐந்தெழுத்து சொல் இருக்கிறது. சரி ரேகை அவர் சொல்லிவிட்டார். அவர் கொண்டு அடுத்த சொல்லுக்கு போகலாம். அடுத்த சொல்லு இதுவும் மனிதனில் மனிதனின் ஒரு உறுப்பில் உறுப்பை பார்த்து இப்படி சொல்லுவார். ஒரு காலகட்டத்தில் சொல்லுவார். பிறகேக சொல்ல மாட்டார்கள். வளரேக்க சொல்ல மாட்டார்கள். வளரேக்க வளர்ந்து கொண்டிருக்கீங்க. சில காலகட்டத்தில் சொல்லுவார். ஒரு கொஞ்ச நாள் சொல்லுவார்கள். பேர்ந்து விட்டுடுவார்கள். சில நேரத்தில் பேர்ந்து கொஞ்சம் பெரியவர் ஆன அப்புறவு ஒரு மனிதனுக்கு இப்படியே சொல்ல தொடங்கி விடுவார்கள். இது எத்தனை எழுத்து என்று சொன்னால் மூன்று எழுத்து. மூன்று எழுத்து. பிறகேக்க சொல்ல முடியாது. குழந்தைய பார்த்து பிறந்து ஒரு மூன்று மாதத்துல ரெண்டு மாதத்துல சில நேரம் சொல்லலாம். சொல்லி அது பேர்ந்து அது அழிந்து விடும். பேர்ந்து ஒரு கொஞ்ச காலத்துல கொஞ்சம் வளர்ந்து கொண்டிருக்கேக்கு இப்படி ஆகும். ஆகணும்னு அப்ப சொல்லுவார்கள். பேருந்து அது மறைந்துவிடும். பெரியவரானால் இது நிலையா நிற்கும், வந்தாச்ச நேரம் போகாது. ஒரு மனிதனை பார்த்து ஒரு உறுப்பை பார்த்து இப்படி சொல்லுவார், மூன்று எழுத்து சொல் கட்டிக்காரங்க கண்டுபிடிச்சோம். இது தெரியாது, யாரும் இருக்க முடியாது.

வகையாக சொல்வா, அதுவும் மூன்று மூன்று எழுத்து தான். இந்த முன் எழுத்து மாறி வரும், ஆனால் ரெண்டு வகையாக சொல்லுவார்கள். முன் எழுத்து மாறும்,

சொல்ல சொல்லுகிறேன், ரெண்டெழுத்து சொல். இது எல்லாருக்கும் இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கிறது, இது எல்லாருக்கும் இருக்கிறது. ரெண்டெழுத்து சொல், ரெண்டெழுத்து சொல். இது இருந்தால் சொகுசாக தூங்கலாம், இது இருந்தால் சொகுசாக தூங்கலாம். ரெண்டெழுத்து சொல் கட்டிகார் எங்க வாங்க.

உங்களுக்கு இது சொகுசா தூங்கலாம் பாரு. இது இருந்தா இது எல்லாருக்கும் இருக்கு, ஆண் பெண் இருவாளருக்கும் இருக்கு. இது இருந்தா சொகுசா தூங்கலாம், இது இருந்தால் சொகுசா தூங்கலாம். எங்க ஓடி வாங்க பாக்கலாம். ரெண்டு எடுத்து சொல். மூன்று எழுத்து சொல்லு, அதுல ஒரு எழுத்த மாத்தினா ரெண்டு விதமா சொல்லலாம். நான் ஒரு விதத்தை வச்சிருக்கிறேன், நீங்களும் ஒரு விதமா சொல்லுவீர்கள். அந்த முதல் எழுத்த மாத்தினா அப்படி சொல்லலாம். இது பிறக்கைக்கு இருக்காது, பிறந்த ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதத்துல வரம் பேர்ந்து அது இல்லாமல் போகும். பேர்ந்து ஒரு நாலஞ்சு ஒரு சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கேக்கு அடிக்கடி வரும் உண்டு பண்ணுவார்கள், பேர்ந்து போயிடும். பேருந்து நல்ல வயசான பிறகு நல்லாட்டி ஒரு வயசு நல்ல வயசுன்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு இப்ப சின்ன சின்ன வயதுல எல்லாம் இப்படி ஆகிறது, இப்படி ஆகி விடுகிறார்கள். அப்ப இப்படி சொல்லுவோம். இந்த மூன்றடத்தை சொல்லு எங்க கட்டிக்காரு சொல்லுங்க பாப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இது புதையான புதையல்ல, நீங்கள் எழுந்து ஓடி வாங்குவங்க கண்டுபிடிக்கலாம். நான் இப்ப கூட இலகுவாக சொல்லிக்கொண்டு போறேன். எங்கே கட்டிக்காரர் எங்க ஓடி வாங்க பார்க்கலாம். நேரம் சரியாக இப்பொழுது 11:28 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 1:59. இணைந்து கொள்ளுங்கள் புதிய நிகழ்ச்சியில. நீங்க கண்டுபிடிக்கலாம், இது கண்டுபிடிங்க கிட்ட வந்து கேள்விகள் கிட்ட தானே உங்களுக்கு தெரியும், அப்பதானே நாங்க சொல்லிக் கொடுக்கலாம்.

0: என்ன சாமி சுதி அறிஞ்சிட்டு
1: சாமிக்கு அருள் வரணும்,
0: அருள் வரணும்னா
1: மேல அடிக்கணும்,
0: அடிக்கணும் மேலத்தை.

இருக்கிறீங்களா, நீங்க தூங்கி போக போறீங்க. இப்ப நீங்க சொல்லாம இருக்கிறது ஐந்து எழுத்து ரெண்டு சொற்கள், ஒரு மூன்று எழுத்து சொல்லு. நீங்க சொல்லாமல் இருக்கிறது எத்தனையோ சொற்களை எழுதி கொண்டு வந்தேன், எல்லாம் மனிதனிடம் இருக்கிறது ஒன்றுதான். நீங்க அண்ணன் சொல்லாம விட்டுட்டீங்க, அழுகே அழுகையா வருது. எங்க ஓடி வாங்க பாக்கலாம், வந்து சொல்லுங்க பாப்பலாம். உங்களுக்கு கொஞ்சம் சுலபப்படுத்தல, அந்த மூன்று எழுத்து சொல்லு தெரியாம இருக்கே உங்களுக்கு. ஐயோ, இந்த மூன்றத்து சொல்லுக்கு யார உதாரணம் சொல்லலாம்? ஒரு ஆளை சொன்னா டக்கண்டு பிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன், அதனால நான் அந்த ஆளை சொல்லல, சொல்லியிருந்தா டக்கண்டு பிடிச்சிருவீங்க. பாக்கலாம், எங்கே ஓடி வாங்க பாக்க. நான் சொல்லிட்டேன், அது ரெண்டு விதமா சொல்லலாம். முன்னெழுத்த மாத்தினா ஒரு விதமா நீங்க சொல்லுவீங்க, எழுத்து மாத்தி சொன்னா இன்னொரு விதமா நான் வச்சிருக்கிறேன். எங்க ஓடி வந்து சொல்லுங்க.

யாரும் உங்களோட போட்டோ அனுப்புங்க, யார் யாருக்கு அந்த மூன்று எழுத்து சொல்லி இருக்கேன்னு நான் பார்த்து சொல்றேன். இதுல இருந்தாலும் கண்டுபிடிக்கிறீங்க பாப்போம். உங்களுடைய இப்பத்தைய போட்டோ அனுப்புறீங்கன்னு சொன்னா யார் யாருக்கு இது தெரியக்கூடியதா இருக்குன்னு நான் சொல்றேன். எங்க அனுப்புங்க பாக்கலாம்.

ரஜினிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு, திருப்பதிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. எங்கே மூன்று எழுத்துச்சொல். இதுக்கு மேல உங்களுக்கு தரவு கொடுத்தா பேருந்தேன்னு நானே சொல்ல சொல்லலாம்.

0: புடவு ஆனந்தன காணையில ஓடி வந்த ஃபாரூக்க காணையில ராமண காணையில என்ன செய்வீங்க? நான் அப்பயும் இவ்வளவு உணவும் தரவை இலவுபடுத்தி இருக்கிறேன். திருப்பதியோட சம்பந்தப்பட்டிருக்கும். வணக்கம் நாகப்பன், நீங்களாவது கண்டுபிடிச்சிட்டீங்களா பாப்பா? உங்களுக்கு சொல்ல முடியாது. மொட்டை இவ்வளவு நேரம் முடிச்சிருக்கு உங்களுக்கு மொட்டை மொட்டையா கண்டுபிடிக்கணும்.
1: நீங்க பழனி திருப்பதின்னு சொன்னா தானே சொல்ல முடியும்.
0: பழனி திருப்பதின்னு சொன்ன அப்புறம் முடிச்சுங்க. ஆனா இந்த சொட்டை என்று நீங்க சொல்றது வந்து அது முடி கொட்டுறதுக்கு அப்புறம் தானா அது கொட்டின அப்புறம் தான் அது சொட்டை என்று சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த போய் அதாவது அங்க போய் அடிச்சால், அதாவது நீங்க அதை வெட்டி விட்டால், நீங்க வலிச்சு விட்டால் அது அது மொட்டை இல்லையா?
1: ஆமாங்க. ஆமா, அதுவா உளுந்து
0: உளுந்தா அது சொட்டை, அது சொட்டை.
1: இல்லன்னா வலுக்க.
0: நான் ஒரு ஆளு பேரை சொல்லுவோம்னு சொச்சேன், அவருக்கு கோவம் வந்துடும் சொல்லல. ஏன் பழைய உண்டு பண்ணுவான் என்று சொல்லலா கெட்டிக்காரன். இப்ப நீங்க இன்னும் ரெண்டு சொல்லு, அந்த ரெண்டு சொல்லு அதாவது இடுப்புக்கு மேலையும் கீழையும்
1: ஐந்தருக்கு சொல்லு
0: சொல்லு. அது
1: முக்கியமா
0: உள்ளங்கை, எதை நீங்க எதை சொல்றீங்க? உள்ளங்கையண்டா அது மேலையும் கீழையும் இருக்கா இல்ல தானே? அது
1: ஆமா உள்ளங்கை உள்ளங்கால்
0: இல்லை இல்லை இல்லை. ஒருமையோட சொல்லுங்க, அத மனையா இல்ல அப்படி வராது.
1: ரெண்டும்
0: இல்ல, உள்ளம் கையும் காலும் டிஃபரண்ட். அது இது ஒன்று, இது ஒரு அந்த அந்த சொல்ல சொன்ன அந்த மேலையும் கீழையும் இருக்குது. இது மேலையும் கீழையும்
1: யோசிச்சுட்டே இருக்கிறேன், வர மாட்டேங்குது. யோசிக்கிறேன்.
0: சரி கொஞ்சம் இலவப்படுத்தவா என்ன
1: சொல்லுங்க.
0: மேல இருக்கிறது படிக்காதவங்களுக்கு உதவும் கொஞ்சம், அதாவது அப்படி சொல்லக்கூடாது, முக்கியமா உதவும். மற்றது இன்னும் உண்டு, ரெண்டும் முக்கியமானது. கீழே இருக்கிறதும் தேவை, மேல இருக்கிறதும் தேவை. இன்னொரு சொல்லு கொடுக்கலாம், இன்னொரு சொல்லு கொடுக்க போகிறேன், இன்னொரு சொல்லு கொடுக்க போகிறேன். இது நான்கெழுத்து சொல்லு, இது நான்கெழுத்து சொல்லு, ஒரு உறுப்பு. இது நான்கெழுத்து சொல்லு, ஆண் பெண் இருவருக்கும் இருக்கிறது. பெண்ணுடைய உறுப்பை கவிஞர்கள் பல மாதிரி வர்ணித்து எழுதியிருப்பார்கள், வர்ணனை செய்து எழுதியிருப்பார்கள். நான்கெழுத்து சொல்லும் பல மாதிரி வர்ணனை செய்து எழுதியிருப்பார்கள், வர்ணனை செய்து எழுதியிருப்பார்கள். எங்கே எங்கே பெண்ணுடைய அந்த உறுப்பை வர்ணனை செய்து எழுதியிருப்பார். ஆண்களுக்கும் அது அழகாக இருக்கும், ஆனா கூடுதலா பெண்களுடைய அந்த உறுப்பை வர்ணனை செய்து கவிஞர்கள் எழுதியிருப்பார்கள். நான்கெழுத்து சொல்லு. இது ராமன் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிப்ப, எங்களுடைய ஃபாருக்கும் கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம், தேங்க்யூ. படி வாங்க பாப்போம், பாட்டு கேட்கலாம்.

0: வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. பெண்ணுடைய இது வந்து வர்ணனை செய்யக்கூடிய வந்து கூந்தல் ஆமா?
0: கூந்தல் இல்லை இல்லை இல்லை. பாப்போம். வடலூர் ஆனந்தன் வணக்கம் சொல்லுங்க. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: இடுப்பு
0: இடுப்பு இல்லை இல்லை. அதாவது நான் எத்தனை எழுத்து சொல்லியிருந்தேன்?
2: இன்னொன்னு சொல்லுங்க.
0: நான்கழுத்து. நான் இது நான்கழுத்து
2: சொல்லியிருந்தேன். இது இன்னொன்னு வந்து ரேகையா இருக்குமா? ரேகை
0: ரேகை சொல்லிட்டாங்க. ரேகை சொல்லிட்டாங்க. ராஜராஜன் சொல்லிட்டார்.
2: அம்மா நான்கழுத்து சொல்லுமா? சரியான விடை உருவம்.
0: புருவம் இல்லை. தவறு வாமன் வருகிறார் பாப்போம். வாமன் கட்டிக்காரன் பாப்போம். இங்க வாங்க ராமன்.
3: வணக்கம்.
0: பொண்ணு வாங்கிட்டே இருக்கு அழகானது.
3: ஆனா ரெண்டு பதில் இருக்கு. எந்த ரெண்டு சொல்லதான்
0: சரி சொல்லுங்க பாக்கலாம். எங்க
3: அம்மா கூந்தலாமா?
0: இல்லை.
3: அப்பனா இடுப்புமா?
0: இல்லை. என்ன பெண்கள்ட ஆணும் இடுப்பையும் கூந்தலையும் மட்டும்தான் நீங்க எல்லாரும் பாத்துருக்கீங்க. அதே அப்பா கவிஞர்
3: கண் விழியுமா? கண் விழி
0: இல்லை இல்லை இல்லை. என்ன
3: பொண்ணு
0: வாங்கறதுக்கு நல்லா அழகா இருக்கும். ஆஹா ஒண்ணுறாங்க அந்த பொண்ணு பொண்ணு பொண்ணு என்ன அந்த பாட்டு படிச்சாதான்
3: மறக்கவே இல்லையா?
0: மறக்க மறக்கவே முடியாது. உண்மையில ஆசை வச்சு உத்தமையில
3: உண்மையில கொண்ட ஆசை
0: உண்மையில கொண்ட ஆசை உத்தமையே
3: நித்தம் உண்டு.
0: உத்தமையே நித்தம் உண்டு.
3: சத்தியமா துண்டு ரெண்டி தங்க இருக்கு.
0: நித்தம் உண்டா மெத்த உண்டா? மெத்த மெத்த நிறைய
3: உண்டா?
0: மெத்த
3: கவனிக்கல
0: ரெண்டு பேரா எனக்கு தெரியல. சரி ஏற்று வாங்க ஃபாரூக் வார மீண்டும் நினைச்சுக்கொள்ளுங்க. வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் சொல்லுங்க.
2: அம்மா கண்ணம் கண்ணம்
0: கண்ணம் இந்த ஐயோ இந்த ராசா சட்டியா சொல்லி போட்டா நான் பிள்ளையா போச்சு. கெட்டிக்காரன் இல்ல
2: பிள்ளையா போச்சு.
0: நான் ராஜ்குமார்ட போறேன். எங்க ராஜ்குமார் வாங்க. மாமா வாங்க. மாமா மாமா வாங்க. நல்ல மருமகன்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: மாமா விட கெட்டி
4: ரேடியோ நினைச்சிட்டு வரேன்.
0: அணைச்சிட்டு வாங்க அணைச்சிட்டு வாங்க அணைச்சிட்டு வாங்க.
4: சொல்லுங்க
0: சொல்லுங்க. பெண்கள்ல
4: நான் பெண்கள்ல நான்கு எழுத்து கண்ணம்
0: கண்ணம் அதெல்லாம் ராஜ்குமார் உங்களுக்கு ஒரே ஒரே அலவரிசை போகுது. அப்படியே கண்ணம் உண்டு.
4: யார இருக்குமா? இருக்கு
0: பாருக்கும் உங்களுக்கு ஒரே அலவரிசை.
4: பாரு நானும் நானும் தலைவர் ஒரே பிளைட்ல நின்றுக்கிறோம் இல்ல
0: சொல்ல வர்ணிக்கிறத சொன்னா இடைய சொல்றீங்க முடிய சொல்றீங்க மற்றது கண்ணத்தை சொல்றீங்க இதில சொல்றீங்க இன்னும் எத்தனை இருக்குது?
4: நான்கு எழுத்து அதான் வருதுங்க. வேற என்ன இருக்குது? நான்கு எழுத்து புருவம் சொல்லிட்டாரா சார் சொல்லிட்டாரு புருவம் சொல்லிட்டாரு. கண்கள் கண்கள் இரண்டும் கண்கள்
0: இல்ல. இது ரெண்டு கையாலையும் ரெண்டு கையாலையும் பிடிச்சு பாக்கலாம்.
4: ரெண்டு கையால பிடிச்சு பாக்கலாம். நான்கு எழுத்து சொல்றீங்க.
0: நான்கு எழுத்து சொல்றீங்க. கவிஞர்கள் இத உண்மையிலேயே இத வச்சு நிறைய ஒப்பிட்டு எழுதுவார்கள். பெண்களுடைய வர்ணிச்சு
4: கூந்தல் சொன்னாக அதுவும் ஒத்துக்கல. நீங்க கூந்தலும் வேணாண்டீங்க. பாக்கிறது கண்ணமும் இல்லாண்டீங்க. வேற என்ன இருக்குது? ஐயா பாருக்கு ஏதாச்சும் எடுத்துக்கொடுங்க. பாயிண்ட்
0: ராஜ்குமார்
4: அனுப்புற
0: ராஜ்குமார் ஒரு புள்ளியும் எடுக்கலன்னா சரி. அந்த இதுக்கு சொல்லி இருந்தேன் ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த இடுப்புக்கு கீழையும் மேலையும் நான் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் அந்த படிக்காதவர்களுக்கு இது உதவும் இந்த உறுப்பு. மேலே இருக்கிற உறுப்புன்னு சொன்னேன், கீழையும் இருக்கிறது மேலையும் இருக்கிறது. இது ஒருமையை குறிக்கும், ஒருமையை குறிக்கும். இது பன்மையில சொல்ல முடியாது. இது கீழையும் இருக்கு மேலையும் இருக்கு. இடுப்புக்கு கீழையும் இருக்கு மேலையும் இருக்கு.
4: கொஞ்சம்
0: இப்படி எப்படி தூங்க போறாரு, அதான் நடக்க போது பாக்கலாம்.

0: விரலன்னு சொல்லுங்க. வடல் விரல்
1: கட்டை விரல்.
0: சரியா சொல்லுங்க.
1: கட்டை விரல்.
0: இன்னொரு விதமா சொல்லலாம் சொல்லுங்க.
1: பெருவிரல்.
0: பெருவிரல் கேட்டிக்காரங்க. பெருவிரல் கால ரெண்டு விரல் கீழே இருக்குல்ல, கையிலையும் இருக்குல்ல,
1: அதுக்கு
0: பூத்திசாலித்தனம் தேவையல்ல, கட்டித்தனம் இல்ல, கட்டிக்காரன். இது இலகுவா கண்டுபிடிக்க கூடிய ரெண்டு ரெண்டு கீழையும் இருக்கு மேலையும் இருக்கு, பெருவிரல் என்பது சரியான சொல்லு. இன்னொரு அஞ்சு எழுத்து சொல் இருக்கு உங்களுக்கு. மற்ற நாலு எழுத்து சொல்லு பெண்களை வர்ணிப்பார்கள் இந்த இந்த உறுப்பை ரெண்டு சொல்லி இருக்கான். எல்லாத்தையும் சொல்றாங்க, இதை மட்டும் முடிச்சிட்டாங்க. இதை
1: நினைக்கிறேன்
0: தமிழ்நாட்டுல இங்க பெண்கள்ட்ட இதை பாக்குற இல்லையோ அவங்க சில நேரம். யாருமே சொல்றாங்க இல்லையா, இத பாத்து ரசிக்கிறேன் போல இருக்கு. பாக்கலாம் பாக்கலாம். கரெக்டா மூடி கொண்டு போறாங்களோ, இது நல்லா தெரியுமே வழியில. சரி, நன்றி நன்றி நன்றி. யோசிங்க யோசிங்க.

0: நேரம் சரியாக 11:46, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:14. என் அன்பு உறவுகள், இன்னொரு அஞ்சு எழுத்து சொல்லு, இன்னொரு நாலு எழுத்து சொல்லு இருக்கிறது, நீங்க சொல்லல எங்க பாக்கலாம், இன்னொரு சொல்லு கொடுப்போமான்னு பாப்போம். நான் ஒரு ரெண்டு எழுத்து சொல்லியிருந்தேன், அது சுகமாக தூங்கலாம். இது எல்லார்ட்டையும் இருக்கு, ஆண் பெண் இருவர்ட்டையும் இருக்கு. சுகமாக தூங்கலாம், இது இருந்தா எங்க பாக்கலாம். ரெண்டு எழுத்து சொல், இது ஒரு உறுப்பு, இதுவும் ஒரு உறுப்பு. எங்க எடுத்து வாங்க.
1: அப்படியே காலத்தை பிடிச்சு நெரிச்சிடலாம்,
0: ரெண்டு கையாலையும் பிடிக்கிறான். நினைச்சிடலாம், வாமனு தான் சொன்ன, ரெண்டு கையால வேண்டாம், இன்னும் இருக்கிட்டு ஓடிட்டா பாப்போம். இருக்கா எங்க பாப்போம், வாமன் இருக்கா நினைச்சிடலாம், இன்னும் கேப்போம் என்ன சொல்லுகிறாருன்னு பாப்போம். பாப்போம் எங்க வாமன் வந்தோன்னு கேக்கல, அவர் தான் ரெண்டு கையாலேயே சொன்னேன், அது சொல்லாமலே போயிட்டேன். எங்க வாமன் வந்தான்னு உண்மையிலேயே ரெண்டு கையாலையும் பிடிக்கலாம். அத வணக்கம் வாமன், வணக்கம் வாமன். எதுக்கு
2: பெண்களுக்கு வர்ணிக்கிற உறுப்பு
0: சொல்லுங்க, உறுப்ப சொல்லுங்க சொல்லுங்க ராமன், உறுப்ப.
2: வாமன்
0: சொல்லுங்க, உறுப்ப சொல்லுங்க.
2: அம்மா கழுத்தாமா,
0: கழுத்து சரி. அப்ப நான் ரெண்டு கையாலே பிடிக்கலாம்னு சொல்ல எதுக்கு ஓடுனீங்க நீங்க, அது சொல்லிருக்கலாம்.
2: ரெண்டு கையாலும்
0: பிடிக்கலாம், சரியான விட அது ஃபாரூக் சொல்லிட்டார். ராமன் வானொலியை கேக்குறீங்கல்ல, வானொலியை கேட்டுக்கொண்டு
2: வானொலியை கட் பண்ணிட்டோமா,
0: அதான் ஃபாரூக் வந்து சொல்லிட்டார், வந்து சொல்லிட்டார். அதான் கழுத்து, கழுத்து ரெண்டு கையாலே பிடிக்கலாம்னு சொன்னேன் உங்களுக்கு நான்.
2: சரிமா சரிமா சொல்லுமா, சரிமா சரிமா
0: பாருங்க. இல்ல அதான் எனக்கு சந்தேகம் வந்துட்டு, நீங்க அந்த கழுத்து பார்த்தது இல்லையா அங்க?
2: இல்ல இல்ல, கழுத்து கழுத்தை வர்ணிச்சுட்டாங்க, ஐயா சொல்லிட்டாங்களா? அப்புறம் எங்க அம்மா சொல்லிட்டாங்க,
0: அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா, எத்தனை கழுத்து பாத்தீங்க? அதை முதல்ல சொல்லுங்க ரெண்டு பேரும்.
2: படத்துல கூட இந்த என்ன படம் ஆகுது அதை யோசிச்சு நானு, திரௌபதியா நடிச்ச படம், திரௌபதியா வடிவில் நடிச்ச படம் படம், அது அந்த படத்துல கூட பொம்பாயா ஒரு படம், அந்த படத்துல வைரமுத்து எழுதின வரையில வருது. கழுத்தை பத்தி எழுதிட்டாங்க,
0: கழுத்தை பத்தி சங்கு கழுத்தா,
2: அதுதான். ஆமா அந்த பாட்டுல வராது,
0: கழுத்து இருந்தா தான் அழகு பெண்களுக்கு, கழுத்து இருந்தா
2: தான்.
0: சில பெண்களுக்கு கழுத்து கட்டியா இருக்கும், அப்ப கொஞ்சம் நகைகள் நிறைய போடையில, கழுத்து நீட்டா இருந்தா நிறைய நகை போட்டு அழகா இருக்கும் பெண்களுக்கு
2: சொல்லுவார்கள்.
0: ஆனா ஃபாரூக் வந்து நிறைய பாத்துக்கிறாங்க, கணக்கு இல்லையா, எண்ணிக்கை இல்ல, முதலே சொல்லி இருந்தா கணக்கு எடுத்துக்கொண்டு வந்துருப்பாரு. ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஒரு பேப்பர் வச்சு எழுதி விட்டுட்டீங்க, என்ன வாரம்
1: என்ன?
0: ராஜ்குமார் பாருங்க, கழுத்து பாக்காத மாதிரியே விட்டுட்டு போயிட்டாரு, அதுதான் எனக்கு கவலை. சரி இப்ப சொல்லாம
1: அஞ்சு எழுத்து சொல்லுமா, குதிங்கால்,
0: குதிக்கால், கெட்டிக்காரன். யார சொல்லி
1: கொடுத்துட்டாங்க,
0: சொல்லி
1: இல்லையா?
0: சரி சரி ஃபாலோ, நீங்க
1: தான்.
0: அதாவது காலை
1: குதிங்கால் நரம்ப வட்டம்,
0: நரம்ப வட்டி விட்டுருவாங்க, மற்றது இந்த காவல்துறை குதிக்கால வச்சு அடிப்பாங்க. அப்ப அந்த செயல் அவர் இந்த கொஞ்சம் மூர்க்கமா இருக்கிறவர்கள் சரியான செயல் இழந்து இருப்பார்கள், கொஞ்சம் சரியான சோர்வா முடியாது. உயிர் வந்து அங்கதான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, குதிக்கால் அடிச்சால் உருக்கி மற்ற தூக்கு போடும் போதும் குதிக்கால் நரம்பு தான் வெட்டுப்படுகிறது. குதிக்கால் சாகாம இருந்தால் அத குதிக்கால் நரம்பை வெட்டுவார்கள். குதிக்கால் என்பது நீங்க கெட்டிக்காரன் ஐயா, நீங்க கெட்டிக்காரன். இப்ப எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, எல்லாம் அவங்க இருக்கிறது ரெண்டு எடுத்து சொல். சுகமாக தூங்கலாம், ஆண் பெண் இருவருக்கும் இருக்கு, சுகமாக தூங்கலாம். ரெண்டு எடுத்து கண்டுபிடிச்சோடையா சரியா?
1: முதல்ல உள்ள ரெண்டு எழுத்து வந்துருச்சாமா? முதல்ல ரெண்டு சொல்லி நீங்க ரெண்டு எழுத்து சொல்லு. யாரும் சொல்லல, கண்ணு பல்லாம் சொல்லிட்டு
0: கண்ணு பல்ல அது விழி சொல்லிட்டார். அவர்
1: விழி விழியா? நானும் அதை
0: நினைச்சேன்.
1: இன்னொன்று ரெண்டு எழுத்து இருந்துதான்
0: இமை சொல்லிட்டார். அது
1: இமை சொல்லிட்டு
0: இடை சொல்லிட்டாங்க. இடை இதுவும் ஒரு ரெண்டு எழுத்து. இது கட்டவுளு இது இல்லாட்டி பேருந்து என்ன? உங்களுக்கே பிடிக்காது, உங்களுக்கே பிடிக்காது. சவால் விடையே இது தேவை இல்ல இல்ல. கேட்டுக்கொண்டு ஓடியான் ஓடியான் எங்கே பாக்கலாம்.

11:53 அங்கே என் அன்பு உறவுகளை, இது சுலபமான ஒரு சொல்லு, சுகமாக தூங்கலாம் என்று சொல்லி இருக்கிறான். எங்க ஓடி வாங்கோ. சரி, இன்னும் ஒரு சொல்லு கொடுக்கிறேன். மனிதனிடம் இருக்கும் ஒரு பாகம் இது. மூன்றெழுத்து சொல்லு மூன்றெழுத்து சொல்லு மனிதனிடம் இருக்கும் ஒரு பாகம். சண்டை பிடிக்கும் போது இதுல அடிக்க சொல்லி சொல்லுவார்கள். இதுல ஒரு அடி போட சொல்லி சண்டை பிடிக்கும் போது அதுல இந்த இடத்துல அடிக்க அடியடா என்று சொல்லுவார்கள். மற்றது சில நேரம் சிலரை கோபம் வந்தால் இந்த இடத்தில் பிடித்து வைத்து பேசுவார்கள். எங்கே மூன்றெழுத்து சொல்லும்?

0: இந்த பாடலையும் நான் போட்டேன் என்றா, இந்த ரெண்டு ஒரு ரெண்டு எழுத்து சொல்லு சொன்னல, இந்த நடிகருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. வணக்கம் நாகப்பன். நாகப்பன்
1: வணக்கம். அம்மா வணக்கம். மூன்று எழுத்து சொல்.
0: மூன்று எழுத்து சொல் சொல்லுங்க.
1: சண்டை வந்தா அடிக்க சொல்
0: சொல்லுங்க. பிடாரி கட்டிக்கார
2: வணக்கம்.
0: அந்த சொல்லி இல்ல, சொல்லிவிட்ட பிடரி
2: சொல்லி
0: பிடரி
2: பிடரி சாரி பிடரி பிடரி
0: பிடரி அவர் சொல்லிவிட்டார். இப்ப நான் ஒரு இன்னொரு சொல்லி சொன்னேன் இன்னொரு சொல்லி சொன்னேன் இத கேளுங்க. ஐயோ அவங்க வச்சுட்டாங்க. சரி பிடாரி அவங்க ஒரு சொல்லி சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் அதைத்தான் காதடியில சொல்ல, காதடியில அடிக்க சொல்லியும் ஏதோ ஒரு சொல்லுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க கட்டிக்காரன் நாகப்பன் பிடாரி
1: கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: உங்களுக்கு நான் போட்டேனா ஒன்று போடல இல்ல
1: ஒன்னா
0: இல்ல இல்ல உங்களுக்கு நீங்க தான் கூட எடுத்துருக்கீங்க.
1: இது அஞ்சு
0: அஞ்சு இது அஞ்சாவது அதுட்டே அப்பா அட்டே அப்பா. சரி
1: என்ன தூங்குறத சொன்னீங்க அதை மட்டும் கையை வச்சா தூங்கலாம் கையுங்கிறது
0: சுகமாக தூங்கலாம். இப்ப நான் ஒரு பாட்டு போடுறேன் பாருங்க. இப்ப ஒரு பாட்டு நான் போடுறேன். இப்ப போற பாட்டு அந்த நடிகருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நீங்க பாட்டை கேட்டுட்டு யோசிங்க சரியா.
1: நன்றி.
0: பாட்டுல இந்த படத்துல நடிச்ச நடிகனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது.

0: அடி பஞ்சு முட்டாய் சீர கட்டி பட்டு வண்ண போட்டு கஞ்சி கொண்டு.
1: இந்த படத்துல நடிச்ச நடிகனுக்கும் இந்த ரெண்டெழுத்து சொல்லுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது, ஒரு சம்பந்தம் இருக்கிறது. எங்க சோசா தூங்கலாம் ஆண் பெண் இருவருக்கும் இருக்கிறது. எங்கே பாக்கலாம் கெட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். இந்த படம் வந்து எட்டுப்பட்டி ராஜா, எட்டுப்பட்டி ராசா படம் சரியா. எங்க பாப்போம் இதுல நடிச்ச நடிகனுக்கும் இந்த நான் சொல்ற சொல்லுக்கும் சம்பந்தம் இருக்கிறது.

0: நாகப்பன்
1: வணக்கம். அம்மா வணக்கம். அம்மா முதல்ல முதல்ல இது வந்து ஒரு உறுப்பு அல்ல. இப்ப சொல்லக்கூடிய இரண்டு எழுத்து சொல்லு
0: உறுப்பு இல்லையா? சொல்லுங்க பாப்பம். உறுப்பு இல்லையன்றீங்க?
1: மது
0: இல்ல இல்ல இல்ல. இந்த நடிகருக்கும் இது ஒரு
1: உறுப்பத்தான்.
0: இல்ல இல்ல, இந்த நடிகருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இந்த உறுப்புக்கும் இந்த உறுப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ரெண்டு எழுத்து யோசிச்சு கொண்டு ஓடியாங்க. இந்த பாட்டையும் வடிவா கேளுங்க, பாட்டையும் வடிவா கேளுங்க, வடிவா கேளுங்க பாட்டை. எங்க
2: I'm gonna go.

0: கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்குது. நாகப்பன், நாகப்பன், நாகப்பன் வந்தீங்க? நாகப்பன் இருக்கிறீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு.
1: கண்ணு
0: இல்ல இல்ல, அப்படியே இருந்து இந்த பாட்டை கொஞ்சம் கேளுங்க, இதுல கண்டுபிடிக்கலாம்.

0: சம்பந்தமே இல்லையா?
1: ரெண்டெழுத்து ரெண்டெழுத்து ரெண்டெழுத்து உறுப்பு எங்க சுகமா தூங்கலாம். நல்ல ஆழமா யோசிச்சு பாருங்க, ஆழமா யோசிச்சு பாருங்க. கிட்ட நெருங்கிட்டீங்க நீங்க, ஆனா நீங்க அத யோசிச்சு பாக்க என்ன, நீங்க அத இல்லாமல் எப்படி பாப்போம். இவர் சொல்லிடுவார் போல இருக்கு. ஃபாரூக் எங்க பாப்போம், வாங்க ஃபாரூக்
2: பாருங்க.
1: நீங்களே சொன்னீங்க, அதாவது தாய் மடி தொடை இருந்தா தானே மடி வரும் ஐயா. தூங்க வைக்கிறதுக்கு தொடை இல்லாம எப்படி ஐயா அதுல சுகம் வரும்? அந்த நல்ல கொளுத்த தொடை இருந்தா தானே அந்த மடி.
2: சரியா
1: சொல்லிட்டார். ஆனா எப்படி தூங்குறன்னு கேக்குறாரு அவர். இவர் அது எப்படி அம்மா
2: தூக்கம் வரும் சொன்னீங்க
1: தானே? இந்த தொடை நல்ல கொளுத்து நல்ல மொத்த தொடை இருந்தா அப்படியே சப்ப அப்படியே கட்டி வச்சு இந்த மடி மடியில படுக்க வச்சா எப்படி இருக்கு?
2: இதுக்கு சரியான தலை என்னன்னா குழந்தைய சொல்லலாம்.
1: இல்ல இல்ல பெரியவங்களும் தலை வச்சு படுப்பாங்க, நல்லா இருக்குது. நீங்க எதுக்கு நீங்க அப்படி சொல்றீங்க? நீங்க தூங்கலங்களுக்கு மத்தியில சொல்லுவீங்களா? நாங்க போய் அம்மான மடியில அம்மான தொடைய அந்த மடியில நாங்க வச்சு போன விட்டுக்கணுங்க. பாருங்க நீங்க எத்தனை தொடையில தூங்கிட்டீங்க சொல்லுங்க.
2: ரெண்டு நாள்
1: உங்களுக்கு பாட்டு கொடுக்கலாம். ஆனா உண்மையிலேயே ஏனண்டா இவர் இவர் புடிச்சிட்டார். இவர் தொடதேரிய மடிச்சு கட்டி. ஆனா இவர் நெப்போலியன் போம் அப்படித்தான் இந்த வேட்டி
2: கட்டுவார்.
1: இல்ல நெப்போலியன் உண்மையிலேயே கூடுதலா நெப்போலியன் அவர் உண்மையிலேயே அப்படி கட்டுறாருங்க. ராஜ்கிரணையும் சொல்லலாம். அவருக்கு பாட்டு கிடைக்கல, இதுதானே கிடைச்சது என்ன கைக்கு உண்மையிலேயே உண்மையிலேயே. ஆனா பேர் சொல்ற தொடரணி என்று வருதம்மா. இந்த ராமன் சொல்லுங்க, ராமன்
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: எப்படி எப்படி தூங்குறான்னு யோசிச்சீங்களா நீங்க?
2: ஆமா ஆமா எல்லாம் யோசிச்சு.
1: நீங்க எப்படி
2: அம்மா பதிலும் சரியான பதிலுமா? நீங்க எடுத்த வினாவுக்கான விட சரியான விடமா? அதுல குறையெல்லாம் இல்ல,
1: குறை இல்ல.
2: அது மடிங்கிறது பொதுவான
1: தொடை
2: மடி எல்லாம் ஒண்ணுதான்.
1: தொடை இல்லாம மடி வராதே முதலாவது.
2: ஆமா ஆமா அதுல வர்றது அது சரியான
1: பதில்தான். தொடை இல்லாம எப்படி மடி வரும்? தாய் மடி என்ன மடியில யார் சொன்னா குழந்தைதான் தூங்குமா? எங்க குழந்தை தூங்குது இப்ப? என்ன பெரியவங்க தான் தூங்குறாங்க. அதுவும் மடி எத்தனை மடியில தூங்குனாங்க? ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு
2: ஒரு மடிக்கு ரெண்டு தோட இருக்குல்லம்மா. அதுவே என்ன
1: இப்ப ஃபாருக்கு நான் போட்டேனா? ஃபாரு நான் போடல உங்களுக்கு. சரி ஃபாருக்கு கொண்டு. ஆனா நான் இவருக்கு கொண்டு போடுறேன் நான் அப்ப இருக்கு. சரியில்லை அவர் சொல்லிட்டேன் தொட வேறிய தொடி
2: பாதி பாதி
1: சொல்லிட்டாங்க.
2: சொல்லிட்டாங்க
1: நிச்சயம் நிச்சயம் சொல்லிட்டாங்க. அப்ப தொடையும் போயிருச்சு போங்க. நான் இதெல்லாம் காலம் எடுக்க

0: அப்படியே வந்து ஜாலியா ஏதாவது ஒரு இதா பேசிக்கொண்டு வருவாங்க பார்த்தா. நான் உண்மையிலேயே இவ்வளவு தூரம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்க, இவ்வளவு தூரம் எல்லாரும் திங்க் பண்ணி
1: இருக்கிறீங்க. அந்த பாட்டை போட்டிருந்தீங்கன்னா
0: உடனே நீங்க சொல்லி இருப்பீங்க. அதனால தொட ஞாபகம் வராது உங்களுக்கு? தொட ஞாபகம் வருமா? வராது வராது உண்மையா? நான் வேற இது என்ன பாட்டுகள் கொடுக்கலான்னு இருக்கிறேன், அதனால மற்ற சொற்கள் கொடுக்கவில்லை. இன்னும் சொற்கள் இருக்கு, எல்லாம் மனித உறுப்போடையே சம்பந்தப்பட்டு எழுதி கொண்டு வந்தேன் எல்லாம்.
1: ஆமா ஆமா,
0: எங்கள்கிட்ட இருந்து நாங்க கண்டுபிடிக்கல, அதுதான் கவலை எனக்கு.
1: நிச்சயம்
0: மருமகன் வந்து கேட்டிருந்தார் கவன், கவன் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒரு கவன்ல, கவன்ல என்ன தீராத விளையாட்டு பிள்ளை, அதான் அந்த பாட்டு. அதான்
1: ஒரு பாட்டு
0: இல்ல, அவர் கண்ணம்மா என்ற ஒரு பாட்டு, கண்ணம்மா கண்ணம்மா வரும். சரி சரி, அப்ப அவருடைய பாட்டு நான் முதல்ல எடுத்து வரேன், நீங்க எல்லாம் பாட்டு திங்க் பண்ணுங்க என்னென்ன பாட்டு. சரியா ராஜராஜன், உங்களுக்குரிய பாடல் இப்பொழுது காட்டிலைக்கு வருவது, நீங்க கேட்கலாம் ராஜராஜன் உங்களுடைய விருப்ப பாடல். நேரம் சரியாக 12:11 ராஜராஜன் உங்களுடைய பாடல் காட்டலைக்கு வருகிறது.

0: பாடல் நான் இன்றைக்குத்தான் இந்த பாடலை கேட்கிறேன் உண்மையிலேயே. நீங்க வந்து கேட்டிருக்கிறீங்களா உண்மையா நாகப்பனும் ஃபாரூக்கும் கேட்டிருக்கீங்களா?
1: இது ஒரு வகையில் கண்ணன் பாட்டு தான்,
0: கண்ணன் பாட்டு தான் இந்த கண்ணம்மா பாரதியார் பாட்டும் கண்ணம்மாவையும் வச்சு தீராத விளையாட்டு பிள்ளை. அது எங்கன்னா தீராத விளையாட்டு பிள்ளை, அது வேற விதம். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களை கோயாத தொல்லை, அது இல்லையா? அப்படி அது நாள் போக போக என்ன அப்படிய இதாத்தான் போகுது. கண்ணன் கண்ணன் ராமன் வாங்க மற்றது அன்பு
1: போகணுமா?
0: நீங்களும் உங்களோட பாட்டை நீங்க தயார் பண்ணுங்க. என்ன பாட்டு? இந்த இணைந்து கொண்ட தாமோதரன் அண்ணா ஃபாரூக் இருக்கிறாங்க, ஆனந்தன் வடலூர் ஆனந்தன், நீங்களும் பாட்டு கேட்கலாம். நாகப்பன், நாகப்பன் தான் கூடிய புள்ளி எடுத்துவீங்க. ரெண்டு நாள் ரெண்டு வாரம் என்ன கண்ணே தெரியுதுல, ரெண்டு நாள் ஆறு புள்ளிகள், ஃபாரூக் நாலு புள்ளி, தாமோதரன் அண்ணா உண்டு, நிரஞ்சனி உண்டு, ராஜராஜன் உண்டு, ராமன் உண்டு எடுத்திருக்கிறீங்க. மற்ற இணைஞ்சு கொண்டவங்க ஏரிக்காட்டு பூப்பள்ளி.
1: எனக்கு ஒரு கேள்வி
0: கேளுங்க.
1: ஒரு கேள்வி கேட்டீங்க,
0: மொத்தம் நீங்க கூட்டி பார்த்தா தெரியும் இல்ல, ஆறு நாலு பத்து பன்னெண்டு பதினாலு மணி பதினைஞ்சு
1: பதினாலு
0: பதினைந்து உங்களுக்கு ஆறு, உங்களுக்கு ஆறு புள்ளி, அவருக்கு நாலு புள்ளி, தாமோதரம் அது என்னன்னா ஒன்று உங்களுக்கும் பாருக்கும் சேர்த்து போட்டேன், அதனால நீங்க பதினாலு. சரி, நீங்க சொன்னது சரி, பதினாலு என்னடா ரெண்டு பேருக்கும் போட்டேன், ரெண்டு பேரும் சொன்னதால போட்டேன். ஃபாரூக் உங்களுக்கு ராஜ்குமார் நினைக்க தெரியுமா? ஃபாரூக் உங்களுக்கு நீங்க அணைச்சிருங்க, ராஜ்குமார் அணைச்சிருங்க. மற்ற பாட்டு கேட்கறவங்க ஓடி வாங்க. உண்மையிலேயே ராமன் நீங்க உங்களோட பாட்டு என்னண்டு சூஸ் பண்ணி வச்சிருங்க.
1: என்ன
0: பாட்டு? என்ன பாட்டு?
1: செங்கல் உறங்கிடும் போது திங்கள் அந்த பாட்டுமா, அங்கே உறங்கிடுமா காதல் கண்க அந்த பாட்டு,
0: பழைய பாட்டா?
1: ஆமா ஆமா.
0: அது எப்படி வரும்? பெற்ற மகனை விட்டான தென்றல் உறங்கிய போது
1: இல்லையா?
0: அதேதான் அதேதான். சரி, வடலூர் ஆனந்தன் யாருக்கு எனக்கு தெரியும்? யாருக்கு எனக்கு தெரியும்? ஆனந்தமான
1: ஆனந்தம் நம்பர்
0: ராஜ்குமார் வாங்க. ராஜ்குமார் வணக்கம். உமையால்
2: வணக்கம். வணக்கம்
0: உமையால் நீங்க இணைஞ்சு கொள்ளலாம், உங்களோட தம்பி இணைஞ்சிட்டார் அதனால நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். ராஜராஜனுக்கு பாட்டு கொடுத்தாச்சு, கண்ணம்மா கண்ணம்மா ரெண்டு பாட்டு, நல்ல பாட்டு, அது சூப்பர் பாட்டு, அருமை. நிரஞ்சனி வரலாம், மற்ற செல்வகுமார் வரலாம், ஏரிக்காட்டு பூபதி வரலாம், வேறு யார சொல்ல. சரி, யாராவது விழிச்சிருந்தா வாங்க. உங்களுக்கு வந்தவர்கள் பங்கு பற்றினவர்கள் மட்டும்தான் பாட்டு கேட்கலாமன் இல்ல, விழிச்சிருந்தவங்க வாங்க, அப்பதான் பிடிக்கலாம். இப்ப தூண்டில்
2: போடுறேன்னா பன்னெண்டு வரைக்கும் கூட இருந்தவங்களுக்கு பாட்டு உண்டு
0: இல்ல இல்ல, உண்மையா இருக்கு. இப்ப இப்படி சொன்னோம்னு கூடி பெறுவாங்க இல்ல, யாராவது வாங்க உடனே பிடிச்சிடலாம். இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? எப்படி எந்த மூளை கொஞ்சம் கேள்வி கேட்கலாம் இல்ல, அதுக்கு தான் நீங்க குடுக்கலாம் பாட்டு குடுக்கலாம், கேள்வி கேட்கலாம்.
2: அவனுக்கு தெரியாம சொல்லுங்கம்மா, அவனுக்கு தெரியாம சொல்லு.
0: அழைங்கப்பா, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், உங்களை எல்லாம் ஏச மாட்டேன், நீங்க வாங்க. உங்களை எல்லாம் ஒன்றுமே துன்புறுத்த மாட்டேன், ஓடி வாங்க ஓடி வாங்க. ஓடி வாங்க. ராஜ்குமார் உமையால இருக்காங்க, நீங்க என்ன நான் பதிவு செய்து வச்சிருந்தேன், கூப்பிடுங்க கூப்பிடுங்க, அவங்க அழைக்கிறாங்க, அவங்கள கூப்பிடுங்க. நான் பதிவு செய்யல, இனி பதிவு செய்யறேன். சரியா? சரி. இப்ப நாங்க இவர் ஒரு சூப்பர் பாட்டு ஒன்று கேட்டிருக்காரு பாருங்க, நல்ல ஒரு பாட்டு இது, கழுத்தோடு சம்பந்தப்பட்ட பாட்டு. பாருங்க, பாடி காட்டுங்க. அதுல ஏதாவது மாற்றம் செய்திருக்கீங்களா தெரியாதா இருக்க பாப்போம்.
3: எனக்கு
0: பாட்டுக்கு பதில் பாட்டு பங்கு புறையெல்லாம் இருக்கு இந்த ஃபாரூக் ஆல.
4: உமையால் வணக்கம் உமையால் நீங்க இணைஞ்சிருக்கீங்க உமையால் வாங்க கேக்குது நீங்க பேசுங்கம்மா
0: ஹலோ. ஆ கேக்குது, வானொலி அணி பாட்டுங்க வானொலிய. உமையால் உமையால் ஹலோ. ஆ கேக்குதா? கேக்கலையா?
5: ஹலோ.
0: ஆ கேக்கலையா? வானொலி அணி பாட்டுங்கம்மா, நீங்க வானொலிய ஆஃப் பண்ணுங்க.
3: மீட்டு போட்டாங்க நினைக்கிறேன்.
0: இல்ல இல்ல
5: தங்க
0: கம்பி பேசுறாரு, பேசுங்க தம்பியோட.
4: எல்லாம் லைன்ல தான் இருக்கிறோம்மா, எல்லாம் லைன்ல தான் இருக்கிறோம். குரு குரு கால் இது
0: அப்பதான் காதுல வச்சிட்டு பேசணும் நீங்க. சரியா?
5: ஹலோ அம்மா.
4: அதுக்கு மேல
0: என்ன
4: தனிப்பட்டவாத்துல
5: வந்து உண்மை அறிந்தால்,
0: உண்மை அறிந்த ஒரு காதல் பாட்டு கேளுங்க உமையால். வேட்டைக்காரன்ல இருக்கட்ட இந்த பாட்டு, ஒரு காதல் பாட்டு ஒண்ணு கேளுங்க. அந்த காலத்து உமையால் என்ன சிரி, இவன் வானொலி கேக்குறான், இவன் வானொலிய கேக்குறான், அது மட்டும் தெரியுது எனக்கு. அம்மா உமையால் நீங்க வானொலி ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. ஒரு காதல் பாட்டு கேளுங்க, ஒரு காதல்
5: பாட்டு.
0: நீங்க ஒரு பாட்டு பாடி காட்டுங்க.
5: ஆயிரம் பாட்டு அம்மா ஜீன்ஸ் படத்துல ஆயிரம்
0: இது வந்து ராஜராஜன் டேஸ்ட், நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ராஜராஜன் அந்த அம்மாவை அம்மாவை வெரைட்டி கேக்குறேன், அம்மா வெரைட்டி கேக்குறேன், அடி ராஜராஜன்.
5: இல்ல இல்லப்பா
0: அந்த பாட்ட ஜீன்ஸ்ல
5: பழைய
0: காதல் பாட்டு சொல்லுங்க பாக்கலாம், உங்களை கொண்டு பாட வைக்கலாம். ஓடி
4: போயிட்டான்
0: அப்போது எல்லாம். ராஜ்குமார் பாக்கலாம் பாக்கலாம். ராஜ்குமார் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க, மன்னிச்சு கொள்ளுங்க.
4: அம்மா நானும் அங்கால போகணுமா?
0: இல்ல இங்க யாராவது உங்க ஆட்டம் நினைச்சிருங்க அவங்கள.
4: அப்ப நான் இதுல கட்டாயிக்கிறேன், அந்த பக்கம் மாறி
0: கட்டாயத்து. வாங்க வாங்க வாங்க. சரி நீங்க
4: இதுல எந்த இதுல மாறணுமா? ஜியோலயா
0: இல்ல இங்க இதுல நான் நினைக்கிறேன் உங்கள. இதுல எங்க
4: சரிங்க
0: மாட்டதுல மாட்டேன். ராஜ்குமார் நீங்க நீங்களாவே வரலாம் அதுக்குள்ள, என்றாலும் நான் உங்களை அழைச்சிருக்கிறேன். ராஜ்குமார் உங்களை அழைச்சிருக்கிறேன். இங்க நாகப்பனைய கூப்பிட்டுலாம், அப்ப நாகப்பன் அவரை நினைப்பார். சரி நாகப்பனே இப்ப
4: நினைச்சாச்சு.
0: இப்ப இணைங்க, இப்ப இணைங்க, இப்ப இப்ப இப்ப நல்லா கிளியர்
4: ஆவாரு.
0: இப்ப நினைச்சு பாருங்க. சரி இப்ப ராமன் என்ன சொன்னீங்க? தென்றல் உறங்கிய போதும். சரியா ராமன் ராமன் எத்தனை ராமன் அடி. இப்ப வாங்க உமையால், உமையால் வாங்க. இப்ப கேக்குதல்ல, இப்ப நல்லா கேக்குதல்ல பாத்தீங்களா? அந்த பக்கத்துல உங்களுக்கு உமையால், எனக்கு ஒரு பழைய பாடல், பழைய பாடல் உண்டு, நீங்க பாடி காட்டுங்க, நீங்க பாடி காட்டுங்க. நான் ஒரு கேக்க
6: பழைய பாடல்களா
0: ஒன்று பாடி
6: மன்னாதி மன்னன்ல, மன்னாதி மன்னன்ல வந்து ஒரு பாட்டு மாகி என்ன பாட்டுனா, அதாவது மரபத்தின மன்னாதி மன்னன் மேடம் நான் தூங்கிட்டு இருக்கேன், வாய்ஸ் நல்லாவே இருக்காது. தூக்க கழகத்துல இருக்கேன். உங்க வாய்ஸ் மெலோடியஸ் வாய்ஸ், என் வாய்ஸ் வந்து உங்களுக்கு ரத்தம் வந்துடும் உங்க காதுல.
0: அப்படி வராது, வந்தா நாங்க அதை.
6: ஆமா ஆமா, உங்களுக்கு வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்.
0: இல்ல இல்ல, இப்ப இருக்கிற அத்தனை பேருக்கும் வரலாம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு பத்து பேர் இருக்காங்க, நீங்க அப்படி ஜெயிக்காங்க.
6: இல்லம்மா சூப்பரா இருக்கு உங்க வாய்ஸ். நான் தூக்க கழகத்துல இருக்கிறேன்னா பாட்டு பாடினா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. ஐயோ இங்க அம்மாவை ஏன் பேச வச்சாங்க
0: அப்படி நினைக்க மாட்டாங்க. அம்மா நீங்க பாடுங்க அங்க, அந்த கண்கள் இரண்டம் அங்க.
6: ஐயோ
0: பாடுங்க. கண்கள் இரண்டம்
6: என்றும் தலைமினை மேல் நம்மை ஒன்றாய் கொண்டு பச்சை கிளியானால் பரந்தேனும் தேடவே பாடி வரும் தென்றலே மேல் ஓடுவேன் சென்ற இடம் காணேன் சிந்தை பாடலானேன் செய்தி சொல்ல யாரும் அவ்வளவுதான். அதே ரொம்ப கஷ்டம்.
0: சூப்பர், அருமையா பாண்டிங்க, அருமையா பாண்டிங்க.
4: தூக்கத்துல
0: அதானே சொல்றாங்களே, தம்பியோட பேரை காப்பாத்திட்டீங்கன்னு தம்பி போல்ற மற்ற இது உண்மையா நல்லா
6: இருக்கு. தூக்க கலக்கத்தில் இருக்கிறதா வாய்ஸ் வந்து ஒரு மாதிரியா இருக்கும்.
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு உண்மையா. தூக்க கலக்கத்திலேயே நீங்க இப்படி பாடுனா, தூக்க கலக்கம் இல்லாம எழுந்து இருந்து பாடினா எப்படி இருக்க? அப்பா அதுவும் தேர்ந்தெடுத்த பாட்டு உங்களுக்கு நான் உன்னை அறிந்தாள் அந்த பாட்டு, உன்னை அறிந்தாள், உன்னை அறிந்தாள்,
6: உன்னை அறிந்தால் மாபெரும் சபையினில் நீ நடந்தால், அந்த வார்த்தைக்காக தான்
0: சபையினில் நீ நடந்தால் மாலைகள் விட வேண்டும்.
6: ஆமா ஆமாங்கம்மா, அது ஒவ்வொருத்தரும் இந்த பாட மனசுல நினைச்சோம்னா நல்ல பெரிய இடத்துக்கு போலாம். ரைட்டுங்கம்மா, நன்றிங்கம்மா,
0: நன்றி நன்றி நன்றி. உங்களோட பாட்டு வர முடிச்சு கேட்டுட்டு தான் தூங்கணும் சரியா? நான் எனக்கு தெரியும், நீங்க தூங்குனா எனக்கு தெரியும், இங்க காட்டும், இங்க ரெட் லைட் எரியும், நான் பாட்டு போட
6: மாட்டேன்.
0: இப்ப நீங்க கேட்டுட்டு நீங்க பாட்டு கேட்டுட்டு போறீங்கல்ல, நீங்க போயிட்டு அவங்க சில பேர் போய் செய்யலாம், கேட்டுட்டு போய் தங்கட பாட்டை தூங்குவாங்க, இல்லாட்டி வெளியில போயிருவாங்க, பாட்டை கேட்காம போவாங்கல்ல, அதுக்காண்டி நாங்க ஒரு கெஜெட் பொருத்தி வச்சிருக்கிறோம். யாரும் கேட்க இல்லையா உங்களுக்கு தெரியும், ரெட் லைட் எரியும், அப்ப நாங்க பாட்டு போட மாட்டோம்.
4: நாளைக்கு ரெண்டு வாட்டி அந்த பாட்டு பாடணும். அம்மா நாங்க என்ன செய்வோம் தெரியுமா, ரேடியோ போட்டு தூங்கிடுவோம்.
0: நீங்க தூங்கினாலும் தூங்கிட்டாரு, இனி பாட்டு போட தேவையில்லை, நாங்க விட்டுறோம். இப்ப ஃபாரூக் நல்ல ஒரு பாட்டு கேட்டுக்கா, அவருக்கு பாட்டை கேட்கலாம். அடுத்து நாங்கள் எங்களுடைய ராமன் அடுத்த உமையாளுட, அல்லாட்டி உமையாளுட நான் இதை கொடுத்துட்டு ராமன் உங்களுடைய அடுத்து வர பாவம் அவங்க கொடுக்கலாம் சரியா? இப்ப குடுக்கவா? அப்ப கொஞ்சம் பொறுங்க, அவட்ட அவட்ட கொஞ்சம் பேசுங்க, எங்க தம்பி பேசுங்க, அவட்ட என்ன சாப்பிடுங்க தம்பி, தம்பி தம்பி அக்காட்ட கேளுங்க என்ன சாப்பிட்டு,
4: என்ன என்ன உணவு, என்ன உணவு அருந்தினீர்கள் இரவு பொழுதில் தூக்கம் போயிட்டீங்க?
6: என்ன
4: சாப்பிட்டீங்க, என்ன
6: சாப்பிட்டீங்க? தூக்கம் வராமையா இருக்கு மேடம், நீங்களும் பகல் நேரமா இருக்கும், இரவு நேரம்
0: இங்க இங்க வந்து 3 மணி மட்டும் இவங்க இருப்பாங்க, என்னையும் தூங்க விட மாட்டாங்கல்ல, நீங்க ஒரு பக்கத்தான நீங்க இவங்க என்னையே தூங்க விடுறதில்ல இவங்க.
6: அப்படிங்களா? ஒரு நீங்க ஒரு 7 மணிக்கு ஆரம்பிக்கலாம், 6-7 மணிக்கு இல்ல இந்த ப்ரோக்ராம்
4: ஆரம்பிச்சிடறாங்க, ஆரம்பிச்சிடறாங்க, 6 மணிக்கு
0: ஆரம்பிக்கிறோம்.
3: முடியல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க.
0: என்னன்னு தெரியாத அப்பா கொஞ்சம் சொல்லி இருந்தார் உடனே. இப்ப அம்மா உங்களுடைய பாட்டு உமையால் அம்மா உங்களுடைய பாட்டு வருது, அதெல்லாம் அவட உங்களுக்கு தான் முதல் அம்மா.
4: நீ விடுபட்டு போய் கேளுங்க, விடுபட்டு போய்
0: உங்களுடைய பாட்டு ஃபர்ஸ்ட், உங்களோட மகன் பாட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் நீங்க, உங்களோட பாட்டு வருது கேட்கலாம். நேரம் சரியாக 12:34 இப்பொழுது எங்களுடைய உமையால் அம்மாவுடைய பாடலை காட்டிலைக்கு எடுத்து வரப்போகிறேன். அவருடைய பாடல் உன்னை அறிந்தால், உன்னை அறிந்தால் என்ற பாடல் காட்டிலைக்கு வருகிறது, கேட்போம்.

0: விரும்பி கேட்டவர் தர்மபுரியிலிருந்து உமையால் அவர்கள் கேட்ட பாடல் அவருக்காக வழங்கப்பட்டது. அடுத்தது யாருடைய பாடல்? எங்க எல்லாரும் எங்க தூங்கிட்டீங்களா இருக்கிறீங்களா? எங்க
1: இருக்கமா?
0: யாரும் ஒரு நாள் போன மாதிரி இருக்கே, யார் அது?
1: ராஜ்குமார்.
0: ராஜ்குமார் பாட்டு சொல்லாம போயிட்டாரு.
1: ராஜ்குமாரா?
0: எதுக்கு பாட்டு சொல்லாம போயிட்டாரு? ராஜ்குமாரு, ராஜ்குமாரு இங்க அலைங்க, இந்த பாட்டை வந்து சொல்லுங்க, திருப்பதியில ஓடி வந்து பாட்டை சொல்லிட்டு போங்க ராஜ்குமார். சரி, அடுத்தது ஆனந்த், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: காவல்காரன் படத்துல இருந்து மெல்லப்போ மெல்லப்போ அந்த பாட்டு கொடுத்து.
0: மெல்லப்போ நான் இடையெல்லாம் கொண்டு வந்த முடியுமா? அவர் மெல்லப்போ எல்லாரும் அதாவது சம்பந்தப்பட்டு கேக்குறீங்க. இவர் முழுமையாக கேட்டுட்டார் சொற்கனுக்கு வாய்த்த சுந்தரி என்று. இவர் மாறுபட்டார், இவர் ஃபுல்லா வசிக்கிறார். அவர் இவர் தென்றல் போதும் திங்களோட இங்க போதும் இப்ப ஃபாரூக் இவரோட தென்றல் வாங்கிய போதும் குடுக்கலாமா? பாவமா இருக்கு, பாவம்
1: வேணும். எனக்கு லாஸ்டா வரும்
0: உங்களுக்கு நாகப்பட்டினம்
1: லாஸ்ட்.
0: ராஜ்குமார் நீங்க இந்த மற்ற இலக்கத்துக்கு வாங்க. ராஜ்குமார் நீங்க ஓடி வாங்க அடுத்த இலக்கத்துக்கு. வந்துட்டேன் இந்த நபருக்கு துவர தெரியுது பாத்தீங்களா? போயிட்டு போயிட்டு. வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார்
3: வணக்கம். வணக்கம்மா, பாருங்க என் குடும்பம் தனியா பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அங்க தனியா பேசுறாங்க.
0: என்ன பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? உங்களை பத்தி எதை பேசுறாங்கன்னா?
3: இல்ல கட் ஆயிட்டாங்களாமா? இல்ல
0: இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நீங்க வந்துட்டீங்க?
3: இல்ல இல்ல, நான் பாட்டு கேட்க வெளியில வந்தேன். சரி, அதான் கேட்டேன். எனக்கு 70 ரெயின்போ காலம் கனா காலம் காலங்கள் இந்த பாட்டு.
0: என்ன பாட்டு அது?
3: கனா காலம் காலங்கள்.
0: என்ன என்ன படம்?
3: கரைந்தோடும் நேரங்கள்.
0: கனா காலம்
3: 70 ரெயின்போ காலம்.
0: 70 ரெயின்போ காலம் கனா காலம் காலங்கள்.
3: ஆமாம்,
0: காணும் காலங்கள் எல்லாம் கனவுலாம் போகுது. என்ன இப்ப
3: வாய்ப்பு முதல் முடிஞ்சு அடுத்து கனவு நடந்துட்டு இருக்கு. எனக்கு இப்ப நடந்து பாட்டு கேட்டு
0: தென்றல் உறங்கிய இவரோட பாட்டு வருதான்னு பாப்போம். சரி, வந்துருச்சு ஒரு மாதிரி தென்றல் உறங்கிய. இப்ப ராமன் பாட்டு, அடுத்தது ராஜ்குமார் பாட்டு. ராமன் உங்களுடைய பாட்டு வடிவ பாட்டை உன்னிப்பா கேளுங்க எல்லாரும். அல்லாட்டி அதுல கேள்வி பதில் இருக்குது, பாட்டு காட்டிலுக்கு வருது. உன்னிப்பா கேளுங்க எல்லாரும், நிக்கிற எல்லாத்தையும் ஒரு கேள்வி. இதுல கேள்வி வராது. இது ஏன்னா இது மற்ற பாஷையில போற வடிவா பாட்டுல மட்டும்தான் வரும். எங்க எல்லாரும் உன்னிப்பா கேளுங்க.

0: இனிமையான பாடல். இப்ப கேள்வி எங்கன்னு தான் இப்ப எல்லாரும் ஜோதிச்சு கொண்டிருக்கீங்க. வணக்கம், இருக்கிறீங்களா? கேள்வி என்னன்னு எத்தனை பேர் போனீங்க? காதல் கண்கள் உறங்கிட மாடு கேக்குறாங்க. காதலுக்கு கண் இருக்கா?
1: அது
0: காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. அப்ப என்ன காதல் கண்கள் உறங்கிடுமா? அப்படி வந்தது பிள்ளையாளி கிட்ட பாருங்க. கூட பேசவே முடியாது பாருங்க, கண் இல்லாதாலும் உறங்கவே முடியலையா? இது எப்படி இருக்க? சரி, நாங்க ராஜ்குமார் இந்த பாடல கொடுப்போம். அடுத்தது இது ராஜ்குமார் உங்களுடைய பாடல். இந்த பிரச்சனை எல்லாம்

0: உடனே விரும்பி கேட்டவர் எங்களுடைய தர்மபுரி இருந்த ராஜ்குமார். அடுத்த பாடல் பாடு கூட பாடல் நாகப்பன் உங்களுக்கு என்ன பாட்டு வரும்? ஓ, வடலூர் ஆனந்த் நீங்க சொல்லல
1: ஆனந்தன்
0: ஆனந்தன் வாங்க ஆனந்த் உங்களுடைய பாடலை சொல்லுங்க.
1: என்ன
0: பாட்டு? உங்களை உடைய பெற்று சொல்லிட்டு எழுத மறந்துட்டேன். இப்ப என்ன அவட்ட பாட்டு தான் குடுக்கறதா?
1: மெல்லாம இல்லாம இருக்குல்ல,
0: மெல்லப்போ குடுக்கவா?
1: இடம் வந்து தெரியாது. ஆமாமா, இடம் தெரியாது தானே, அதனால வாங்கிட்டீங்க.
0: இடம் யாருக்கு தெரியாது?
2: ஐயோ,
0: மெல்ல போட்டு இடையே நிறைய அடிக்கிறேன். மெல்ல போ அடிக்கிறதுக்கு இடை போன்னு அடிக்கிறோம் பாருங்க. எப்படி
2: பாட்டு கேட்கறீங்க? போட்ட விட்டுறாங்க,
1: வரவே இல்ல காட்டுறதுக்கு, வரவே இல்ல ஓடி போயிருக்கு.
0: அத மட்டும் நல்லா கேக்குறாங்க, எல்லா பாட்டையும் நல்லா கேக்குறாங்க. ஆனா
2: விடை விட்டு சொல்ல பண்றாங்க. சொல்லிப்போ மல்லிகையே மெல்லப்போ.
0: அதெல்லாம் மல்லிகை எழுதியது மல்லிகை
2: என்னவோ தெரியல.
0: ஆஹா,
1: லிரிக்ஸோட படிக்கணும், அம்மாட்ட படிக்கணும்.
2: நீங்க
0: மெல்லப்போ வர மறக்குது என்னட்ட. மெல்லப்போ மெல்லப்போக்கு மல்லிப்போ எல்லாம்
1: காவல்காரன்
0: இப்ப இருக்கிற காவல்காரன் வருவான். இப்ப இப்ப
1: இன்னொரு காவல்காரன்
0: வருவா? புதுசு இருக்கல்ல, இது பழசு.
2: பழசு எம்ஜிஆர் படம்.
0: காவல்காரன், காவல்காரன் பாடல பாப்போம் என்னண்டு. ஆஹா, காவல்காரன். சரி, உங்களோட மெல்ல போ வருது. மெல்ல போற பொண்களை பாத்துருக்கீங்களா நீங்க? எத்தனை பேர் நிக்கிறீங்க? 1, 2, 3, 4, நாலு பேர் அமைதியா நிக்கிறீங்க பாருங்க. இப்ப இந்த காலத்து பெண்கள் மெல்ல போறாங்களா? உண்மையா எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? என்ன எல்லாரும் அமைதியா பெண்கள் மெல்ல போறாங்களா? அப்படியே மெல்ல குனிஞ்சு கொண்டு மெல்ல மெல்ல போறாங்களா? மெல்ல
2: போனிஞ்சுகிட்டே போறாங்க, மொத்தமா போறாங்களான்னு தெரியாது.
0: குனிஞ்சுகிட்டு போறாங்க, என்னன்னா போன்ல பாத்து கொண்டு போறாங்க. அதனால எல்லாரும் போறாங்க, போன் போன் கையில இருக்கு. மெல்ல பாக்குறாங்களா தெரியாது அது. ஆமையா, ஆனா இந்த காலத்துல மெல்ல போக மாட்டாங்க. கொரோனாக்கு பயம், எப்படா கடகலந்து
1: போயிட்டு வாங்க.
0: சரி, மெல்ல போ. நல்ல ஒரு பாடல கேட்டிருக்கீங்க
1: ஆனந்த். ஆண்கள் தான் மெல்ல போக வேண்டியிருக்கு.
0: எதுக்கு எதுக்கு எதுக்கு?
1: அவங்க ஏமா போறாங்க, அவங்க மேமா போறாங்க, பின்னால நின்று பாத்துக்கிட்டே போறாங்க. இது
0: அவங்கள பாக்குறதுக்கு நீங்க மெல்லவா போறீங்க, அப்படித்தானே?
1: பாட்டு
2: அவள் குறிப்பிலிருந்து நீக்கிருங்க.
0: சரி, இப்பொழுது நாங்க ஆனந்தனுடைய மெல்ல போ கேட்கலாம்.

0: பாடலை ஆனந்தன் நீங்க கேட்டீங்க. அடுத்த பாடல் யாருடைய பாடல்? இனிமையான பாடல், நல்ல ஒரு பாடல். எங்க சொக்கனுக்கு வாஞ்சதை பாப்போம். இவருட உங்களோட மெல்ல பூவும் அப்படித்தான் ஒரு பாடலா இருந்தது. இவர் இந்த காலத்து மெல்ல பூவ பாருங்க எப்படி எடுத்து வரலாமா ஃபாரூக்? உங்களுடைய பாடல் என்ன நாகப்பன்? உங்களுடைய பாடல்
1: அம்மா எனக்கு வந்து வேட்டைக்காரன் திரைப்படம்
0: பழசு
1: பழசு இல்ல. நாங்க எந்த காலத்துல பழசு கேட்டுக்கோமா?
0: அதுல என்ன பாட்டு?
1: வேட்டைக்காரன் திரைப்படத்துல இருந்து கரிகாலம் கால போல.
0: கரிகாலன்
1: கால போல பருத்திருக்கும் புலலு.
0: கால் கால் தானே?
1: ஆமா கால்.
0: காலை போல கருத்து இருக்குது
1: குழலு உந்தல்.
0: குழலு
1: காலு
0: குழலு கரிகாலங்கால போல குறத்து இருக்குது. சரி, இது சொக்கனுக்கு பாப்போம். இப்ப கேப்போம் பாடக்கூடிய பாடல். உங்களுடைய பாடல் பழுது வர இருக்கிறது. பாருக்கோட்டை இனிமையான பாடல், சுக்கனுக்கு வாய்த்த சுந்தரி, நல்ல ஒரு பாடலுக்கு. இப்பதான் இந்த பாட்டுக்கு நீங்க வாரீங்கல்ல, நாங்க அப்பவே எல்லாம் கேட்டு முடிச்சிட்டோம். இந்த சுக்கனை நாங்க நல்லா உண்மையிலேயே வச்சு நல்ல பச்சடியாக அரைச்சு முடிஞ்சு இந்த காட்டிலேயே. நல்ல ஒரு பாடல், எல்லாரும் மனதையும் விரும்பிய பாடல்.

ஏதோ சத்தம் குறைந்த மாதிரி இருக்கிறது. பாருங்க சொக்கனை கொஞ்சம் சத்தமா எடுப்போம். சொக்கனுக்கு என்ன போயிட்டு பாக்கலாம். சொக்கனுக்கு வாய்த்த சுந்தரி பாப்போம். என்ன கொஞ்சம் சத்தமா வந்தா தான் அந்த பாடல இனிமை இருக்கிறது.

0: நேரம் சரியாக 1:07 என்ன இவருக்கு 2 ஊசி போட்டு என்ன திறந்தேன் இல்லையா பாரு நீங்க ஒரு புது நடிகன் அந்த என்ன ஒரு பழைய நடிகன் தான் அநேகமான படங்கள்ல வராத ஒரு நடிகன்
1: தெலுங்கு
0: படமும் நான் பார்த்திருக்கிறேன் படம் இந்த படம்
1: என்ன
0: படம் எனக்கு படம் ஞாபகம் காவல் கீதம் படம் படம் வந்து காவல் கீதம் நல்ல கதை காவல் கீதம் ஒரு ஒரு மலையாள நடிகனோ தெலுங்கு நடிகன் தான் இந்த நடிகர் அவர்
1: செந்தில் பாலாஜி மாதிரி இருப்பாப்ல செந்தில் பாலாஜி
0: அழகான செந்தில் பாலாஜி யாரு எனக்கு தெரியாது
1: அப்ப இப்ப ஒரு மினிஸ்டர்
0: ஆனா இவர் வந்து அழகான ஒரு நடிகன் அது உண்மையிலேயே ரெண்டு பேரோட நடிப்பும் நல்ல நடிப்பு அது நல்ல ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு படம் காவல் கீதம் அந்த படம் அது நான் அது
1: தச்சேனா
0: நீங்க அதுல டைப் பண்ண உடனே வரும் இது வருது யூடியூப்ல டைப் பண்ணோன்னு இந்த படம் காவல் கீதம்
1: பேரு வித்தியாசமா இருக்கு காவல்
0: காவல் கீதம்
1: காவல் தொடர்பு இல்லாம
2: காவல் கீதம் பிரபு நடிச்ச படம்
0: இல்ல காவல்
1: இருக்கா பிரபு இருக்கா நினைக்கிறார்
0: பிரபு இதுல இருக்கிற மாதிரி தெரியலையே
2: காவல் கீதம் பிரபு படம் தான்
0: காவல் கீதத்தில
1: அவரு பிரபு இருக்காப்ல இந்த நடிகர் அப்படி இருக்கும்
0: காவல் கீதத்துல பிரபு இருக்கிறாரு நீங்க சொல்லுங்க நான் பாத்தேன் எனக்கு ஞாபகம் இல்லையே அவர் அதுல வந்த மாதிரி
2: காவல் கீதம் பிரபு படம் இருக்கு
0: அப்படியா பாப்போம் நாங்க இன்னொருக்கா நான் ஒரு எடுத்து பாத்துட்டு சொல்றேன் நல்ல ஒரு படம் அதை எடுத்து பாருங்க நான் பார்த்தேன் தற்செயலாக இந்த படத்தை பார்த்து கொண்டு போய்க்க ஆனா இந்த படத்திலயா இந்த பாட்டு நாங்க

完了是这我没呀。இந்த படத்துல இந்த படம் அதுல வந்து இவவும் நடிக்கிறா. யாரு என்ன பேர் அந்த நடிகையோட பேர்? நல்ல ஒரு பேர், ஃபுல் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகை. இதுல வந்து இல்ல இல்ல அவட பேர் வருதில்ல, நல்ல ஒரு பேர். நான் எல்லாம் ஃபுல் டீட்டெயில் நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன், கொடுக்காட்டி நீங்க எனக்கு ஆக்ஷன் எடுக்கலாம் சரியா? யார் என்னண்டு இப்ப நான் உங்களுடைய பாட்டு எடுத்து வரேன் சரியா? இது நாகப்பன் கேட்ட பாட்டு. இதான பாட்டு? சரி, நானே என்னடா நீங்க கேட்ட ஒரு மாய கிடக்குது, இப்படி விடுப்பு விடுப்பு பார்த்தேன். சரி, சூப்பர் சூப்பர் கேட்க.

0: அருமையான பாடல், உண்மையா நல்ல ஒரு பாடல். நான் இந்த பாட்டை கேட்டு நான் உள்வாங்கவில்லை. இன்றைக்கு நீங்க கேட்டபடியா அது அந்த பாடலை உன்னி கேட்டேன், உன்னிப்பாக கேட்டு அதை அறிஞ்சு கொண்டோம். அதுல அந்த நடிகனின் பெயர் நீங்க கேட்ட அந்த காவல் கீதத்துல விக்ரம் சித்தாராவும் நடிச்சிருக்கிறார்கள். இவர் இந்த அந்த பாட்டுல வர்றவர் வந்து சாய்குமார் என்ற நடிகன். அந்த பொண்ணோட பெயர் என்னன்னு தெரியவில்லை. இது சரியாக 1992 இந்த படம் வெளியே வந்திருக்கிறது. 1992 இந்த சரியாக பிப்ரவரி மாதம் 14 இது ரிலீஸ் ஆகியிருக்கிறது. பாட்டும் நல்ல, அந்த படமும் நல்ல, நான் பார்த்தேன் அந்த கதை, நல்ல ஒரு கதை, நல்லா இருக்கிறது, நல்ல ஒரு கதை, அருமையான பாடலும் கதை, அந்த பாட்டோ பாட்டுக்கு ஏத்த கதை அது. அது கொஞ்சம் ஒரு அதாவது இன்டர்வலுக்கு பிறகுதான் அந்த இந்த பாட்டுடைய அந்த கதையே வருகிறது அவர்களை பற்றி. அதுக்கு முதல் விக்ரம் சித்தாரா நடிச்சிருக்கிறாங்க, அவங்களும் நடிச்சிருக்கிறாங்க. நீங்க காதல் கீதத்தை காவல் கீதம் அதனால நீங்க உண்டிகளுக்கு ஃபைன் 50-50 ரூபாய் போட்டுட்டு போங்க ரெண்டு பேரும் போல.
1: இந்த பாட்டு இந்த பாட்டு சிறப்பா இருக்கும்.
0: இல்ல கதவியா நான் இப்படி சொல்லி சொல்லி யாருமே காட்டலிக்கு வராம விட போறாங்க உண்மையன்னு. அச்சோ இங்க போன பிள்ளையா கதை சேனல் 50 ரூபா உங்களுக்கு தெரியுமா? அதாவது இங்கிலீஷ் மீடியத்துல எங்கட அம்மா அவங்களுடைய காலத்துல அம்மா அப்பாவுடைய காலங்கள்ல இனி இங்கிலீஷ் மீடியத்துலாம் படிப்பு. ஆனா அந்த ஸ்கூலுக்கு போனா நீங்க அங்க போய் என்ன பண்ணணும்னே நீங்க தமிழ் பேசக்கூடாது. யாராவது ஒரு தமிழ் சொல்லி பேசிட்டா அங்க ஃபைன் கட்டணும். அந்த ஒரு
1: சொல்லு
0: பாருங்க, மொழியே அப்படியே வெரிட்டி படிப்பிச்சிருக்கிறாங்க. எப்படி உண்டு என்னவோ அன்றுட்டு அது அப்ப அவங்க சொல்லி எங்கட அம்மா அப்பா சொல்லி நாங்க கேட்டிருக்கிறோம். நான் ஒரு எனக்கு பயமா இருக்கு. நான் சும்மா தாமசுக்கு பேச பேச அம்மா போன 50 ரூபாக்கு 5 ரூபாக்கு 10 ரூபா போட சொல்லுவா, உண்டியலுக்கு போட சொல்றா, எங்க போடுவா? முதல் நாள் பணத்தோட வந்தா எங்க போனோம், எங்க போடுறேன்னு தெரியாம சில பேர் வராம இருக்கிறாங்க. விடவே தெரியாத அம்மா போட போடன்ற எங்க போடுறேன்ட்டு.
1: நாங்கள என்ன சொல்லுவோம்மா, நீங்க அக்கௌண்ட்ல வச்சிருந்தோம்
0: கணக்குல, உங்களுக்கு எல்லாம் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, கொப்பி எழுதி கொண்டுதான் வாரேன் நாங்க கொண்டு. எங்க நீங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த கடைசியில வரும் அந்த நோட்டீஸ்.
1: அன்னைக்கு நீங்க எடுத்த கேள்விதெல்லாம் அந்த நாபனை அவருத்த பாட்டுல இருந்து எடுத்துப்பீங்க. உங்களுக்கு
0: நாபன் எல்லாம் இருக்கு, சங்கு கழுத்து இருக்குது, இடை இருக்குது, முடி இருக்குது, கண்ணம் இருக்குது. பாப்போம் இப்ப நான் ஒரு இதை கொண்டு வரேன். ஒளியின் ஓசை என்ற படத்துல இருந்து பாப்போம், இதுல என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இந்த பாட்டு இருக்கா கேட்கலாம். கேட்டுட்டு நாங்க விட பெறலாம். ஒரு நிமிஷம் பாருங்க, நேரம் சரியாக இப்பொழுது 1:18 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. இது என் விருப்பமாக வரும் இந்த பாடலை ஒருக்கா கேட்கலாம். நான் வடலூரானது நாங்கள் பேச பேச நல்லா இருக்கு.

நான் ஒரு சிற்பி, நடன கலை தெரிய தேவையில்லை. இருப்பினும் உனக்கதை விளக்கிடச் சொல்வேன். முதுநாரை, முதுகுருகு, இசை நுணுக்கம், களறி, யாவிர, யாழ் நூல், பஞ்ச மரபு, இவை இசை கூறும். செய்யிற்றியம், கூத்த நூல், நடன கலை வகை கூறும். பல தொன்னூல்கள் கூறும் தோற்கருவி, முழவு, முரசு, உடுக்கை, மிருதங்க, தாள, மேளமாகும். துளைக்கருவி, புல்லாங்குழலோடு மரக்கிளை ஒடித்து அமைத்து சீவாழி பொருந்தும் முகவீணை, திமிரி நாயனம் நாதஸ்வரமாகும். நரம்பு கருவி, மகரையாள், சகோடையாள், செங்கோட்டியாள், ஆயிரம் நரம்புகள் கொண்ட பேரியாள், சாரங்கியோடு என்று நிறைவீணையாகும். மிடத்து கருவி குரலாகும், பண்பட்டு பண்பாடும் குரல் வகையாகும். இத்தனையும் ஒருங்கிணைந்து குரல் துத்தம் கை கிளை ஊழை இழி விளறிதாரமென ஏழிசை எழும்பத்தாளம் தவறாமல் இசைந்தாடும் நடன

0: அருமையான பாட்டு. இது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால எடுத்துக்கொண்டு வந்தேன். உண்மையிலேயே வினித் அவர்கள் நடித்த படம் ஒளியின் ஓசை என்ற படத்தில இருந்து. நீங்க ரெண்டு பேரும் மூன்று பேரும் உங்களுக்கு நன்றியை சொல்லணும். நான் என்ன பாட்டு எடுத்து வந்தாலும் பரவாயில்ல, ரசிக்கிறேன்னு இருக்கிறீங்க. நீங்க கேட்ட பாட்டுகளோட இது வித்தியாசம்
1: இல்லம்மா. அதுல ஒரு கலரின் ஒண்ணு வந்துச்சு, அது என்ன கலரின் படம்
2: ஒண்ணு, கேரளால இருக்கக்கூடிய ஒரு வகை கலை.
0: கலை உன்னிப்பா கேட்டிருக்காரு அந்த பாட்டு, இன்னைக்குதான் தெரியுது.
1: படம் ஒன்று வந்திருக்கு, அதுல இருந்து கதைப்போம் என்ற பாடல
0: கதைப்போம்.
2: கலரிங்கிறது வந்து ஒரு கலை, நம்ம சிலம்பாட்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு கலை.
0: அம்மா அவங்க செய்த கிளறி உப்புமாவை கிளறி வையடி, அது கிளறி, இது கலறி.
2: அந்த ரீ வந்து பெரிய ரீமா,
0: இந்த ரீ சின்ன ரீ.
2: கிளறிக்கு போறது ரெட்டரி, இது வந்து
0: கலறி.
2: ஆமா, அது கருத்து மேட்ச் ஆகாது.
0: இந்த தியேட்டர்ல முன்னுக்கு இருக்கிற வாங்க கேலரி என்று சொல்லுவாங்கல்ல,
2: கேலரி
1: கேலரி இங்கிலீஷ்
0: ஒண்ணுக்கு
2: கேலரி.
0: எல்லாரையும் நல்ல நல்ல கண்ணன் இல்ல, அல்லாட்டி எல்லாரையும் ஒன்று சொல்லியிருப்பார் அவரு.
1: நாங்க
0: போய் உங்களுடைய தொடுமானம் போனது கேட்டீங்களா அன்னைக்கு?
1: முன்னால கேக்கல வேற வந்து இல்ல இல்ல, அதுதான் இப்ப கேட்ட.
0: அப்ப
1: இந்த மாதிரி புதுசா வந்தவங்க கேக்குறதுக்காக திரும்ப மறுவழி பண்றாங்க.
0: இனி நீ மற்றவங்களை பாருக்கு எல்லாரையும் எடுக்கத்தான் இருக்கு. பாருக்கு முக்கியமா எடுக்கணும், அப்பா எடுக்கல நான் எடுக்க
1: தொடங்க.
0: முக்கியமா பாருக்கு எடுக்கணும், பாருக்கு நிறைய இருக்குது, நிறைய பொக்கிசம் இருக்குது. நாளைக்கும் பாருக்கு ஒன்றரை மத்தியானம் போதாதுங்க, அவருக்கு நாளைக்கு ஒரு 24 மத்தியானம் தேவை இவற்ற கதையை எழுதுறதுக்கு. பாருக்கூட தொடுவானம் முதல்ல, அதாவது 5 வயலும் தொடங்கணும். அவரை 5 இருந்து 8 வரையும் உண்டு. இப்ப இந்த 8 இருந்து அங்கால 14 வந்து, இப்ப இந்த 14 இருந்து அங்கால 22, அப்படியேதான் எடுக்கணும் இல்லையா பாருக்?
2: என்ன
0: பாட்டாவது இல்ல, 4-6 வரும் ஒவ்வொரு வருஷம் எடுக்கணும். இவருக்கு ஒவ்வொரு வருஷத்திலயும் என்னவே இருக்கு.
1: வடலூரா எடுக்கலாம்,
0: நிச்சயமா. வடலூர் ஆனந்தன் என்னும் விருப்ப பாடல் அந்த நிகழ்ச்சியும் எடுத்து வரணும். அதுகளும் நாங்கள் நான் எடுத்து வரணும். எனக்கு அந்த இன்னும் அந்த உச்சரணம் வரையல. அது என்னடா, நாங்க விழித்திருந்த எடுப்போம் என்ன உங்களுடைய நேரம், அந்த நேரம் தானே செய்வோம். அந்த அது அந்த உற்சாகமும் அந்த உடல்ல அந்த தெம்பு இன்னும் வரல, பாக்கலாம்.
1: விரைவில் வரும், தெம்பு வந்துடும்.
0: வரட்டு, அது இந்த பல்லு போகுதா பல்லு போகுதான் எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க. அது ஒரு முறையும் காட்டத்தான் முடியுது, எவ்வளிய அது கொண்டு போய் செய்யறாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு
1: அனுப்பிடுவேன். ஆமா, நீங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க நல்லா இருந்தா.
0: இல்ல இல்ல இல்ல, அது உண்மையா? இல்ல இல்ல இல்ல, அதுக்கு ஒரு தொகை அப்படியே போட்டு கொடுத்துட்டாங்க. இல்ல இங்க 2500 உங்களுக்கு 175,000 இங்க அதனல் செய்யறதுக்கு, அத வெளியில எடுக்கிறதுக்கு $500. அத 35,000 அப்படி
3: கண்டக்டர் வந்தாரா? கண்டக்டர் வந்து பல் டாக்டர் கிட்ட போயிருக்கிறாரு. எங்க பல் டாக்டர் காணாதுன்னு கேட்டதும் அவர் வந்து கண்டக்டர் கிட்ட போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பல் டாக்டர் வந்து கண் டாக்டர்
0: அவருக்கு கண் தெரியல.
3: இவரு வந்து கண்டாக்டர் கிட்ட வந்திருக்காரு, அவரு பல் டாக்டர் கிட்ட போயிட்டாரு, ரெண்டு பேரும் இடம் மாறிட்டாங்க. அதனால ரெண்டு இடத்துலயும் யாரும் இல்ல, ரெண்டு இடத்துலயும் இடம் மாறிட்டாங்க.
0: யாரும் இல்ல, அவருக்கு கண் படுது, இவருக்கு பல் படுது. என்ன இந்த வீடியோல அந்த யூடியூப்ல நான் கீழ்பாக்கம் எனக்கு தற்செயலாக வந்தது. நான் இப்ப இப்படி சொல்றேன், கீழ்பாக்கம் கீழ்பாக்கம் அவர்களுடைய அந்த ஒவ்வொரு ஜுனிட் ஜுனிட்டா வைத்திருக்கிறார்கள், அதை மெல்ல மெல்ல ஒவ்வொன்று ஒன்றாக போடுகிறார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கிறது. என்றாலும் ஒரு வகையில அவர்கள் புண்ணியம், அவர்கள் அதை வச்சிருந்து நடத்துறவர்கள் நல்ல அருமையாக ஒருவர சில நேரத்துல சில இடத்துல அவர்களுக்கு உண்மையா தூங்குறதுக்கு அவர்கண்டு ஒரு இடமா இல்ல, ஒரு ஹால் மாதிரி விடுறது, இப்ப பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கிறார்கள். சிலர் வந்து கைத்தொழிலாகவே அங்க செய்கிறார்கள், வேலைகள் செய்கிறார்கள். சிலர் வந்து தோட்டம் செய்துதான் பழக்கம், அதனால அவர்களுக்கு கொஞ்சம் மூளை தடமாட்டம் வந்த உடனே தோட்டத்தை செய்ய சொல்லி அதை இடத்தை கொடுத்தோம்னா அவர்கள் நல்ல பயிர் பிரிச்சு பார்த்தா சோளம் மாதிரி செய்து விட்டுருக்கிறார்கள். ஒருவருக்கு மட்டும் அவரை பற்றி மட்டும் முக்கியமா சொல்லியிருந்தார்கள், அவருக்கு எல்லா மரத்துக்கும் தண்ணியை தான் அடிப்பார். அவர் தண்ணியை மட்டும் அந்த பைப்பால அடிச்சு கொண்டே இருப்பார், அதை நீங்க பறிச்சு உயர வேலை கொடுத்தா செய்ய மாட்டாராம், கோவம் வரும் அவருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் தண்ணி அடிச்சு கொண்டே நிக்கிறார் அவர். அவர் எல்லா மரத்துக்கும் காலையில இருந்து பின்னிரம் மட்டும் செய்வாராம், அவர் தனக்கு முடிஞ்ச அளவு தண்ணீர் பாய்ச்சுவார். அப்படி அந்த ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி செய்திருந்தார்கள். அது ஒரு வகையில நாங்க அதை பார்க்கும் போதுதான் இந்த மனித வாழ்க்கை என்ன இது பாருங்க, இப்படி எல்லாம் இருக்கிறது. நல்லா வாழ்ந்தவர்கள், பெரிய ஒரு லட்சியமா இருந்த ஒரு பொண்ணு தனக்கு பிள்ளைகளை காணே இல்ல, பிள்ளைகளை கொண்டு தாராங்களே இல்ல. நான் படிச்சேன் இங்கிலீஷ வலுத்து கட்டுறான் அவன், எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் காணையில தர்றாங்க இல்ல, இன்னைக்கு வந்து அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்றான். அப்ப தந்தையார் வந்து பார்க்க வந்திருக்கிற, தந்தையார் மெதுவா சொல்லிட்டு போறார், அவருக்கு சரியில்லை என்று சொல்லிட்டு போற. அவரோட நோக்கம் எல்லாம் தனக்கு புள்ளிகள் வேணும், கொண்டு விடுங்க படிப்பிக்கிறது கண்டு
3: அவங்க வழியிலே போறோம். மனநிலை பாதிச்சவங்க வந்து அவங்க வழியிலே நம்ம போய்தான் அவங்கள நம்ம எப்பயுமே நம்ம சரி பண்ண, நம்ம வழிக்கு அவங்க வரமாட்டாங்க. அவங்க எப்படி போறாங்களோ அவங்க போற வழியிலே போய் அவங்கள சரி பண்ணணும் மனநிலை.
2: அதுக்குதான் இந்த பாட்டியராஜ் ஒரு படம் எடுத்திருக்காரு,
0: அங்க வேலை செய்யறவங்க உண்மையா சரியான அன்போடுதான் அவங்கள கையாளுறாங்க. நல்லா இருக்குது பாக்க, அவங்களுக்கு எல்லாம் புண்ணியம். அப்படி சும்மா சொந்த பிள்ளைகளை தாய் தந்தையரை கூட இப்ப எல்லாம் இவ்வளவு நடக்குது பார்க்க மாட்டாங்க. அவங்க சரியான கவனமா நல்லா அன்பா தான் பாக்குறாங்க. அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது.
2: அந்த அந்த சேது படத்துல வர்ற மாதிரி கையில கால விலங்குலாம் போட்டுக்காங்களா?
0: அது சில பேர், அது வந்து அவங்க சொல்றாங்க என்னன்னா, தாங்கள் போனாலே தங்களுக்கு டேஞ்சரா இருக்குமா, வந்து கட்டி பிடிப்பாங்களா, கடிப்பாங்களா, அடிப்பாங்களா, அவங்களே எல்லாம் ஒரு செப்பரேட்டா வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று குற்றங்கள் செய்தவர்கள், கொலை குற்றம், அந்த குற்றம் ஜெயிலுக்கு இருந்தவர்களுக்கு மூளை தடுமாறிவிடும், அவர்களை பெரும்பாலான இதுல வச்சு ஒவ்வொரு செல்ல வச்சிருக்கிறாங்க அவங்களையும். அங்க ஜெயில வச்சிருக்கானே மூளை தடுமாறி விட்டா, இங்க கொண்டு அதுக்கு கண்டு ஒரு சுனிட்டு வச்சு அந்த பாகத்துல. எனக்கு நான் இதுல உங்களோட இப்படி பேசி பேசி பேசி அன்னைக்கு எனக்கு ஒருக்கா தட்டுனோ, அதை கண்டினியூவா அப்படி ஒன்றொண்டா தட்டி பார்த்து கொண்டே போனேன். அப்பாவே ஆச்சரியமா பாத்தாரு, என்னம்மா இதை பாக்கணும், நான் தமாஷா தான் இதெல்லாம் பேசியிருந்தேனப்பா, இப்பதான் பாக்க பாக்க ஒன்றருடைய அர்த்தங்கள் புரிகிறது, மனிதருடைய வாழ்க்கை புரிகிறது. பெரிய பெரிய செல்காந்தியா
2: நான் இங்க என்ன செய்யணும்னா, சாதாரணமா பேசும்போது ஏதாவது மாற்றி பேசினாங்கன்னா போறியா?
0: அப்படித்தான் நாங்க பாடியா சொல்றது. நல்லா படிச்சவங்க, சொத்து உள்ளவங்க பாருங்க, பணம் இருந்தும் ஒன்றுமே உபயோகம் இல்லாத முடியாமல் வந்து அதுக்குள்ள எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் விளக்கப்படுத்தி சொல்றாங்க. இவரெல்லாம் இப்படி இருக்க வேண்டியவர்.
3: மனநிலை பாதிச்சவங்களுக்கு வந்து அன்பா அரவணைக்கணுமா
0: அவங்களை? சிலருக்கு அது தெரியும் இல்லையா, சிலருக்கு அன்பா பாதிச்சாலும் தெரியாது. ஒவ்வொரு ஆக்களுடைய மனநிலை அதுல ஒவ்வொரு டிஃபரெண்ட் டிஃபரெண்டா தான் நடந்துக்கிறாங்க. தண்ணி ஒருத்தர் சொல்றாரு என்னத்துக்கு வந்து நீங்க கேட்டோம்னா அவர் சொல்றாரு என்னைய வெளியில போட்டுட்டாங்க, என்னைய வெளியில வீட்டை விட்டு வெளியில போட்டாங்க, எந்த நேரம் வெளியில விட்டு கதவை பூட்டிடுவாங்க, அதனால நான் இங்க வந்துட்டேன், நான் அங்க போக மாட்டேன் என்று சொல்றேன். அவர் அவருக்கு அப்படி ஒரு நினைப்பு வந்துருச்சு. ஆனா கைவேலைகள் எல்லாம் செய்யறாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. ஒவ்வொரு கைவேலை மற்றது பேக்கரி வச்சிருக்கிறாங்க, அப்படியானவங்க பேக்கரி நடக்குது உள்ளுக்குள்ள, பான் செய்யறது, பிரெட் செய்யறாங்க, அதெல்லாம் எல்லாம் செய்யறாங்க. அப்ப சாதாரணமா அவங்க அதுக்குள்ளேயே பழகிட்டாங்க தொழில எல்லாம், அதெல்லாம் டீசெண்டா செய்யறாங்க அவங்க, அப்படியே கொண்டு வராங்க அவங்க. நடத்துனர்களுக்கு பாதுகாக்கிறவங்க, அதோட ஒன்றி போறவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள், ஹெட்ஸ் ஆஃப், உண்மையாக நிச்சயமா. எவ்வளவுதான் சம்பளம் வாங்கினாலும், எவ்வளவுதான் சம்பளம் கொடுத்தாலும், இப்படியான ஒரு இடத்துல வேலை எவ்வளவு பொறுமை தேவை என்றது நாங்க பார்த்து கொண்டிருக்கும் போது தெரிகிறது. உண்மையிலே இப்பவே பாருங்க, எனக்கு
3: சீர்திருத்த
0: பணி இப்பவே எனக்கு பார்வை கொண்டாலும் கோபம் வருது பாருங்க. அப்ப நான் அங்க வேலைக்கு போனா என்ன நடக்கும், எந்த நேரம் பாருங்க பேசணும் இல்லையா பாருங்க
2: இல்லையா. எல்லாருமே எல்லாருமே ஒரு வகையில வந்து பைத்தியம் தான். எப்படி கேட்டீங்கன்னா நம்ம தனிமையா இருக்கும்போது நம்மளே யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனா நம்ம கண்ணாடிய பாத்து நம்மளே அப்படி பல்ல அப்படி பாப்போம், கண் அப்படி பாப்போம், நாமே பாத்துக்கிறோம். எல்லாருக்கும் வளர்ந்து இருக்கும், எல்லாரும் எஞ்சிருப்போம். அது அது நமக்கு அந்த பைக்கு ஒத்திட கூடாது, லிமிட்டா இருக்கு 1.5 6 ஆனா டீ பாத்து
0: இல்ல. மற்றது பைத்தியம் நல்லா முத்தி எப்ப கண்ணாடிக்கு முன்னால நிப்பாங்கன்னா அந்த காதல் அரும்பேக்க கூடுதலா கண்ணாடிக்கு முன்னால நிப்பாங்க, அந்த நேரம் தான் பைத்தியம் கூட உங்களுக்கு.
2: காதல் பைத்தியம்
0: நெலிஞ்சு பாக்குறது, கண்ணாடிய பாக்குறது, சிரிக்கிறது, கலைச்சு பாக்குறது, அப்படி எல்லாம் செய்யறது கூட அதான் பைத்தியம்.
2: எல்லாரும் செஞ்சிருக்கீங்க தானே,
0: நீங்க செய்திருப்பீங்க, நாங்க
2: நானும்
0: செய்திருப்பேன். சரிங்களா, நீங்க நாளைக்கு கேட்கலாம். இதை எத்தனை பேர் கண்ணாடிக்கு முன்னாடி பாத்துறீங்க ரெண்டு கேட்ட பாக்கலாம்.
2: தலைதான்
0: செய்திருக்கிறோம் நாங்க, தலை செய்திருக்கோம்.
2: அப்ப திருச்சி பாத்துருப்பீங்க, அப்ப செல்லப்படுறாரு ஐயா.
0: சீவேக திருப்பி வந்துருக்கேன் தானே, வந்தாரு நல்லா இருக்குது தலை சீவேக. அப்ப அதெல்லாம் பைத்தியமா
2: எல்லாருக்கும் நார்மல், அதிகமானதான் பைத்தியம் எல்லாருக்கும், எல்லாருமே பைத்தியம் தான். அத முத்திர
0: கூடாது,
2: போனுச்சுன்னா அவுட்டா பாடுறது. அவங்களுக்கு வந்து கேள்வி கணக்கு இல்ல, பைத்தியங்களுக்கு கேள்வி கணக்கு இல்ல. அவங்க செய்யற தவறுகளுக்கு வந்து தவறா ஏற்றுக்கொள்ளப்படாது, நம்ம செய்யற தவறும்
0: ஏற்றுக்கொள்ளப்படும். தவறா
2: அது சீனம் இல்லாம தான் செய்யறாங்க, சீனம் இல்லாம
0: செய்யறாங்க. நல்லது
2: தெரிஞ்சுக்கிறோம்.
0: பேச போறேன் என்ன பாருங்க, அப்பா வந்து சொல்லுவாரு அவருக்கு கொஞ்சம் இந்தியில இருந்து கொஞ்சம் மூளை கொஞ்சம் சரியில்லை, அவர் அப்படித்தான் இருக்கிறான். நீங்க எதுக்கு சமாளிச்சு போங்கன்னா நீங்க வந்து பேசிட்டு போகணும்,
2: சரியா? பேசலாம்,
0: வாய் விட்டு திரிக்கிறாரு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சுட்டு. அதுல அர்த்தம் என்னன்னா அம்மாவுக்கு பைத்தியம் வந்தா எப்படி இருப்பா என்றதான் அவரு உன்னிப்பா
2: யோசிச்சிருக்காரு.
0: என்னால நாங்க டீசெண்டா தான் பேசுவோம், என்னது யாரு தானே
2: என்ன பேசலாம், பேசிட்டு பைத்தியம் தான் அப்படிதான் பேசணும்
0: என்று சொல்லிட்டு போயிடலாம். சரி, இப்ப
2: நாளைக்கு நல்லா இருக்கும்
0: நன்றி.
1: பொதுவெளி தாங்கள் கேட்டு முடிந்தது பொதுவெளி நிகழ்ச்சி. இதில் கலந்து சிறப்பு தனித்த அன்பர்களுக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி தந்த மீரா அம்மா அவர்களுக்கும் காதலர்த்தி கேட்டுக்கொண்டு வசித்துக் கொண்டிருக்கும் அப்பா சிங்கன செல்வம் அவர்களுக்கும் அன்பு நேர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களை கூறுகின்ற உங்களிடம் எழுதியது பாரக் சகோதரத்தில் இருந்து. நன்றி வணக்கம்.
0: பாரக் எப்படி பாரக் அது காதை கொடுத்துட்டு போய் என்ன கேட்கறேன் எப்படி இது எப்படி எனக்கு எனக்கு இது ஒரு அணியத்தாங்க அப்பாவ சொல்றீங்க காதை காதையா இருக்கு
4: இன்றைய தினம் கடந்த நிகழ்ச்சியில் புதையல் நிகழ்ச்சி இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அன்பவர்களுக்கும் நிகழ்ச்சியை திறம்பட நிறுத்தி நடத்தி கொடுத்த மீராம் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த சின்னச்சிவன் ஐயா அவர்களுக்கும் இறுதி வரை இணைந்து சிறப்பித்த அன்பவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூரிலிருந்து ஏ ஆர் நாகர். நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி. நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரம் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கும் கேட்டு ரசித்தவர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டு எல்லா பதில்களையும் சொல்லி சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கும் அன்பையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி நாகப்பன். இதுல நின்ற ஃபாரூக், மற்றது வடலூர் ஆனந்தன், ராமன், எல்லோருக்கும் அன்பையும் நன்றியை தெரிவித்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் ஐயா. நன்றி நன்றி வணக்கம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. அடுத்து நீங்கள் மறு ஒளிபரப்பாக நேர் நேரம்.

0: திரைப்படத்திலிருந்து
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM
0: அதற்கும் பதில் பாட்டை கொடுக்கலாம். இங்கே அடுத்து வருபவர் யார்? அங்கே காணவில்லை அழைப்புகளை. என்னுடைய ஒலி துல்லியமாக வருகின்றது, உங்களுடைய ஒலி எனக்கு துல்லியமாக கேட்கின்றது, காற்றலை சிறப்பாக இருக்கின்றது. முதலில் வராது இருந்தது தான், அதை அது எப்போதும் நாங்கள் நிவர்த்தி செய்துவிட்டோம். வானொலியை கேட்டு வானொலியில் என்ன கூறப்படுகின்றது என்பதை உள்வாங்கி வர வேண்டும். எங்கே ஆரம்பிப்பதுக்கு இவ்வளவு தடையாக இருக்கின்றது. வாருங்கள், அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போறீங்க? முதலாவது சுற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவது சுற்றிலே பவுனம்மாள், இப்பொழுது தேவா வந்து விட்டார். வணக்கம் தேவா, என்ன பாடலை கொண்டு வந்து என்ன பாடலா?
3: மலர்ந்து மலர் பவுனம்மாள் பாடலையா? மலர்ந்து மலர பாதி மலர் அந்த பாடலையா?
0: அந்த பாடலுக்கு என்ன பாடல் நீங்கள் கொடுக்க போறீர்கள்?
3: பவுனம்மாள்
0: பவுனம்மாள் கொடுத்தது மலர்ந்து மலராத என்ற பாடல் தேவா. என்ன உங்களுக்கு திருப்பி திருப்பி எத்தனை பாடங்களாக விளையாடுது? அவர் பாடின பாடலுக்கு பதில் பாட்டை கொண்டு வாருங்கள். அவர் பாடின பாடலே நீங்கள் பதிலாக தெரியலாது. அவர் பாடிய பாடல சொல்லிலே இருந்து நீர் ஒரு பாடலை கொண்டு பெற வேண்டும் ஐயா, அதுதான் பதில் பாட்டு. சென்று வாருங்கள். இது முன்னிய தமிழ் வானொலி. லெனின் வந்து விட்டார். வணக்கம் லெனின். லெனின் வணக்கம். லெனின் வணக்கம். லெனின் வணக்கம். லெனின், லெனின் நீங்கள் காற்றலையில் இருக்கின்றீர்கள். லெனின் வணக்கம். மற்றவர்களை தடுத்துக் கொண்டிருக்கின்றனர். லெனின் வணக்கம். லெனின் வணக்கம். லெனின், ஓ என்ன நடந்தது லெனின் உங்களுக்கு? என்ன தெரியவில்லை. வணக்கம் அருளானந்தம். வணக்கம் அருளானந்தம்.
4: வணக்கம்.

0: வாழ்த்துக்கள் உணவை துண்டித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு குறைஞ்சி மலரே குறைஞ்சி மலரே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் கொண்டு வருங்க? தேவா வந்திருக்கீங்க, தேவா கொண்டு வாருங்கள். என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
1: ஐயா தம்பிக்கு, ஐயா தம்பிக்கு ஒரு பாட்டு.
0: இது எங்க இருக்கு ஐயா? அதுல தம்பிக்கு ஒரு பாட்டுன்னு சொல்லி இருக்கு அந்த பாடல. என்ன நீங்கள் அந்த
1: தங்கைக்கு? ஆமையா தங்கைக்கு ஒரு பாட்டு.
0: இல்லையே தம்பிக்கு ஒரு பாட்டு. இல்ல இல்ல இல்ல இல்ல, தம்பிக்கு ஒரு பாட்டுன்னு தான் ஆரம்பிக்கும் இந்த பாடம். அது புளியான பாடம். மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் பாடல புளியா கொண்டு வந்து வரிகளை மாறி கொண்டு வந்து சொன்னா நான் என்ன செய்வது? உங்களுக்கு தங்கைக்கு ஒரு பாட்டு ஒரு பாடல் இருக்குதா? இல்லையே தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டுன்னு தான் பாருங்க. நல்லது. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இது முதலாவது சுற்று போய்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது லெனின் வணக்கம். லெனின் என்ன நடந்தது உங்களோட தொலைபேசிக்கு? லெனின் வணக்கம். வணக்கம் லெனின். லெனின் நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம் லெனின். வணக்கம் ஐயா லெனின். வணக்கம் லெனின். ஓ உங்களோட தொலைபேசிக்கு என்னவோ தொலைபேசியா இருந்ததா? நீங்க நன்றாக பாடல் கொண்டு வரக்கூடிய பையன். வணக்கம் லெனின். வணக்கம் லெனின். நீங்கள் நீண்ட நேரம் காற்றலையில் இணைப்பில்லாமல் இருந்தால் அடுத்து வருவதற்கு இடையூறா இருக்கும். பவுனம்மாள் வந்துவிட்டால் வாருங்கள். பவுனம்மாள் வணக்கம்.
2: என்ன மலர்களை போல் தங்கை இறங்குகிறாள் பாட்டுக்கு பதில் பாட்டையா
0: கூறுங்கள்.
2: மலர் எது என் கண்கள் தான் என்று சொல்வேன். என் கண்கள் தான் என்று சொல்வேன்.
0: அந்த பாடலை தந்ததுக்கு நன்றி. அடுத்து அருளானந்தம் பாரதி கொண்டு வாருங்கள். என்ன பாடலை கொண்டிருக்கீர்கள் பாரதி? பாரதி பாரதி யாருடைய பாடலுக்கு பாடல் கொண்டு வந்தீர்கள்?
3: மலர்களே மலர்களே இது என்ன கனவா? அந்த பாட்டு
0: மலர்களே மலர்களே இது என்ன கனவா? அந்த பாடலை பாரதி தந்திருக்கின்றார். மலர் என்றுதான் வரப்படும் இல்ல, அதுல பல சொற்கள் இருக்கிறது. ஏதாவது சரி நல்லது. இரண்டாவது சுற்றுக்கு வந்து வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து வருபவர் யார்? லெனின் உங்களுடைய தொலைபேசியை கவனமாக கொண்டு பாருங்கள். செல்வகுமார் பாருங்கள். என்ன பாடல் செல்வா?
4: அப்பா நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன்?
0: அற்புதம் அற்புதம். நான் மலரோடு தனியாக இங்கு வந்தேன். புதிதாக ஒரு சொல்லை யாரும் கண்டுபிடிக்காமல் வந்த பாடல்களை தாருங்கள். வரி பிழைத்தால் எடுக்க முடியாது முதலே கூறிவிட்டேன் உங்களுக்கு. இதிலே வந்து பாடல்கள் திருத்திக் கொண்டிருக்க முடியாது. அடுத்த உறவு லெனின் உங்களுடைய தொலைபேசியை தேவா வந்திருக்கின்றீர்கள். குறுங்கள் தேவா
1: என்ன பாடு?
0: அதுக்கு என்ன மாதிரி வருகிறது? நல்லது நல்ல பாடம்.
1: மலர் கொடுத்தேன்.
0: இப்ப மலர் கொடுத்தேன். இப்பொழுது சரியா இருக்கு. நல்லது நல்லது. இப்பொழுதுதான் நீங்கள் வந்து ஒரு பாடலை தந்திருக்கீங்க. நன்றி நன்றி. அடுத்து வருகின்றார் பவுனம்மாள். மீண்டும் வருகின்றார் பவுனம்மாள். குறுங்கள் பவுனம்மாள். என்ன பாடலோடு வந்தீர்கள் பவுனம்மாள்? பவுனம்மாள் பவுனம்மாள் என்ன நடந்தது உங்களோட இணைப்பு?
2: ஐயா செல்வகுமார் ஐயா பாட்டுக்கு மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் பாட்டுக்கு பதில் பாட்டையா? அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் பாவம் என்னடா காசில்லாதவன்.
0: அந்த பாடல் வந்து மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் தந்து வருகிறபடியால் அண்ணன் எடுத்து வந்தீர்கள். அற்புதமான பாடல். நல்லமா நன்றாக விளையாடியிருக்கிறீர்கள். மீண்டும் பெற வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்து வந்துவிட்டார் எங்கள் வீராதி வீரன் சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ்.
5: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
5: வணக்கம். பண்ணது ஒரு
0: பாடல்.
5: கனவு காணும் கனவு போடுங்கள் ஐயா. நன்றி வணக்கம்.
0: கனவு காணும் வாழ்க்கை யாவும். நல்ல நல்ல பாடல் தந்தீர்கள். வாழ்க்கை. அடுத்தது யார் வர போகின்றீர்கள்? லெனின். மீண்டும் லெனின் வருகின்றார். அங்கே அழைப்பு. வணக்கம் லெனின்.
5: தெலுங்க வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் பதில் பாட?
5: அப்பா செல்லுகுமாரன் நான் மலரோடு பாடல் பாடல்.
0: கூறுங்கள் கூறுங்கள்.
5: நான் தேடும் செவ்வந்தி பூவிது. அந்த பாடல்
0: நல்லது நல்ல பாடல். நான் தேடும் செவ்வந்தி பூவிது. நல்லது நல்லது நல்லது. நான் தேடும் செவ்வந்தி பூ என்ற பாடலை தந்திருக்கின்ற

0: அடுத்து வந்து விட்டாருங்க நிலப்பை தொண்டிக்கு மீண்டும் வாருங்கள். அடுத்து செல்வகுமார் வந்திருக்கிறார். செல்வகுமார் கூறுங்கள்
1: என்ன பாரதியம்மா பாடலுக்கு வந்து கனவுகளே காலமெல்லாம் மாறிடும் அந்த மாதிரிப்பா.
0: கனவுகளே கனவுகள்
1: கனவுன்னு இடையே ரெண்டாவது வரி
0: வந்துச்சுப்பா.
1: மலர்களே கனவுகள்னு ஒரு பாடல்.
0: நல்லது நல்லது நல்லது செல்வகுமார். அடுத்து சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். ஓடி வாருங்கள் சந்தன்ராஜ். மலர்களில் தொடர்ந்து மலர்களில் தான் ஆடிக்கொண்டிருக்கின்றது பாட்டு என்பதும் பிற சொற்களிலும் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பவுனம்மா வந்து விட்டாள். வாருங்கள் பவுனம்மாள்.
2: ஐயா பாரதி அவர்கள் வந்து மலர்களே மலர்களே இது என்ன கனவான்னு சொன்னாங்க, அதுக்கு பதில் படுத்துற ஐயா. கனவுகளை ஆயிரம் கனவுகளே காதல் தேவன்களே என் காதலியை இங்கு வரவிடுங்கள்.
0: நல்லது. அடுத்த பாடத்துக்கு ஓடுவோம். ஒரே வரியிலும் இருக்கக்கூடாது. வரவேண்டும். விஜயராகவன் வந்து விட்டார் போட்டியாளர். கடந்த வாரம் வெற்றி பெற்றவர்களுள் ஒருவர் விஜயராகவன். வணக்கம். வணக்கம் விஜயராகவன். வணக்கம் விஜயராகவன். வணக்கம் வணக்கம் விஜயராகவன். இன்னும் உங்களுடைய அழைப்பு இணைப்பு எல்லாம் துண்டிக்கப்படும். பவுனம்மாள் நீங்கள் உடனே துண்டித்துக் கொண்டு பழக வேண்டும். சந்தன்ராஜ் பாருங்கள். சந்தன்ராஜ் வணக்கம். சந்தன்ராஜ்
3: பாருங்கள். செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு மேகமே கோலம்போடு நன்றி.
0: அற்புதம். செவ்வந்தி பூக்களில் நல்லது நல்ல பாடல் தந்திருக்கின்றீர்கள். அடுத்த உறவு விஜயராகவன் வருகின்றார். வணக்கம் விஜயராகவன். வணக்கம் வணக்கம் விஜயராகவன். வணக்கம் விஜயராகவன். வணக்கம்
1: விஜயராகவன்.
0: வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? பாடல் என்ன கொண்டு வந்தீர்கள்? பதில் பாடல்.
1: மலரே மௌனமா.
0: அந்த பாடலை கொண்டு வந்தீர்கள். எல்லோரும் மலரில் நீக்க வேண்டாம், அடுத்த பாடலுக்கும் செல்ல வேண்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து செல்வகுமார் வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள். செல்வகுமார் என்ன
1: பாடலாம் சொல்லுங்க. செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு அந்த பாடல்.
0: அந்த பாடல் செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு அவர் பாடினாரா?
1: இல்லப்பா, அவர் வந்து செவ்வந்தின்னு இரண்டாவது வரி வந்துச்சு ஒரு பாடல்ல. அந்த செவ்வந்திக்காண்டி
0: நல்லது. இவர் சந்தன்ராஜும் ஒரு பாடல் இருந்தார் கேட்டீர்களா? அடுத்த பாடலுக்கு வருகின்றார். செல்வம் நீங்கள் துண்டித்துக் கொள்ளுங்கள் அணைப்பை. வணக்கம் லெனின்.
3: லெனின் கனவுகளே ஆயிரம் கனவுகள்.
0: ஆமா, அதுக்கு என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
3: ஆயிரம் மலர்களே மலருங்கள் அந்த பாடல்.
0: ஆயிரம் மலர்களே மலருங்கள் அந்த பாடல் தானே ஆரம்பித்து விட்டது. ஆயிரம் மலர்களே. நீங்கள் ஆயிரம் மலர்களை கொண்டு வந்து நல்லது நல்லது. ஆயிரம் மலர்களை பாடல் தந்திருக்கிறது நல்லது. ஆயிரம் மலர்களே
3: மலர்களே
0: நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கூடி வாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? அருளானந்தம் பாரதி வந்திருக்க. பாரதி கூறுங்கள் என்ன பாடல் மகளே?
2: என்ன பாடல்?
0: கண்ணுக்குள்ளே. நல்லது. துண்டித்துக் கொள்ளுங்கள் உங்கள் அணைப்பை. கண்ணுக்குள்ளே கண்ணுக்குள்ளே என்ற பாடல் பாரதி கொண்டு வந்து தந்திருக்கின்றார். பாரதி மிரம் தந்த பாடல் நல்லது. அடுத்தவர் யார் வருகின்றீர்கள்? அடுத்து வந்திருக்க தேவா வந்திருக்க. வணக்கம் தேவா.
3: ஐயா கனவுகளே கனவுகளே பண்ணுங்களே.
0: அதற்கு
3: அல்ல, கனவுகளே கனவுகளே காலம் எல்லாம் வாரிடும்.
0: அதை கேட்டுப்பட்டீர்களே அந்த பாடலை யாரோ கூறியிருக்காரு. கனவுகளே கனவுகளே
3: கனவு காணும் வாழ்க்கையாவும்.
0: சரி நல்லது. அந்த நல்லது நல்லது. சொல்லு பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து சந்தன்ராஜ் வந்து விட்டார். வணக்கம்.
3: ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே ஆரம்பமானது மனித இனம். நன்றி. வணக்கம் ஐயா.
0: நன்றி நன்றி. ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே. ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே தேவாவுக்கு அடுத்து சந்தன்ராஜ் வந்து கொடுத்திருந்தார். நல்லது, அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் பவுனம்மாள். மீண்டும் வணக்கம் பவுனம்மாள், என்ன பாடலோடு வருகின்றீர்கள் பவுனம்மாள்? பாடலை தாருங்கள்.
2: விஜயராகவன் ஐயா சொன்ன பாட்டுக்காக பதில் பாடுத்தாருங்க. மலரே மௌனம் அப்படின்னாரு. மௌனம்தான் பேசியதோ, மயக்கம்தான் பேசியதோ.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மௌனம்தான் பேசியதோ என்ற பாடலை கொண்டு வருகின்றீர்கள். மௌனம்தான். அடுத்த பாடலை தருகின்றார் லெனின் வந்திருக்கின்றார். லெனின் பாடலை தருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு லெனின். கொண்டு வாருங்கள் பாடலை. எங்கே காணவில்லையே லெனின், அழைப்புக்கு வர வேண்டும். மந்திரிகள் உங்களுடைய அழைப்பு வரவில்லை எனக்கு. என்ன பாடல், அடுத்த பாடலை யார் தரப்புகின்றீர்கள்? இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் 21 பதில் பாடலை பாடல்கள் வந்திருக்கின்றன. பலர் வந்து 5வது சுற்றில் வந்து விட்டார்கள். 4வது சுற்று 3வது சுற்றில் இருக்கின்றீர்கள். போட்டி நன்றாக இருக்கின்றது. அடுத்தடுத்து சுற்றை நீங்கள் கூடுதலாக கொண்டு வந்தால் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு எங்கே அழைப்புகளை எதிர்பார்க்கிறேன். ஒருவரையும் காணவில்லை, எங்கே வர வேண்டும்? இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை தந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 21 பாடல்கள் வந்துவிட்டது. மீண்டும் செல்வகுமார் வருகின்றார். வணக்கம் செல்வகுமார்.
1: சந்தனராஜ் பாடலுக்கு ஆயிரத்தில் ஒரு தீயம்மானி, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மானி.
0: நல்லது, நல்ல பாடல், நல்ல பாடல். மற்றவர்களிடம் கொடுங்கள். ஆயிரத்தில் ஒருத்தியம்மா என்று 22வது பாடலை தந்திருக்கின்றார் செல்வகுமார். 23வது பாடல் வருகிறது. பாரதி கொண்டு வந்திருக்கின்றார். பாரதி, என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்?
2: ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா. அம்மாக்காக அந்த பாட்டு.
0: அற்புதம் அற்புதம் அற்புதம் அற்புதம். அடுத்த பாடலை வேற கொண்டு வர போன்றீர்கள். லெனின் வருகின்றார். லெனின் கொண்டு வாருங்கள். வணக்கம் லெனின்.
3: கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும்
0: தந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற கனவு காணும் வாழ்க்கை யாவும் அப்படிதானே. அது வந்து அந்த பாடலை சந்தன்ராஜ் தந்து விட்டார்.
3: கனவுகளே கனவுகளே கலைந்து செல்லுங்க, அந்த பாடல் தான்.
0: அதுவும் வந்து கனவுகளே கனவுகளே. சரி, அந்த பாடல் இருக்கலாம். கனவுகளே கனவுகளே கனவுகளே
3: கலைந்து சொல்லுங்க. அந்த பாடல்
0: நல்லது, நல்லது. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை யார்? சந்தன்ராஜ் வருகின்றார். வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: என்ன பாடம்? பவுனமாக பாடுங்க. நன்றி, வணக்கம்.
0: மௌனமான நேரம், மௌனமான நேரம், மௌனமான நேரம். நல்லது, அந்த பாடல் நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? பாரதி கொண்டு வருகின்றார். பாரதி வர வேண்டும். வணக்கம் பாரதி, என்ன பாடல் பாரதி?
2: பவுனம்மாள் அம்மாவுக்கு பாட்டுதான். மயக்கமா கலக்கமா மனதிலேக்கமா, அந்த பாட்டு
0: கலக்கமா. நல்லது, அந்த பாடலை கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார். நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும் பாரதி, உடனே துண்டித்து விட வேண்டும். அடுத்து சந்தன்ராஜ் வருகின்றார். சந்தன்ராஜ் வருகின்றார். வணக்கம்
3: சந்தன்ராஜ்,
0: கூறுங்கள்.
3: நன்றி, வணக்கம் ஐயா.
0: வணக்கம், வணக்கம். அடுத்த பாடலை கொண்டு வருகிறார் சரிகம்மா பதனி. பவுனம்மாள் வந்து விட்டார். வணக்கம் பவுனம்மாள். பவுனம்மாள் வணக்கம்.
2: ஐயா, பாரதி அம்மா பாட்டுக்கு ஆயிரம் பாட்டு பதில் பாட்டையா
0: கூறுங்கள்.
2: மன நின்னது நாடும் உயிர்களுக்கெல்லாம் நிலவே நீ சாட்சி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகுது? உங்கள் இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள், உடனடியாக துண்டிக்க வேண்டும். அடுத்த பாடல் வேற இருக்கின்றது, ஓடி வாருங்கள். அடுத்தவர் வருவதற்கு வழிபட வேண்டும் ஒவ்வொருத்தரும். அடுத்தவர் வந்துவிட்டார் தேவா, மீண்டும் வந்துவிட்டார் தேவா. கொண்டு வாருங்கள்.
3: ஆயிரம் ஆயிரம்
0: சொன்னார். நீங்கள் கொண்டு வர போறீர்கள்
3: ஆயிரம் நிலவே.
0: அதைத்தானே பாரதி பாடினார். ஆயிரம் நிலவே பாவாண்டுதான் பாரதி பாடியிருந்தார் மகனே. நீங்கள் ஆயிரம் நிலவே பாண்டு, ஆயிரத்துக்கு ஒரு நிலவே இருக்கிறது, பாவாண்டு இருக்க ஒரு பாடலை எடுத்து பாருங்கள்.
3: ஆயிரத்தில் ஒருவன் அம்மா, ஆயிரத்தில் ஒருவன் அம்மா
0: பாடல் வந்துவிட்டது. அந்த பாடல் ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா மீண்டும் பாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. ஜோஜ் வந்து விட்டார், ஜோஜ் வந்து விட்டார். வணக்கம் ஜோஜ்.
4: வணக்கம் ஐயா. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் அந்த பாடல் ஐயா, பாரதி பாடல்.
0: மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் என்ற பாடல் நல்லது, நல்லது. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் என்ற பாடலை கொண்டு வந்திருக்கிற ஜோஜ். அதை தொடர்ந்து அடுத்தவர் வருகின்றார் பௌனம்மாள், மீண்டும் வந்து விட்டார். பௌனம்மா கூறுங்கள்.
2: ஐயா சங்கர்ராஜ் ஐயா பாடின பாட்டு.
0: என்ன பாடல்?
2: நேரம் அல்ல நேரம், கொஞ்சம் நேரம் பார்க்கும் நேரம். காலம் நல்ல காலம், கைகள் கலந்து பார்க்கும் காலம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். சந்தன்ராஜ் பாரதி வந்திருக்கின்றார். பாரதி வாருங்கள். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
2: பௌனமாக்கிய வகை பாட்டுப்பான். நிலவு தூங்கும் நேரம், நினைவு தூங்கிடாது.
0: அற்புதம், அற்புதம். ஒவ்வொருத்தரும் கொண்டு வரும் பாடல் அற்புதமாக. அடுத்த பாடல் வந்து விட்டார். மயிலை பட்டாபி வந்திருக்கின்றார் நீண்ட நாட்களில். வணக்கம், வணக்கம் மயிலை பட்டாபி அவர்களே. நீங்கள் பேசுவது ஒன்றுமே எனக்கு புரியவில்லை. தொலைபேசியை கொஞ்சம் தூரம் அல்லது நீங்கள் ஸ்பீக்கர் போனை ஓப்பன் பண்ணி பேசுங்கள். கூறுங்கள் என்ன பாடல் பட்டாபி? என்ன பாடல்?
2: பாய்ஸ் படத்துல இருந்து, பாய்ஸ்
0: என்ற பாடலா? சரி, அடுத்த பாடலை கொண்டு அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்தது 30. அடுத்த பாடல் யார் கொண்டு வரப்போகிறீர்கள்? பாடல் வந்தவர்கள் தயவு செய்து உங்கள் இணைப்பை துண்டித்து விடுங்கள். மற்றவர்கள் வர முடியாமல் தடுத்து வைத்திருக்க வேண்டாம், தயவு செய்து துண்டித்து விடுங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர? மயிலைப்பட்டாவே நீங்கள் உங்களோட தொலைபேசியை துண்டிக்க வேண்டும், துண்டித்து திருப்பி அழைக்க வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ஜோஜ் வந்து விட்டார். வணக்கம் ஜோஜ்.
4: வணக்கம் ஐயா. நிலவே மலரே, நிறையின் நிறவே, நிலவே மலரே. அந்த பாடல் ஐயா,
0: நிலவே மலரே. நல்ல பாடல், நல்ல பாடல். கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். இணைப்பை துண்டித்து விட்டு அடுத்த பாடலை கொண்டு ஓடி வர வேண்டும். வாழ்த்துக்கள். உங்களுக்கு 34 பாடல்கள் வந்திருக்கின்றது இதுவரையிலே. பாடல்கள் தொடர்ந்து இணைய ஒலித்துக் கொண்டிருக்கின்றது, ஒலிக்க இருக்கின்றது. நீங்கள் கேட்கும் வரிகள் அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு வரியை சரியாக கூறி பழகுங்கள். பாடலின் வரியை சரியாக கூறுங்கள். பாடல் வரியிலே வரும் சொற்களை முறையாக கொண்டு வாருங்கள். தொலைபேசியை வாயோடு வைத்து பிளத்து பேசினால் இங்கே எங்களுக்கு ஒன்றும் புரியாது, அது அளவை கொண்டிருக்கும். உங்களுடைய வார்த்தைகள் புரிவதில்லை. அடுத்து தொலைபேசியிலே நீங்கள் பேசிவிட்டு உடனே துண்டித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இவ்வளவு நேரம் செல்கின்றது பாடல் வர. 5-6 சுற்று வந்து விட்டது பாடல்கள். இங்கே அடுத்த பாடல், அடுத்த பாடலுக்கு செல்ல இருக்கின்ற சந்தன்ராஜ், பவனம்மாள், ஜோஜ் எல்லோரும் பெற வேண்டும். பவனம்மாள் கொண்டு வந்து விட்டார் அடுத்த பாடல். குறுங்கள் பவன், என்ன பாடல் கொண்டு வந்து?
2: சந்தன்ராஜ் ஐயா பாட்டுக்கு.
0: அற்புதம், நல்லது, நல்லது. அடுத்த பாடலை கேட்போம். அடுத்தவர் கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி பெற வேண்டும், ஓடி பெற வேண்டும். அடுத்தது யார் பெறப்போகின்றீர்கள்? இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. ஒளி உங்கள்ட்ட துண்டிக்கப்பட்டால் நீங்கள் உடனே நிறுத்திக் கொள்ள வேண்டும் உங்களோட தொலைபேசியை. உங்கள் தொலைபேசியில சிவப்பு நிற அந்த பொத்தானை நீங்கள் அழுத்தி விட்டால் ஒளி நின்று மீண்டும் அழைக்க வேண்டும். அந்த அழைப்பிலே வைத்துக் கொண்டு திருப்பி திருப்பி வர முயற்சிக்காதவங்க நிச்சயமாக விலக்கப்படுவீர்கள். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. பாடலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பாரதி வந்திருக்கின்றார். பாரதி, என்ன பாடலை கொண்டு வந்திருக்கீர்கள் பாரதி? உங்களோட பேச்சு எனக்கு புரியவில்லை, கொஞ்சம் தொலைபேசியை தூரத்திலே வைத்து பேசுங்கள். என்ன கூறுகிறீர்கள்?
2: ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு.
0: நல்லது,
2: அம்மாக்காக.
0: ஆயிரம் ஜன்னல் வீடு, நல்லது, நல்லது. அந்த பாடலை கொண்டு வந்தீர்கள் பாரதி. அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கின்றார்? நல்லது, தேவா வந்திருக்கின்றார். அங்கே தேவா, தேவா என்ன பாடல் ஐயா கொண்டு வந்தீர்கள்? தேவா
5: ஐயா, ஐயா இது வாசம் மலரிது, வசந்தத்தை தேடுது.
0: நல்லது, நல்லது, நல்லது. அந்த பாடலை கொண்டு வந்திருக்க, வாசம் இல்ல மலர் என்று கொண்டு வந்திருக்க, வாசம் இல்லாமல் மலரது. நல்ல பாடல் தேவா. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள் நிறுத்திவிட்டு. பவுனம்மாள் வந்து விட்டாள். பவுனம்மாள் கூறுங்கள், என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள்? பவனம்மாள் என்ன பாடலம்மா? பவனம்மாள் பவனம்மாள் இடத்தில் இருக்கின்ற பவனம்மாள் என்ன பாடல், என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் பவனம்மாள்? அடுத்த உடவிடம் செல்கின்ற இங்கே ஜோர்ஜ் வந்து விட்டார். ஜோர்ஜ் வணக்கம். ஜோர்ஜ்
6: வணக்கம் ஐயா. நிழலே முகம் காட்டு என்னை பார்த்து ஒளி வீசு, அந்த பாடல் ஐயா.
0: நல்லது நல்லது. நிலவே முகம் காட்டுகின்ற பாடலை ஜோர்ஜ் கொண்டு வந்திருக்கிறார். வெட்டி வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஜோர்ஜ். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் சந்தன்ராஜ் வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ். தொலைபேசியை கவனித்துக் கொள்ளுங்கள். தேன்பூவை என்ற பாடலோடு வருகின்றார். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கின்றார் பவுனம்மாள். மீண்டும் வந்து விட்டார் பவுனம்மாள். ஓடி வாருங்கள் பவுனம்மாள். பவுனம்மாள் உங்களுடைய தொலைபேசி என்ன பிரச்சனை கூறுங்கள். என்ன பாடல்?
7: ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா.
0: இது எந்த பாடலுக்கம்மா? யாருடைய பாடலுக்கு கொண்டு வந்தீர்கள்? ஒரே ஒரு ஊரிலே, ஒரே ஒரு ஊரிலே என்று சொல்லி எந்த பாடல்ல வந்தது? இல்லை இல்லை. மீண்டும் பாருங்கள்.
2: தவறா போச்சீங்கய்யா.
0: ஆமா மீண்டும் பாருங்கள் அம்மா. காரியம் இல்லை, மீண்டும் வரலாம். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கார் பாரதி. பாரதி கூறுங்கள்.
8: நிலா காயும் சரணம் சரணம் நிலா போகும் நேரம் வரணும்.
0: நல்லது நல்லது. நிலா காயும் நேரம் அந்த பாடலை கொண்டு வந்து யாரும் தரவில்லை, நீங்கள் கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார் என்று கேட்போம். இப்பொழுது 40 பாடல்கள் வந்துவிட்டது இதுவரையிலே. 7வது சுற்றிலே நிற்கின்றோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே ஓடி வாருங்கள் பாடலை கொண்டு. இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவையிலே பாட்டுக்கு பதில் பாட்டு காரிக்கிழமையிலே நடைபெறும் நிகழ்ச்சி. ஜோர்ஜ் வந்துவிட்டார் மீண்டும் கோயத்திலிருந்து. ஜோர்ஜ்
6: வணக்கம் ஐயா. சமயராஜாக்கும்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேனே தென்பாண்டி தேனி நல்ல பாடல்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைந்து வாழ்த்துக்கள் விரைவாக ஓடி வர வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு பாடல்கள் காற்றலையில் கூடுதலாக கொண்டு வந்த சந்தர்ப்பம் கிடைத்து வெற்றியாளர்களாக வர முடியும். பாரதி வந்து விட்டார் மீண்டும். பாரதி உன்னை தானே அப்படதானே அந்த பாடல் உங்களுக்கு. நல்லது நல்லது பாரதி. மீண்டும் ஓடி வாருங்கள், கொண்டு ஓடி வாருங்கள். சுற்றி நல்ல போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. வர வேண்டும். எல்லா ஜாம்பவான்களும் வந்து விட்டார்கள் என்ற போட்டிக்கு. எல்லோரும் எங்க லெனின் உங்களை காணவே இல்லை இதுவரை. இல்லை ஒரு தடவை ரெண்டு தடவை வந்தீர்கள், அதன் பின்பு காணவே இல்லை லெனின். என்ன நடந்தது? உங்களை தொலைபேசி தொலைபேசி ஆகிவிட்டதா? ஐயையோ. சந்தன்ராஜ் மீண்டும் சந்தன்ராஜ் வந்திருக்கின்றார். வணக்கம் சந்தனராஜ்.
6: வணக்கம். நேரம் இது
0: நேரம் இது நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டு. நல்லது. வணக்கம் வணக்கம். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை பாரதி கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் பாரதி.
8: ஒளியிலே தெரிவது தேவதையா.
0: ஒளியிலே தெரிவது தேவதையா. ஓகே. ஒளியிலே தெரிவது தேவதையா என்ற பாடல் நல்ல பாடல் பாரதி. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்த பாடலை செல்வகுமார் வந்து விட்டார். செல்வகுமார் எங்கே நின்றீர்கள் இதுவரை நேரமும்? என்ன நடந்தது வருவதற்கு? செல்வகுமார் செல்வகுமாருக்கு என்ன நடந்தது? தாமதமாக
1: என்ன பாடல் பாரதி அம்மா பாடலுக்கு வந்து நிலவே முகம் காட்டு.
0: அதுக்கு அந்த பாடல் என்ன பாடல்? நிலவே முகம் காட்டு. அது யாரோ தந்த பாடலாக இருக்கின்றது தெரியல.
1: நிலான்னு ஒரு பாடல் பாடினாங்க.
0: அதான் நிலவே முகம் காட்டு என்ற ஒரு பாடல் வந்தது ஞாபகம் எனக்கு இருக்கின்றது.
1: சொல்லிட்டாங்களா? அப்ப வந்து நிலவுக்கே போகலாம் அந்த பாடல்.
0: அந்த பாடல் அந்த பாடல் மாத்தி விட. கட்டிக்காரன்
1: கட்டிக்காரன்.
0: நீங்கள் நல்லா பிந்தி நிற்கிறீர்கள். காலதாமதமாக வருவதனால் நீங்கள் பிந்தி நிற்கின்றீர்கள். விரைவாக பாடலை கொண்டு வாருங்கள். நிலவுக்கே போகலாம் அந்த பாடல் நல்ல பாடல் செல்வகுமார். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கிறார் பாரதி. பாரதி வாருங்கள் பாரதி.
8: தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும் போது காற்று.
0: இது எந்த பாட்டுக்கு தருகின்றீர்கள்?
8: ஜார்ஜியா பாண்டி.
0: தென்பாண்டிய. நல்லது நல்லது நல்லது. தென்மேற்கு பருவக்காற்று நல்லது நல்லது. மீண்டும் பாருங்கள் அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? பவுனம்மா வந்திருக்கிறார். வணக்கம் பவுனம்மா.
2: ஐயா பாரதி அம்மா பாட்டு பதில் பாட்டு.
0: என்ன பாடல்?
2: உன்னைத்தானே உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே.
0: நல்லது நல்லது. அடுத்த பாடலை கொண்டு வந்து பாருங்கள். உன்னைத்தானே உன்னைத்தானே என்ற பாடல் நல்லது. அடுத்த பாடலை சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். இந்த பாடல் பவுனம்மாள் கொண்டு வந்த பாடல். ஓகே, அடுத்த சந்தன்ராஜ் ஐயா அவர்கள் வந்து விட்டார். சந்தன்ராஜ் வாருங்கள். சந்தன்ராஜ்
9: வரும் வேலை நான் பார்த்திருந்தேன்,
0: வரும் வேளையில் நான் பார்த்திருந்தேன். நல்ல பாடல் அது. வெண்ணிலா வானில் வரும் வேளையிலே. நல்லது நல்லது. அடுத்த பாடல் அடுத்ததை கொண்டு வருகின்றார் தொலைபேசி. ஓ நன்றாக இருக்கின்றது. ஓகே, அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி. இதுவரை 46 பாடல்கள் வந்துவிட்டன. பாரதி வருகின்றார். மீண்டும் போட்டி மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. பாரதி அந்த பாடலுங்க. லெனின் உங்களை காணவில்லை, வர வேண்டும். லெனின் தாமதம் கொடுங்கள்.
2: ஹலோ
0: கொடுங்கள்.
2: செல்வகுமார் அண்ணாவுக்காக பாடல். நெஞ்சிலே நெஞ்சிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே ஆடுதே.
0: நல்லது நல்லது. நெஞ்சினிலே நெஞ்சினிலே நல்லது நல்லது. மீண்டும் பாருங்கள். ஜோஷ் வணக்கம். ஜோஷ்
10: தென்றலுக்கு தாய் வீடு புதுமை அல்லவா பாரதி அம்மா பாடின பாட்டு. கையா நன்றி ஐயா.
0: தென்றலுக்கு தூது தென்றலுக்கு சின்னவா. அங்கே அடுத்தது வருகின்றது. அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றார்? சந்தன்ராஜ் கொண்டு வருகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ் வாருங்கள். வரி புரியவில்லை சந்தன்ராஜ். திரும்பி நின்று பேசுங்கள். சென்று விட்டார். ஓகே, அடுத்த பாடலை யார் கொண்டு வர்றது? பவுனம்மா கொண்டு வருகின்றார். வாருங்கள் பவுனம்மா.
2: ஐயா பாரதி அம்மா பாட்டுக்கு பதில் பாட்டையா. ஒளி பிறந்த போது மண்ணில் உயிர்கள் பிறந்ததம்மா. இங்கே நீ பிறந்த போது தெய்வம் நீரில் வந்ததம்மா.
0: நல்லது. அடுத்த பாடலை கேட்போம். ஓடி வாருங்கள். நீங்கள் நிறுத்தி வர வேண்டும். ஜோஜ் வந்து விட்டார். மீண்டும் வணக்கம் ஜோஜ்.
11: வணக்கம் ஐயா. பாரதி அம்மா பாடின பாட்டுக்கு நெஞ்சிக்குள்ளே இன்னாருக்கு சொன்னால் புரியும்.
0: நெஞ்சிக்குள்ளே இன்னார் என்று சொன்னால் தான் புரியும். சொல்லாவிட்டால் புரியாதுதானே. சரி, அடுத்த பாடலை யார் கொண்டு வர்றார்? அடுத்த பாடலை கொண்டு வருகிறார் செல்வகுமார். வந்துவிட்டார் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார்.
12: பாரதி அம்மா பாருது. நெஞ்சம் மறப்பதில்லை
0: அந்த பாடல். நெஞ்சம் மறப்பதில்லை என்ற பாடல். அடுத்த பாடலை கொண்டு வர ஆயத்தமாகுங்கள். உடனே வர வேண்டும். சந்தன்ராஜ் வந்து விட்டார். மீண்டும் சந்தன்ராஜ் கூறுங்கள். என்ன பாடல்? வணக்கம். உங்கள் தொலைபேசியை கவனித்து பேசுங்க. உங்க குரல் எனக்கு புரியவில்லை. சற்று தூரத்தில் பிடிங்களா இல்ல திரும்பி நின்று பேசுங்கள். கூறுங்கள். இது சரி இது சரி. இப்படியே வாருங்கள்.
13: தென்மதுரை வையநதி தினம் பாலம் தமிழ் பாட்டுன்னு நம்ம பாரதி மாவட்ட பாட்டுயா.
0: சாரி,
13: தென்மதுரை வையநதி. நன்றி வணக்கம் ஐயா.
0: நல்லது நல்லது. தென்மதுரை வையநதி அந்த பாடலை அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் பாரதி. பாரதி வாருங்கள்.
2: பவுனம்மா கழுப்பா உன்னை கண்டெடுதே உள்ளம் நாடுதே அந்த பாட்டு.
0: அந்த பாடலா? உன்னை கண்டெடுது என்ற பாடல் கொண்டு வந்தீர்களா? சரி நல்லது நல்லது. மீண்டும் நல்லது. அடுத்தது செல்வகுமார் வந்து விட்டார். செல்வகுமார் என்ன பாடல்?
14: பவுனம்மாள் பாடல் வந்து இந்த பாட்டு. ஒளி பிறந்த போது மண்ணில் உயிர்கள் பிறந்ததம்மான்னு பாடினாங்க. அதுக்கு வந்து பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் அந்த பாடல்.
0: நல்லது நல்லது நல்லது. பிறந்த நாள் இன்று பிறந்த நாள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் போகும். ஓடி வாருங்கள். ரேவதி வந்திருக்கீங்க. வணக்கம் ரேவதி. வணக்கம் மகளே, நலமா? நான் நலமா இருக்கின்றேன். என்ன பதில் பாட்டு கொண்டு வந்தீர்கள்?
15: ஒளி பிறந்த போது பாடினாங்கல்லப்பா
0: அவங்களுக்கு.
15: ஒளி பிறந்த போது பவுனம்மாள் பாடினாங்க பாடலுக்கு பதில் பாடல்.
0: கூறுங்கள்.
15: மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் கொண்டு ஓடி வாருங்கள் பாடலை. சந்தன் ராஜ் வந்து விட்டார். மீண்டும் சந்தன் ராஜ் வாருங்கள்.
13: வணக்கம் ஐயா. தானே தனக்குள் ரசிக்கின்ற அந்த பாடல. நன்றி வணக்கம் ஐயா.
0: நல்லது, நன்றி நன்றி. மீண்டும் வாருங்கள். அடுத்த உறவு வருகின்றார் செல்வகுமார். ஓடி வாருங்கள் செல்வகுமார், கொண்டு வாருங்கள்.
14: பாரதியின்
0: உங்களோட தொலைபேசி எனக்கு புரியல. வட்டி வட்டி வருகின்றது. கொஞ்சம் திரும்பி நின்று பேசுங்கள், தூர பிடிச்சு பேசுங்கள். கூறுங்கள்
14: அப்பா,
0: கூறுங்கள் ஐயா. பாடல்
14: உன்னைத்தானே
0: உறவன் அந்த பாடல் நிறைய முடிக்க வேண்டும். செல்வகுமார் கவனமாக இருங்கள். உன்னைத்தானே உன்னைத்தானே இந்த உறவு என்று சொல்வது அந்த பாடல். நல்லது, ஒரு வரி கொண்டு வந்தா அந்த வரியை சரியாக வர்த்தி நாலு சொற்களாக இருக்க வேண்டும். அதிலே தெருவா வந்திருக்கின்ற ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் வணக்கம். ஜோஜ்
16: பாட்டு
0: பாடலை கேட்பதுண்டு. அருளானந்தம் பாரதி வந்து விட்டார். பாரதி ஓடிவாருங்கள். பாரதி
17: தேவானந்தனுக்காகப்பா பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன், உழைத்தேன், இணைத்தேன், அழைத்தேன்.
0: நல்லது நல்லது நல்லது நல்லது. பார்த்தேன், சிரித்தேன், ஓகே பார்த்தேன். நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்தது பவுனம்மாள் வந்து விட்டார். வணக்கம் பவுனம்மாள்.
18: ஐயா பாரதி அம்மா பாட்டு நெஞ்சினிலே நெஞ்சினிலே.
0: கூறுங்கள்.
18: நெஞ்சினிலே நினைவு முகம் நிலவில் தெரிவதும் அழக முகம் ஆசை முகம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் பவுனம்மா. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். நினைந்து சிறப்பித்து வைக்க நன்றி. ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். தூண்டி தொடுங்கள் தொலைபேசி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? எங்கு போட்டியாளர்கள் ஒரு சிலர் பின்னுக்கு நிற்கின்றார்கள். என்ன காரணம் என்று தெரியவில்லை. வந்தவர்கள் தொடர்ந்து வரவில்லை. தொலைபேசி அணைப்பில் இணைப்பா அல்லது வர விருப்பம் இல்லையா தெரியவில்லை. ஓடி வாருங்கள். இது போட்டி நிகழ்வு. முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். பாரதி வந்து விட்டார். பாரதி வணக்கம்.
17: உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே.
0: நல்லது அந்த பாடல். நல்லது. உன்னை தானே தஞ்சம் என்று. அடுத்த பாடலை கொண்டு வர
17: நம்பி வந்து
0: சந்தன் ராஜ் வந்து விட்டார். சந்தன் ராஜ் வாருங்கள். சந்தன் ராஜ்
13: வணக்கம்.
0: வணக்கம் சந்தன் ராஜ்.
13: உணர்வுகள் தொடர்வதை உணர்வுகள் சிறுகளை.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை கொண்டு வந்து விட்டார். யார் வந்திருக்கின்றார்? ஜோஜ் வந்திருக்கார். ஜோஜ் வணக்கம். ஜோஜ்
16: பாட்டு பாட்டு கண்கள் பூத்திருக்கு நீ வருவாய் என பாரதி அம்மா பாண்ட பாட்டுக்கு.
0: விட்டுட்டு போற பக்கம் பார்க்க வேண்டியதுதானே. ஓகே பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தீர்களா. நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றார்கள்? ஓடி வாருங்கள். ரேவதி வந்து விட்டார். ரேவதி வாருங்கள். என்ன பாடல் அம்மா கொண்டு வந்தீர்கள் ரேவதி? கொஞ்சம் புரியவில்லையடா, கொஞ்சம் தூரம் வச்சு
15: பேசுங்கள். அதுக்கு பாடுறப்பா உறவன் பாடுறப்பா உறவின்
0: நல்ல பாடல் நல்ல பாடல். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். மீண்டும் வந்து
15: மறுகிறேன்
0: பாருங்கள். மீண்டும் பாரதி வந்த பாடல்கள். பாரதி கூறுங்கள். பாரதி என்ன பாடல்?
17: சார்ஜ் எனக்காக பாட்டு சொல்லி பாட சொல்லி குங்குமம் வந்ததம்மா.
0: ஓ அந்த பாடலாம். பாட்டு சொல்லி பாட்டு சொல்லி குங்குமம் வந்த பாட்டு சொல்லி. நல்லது. அடுத்த பாடல் யார் கொண்டு வரப்போகின்றீர்கள் பார்ப்போம். உங்களுக்கு ஒரு சிரிப்பா இருக்கிறது பயதான எழுத்து. நான் பாடுவது
13: சந்தன்
0: பாடுங்கள்.
13: நினைக்கும் அதன் தேவை. நன்றி வணக்கம்.
0: அற்புதம் அற்புதம் அற்புதம் அற்புதம் நினைவே ஒரு பறவை. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றீர்கள்? ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் பவுனிமால் ஓடி வர வேண்டும். நீங்கள் பின்னுக்கு நிற்கிறீர்கள், முன்னுக்கு ஓடி வர வேண்டும். ஜோர்ஜ் முன்னுக்கு ஓடி வரணும், செல்வகுமார் முன்னுக்கு ஓடி வர வேண்டும். எங்கே தேவாவை காணவில்லை, லெனினை காணவில்லை, என்ன நடந்தது உங்களுக்கு? விஜயராகவன் எங்கே உங்களை காணவில்லை? ஒவ்வொரு பாடலோட நிற்கின்றீர்கள், அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள்.
19: இது முடிவு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பிரதி காரிக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் வரும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே இப்பொழுது 67 பாடல்களை கண்டிருக்கின்றோம். மீண்டும் தொடங்குகின்றது எங்களுடைய போட்டி. வருகின்றார் மீண்டும் பாரதி. சந்தன்ராஜ் வந்து விட்டார். சந்தன்ராஜ் வாருங்கள். சந்தன்ராஜ் உங்களுடைய ஒலி வந்து துலக்கமாக இல்லை, கொஞ்சம் தூர வைத்து பேசுங்க. என்ன பாடல் கூறுவீர்கள்? என்ன பாடல் கூறுவீர்கள்? கொஞ்சம் தூரத்தில் பிடித்து பேசினா துல்லியமாக எங்களுக்கு கேட்கும். சரியா? நல்லது நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்கள்? ஜோர்ஜ் கொண்டு வந்திருக்கார். வாருங்கள் ஜோர்ஜ்.
20: வணக்கம் ஐயா. பாரதியம்மா பாட்டுக்கு பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? கேட்டு அந்த பாடலை.
0: வாழ்த்துக்கள் ஜோஜ், உங்களுக்கு வாழ்த்துக்கள் அந்த பாடலை சந்தனைக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார் என்று பார்ப்போம். யார் கொண்டு வருகின்றார்கள்? ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் ஓடி வர வேண்டும். ரேவதி வந்து விட்டார். ரேவதி ரேவதி வந்து விட்டார். ரேவதி வந்து விட்டார். வணக்கம் ரேவதி. வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி.
21: அப்பா பாட்டு சொல்லி பாட சொல்லி குங்குமம் வந்ததம்மா.
0: அந்த பாடல்
21: அதுக்கு பாடல். குங்கும பொட்டின் மங்களம் நெஞ்சம் இரண்டில் தந்தனம். அந்த அந்த பாடல்.
0: வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள். அடுத்த பாடல் பேர் வந்திருக்கிறார். பாரதி வந்து விட்டார். பாரதி வாருங்கள்.
22: பவுனமலம்மாக்காகப்பா. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாது. அந்த பாட்டுங்கப்பா.
0: நினைக்க தெரிந்த மனமே மனமே நல்ல பாடல்.
22: நினைக்க
0: தெரிந்த மனமே மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருது? ஜோர்ஜ் வந்து விட்டார். ஜோர்ஜ் அவர்கள். ஜோர்ஜ் என்ன பாடல்?
20: நூறு வயது சந்திரராஜ் ஐயா பையன்.
0: என்ன பாடல் என்ன பாடல் என்ன பாடல்
20: கூறுகிறேன்? நூறு வயது.
0: அற்புதம். நினைத்தேன் வந்தாய் நூறு வயது. நல்லது நல்லது நடந்த பாடல். அடுத்த பாடலை யார் கொண்டு வந்தது? சந்தன்ராஜ் வந்து விட்டார். வாருங்கள் சந்தன்ராஜ். போட்டி நல்ல போட்டியாக நிலவிக் கொண்டிருக்கின்றது. சந்தன்ராஜ் அடுத்த பாடல் என்ன பாடலை கொண்டு
13: வந்தீங்க?
0: மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள். நல்ல பாடலை கொண்டு வந்திருக்கு குங்குமம் என்றதுக்கு. அந்த நேரத்தில் அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? அடுத்த பாடல் யார் கொண்டு வந்திருக்கின்றார்? ஒரு புதிய இலக்கமாக இருக்கின்றது. வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள். யார் பாடலை கொண்டு வருவது? வணக்கம். காற்றலையில் இருக்கின்றீர்கள். வணக்கம். என்ன பாடல் என்ன
23: பதில்
0: என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்? பதில் பாடல்.
23: என்னுடைய பாடல் பா.
0: இப்ப இது வந்து
23: பாண்டியன் திரைப்படத்தில்
0: மன்னிக்க வேணும் கலைவாணன், என்ன நிகழ்ச்சியில் வந்திருக்கின்றீர்கள்? என்ன நிகழ்ச்சி?
23: பாட்டுக்கு எதிர்பார்த்தா.
0: அது இப்ப யார் பாடிய பாடலுக்கு இந்த பாடலை கொண்டு
23: வருகின்றீர்கள்?
0: என்ன பாடல கொண்டு வந்தார் அவர்?
23: பாட்டு ஒண்ணு.
0: அதுக்கு என்ன பதில்? சரி, அதுக்கு என்ன பதில் பாட்டு?
23: அதற்கு பதில் பாட்டுப்பா.
0: இன்னும் நினைக்கவில்லையா? நீங்கள் நேற்று விட்டு மீண்டும் அழையுங்கள். பாடலை கேட்டுவிட்டு அந்த பாடலின் வரியிலே ஒரு பாடல் கொண்டு வர வேண்டும். கலைவாணம் நிகழ்ச்சியில் நினைத்து கொண்டு வாருங்கள். நீங்கள் தடுக்க நீங்கள். அடுத்த பாரதி வாருங்கள். பாரதி நல்லது நல்லது. மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே அந்த பாடலை கொண்டு வாருங்கள். நல்ல மான் குட்டி. அடுத்தது அடுத்த பாடல் ஓடி வாருங்கள். அடுத்தது ரேவதி வந்திருக்கின்றார். ரேவதி வணக்கம். ரேவதி
21: வணக்கம். அப்பா வணக்கம். அப்பா பாண்டர்ல நினைவோம் பறவை.
0: ஆமாம்.
21: அதுக்கு நினைத்தது யாரோ நீதானே தினம் முனை பாட நாம் தானே.
19: அற்புதம் அற்புதம் அற்புதம். அன்பு உறவுகளை வருபவர்கள் நீங்கள் நிகழ்ச்சியை கிடைத்து என்ன பாடலுக்கு என்ன பதில் பாடல் ஒரு வரியை சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஐயா. வந்து இதிலே தடுமாறாதீர்கள். தயவு செய்து நிகழ்ச்சியை அவதானித்து கேட்டுவிட்டு வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வரப்போது யார்? 76வது பாடலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். 76வது பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? இது முடியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ஒருவர் பாடிய பாடல், ஒருவர் தந்த பாடலின் வரிக்கு அந்த வரியில் உள்ள சொல்லை எடுத்து பதில் பாடல் தர வேண்டும். சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் நான் கேட்ட பாடல் அதை கொண்டு இந்த நிகழ்ச்சி இல்லையா ஐயா? வந்தோடு யார் பாடிய பாடலுக்கு என்ன பாடலை தருகின்றீர்கள்? இது எத்தனையோ பேர் பாடலை கேட்டிருக்கின்றார்கள். எத்தனையோ பாடல்கள் வந்துவிட்டது. 76 பாடல் வந்திருக்கிறது. 76 பாடல்களே ஒரு பாடல் வார முதல் வரியில் வார ஒரு சொல்லுக்கு பாடலை கொண்டு வர வேண்டும். சந்தன்ராஜ் வாருங்கள். என்ன பாடல்? நல்ல பாடலை கொண்டு வந்தீர்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? பவுனம்மாள் வந்து விட்டார். வணக்கம் பவுனம்மா, என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
21: ஐயா ரேவதி அம்மா பாட்டுக்கு குங்குமம். குங்குமம் பத்தி. குங்குமம் மங்கள மங்கையர் குங்குமம், குங்குமம் மதுரை மீனாட்சி குங்குமம்.
19: அற்புதம் அற்புதம். சென்று மீண்டும் பாருங்கள். குங்குமம் குங்குமம் என்ற பாடல் நல்ல பாடல். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வருவது இப்பொழுது பாரதி வந்து விட்டார். பாரதி உங்கள் பாடல் என்ன பாடல் அம்மா? பாரதி கூறுங்கள். பாரதி
21: ரேவதி அம்மாக்காக நினைத்தேன் வந்தாய் 100 வயது.
19: சரி, அந்த பாடலுக்கு நீங்கள் தருகின்றீர்களா? அந்த பாடலை ஜோதி தந்தாரே. அதுக்கு முதல் நினைத்தேன் வந்தாய் 100 வயது, அதுக்கு தான் நினைத்தது யாரோ ஒன்று அவர் தந்து விட்டு சென்று விட்டார். நீங்கள் வேற பாடல்
21: அப்படிங்களா?
19: ஒரு மாதிரி கொண்டு வாருங்கள். பாடலை கொண்டு வாருங்கள். எங்கே கலைவாணன் இப்பொழுது பாடலை கொண்டு வாங்க. கலைவாணன் கூறுங்கள். என்ன பாடல்? யாருடைய பாடல்?
3: அப்பா வந்து ஜார்ஜ் அப்பா பாட்டுக்கு பாட்டு பாடவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா அந்த பாடல்பா.
19: ஓகே ஓகே மெர்சி ராணி, நீங்கள் வந்து பாட்டு பாடவா ஜோஜின பாடலுக்கு தந்திருக்கின்றீர்கள். நல்லது, மீண்டும் வர வேண்டும், இணைந்து கொள்ளுங்கள். நல்லது நல்லது. அடுத்து உடனே துண்டித்து விடுங்கள் உங்களை அழைப்பை. பாட்டு பாடவா என்ற பாடல். அடுத்து ஜோஜ். வணக்கம் ஜோஜ். வணக்கம் ஜோஜ்.
4: வணக்கம். நினைத்து பார்த்தேன் நெஞ்சில் உறக்கம் இல்லை, அதனால் தானே நான் வாழ்கிறேன்.
19: ஜோர்ஜ் நினைத்து நினைத்து பார்த்தேன் என்ற பாடலை கொண்டு வந்திருக்கேன். நினைத்து நினைத்து பார்த்தேன் நினைந்து நடந்தேன் அப்படி நினைத்து நினைத்து பார்த்தேன். நல்லது. 4 சொற்களை அடுக்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்திருப்பவர் யார் என்றால் எங்களுடைய பாரதி வந்திருக்கார். மீண்டும் அழைத்து விடுவோம். வணக்கம் பாரதி, என்ன பாடலமா கொண்டு வந்தீர்கள்? இப்பொழுதுதானே ஜோஜ் தந்தார் அந்த பாடல் அம்மா. வேறொரு பாடல் கொண்டு வாருங்கள். உடனே பாடலை தர. இப்ப இத்தனை வரிகளுக்கு ஒரு பாடலை தாருங்களே உடனே அந்த இடத்துல. அந்த அந்த சமயம் இங்க உங்களுக்கு வரவில்லை. வணக்கம் பவன். பவனம்மாள்
21: அம்மா ஜார்ஜ் ஐயா பாட்டுக்கு பதில் பாட்டையா? பாட்டு ஒண்ணு பாடுமா? நல்ல பாட்டு ஒரு பாட்டு.
19: பாட்டு ஒரு பாட்டு.
21: ஒரே ஒரு பாட்டு.
19: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். ரேவதி அம்மா வந்து விட்டீர்கள். ரேவதி கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
21: அப்பா அவரு சந்தராஜ் அவரோட பாட்டுக்கு பாட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ கட்டோடு குழலாட
19: அற்புதம் அற்புதம். ஓடி வாருங்கள் கொண்டு ஓடி வாருங்கள். நல்ல பாடல் நல்ல பாடல் கொண்டு வாருங்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த உறவு வந்து விட்டார். இது யாரு? இந்த ஒவ்வொருக்க ஒவ்வொரு மெதுவாக பேசுங்கள். உங்களுடைய தொலைபேசியை சற்று தூரத்தில் பிடிச்சு பேசுங்கள் மெர்சி ராணி. இப்ப ஒலி கடுமையாக இருக்கின்றது. போடுங்கள். என்ன பாடல்? என்ன பாடல்?
3: அவங்க ஜாதி நினைத்து நினைத்து பார்த்தேன்.
19: அதுக்கு என்ன பாடல்?
3: நினைத்தேன் வந்தாய் 100 வயது.
19: அந்த பாடல் வந்து விட்டதம்மா முதல்ல. அந்த பாடல் வந்து விட்டது.
3: நினைத்தேன் நீ ஒரு காதல் சங்கீதமா? அது ஒரு பாட்டுப்பா.
19: நீ ஒரு காதல் சங்கீதமா? எந்த பாடலுக்கு அது பதில் பாடல்?
3: அது நாயகன் திரைப்படத்துல இருந்து.
19: நாயகன் படம் மறுத்து இன்னும் உங்களுக்கு இவ்வளவு நாளும் நீங்கள் நிகழ்ச்சியில் படங்கள் இல்லை, எனக்கு வேறு படத்து பாடல் இவர்கள் பாடிய பாடலின் வரிகளிலிருந்து ஒரு பாடலை தர வேண்டும் ஒரு சொல்லிலிருந்து, சரியா? இந்த பாடல்கள் இவர்கள் பாடின பாடல்களுக்குள்ள உள்ள சொற்களிலிருந்து ஒரு சொல்லிலிருந்து ஒரு பாடல் நீங்க இருக்க வேண்டும். நினைத்ததெல்லாம் மறந்து என்ற ஒரு பாடல் இருக்கின்றதா?
3: நடந்து விட்டால்
19: ஒருவர் பாடலை நீங்கள் கொண்டு வரும்போது சரியா கொண்டு வேண்டாம், நேரம் இதிலே நேரம் தான் கணக்கிடப்படுவது. ஒரு 2 செகண்ட் அடுத்த பாடலை நாங்கள் எடுத்துவிட வேண்டும். நினைத்தேன் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அந்த பாடலா? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் சரி. அப்படி ஒரு பாடல் கொண்டு வரும்போது 2-3 சொற்கள் சரியான வரியாக வர வேண்டும். நல்லது
3: நல்லது.
19: மீண்டும் வாருங்கள், ஓடி வாருங்கள், மீண்டும் ஓடி வாருங்கள் மெர்சுராணி. அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? ஒருவரோடு நீண்ட நேரம் நாங்கள் தாமதிக்க முடியாது, வரிசையிலே நிற்கின்றார்கள் பாடல் தரக்கு. ஒருவர் ஸ்டக் ஆகிவிட்டு எல்லாம் தொடங்கிவிடும். அங்கே பாரதி ஓடுவார்கள், பாரதி ஓடுவார்கள்.
1: பவனமல்லம்மாக்காகப்பா மதுரைக்கு போகாதடி இந்த மல்லிப்பூ கண்ணு வைக்கும்.
19: மதுரைக்கு போகாதடி மல்லிப்பூ கண்ணு வைக்குமா?
1: மதுரைக்கு போகாதடி.
19: நல்லது நல்லது நல்லது. அந்த பாடலை தந்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மதுரைக்கு போகாதீர்கள், நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும். எங்கே அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும், விரைவாக வர வேண்டும். பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது, விரைவாக வருகிறது. நான் இப்ப இன்னும் 16 நிமிடங்கள் இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு. உங்களுக்கு நீட்டி கொடுத்திருக்கு, 16 நிமிடங்கள் இன்னும் இருக்கின்றது. ஓடி வாருங்கள், அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். இன்னும் ஒருவரும் பழைய கடந்த வாரத்தை போல் இன்னும் வரவில்லை யாரும், என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ரேவதி வாருங்கள். ரேவதி
5: பாட்டே ஒரே ஒரு பாட்டு பௌர்ணமா இருக்குப்பா.
19: ஆ,
5: ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி.
19: ஒரே ஒரு ஊரிலே அந்த
5: பாடல்.
19: ஆமா ஆமா ஆமா.
5: ஒரே ஒரு பாட்டு.
19: வாழ்த்து வாழ்த்து வாழ்த்துக்கள் ரேவதி உங்களுக்கு. இன்று நன்றாக கூறுவீர்கள், விரைவாக வந்து வந்து கூறுவீர்கள். அடுத்த உறவு யார் வரப்போகிறீர்கள்? ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும் பிள்ளைகளே, ஓடி வர வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில இணைந்து கொண்டிருக்கீங்க. ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் என்ன பாடலோடு வந்தீங்க?
6: வணக்கம் ஐயா. மதுரை மாதிரி குழந்து வாசம் பாரதி அம்மா.
19: மதுரை மறி கொழுந்து வாசம், மதுரை மறி கொழுந்து வாசம் என்ற பாடலை கொண்டு வந்திருந்தார் ஜோஜ். 86வது பாடல் இங்கே வர வேண்டும். அடுத்த பாடலை கொண்டு வருவது யார் என்று பார்த்தால் அது வந்து மெர்சிராணி வருகின்றார். மெர்சிராணி கொண்டு வருங்களா? என்ன பாடல் மகளே?
3: அப்ப பாரதி பாடல பாட்டுப்பா அவங்களுக்கு எதிர்பாட்டு.
19: என்ன எதிர்பாட்டு? இல்லையம்மா, பதில் பாடு. இதுல எதிர் இல்லை, பதில்
3: பதில் பாட்டு. பதில் பாட்டு மதுரைக்கு பாட்டு
19: நல்லது மகளே. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும், அப்படி வைத்திருக்க கூடாது. தயாரித்து துண்டித்து விடுங்கள், இணைப்பை துண்டித்து விடுங்கள். ஐயோ, ஒன்றும் புரிவதில்லை. இப்பொழுது யார் வந்திருக்கிறது காற்றலையில்? யார் காற்றலையில்?
1: பாரதிப்பா ரேவதி அம்மா பாடலுங்கப்பா. ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தாராம். அது பாட்டுங்கப்பா.
19: ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தாராம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இது முன்னிற தமிழ் வானொலி. பவுனம்மாள் வந்திருக்கா? வணக்கம் பவுனம்மாள். என்ன பாடல் உங்களோட பாடல்?
5: பாட்டுக்கு
19: என்ன பாடல்?
5: இன்னைக்கு நினைத்து பார்த்தாங்க.
19: அந்த பாடல் கூறுங்கள், உடனே கூறுங்கள்.
5: பார்த்தால் போதுமா, பழக வேண்டாமா, பருவத்தினாசை பார்வையில் தீருமா.
19: போதும், நல்லது நல்லது. பாருங்கள் வரிகளை எப்படி கூறுகின்றார்கள், கவனித்து வர வேண்டும் ஒவ்வொரு. அடுத்து ரேவதி வந்து விட்டார். ரேவதி கொண்டு வாருங்கள் அம்மா.
5: வாழ்த்துக்கள்
19: நன்கு நன்கு நன்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றனர்? ஓடி வாருங்கள், அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். கடந்த வாரம் 200க்கும் மேற்பட்ட பாடலை கேட்டவர்கள் இன்று எங்கே சுணங்கிக் கொண்டிருக்கின்றனர் என்னவென்று தெரியவில்லை. ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பாடல் ரெண்டு பாடல் நின்று விட்டார்கள். வலைத்தளம் அவர்களுக்கு உதவி செய்யவில்லையோ என்னவோ தெரியவில்லை. அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். பாரதியா, சந்தன் ராஜா, பவுனம்மாளா, ஜோஜா, மிருதுராணியா, யார்? ஓடி வாருங்க. செல்வகுமார் எங்கே அமைந்து விட்டீர்கள்? செல்வகுமார் நின்று விட்டார். என்ன நடந்தது? பவுனம்மாள் வாருங்கள். இது பாரதி. பாரதி
22: பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு, அந்த பாட்டுங்கப்பா.
19: அந்த பாட்டு முதல் வந்து விட்டதம்மா. பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா பால் ஒருவர் தந்து விட்டார். இன்னொரு ஒரு பாடல் பாட்டுக்கு எழுங்கும். நினைவோ ஒரு பறவை ஒரே ஒரு ஊர்லயே மதுரை
22: பாட்டெடுத்தேன்.
19: கட்டிக்காரி கட்டிக்காரி பாட்டுக்கு பாட்டு எடுத்து
22: நன்றி.
19: அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் ஓடி வாருங்கள். என்ன பாடல் ஜோஜ்?
7: பாரதியம்மாவுக்கு ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையால், அந்த பாடலை.
19: நீங்கள் தொலைபேசியை கிட்ட வச்சு பேச வேண்டாம். ராஜா என்பார் மந்திரி என்பார் நல்ல பாடலை கொண்டு வந்திருக்கிறது. யாரும் கேட்கவில்லை. யாரா? ராஜா என்பார் மந்திரி என்பார் நல்லது. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். விரைவாக வாருங்கள். உங்களுக்கு நீங்கள் விரைவாக பயணித்தால் வெற்றி வரலாம். அடுத்த பாடல் மெர்சி ராணி வாருங்கள். அடுத்த பாடல் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே அடுத்தது யார்? ரேவதி வந்து விட்டார் மீண்டும். வணக்கம் ரேவதி. ஐயோ ரேவதி வணக்கம்.
22: வணக்கம் அப்பா. மெசிராணி பாடிய பாடல் மதுரை இல்லையா? மதுரையில் பறந்த நீ கொடியை உன் கண்களில் கண்டேனே, அந்த பாடல்
19: அற்புதம். அற்புதம் மதுரையில் பறந்த நீ.
22: அப்ப அவர் வந்து செல்வகுமார் வந்து போட்டிருக்காருப்பா வாட்ஸ்அப்ல. ஒரே மழை, அதனால இணையம் வேலை செய்யல.
19: ஓ நல்லது. அவருக்கு மழை முடியவில்லை. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டிருக்காரு.
22: நம்மளோட அன்பு உறவுகள்ல
19: போட்டிருக்கா. அவருக்கு ஒத்துழைக்கவில்லை. அவருக்கு என்று லக்கியில போட்டு நல்லா அப்படியே அடிக்கொண்டு நல்லது நல்லது. தகவல் தகவலுக்கு நன்றி அம்மா, தகவலுக்கு நன்றி. அடுத்த அடுத்த உறவு யார் என்று பார்ப்போம். ஒருவர் அவருக்கு வலைத்தளம் சரியில்லாதபடியால் அவர் எங்களோடு இணைய முடியாமல் இருக்கின்றார் போலும். என்ன சூட்சமோ தெரியாது இது. எங்கே பாரதி வாருங்கள். வணக்கம் பாரதி. எங்கே பாரதி வந்து விட்டு சென்று விட்டீர்கள் பாரதி? அருளாம் பாரதி வணக்கம். பாரதி
22: இப்போ
19: இந்த பாடுதாரர்கள் ராஜா என்பவர் மந்திரி ராஜா ராஜாதி ராஜரிந்த ராஜா போடாதே கூஜா. நல்ல பாடல் நல்ல பாடல் நல்ல பாடல் நல்ல பாடல் கேட்டதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். ஓடி வாருங்கள். சந்தன் ராஜை காணவில்லையினும் சந்தன் ராஜிக்கும் ரேவதி வாருங்கள். வணக்கம் ரேவதி.
22: பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடினாங்க இல்லையா?
19: ஆமா
22: பாரதி. அதுக்கு கேட்டதெல்லாம் நான் தருவேன் என்னை மறக்காதே.
19: கேட்டதெல்லாம் நான் தருவேன் நல்லது நல்லது நல்லது. ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்தவர் யார் வரப்போகின்றீர்கள் வாருங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. உங்களோட பாட்டுக்கு பதில் பாட்டு தந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் 92 பாடலை கண்டுவிட்டோம். மீண்டும் கேட்க இருக்கின்றோம். ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். எங்கே தாமதிக்க கூடாது. எங்கே விஜயராகவன், எங்கே லெனின், எங்கே தேவா, எங்கே காணவில்லை உங்களை. ஒருவர் விலகிவிட்டார். மேசிராணி வந்து விட்டார். வணக்கம் மேர்சி. என்ன பாடல் அம்மா? மேர்சி என்ன பாடல்? துண்டிக்கப்பட்டு விட்டதுமா. உங்களோட அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. மெர்சி உங்களுடைய பாடல் வரவில்லை எங்களுக்கு. மெர்சி வர வேண்டும். மெர்சி மெர்சி அடுத்த ஒரு இங்கே மெர்சி. வணக்கம். வணக்கம் மெர்சி.
8: மதுரையில் பறந்த அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. மலரே ஒரு வார்த்தை பேசு இப்படி ஒரு பூங்காச்சு, அந்த பாடல்பா.
19: இப்படிக்கு பூங்காற்று அப்படி வர வேண்டும் இந்த பாடம். மலரே கவனமாக, வார்த்தைகள் கவனமாக கொண்டு வர வேண்டும். மலரே ஒரு வார்த்தை பேசு, நான்கு சொற்கள் கூட சரி. நல்லது நல்லது, மீண்டும் பாருங்கள், ஓடி வாருங்கள். மீண்டும் அடுத்த உறவு வரும். பாரதி வந்து விட்டார். வணக்கம் பாரதி.
9: மெர்சிக்காகங்கப்பா. ராணி மகாராணி ராஜ்யத்தின் ராணி, வேக வேகமாக வந்து ராகவீகராணி.
19: இது மெர்சியின் பாடல். ஒரு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்னது கொண்டு வாருங்கள். மகாராணி நல்லது நல்லது நல்லது நல்லது போகணும். நல்லது பாரதி, நல்லது பாரதி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு வருவார் யார்? பவுனம்மா வந்து விட்டார். வணக்கம் பவுனம்மா.
10: ஐயா பாரதி அம்மா பாட்டுக்கு ராஜாஜி ராஜா நல்லது.
19: ஆமா ஆமா. என்ன பாடல்?
10: ராஜா
19: கொடுங்க.
10: ராஜா வீட்டு பெண்ணா நாளும் நாளும் இருக்கணும், அந்த ராஜாங்கத்தை நடத்தினாலும் நியாயம் இருக்கணும்.
19: ராஜா வீட்டு பெண்ணானாலும் நல்ல பாடல் நல்ல பாடல் நல்ல பாடல். அடுத்தது பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ஓடி வர வேண்டும். எங்கே ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும். ரேவதி வர வேண்டும். நீங்கள் செல்வகுமார்கள் இணையதளம் சதி செய்து விட்டது. லெனின் ஒரு பேச்சையும் காணவில்லை, ஏதும் எழுதியிருக்கிறாரும் தெரியவில்லை. இங்கே அன்பு உறவுகளுக்களே நான் பார்க்கவில்லை, எனக்கு அதை பார்த்துக் கொண்டிருக்க இப்பொழுது நேரம் பெற்றாது எனக்கு. எல்லோத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது இங்கே அடுத்த உறவு இங்கே வர வேண்டும். இங்கே தாமதித்து விட்டீர்கள், இன்னும் சிறிய நேரம் தான் இருக்கின்றது, விரைவாக வர வேண்டும். செல்வகுமார் அப்படி எழுதிவிட்டார் என்று. பவுனம்மா மீண்டும் வந்து விட்டார். வணக்கம் பவுனம்மா. என்ன பாடல்?
10: ஐயா ரேவதி அம்மா, ரேவதி அம்மா பாட்டுக்கு.
19: என்ன பாடல்?
10: கேட்டவர் எல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம்.
19: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். ஒரு முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே கண்டா கலையத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு கேட்டு கேட்டு பதிலை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களுக்கு ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய ஓட்டுகளை எண்ணும் பொழுது யாருடைய ஓட்டு கூடுதலாயிருக்கோ அவருக்கு முதலாவது இரண்டாவது மூன்றாவது என்ற நிலை பரிசுகள் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு ஜோஜை அணைத்துக் கொள்ளுங்கள். ஜோஜ் ஓடி.
11: வணக்கம் ஐயா.
19: வணக்கம்.
11: எனக்கு யாரும் இல்ல அந்த பாடலையா.
19: ராஜாவுக்கு ராஜா நான் தான் என்று ஒரு பாடல் வந்து விட்டது மகனே. ராஜாவுக்கு ராஜா உடனே உடனே இன்னொரு பாடல் எடுக்க வேண்டியது. எத்தனை பாடல் உங்களுக்கு தெரியும் ஜோர்ஜ்? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நீங்கள் சனிக்கிழமை தோறும் காரைக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. பங்கு பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு. ஒருவர் கூறிய பாடலின் நான்கு வரி ஐந்து வரிகளுக்குள்ளே ஒரு வரியிலே வரும் சொல்லிலே ஒரு சொல்லெடுத்து அவர்களும் நான்கு ஐந்து வரிகளை கொண்ட பாடலை கூறிவிட்டு செல்ல வேண்டும். சரியாக அடுத்த ஒரு பாடலை வந்து காற்றலை நின்று கொண்டு சிந்திக்கக்கூடாது. முதல் வருவதற்கு முன்பே சிந்தித்துக் கொண்டு வர வேண்டும். அந்த பாடல் இரண்டு பாடலோடு நீங்கள் வந்தால் ஒரு பாடலை யாரும் கேட்டுவிட்டார்னா உடனே மறுபாடலை கூறிவிட்டு செல்லலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நினைவு ஓவியம், இது ஒரு நினைவு. உங்களுடைய நினைவு எப்படி அவதானம் கவனம் எல்லாம் இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியிலே. அட்டாவதானத்தை கொண்டு வரும் பயிற்சியிலே இது ஒரு பயிற்சி. யார் என்ன பாடல் கேட்டார்கள் அவருக்கு என்ன பாடல் கூறப்போகின்றோம் என்று கூறிக்கொண்டிருக்க இன்னும் ஐந்து நிமிடங்கள் இருக்கின்றது போட்டி முடிவடைக்கு. இப்பொழுது போட்டியாக இருக்கின்றீர்கள். இங்கே சந்தன்ராஜ் உங்களை காணவில்லை நீண்ட நேரம். ஓடி வாருங்கள், பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். பவுனம்மாள் மீண்டும் வந்துவிட்டாள். பவுனம்மா கூறுங்கள் உங்கள் பாடலை.
10: ராணி என்றதும் மயக்கம் என்ன ராஜா மனதிலே.
19: என்ன பாடலம்மா மீண்டும் பாடுங்கள்.
10: ராணி என்றதும் மயக்கம் என்ன ராஜா மனதிலே.
19: நல்ல பாடலாக
10: இருக்கிறது. படத்தில்
19: திரைப்படத்தையும் கூறிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து ரேவதி வந்திருக்கின்றார். வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம் மகளே.
22: அப்ப ராஜா என்பார் மந்திரி என்பார் பாட்டு பாடினார்.
19: ஆமா ஆமா.
22: அதுல நானு ஒரு ராஜா ராணி
19: அந்த பாடல்
22: நாளாக
19: அந்த பாடல். ஆமா ஆமா.
22: சரி வேற பாடல் பா. ராஜா யுவராஜா நாள்தோறும் புது ரோஜா.
19: வாழ்த்துக்கள். அப்படித்தான் வர வேண்டும். ஒரு பாடலோட நம்பி வரக்கூடாது. யாரும் கேட்டுவிட்டா உடனே அடுத்த பாடலை கொடுத்து விட்டாள் மகள் ரேவதி. வாழ்த்துக்கள் ரேவதி. அடுத்த பாடல் ஜோஜ் ஓடி வந்து விட்டார். ஜோஜ் ஓடி வாருங்கள். என்ன பாடல்?
20: ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா பூஜா தூக்காதே அந்த பாடல் ஐயா.
19: அந்த பாடல் வந்து விட்டது ஐயா, அந்த பாடல் முதலில் வந்து விட்டது. அடுத்த அடுத்த பாடலை கொண்டு ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும். கிட்ட கிட்ட வந்து கொண்டிருக்கீர்கள், ஒவ்வொருத்தரும் கிட்ட கிட்ட வந்து கொண்டிருக்கீர்கள், ஓடி வாருங்க. அடுத்த பாடல் பாரதி வந்து விட்டார். பாரதி
2: பவுனம்மாளுக்காகப்பா பாடவா பாடவா அலைகளை பாடவா பாடவா பாடவா கருகளை பாடவா. அந்த பாட்டு
19: நல்லது நல்லது. பாடவா பாடவா கருகளை பாடவா அந்த பாடலை கொண்டு வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு பாருகிறார்கள்? பாடல் இணைப்பை துண்டித்து பாருங்கள் மறுபடியும் என்று கூறுகின்றேன். இன்னும் 2 நிமிடங்களுக்குள் பாட நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. இன்னும் 2

0: பதில்
1: கொடுங்கள்.
0: மயக்கம் என்ன பண்ணாங்கல்ல ராணி என்றதும் ராஜா மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே.
1: மயக்கம் என்ன சரி அந்த பாடல் வந்துவிட்டது. அடுத்த பாடலுக்கு அடுத்த ஆலயம் சந்திப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே மேற்கு ராணி நின்று விட்டீர்கள், ஓடி வாருங்கள் பாடலை கேட்போம், ஓடி வந்து பாடலை தாருங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் செய்தி காட்டலையில். அடுத்து மீண்டும் பாரதி வந்து விட்டார். பாரதி வாருங்கள்.
0: தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவு இல்லாது மயங்குகிறாய் ஒரு மாது.
1: நல்லது நல்லது நல்லது. அடுத்த பாடலை கொண்டு வருவதற்கு யார் வருக புகுந்தார்களோ தெரியவில்லை. பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு நிமிடத்தில் பாடல்கள் நாங்கள் போட்டியை நிறுத்தி விடுவேன் என்று எண்ணுகின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கேயே வர வேண்டும். நாகப்பன் என்று வரவில்லை. செல்லகுமாருக்கு வலைத்தளம் தடை செய்து விட்டது. லெனினுக்கு என்ன காரணம் என்று தெரியாமல் நின்று விட்டார். அவருடைய ஒலித்தளங்கள் ஏதோ தடையாக இருக்கலாம், ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்தது தேவாவை காணவில்லை. ஓடிவார் விஜயராகவன் ஒரு தடவையோடு நின்று விட்டார். எங்கேயே வேறங்கள் வர வேண்டும். நான் நினைக்கிறேன் அங்கு மழை பெய்கின்றதோ அல்லது வலைத்தளங்கள் சரியில்லையோ தெரியவில்லை. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? இத்துடன் போட்டி நிறைத்தப்படுகின்றது. வாழ்த்துக்கள் உங்கள் இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. இப்பொழுது ஒரு பாடலை தருகின்றேன், கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். நிறைவேறிவிட்டது. நிறுத்தி இல்லை, ஒரு அரை வினாடி இருக்கின்றது. பாரதி என்ன பாடல்? பாரதி கூறுங்கள் என்ன பாடல்?
0: ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா கண்ட பின்னே. அந்த
1: நல்லது. இத்துடன் போட்டி நிறைவுக்கு வந்து விட்டது. அந்த உறவுகளே யாரும் அழைப்புக்கு வரவில்லை. மூன்று வினாடிகள் தாமதிக்கின்றேன். அதற்குள் வந்தால் எடுப்பேன், இல்லை என்றால் போட்டி நிறைவுக்கு வந்து விட்டது என்று கூறிக்கொள்ளுகின்றேன். ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடலோடு நான் உங்களுடைய வாக்குச்சீட்டுகளை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். அந்த பாடலோடு ரேவதி வந்து ரேவதி கூறுங்கள். இறுதி பாடல் என்ன பாடல் ரேவதி? ஆமா,
0: ஒரு உறவானதே கனவாகினோ நினைவானதே.
1: நல்லது. ரேவதியுடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு சரியாக நிகழ்ச்சி நேரத்துக்கு வந்துவிட்டது, நிறைவாகிவிட்டது. இப்பொழுது வாக்குகள் என்ன போகின்றேன், உங்களுக்கு ஒரு பாடலை தருகிறேன், கேட்டுக்கொண்டிருங்கள் எல்லோரும். கேட்டுக்கொண்டு நான் உங்களுடைய பெறுபவர்களை சொல்ல விரும்புகிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையாக வந்து எல்லோரும் அற்புதமாக விளையாடி இருக்கின்றீர்கள். ஆனால் கடந்த வாரங்களை போன்று சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்துவிட்டது. நீங்கள் நிறைவுக்கு வந்து என்னுடைய நிகழ்ச்சி சரியாக 11 மணிக்கு நிறுத்திவிட்டேன். உங்களுடைய பெறுபவர்கள் உங்கள் பாடல்கள் தந்து முடிக்க 12 மணிக்கு என்னுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இப்பொழுது பாடல் ஒன்றை தருகின்றேன், கேட்டுக்கொண்டிருங்கள். அந்த பாடலோடு உங்களுக்கு உங்களுடைய பெறுபவர்கள் யார் வெற்றியாளர்கள் யார் என்று கூறக்கூடியதா இருக்கும். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுடைய பெறுபவர்களை சிறிது நேரத்தில் கூறுவேன்.

வணக்கம் அன்பு உறவுகளே, பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு பாடல்களின் பதில் பாடல் பாடிய உங்களுக்கு பாடல் வருகின்றது. அதற்கிடையிலே கத்தி தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பாடல் வருவதற்கிடையிலே இப்ப காற்றலையில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த பாடல்கள் உங்களோடு இணைந்து சிறப்பித்திருந்தீர்கள். மொத்தமாக 10 உறவுகள் வந்து விளையாடினீர்கள். 10 உறவுகளும் மொத்தமாக 104 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல்களிலே அநேகருடைய பாடல்கள் சிறப்பாக இருந்தது. ஒரு சிலர் வந்து போட்டியிலிருந்து நின்று விட்டார்கள். அதில் ஒருவர் மட்டும் காரணத்தை எழுதியிருக்கின்றார், மழை காரணமாக தன்னுடைய இணைப்பு சரிவரவில்லை, தொடரவில்லை என்று பொறுப்புணர்வோடு எழுதியிருக்கின்றார்கள். மற்றவர்களை பொறுப்புணர்வு இல்லை என்று நான் கூறவில்லை, அவர்களுக்கு அந்த வசதி கிடைக்கவில்லை. அதாவது வந்து காற்றலையிலே வந்து பங்கு பெறுவதற்கு அவருக்கு இயற்கை சதை செய்துவிட்ட துண்டாக இவருக்கு எழுதவாவது முடிந்தது, மற்றவர்கள் எழுதக்கூடிய வகையில் கூட கிடைக்கவில்லை போல இருக்கு. தொடர்பாலை நெட்வொர்க் அது ஒரு பிரச்சனை, எங்க எந்த நேரத்திலும் அது கிடைக்க அது வரும், நாங்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாது. இயற்கையாக ஏற்பட்ட ஒரு தடை என்றுதான் எண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே 104 பாடல்களையும் அதை கூடுதலான பாடலை விரைவாக வந்து ஞாபகத்தில் வைத்திருக்கின்ற பாடல்களை நினைவிலே வைத்திருந்து உடனடியாக யார் கேட்ட பாடலுக்கு யார் பாடல் தருவதென்று ஓடி வந்த இடத்தில் கூட 2-3 பாடல்கள் நிறுத்தப்பட்டுவிட்டது, அது கணக்கில் சேர்க்கப்படவில்லை. ஏனென்றால் ஒரு சிலர் வந்து பாடலை கொண்டு வருகின்றார்கள், அந்த பதில் பாடல் வந்தவுடன் பதில் பாடலை தருபவர்கள் பதிவிலே கிடைக்கின்றது. அந்த பாடல் முன்பு யாராவது கேட்டிருந்தால் ஒருவர் கேட்டுவிட்டார் என்று கூறியவுடன் மற்ற பாடலை தர அவர்களால் முடியவில்லை ஒரு சிலருக்கு. ஆனால் ஒரு சிலர் உடனே ஒரு பாடலை கொடுத்தார்கள். அதனால் தான் எப்போதும் நான் கூறுவேன், வரும்போது ஒரு பாடலோடு ஒரு பதில் பாடலோடு வராமல் 2 பாடல் கூட வந்தால் ஒன்று ஒரு பங்கு பெற்ற முடியாவிட்டு அடுத்ததை ஏற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் வரும்போது வரிகளை சரியாக, முதல் வரியை சரியாக கொண்டு வர வேண்டும், நன்றாக நிதானித்துக் கொண்டு வர வேண்டும். இங்கே காற்றலையிலே வந்து நின்று கொண்டு சரிவுளை திருத்திக் கொண்டிருக்க நேரம் பெறாது. ஏனென்றால் அடுத்தவர்களுடைய நேரத்தை நாங்கள் தடுக்க முடியும், அடுத்தவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வழியிலே தான் நீங்கள் வந்து கொண்டு, இது ஒரு வழியிலே தான் வர வேண்டும். 2-3 வழிகளிலே வைத்து போட்டி பாடல் நடத்த முடியாது. அந்த வகையிலே முன்பு ஆரம்பத்தில் தான் ஒருவர் வந்து 4 பாடலை கொண்டு குறிவிட்டு போவார், அது தொகையிலே வர முடியாது, அதுல திறமை தெரிவதில்லை. இதிலே வந்து ஒரு பாடலை கேட்டு அந்த வரிகளை கிரகித்து இந்த வரிகளில் என்ன பாடல்கள் வந்திருக்கின்றது என்று நீங்கள் தெரிந்து வருவதுதான் வெற்றியாளர்களுக்குரிய பண்பு. இதிலே விரைவாக ஒரு சிலர் வந்தார்கள், அவருடைய ஒளித்தளம் நன்றாக இருந்தது, அவர்கள் பாடல் மனநங்கள் நிறைவாக நினைவில் இருக்கின்றது, ஓடி ஓடி வந்து தருகின்றார்கள். ஒரு சிலர் விரைவாக வந்தும் அவர்கள் 2-3 தடவைகள் அவருடைய சந்தர்ப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்றனர். அழைக்கின்றேன் அவர்கள் அழைப்பு இருக்கின்றது, இங்கே பெயர் இருக்கின்றது, இலக்கம் வந்திருக்கின்றது, அவருக்கு என்னுடைய வழி செல்லவில்லை. ஆதலால் நீங்கள் பாடல்களை வந்து கேட்கும் பொழுது சரியான வரிகளை தந்து செல்ல வேண்டும். அந்த வகையில் இன்று சிறப்பாக விளையாடுவீர்கள். ஆனால் கடந்த வாரம் இத்தனை பாடல்கள் வந்தது, கூடுதலான தொகையான பாடலை தந்தார்கள். லெனின் வந்தபோது நான் நினைத்தேன் என்று நல்ல நிறைவான பாடல்களை தரப்போகின்றார் என்று லெனின் வந்து நின்று விட்டார். இடையிலே அவருடைய தொடர்பு அறந்து விட்டது. விஜயராகவன் ஒரு பாடலுடன் நின்று விட்டார், அவருக்கு மீண்டும் தொடர்பு முடியவில்லை. ஒரு சிலர் வந்து என்றுதான் பழகி இருக்கின்றார்கள், என்ன பாடல் என்று தெரியாமல் வந்து பாட்டுக்கு பதில் பாடலும் தாங்கள் நினைத்த பாடலை கொண்டு வருவதாக வந்தார்கள். நான் ஒரு பாட்டை கொடுக்கிறேன், அப்படியல்ல. ஒருவர் ஒரு பாடலை தந்திருந்தால் அந்த பாடலின் முதல் வரிகளிலே எத்தனை சொற்கள் வந்திருக்கு அதில் ஏதாவது ஒரு சொல்லெடுத்து பாடலாம், பாடி காட்டலாம். அது நீங்கள் முதல் வரியை இங்கு ஒரு சிலர் பாடியும் காட்டியிருந்தார்கள். 2 வரி பாடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது, முழுமையாக வர முடியவில்லை. அந்த வகையிலே விஜயராகவன் இன்று ஒரு பாடலை மட்டும்தான் கேட்டிருக்கின்றார், அப்படித்தான் இங்கே பதிவிலே தெரிகின்றது. அவர் தொடர்ந்து கடந்த வாரம் முதலாவதோ 2வதாக வந்திருந்தார், அவருக்கு வெற்றி கிடைத்தது, வெற்றியாளர்களுக்குள்ளே வந்திருந்தார்.

0: அடுத்த பாடல் அடுத்து இரண்டு பாடலோடு இருந்திருந்தார்கள், மூன்று பாடலோடு நின்றிருந்தார்கள், அப்படி எல்லாம் இருக்கின்றது. ஒரு பாடம் அது மூன்று பாடலை இருவர் கேட்டிருக்கின்றார், இருவர் மூன்றாவது நிலையில் இருக்கு, மூன்று பாடல்கள் மட்டும்தான் தந்திருந்தார்கள், அதோட நின்று விட்டார்கள். இன்னும் ஒருவர் ஐந்து பாடல், ஆறு பாடல், ஆறு பாடல்கள் இல்லை ஐந்து பாடல், அதுக்கு அடுத்தது ஒன்பது பாடல், அதுக்கு அடுத்தது பதினான்கு பாடல், பதினைந்து பாடல், இல்லை பதினேழு பாடல், இருபத்தி நாலு பாடல் என்று வந்திருக்காங்க. இருபத்தி நாலு பாடலை கேட்டவர் தான் முதலாவது இடத்துக்கு வந்திருக்கின்றார். இரண்டாவது நிலையிலே பதினேழு பாடலை தந்தவர்கள் வந்திருக்கின்றார். மூன்றாவது நிலை பதினைந்து பாடலை தந்தவர்கள் கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் உங்களுக்குள்ள நினைத்துக் கொள்ளலாம், யார் என்ன பாடலை கேட்டிருக்க, எத்தனை பாடலை தந்தோம் என்று உங்களுக்கு ஒரு கணக்கிலே தெரியும். அந்த வகையிலே பதினைந்து பாடல்களை தந்து மூன்றாவது இடத்துக்கு வந்தவர், பதினேழு பாடல்களை கேட்டு இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறார், இருபத்தி நான்கு பாடலை தந்தவர் முதலாவது இடத்துக்கு வந்திருக்கின்றார். இதில் ஒரு பாடலை மட்டும் கேட்டவர் எங்கள் விஜயராகவன் அவர்கள். மூன்று பாடல்களை இருவர் தந்திருக்கின்றார்கள், லெனின் தேவா. லெனின் மூன்றில் முப்பத்தி மூன்று நாற்பது பாடல் தரக்கூடியவர். லெனின் தேவா இருவரும் மூன்று மூன்று பாடலை கேட்டு வந்திருக்கின்றார்கள். மேர்சி ராணி மகளை நீங்கள் ஐந்து பாடலோடு வந்திருக்கின்றீர்கள், பதிவாகி இருக்கின்றது. ரேவதி செல்வகுமார் இருவரும் ஒன்பது பாடல்களோடு வந்திருக்கின்றார்கள். இதிலே பதினேழு பாடல்களை தந்து, இல்லை பதினைந்து பாடல்களை தந்து மூன்றாவது நிலைக்கு வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கார் பவுனம்மாள். பதினைந்து பாடல்கள் உங்கள் பாடல் கிடைத்திருக்கின்றது. அடுத்து பதினேழு பாடல்களை தந்து இரண்டாவது நிலைக்கு வந்திருக்கின்றார் சந்தன்ராஜ். இருபத்தி நான்கு அதிகமான பாடல்களை தந்து முதலாவது நிலைக்கு வந்தவர் பாரதி. அதனால் முதலாவது வெற்றியாளராக பாரதி, இரண்டாவது வெற்றியாளராக சந்தன்ராஜ், மூன்றாவது வெற்றியாளராக பவுனம்மாள் கிடைத்திருக்கின்றார். இந்த பவுனம்மாளுக்கும் சந்தன்ராஜும் சில தடைகள் இருந்திருக்கின்றது. போட்டி இருந்தது, முதலில் போட்டி பவுனம்மாளும் பாரதியும், இரண்டாவது போட்டியாக வந்தார் சந்தன்ராஜ் போட்டிக்கு வந்தார். இவர்களோடு உங்களுக்கு வலைத்தளங்கள் இணையதளங்கள் சில வேளை தடை செய்யப்பட்டதால் உங்களால் வர முடியவில்லை. அதனால் முதலாவது பாடலை பாரதி அவர்கள், இருபத்தி நான்கு பாடலை தந்து ஜோஜ் நீங்கள் பதினான்கு பாடலை தந்திருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு பாடல் தந்திருந்தால் மூன்றாவது நிலைக்கு வந்திருக்கலாம், நீங்கள் இருவரும் வந்திருக்கலாம். அடுத்து ஒன்பது மற்றவர்களுடைய பாடலை கூறியிருந்தேன். அதனால் முதலாவது இடத்தில் பாரதி, இரண்டாவது இடத்தில் சந்தன்ராஜ், மூன்றாவது இடத்தில் பவுனம்மாள். பதினான்கு பாடல் ஜோஜ் கேட்டு, ஆனா ஜோஜ் இன்றைக்கு நன்றாக வந்து விளையாடி கொண்டிருந்தார். ஒரு தடவைகள் அவருக்கு தடை ஏற்பட்டு விட்டது. அவர் வரும்பொழுது இரண்டு பாடலை தயார் நிலையில் கொண்டு வந்திருந்தால், ஒவ்வொருத்தரும் நீங்கள் வரும்பொழுது இரண்டு பாடலை தயார் நிலையில் கொண்டு வர வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு பாடல்கள் வழங்கப்பட இருக்கின்றது. முதலாவது பரிசை கேட்ட பாரதி, சந்தன்ராஜ், பவுனம்மாள் மூவரும் அழையுங்கள், அழைத்து உங்கள் பாடலை தாருங்கள். இது முன்னிகள் தமிழ் வானொலி, இருபத்தி நான்கு மணி நேர தமிழ் சேவை. இன்றைய தினம் குறைவாகத்தான் உங்களுக்கு, நீங்கள் ஒரு பாடலை தான் எங்களுக்கு தர முடியும் என்று எங்கள் வலைத்தளத்திலே சில தடை ஏற்பட்டு அவர்கள் அந்த தொழில்நுட்பவியலாளர்கள் எங்கள் கணினிக்குள்ளே வந்துவிட்டார்கள். அவர்களை வைத்துக் கொண்டு எனக்கு ஒளிபரப்ப முடியாது, நாங்கள் ஒளிபரப்பு சற்று நிறுத்த வேண்டிய நிலை வருகின்றது. அதனால் உங்கள் பாடல் ஒரு பாடலை மட்டும் தரக்கூடியதாக நான் ஒரு பாடலை உங்கள் எல்லோருக்கும் தருகின்றேன். மீண்டும் வந்து அழைக்கும் பொழுது நீங்கள் என்னுடைய புலனத்திலே எழுதி கொடுங்கள். சந்தன்ராஜ் உங்களுக்கு விருப்பமான பாடல், பவுனம்மாள் நீங்கள் விரும்பும் பாடல், பாரதி நீங்கள் விரும்பும் பாடல், மூவரும் உங்கள் பாடலை எழுதிவிடுங்கள். என்னுடைய புல்லகத்திலே நான் சரி செய்தவுடன் உங்கள் பாடல் தருகின்றேன், அல்லது பதவியிலே தருகின்றேன். நான் இப்ப எல்லோருக்கும் மகிழ்வாக இருக்க ஒரு பாடலை தருகின்றேன். கேட்டு மகளிடம் இந்த பாடலை தருகின்றேன். உன்னாலே முடியும் தம்பி என்ற பாடலை தந்துவிட்டு ஒலிபரப்பை நாங்கள் நிறுத்த வேண்டும். சில நிமிடங்களுக்கு சந்தன்ராஜ் வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் சந்தன்ராஜ்?
1: காற்றினிலே வரும் கீதம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து
0: என்ன பாடல்?
1: ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய்.
0: ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய். சரி, அடுத்தது அடுத்தது மகிழ்ச்சி
1: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள். அதான் எனக்கு தெரிகின்றது, எனக்கு இப்ப நீண்ட நேரம் பேச முடியாது. வணக்கம் சந்தன்ரா, எனக்கு நீண்ட சந்தன்ராஜ், நான் இப்பொழுது பேச எனக்கு கணினி கீழே வர தொழில் பொறியியலாளர் இருக்கின்றபடியால் நான் பாடலை தந்துவிட்டு பின்பு உங்களை அழைக்கின்றேன். நன்றி நன்றி. பாரதி என்ன பாடல் வந்து விட்டீர்கள்? பாரதி என்ன பாடல் வேண்டும்? பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. எனக்கு கணினிக்குள்ளே தொழில்நுட்பவியலாளர் என்னால் தொடர்ந்து பயணிக்க முடியாமல் இருக்கின்றேன். உங்கள் பாடலை மட்டும் கூறுங்கள்.
2: ரோஜா மலரே ராஜ பாட்டு வேணுங்க.
0: சரி, அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும் அம்மா. பவுனம்மாள், பவுனம்மாள், பவுனம்மாள் என்ன பாடல்? உடனடி பாடலை குறிவிட்டு செல்லுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து வானொலியில் பயணிக்க முடியாத நிலை தொழில்நுட்ப காரணம். என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்? பவுனம்மாள் என்ன பாடல் என்று கூறுங்கள்.
2: ஏன் படத்திலிருந்து
0: கூறுங்கள்.
2: கண்ணன்
0: எனக்கு ஒரு பிள்ளை. நல்லது, உங்கள் பாடல் காலக்கிரமத்தில் வரும். இப்பொழுது ஒரு பாடல் மட்டும் நான் விரும்பிய பாடல் ஒன்றை தருகின்றேன். இதோடு ஒளிபரப்பு மாற்றப்படுகின்றது. ஏனென்றால் தொழில்நுட்பவியாளர்கள் எங்கள் கணினிக்குள்ளே வந்துவிட்டார்கள். அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரும் வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கு பெற்றவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: வணக்கம் உறவுகளே, இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி கனடா கலையகத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம் கதம்பம். மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்களை வணங்கிய நாங்கள் அன்பு உறவுகளை உங்களுக்கும் நல் வணக்கம் கூறி என்றும் அன்போடு இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறிய வேளையிலே 2021 முதலாம் மாதம் 11 அறிவன் கிழமையில் இணைந்திருக்கும் நாங்கள் உங்களுக்கு 9:42 இரவு நேரம் இரவில் இருக்கின்றீர்கள். நாங்கள் இங்கே கனடாவில் 11:13 நல்ல பகல் வேளையாக இருக்கின்றது. ஆனால் பகலமனின் கிரணங்கள் எங்களுக்கு படவே இல்லை. வெள்ளை வெளேர் என்று வெளியே குவிந்திருக்கும் அந்த வெள்ளை பனி குவியலிலிருந்து வெளிச்சம் எங்களுக்கு கிடைக்கின்றது. வெளி அதாவது வெளுப்பாக இருக்கின்றது. வீட்டில் உள்ளே இருக்கின்றோம். குளிர் எங்களுக்கு தெரியாது. காரணம், அதற்கேற்ற உபகரணங்கள் பொருத்தப்பட்ட நாட்டிலே வீட்டிலே தான் வாழ்கின்றோம். நாளாந்தம் நாங்கள் வாழ்வதற்கு இயற்கை துணையை விட செயற்கை துணையோடு தான் வாழ்கின்றோம். இப்பொழுது காலநிலை வந்து பூச்சியமாக இருக்கின்றது. பூச்சியத்துக்கு கீழேயும் இல்ல, மேலேயும் இல்ல, சயவும் இல்ல, சகவும் இல்ல, வெப்பவும் இல்ல, குளிர்வமும் இல்ல. ஆனால் குளிர்நிலையில் இருக்கின்றேன். உணர்வு வந்து சரியான குளிராகத்தான் உணரப்படுகின்றது. வாகனங்கள் அதை ஆரம்பிப்பதற்கு சாவியை அதனுள்ளே போட்டு திருப்பினாலும் உடனே பத்தாது, உடனே அது ஆரம்பிக்காது, சத்தமே போடாது, செத்தது போல் இருக்கும். பின்பு நாங்கள் அதற்கேற்ற உபகரணங்களை பொருத்தி அதை ஏதோ அதை முடக்கிவிட வேண்டிய நிலையில இருக்கின்ற கால நிலைக்கு வந்துவிட்டோம். இந்த சைவர்ல இருக்கும் பொழுது, அதாவது வந்து பூச்சியத்தில் இருக்கும் பொழுது பேராபத்துகள் நிகழலாம். என்னவென்றால், நன்றாக பனி பொழியலாம், அல்லது மழை பெய்யலாம், அல்லது உறை பனி பொழியலாம். ஆனால் எது வரப்போகின்றது தெரியவில்லை எங்களுக்கு. நாங்களும் தைப்பொங்கலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சூரிய பகவானுக்கு பொங்கி படைக்க எங்களுக்கும் விருப்பம்தான். ஆனால் அதற்கேற்ற சந்தர்ப்பங்கள், நான் 36 வந்து கனடாவில் வாழ்ந்து 36 இந்த பொங்கலை என்னால் காண முடியவில்லை. அந்த உறவுகளே மாலை நேரத்திலே மழை பொழியலாம் என்று ஒரு செய்தி கூறுகின்றது. அந்த செய்தியை நான் நம்ப முடியாது. என்றால் இங்கே செய்திகளை நம்புவது கடினமாக இருக்கின்றது. செய்திகளை பலவாறாக திருத்திக் கொண்டு வரும் வேளையிலே இயற்கையின் நியதியை இவர்களால் கணித்து கூறுவார்கள். 5 செல்சியஸ், ஆனால் சிலவேள 10 வந்துவிடும். 5 சென்டிமீட்டர் பனிமழை பொழிகின்றது என்றால் 10 சென்டிமீட்டரும் பொழியும். அதை நம்ப முடியாது. நாங்கள் திடீரென்று மழை பெய்யும், திடீரென்று காற்றடிக்கும், திடீரென்று பனிமழை பொழியும், திடீரென்று உறை மழை பொழியும், பெருமழை வரும், அப்படியான ஒரு காலகட்டம் உள்ள நாட்டிலேதான் நாங்கள் வாழுகின்றோம். அதை எப்படி நம்புவது? இவர்கள் கூறுவது கணக்கிட்டு சொல்லுகின்றார்கள், அதன்படி நடைபெறாது. மழை என்று கூறுவார்கள், அது கனமழையாக இருக்கும். இப்பொழுது வானிலைகள் அப்படித்தான் இயங்குகின்றன. ஆனால் இன்றைய நாள் போகி பண்டிகை நாளின் பூசைகள் எல்லாம் முடித்து வீட்டிலே உங்களுடைய வீட்டு தெய்வத்தை கொண்டு வந்து வீட்டில் அணைத்து இணைத்து இருக்கும் இந்த வேளையிலே இன்று நாங்கள் வந்து கதம்பம் இன்று அறிவன் கிழமையிலே நடைபெறுவது என்ன, புதையல் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அந்த புதையலை நாங்கள் இன்று ஆரம்பிப்போம். புதையல் வழக்கமாக இயக்குநர் அவர்கள் வந்து நிகழ்த்துவார்கள். இன்று அவர் வர முடியவில்லை. அவருக்கும் வீட்டிலே போகி பண்டிகை செய்து கொண்டிருக்கின்றார். போகி பண்டிகைக்கான ஆயத்தங்களை செய்கின்றார். அதைவிட சோக பண்டிகையோடு இருக்கின்றோம். காரணம், எங்கள் நாட்டிலே நாங்கள் இருக்கின்ற இந்த ஊரிலே, இந்த கிராமத்திலே 48,000 மக்கள் வாழுகின்ற இந்த சின்ன நகரத்துக்குள்ளே என் வீட்டு சூழலிலே எம்மவர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நுண்கிருமியினாலே. ஒரு சிலருக்கு அந்த வருத்தத்தை வந்தால் வீட்டிலே உள்ளவர்கள் மற்றவர்கள் சொல்ல வெட்கப்படுகின்றார்கள். தங்களுடைய துன்பத்தை மற்றவர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அல்ல, எனக்கு வந்துவிட்டது, உன் பக்கத்து வீட்டிலே இருக்குங்க, நீ கவனமாக இரு என்று ஒரு ஆறுதலாக கூட கூற மாட்டார்கள், எச்சரிக்கையாக கூட கூற மாட்டார்கள். அன்போடு இப்பொழுது கேள்விப்பட்ட அளவிலே நேற்றைய விட இன்றைக்கு வைத்தியசாலையிலே கூட அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர்கள், இளைஞர்களும் முதியோர்களும் வீடுகளிலே ஆபத்தான நிலையில் இருக்கின்றார்கள். குடும்பத்தோடு எல்லோரும் கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டு பாதுகாப்பை கருதி கொண்டிருக்க இவர்களெல்லாம் எதேச்சையாக சொல்லு கேட்காமல் வெளியே தெரிந்தவர்கள் என்று எனக்கு தெரிகின்றது. மற்றவர்களுக்கு வந்துவிட்டது நையாண்டி பண்ணிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கே அது வந்துவிட்டது. யாருக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பது தெரியாது. அன்பு உறவுகளே, நாங்கள் எங்களை தற்பாதுகாப்பு செய்வதன் நோக்கம் எங்களையும் மற்றவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் வகையிலேதான் என்று எண்ணிக்கொண்டு இந்த நுண்கிருமி எங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது என்று இந்தியாவில் உள்ளவர்களும் கூறுகின்றார்கள் தான். ஆனால் அங்கே செய்திகளை பார்க்கும்பொழுது அப்படி இல்ல. ஊருக்குள்ளே தெரியும் போது ஊருக்குள்ளே யாருக்கும் இல்லைன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் பாதுகாப்போடுதான் இருக்க வேண்டும், பாதுகாப்போடுதான் இருக்கின்றார்கள். ஆனால் பாரத நாட்டிலே கிராமப்புறங்களிலே பெரிதாக வராது. என்றாங்க, இயற்கை உணவு இயற்கை சுவாத்தியத்தோட வாழ்பவர்கள், நகரப்பகுதிகளே வாழ்பவர்களுக்கு நிறைய பேருக்கு உண்டு. எங்கள் காற்றலைக்கு வந்துவிட்டு வராது இருந்தார்கள். இரண்டொருவர் நாங்கள் கண்டு அறிந்தோம். அவர்கள் எங்களோடு பகிர்ந்த போது கூறினார்கள் அந்த வேதனையையும் தாங்கள் பட்ட துன்பத்தையும். சென்னையில் மட்டுமல்ல வேறு நகரங்களும் இருந்திருக்கின்றார்கள். எல்லா இடத்திலையும் தொத்திக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் நினைக்கின்றோம் எல்லாம் சுகம், எல்லோரும் நல்லாத்தாரே பஸ்ஸிலே போகின்றார்கள் வருகிற எல்லாருக்கும் இருக்கின்றதா என்று இல்லை. எங்கோ ஒருவருக்கு இருந்து அவர் மூலம் தொற்றிக் கொண்டு போகின்றது. பராப அவர்கள் பாரபட்சமாக அது பார்க்காது. அந்த கொரோனா உயர்ந்தவர் தாழ்ந்தவர் சிறியவர் முதியவர் பணக்காரன் ஏழை என்று பார்க்கவே பாரபட்சம் பார்க்காமல் யாரிடம் தொற்ற முடியுமோ அவரிடம் தொற்றிவிடும். அது வந்து தொற்றுவதற்கேற்ற உடல் நலத்து உடல் பலங்களோடுதான் இருக்கின்றது. அது முதல் நேயராக அன்பு உறவு ஒருவர் வந்திருக்கின்றார். அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். லெனின், நாங்கள் நலமாக இருக்கின்றோம். உங்களுக்கு நலமாக இருக்கின்றோம். உங்களுக்கு காலை வணக்கமா? எங்களுக்கு காலை இல்லை, மதிய நேரமாக. சரி, முற்பகல் முற்பகல் காலை வணக்கத்தை.
1: நன்றி
0: மகனே, உங்களுக்கு நல்ல போகி
1: பண்டிகை.
0: போகி பண்டிகை முடித்த இரவு நீர வணக்கத்தை தந்து
1: கொள்ளுகிறேன்.
0: உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அங்கே போகி பண்டிகை பார்த்தீர்களா என்று எப்படி போய் கொண்டிருக்கின்றது?
1: இல்லப்பா, இங்க ஒண்ணும் பெருசா கொண்டாடலாங்க.
0: அதாவது வெளியே இருக்கவில்லை. வெளியே இருக்க சட்டம் இல்லையா? வெளியே போட்டு எரித்து மாசுபட்டு அந்த எண்ணத்தையும் மாற்றிவிட்டது எங்களுடைய கொரோனா. எங்களுடைய கொரோனா.
1: ஆமா,
0: இப்ப அப்படித்தான் சொல்லுவாங்க. எங்களோடுதான் அது வாழ்கின்றது. எங்களோடு ஒருவராக ஆபகின்றது. தாக்க வேண்டியதே தாக்கும், விட்டு பிடித்து தாக்கும். இப்ப வெளியே நின்றெல்லாம் நெருப்புகள் எல்லாம் கொளுத்துவதற்கு அரசாங்கமே இடம் தராது. தர முடியாது, தராது. யார் மனதை உண்மையிலே போகி பண்டிகை வந்து மனதில் உள்ள தீய எண்ணங்களை விட்டு சுட்டழித்து விடுறதுதான். வேற ஒன்றும் இல்லை. அதுதான் அந்த அர்த்தம். நாளைய தினம் தை பொங்கலுக்கு எல்லாம் ஆயத்தம். நீங்களும் பொங்கல் பொங்குவீர்களா?
1: இல்லங்க பாப்பா, பொங்கல் பண்ண மாட்டேன்ப்பா. சாதாரணமா செஞ்சு சாப்பிடுவாங்க.
0: ஆமா ஆமா, சாதாரணமாக பொங்கல். இது தமிழர்களுடைய திருநாள், தமிழ் பேசும் மக்கள்.
1: ஆமா,
0: திருநாள். அங்கே இந்தியாவிலும் வடக்கு கிழக்கு மேற்கு
1: உழவு பண்றவங்க எல்லாருமே செய்வாங்க.
0: இது வந்து விவசாயிகளால் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் வகையிலே வந்த விழா. அதைத்தான் இரண்டு மூன்று நாட்களாக பின்பு பிரித்தார்கள். ஆரம்பத்திலே ஒரு நாள் அந்த சூரிய பகவான் நீரகாலம் அந்த நட்சத்திரம் திதி எல்லாம் பார்த்து கொண்டாடியவர்கள் எங்கள் மூதாதைகள். அவர்கள் காட்டி கொடுத்த பொங்கல் விழா எங்களுக்கு எப்போ கொண்டாடுவது என்ற ஒரு கேள்வியில இருந்து அது தை மாதம் முதலாம் தேதி என்று பல காரணங்களை காட்டி பச்சையப்பன் கல்லூரியில பல தமிழ் அறிஞர்கள் சமய ஆய்வாளர்களும் இருந்து இதை ஆய்ந்து இத்தகைக்கு இதுதான் புது வருடம் என்று இன்று எங்களுக்கு நாளைய புது வருடமாக்கியுள்ளார்கள். இந்த திருநாளை இந்த புது வருடம் நாளைய தினம் நாளைய தினம் எங்களுக்கு தமிழ் புது வருடம் 2056வது ஆண்டு. ஆங்கிலேய தேதியிலும் 2021ஆம் ஆண்டு. ஆனால் எங்களுக்கு 35 வருடங்கள் கூட்டி பார்க்க அதற்கு முன்பே கணித்து விட்டார்கள். 2056 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் வருடம் தோன்றுவதுன்னு கண்ணு. ஆனால் அதற்கு முன்பு 5000 வருடங்கள் இருக்கின்ற அதற்கு சரியான போதிய ஆவணங்கள் இல்லாததால் இருக்கின்றது. இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு அதுதான் ஒன்றும். அதன்படி நாளைய தினம் 2056வது வருடம் வருகின்றது. பிரபாவரி வருடம் என்று கூறுவது அதை. தை மாதம் முதலாம் திகதி கொண்டாடப்படுகின்றது. வடபகுதி வடநாட்டிலேயும் இது கொண்டாடுகின்றார். அங்கே அங்கே அவர்கள் கொண்டாடுவது மகர சங்கராந்தி என்று, சங்கராந்தி என்று கூடுவார்கள். மகர சங்கராந்தி, மகரம் என்பது வட எழுத்து சமஸ்கிருதத்திலே தை, தை மாதம் சங்கராந்தி. இந்த பூஜையை செய்து நாட்டிலே வளம் நலமெல்லாம் பெற வேண்டும் என்று கொண்டாடு, அதை நாங்களும் கொண்டாடுகின்றோம். தை பொங்கல், தை திருநாள், தமிழர் திருநாள், உழவர் திருநாள் என்றெல்லாம் கொண்டாடுகிறோம். உலகத்திலே முதல் உலகத்துக்கு உணவை படைத்தது விவசாயிகள். அவர்கள் விவசாயம் செய்யாது விட்டால் எங்களுக்கு உணவு கிடையாது. அதே போன்று உலகத்தில் உள்ளூர் எல்லாருக்கும் விவசாயம் தான் முக்கியமானது. அதன் பின்புதான் மற்ற இந்த சந்திர மண்டலம் வரைக்கும் போறது. அது அதன் பின்புதான் இதெல்லாம். இது இல்லை என்றால், அது பூவா இல்லை என்றால் இவர்கள் பூவா முடியாதுங்க. இந்த நாங்கள் கதம்பத்துக்கு வந்திருக்கின்றீர்கள், என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள் முதலில்?
1: திரைப்படம் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று திரைப்படம் தான்.
0: நெஞ்சில் ஆடும் பூ, அதுல என்ன பாடல்?
1: பூ ஒன்று,
0: பூ ஒன்று, அதுல என்ன பாடல்?
1: ஆமா, ஒரு மூடன் கதை சொன்னால்.
0: ஓ, எப்படி இருக்கும் அது?
1: ஒரு மூடன் கதை சொன்னால் அதுதான் என் கதை.
0: அப்ப நீங்கள் மூடனா? நீங்கள் மூடனா?
1: இல்லங்களா, அந்த பாடல்ல வர வரீங்க பாரு.
0: இல்ல, ஒரு மூடன் கதை சொன்னால் அதுதான் என் கதை என்று கூறினீர்கள். நான் நினைச்சா அப்ப அந்த கதை உங்களுடைய மூடன் ஒன்று கேட்டு பார்த்து.
1: இல்லங்களா, அந்த கதாநாயகனுக்கு இப்ப அந்த பாடல் கேட்டா இருக்கும்.
0: என்ற மகன் ஒரு நாள் மூடனா இருக்க மாட்டார் என்று எனக்கு தெரியும். நான் வேடிக்கைக்காக சொன்னேன் ஐயா.
1: சரிங்களா, சரிங்க.
0: எப்படி வீட்டில் எல்லோரும் நலமா இருக்கின்றார்களா?
1: நலமா இருக்காங்க. ரெண்டு நாள் வெளியூர் சென்றிருந்தாங்க.
0: நான் எதிர்பார்த்தேன் காணவில்லை. சரி, இன்று கிளம்பத்துக்கு வந்து நீங்க ரெண்டு நாளுக்கு முந்தைய நீங்கள் இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியில் இருந்தீர்கள் தானே? இந்த
1: முறை
0: அப்புறம் என்ன, ஒரு மூடன் கதை சொன்னாங்க. இப்ப நாங்கள் இன்றைய தினம் புதையல் இயக்குனர் மீரா அவர்கள் எடுத்து வரும் நிகழ்வு. இன்று அவருக்காக நான் எடுத்து வருகிறேன். அவர் போகி பண்டிகையில் இருக்கின்றார். எப்படி என்றால், அந்த
1: நீங்க என்ன செய்றீங்க போகி பண்டிகைக்காங்க?
0: நான் இப்பொழுது வானொலியில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கேன். நான் என்னுடைய போகி பண்டிகை
1: கொண்டாடுறாங்க.
0: போகி பண்டிகை அம்மா ஆயத்தம் வீடுகள் எல்லாம் என்னோ போகி பண்டிகை சொல்லிக் கொடுத்துருக்கா. நான் வந்து என் மனதிலே இருக்க துன்பங்கள், என்னுடைய தீய எண்ணங்கள், மனிதன மனித சுபாவத்திலே சினம் வருவதுண்டு. அந்த சினம், அடுத்தது அதிக துக்கம், அதிகமான அப்படியானதுகள் வருது. எனக்கு இப்ப காழ்ப்புணர்வு, பொறாமை, வஞ்சகம், சூது, அது என்னிடம் இல்லை, கிடைக்காது. பொய் சொன்னாலும் அது வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை, அது ஒரு அது வாய்மை. உண்மையான இடத்திலே இந்த பொய்யை சொல்லி பண்ணி வந்தாலும் இப்போவாது இருந்துட்டு ஒன்றை சொல்லியிருப்பேன். களவு என்னிடம் இல்லை, களவு இதுவரை காலம் இறைவன் அந்த பழக்கத்தை எனக்கு தரவில்லை. வஞ்சகம் யாரையும் நான் நினைத்ததில்லை, இல்லை நேசிக்கின்றேன். அப்பொழுது
1: நான் பழக்கம் களவு பழக்கம் இருக்குங்க.
0: அடுத்தவர்களுக்கு எனக்கு தெரியாததை மற்றவர்களும் தெரிந்து கொள்வேன். எனக்கு கலைக்கணம், மமதை எதுவுமே, பேராசை எதுவுமே இல்லை என்று நான் நினைத்துக் கொண்டு வாழ்கின்றேன். இந்த நினைப்பையும் எனக்கு நீடித்து தர வேண்டும் இறைவா. என்னிடம் இருக்கின்ற தீய வழியில் செல்லும் பாதை, தீய பாதையிலோ அல்ல தீய வரவற்றை நான் செய்ய தொடங்கினால் தயவு செய்ய என்னை தடுத்து நிறுத்தி விடுவேன். அந்த எண்ணங்களை நான் நேசிக்கிட்டு நல்ல சுத்தமான சந்தோஷமான மகிழ்வான இதயத்தோடு நான் கோலாகலமாக இருக்கேன். கடமைகளெல்லாம் சரிவர நிறைவேற்றி இருக்கின்றேன் என்ற திருப்தி எனக்கு இருக்கின்றது. இதுதான் போகியிலே நாங்கள் தூக்கி வீச வேண்டியது. எங்களுடைய நல்ல குணங்களை வைத்துக் கொண்டு தீய எண்ணங்களை தீயிட்டு கொளுத்துவது போன்று எரித்துவிட வேண்டும். அதுதான் போகி பண்டிகை. நான் அதை செய்துவிட்டேன். இனி எங்களுக்கு இப்பொழுது
1: களவு குணம் உங்கள்ட்ட உண்டுங்கப்பா.
0: என்னையா?
1: களவு குணம் உங்கள்ட்ட உண்டுங்கப்பா.
0: களவு உண்டா என்னிடம்? குறைவா, நான் அப்படி நான் எதையும் திருடவில்லையம்மா.
1: பல நேர்களோட நெஞ்சத்து திருடி இருக்கீங்க.
0: அப்படியா? ஏனென்றால் குடியிருக்கும் அன்பு உறவுகள், எத்தனையோ அன்பர்கள், பாடசாலை மாணவர்கள், என்னுடைய உத்தியோகத்திலே என்னுடைய எத்தனையோ 85 நாட்டு பிள்ளைகள் கற்றிருக்கின்றனர். எல்லோரும் நான் அன்பு, அவர்கள் அன்போடு நடந்தார்கள். நான் செலுத்தி இருக்கின்றேன். அந்த திருட்டை இளவர்கள் எங்கேயும் தொடர்ந்து அந்த திருட்டை வைத்திருக்க வேண்டும். நன்றி நன்றி வாழ்த்துக்கள். சரி, இதை நாங்கள் இதற்கு ஒரு இன்று புதையலை நாங்கள் புதையலுக்கு கொண்டு வருவோம் இல்லையெனில் இங்கே இரண்டு உறவுகள் அழைத்தார்கள். அவர்களை நான் எடுப்பேன், அவர்களையும் எடுப்பேன். நாங்கள் 12 மணி வரை இதை நிகழ்ச்சியில் கொண்டு போகலாம். என்னிடம் ஒரு சொல் இருக்கின்றது, என் மனதிலே ஒரு சொல் இருக்கின்றது. இங்கே அந்த சொல் 5 எழுத்துக்களை கொண்டது. 5 எழுத்துக்களை கொண்டது அந்த சொல்லு. தினமும் நாங்கள் அந்த சொல்லிலே தான் தினமும் நாங்கள் நாட்களை கழிக்கின்றோம். சரியா? அந்த சொல்லுதான் இந்த நாட்களை கடந்து போவதற்கு உறுதுணையாக இருக்கின்றது. சரியா? 5 எழுத்துக்களை கொண்ட சொல்லு. எல்லோருடைய வீட்டிலேயும் அது இருக்கின்றது. இப்பொழுது அது கைபேசிகளில் கூட இருக்கின்றது.
1: இவ்வளவு தகவல்தான்
0: இல்லை இல்லை என்னுடைய இல்லை அந்த சொல்லு அல்ல. நாட்களை குறிக்கின்றது. நான் நேரத்தை குறிக்கின்ற குறவில்லை. சரியா? இன்னொரு சந்தர்ப்பம் தருகின்றேன். அல்லது தெரிந்த
1: காலண்டர்
0: தமிழ் சொல் இல்லையா ஐயா?
1: நாட்காட்டி
0: அதுதான் சரியான சார். கெட்டிக்காரன் உங்களுக்கு ஒரு புள்ளியா கிடைக்கல. ஒரு புள்ளி உங்களுக்கு.
1: நன்றி.
0: நாட்காட்டி
1: சரி.
0: சரி, இன்னும் ஒரு சொல்ல சொல்லிவிட்டீர்கள். இன்னும் ஒரு சொல்லை கொடுக்கின்றேன். சரியா?
1: சரி.
0: சொல்லு. அதிலும் 5 எழுத்தை கொண்டு உள்ளதுதான். அது ஒரு பொருளையே இருக்கும் திசையை குறிக்கின்றது. வலது இடது போன்று இல்லை. 4, 5 அல்ல 8 எழுத்தை கொண்டது. சரியா?
1: சரிங்கப்பா.
0: ஆலயங்களிலே அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சரியா? வீடுகளிலேயும் அது இருக்கின்றது. பூஜை அறைகளிலே அதை வைத்திருப்பார்கள். சரியோ?
1: சரிங்க.
0: 8 எழுத்தை கொண்டது. எங்கே கொண்டாரங்களேனின் கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஒரு தரவுக்கு கேள்வி கேட்கலாம். சரியா?
1: சரிங்கப்பா. நல்லது. கேள்வி சொல்லுங்கப்பா.
0: 8 எழுத்தை கொண்ட ஒரு சொல்லு. அது அநேகமாக ஆலயங்களில் இருக்கும். சிலருடைய வீட்டிலேயும் அது இருக்கும். சுவாமி அறையிலே வச்சிருப்பார்கள். உங்கள் வீட்டில் நிச்சயமாக இல்லை. சரியா? ஆனால் நீங்கள் அதை பார்த்திருக்கின்றீர்கள். அதை அந்த சொல்லை வைத்து பாடல்கள் கூட வந்திருக்கின்றது. சரியா? நன்றி. அடுத்த உறவுடன்
1: எடுத்துக்
0: கொண்டு
1: அடுத்த
0: உறவுடன் சொல்கின்றேன். வணக்கம் போனம்மாள்.
2: வணக்கம் ஐயா.
0: நலமா இருக்கிறீங்களா போனம்மாள்?
2: நலமா இருக்கோம் ஐயா.
0: வீட்டு
2: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கின்றேனம்மா. நீங்கள் வீட்டு தெய்வத்தை அழைத்து பூசை வைத்து விட்டீர்களா?
2: நாங்க இப்ப செய்ய மாட்டோம் ஐயா. நாளை பொங்கலுக்கு தான் செய்வோம்.
0: பொங்கலுக்கு செய்வீர்கள். அது வழக்கமாக கொண்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வழக்கமாக செய்வதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் வந்து புதையல் நிகழ்விலே இருக்கின்றோம். வழக்கமாக மீராவதான் வந்து செய்வார்கள் எங்களுடைய இயக்குனர் என்று அதற்காக
2: அம்மாதான் வருவாங்க.
0: நான் கண்டுபிடி சொன்னேன். இது தேடி கொள்ளும் புதையல். சரியா?
2: என்ன
0: பாடல் என்று கூறிவிட்டு உங்கள் பாடலை தொடருவோம்.
2: நாளைக்குங்க ஐயா?
0: ஆமா,
2: நாளைக்கு நீ கவனி காதலி அப்படின்னு ஒரு படம்.
0: நல்ல ஒரு திரைப்படம் அந்த படம். நான் பார்த்ததற்கு ஒரு காலத்தில் பாடசாலையில படிக்கும் காலத்தில் ஒழித்து ஒழித்து சென்று பார்த்த திரைப்படம். அப்பாவுக்கு திரைப்படம் கூட பிடிக்காது, என்னுடைய தந்தையாருக்கு. அதனால் அவர் நான் கலை உலகத்தில் கால் வைத்தது துண்டாக பிடிக்காது. ஒன்றுதான் என் தந்தைக்கு பிடிக்காத செய்தேன். நான் தந்தையின் பெயர் புகழ வைக்காத வைத்து விட்டேன். அந்த வழியாலே என் தந்தையின் பெயர் ஒழிக்கவே இல்லை அவர். ஆனால் அவருக்கு உள்ள அந்த விருப்பம் இல்லை. வெளியே உள்ளுக்கு சந்தோஷமா இருந்திருக்க வெளியே காட்டவில்லை. நான் திசை மாறி போயிருவேன் என்று நான் திரைப்படம் நடித்து வெளிவரும் வரை என் தந்தைக்கு தெரியாது. ஆனா என் தாயாருக்கு பெரிய புழு, அவளுக்கு பெரிய சந்தோஷம், தந்த மகன் ஒரு திரைப்படம் நடித்த கதாநாயகன், முதல் படம், முதல் காட்சிக்கு முன் வரிசையில இருந்து பார்த்த பெண்கள் குறிப்பில் முன் வரிசையில இருந்து பார்த்த ஒரு உறவண்டா உள்ளவனே என் அம்மாதான், சரியா? அதன் பின்பு சென்று அப்பாவுக்கு கூறியிருக்கார், அவருக்கு கோபனேன் இதுல எல்லாம் புனவனையான் படம் நடிக்க சொன்னது, அவன் வாத்தியார் தானே ஆசிரியர் தானே என்று அவர் உங்களோட பேர் போல வைத்துவே உங்களோட பேர் தானே எங்க கூறிக்கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றிலும் என்று சொல்லிக்கொண்டு அப்படி இன்னாட்டம். ஆனா அது எனக்கு மனதுக்கு ஒரு உறுத்தல் தான், அந்த ஆர்வம் என் உந்தல், அந்த கலைத்தாய் தன்னை அப்பாவுக்கு தெரியாமல் என்னை அழைத்து விட்டார். அந்த அப்பொழுது பார்த்த படங்கள்ல ஒரு படம் இந்த காதலி, அந்த நேரத்தில் நின்றேன் கவனித்தேன் காதலிக்கவில்லை, அதையும் சொல்லிக்கொண்டு அந்த நேரத்தில் அப்படி தெரியாது இல்ல, அந்த படம் வந்து பார்க்கும் நேரத்தில் என்னன்னு தெரியாது எங்களுக்கு காதல் என்ன பாடல் அதுலயே மகளே குறுங்கள்.
2: அதுல வந்து நீங்க ஜில்லென்று காற்று வந்தது அப்படின்னு ஒரு பாடல்,
0: ஜில்லென்று காற்று வந்த எங்க முதல் ஒரு பல்லவிய பாடுங்கள்.
2: ஜில்லென்று காற்று வந்தது, நில்லென்று கேட்டு கொண்டது, மலத்தோல்வி மலர முதல் இல்லை போல் இவன் மலர என்னோடு பேச சொன்னது.
0: நல்லது நல்லது, அந்த வரியை எடுத்துக்கொண்டு வந்த பழைய நினைவு கொண்டது. இது கிட்டத்தட்ட நீண்ட காலத்துக்கு இந்த 50 வருடத்துக்கு கிட்ட வரும் நினைக்கிறது இந்த பாடல் வந்து. நல்லது, நீங்களும் சின்ன பிள்ளைகள் நல்லது
2: 40 வருஷம்
0: சரி என்று நாங்கள் புதையல் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். புதையல் நிகழ்வு சொல்லை தருவேன், அந்த சொல்லை நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்து எனக்கு கூறணும். இப்பொழுது ஒரு சொல் வந்து நாட்காட்டி என்பதை கூறிவிட்டார் எங்களுடைய லெனின், அதனால் அது வெளிவந்துவிட்டது. அடுத்த சொல் கொடுத்திருக்கிறேன், அவரும் கூறவில்லை, நீங்கள் தெரிஞ்சு கொண்டு வாருங்கள். எட்டு எழுத்துக்கள், எட்டு இதிலே இந்த பொருளே வலம் இடம் என்றும் இருக்கின்றது. இந்த சரியா இந்த பொருள் ஒரு அந்த பொருள் ஆலயங்களிலே நாங்கள் காணலாம், சரியா? அது ஆலயத்திலேயே காணலாம், வீட்டிலேயும் அதை காணலாம், பூஜை அறையிலே வைத்திருப்பார்கள், மிகவும் புனிதமாக வைத்திருப்பார்கள் அந்த பொருளை. அதுல இருந்து சத்தம் வரும், சரி இன்னொரு ஒரு குழு தருகிற சத்தமும் வரும் அதுல இருந்து, சரியோ? வெட்டு எழுத்தை கொண்டது உங்களுக்கு உதிரி, அதனுடைய உதிரிகளை கூறியிருக்கின்றேன், சிந்தித்துக் கொண்டு ஓடி வந்து காற்றலையில் தருவோம். இப்பொழுது உங்களுடைய கிருபாமூர்த்தி ஐயா உறங்கிவிட்டாரா? அவர் தான் சரியா, நேரத்துக்கு சரியாக போய் உறங்கி விடுவார், அது தேவை. நல்லது. சதீஷ் என்ன செய்கிறார்?
2: அவர் போட்டுக்கு போயிருக்கார் ஐயா.
0: பிள்ளை சென்று விட்டாரா? அவர்கள பாட்டுக்கு பாடலை கேட்டுவிட்டு சென்றார், கேட்டிருப்பார் அந்த பாடல். இன்னைக்கு நல்ல ஒரு பாடல்
2: கேட்டிருக்கிறார்,
0: நல்ல பாடல். வராத என் பேரன் கேட்டது எனக்கு சந்தோஷமா இருக்கார், தொழிலுக்கு சென்று சுகமாக வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்ப
2: சொல்லிட்டுதான் போனாரு, சொல்லிட்டுதான் போனாப்ல. தாத்தா வந்து கேட்டா நான் போட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு
0: வாழ்த்துக்கள், சின்ன அன்பு வைத்து விட்டார். சரியாம்மா, நீங்கள் இந்த பாடம் சொல்லி கண்டு 5-8 எழுத்து இதிலே எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் ஒருபடியும் சொன்னேன்னா உடனே கண்டுபிடித்து விடுறேன், சொல்லவே மாட்டேன்.
2: அது ஓசை வரும்னு சொல்றீங்க,
0: ஓசையும் வரும். சரி நல்லது நல்லது, சென்று கொண்டு வாங்க. அடுத்தது விஜய ராகவன் அழைத்திருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள் அதை என்று கூறிக்கொண்டு பாடல் ஒன்று கேட்டிருந்தார். எங்களுடைய முதலாக வந்து இணைந்த கும்பகோணம் லெனின், நீங்கள் கூறிய பாடல் காற்றலைக்கு வருகின்றது. முதலாவது பாடல் தரவே வேண்டும் நான் கூறுவேன் தானே, கதம்பத்தில் வந்திருந்த பாடல் வருகின்றது.

0: நல்லவர் பாடலை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வேளையிலே அன்பு உறவுகள் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். முதலில் வெறுவேறு இரண்டு மூன்று பேர் அதை இவரை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் ஐயா. நான் கோயம்புத்தூர்லிருந்து ஏ ஆர் நாகப்பன் பேசுகிறேன்.
0: ஓ வணக்கம் வணக்கம், நீண்ட நாட்களுக்கு முன் கோயம்புத்தூர் நாகப்பன் அவர்களே, ஏ ஆர் நாகப்பன் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா நாகப்பன்?
1: நான் நலமாக இருக்கிறேன் ஐயா, மகிழ்வாகவும் இருக்கிறேன்.
0: மகிழ்வாக இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள். நாங்கள் ஒருவர் வரவில்லை.
1: நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக, நான் தினமும் காற்றலையில் வந்து கொண்டு போகின்றேன். நீங்கள் தினமும் வானொலி கேட்பவர்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும், நலமாக இருக்கின்றேன். திடீரென்று ஒரு சிலர் ஒரு நாள் இரண்டு நாள் வரவில்லை என்ற நாங்கள் எண்ணுவது உண்டு. நீங்கள் செய்திகளும் போடவில்லை. இங்கே பொங்கல் நல் வாழ்த்துக்கள் என்று உங்களுடைய
1: பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா.
0: பொங்கல் வாழ்த்துக்கள், இன்னும் புன்னகை பொங்க, புதிய கோயிலின் பொங்க வேண்டெல்லாம் விலகி இருக்கீங்க. வாழ்த்து சரியா எனக்கு புரியவில்லை என்றால் அது எழுத்துக்குள்ள மறைந்து இருக்கின்றது. உங்களுக்கும் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. நலமாக வளமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் மகிழ்வாகவும் சிறப்பாகவும் இருக்கிறேன் ஐயா.
0: குரலை கேட்ட மகிழ்வாக இருக்கின்றது. இரண்டு மூன்று நாட்கள், நான்கு நாட்கள், ஐந்து நாட்கள் உங்களை காண முடியவில்லை. நான் நினைத்தே நீங்கள் அடிக்கடி ஊருக்கு போவீர்கள் தானே, அப்படித்தான் நினைத்து
1: விட்டேன். அதேதான் ஐயா, அதே திருமண ஏற்பாடுக்காக நான் ஒரு வாரம்
0: அப்படி சென்றாலும் இல்லையா?
1: அந்தூர்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை.
0: ஓ வாய்ப்பு இல்ல. குறிப்பாக எப்பொழுது கூடுதலாக சிந்தித்தோம் என்றால், இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நடக்கும்போது விரைவாக ஓடும் குதிரைகள்ல நீங்களும் ஒருவர், அன்று நீங்கள் வரும்போது ஒருவர் தட்டி பிடித்துக் கொண்டார். சரியா?
1: இந்த அதாவது இன்னைக்கு வந்துருக்கிறேன், நாளைக்கு ஒரு நாள் விட்டா நாளும் திரும்ப ஊருக்கு போனீங்க.
0: திருமணம் முடிஞ்சு விட்டது.
1: இந்த வாரமும் பாட்டுக்கு
0: பேசும் பொழுது மகளும் கேட்ட போது இவர் வராமல் விடமாட்டாரே, எங்கிருந்தாலும் ஒரு தடவை அனுப்புவாரு.
1: திருமண ஏற்பாட்டுக்காக முன்னதா போயிருந்தாங்க. இப்ப வர ஜனவரி 17 தான் திருமணம்.
0: 17 திருமணம்.
1: அப்ப இந்த வாரம், இந்த வாரமும் பாட்டுக்கு பதில் பாட்டு பாடுவோர் பாடலாம் எல்லாம் கலந்து கொள்ள முடியாது.
0: அப்ப அதன் மூலம் நீங்கள் சொல்லுங்கள், வெள்ளர்கள் வெள்ளங்கள் நான் வரமாட்டேன் என்று. அப்படித்தானே? நீங்கள் வந்தா நீங்கள் தான். நான் கடந்து வரவும் அதை பற்றி கூறியிருந்தேன். அப்பொழுது சந்தன்ராஜ் மாமா சொல்லியிருந்தார், என்னவென்றால் பெரிய குதிரையால் வரவில்லை போல இருக்க. எதிர்பாராமல் எல்லோரும் நன்றாக 56 பாடல்கள் கொடுத்திருந்தார்கள். நீங்கள் 53 கொடுத்திருந்தீர்கள், 56 கொடுத்திருந்தேன், குறிப்பிட்டிருந்தேன் நான். நலமாக எல்லோரும் இப்பொழுது வீட்டுக்கு வந்து விட்டீர்கள். அப்படித்தான், ஊருக்கு வந்து விட்டீர்கள்.
1: ஆமா, பொங்கல் பொங்கலுக்காக வந்திருக்கிறேன்.
0: போகி எப்படி, போகிய படிப்பு சென்றது? போகி பண்டிகை உங்களுக்கு செய்ய முடியாது? போகி
1: போகி பண்டிகை வழக்கம் போலதாங்க, பிரமாதமா இல்ல.
0: அதுல என்ன வெளியிலே போட்டு கொளுத்துனீர்களா ஏதாவது?
1: அதெல்லாம் செய்ய மாட்டாங்க,
0: அதெல்லாம் செய்யக்கூடாது. உண்மையின் படி போகி என்பது என்னவென்றால், இந்த பழைய தொடிமணிகளை போட்டு எரிப்பது அல்ல, எரித்து மாசுபடுத்துவது அல்ல, காற்றலையை வானம்

0: நன்மையை பயக்கும் இடத்திலே போய் பேசியிருக்கு. பாதுகாப்பு விதி முறையின்படி கூறுகிறார். அது பாரம்பரியமான தீங்கு விளைவிக்காது. அதே போய் காலங்களிலே கூறியிருக்கிறார், இந்த சூது அதில் இந்த பஞ்சமா பாதங்கள் ஆகப்படும், இப்படியான இதுகளை நாங்கள் செய்யாமல் எங்களுக்கு நல்ல மனிதநேயம், ஜீவகாருண்யம், அப்படியான நல்ல பரஸ்பரம் ஒற்றுமை, அன்பு, கருணை, சாந்தம் இவற்றை எங்களுக்கு வைத்துக் கொண்டு எங்களிடம் இருக்கின்ற கூடாதத்தை எரிந்துவிட வேண்டும், மனத்திலிருந்து எரித்துவிட வேண்டும். அதுதான் இந்த போகி என்று நான் கருதுகிறேன். படித்ததை கொண்டு தகவல்களை கொண்டு
1: இங்கே நகர்பகுதியிலெல்லாம் நம்ம துணி சொல்ல மாதிரி துணி பேப்பரெல்லாம் போட்டு எரிச்சோம்னா மாசு
0: கட்டுப்பாட்டு நிச்சயமாக அது ஒரு அது எங்களுடைய பண்பாட்டு சமய அனுஷ்டானமும் அல்ல. அதை நாங்கள் கடைபிடிப்பவர்கள் ஒன்று ஒன்று பின்பற்றி அதை இப்ப பெரிய கேளிக்கையாக வந்துவிட்டது. அதற்குத்தானே கொரோனா வந்து அமர்த்திவிட்டது செய்யப்படாத. சரி, இன்று என்ன பாடலோடு வந்தீர்கள் நாகப்பன்?
1: எனக்கு இன்று இதன பாடல் ஐயா, நான் நாளை தினத்துக்கான பாடல் வருஷம் 16 திரைப்படம் பூ பூக்கும் மாசம் தை மாசம்.
0: அந்த பாடல் அடிக்கடி கேட்டார்கள். பூ பூ பூக்கும் காலம்,
1: பூக்கும் மாசம், பூ பூக்கும் மாசம் தை மாசம்.
0: நல்லது.
1: உங்களுக்கு
0: இன்று நாங்கள் இந்த நேற்று கண்டுபிடி செய்திருந்தோம். இன்று புதையலுக்கு வந்திருக்கின்றோம். புதையலிலே சொத்து சொல்லுகளை தந்து அந்த சொல்லினுடைய முழு சொல்லை நாங்கள்
1: தேடிக்கொண்டிருக்க முன்னதாக நீங்க சொன்னது கேட்டாங்க ஐயா, அதற்கான விடை சொல்கிறேன். விடை வந்து வளம்புரி சங்கு.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் நாகப்பன், எப்படி கண்டுபிடித்தீர்களோ தெரியாது, கெட்டிக்காரன் பிடித்து விட்டீர்கள். வளம்புரி சங்கு அதிலே நான் கூறினேன். கெட்டிக்காரன் கிடையாது. பவுனம்மாள் அடித்துக் கொண்டிருக்க, விஜயராகவனும் அடித்துக் கொண்டிருக்க, அவர்களும் அதை கொண்டு வந்து
1: இணைக்க
0: வேண்டாம். இணைக்க வேண்டாம். இணைக்க வேண்டாம் என்றால் முழுமையாக பேச முடியும். மாசம் புதியவர்கள் வருகின்றார்கள். புதியவர்கள் எல்லோரும் சிவபுரியிலிருந்து வருவார், சவுதியிலிருந்து வருவார், அவர்கள் இருக்கவோ இணைக்கிறது காலம் இருக்கின்றது, நேரம் இருக்கு. நான் கூறுவேன் வாழ்த்துக்கள். அந்த சொல்லை கூறியதற்கு வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். மக்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்பொழுது அழைக்க வேண்டியவர்கள் பவுனம்மாள் அழைக்க வேண்டும், ஜெகபர் ஜாதிக் விஜயராகவன் வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். ஓடி வாருங்கள். இந்த பொருள் இந்த சொல்லை அவர் கண்டுபிடித்து கூறிவிட்டார். இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். அடுத்த பதம் தருகின்றேன். அந்த பதம் வந்து 4 சொற்களை கொண்டது, 4 சொற்களால் ஆனது. அதிலே அந்த 4 சொற்களும் எங்கள் மத்தியிலே இணைத்து விடுவோம். பவுனம்மாள் வாருங்கள். பவுனம்மாள்
2: கோயில் இருக்கும். அது வந்து வளம்புரி சங்கையா?
0: கட்டிக்காரி கட்டிக்காரி. உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்க, என்ன நீங்கள் முன்பு அழைத்துக் கொண்டிருந்தே அதன் பின்பு நாகப்பன் வந்து கூறிவிட்டார் அந்த பதிலை. அதிலே ஒரு புள்ளி உங்களுக்கும் வருகின்றது. ஏனென்றால் நீங்கள் அதை முதலிலே வந்து அந்த சொல்லை கொண்டு வந்தா தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள் எனக்கு தெரிந்தது. கட்டிக்காரை உங்களுக்கு வலம்புரி சங்கு என்பதற்கு நீங்கள் ஒரு புள்ளி வருகிறீர்கள். அது சரியான சொல்லு, வலம்புரி சங்கு தான். வலம்புரி சங்கு கோவிலில் இருக்கும், வீட்டிலே சுவாமி அறையில் இருக்கும், அது எல்லோருக்கும் கிடையாது. ஓசை எழுப்பும் அது வலம்புரி சங்கு.
2: மீனவர்களுக்கு வந்து வலையில கூட கிடைக்கும் ஒரு சில பேருக்கு.
0: அதை குறிப்பிடவில்லை, உங்களுக்கு குறிப்பிட்டால் கண்டுபிடித்து விட உடனே. இன்னும் ஒன்று, எங்களுடைய பாரத போர் எழுதிய கிருஷ்ணருடைய கரத்திலே அது இருக்கின்றது. அவருடைய சங்கமான நாதம் எழுப்பிக் கொண்டிருக்கும். இங்கேயும் ஆலயங்களிலே இந்த சங்கமான நாதம் கேட்கும். அமெரிக்காவிலே ராஜ ராஜேஸ்வரி என்ற ஒரு ஆலயம் இருக்கின்றது. அங்கே பூசை முடிந்து எல்லோரும் வணங்கும் போது வடக்கு திசை கிழக்கு திசை பார்த்து அவர் ஊதுவார். அந்த சங்கம் பெரிதாக ஊதிக்கொள்வார். அப்ப சங்கு மற்றது சங்கிலே வந்து அபிஷேகங்கள் செய்வார்கள். 108 சங்கு, 108 சங்கு வச்சு அபிஷேகங்கள் செய்வார்கள். அந்த சங்கு சின்னனாக இருக்கும்போது குழந்தைக்கு பால் பெருக்குவதற்கு அதுக்கு பாலாடை என்று ஒரு பெயரும் இருக்கின்றது, தெரியுமா? குழந்தை அந்த சங்கிலே தான் பால் ஊட்டுவார்கள். அப்ப எல்லாம் இந்த சூப்பி போச்சி என்றெல்லாம் இல்லை, பால் போகத்தில் இல்லை. ஆரம்ப காலத்தில் முதல் பால் பறக்கும் பொழுது அதை மடியில் இருத்தி அந்த பால் பால் அந்த செம்பு அந்த சங்கு சின்ன சங்காக இருக்கும், கையை கிடங்கு கரண்டி போன அதிலே வச்சு அதன் மூலம் தான் அந்த பாலை அந்த சங்கை கொண்டு அபிஷேகங்கள் எல்லாம் செய்வார். பாலாபிஷேகம் செய்வார்கள் இறைவனுக்கு. அந்த சங்கத்தை பால் ஊற்றி அதனாலே ஊற்றுவார்கள் அந்த சுருவத்தின் மீது. புனிதமான பொருள். கண்டிக்காரை கண்டுபிடித்தது. அடுத்த சொல்லு 4 சொற்களை கொண்டு, 4 எழுத்துக்களை கொண்டது. நான்கு எழுத்துக்களை

0: கொண்ட சொல்லு. இது அநேகமாக உங்களுக்கு ஒரு தரவு, எங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல பறவைகளை பார்த்திருக்கின்றோம், அவர்களோடு சம்பந்தப்பட்டது. சரியா? நான்கு எழுத்துக்களை கொண்டது அவர்களோட சம்பந்தப்பட்டது. சென்று வாருங்கள், அல்லது உடனே கூறுங்கள்.
1: மனிதர்கள், மனிதர்கள் எல்லோரும் எல்லோரு வீட்டிலையும் எல்லாத்தையும் வளருமாயா? நான் அதை சொல்லாம
0: பறவைகளை நாங்களும் வளர்த்துக் கொள்கிறோம், நாங்களும் வளர்க்கிறோம் தானே.
1: எல்லா
0: நாடுகளையும் வளர்ப்பதில் புறாக்களோடு சம்பந்தம், அந்த மன்னிக்க வேண்டும், அவர்களோடு சம்பந்தப்பட்டது. நன்றி, நன்றி. மீண்டும் வாருங்கள், நான்கு எழுத்தை கொண்டு செல்லும். அடுத்த விஜய் ராகவன் நீங்கள் அழைத்தீர்கள். சுபாஷ் என்ற ஒரு அன்பு உறவு வந்திருக்கின்றார், அவரும் பெற வேண்டும் கட்டளைக்கு. இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. வந்து கடம்பத்திலே வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது புதையல், புதையல்லே கலந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே. மூவர் வந்து கலந்து கொண்டு மூவரும் புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். எங்கே லெனின் கூட வருகையை காணவில்லை, புதையை கொண்டு ஓடி பாருங்கள். சுபாஷ் என்று ஒரு அன்பு உறவு என்று முதலாவதாக இணைகின்றார் போல் இருக்கு என்னிடத்திலே. அவர் காற்றலைக்கு வர வேண்டும், அலையுங்கள் காற்றலையில். விஜய் ராகவன் நீங்களும் வர வேண்டும், ஜெகப்பிரசாதிக்கு நீங்கள் வர வேண்டும், எல்லோரும் வாருங்கள், வந்து தந்து கொண்டிருங்கள். நான்கு எழுத்தை கொண்டது பறவைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், அதை யார் கொண்டு வந்து கூறுகிறார்களோ தெரியலோ, வந்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன், அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இன்றைய நாள் நாங்கள் இந்த பாடலுக்கு ஒரு பாடல் ஜிங்கிள் பாடல் ஒன்று இசையை
2: தருகின்றேன்.
0: யார் சொல்ல போகிறீர்கள்? அதை யார் சொல்வதோ, யார் சொல்வதோ என்றதுதான் எங்களுடைய இசை கண்டுபிடித்து விட்டு. அதை எங்கே விஜய் ராகவன் வந்துவிட்டார், அவர் கொண்டு வருகின்றார். வணக்கம், வணக்கம் விஜய்
3: ராகவன்.
0: நலமாக நலமாக
3: இருக்கின்றீர்களா?
0: எப்படி உங்களுடைய போகி பண்டிகை முடிவடைந்து விட்டதா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இந்த என்ன பாடலை கொண்டு வந்திருக்கீர்கள் கதம்பத்துக்கு?
3: மகாநதி, மகாநதியிலிருந்து பொங்கலும் வந்தது, பாலும் பொங்குது கேட்டு சொல்லடியோ.
0: பொங்கலும் வந்தது,
3: பாலும் பொங்குது.
0: ஓ, பாலும் பொங்குதா, நல்லது நல்லது நல்லது. நாளை தினம் பொங்குத்தானே போகின்றது. சரி, மகாநதி அந்த பாலை கொண்டு வருகிறேன். இப்பொழுது இங்கே எங்களிடம் இருந்து புதையல் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள். புதையலிலே என்னிடம் ஒரு ஒரு சொல்லு ஒரு ஒரு பதம் உண்டு, அதற்கு என்ன பதம் என்று நீங்கள் கூற வேண்டும். நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம், அந்த எழுத்துக்களுடைய பதம் வந்து பறவைகளோடு சம்பந்தப்பட்டது. இங்கே கூறுங்கள் பார்ப்போம். நான்கு எழுத்தை கொண்டது நினைத்துக்
3: கொண்டு
0: பறவைகளோடு சம்பந்தப்பட்டது ஐயா. ஓடி வாருங்க, வந்து சொல்லுங்கள். நன்றி உங்களுக்கு. அடுத்த உறவிடம் செல்கின்றேன், நீங்கள் தெரிந்து கொண்டு வந்து அழையுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த உறவு யார்? சுபாஷ் என்ற ஒரு அன்பு உறவு அழைத்திருந்தார். யார் அவர்? ஓடி வர வேண்டும் சுபாஷ், நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். இதற்கு முன்பு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது, எனக்கு உங்களை யார் என்று தெரியவில்லை, யாராக இருக்கலாம் என்று தெரியவில்லை. சுபாஷ் வாருங்கள், ஓடி வாருங்கள், அழையுங்கள். மீண்டும் எங்கிருந்து அழைக்கின்றீர்கள் என்று தெரியவில்லை. அடுத்து விஜய் ராகவன் வந்துவிட்டார். ஜெகபிரசாதிக்கு நீங்களும் வர வேண்டும். மயிலைப்பட்ட அவி அவர்கள் இருக்கின்றார். அனைத்து உறவுகளும் வர வேண்டும், வந்து இதில் கலந்து கொள்ளுங்கள். எங்கள் லெனினை காணவில்லை, ஒரு புள்ளி எடுத்தவுடன் சென்றுவிட்டார். நாகப்பன் நீங்கள் வர வேண்டும், உங்களுக்கும் ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது. பவுனம்மாள் வர வேண்டும், ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது. இது இதனுடைய பாடல் இதுதான், இந்த நிகழ்ச்சிக்கான பாடல் இதுதான் என்று நான் எண்ணுகின்றேன்.

0: சொல்வதோ யா சொல்வதோ யா சொல்வதோ யா சொல்வதோ.
1: எங்கே பார்ப்போம், யார் சொல்ல போகின்றீர்கள், யார் சொல்வதோ யார் சொல்வதோ, எங்கே ஓடி வந்து தாருங்கள் உங்களுடைய பதில்களை என்று கேட்கும் வேளையிலே பவுனம்மாள் வந்து விட்டார். வணக்கம் பவுனம்மாள், என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
2: ஐயா அன்னம் பறவை. ஐயா
1: இல்லையம்மா, அன்ன பறவை பறவைகளோடு சம்பந்தப்பட்டதம்மா, பறவைகளோடு சம்பந்தப்பட்ட
2: அன்னம் கூட பறவையோட. சரிங்கய்யா,
1: அன்னம் பறவை தானே, இது பறவைகளோடு என்று குறிப்பிட்டேன், பறவைகளோடு சம்பந்தப்பட்டது அந்த சொல், அந்த பதம். சரியா? அதனுடைய செயல் ஏதாவது என்று அதில் பொருந்தி வரும். சரியா? வணக்கம் வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம் ஜோர்ஜ்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
1: நலமா இருக்கின்றீர்களா?
3: நலமாவும் நலமாவும் மகிழ்ச்சியாக இருக்கேன்.
1: நல்லது நல்லது. அப்படி இருந்தால் தொடர்ந்து என்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன பாடலை நாளைய தினம் கேட்கப் போகின்றீர்கள்? தைப்பொங்கல் நாளில்
3: ராஜாதிராஜ படத்திலிருந்து மலையாள கரையோடு கவி பாடும் குருவி.
1: அடைங்க அப்பா, மலையாள கரையோருக்கு போயிருக்கீங்க, பழனிச்சேரி பக்கம் போயிருக்கலாமே. சரி சரி, எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். அங்கே இருந்து இங்கே இருந்து மலையாள கரையோரத்துக்கு போகிறீர்கள். மலையாள கரையோரம் கவி பாடும், அது கவி பாடும் குருவி. நல்ல நல்ல பாடல் அந்த பாடல். சரி, அந்த பாடலை தந்து விட்டீர்கள். நாளைய கதம்பம் நிகழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் புதையலில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். புதையலே வந்த ஒரு சொல்லை, ஒரு பதம் என்னிடம் இருக்கிறது.
3: மைனா
1: இரண்டு எழுத்து தானே மகனே? பறவையின் பெயர் நான் கேட்கவில்லை, பறவைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், மிகவும் சிறப்பான விடயம் அந்த விடயம். அதை கூறுங்கள். நான்கு எழுத்திலே அந்த விடயம் வருகின்றது. அந்த பதத்தில் உள்ள பதம் பறவைகளோடு சம்பந்தப்பட்டது. இப்ப மிருகங்களோடு அல்ல, பிராணிகளோடு அல்ல, மனிதர்களோடு, இது பறவைகளோடு சம்பந்தப்பட்டது. பறவைகளின் பெயரை நான் கேட்கவில்லை. இந்த பறவை பறவைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு செயல், அதையும் கூறலாம், ஒரு செயல் என்றும் கூறலாம். அந்த திறமை அதனிடம்தான் இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் ஆற்ற முடியாது. சரியா? கொண்டு யார் சொல்வதோ எங்க பாப்பா, யார் சொல்ல போகின்றீர்கள்?
0: யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வா.
1: ரோஜா வந்து விட்டார். ரோஜா வணக்கம். ரோஜா ரோஜா வணக்கம். ரோஜா ரோஜா ரோஜா வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் அப்பா.
1: வணக்கம் ரோஜா. நலமா இருக்கின்றீர்களா ரோஜா?
4: இருக்கேன்.
1: நலமா.
4: எனக்கு
1: என்ன,
4: எனக்கு நாளைய பாடல் நேற்று வரை தனிமையிலே இன்று வரை, அந்த பாட்டு. நேற்று வரை தனிமையிலே இன்று முதல் இனிமையிலே இனிமை தரும் அந்த பாட்டு.
1: சிறந்த பாடல் ஒன்றை கேட்டிருக்கீர்கள். மகள்வாணி
4: பாடம் தெரியவில்லையப்பா.
1: பாடம் தெரியவில்லை, படமும் தெரியவில்லை. தேடி பிடிக்கணும் பாடல்
4: தெரியுங்க.
1: சாதாரணமான விடயம், இங்கே பார்ப்போம். புடகம் போட்டுட்டு கூறுங்க. நான்கு எழுத்திலே வரும். சரியா? அது பறவைகளோடு சம்பந்தப்பட்டது. அங்கே பவுனம்மாள் ஒரு கேள்வி கேட்டிருந்தா, வீடுகளிலேயும் இருக்கிறாங்க கேட்டிருந்தார், எங்கும் இருக்கும் அது. ஆனா இந்த விடயம் அதுக்கு உரியதுதான், அது பறவைகளுக்கு உரிய ஒரு பதம். நன்றி நன்றி. இறக்க இருந்தா தானே அது பறவை, அது வேறு விடயம். அது ஒரு பகுதி என்று கூறவில்லை, இது அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு செயல்பாடு என்றும் கூறலாம். அந்த அது இல்லாமல் அவர்கள் வாழவும் முடியாது.
4: அதை இல்லாமலும் வாழ முடியாது.
1: அதெல்லாம் அவர்கள் அதெல்லாம் வாழ முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு சில
4: உணவு வகை.
1: ஒரு கேள்விதானே கேட்கலாம். முடிந்து விட்டு அந்த குழு தந்து விட்டே நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். அது சுலபமான சொல்லு மகளே, சுலபமான சொல்லு. சரியா? நல்லது ரோஜா.
4: தானியம் தானியம்
1: ஒரு செயல்பாடு என்று கூறினேன் அம்மா.
4: செயல்பாடு, பறவையின் செயல்பாடு.
1: பறவையின் செயல்பாட்டுக்குள்ளே ஒன்று, அது தினமும் செய்யாது அந்த வேலையை. அடுத்த இன்னொரு தரவும் தர, அது தினமும் அந்த வேலையை செய்வதில்லை. ஒரு பறவை தினமும் அதை செய்வதில்லை. ஒரு முறை செய்தால் சரி, இப்பொழுது புரியும் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே ஓடி வாருங்கள். இங்கே நாகன் ஜோ ஜனவரம் பெற வேண்டும். பாடலை நீங்கள் பாடலையே கேட்டு விடுவீர்கள். வந்து பதிலை தர வேண்டும். ரேவதி வந்திருந்தார். ரேவதி சென்று விட்டார். ஓடி வாருங்கள் ரேவதி. ரேவதி வர வேண்டும். வந்து கலந்து கொள்ளுங்கள். பாடலை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த சுபாஷ் என்றவர் யார் என்று தெரியவில்லை. அவர் அழைப்புக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஜெகபர் சாதிக் நீங்களும் வர வேண்டும். மற்றவர்கள் வந்து விட்டார்கள். ஓடி வாருங்கள். உங்களுக்கு வந்து வந்து கூறிக்கொண்டிருங்கள். இப்ப எல்லோரையும் நான் ஒருமித்து எடுக்க முடியாத எடுத்து வைத்திருந்தேன். அந்த குறிப்பிட்ட குழுதான் இதை பங்கு பெற்ற முடியும். புதிய புதியவர்கள் வருகின்றார்கள். அதிலேதான் சுவாரஸ்யம் இருக்கும். யார் சொல்வதோ யார் சொல்வதோ
0: யார் சொல்வது யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ
1: யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று மறைந்து விட்டார். ஓடி சென்று விட்டார். அறிவார் வேண்டுமோ நல்லது. யார் சொல்வதோ யார் சொல்வதோ
0: யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ
1: இனிமையான வரி. யார் சொல்வதோ யார் சொல்வதோ எங்கே ஓடி வந்து முதலில் வருவோர் கூறி செல்லலாம். வாருங்கள்.
0: யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ.
1: நாளைய தினம் தைப்பொங்கலை எதிர்பார்த்து நல்ல திருநாளாகும். தமிழர் திருநாள் உழவர் திருநாள் வரும் என்று எண்ணும் வேளையிலே ரேவதி அவர்கள் வந்து விட்டார்கள். வணக்கம் ரேவதி. மகளே ரேவதி வாருங்கள்.
2: வணக்கம்.
1: வணக்கம் மகளே. நலமாக இருக்கின்றீர்களாமா?
2: நலமாக இருக்கிறேன். விடை தெரியவில்லை, அதனால்தான் வரல.
1: விடை தெரியவில்லை, கண்டுபிடிக்க வேண்டியதான். இங்கே நாட்காட்டி என்ற ஒரு பதம் வந்தது. வலம்புரி சங்கு என்ற ஒரு பதம் வந்தது. அதை சிலர் கூறியிருக்கின்றார்கள். இது நான்கு எழுத்துக்களில் உள்ள ஒரு சொல் பறவைகளோடு சம்பந்தப்பட்டது. அது ஒரு தடவை செய்தால் மீண்டும் செய்ய தேவையில்லை. அதனால் அது என்னவாக இருக்கும் என்று எண்ணுங்கள். அதிலேயே ஒரு குறிப்பிட்ட பறவையின் பெயரை முதல் தாங்கி அடுத்த முதல் சொல் இரண்டும் ஒரு பறவையை குறிக்கின்றது. அடுத்த சொல்லு அதனுடைய செயல்பாட்டை குறிக்கின்றது. சரியா? ஒரு உதாரணத்துக்கு பொதுவான சொல்லாக கொண்டு வந்திருக்கின்றேன். நான்கு சொல்லை நாங்கள் ஐந்து சொல்லிலேயும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் குறிப்பாக இந்த சொல்லை கொண்டு வருங்க. இது அவர்களுக்கு முடிந்தது. அது அவர்களால் செய்யக்கூடிய ஒரு விடயம். நான்கு எழுத்து நாங்கள்
2: காணக்கூடிய
1: புதையலுக்குள்ளே நாட்காட்டி என்று சொல்லி கண்டுபிடித்து விட்டார்கள். வலம்புரி சங்கு கண்டுபிடித்து மூன்றாவது சொல்லாக வந்திருக்கு. இந்த சொல்லி கண்டுபிடிக்கணும். அதற்கு முன் நாளைய பாடலை கூறிவிட்டு செல்லுங்கள். கூறுங்கள். எங்கே ஓடி வந்து கூற வேண்டும் யார் என்று?
0: யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ
1: யார் சொல்ல போகணும் இதற்கான பதிலை என்று பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஓடி வந்து சொல்ல வேண்டும். ஏழு பேர் இணைந்து வந்தீர்கள். ஏழு பேரும் இதை தெரியும். மற்ற கேட்டுக் கொண்டிருப்பவர்களும் இதற்கு பதிலை கொண்டு வர வேண்டும். நான்கு எழுத்திலே உள்ள ஒரு பதம். அந்த பதம் பறவைகளோடு சம்பந்தப்பட்டது. அவர்கள் செயல்பாட்டிலே ஒன்று. ஒரு சிலதான் இதை செய்யும், ஒரு சிலது செய்யாது. அதிலே ஒரு பறவையை குறிப்பிட்டு முதலாவது சொல்லு முதலாவது பதம் அதிலே வந்து நான்கு எழுத்து. அதிலே முதல் இரண்டு பதம் அதிலே சேருகின்றது. அதிலே முதல் பதம் ஒரு குறிப்பிட்ட பறவையை வைத்து கூட்டிருக்கின்றேன். மற்ற பதம் பொதுவான பதம். ஆகவே இது இல்லாமல் அவர்கள் வாழ முடியாது. அநேகமாக முக்கியமான ஒரு பொருள். அங்கே ஜோர்ஜ் வந்து விட்டார். வணக்கம் ஜோர்ஜ்.
3: வணக்கம் ஐயா. கூடு கட்டுவது ஐயா?
1: அது எப்படி கூறுவது? கூறுங்களேன். கூடு கட்டுவது கூடு என்பது ரெண்டு எழுத்து தானே மகனே? என்ன மாதிரி குறிப்பிட்ட பறவையோடு சேர்த்து கூறுங்கள்.
3: தூ தூக்கணாங்குருவி.
1: அதனால நாலு பதத்துல வருகின்றது இல்லையே, ரெண்டு பதத்துல உள்ள பறவை.
3: அப்ப விடை சரியா?
1: இல்லை இல்லை, விடை சரியாக வரவில்லை. இன்னும் பாதி சரி என்று சொல்லலாம், நீங்கள் கூறுவதே விடயம் இருக்கின்றது. அது முதலாவது பதம் ஒரு பறவையை குறிக்கின்றது, இரண்டு எழுத்து பறவையை குறிக்கின்றது.
3: சரியா? சரிங்க,
1: தொண்டைக்குள்ளே இருக்குது வரவில்லை, அப்படித்தானே? சென்று வாருங்கள். பாதியை உடைத்து விட்டார் அவர். எங்கே ரேவதி வந்திருக்கின்றாரா? ரேவதி கூறுங்கள். பவனம்மா ஓடி வரவன், உங்களுக்கு இது தெரியும், நன்றாக தெரிந்த ஒரு விடயம் உங்களுக்கு. சரி, இன்னும் அதற்கு ஒரு தரவு தருகிறது. இந்த பறவையை பிடிப்பதற்கு வேடுவர்கள் உபயோகிப்பது, இந்த பறவையை பிடிப்பதற்கு வேறு வேடர்கள் வேடுவர்கள் அதை உபயோகிப்பார்கள். சரி, எங்கே பார்ப்போம். யார் சொல்வது? ஓடி வர வேண்டும். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, ஓடி வந்து செல்ல வேண்டும் அந்த பதிலை என்று கூறுகின்றேன். சொல்லுவதற்கு ஓடி வருகின்ற ரோஜா. ரோஜா கூறுங்கள்.
5: வணக்கம். கிளிக்கூடு.
1: கிளிக்கூடா? நான் வச்சுக்கிற மதம் அதுவும் இல்ல. பாதி சரியானால் பறவை சொல்லவில்லை நீங்களுக்கு. பறவைக்கு கூடு இல்லையே அம்மா, அது பொந்திலே தானே வாழும். அது பொந்திலே
5: தானே கூடு.
1: காகம் மூன்று சொல்லல்லவா? மூன்று எழுத்து. ஆனா காக கூடு என்று வரும்பொழுது நான் வந்துவிடும், ஐந்தெழுத்தா போயிடும். சரி, நீங்கள் இதுக்குள்ளேதான் நிக்கிறீர்கள் ஜோச்சி. நீங்கள்
5: ஒரு பறவையின் பேர் முன்னுக்கு வரும்.
1: அந்த இரண்டு எழுத்து பறவை தானாகத்தான் செய்வது, அது இல்லாமலும் அதை வாழ முடியாது. அந்த பறவையை பிடிப்பதற்காக வேடுவர்களும் இந்த இதை செய்வார்கள், இந்த கூட்டை செய்வார்கள். சரி, சென்று வாருங்கள். இலகுவான பதில், ஓடி வாருங்கள். அடுத்து ஜோச்சி ஓடி வந்த, ஓடி வாருங்கள் ஜோச்சி, கொண்டு வாருங்கள் ஜோச்சி, கொண்டு வாருங்கள் ஜோஜ். வணக்கம் ஜோஜ்.
3: புறா கூட ஐயா.
1: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் ஜோஜ். புறா கூடு, அந்த புறா தானாகவே அந்த கூட்டை கட்டும். அது இருப்பதற்கு ஒரு தடவை அதை செய்தால் போதும், சரியா? அது
3: தானாகவே
1: வேடர்களும் அதை பிடிப்பதற்கு புறா கூடு வைத்து பிடிப்பார்கள் இல்லையா? புறா கூடு என்பது சரியான பதத்தை கொண்டு வந்து விட்டீர்கள். அடுத்த பதம், அடுத்தவர் வருகின்றார். வணக்கம்
6: ஐயா. வெண்புறா.
1: வெண்புறா என்பது புறாவின் பெயரை கூறுகிறீர்கள். சரியான பதில் வந்து விட்டது மகளே. அதை ஜோச்சும் வந்து கூறியிருந்தார், ரோஜாவும் வந்து பாதி கூறியிருந்தார். ஆனால் அவர் கிளிக்கூடு என்று சொல்லிவிட்டார், இவர் வந்து புறா கூடு என்று சரியாக சொல்லியிருந்தார். புறா, கிளி வந்து கூடு கட்ட மாட்டாது, அது பொந்திலே வாழும். இது புறா கூடு, புறா வந்ததுதான் அது தானாக கூடு கட்டி வாழும் பறவை, பறவைகளோடு சேர்ந்த ஒரு படியம். நான் பறவை கூடு என்று கூறாமல் புறா கூடு என்று குறிப்பாக சொல்லியிருந்தேன். ஒரு பதிலுக்கு புறா கூடு வந்து விட்டது. அடுத்த அடுத்த பதம் தர இருக்குன்னு அதற்குள்ளே ஒருவர் வருகின்றார், அழைத்து விடுவோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் ரோஜா, அழைத்தீர்கள். வணக்கம் ரோஜா. ரோஜா, அதற்கு பதில் வந்து விட்டது தானே? நீங்களும் கொண்டு வந்தீர்களா? பாதி பதில் தான் உங்களுக்கு கிடைத்த, கூடுதானே சொன்னீர்கள், அதுவும் பிள்ளையாக சொல்லிவிட்டு. அந்த குருவி கூடு கட்டாது. வணக்கம் பவுனம்மாள். பவுனம்மாள் வணக்கம். சொல்லிவிட்டு வந்து நின்று வைக்கிறீர்கள் என்ன பவுனம்மாள், துண்டிக்காம நிற்கிறீர்கள், அது அப்படி செய்யக்கூடாது. அடுத்த உறவு வர வேண்டும். அடுத்த பதம் தருகின்றேன். மூன்று பதம் விடுவித்து விட்டீர்கள். அடுத்து ஒரு பதம், இது மக்களுக்குள்ளே மக்களாக வாழ்பவர், ஒரு குறிப்பிட்ட மனிதராக வாழ்வார், எல்லோரும் இப்படி இருக்க மாட்டார்கள். இவருக்கு ஆறு எழுத்தை கொண்ட ஒரு பதம். எங்கள் மக்கள் மத்தியிலே வாழ்பவர், ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். இது எங்கள் மத்தியிலே வாழ்கின்றார்கள். அன்றும் இன்றும் என்றும் வாழ்பவர்கள். எங்கே கொண்டு ஓடுவாருங்கள்? அவரே இப்படி கூறுவார்கள். ஓடுவார்கள். அடுத்தது யார் வரப்போகிறோம்? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ? இதற்கு பதில் யார் சொல்வதோ, யார் சொல்வதோ?
0: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ?
1: ஒரு தடவை அழைத்து விட்டு சென்று விட்டீர்கள். ஓர் இருவர் தான் மீண்டும் மீண்டும் வருகின்றீர்கள். எதற்காக என்று கேட்டுக்கொள்ளும் இந்த வேளையிலே பதிலை கொண்டு வாருங்கள். மக்கள் மத்தியில் வாழ்பவர்கள் ஒருவரை இப்படி அழைப்பார்கள், அவரை கணிப்பார்கள், அவர்கள் அந்தஸ்து அப்படி இருக்கும் என்று எண்ணுவார்கள். அந்த ஆறு எழுத்திலே வருகின்றது அந்த பொருள். ஒருவர் வரலாம், பதில் கூறலாம், ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த பூட்டினை உடைத்து விடுவேன், நான் சற்று இலகுவாக்கி தருவேன். ஒரு கேள்விதான் ஒருவர் கேட்கலாம். இது புதையல் நிகழ்வு முருகத்தமிழ் வானொலியின் கதம்பத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கதம்பத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏழு உறவுகள் வந்து இணைந்து கதம்பத்தில் இதற்கான பதிலை தருகின்றார்கள். அடுத்த உறவுகள் வர இருக்கின்றார்கள். ஆறு எழுத்துக்கொண்ட பதம். மக்கள் மத்தியிலே வாழ்கின்றார்கள். இங்கே ரேவதி வந்துவிட்டீர்கள். கொண்டு பாருங்கள், என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? சான்றோர்கள் இல்லையம்மா, அது இல்லை. அந்த பொருள் நான் கூறவில்லை. இது இன்னும் ஒரு சொல்ல அப்படி இருக்கின்றது, இன்னும் இருக்கின்றது. அந்தஸ்து உள்ளவர்கள் என்று கூறியிருந்தேன், அவர்கள் இருக்கின்றார்கள் மக்கள் மத்தியிலே என்று கூறியிருந்தேன். எல்லோரும் அப்படிப்பட்டவராக இருக்க, எல்லோராலையும் அப்படி இருக்க முடியாது. அதற்கு எதிர்மறை கருத்து எதிர் சொல்லும் இருக்கின்றது. அங்கே கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்க. ஆறு எழுத்துக்களை கொண்டது சான்றோர்கள்
2: என்பதன்
1: எத்தனை அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைத்திருக்கின்றது. அவரை மற்றவர்கள் தான் கூறுவார்கள். அவரை பார்த்து அவருக்கு அதுக்கு பட்டம் பதவி கொடுக்கப்பட மாட்டாது. இப்ப சான்றோர்கள் என்றால் அவருக்கு சான்றிதழ்கள் கிடைக்கும், இவருக்கு அப்படி கிடைக்காது. மக்களால் கொடுக்கப்பட்டு அழைக்கப்படும் பெயர்
2: மிராஸ்தார், ஜமீன்தார்.
1: அது வந்து அவர் தெரிவு செய்யப்படுபவர். இவரை யாரும் தெரிவு செய்யப்படுவார்கள், தானாக
2: செல்வந்தர். செல்வந்தர்,
1: வாழ்த்துக்கள் ரேவதி, வாழ்த்துக்கள் ரேவதி. செல்வந்தர், வாழ்த்துக்கள். அவர் தனக்குத்தானே தன்னுடைய முயற்சினா வந்து அவர் நல்லா செல்வந்தர் அவந்தாரோ கெட்டதா வந்தாரோ அவருக்கு யாரும் சான்றிதழ் கொடுக்கவில்லை. செல்வந்தர் சிறப்பான சொல். சரி, செல்வந்தர் சொல்லை மீட்டு விட்டீங்க. அடுத்த பொருளை அடுத்த சொல்லை தருகின்றேன்.
2: சரிங்கப்பா.
1: ஐந்து ஆறு எழுத்தை கொண்ட சொல்லு.
2: சரி,
1: இந்த சொல்லு, இந்த பதம் இல்லாமல் யாரும் இல்லை. இதை விரும்பாதவர்களும் யாரும் இல்லை. எல்லோரிடத்திலும் காணப்படலாம். இறைவனிடம் கூட இதை நாங்கள் காணலாம் என்றால் மனிதர்களிலிருந்து இறைவன் மட்டும் காணக்கூடிய ஒரு விடயம். அது ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். சரியா, கொண்டு வாருங்கள். அங்கே ரோஜா வந்து. வணக்கம் ரோஜா. ரோஜா வணக்கம்.
6: வணக்கம் அப்பா.
1: வணக்கம். கூறுங்க.
6: மிராசுதார்.
1: இல்லை இல்லை, அது செல்வந்தர் என்று ரேவதி கூறிவிட்டார். செல்வந்தர். அடுத்த பதம், அடுத்த பதம் ஆறு எழுத்துக்களை கொண்டதுதான். இதையும் இது இல்லாரோ, இது இல்லாமல் யாரும் வெளியேயோ உள்ளேயோ எங்கேயோ போக மாட்டார்கள். இதை வந்து ஆண்டவரிடத்திலும் காணலாம், மக்களிடத்திலும், குறிப்பாக பெண்களிடத்தில் காணப்படும் ஒரு விடயம். இது ஒரு விடயம், இது ஒரு செயல்.
6: இது இல்லாமல் வெளியிலும் செல்ல முடியாது.
1: அதே நேரத்தில் இது காணலாம், பல இடங்களிலே காணலாம் நாங்கள். இப்பொழுது தைப்பொங்கல் வருகின்றதானே, வீட்டுக்கு முன்னாலேயும் அலங்காரம் செய்து மன்னிக்க வேண்டும். இல்லையம்மா, நான் கூறிவிட்டேன், சொல்லை கூறிவிட்டேன். அலங்காரம் என்று கூறினேன் அல்லவா, அதுதான் அந்த பதம். அதை விட்டு விடுவோம். அலங்காரம் என்பதைத்தான் நான் எடுத்து வந்தேன். அதை நான் வாய் மாறி சொல்லிவிட்டேன். வீட்டுக்கு முன்னாலே அலங்காரம் என்று கூறிவிட்டு அதை கோலம் போடுவார்கள். சரி, அலங்காரம் அதை விடுவோம். அடுத்த சொல்லு நான்கு ஐந்து எழுத்து கொண்ட சொல்லு பதம். ஐந்து எழுத்தில் வருகின்றது. அதுல வந்து இது சந்தோஷமான நேரத்திலும் வரும், துக்கமான நேரத்திலும் வரும், நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்திலும் வரும் ஒரு பதம்.
6: எத்தனை சொல்லு?
1: வந்தால் இது வந்தால் மற்றவற்றை மறந்து பெட்க துக்கம் கூட வராது அவர்களுக்கு. ஒன்றுமே தெரியாது சரியா? ஒன்றுலே நல்லது, கொண்டு பாருங்கள். செல்வகுமார் வந்து விட்டார். வணக்கம் செல்வகுமார். வணக்கம் வணக்கம்
7: வணக்கம்பா. வணக்கம், நலமா இருக்கீங்களாப்பா?
1: நான் நலமா இருக்கேன் மகனே. நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா?
7: நலமா இருக்கப்பா. அப்பா இந்த விடை வந்து செல்வம் தருப்பா?
1: அது சொல்லிவிட்டார் எங்களுடைய ரேவதி வந்து சொல்லிவிட்டார். அதை நீண்ட நேரம் ஆகிவிட்டது.
7: அப்படியா?
1: சரி, இன்னொரு பொருள், இன்னொரு சொல்ல பதம் தருகின்றேன். ஐந்து எழுத்தை கொண்ட பதம். அது சந்தோஷத்திலும் வரும், துக்கத்திலும் வரும், நோய்வாய்ப்பட்ட நேரத்திலும் ஏற்படும். அந்த பதத்துக்குரிய கருத்து அது என்ன பதம்? மக்களுக்கு ஏற்படுவது ஒரு உணர்விலே அதுவும் உண்டு. சரியா? திடமும் இல்லை. நல்லது, கொண்டு போய் வாருங்கள். ஐந்து எழுத்து கொண்டது. அடுத்த உறவை அழைக்க இருக்கிறேன். கண்ணன் வந்திருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள். கண்ணா, என்ன பதிலோட வந்தீர்கள்? செல்லகோர் பாடல் கூறவில்லை, ரேவதி பாடல் கூறவில்லை. அங்கே அங்கே அந்த பதத்தை கொண்டு அதை விட இன்னும் ஒரு பதத்தை தருகின்றேன். இந்த முதலாவது தந்தது வந்து ஐந்து எழுத்தை கொண்டது. அது சந்தோஷத்திலும் வரும், துக்கத்திலும் வரும். கண்ணன் வணக்கம். கண்ணன் கண்ணன் வணக்கம். வணக்கம் ஐயா. பாத்தீங்களா, போட்டியிலே பங்கு பெற்றும் போது நண்பர் விட்டுட்டு வந்தேன். வந்து ஒரு பதில் கூற
7: முடியும்.
1: நாளைய பாடலை கூறும். என்ன பதிலோடு வந்தீர்கள்
7: அப்பா? அதான் நீங்க அலங்காரம்,
1: அலங்காரம் நீங்கள் கண்டுபிடித்தா. நான் அதை முதலில் சொல்லிவிட்டேன், என்னுடைய வாயாலே சொல்லிவிட்டவர்கள். அது நிராகரிக்கப்பட்டு விட்டது. அது சேர்க்க அது போட்டியிலே இல்லை.
7: அப்படிங்களா?
1: அடுத்த பதம் வந்து ஐந்து எழுத்தை கொண்டது. இன்பத்திலும் துன்பத்திலும் நோய்வாய்ப்பட்ட நேரத்திலும் அது ஏற்படலாம். ஒரு உணர்வு, மக்களின் உணர்வு. ஐந்து எழுத்துக்கள். நாளைய பாடலை குறிப்பிட்டு செல்லுங்கள்.
7: அப்பா நாளைக்கு பாத்துங்கப்பா. அப்பா
1: மீண்டும் வருவீர்கள். நல்லது, மீண்டும் பாடலை இணைத்துக் கொண்டு இந்த பதலையும் கொண்டு
7: ஓடிவார். செல்வகுமார் என்ன பத்தி கேட்டாருப்பா?
1: செல்வகுமார்
7: என்ன,
1: அவரும் பாடலை கேட்க,
7: அவரும் கேட்கல.
1: அவர் அவர் கேள்வியை கேட்டு கேள்வியை கேட்டு சென்று விட பாடல் கூறவில்லை. மீண்டும் வருவார்.
7: எனக்கு வந்து இது மாசம் தை மாசம் அந்த பாட்டை போட்டுருங்க.
1: அந்த பாடல் விடுமா உங்களுக்கு? சரி, அந்த பாடல் நல்லது நல்லது நல்லது. கண்ணன் பூக்கும் மாசம் அந்த பாடல் இன்னொருவர் கேட்டிருக்கின்றார் உங்களுக்கு. அவரோட நினைத்து உங்க நண்பர் கேட்டிருக்காரு அந்த பாடல், நாகப்பன் அவர்கள்.
7: அப்படிங்கப்பா, அன்பரோட எங்கேயும் சேர்த்துங்கப்பா.
1: அன்பரோட சேர்த்து அன்பரும் கேளுங்களேன் நீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள். இப்ப ஜோஜ் வந்திருக்கார் பதில் கொண்டு. வணக்கம் ஜோஜ்.
7: சரிங்க
1: ஜோஜ், வணக்கம். என்ன பாட என்ன பதம் கொண்டு வந்திருக்கின்றீர்கள் ஜோஜ்? ஜோஜ் காணவில்லை, சென்று விட்டார். என்ன காரணம்? ஓடி பாருங்கள், மீண்டும் பெற வேண்டும். அன்பு உறவுகள் ஓடி வந்து தர வேண்டும். நாகப்பன் வந்து விட்டார் மீண்டும். வணக்கம் நாகப்பன், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? உங்களுடைய பேச்சு எனக்கு புரியவில்லை. கிட்ட வைத்து பேசுகிறீர்கள், கொஞ்சம் தூரம் வச்சு பேசுங்கள். என்ன பதம்?
8: அதற்கான பதில் வருத்தம்
1: இல்லை. நான் இல்ல, வருத்தம் இல்லை. வருத்தம் வருத்தம் வந்து உணரக்கூடிய உண்டு, இது உணர முடியாதது. இருப்பினும் வருத்தம் என்றாலும் ஐந்து எழுத்து பாரு, உத்தாகம் ஐந்து எழுத்து தான். ஆனால் அது வருத்தம் வந்து சந்தோஷத்திலே வருத்தம் வருமா? வருத்தமா இருப்பார்களா? துன்பத்திலே தானே வருத்தமாக, வருத்தம் வந்து துன்பம். இது துன்பத்திலும் இன்பத்திலும்
8: துன்பத்தில்தான்.
1: இது வந்து இன்பத்திலும் துன்பத்திலும் நோய் ஏற்பட்ட நேரத்திலும் வரும். சரியா?
8: நோய் ஏற்பட்ட யோசனை செய்யும்
1: போது. அடுத்தது பௌனம்மா வந்து விட்டா. பௌனம்மா, என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் பௌனம்மாள்?
9: ஆத்திரம்.
1: ஆத்திரம் இல்லையா? ஆத்திரம் வந்து அவருக்கு சந்தோஷத்திலே ஆத்திரம் வருமா? சந்தோஷத்திலே ஆதங்கம் வருமா? நான் கூறுறேன், இன்பத்திலே நோய்பட்டது. மீண்டும் பாருங்கள். அடுத்தது ஜோஜ். வணக்கம் ஜோஜ்.
9: வணக்கம். இரக்கம்.
1: இரக்கம் வந்து இன்பத்திலே இரக்கம் வருமா? மீண்டும் பாருங்கள். ரோஜா வந்துருங்க. ரோஜா கூறுங்கள். என்ன என்ன பதம்? அதனாலையும் வரும். சரியா, அதனாலையும் வரும். ஆனா இது ஐந்தெழுத்து. அதனாலையும் வரலாம். அந்த பதத்துக்கு அந்த பதம் வரும். அதனாலையும் வரும்.
6: அதனாலையும் வரும். வயிற்று பசியாலையும்.
1: வயிற்று பசி வந்தாலும் வரும் தானே அம்மா? அது ஒரு துன்பம் தானே? துன்பத்திலே வரும், இன்பத்திலே வரும், நோயிலே வரும் என்று கூறியிருந்தேன். அடுத்தவரோட செல்வீங்க. ரேவதி வந்து விட்டார். வணக்கம் ரேவதி.
10: வணக்கம் அப்பா.
1: கூறுங்கள்.
10: பாடல் சொல்றேன்ப்பா. பவானி படத்திலிருந்து இந்த நிலவை நான் பார்த்தால்.
1: ஓ, இந்த நிலவை நான் பார்த்தால் என்ற பாடல். சரி, என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
10: அப்பா விம்முதல். அப்பா விம்முதல்.
1: இன்பத்திலே வருமா, நோயிலே வருமா?
10: அப்படி
1: வரலாம். ஆனா இங்கே அப்படி சொல்லு இல்லையே. என்னிடத்தில் அது பொதுவான நல்ல ஒரு பதம். அது எல்லோரும்
10: நல்ல ஒரு பதமா?
1: நல்லா தான் இருக்கும். அது சரியான பதமா தான் பெற வேண்டும். சரி, ரோஜா வந்து கூறியிருந்தார். வயிற்று பசி என்று கூறியிருந்தார். கொடுக்காருங்க. அடுத்தது யார் சொல்ல போகிறீர்கள் கொண்டு பாருங்கள். யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். சொல்லுங்கள் வந்து. ஓகே, ஜோஜ் வந்து விட்டார் மீண்டும். வணக்கம் ஜோஜ்.
9: வணக்கம் ஐயா. ஆனந்த கண்ணீர் ஐயா.
1: எத்தனை சொல்ல ஐயா அதுல இருக்கின்றது? எத்தனை எழுத்து இருக்கின்றது இந்த ஆனந்த கண்ணீர்ல? பத்து சொல்லுகளை கொண்டு வருகின்றீர்கள். இல்லையா, இது ஐந்து ஐந்து எழுத்துக்களை கொண்டதான். இலகுவான இலகுவான உடைய அந்த
9: குழு கொடுங்க ஐயா.
1: அதுதான் எத்தனையோ குழு கொடுத்தாச்சு. இன்பத்திலே வரும், துன்பத்திலே வரும், நோயிலே வரும். எங்களுடைய ரோஜா வந்து கூறுகின்றால் வயிற்று பசி என்று. வயிற்று பசியிலே வரும். அடுத்த பாடல் செல்வகுமார், நீங்கள் வந்து தரணும். ஓடி வாருங்கள், வந்து தாருங்கள். எங்கே ஓடி வரவன? எங்கே ரோஜா நின்று விட்டீர்கள்? இன்னும் பிடிக்கவில்லையா? பிடித்துக்கொண்டு ஓடி வாருங்கள். ரேவதி மீண்டும் தரவனும். செல்வகுமார், கண்ணன், ஓடி வாருங்கள். பதிலை கொண்டு வாருங்கள். நாகப்பன், விஜய், ராகவன். எங்கே லெனின் ஒரு தடவை வந்தார், மீண்டும் பெற காணவில்லையே. இப்ப பௌனம்மாலதான் உங்களுக்கு அடுத்து வந்து எத்தனை தடவைகள் வந்துவிட்டார் பௌனம்மாள். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் புதையல் நிகழ்வில் இருக்கின்றீர்கள். யார் சொல்வதோ
11: யார் சொல்வதோ யார் சொல்வதோ
1: ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
11: எங்கே
1: ஓடி வந்து சொல்ல வேண்டும்? யார் சொல்ல போகிறீர்களுக்கான பதிலை கொண்டு ஓடி வர பொழுது நான்கு பதங்களுக்கு தானே பதில் கூறியிருக்கின்றீர்கள். ஐயையோ, இவ்வளவு நேரம் பிடிக்கின்றதா உங்களுக்கு? சரி, அடுத்த சொல்லையும் கொடுக்கின்றேன். ஆறு எழுத்தை கொண்டது. ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சந்தோஷமான மகிழ்வான ஒரு பதம். அந்த பதம் எல்லோரும் எதிர்பார்க்கும் பதம், எல்லோருக்கும் கிடைக்கும் பதம். இந்த பதத்தில் உள்ள கருத்து. எங்க பௌனம்மாள் வந்து? பௌனம்மாள் வாருங்கள், கூறுங்கள். பௌனம்மாள் என்ன துண்டிக்கப்பட்டு விட்டது பௌனம்மாள் உங்களுடைய அணைப்பு? என்ன நடந்தது? ஓடி வாருங்கள். அடுத்த பதம் ஐந்து பதத்துக்கு இன்னும் நீங்கள் கொண்டு வரவில்லை. அடுத்த பதத்தை தருகின்றேன். அது வந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம், மிகவும் மகிழ்வான ஒரு விடயம், எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அது எதிர்பார்க்கப்படுவது அது எங்கள் மக்கள் சமுதாயத்துக்குள்ளே, குறிப்பாக தமிழர்கள் உழவர்கள், விவசாயிகள், உலகளாக இருக்கும் தமிழர்கள், நாடு, காடு, நகரம் உள்ளவர்கள் எல்லோருக்கும் அது உரிமையானது. எங்கே பார்ப்போம் அந்த அந்த சம்பவத்தை கொண்டு வாருங்கள். அந்த என்ன சொல்ல இருக்கும் கேள்வி ஒன்றை கேட்டால் அதுக்கு பதில் தருவேன் நான். வணக்கம் பவுனம்மாள்.
12: ஐயா வயிற்று வலி.
1: அது எத்தனை எழுத்தம்மா? ஐந்து எழுத்து இல்லையா? இல்லையா உணர்வு வயிற்று வலி என்று வயிற்று பசினா எல்லாம் சொற்கள் கூட வருகின்றதம்மா. சரியா?
12: யோசிக்கிறேன்.
1: சுலபமான, மிகவும் சுலபமானது அது, மிகவும் சுலபம். சரி, எங்க ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை அடுத்த இதை கொண்டு வர வேண்டும். யார் கொண்டு வர போகின்றீர்கள்? நீங்கள் இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். இணைப்பை துண்டித்துக் கொள்ளும் பவுனம்மாள். யார் சொல்ல போகின்றீர்கள்? அன்பு உறவுகளே, நீங்கள் வந்து அழைத்து பதில் சொல்லிவிட்டால் அது சரி என்றாலும் சரி, பிழை என்றாலும் சரி, நான் கூறியவுடன் நீங்கள் இணைப்பை தயவு செய்து துண்டித்து விடுங்கள். அப்படியே நிற்கக்கூடாது, அமைதியாக இருக்கக்கூடாது. நீங்கள் சரிவரவில்லை என்ற யோசனையில் அதை நீங்கள் நிறுத்தாமல் இருக்கலாம், அது அடுத்தவர்களுக்கு தடையாகவும் இருக்கலாம். அதனால் நீங்கள் அழைப்பை துண்டித்து பழக வேண்டும். பேசி முடிந்ததும் துண்டித்து விட வேண்டும். என்னுடைய யூடியூப்ல வரும் சில நகைச்சுவை நிகழ்வுகளை இதற்குரிய கருத்தை புரிய தொலைபேசியை பேசிவிட்டு அதை நிறுத்தாமல் வைத்து விடுவார்கள். வைத்து போட்டு மற்றவரோட பேசுவார்கள். அந்த பேச்சு எல்லோருக்கும் போய் சேர்ந்து சில விளைவுகளை ஏற்படுத்தும். ரேவதி வந்துவிட்டு, ரேவதி வணக்கம், கொண்டு வாருங்கள். நீங்கள் சரியா கொண்டு வந்திருப்பீர்கள்.
12: என்னம்மா
13: இப்போ கடைசியா சொன்னீங்களே, பொங்கல் விழாவா? எல்லாரும் உழவர்களிலிருந்து எல்லாரும்
1: கண்டுபிடித்து கொண்டு வரவில்லை. இது ஆறு எழுத்து சொல்லு. ஐந்து எழுத்து சொல்லு ஒன்று இருக்கின்றது. இன்பத்திலும் துன்பத்திலும் நோய் நேரங்களிலேயும் வரக்கூடிய ஒரு உணர்வை குறிக்கின்ற சொல். அடுத்தது வந்து ஒரு மங்களமான விழா ஒன்று. அந்த விழாவை எல்லாரும் எதிர்பார்க்கின்றார்கள். எல்லாரும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது உலகளாக இருக்கும் தமிழ் மக்களினால் கொண்டாடப்படுவது, கடைபிடிக்கப்படுவது. கூறுங்கள், ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். மகாலிங்கம் வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம் மகாலிங்கம்.
14: வணக்கம், வணக்கம்.
1: வணக்கம் மாற்றம். நலமா இருக்கின்றீர்களா?
14: நலமா இருக்கேன் ஐயா.
1: என்ன பதில் சொன்னீர்கள்?
14: தடுமாற்றம்.
1: தடுமாற்றம் எத்தனை எழுத்து ஐயா?
14: ஆறு எழுத்து.
1: நான் சொன்னது எத்தனை எழுத்து கூறுகிறேன்? ஐந்து எழுத்தை கொண்டது. இன்பத்திலேயும் தடுமாற்றம் வருமா? சரி, நோயிலே வருமா தடுமாற்றம்? ஆம், வரும். இன்பத்திலே வருமா? இன்பத்திலே வரும். சரி, வந்தாலும் அது ஆறு எழுத்து. அது சரி. என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
14: கிடைக்கும்
1: நாளைய தினம் இங்கே ரோஜா.
12: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க ரோஜா.
12: ஒன்று பதட்டம்.
1: இல்லை, இன்பத்திலே மகாலிங்கம் ஐயா அவர்கள் கேட்கின்றார்கள். அவருக்கு அந்த பாடல் நாளைக்கு காற்றலையில் கதம்பத்திலே கிடைக்கும். அவருக்கு அந்த பாடலை தந்துவிட்டு செல்கின்றார். இப்ப செல்வகுமார் பாடலை தரவில்லை, பதிலும் கொண்டு வரவில்லை. எங்கே வர வேண்டும், தர வேண்டும். இன்பமங்கே இன்பமங்கே என்று மகாலிங்கம் அவர்கள் கேட்டு செல்கின்றார்கள். எங்கே ரோஜா பல தடவை முயற்சிக்கின்றீர்கள், ஒன்றும் சரியாக சரியாக வரவில்லை உங்களுக்கு பதில். கொண்டு ஓடி வாருங்கள். இது வந்து இன்பத்திலும் வரும், துன்பத்திலும் வரும், நோய்வாய்ப்பட்டு ஏற்பட்ட நேரத்திலும் வரும் ஒரு உணர்வு. நீங்கள் கூறியவரையெல்லாம் இருக்கின்றது, பதட்டம் துணங்கள் இதெல்லாம் உணர்வு, இது ஒரு உணர்வு தான். இன்னும் அதை தெளிவாக்கி விடுகிறேன், சில நேரத்தில் அந்த உணர்வை அவரால் உணரவே முடியாது. சரியா? அந்த நிலையை உணரவே முடியாது சில பேரால். அதை இன்ப நேரத்திலேயும் பெறும், துன்பத்திலேயும் பெறும், நோய்வாய்ப்பட்டிருக்க நேரத்திலும் பெறும். எங்க ஜோர்ஜ் வந்து விட்டார். வணக்கம் ஜோர்ஜ், கொண்டு வாருங்கள்.
15: வணக்கம் ஐயா. மெய் சிலிர்ப்பு ஐயா?
1: என்ன ஐயா மெய் சிலிர்ப்பு? எத்தனை எழுத்துக்கள் ஐயா? மகன் எண்ணி பாருங்க. ஏழு பதங்களுக்கு எனக்கு ஐந்து பதத்தை ஐந்து எழுத்திலே தானே கேட்டேன். நீங்க கடுமையாக ஏழு பதத்தை ஓவர் டைம் எல்லாம்
15: செய்கிறீர்கள்.
1: டிப்ஸும் கொடுத்து கொடுக்குறீர்கள். என்ன பாருங்கள், உங்களுக்கு சுலபமாகி தருகிறேன் பாருங்கள். அது கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இலகுவான சொல்லு. பௌனம்மாள் வந்து, பௌனம்மாள் வாருங்கள், கூறுங்கள்.
16: ஐயா உருக்கம்.
1: உருக்கம் இல்லை, உருக்கம் வராது. உருக்கம் இல்லை அம்மா.
16: சரிங்க.
1: பெரிய அருள் நிறைந்த நேரத்தில் கூட, பெரிய இறைவனுடைய அருள் நிறைந்த நேரத்தில் கூட அந்த நிலை வரும் எங்களுக்கு. சரியா? சரி, ஒரு காரணம் கொண்டு
16: வாங்க. சரி,
1: கொண்டு வாங்க. இதுதான் புதையல், இலகுபடுத்திக் கொண்டு இருக்கின்றேன். இதுதான் புதையல். எங்க ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள்.
17: யா சொல்வதோ, யா சொல்வதோ, யா சொல்வதோ, யா சொல்வதோ.
1: ரோஜா வந்து விட்டார். வாருங்கள் ரோஜா, வாருங்கள் ரோஜா. ரோஜா என்ன பதிலை கொண்டு
18: வந்தீர்கள்?
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மயக்கம். இவ்வளவு நேரம் பிடித்ததா மகளை உங்களை கொண்டு வருவது? பாருங்க, மயக்கம் என்று வரும்பொழுது எங்களுக்கு இந்த நிலையிலேயும் மயக்கம், இந்த மயக்கம் வரும். துன்பத்திலே மயக்கம் வரும், நோயிலே மயக்கம் வரும். இறுதியிலே இன்னும் ஒரு ஒன்று வந்து, அருளாளர்கள், மெய் அருளாளர்களுக்கு இறைவனுடைய சேர்ந்து அருள் கிடைக்கும் நேரத்தில் அந்த மயக்கம் வரும் இல்லையா?
18: மயக்கம்.
1: சரியான பதம்.
18: கட்டிக்காரி,
1: கட்டிக்காரி, கட்டிக்காரி. இவ்வளவு தூரம் அழைத்து ஒரு புள்ளி பெற்றதா உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
18: ஆறெழுத்து
1: பதம் மகளே. அது வந்து எல்லோரும் கொண்டாடும் ஒரு விடயம், அது எல்லோரும் கொண்டாடுவார்கள். அதை அதிலும்
18: மதத்தவர்களும் கொண்டாடுவார்கள்.
1: எல்லா மதத்தவரும் இல்ல, எல்லோரும் கொண்டாடுவார்கள். முக்கியமாக தமிழர்கள் கொண்டாடுவார்கள், விரும்பி கொண்டாடுவார்கள், மகள் கூட கொண்டாடுவார்கள். சரியோ? ஆறு எழுத்துக்கள் கொண்டு.
18: நன்றி அப்பா,
1: போடு வாருங்கள். வணக்கம் மாலிங்கம்.
15: மயக்கம்
1: அது சொல்லிவிட்டார் ரோஜா வந்து சொல்லிவிட்டு சென்று விட்டார். மயக்கம் நல்ல சொல் பதம், பார்த்தீர்களா? மயக்கம் இன்பத்திலே துன்பத்திலே. அடுத்த பதம் வந்து ஆறு எழுத்தை கொண்ட பதம் ஐயா. அந்த பதம் என்ன சொல்லுவாங்க? அந்த விடயத்தை எல்லோரும் கொண்டாடுவார்கள், எதிர்பார்ப்பார்கள், மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். குறிப்பாக தமிழர்கள் கொண்டாடுவார்கள். சரியா? உலகளாக இருக்கும் தமிழர்கள் கொண்டாடுவார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள். அடுத்த உறவிடம் செல்கின்றேன். வணக்கம். வணக்கம் ரதீஷ், பாலக்காட்டிலிருந்து போட்டிக்கு வந்து விட்டீர்கள். வணக்கம் ரதீஷ். ரதீஷ் வணக்கம். உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்க மகாலிங்க, நீங்கள் மீண்டும் வருகிறீர்களா? வணக்கம் மகாலிங்கம்.
15: ஆடிப்பருக்கியா?
1: என்ன
15: ஆடிப்பருக்கு?
1: இல்லை இல்லை, ஆடிப்பெருக்கு இல்லை. உலகத்தில் உள்ள தமிழர்களும் கொண்டாடுவார்கள். அது ஆடி அந்த பெருக்கு அவர்கள் கொண்டாடுவது இல்லையா? அது ஆற்றங்கரைக்கு சென்று அதுல இருந்து வரும் இல்லையா? அது அது
15: போய் ஆறு எழுத்து ஐயா. ஆறு எழுத்து தானே? ஆறு எழுத்து தானே?
1: ஆறு எழுத்துல தான் வருவது ஐயா. உலகளாக இருக்கும் தமிழர்களால் கடைபிடிக்கப்படுவது குறிவிட்டு ஓடி வாருங்கள். இது மனித தமிழ் வானொலி. இங்கே பௌனம்மாளும் ரதீஷும் அழைத்து விட்டு சென்று விட்டார்கள். மீண்டும் பெற வேண்டும், ஓடி வாருங்கள். மிகவும் அண்மையிலே இருக்கின்றது. இங்கே ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, இங்கே யார் சொல்வது, யார் சொல்வதுன்னு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். வர வேண்டும்.
17: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,
1: அங்கே ஓடி வாருங்கள் கூறுவன் ரேவதி வந்து விட்டார். அவர் கூட போகிறார். வணக்கம் ரேவதி, கூறுங்கள்.
19: தேர் திருவிழாவா?
1: தேர் திருவிழாவாமா? தேர் திருவிழா வந்து எல்லா மதத்தவர்களும் தேர் கொண்டதோ ரதோற்சவம் செய்வார்கள் தானே, எல்லா இனத்தினரும். அது இல்லை, இது தமிழர்களுக்கு மட்டும் உரிய கொண்டாட்டம். இது
19: தமிழர்களுக்கு மட்டும்,
1: அவர்கள் தான் இதை கொண்டாடுவார்கள். அது வாழ்த்துக்கள். அது சுலபமானது, எல்லோராலும் கூற முடியும். இது அடுத்த உறவு யார் என்று பார்ப்போம். யார் சொல்வதோ யார் சொல்வோம். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் நாங்கள் புதிய எல்லைகளில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். புதிய எல்லை வந்து பதங்களை கண்டுபிடிக்கின்றார்கள், வந்து கூறுகின்றார்கள். இங்கே உள்ள பதத்துக்குள்ள எத்தனை எழுத்துக்கள் என்று கூறுகின்றேன். எழுத்துக்களை வைத்து பதத்தை கண்டுபிடித்து கொண்டு வந்து கூறுகின்றார்கள். ஓடி வாருங்கள். யாரும் கூடுதலான புள்ளிகள் பெறவில்லை, எல்லோரும் ஒவ்வொரு புள்ளிகளோடு இருக்கின்றார்கள். விஜயராகவன் நீங்கள் வந்துவிட்டு சென்று விட்டீர்கள். நாகப்பரை காணவில்லை, கண்டுபிடிக்கவில்லையா? இன்னும் ஓடி வாருங்கள், கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். செல்வகுமார், கண்ணன், மகாலிங்கம், ஓடி வாருங்கள். மீண்டும் மீண்டும் வந்து செல்ல வேண்டும். இதை ஆறு எழுத்துக்களாலான பதம் மூளைக்கு வேலை. மூளையிலே இருக்கின்ற தமிழ் சொற்தான் தருகின்றேன், தமிழ் சொற்களைத்தான் கேட்டு வருகின்றீர்கள். அற்புதமான ஒரு பதம் இந்த பதம், எல்லோருக்கும் புரியக்கூடிய ஒரு பதம், சரியான பதமாக இருக்கின்றது. வந்து கூறுங்கள். சரி, அந்த பதம் ஆறு எழுத்துக்களால் ஆன பதம். அடுத்த பதத்தை தருகின்றேன், அதுவும் ஆறு பதத்துக்களால் ஆன, ஆறு எழுத்துக்களால் ஆனது. அது ஒரு உணவு வகை. ஆனா எல்லோரும் விரும்புவதும் இல்லை, ஆனா எல்லோரும் விரும்புவதும் கூட. எல்லோருக்கும் பிடித்தமானது, ஆனா எல்லோருக்கும் பிடித்தமானதும் அல்ல. சரியா? அதுவும் ஆறு பதங்களால் ஆனது. உண்மவர் மத்தியிலே அதிகம் பேசுவது. ஆலயங்களிலேயும் அது கிடைக்கும். ஆலயங்களிலும் சில ஆலயங்களிலே அதை பிரசாதமாக கொடுப்பார்கள். வாழ்த்துக்கள். இங்கே இரண்டு பதங்கள் தந்திருக்கின்றேன், ஆறு எழுத்துக்களிலே வந்த பதங்கள். ஒன்று தமிழர் மக்கள் கொண்டாடுகின்ற உலகளாக இருக்கும் தமிழர்கள் கொண்டாடக்கூடியது, அதை மிகவும் மகிழ்வாக செய்வார்கள். அடுத்தது வந்து ஒரு ஒரு உணவு. அந்த உணவை எல்லோரும் விரும்புவார்கள், எல்லோரும் விரும்பவும் மாட்டார்கள். ஆறு எழுத்துக்களால் ஆன அந்த சொல், வீடுகளிலே நீங்கள் அதை சமைப்பீர்கள் அந்த உணவை. ஆலயங்களிலேயும் அதை செய்வதுண்டு. ஆலயங்களிலும் உங்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்படுகின்றது. சில ஆலயங்களில், எல்லா ஆலயங்களிலும் அல்ல. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். இலகுவாக்கி இருக்கின்றேன், கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். இதுல வந்துவிட்ட பதங்கள் எதுவும் நாட்காட்டி வந்துவிட்டது, வலம்புரி சங்கு வந்துவிட்டது, புறாக்கூடு வந்துவிட்டது, செல்வந்தர் வந்துவிட்டது, அலங்காரம் நிராகரிக்கப்பட்டது, மயக்கம் வந்துவிட்டது. இப்பொழுது இருக்கின்றது இரண்டு பதங்கள். அந்த பதங்கள் இரண்டும் ஆறு எழுத்துக்களால் ஆனது. எங்கே ஓடி வாருங்கள். உங்களுக்கு தகவல் தரவுகள் தந்துவிட்டேன், ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். எங்கே ரேவதி மீண்டும் வருகின்றார். வணக்கம் ரேவதி. ஜல்லிக்கட்டா? ஜல்லிக்கட்டு உலகளாக இருக்கின்ற தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள் இல்லையம்மா? அது
19: சும்மா பொங்கல் வரவே, பொங்கல் வரவே சம்பந்தப்படுத்தி பார்த்தேன்.
1: அது படிவாக சம்பந்தப்படுத்தி பாருங்கள், சரியாக வரும் அந்த சொல்லு. சரியா? இப்ப நீங்க சொன்ன விடயத்தை மீண்டும் மீண்டும் அலசி பார்த்து பாருங்கள். சரியாக சிந்தித்தால் கண்டுபிடித்து விடுவார்கள் அம்மா. நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். எங்கே ஓடி வாருங்கள். மிகவும் சுலபமானது, மிகவும் சுலபமான ஒரு பொருள் சொல்லத்தான். அடுத்த உறவு யார் வருகின்றார்? யாரையும் காணவில்லையே, என்ன நடந்தது? ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள்.
20: அங்கே பவுனம்மாள் வருகின்றார். வணக்கம் பவுனம்மா.
12: ஐயா நெய் பொங்கல்
1: இல்லையம்மா இல்லையம்மா இது கொண்டாடும் முதற்சி அந்த அந்த தமிழர்கள் உலகளாக இருக்கும் தமிழர்கள் கொண்டாடுவதா அல்லது உணவா எதை கொண்டு எதை கொண்டு
12: உணவு உணவு உணவு சொன்னீங்களே
1: ஆமா என்ன உணவு சொன்னீர்கள்
12: நெய் நெய் பொங்கல்
1: இல்ல அது இல்ல அது இல்ல
12: கோயிலையும் பிரசாதமா தருவாங்க
1: ஜனியபுரர்கள் தருவார்கள் தானே அது சென்று வாருங்கள் அடுத்த உறவு ஞானசேகரன் வந்து விட்டார் வணக்கம் ஞானசேகரன்
20: வணக்கம் அப்பா அந்த உணவு பதார்த்தம் வந்து கலவை கலவை சாதம் அப்பா
1: இல்லை அப்படி இல்லை என்னிடத்தில் நான் அதை செய்யவில்லை அந்த பதவும் அல்ல என்ன பாடலை நாளைய தினம் பாடலையும் கூறிவிட்டு சொல்லுங்கள்
20: வறுமை நேச படத்துல இருந்து இருக்குப்பா
1: சிப்பி இருக்குது முத்தும் இருக்குதா ஞானசேகரன்
20: படத்துலப்பா சிப்பி இருக்குது முத்து இருக்குது அந்த பாட்டுப்பா
1: சிப்பி இருக்குது முத்தும் இருக்கு அந்த பாடலா
20: கலவை கலவை கலவை சாதம்
1: கலவை சாதம் பிள்ளையான பதிலாக
20: சிப்பி இருக்குது முத்து இருக்குது
1: சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது
20: அது சித்திரை விழாவாப்பா சித்திரை விழாவாப்பா சித்திரை விழாவா தமிழர்கள்
1: இல்லை இல்லை ஆறு பதங்களை கொண்டது ஆறு பதங்களை ஆறு எழுத்துக்களை கொண்டதுதான் சித்திரை விழாவும் அல்ல கலவை சாதகம் அல்ல
20: சரியப்பா
1: ஓடி வாருங்கள் கொண்டு வாருங்கள்
20: சரியப்பா
1: சரி
20: நன்றி
1: நன்றி நன்றி அடுத்து மௌனம்மா கொண்டு வந்து விட்டீர்கள் என்ன என்ன பதம் மௌனம்மா உங்கள் இணைப்பில்
12: இருக்கடலை
1: இல்லை கொண்டை கடலை இல்லை அது எல்லோருக்கும் பிடிக்காத எல்லோருக்கும் பிடிக்கும் எல்லோருக்கும் பிடிக்காதுதான் நான் அது அல்ல நான் ஒரு உணவு இன்னும் ஒரு உணவு கொண்டு வரணும் செல்வகுமார் வந்து பார்ப்போம் வணக்கம் செல்வகுமார்
21: வணக்கம் சார்
1: எந்த பதம் கொண்டு வந்தீர்கள்
21: அப்பா வெண்பொங்கல் பா
1: வெண்பொங்கல் அல்ல அதுவும் அல்ல அடுத்து அந்த எல்லோரும் தமிழர்கள் எல்லோரும் கொண்டாடுவது ஆறு எழுத்தை கொண்டு அது தெரியுமா
21: அது தெரியலங்கப்பா இதுதான் என்னுடைய பாடல் வந்து உலகம் எங்கும் ஒரே மொழி உள்ளம் பேசும் காதல் மொழி அந்த அப்பா இன்னொரு முறை அந்த பழைய இன்னொரு தடவை சொல்லுங்கப்பா ரேடியோல கேக்குறப்பா
1: எந்த
21: பழைய சரியா கவனிக்கு
1: இன்னொன்னு
21: சொன்னீங்கல்ல அந்த பழைய இந்த இது என்ன சொன்னீங்களே தமிழ் உலகம் புறம் எழுத்து சொல்னு
1: சொன்னீங்க ஆறு எழுத்து சொல் அதுல ஆறு எழுத்துக்கள் இருக்கின்றது உலகெல்லாம் வாழும் தமிழர்கள் கொண்டாடுவார்கள் விருப்பத்தோடு கொண்டாடுவார்கள் வாழ்த்துக்கள் இரண்டாவது வந்து ஒரு உணவு அதை எல்லோரும் விரும்புவார்கள் மற்றவர்கள் எல்லோரும் விரும்ப மாட்டார்கள் எங்க ஓடி வாருங்களுக்கு யார் சொல்வது இப்பொழுது வந்து மகாலிங்கம் வந்து வரணும் மகாலிங்கம்
22: காணும் பொங்கல்
1: இல்லை ஐயா காணும் பொங்கல் ஏழு எழுத்து அல்லவா இல்லை ஆறு எழுத்து ஐயா ஆறு எழுத்து சுலபமான விடயம் மொழி பாருங்கள் அடுத்தது வந்து ஒரு விடயம்
22: பொங்கல்
1: இல்லையா ஐயா அது இல்லை அடுத்து அடுத்த பதம் வந்து ஒரு உணவு சரியா அது கேட்டீர்கள் தானே அதுவும் ஆறு எழுத்து தான் அது வீடுகளில் செய்வார்கள் ஆலயங்கள் செஞ்சிருவோம் எல்லாரும் செய்வோம் விருப்பம் இருக்கும் எல்லாருக்கும் விருப்பம் இல்லாமலும் இருக்கும் அது ஓடி
22: வாருங்கள்
1: சிவகுமார் ஓடி வாருங்கள் என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் தை பொங்கல்
22: தை பொங்கல்
1: அதை கூற முடியாமல் இவ்வளவு நாளும் இருந்தாரு தை என்ன தை என்ன இப்ப என்ன போனா இங்கன்னா காணா இல்லன்னா தை பொங்கல் சரியா
22: தை பொங்கல்
1: தை பொங்கல் தான் எழுத்துக்கள்
22: மோகனா தான் கண்டுபிடிச்சு சொல்லிச்சுப்பா
1: அப்ப மோகனாவுக்கு பாதி உங்களுக்கு பாதி அப்படியா
22: மோகனா ஆமாங்கப்பா ஆமாங்கப்பா முழுசா அதுக்கே கொடுத்துருவோம்பா
1: உங்களுக்கு கிடைத்தா அவருக்கு கிடைத்தது தெரியாது இப்பொழுது புரியுமதா அன்பு உறவுல ஆரம்பத்து உலகம் எல்லாம் கொண்டாடப்படுவது நாளைக்கு கொண்டாட இருக்கணும் அதை விட்டு மகாலிங்கம் வந்து காடும் பொங்கல் அந்த பொங்கல் தைப்பொங்கலும் கூறவில்லை ரேவதி வந்து பொங்கல் திருத்திட்டு மாட்டு சவாரி எல்லாம் கூறுகின்றார் வைர விழா வெற்றி விழா கூறுகிறார் அப்படியே இல்லை ரேவதி வந்து விட்டார் கேட்போம் வணக்கம் ரேவதி தைப்பொங்கலா?
19: வெண்பொங்கல்.
1: வெண்பொங்கல் அம்மா தைப்பொங்கல் அம்மா. இப்ப சிவகுமார் வந்து கூறிட்டு போகின்றார். ஆறு தைப்பொங்கல் அந்த கொண்டாடும் விழா தைப்பொங்கல் செல்வகுமார் குறிப்பிட்டு போகின்றார். அடுத்தது உணவு வெண்பொங்கல் அல்ல.

0: போது குருநான் மட்டும் எல்லாம் யோசிச்சு சொல்லுங்கள். தை பொங்கல் இங்கே உள்ள பதம் அதுமா. சரி, அடுத்த ஒரு பதம் தருகின்ற அந்த ஒரு உணவு
1: சொல்லுங்க.
0: வெண்பொங்கல் இல்லை, அது தவறு. அடுத்தது வந்து ஒரு சொல் தருகின்றேன், அது வந்து ஆறு எழுத்தை கொண்டதுதான். சரியா? அது வந்து எல்லாம் சேர்ந்திருக்கும் போது நல்ல ஒரு இனிமையான ஒலியை கொடுக்கக்கூடியது, முக்கியமான நேரத்தில் அதை பாவிக்கக்கூடியது. இது ஒரு ஒரு அணிகலன் என்று கூறிக்கொள்ளலாம். ஆனால் அது அலங்காரத்துக்காக செய்யும் அணிகலன்கள் அல்ல, புனிதமாக அணியும் ஒரு அணிகலன். சரியா? அணிகலன்களுக்குள் ஒன்று. அது வந்து நான்கு எழுத்து பதம். அந்த எழுத்து இந்த பதத்தில் ஒரு திரைப்படமும் வந்தது. சரியா? சரி, ஓடி வாருங்கள், கண்டுபிடித்து வாருங்கள், பிடித்துக் கொண்டு வாருங்கள். யார் அழைத்தீர்கள் இப்பொழுது, யார் அழைத்தார்கள்? ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். நான் தரும் அறிவாயுதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், சிந்தித்து கூறுங்கள். ஏன் எதற்காக என்று சிந்தித்தால் கிடைக்கும் உங்களுக்கு. பவுனம்மாள் கூறுங்கள், கூறுங்கள் பவுனம்மாள். பவுனம்மாள்
1: இணையா? பட்டை சாதம்.
0: பட்டை சாதமா? எத்தனை எழுத்து அது? இட்டை சாதம் ஆறு எழுத்து தான். ஆனா அதுவல்ல, என்ன பட்டை சாதம் தெரியவில்லை.
1: கோயில்கள்லையும் செய்வாங்க ஐயா, வந்து மாதிரி கொடுப்பாங்க, தருவாங்க.
0: வீடு எல்லையும் செய்கிறார்கள் என்று கூறுனேன் அல்லவா? சரி, எங்க அதுக்கு என்ன ஒரு அடுத்த மாலிகம் வந்து. வணக்கம் மாலிகம். அது பிழை என்று இல்லையா கூறுகின்றேன். வெண் பொங்கல் பிழை என்று கூறுகின்ற மூன்று நாலு பேர் சொன்னார் பிழை ஐயா, அது அல்ல. இது மிகவும் சுலபம், உங்களால் முடியும், உங்களால் முடியும். ஒரு தடவை நீங்கள் அதற்கு எப்படி செய்வதென்று என்னுடைய மகளுக்கும் கூறியிருக்கின்றீர்கள் காற்றலையிலே என்று நினைக்கின்றேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் வாருங்க. அடுத்து யார் வரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். என்னுடைய மகளுக்கு விருப்பமானது, எனக்கு விருப்பமானது, ஒரு சிலருக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் இங்கிருந்து பத்து மணி நேரம் மாணவியது 1000 கிலோமீட்டர் சென்று அமெரிக்காவிலே ஒரு ஆலயத்திலே மிகவும் விமரிசையாக செய்கிற உணவுகளில் அது ஒன்று. நான் விரும்பி 5-6 பொட்டதற்குள்ளே வாங்கி கொண்டு வருவேன் அதை. அற்புதம், அற்புதம். அங்கே ஓடி வாருங்கள், அங்கே ரோஜா ஓடி வாருங்கள். கண்ணன் விட வேண்டும், ஆலிங்கம், ஞானதேகரன், ஜோர்ஜ் எங்கே காணவில்லை. மீண்டும் மீண்டும் வர வேண்டும், வந்து அழைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பதிலை தாருங்கள். மீண்டும் வந்து விட்டார் மாலிங்கம். உறங்கள் மாலிங்கம்.
2: மசாலா வடை
0: ஐயா இல்லை ஐயா, மசாலா வடை இல்லை ஐயா, ஐயா என்னையா இருக்கிற நீங்கள் அடிக்கடி செய்கிறதுண்டு ஐயா, உங்களுடைய ஆலயங்களிலே நீங்கள் செய்வதுண்டு. சரி, மீண்டும்
2: பாருங்கள்,
0: ஓடி வாருங்கள், இதை கண்டுபிடியுங்கள், கண்டுபிடித்து கொண்டு வந்து தருங்கள். யார் சொல்வது என்று பார்க்கின்றேன். யார் சொல்வதோ,
3: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.
0: இப்பொழுது நாகப்பன் நெருங்கி அவர் சொல்கின்றார். வணக்கம் நாகப்பன்.
4: வணக்கம் ஐயா, நீங்கள் கூறியது தயிர் சாதம் தான்.
0: இல்லை, அந்த சாதம் இல்லை, தயிர் சாதம் நான் கூறவில்லை, என்னிடம் அப்படி சொல்லி இல்லை. தயிர் சாதம் என்று சொல்லி என்னிடம் இல்லை. நீங்கள் வைத்த பார்ப்போம், என்ன சாதத்தோட வருகின்றீர்கள், என்ன தயிரோட வருகின்றீர்கள். அவர் பெண் பொங்கல் என்று வந்தார்கள், எத்தனையோ கொண்டு வருகின்றீர்கள். மசாலா வடை கூட வந்து விட்டது. இதுவரை
4: சாதம் வந்தது,
0: சர்க்கரை சாதம், அது எல்லாம் வந்து விட்டது. என்ன பட்டை, பட்டை
4: சாதம்
0: சாதமும் வந்தது ஐயா. இன்னும் நீங்கள் எத்தனை சாதங்கள் இருக்கின்றது. சரி, அடுத்த பாப்போம். நாச்சியார் கோயில் ஞானசேகரன் வருகின்றார். வணக்கம் ஞானசேகரன்.
5: கொழுக்கட்டை
0: இல்லை, கொழுக்கட்டை, கொழுக்கட்டை இல்லையா ஐயா, அது என்னிடம் இல்லை. கொழுக்கட்டை நன்றி, நன்றி, நன்றி. ஒரு எங்கே ரோஜா வருகின்ற, ரோஜா ஓடி வாருங்கள். ரோஜா வந்து சொல்ல வேண்டும். ரோஜா
1: வணக்கம். புளிச்சாதம்.
0: ரெட்டிக்காரே, ரெட்டிக்காரே, புளிச்சாதம், புளிச்சாதம்
1: குறிப்பிட்டார். நாராயணன் சொன்னாங்க, நாராயணன் சொன்னாங்க,
0: நாராயணன் என்ன பிடித்து விட்டீர்களா? கேட்டுக்காரு, அதனால்தான் ஒரு குழுவாக கடைசியாக கொண்டு வந்து

0: நல்லது. இப்போது சாகர் அமித் இருக்கின்றார், அவரோடு இணைந்து கொள்வோம். வணக்கம் சாகர் அமித். வணக்கம். வணக்கம் சாகர் அமித் அவர்களே.
1: வணக்கம். வணக்கம்.
0: புளியோதரை தான் இப்பொழுது மீரா வந்து கூறிவிட்டார், புளி சாதம் என்று சொல்லி. புளிச்சாதம்
1: தானே?
0: புளியோதரை, புளி யோதரை, ஐந்து எழுத்து தானே அதுல இருக்கின்றது. இது ஆறு எழுத்து. சரியா, என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள் ஷாஹுல் ஹமீத் அவர்களே?
1: எனக்கு வந்து நாளைக்கு ஊர் மரியாதை திரைப்படத்தில இருந்து கொடியின் தோரணமும் குங்குமமும் மஞ்சளும் அப்படிங்கிற பாடம்.
0: கொடியின் தோரணமுமா?
1: ஆமா, கொடியும் தோரணமும்.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். சரி, அடுத்த பாதத்தை கண்டுபிடிப்பீர்களா? தந்து விடுகிறேன். இப்போது புளிச்சாதம் வந்துவிட்டது, தைப்பொங்கல் வந்துவிட்டது. அடுத்த பாதம், பதம் வந்து ஆறு எழுத்தை கொண்ட ஒரு பதம். அது சேர்ந்திருந்தால் நல்ல இனிமையான சத்தத்தை, மங்களமான சத்தத்தை கொடுக்கும். பெண்கள் குறிப்பாக எல்லோரும் அது அது சரியான நேரத்தில் எல்லோரும் அணியக்கூடியது. ஆண்களும் அணிவார்கள், பெண்களும் அணிவார்கள். ஆறு எழுத்து. இந்த எழுத்திலே ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது. சரி, அடுத்தது யார் கொண்டு வருகின்றார்? செல்வகுமார் வருகின்றார். வணக்கம் செல்வகுமார். செல்வகுமார்
2: அப்பா வணக்கம்பா.
0: வணக்கம்
2: அப்பா. புளிச்சாதம்பா?
0: அது புளிச்சாதம் என்றும் வந்து புளியோதரை என்னும் கூட புளிச்சாதம் என்று தெரிவு செய்யப்பட்டு விட்டது. இரண்டு நபர்களுக்கு முந்தி வந்த ரோஜா கூறிவிட்டார். அதுதான் அந்த சரியான பதம். இப்பொழுது வந்து ஆறு எழுத்துக்கள் ஒரு பதம் வந்திருக்கின்றது. இது ஆண்கள் பெண்கள் சரியான நேரத்திலே அணிவார்கள், குறிப்பிட்ட இடத்திலே அணிவார்கள். ஒரு மங்களமான ஒலியை தரக்கூடியது ஆறு எழுத்து. இந்த எழுத்துக்கள் கொண்ட பதத்திலே ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது. சரியா, கொண்டு வாருங்கள்.
2: நவரத்னமா?
0: அது சத்தம் போடுமா? ஒலி எழுப்பக்கூடியது,
2: சத்தம் போடாது.
0: அடுத்து மாலிங்கம் வந்துவிட்டு செல்கிறீர்கள். ஓடி வாருங்கள் மாலிங்கம். கிட்ட நெருங்கி சாவல் வகிதி சொன்னால் அவரால் கூற முடியும். எங்க அடுத்து ரோஜா வந்துவிட்டார். ரோஜா கூறுங்கள். என்ன என்ன பதம்?
3: சதங்கை. சலங்கை. சதங்கை.
0: அது எத்தனை எழுத்து? ஆறு எழுத்து என்று
3: கூறுகின்றேன்.
0: திரைப்படமும்
3: சலங்கையொலி.
0: கெட்டிக்காரி. கெட்டிக்காரி. கெட்டிக்காரி. சலங்கையொலி. அடுத்து நாகப்பன் வந்திருக்காரு, அவரையும் கேட்டு பாப்போம். வணக்கம் நாகப்பன். வணக்கம். வணக்கம்
4: வணக்கம். அணிகலன் வந்து சங்கிலி, கை சங்கிலி.
0: சலங்கை ஒலி என்று வந்து ரோஜா ஒரு
4: சலங்கை ஒலி.
0: சலங்கை. அந்த பெயர்ல ஒரு திரைப்படமும் வந்தது தானே?
4: வந்திருக்கிறேன்.
0: நடித்தது. சரி, நல்லது. இணைப்புக்கு நன்றி. அடுத்த அடுத்த சொல்லு தருகின்றேன். இது மங்கள வைபவங்களிலும் அமங்கல வைபவங்களிலும் காணப்படுவது. மங்கள வேளைகளிலும் அமங்கல வேளைகளிலும் உபயோகிக்கப்படுவது. நான்கு எழுத்து சொல். சென்று வாருங்கள், மீண்டும் சந்திக்கலாம். இது மகாலிங்கம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். என் மகாலிங்கம், என்ன பதில்?
5: மீன் குழம்பு.
0: எது?
5: மீன் குழம்பு.
0: ஐயா, அது புளிச்சாதம். புளிச்சாதம் வந்து உங்க இங்க வந்து ரோஜா கூட விட்டு செல்லுகின்ற. சரியா?
5: புளிச்சாதமா?
0: புளிசாதம்.
5: புளிசாதமா?
0: ஆமா, புளிச்சாதம்.
5: அதுதான் முதல்ல சொன்ன. ஐயா, நானு
0: என்னன்னு சொன்னீர்கள்?
5: இல்லையா,
0: என்னன்னு
5: சொன்னீங்க? புளிசாதம்.
0: நீங்க சொல்லியிருந்தால் நான் ஏன் அதை எடுக்காம விட்டுருப்பேன்? அதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தால் எத்தனை சாதம் கிடைச்சா படையிலையும் கொண்டு வந்தீர்கள். புளிச்சாதம் என்று கூறியிருந்தோம். நான் உடனே சரியான பதில் என்று கூறியிருப்பேன். ஐயா, புளிச்சாதம் எல்லோரும் விரும்புவார்கள். எல்லோரும்
5: சில பேர் விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னீங்க. புளிச்சாதமா இருக்காது என்னமோ நினைச்சு.
0: புளிச்சாதம் எல்லாரும் விரும்பவில்லை தானே. நீங்கள் விரும்பம், உங்களுக்கு விருப்பமா?
5: ஆமா,
0: எனக்கு
5: அன்ப விருப்பம்.
0: இன்னும் மறுபடியும் சொல்லியிருந்தால் உடனே எல்லோரும் கண்டுபிடிப்பேன். தூர தேசங்களுக்கு போகும் பொழுது செய்து கொண்டு போவோம்.
5: ஆமா,
0: என்று சொல்லிதான் பிடிச்சிருப்பீர்கள். புளிச்சாதம்
5: யாரோ விஜயராவன யாரோ கலவைச்சாதம்னு சொன்னாரு. புளிச்சாதம்னு சொல்லல, அது நான் யோசனை பண்ணிட்டு அது இருக்காதுன்னு நினைச்சிட்டேன்.
0: அல்ல, கலவை சாதம் வந்து சாம்பார் எல்லாவற்றையும் போட்டு கலந்து
5: கொடுப்பாரு.
0: அடுத்த பதம் வந்து சலங்கை ஒலி, அதுவும் வந்துவிட்டது கூறிவிட்டார்கள். இப்பொழுது கூறியிருக்கும் சொல் நான்கு எழுத்தை கொண்டது. மங்கள காரியத்துக்கும் அமங்கல காரியத்துக்கும் பயன்படுத்துவது.
5: மேலம்.
0: அது நாலு எழுத்தா?
5: மேலாயும். மூணு எழுத்து
0: நாலு இடத்துல கொண்டு வா, நாலு இடத்துல கொண்டு வாருங்க. நீங்க நாகப்பன் வந்திருக்க கேட்டோம். வணக்கம் நாகப்பன். நாகப்பன் நீங்கள் இணையத்தில்
6: இருக்கீங்க,
0: கூறுங்கள் என்ன.
6: நான்கு சொல்லுக்கு விடை வந்து விளக்கு.
0: விளக்கு, ஆமாம். விளக்கு வந்து மங்களம் அமங்கலம் ஆலயம் எல்லாம் இடம் பாய்ப்பார். என்னிடம் இருக்கும் பதம் அது அல்ல.
6: நன்றி.
0: நன்றி. எல்லா இடத்திலையும் காணலாம் நாங்கள் அதை. நன்றி. அடுத்த அடுத்த குழந்தை கொண்டு வருவார். யார் சொல்வது, யார் சொல்வதோ என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற வேளையிலே நேரம் இப்பொழுது உங்களுக்கு 8:10-11:26 நிமிடங்கள் ஆகிவிட்டன. விரைவில் கொண்டு ஓடிவாருங்கள் சொற்களை என்று
3: கூறிக்கொள்கின்றேன்.
0: இந்த சொல் வந்து ஒரு ஒரு இலகு ஆக்கிவிடுகிறேன் உங்களுக்கு. இந்த சொல் இப்பொழுது என்னிடம் இருக்கின்ற பதம் நான்கு எழுத்துக்களை கொண்டது. மங்கள அமங்கல ஆலய விழாக்களில் எல்லாம் இதை காணலாம். மங்களமான விழாவிலும் காணலாம், அமங்கலமான நிகழ்விலையும் காணலாம், ஆலயத்திலும் காணலாம், வேறு விழாக்களையும் காணலாம். ஆனால் அதை நாங்கள் இங்கே வெளிநாடுகளில் உள்ளவர்கள் செயற்கையாகத்தான் காண முடியும். நீங்கள் இயற்கையானதாகவே காண்வீர்கள். எங்களுக்கு ஆசிய நாட்டில் உள்ளவர்களுக்கு இயற்கையாக காணக்கூடியதாயிருக்கும். எங்களுக்கு நாங்கள் இறக்குமதி செய்துதான் அதை நாங்கள் பார்க்கிறோம் இங்கே, அல்லது அதை செயற்கையாக வருகின்றது. செயற்கையாக வருவதை பார்க்கின்றோம். இங்கே செல்வகுமார் வந்துவிட்டார். வணக்கம் செல்வகுமார்.
2: அப்பா வணக்கம். பா
0: கூறுங்க.
2: மஞ்சள், மஞ்சள் பா
0: இல்லை, மஞ்சள் இல்லை. மஞ்சள் வந்து அமங்கலம் மங்களம் எல்லாத்தையும் செத்தவர்கள் இறந்த இடத்திலே பார்க்க முடியுமா மஞ்சளை?
2: அவங்களுக்கு மஞ்சள் வைப்பாங்கப்பா இறந்தவங்களுக்கும்.
0: மஞ்சள் என்னிடம் இருக்கிற பதம் அதில் ஆலயங்களிலே இருக்கின்றது. விழாக்கள் வேறு விழாக்களிலும் அதை காண முடியும். இரண்டாவது உங்களுடைய உங்கள் நாட்டிலே எங்கள் ஆசிய நாட்டிலே இயற்கையாக அதை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் எங்கள் நாடுகளில் மேலை நாடுகளிலே நாங்கள் அதை இறக்குமதி செய்ய வேண்டும், அல்லது செயற்கையாக வருவதை பயன்படுத்த வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும்
2: பூமாலை
0: மூன்று எழுத்து தானே மாணி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து நாகப்பன் வந்துவிட்டார். நாகப்பன் குருகள்
6: வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்கள் கூறியதற்கான விடை வந்து பந்தல்.
0: சரி, பந்தல் வந்து இப்பொழுது பந்தல் போடுவது எதற்காக? திருமணத்துக்கு போடுகிறார்கள். சரி, அமங்கலத்துக்கு போடுகிறார்கள். ஆலயத்துக்கு
6: முன்னாள்
0: பெரிய குழாக்கள்லயும் போடுகின்றார்கள். அதுவல்ல நான் வைத்திருப்பது. ஆனால் அது இன்னொரு தரவு தந்திருந்தது. அதை வந்து இயற்கையாக நாங்கள் நீங்கள் பெறலாம், நாங்கள் பெற முடியாது. நாங்கள் இறக்குமதி செய்ய வேண்டும், அல்லது செயற்கையானதாக செய்ய வேண்டும். சரியா?
6: யோசனை செய்து
0: இன்னும் மிகவும் மங்களமான பிரியம் இல்லையோ. மங்களத்துக்கும் அமங்கலத்துக்கும் பாவிக்கப்படுகிற ஒன்று அது. மக்களால் செய்யப்படுவது, அந்த விழா வரும்பொழுது செய்யப்படுவது. அதையும் கூறுகின்றேன் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்து ஞானசேகரன் வந்திருந்தார். வணக்கம்
7: ஞானசேகரன்.
0: ஞானசேகரன் கேட்கவில்லை ஐயா. மகனே கேட்கவில்லை மகனே. உங்களுக்கு
2: சடங்கு,
0: சடங்கு வந்து செய்யறபடி அது இல்லையா ஐயா? சடங்கு வந்து இல்லை, அப்படி அல்ல. சடங்கு என்று சரியான சொல்ல இல்ல.
2: சரியப்பா, சரியப்பா.
0: அது காணப்படுவது, அதொரு அதொரு கொண்டாட்டம். அங்கே காணப்படும் பொருட்களில் ஒன்று. நல்லது. எங்கே வந்து விட்டார்? ரோஜா வந்து விட்டார். ரோஜா கூறுங்கள். கட்டிக்காரி, கட்டிக்காரி. தோரணம், தோரணம், தோரணம். சரியானதை கண்டுபிடித்து விட்டீர்கள். கட்டிக்காரி
3: சொன்ன
0: உங்கள் நாட்டிலே ஆசிய நாட்டிலே எல்லோரும் செய்யலாம், அவர்களால் செய்யலாம், இயற்கையாக செய்யலாம். ஆனால் எங்கள் நாடுகளிலே அது எங்களுக்கு கிடைக்காது. நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஷாகுல் ஹமீத் அழைப்போம். வணக்கம் ஷாகுல் ஹமீத்.
8: கண்டுபிடிச்சிட்டாங்களா?
0: நீங்கள் கூறுங்களே, பார்ப்போம் என்னவென்று.
8: வாழை இல்லையா?
0: வாழை இலை, அது தவறு. தோரணம் சரியான சொல் ரோஜா கண்டுபிடித்து விட்டார். தோரணம் என்னென்றால் வெளிநாடுகள் எங்களுக்கு கிடைக்காது, நாங்கள் நீங்கள் சொன்னால் ஓரளவுக்கு இங்கே கிடைக்காது இயற்கையானது, நாங்கள் ஆர்டிபிஷியலாகத்தான் பாவிக்க வேண்டும் அல்லது இறக்குமதி செய்ய வேண்டும் என்றது. ஆனால் மங்கள காரியங்களில் பாவிக்கப்படுவது என்று கூறியிருந்தேன். வாழை இலையும் கிட்டத்தட்ட நான்கு எழுத்துத்தான், ஆனால் தோரணம் தான் சரியான சொல். நான் செய்வதென்று கூறினேன், அவர்கள் செய்வார்கள் அது என்று கூறியிருந்தேன். வாழையிலே செய்வதில்லை தானே. நன்றி. ஜோர்ஜ் வந்திருக்கேன். வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம்.
8: வணக்கம் ஐயா. வாழையிலே
0: தான் உங்கள் நண்பர் ஷாவூர் ஹமீது வந்து சொன்னார். ஆனா அதை செய்வதா, நாங்கள் செய்யலாமா?
8: இயற்கையாகவும் நம்ம அது இறக்குமதி செய்ய வேண்டியது.
0: ஆனா அங்கே உள்ளவர்கள் அதை செய்வார்கள் என்றும் ஒரு தடவை கூறியிருந்தேன். தோரணம் சரியான பதில். ரோஜா கொண்டு வந்திருந்தால் தோரணம். வணக்கம் மாலிங்கம்.
9: வணக்கம். கச்சேரி.
0: ஆமா, கச்சேரியை செய்வார்கள். கச்சேரியை காண முடியுமா? அப்படி கண்ணால் பார்க்க முடியுமா? அது இங்கே எல்லா இடத்திலும் நடக்கின்றது தான். ஆனால் நான் சொன்னவா வந்து ஒரு புனிதமான பொருள், நாங்கள் அதை செய்கின்றோம் என்று கூறியிருந்தேன். உங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்காது. ஆர்டிபிஷியலாகத்தான் இங்கே பிளாஸ்டிக்ல வச்சு பாட வைப்போம் கச்சேரியை இல்லை. அதனால் தோரணம் சரியான பதில் ரோஜா கொடுத்திருந்தார். ஜோச்சும் சாகுல் அமீத்தும் ஒரு பதில், அதுவும் பொருத்தமான பதில். ஆனால் நான் வைத்திருந்த பதம் அதில் அவர்கள் வாழை இலை என்று கூறினார்கள். அதிலே ஒன்று அதை நாங்கள் செய்வது என்று கூறினேன். அந்த தோரணத்தை நாங்கள் தானே செய்வோம். ஆதலால் வாழையிலே கொடுத்த பாடலில் தோரணம் சரியான பதிலாக வந்துவிட்டது. மாதிரி மீண்டும்
5: கச்சேரியும் பொருத்தமானது தான்.
0: எப்படி
5: கச்சேரி எல்லா இடத்துலயும் செய்வாங்களே? கல்யாணத்துக்கும் செய்வாங்க, கட்ட காரியத்துக்கும் செய்வாங்க கச்சேரி.
0: அது அது பலர் சேர்ந்து செய்யறது கச்சேரி, இசை கச்சேரி, தமிழ் கச்சேரி. அதை நான் கூறாது அப்படின்னு நான் கூறியிருப்பேன். எல்லோரும் எல்லா இடத்துலயும் ஒருவர் தான் அதை செய்கிறார்கள். யார் செய்யறது? நாங்கள் செய்யறோம். மற்றது வெளிநாடுகளில் இறக்குமதி என்று சொல்லியிருந்தோம். இறக்குமதி செய்யறது சரி, சவுந்தரராஜன் கோவிந்தராஜன் ஐயா அவர்களை இறக்குமதி செய்து பாட வைக்கலாம். ஆனால் இங்கே அவர்களுக்கு பிளாஸ்டிக்லே தானே நாங்கள் அதாவது செயற்கையில என்று கூறியிருந்தோம். அப்ப சவுந்தரராஜன் கோவிந்தராஜன் அவர்களை செயற்கையில கொண்டு வர முயற்சிக்கு நன்றி. சரி, தோரணத்தை கொண்டு வந்துவிட்டு அடுத்த பதம் வருகின்றது என்னவென்றால் மிகவும் புனிதமான ஒரு பதம். நிதமும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது, அதுவும் இந்திய தமிழ்நாட்டிலே இது அதிகமானோர் அணிகின்ற ஒரு அணிகலன். சுலபமாக கூறுகின்றேன், அநேகமாக அணிகின்ற ஒரு அணிகலன். அதிலிருந்து வரும் அது அது ஒளியும் தரக்கூடியது, ஒளியும் தரக்கூடியது, ஒளியும் தரக்கூடியது, பளிச்சொன்றும் இருக்கும், சத்தமும் தரக்கூடியது. அது வந்து ஆறு ஏழு எழுத்தை கொண்ட சொல், ஏழு எழுத்தை கொண்ட சொல். அது இருபாலாருக்கும் பொருத்தமானது, சரியா? ஆனால் 99% பெண்கள் தான் அணிவார்கள். அதிலும் குழந்தைகள் மிகவும் சிறப்பாக அணிந்திருப்பார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கொண்டு வாருங்கள் பதிலில் ஏழு எழுத்துக்களால் ஆனது கொண்டு வாருங்கள். இப்பொழுது பவுனம்மாள் வருகின்ற. பவுனம்மாள் வாருங்கள், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
10: அமங்கல வீட்லயும் மங்கள வீட்லயும் இருக்கும் சொல்றீங்களா? அதுக்கு சொல்றீங்க தோரணம்.
0: அது வந்து எங்களுடைய ரோஜா கூறிவிட்டார் இப்ப 4-5 நேயர்களுக்கு முன்பே. தோரணம் சரியான சொல்லுங்க, சரியான சொல்லு. அவர் அதை ரோஜா கூறிவிட்டார். நீங்கள் இப்பொழுது சரி உங்களுக்கு ஒரு பதம் தருகிறேன். அந்த சலங்கை ஒளியும் வந்துவிட்டது, தோரணமும் வந்துவிட்டது. அடுத்த பதம் இப்பொழுது இருக்கின்ற பதம் ஆறு எழுத்து ஏழு எழுத்தை கொண்ட ஒரு பதம், எல்லோரும் விரும்பி அணியும் ஒரு அணிகலன். அதிலேயும் தமிழ்நாட்டு பெண்கள் நிச்சயமாக விரும்புவார்கள், குழந்தைகள் மேலும் விரும்புவார்கள். குழந்தைகளுக்கு போட்டு அழகு பார்ப்பார்கள் பெற்றார். அது ஒளியாக வெளிச்சகமாக இருக்கும், சத்தமும் வரக்கூடியது. அது மொத்தம் ஏழு எழுத்தை கொண்டது. அதனுடைய ஓசையைத்தான் இறக்கின்றேன் நான். அந்த பொருளிலிருந்து ஓசையும் வரும். எங்கே கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். அடுத்தது யாருன்னு பார்ப்போம். இணைப்பை துண்டிக்க வேண்டும் போனால் அடுத்தது யாருன்னு பார்ப்போம். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, எங்கே வந்து சொல்ல போகின்றீர்கள்?
11: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,
9: யா சொல்வதோ, யா சொல்வதோ, சொல்வதோ, யா சொல்வதோ, யா சொல்வதோ, சொல்வதோ, யா சொல்வதோ, யா சொல்வதோ.
0: சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள் என்ற உறவோடு நீங்கள் அடுத்த பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். அதற்கு வந்து ஏழு எழுத்துக்களால் ஆனது என்று தந்தேன். அடுத்தது இன்னும் ஒரு பதம் வருகின்றது. இந்த பதமும் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒன்று. உலகத்தில் இதை கேளாதவர்கள் இல்லை என்றுதான் கூற வேண்டும். இதை கேட்காதவர்கள் நான் கூறுவதற்கு எனக்கு மகிழ்வான வார்த்தை இல்லை. ஆதலால் அது என்ன பொருள், என்ன என்று கண்டுபிடிங்கள். எதை, என்ன மொழி, அந்த மொழியை கேட்காதவர்களை நான் என்னவென்று கூற முடியாது. அதை கேட்காதவர்களும் இந்த உலகத்தில் இல்லை என்று கூறுகின்றேன். எங்கு வணக்கம், வணக்கம் செல்வகுமார்.
12: வணக்கம் பா. குரப்பா இப்ப சொன்ன கடைசியா சொன்னதுக்கு சலங்கை கொலுசுப்பா.
0: இல்லை, என்னிடம் இருக்கின்றது சலங்கை கொலுசு என்று ஒன்று இருக்கின்றதா?
12: சலங்கை கொலுசு.
0: அந்த சலங்கை
12: கொலுசு
0: சின்ன குழந்தைகள் பெரிய பெண்கள் எல்லாரும் அதை அணிவார்களா? அதுல சத்தம் வருமா?
12: எல்லாருமே அணிவாங்களப்பாத்தான்
0: பொருளே அல்ல, அந்த அதில் வர ஒலியைத்தான் கேட்கின்ற. அந்த ஒலியை எப்படி கூறுவார்கள் என்றுதான். அது எழுப்பும் ஒலி என்ன ஒன்று கேட்கு, நீங்க சொன்னது அல்ல, அது தப்பான பதில்
12: என்று.
0: சரியா, அடுத்தது இன்னும் ஒன்று தருகின்றேன். இந்த இது ஒரு மொழி, இந்த மொழியை கேட்காதவர் உலகத்தில் இல்லை. அப்படி கேட்காதவர்களை என்னால் அதுக்கு என்ன பெயர் என்று கூற முடியாது, எனக்கு விருப்பம் இல்லை அந்த சொல்லை கூற. சரியா, அந்த அது வந்து ஆறு ஐந்து எழுத்துக்களை கொண்டது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, எங்கே பவுனம்மாள் சொல்ல வருகின்ற. வணக்கம் பவுனம்மாள்.
13: ஐயா வெள்ளி கொலுசு.
0: இல்லை, அது சத்தம், அது அது வாரதை எப்படி கூறுவோம் என்றுதான், என்ன சத்தம் என்றுதான் அதனுடைய கேள்விக்கு பதில். கொண்டு வாருங்கள், மீண்டும் கொண்டு வாருங்கள். இது முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. கனடாவில் இருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் கதம்பம் நிகழ்விலே நீங்கள் யார் சொல்வதோ, யார் சொல்வதோ என்ற புதையல் நிகழ்விலே பதங்களுக்கான எழுத்துக்களை கூறும் பொழுது நீங்கள் அதை பதமாக்கி கொண்டு வந்து கூற வேண்டும். எழுத்துக்களை கூறி பதத்தை கண்டுபிடிக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள். இப்பொழுது வந்தது ஏழு எழுத்தை கொண்ட ஒரு சொல்லு. அந்த சொல்லு தரும் ஓசை அது என்னவாக இருக்கும்? அந்த ஓசை ஒரு அணிகலனிலிருந்து வருகின்றது. அந்த அணிகலனை ஆண்கள் பெண்கள் எல்லோரும், ஆண்களும் சில சமயம் உபயோகிப்பார்கள், பெண்கள் குறிப்பாக தென்னகத்து பெண்கள் நிச்சயமாக அணிந்திருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் குழந்தை செல்வங்களுக்கு அணிவித்து பெற்றோர் மகிழ்வார்கள். அந்த சத்தம், அந்த அந்த அணிகலனிலிருந்து வருவது என்ன? வணக்கம் ஞானசேகரன்.
14: மழலை மொழிப்பா.
0: மழலை மொழி, நீங்கள் கூறிய இரண்டாவது பதம் சரியான பதில். ஞானசேகரன், சரியான பதில்.
14: நன்றியப்பா, நன்றியப்பா, மகிழ்ச்சி அப்பா, மகிழ்ச்சி அப்பா,
0: மகிழ்ச்சி. ஏனென்றால் அந்த மழலை மொழியை கேட்காதவர்கள் உலகில் இல்லை, ஆனால் அவர்கள் கேட்காதவர்களை நான் எப்படி கூற முடியும்?
14: சரியப்பா,
0: குழந்தை இல்லாதவர்களைத்தான் இருக்க முடியும். அதனால் அந்த சொல்லை நான் சொல்ல விரும்பவில்லை. உங்களுக்கு குழுவின் வழி பிடிக்கவில்லைகள். கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள் ஞானசேகரன், வாழ்த்துக்கள்.
14: நன்றியப்பா,
0: நன்றி. அடுத்த சொல்லை கொண்டு வாருங்கள். ஏழு சொற்களால் ஆன பதம், அது ஒரு சத்தத்தை தரும். அந்த சத்தம் கேட்கும் போது மகிழ்வாக இருக்கும். இன்னும் இலகுபடுத்துகிறேன். தென்னகத்து தமிழ் பெண்மணிகளின் இடம் காணக்கூடிய ஒரு அணிகலன், அதே நேரம் குழந்தைகளுக்கும் அணிவித்து விடுவார்கள். நாங்கள் கேட்கக்கூடியதா இருக்கும். அது ஒளி மிகுந்தது, அதாவது பளிச்சென்று தெரியும். ஒலியும் தரும், சத்தமும் தரும். எங்கு அதனுடைய சொல்லை தாருங்கள். அந்த சத்தத்தை குறிப்பதுதான் அந்த அணிகலன்லேருந்து வரும் சத்தம் என்று வருகின்றது. அதை என்னவென்று கூறுங்கள். இலகுவாக்கி இருக்கின்றேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து அடுத்த எழுத்தும் வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்டது. மழலை மொழி வந்துவிட்டது, கூறிவிட்டார் ஞானசேகரன். வாழ்த்துக்கள் மழலை மொழியை கூறிய உங்களுக்கு. அடுத்த சொல்லு வந்து இதை காட்டிலும் காணலாம், ஆலயங்களிலும் காணலாம், மிருக காட்சி சாலையிலும் காணக்கூடிய ஒரு மிருகம். அந்த மிருகத்தின் குழந்தை பருவத்தை இப்படி கூறுவார்கள். இரண்டு சொற்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றது, ஐந்து எழுத்துக்கள். அதாவது உருவத்தில் சிறியதாக இருக்கும் குழந்தை பருவத்திலே அதை எப்படி கூறுவார்கள், இப்படித்தான் கூறுவார்கள். அது காட்டிலேயும் வாழ்கின்றது, நாட்டிலேயும் இருக்கின்றது. சிலர் வளர்ப்பு பிராணிகளாக வளர்க்கின்றார்கள் மிருகமாக. ஆலயங்களிலும் புனிதத்துவமாக அது ஆலய உற்சவங்களுக்கும் உபயோகப்படுத்தப்படுகின்றது. இன்னும் இலக வாக்கி விடுகின்றேன். அதிலே பண்டைய கால அரசர்கள் இந்த மிருகத்தை வளர்த்து சண்டை யுத்தத்திற்கு போவார்கள். இப்பொழுது இன்னும் இலகு வாக்கியிருக்கேன் கூறுங்கள். ரோஜா வந்து விட்டார். வணக்கம் ரோஜா.
15: வணக்கம். வளையல் ஒலியா?
0: இல்லை, வளைய அது வளையல் ஒலி இல்லையாம்மா.
15: கொலுசொலி
0: அது நீங்க அதை சரியாக சொல்லுகிறீர்கள். எனக்கு அந்த அந்த ஒலியினுடைய பொருள் வர கருத்து வர வேண்டும்.
15: வர வேண்டும் சத்தத்தினுடைய.
0: அதுதான் அப்படி பிடித்துக் கொண்டு வர வேண்டும்.
15: காச்சலங்கை
0: இல்லையா அம்மா? விட்டு விட்டீர்கள். இல்ல, நீங்கள் முதல் பிடித்தீர்கள். அதுல
15: கொலுசு
0: இல்லை, முதல் பிடித்தீர்கள். அந்த முதல் சொல்லு சரி, அடுத்த சொல்லு நீங்கள் சரியாக தர வேண்டும்.
15: கால் சரியா?
0: இல்ல, கால் இல்லை, கால் இல்லை. அதற்கு முன்பு சொன்ன சொல்லு உங்களுக்கு விருப்பம். ரோஜாவுக்கு அது விருப்பமாக இருக்கும். உங்களிடம் இருக்கின்றது, உங்களிடம் இருக்கின்றது. நான் ஒரு முறை கண்டிருக்கின்றேன். வாழ்த்துக்கள். கொண்டு ஓடி வாருங்கள், சொற்கள் பதங்களை கொண்டு வாருங்கள். இப்பொழுது நான் கூறியது காட்டிலே வளரும் மிருகம் அதை நாட்டிலேயும் வைத்திருக்கின்றார்கள் செல்ல பிராணிகளாக. வந்துவிட்டார் ஞானசேகரன். குருமலையா,
14: குட்டி யானை.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். குட்டி யானை, குட்டி யானை, யானை, யானை, யானை. கிரெடிக்காரன், கிரெடிக்காரன்.
14: நன்றி அப்பா.
0: ஜோஜ் வந்திருக்க. ஜோஜ் என்ன கூறுகிறீர்கள்? ஓடி வாருங்கள்.
16: வணக்கம் ஐயா. குட்டி யானை,
0: குட்டி யானை சரியாக சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் அவர் அழைக்கும் போது வந்தபடியால் உங்களுக்கும் அதுக்கு புள்ளி கிடைக்கின்றது என்று அவர் சொன்னதை கேட்டு நீங்கள் சொல்ல முடியாது என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைப்பு விடுறபடியால் உங்களுக்கு அந்த ஒலி வந்திருக்காது. உங்களுக்கும் ஒரு புள்ளியை தருகின்றேன். சரி,
16: வாழ்ந்துட்டேன்.
0: அடுத்தது குட்டி யானை சொல்லிவிட்டீர் சார். மலலை மொழி வந்து விட்டது. இப்ப ஒரு சத்தம் ஒன்று இருக்கின்றது. அந்த அந்த அந்த
16: ஒலியை
0: இல்லை, வலை ஓசை ஏழு எழுத்தா? ரோஜா வந்து கொண்டு விட்டு சென்றால் கொண்டு வருகிறார்கள் தெரியவில்லை. வந்து விட்டார் ரோஜா, அழைத்து கேட்போம். வணக்கம் ரோஜா.
15: வணக்கம் அப்பா.
0: சொல்லுங்க.
15: பாத கொலுசு மணி
0: இல்ல அம்மா? பொருள் அல்லவா? ஓசையை தான். அது எப்படி கூறுவோம்? அந்த ஓசையை, ஓசையை தான் இந்த இது கூறுகின்றது இந்த பதம். நீங்க நிக்கிறீர்கள் சரியான நேரத்திலே. அடுத்த பதத்தை போட்டுக்கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள் மீண்டும். முயற்சிக்கு வாழ்த்துக்கள், முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். எங்க அந்த சொற்கள் கண்டுபிடித்து ஒன்று வரும்போது இன்னும் ஒரு சொல்லி தர வருகின்றார். ஞானசேகரம் கொண்டு வாருங்கள்.
14: கொலுசு சத்தம்
0: வேல் கண்டிக்காரன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ரோஜா. நீங்கள் தொட்டு தொட்டு கூறி விட்டீங்க, பாத்திருக்கீங்க. அவன் கூறி விட்டார்கள் கொலுசு சத்தம். கொலுசு சத்தம் எல்லோரும் இருக்கும். குழந்தைகள் வந்திருக்கும் பொறுத்த நேற்று ஆண்கள் வாங்குவார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஞானசேகரன் பாத கொலுசுமணி இல்ல, யார்
14: சொல்லுங்க?
0: அடுத்த பாடல், அடுத்த சொல்லி இருக்கின்றேன். அந்த சொல்லு இப்ப குட்டி யானை வந்துவிட்டது, கொலுசு சத்தம் வந்துவிட்டது. கொலுசு சத்தம் ரோஜா கேட்கின்றீர்களா? நீங்கள் எடுத்து அந்த இடத்தை தொட்டு காட்டி விட்டீர்கள். புத்திசாலிகள் பிடித்து விட்டார்கள். இன்னும் சற்று சிந்தியுங்கள் என்று கூறியிருந்தேன். கொலுசு சத்தம் சரி. அடுத்தது குட்டி யானையும் கூறிவிட்டார்கள். இப்பொழுது புதிய சொல் வருகின்றது. புதிய சொல் ஐந்து நான்கு எழுத்தை கொண்டது, நான்கு எழுத்துக்களை கொண்டு. இதை செய்பவரை இப்படி அழைப்பார்கள், இதை செய்பவர்களை இப்படி அழைப்பார்கள். இப்ப வாகனத்தை ஓட்டுவதை சாரதி என்று வருவார்கள். மாட்டு வண்டியை செலுத்துவவர்களை என்ன சொல்வார்கள்? வண்டிக்காரன் என்று கூறுவார்கள். அதே போன்று இதுவும் ஒரு வாகனம், ஒரு ரதம், இதை ஓட்டுபவர்களை எப்படி கூறுவார்கள்? அந்த கேள்விக்கு பதில் தான் இது. நான்கு எழுத்திலே வருகின்றது. இது பாரத போரிலே சம்பந்தப்பட்டது. வணக்கம் பவனம்மாள். பவனம்மாள் ஓடி வாருங்கள். பவனம்மாள் சென்று விட்டார். நான்கு எழுத்தை கொண்ட ஒரு புதிய சொல் வந்திருக்கின்றது. அந்த பதத்தை அது ஒருவரை குறிப்பது, ஒரு செயலை செய்பவரை குறிப்பது. அந்த செயலை செய்பவரை இங்கே பாரதத்திலே அந்த சொல் பல தடவை வந்திருக்கின்றது. பாடுறதுதான் உங்களுக்கு தெரியும். செல்வகுமார் கொண்டு வாருங்கள். செல்வகுமார் சென்று விட்டார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யார் சொல்வது இது? யார் சொல்வதோ யார் சொல்வதோ ஓடி வந்து சொல்ல வேண்டும். நீங்க நண்பு உறவுகளே ஓடி வந்து சொல்ல வேண்டும். இந்த ஒலியையும் இந்த இசையையும் இந்த நிகழ்வையும் முன்னிகள் தமிழ் வானொலியில் நீண்ட காலம் ஏற்றிக்கொண்டு வந்தது என் மகள் மீரா அவர்கள். இன்று அவர் என்னை இந்த புதையல்ல இதை செய்யுங்கள் என்று கண்டபடியா நான் இந்த ஓசையையும் எடுத்துவிட்டேன். எனக்கு நல்ல ஞாபகமானது. மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி அவர் எடுத்து வருவார். அவர் எடுத்து வரும்போது என்னை விட சுவாரஸ்யமா இருக்கும். செல்வகுமார் வந்துவிட. செல்வகுமார் என்னையா வந்து எடுத்து சென்றீர்கள்? என்ன பதம் கொண்டு
2: வந்தீர்கள்?
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான பதில். தேரோட்டி சிறப்பான பதிலை கூறு. இதுவும் என் மகள் கூறினதா இல்லது நீங்கள் கூறியதா?
2: நான் தான் சொன்னேன்.
0: கெட்டி காரணம் இல்ல. தேரோட்டி ஆண்மகன் இல்லவா? தேரோட்டி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பவுனம்மாள் பவுனம்மாள் பவுனம்மாள் வாருங்கள். என்ன என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? அதைத்தான் செல்வகுமார் இப்ப கூறுகின்றார். கேட்கவில்லையா உங்களுக்கு? நன்றி. உங்களுக்கு ஒரு புள்ளி தர வேண்டும். நீங்கள் லைன் போட்டுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர் வந்தார். அதை நான் உணர்ந்து
13: கொண்டேன்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதம் வருகிறது. அதுவும் ஐந்து எழுத்தை கொண்டதுதான். அந்த எழுத்து ராமாயணத்திலே வரும் ஒருவனுடைய பெயர். மிகவும் பிரபஞ்சம் வாய்ந்தவருடைய பெயர். ஓடி வாருங்கள். கொண்டு வாருங்கள். ஐந்து எழுத்தை கொண்டது. ஓடி வாருங்கள். அடுத்த பதத்தை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? வந்துவிட்ட தேரோட்டியும் வந்துவிட்டபடியால் இப்பொழுது அடுத்த பதம் ஒன்று வந்திருக்கின்றது. ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். ராமாயணத்திலே மிகவும் முக்கியமான பெயர் பெற்றது. ஐந்து எழுத்தை கொண்டது. அந்த பெயர் இங்கே என்னிடம் இருக்கின்ற பதம் வர வேண்டும். ஐந்து எழுத்துக்களை கொண்டது. உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓடி வாருங்கள். இன்னும் 13 நிமிடங்கள் இருக்கின்றது நிகழ்ச்சி நிறைவுக்கு வருவதற்கு. எங்கே ஓடி வாருங்கள். கொண்டு வர வேண்டும். யார் சொல்வது இதற்கு பதில்? அடுத்தது பாடலோடு சம்பந்தப்பட்ட நான்கு எழுத்தை கொண்டது. நான்கு எழுத்தை கொண்டது பாடலோடு சம்பந்தப்பட்டது. ஐந்து எழுத்தை கொண்டது ராமாயணத்திலே வரும் ஒருவருடைய பெயர். அடுத்த பதம் பாடல்களிலே வரும் ஒரு இடம். பாடல்களோடு சங்கீதத்தோடு இந்த பாடல்களோடும் சம்பந்தப்பட்டது. இலகுவாக கூறலாம். நான்கு எழுத்தை கொண்டது. எங்கே ஓடி வாருங்கள். கொண்டு வர வேண்டும். கொண்டு வர முடியுமா? யாரையும் காணவில்லை. என்ன நடந்தது? பவுனம்மாள் வந்திருக்கின்ற ரகசியமா? பவுனம்மாள் குருமார் என்ன பெயர்?
13: ஐயா சுக்ரீவன்.
0: சுக்ரீவன் எத்தனை எழுத்து? அது அல்ல. மிகவும் பிரபல்யமான பெயர். மிகவும் பிரபல்யமான பெயர். நல்லது. ஞானசேகரம் பெறுகின்ற அவர் கூறுவார் என்று எண்ணுகிறேன். கூறுங்கள். நான் ஞானசேகரன்.
2: ராவணன்
0: இல்லை. இல்லை, அவருடைய பெயர் என்னிடம் இல்லை. ராவணனும் ஐந்தா இருந்தாலும் இங்கே குறிக்கப்பட்ட மிகவும் பிரபல்யமானவர். அடுத்த உறவுடன் செல்கிறேன். எங்க செல்வகுமார் கூறுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் செல்வகுமார் வாழ்த்துக்கள் செல்வகுமார். தசரதன் தசரதன் என்றது. இப்பொழுது அடுத்த பதம் வந்து எதுவாக இருக்கும்? நான்கு எழுத்தை கொண்டது. சங்கீதத்தோடு சம்பந்தப்பட்டது. பாடல்களிலே வருவது. எதுவென்று கூற வேண்டும். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. யார் சொல்வது என்று? வணக்கம் பவுனம்மாள். அது சொல்லி முடிந்து விட்டது. பதில் வந்து விட்டதம்மா. அடுத்த கேள்வி வந்து நான்கு எழுத்தை கொண்டது. சங்கீதத்தோடு சம்பந்தப்பட்டது. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன்.
17: அப்பா தசரதன்
0: அது வந்து விட்டது ஐயா. இரண்டு இருவருக்கு முந்தி செல்வகுமார் வந்து கூறுபட்டு சென்று விட்டார்.
17: அந்த பாடலோடு சம்பந்தப்பட்டது, பாடலோடு சம்பந்தப்பட்டது கவிஞர் அப்பா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, நாங்க எழுத்து சொன்னது எங்க ரோஜா எங்க தாமதித்து விட்டார். ஒரு இரவண்டன் ரோஜா உங்களுக்கு போட்டி கூடி விட்டது. நிறைவான பாடல்களை தந்தேன். இங்கு ஒரு தடவை வந்து இறங்கி விட்டு ஓடி சென்று விட்டார். நாகப்பன் உங்களை காணவில்லை, ஒரு பதிலோட இருக்கின்றீர்களே நாகப்பன். எங்கே அடுத்தவர் ஒரு இரவண்டன் விஜயராகவன் நின்று விட்டார். ரேவதி நீங்களும் ஒரு பதிலோட நின்று விட்டீர்கள். செல்வகுமார் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். கண்ணன் மகாலிங்கம் அமைதியாகி விட்டீர்கள். ஞானசேகரன் இணைந்து கொண்டிருக்கின்றார். ஷாகுல் ஹமீத் ஒரு பதிலை கூறிவிட்டு ஒன்றும் கூறவில்லை, அவர் வாழையிலையோடு சென்று விட்டார். புதிய புளியோதரையோடு சென்று விட்டார். ஜோஜ் இணைந்து கொண்டிருக்கின்றார். கூறுங்கள், நான்கு எழுத்து சம்பந்தப்பட்டது கூறுங்கள் ஞானசேகரன்.
17: அப்பா நான்கு எழுத்து சொன்ன சரணம்
0: இல்லை, அதுவல்ல. சரணமும் நான் எழுத்தேன், நான் சொன்னது அதுவல்ல. என்னிடம் இருக்கும் சொல் அதுவல்ல. அடுத்த உறவு செல்வகுமார் வந்து விட்டார். வாருங்கள் செல்வகுமார். ரோஜா வந்திருக்கிறார். ரோஜா கூறுங்கள். ரோஜா என்ன என்ன பதில்?
15: பல்லவி. பல்லவி அப்பா.
0: கெட்டிக்காரி. கெட்டிக்காரி பல்லவி. பல்லவி தான் சரியான. ஞானதேவரும் பல்லவியை விட்டு சரணத்துக்கு போய்விட்டார். பல்லவி. பல்லவி வந்தானே சரணம் பெற வேண்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரோஜா. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார். அது கூறப்பட்டு விட்டது இந்த பதில். பல்லவி என்று வந்து விட்டது பதில் முதலே. சரியா?
12: பல்லவி
0: அது வந்து விட்டது. அடுத்த சொல்லை தர இருக்கின்றேன். இது ஒரு விளையாட்டு. இது ஒரு விளையாட்டு. ஆறு எழுத்துக்களை கொண்டது. ஆறு எழுத்துக்களை கொண்டது. இதிலே பாடல்களும் வந்திருக்கின்றது. ஆறு எழுத்தை கொண்டது. இது அநேகமாக பண்டைக்கால அரசர்களினால் உருவாக்கப்பட்ட விளையாட்டு. ஆனால் இன்றும் அது விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். சரியா? ஓடி பாருங்கள். பல்லவி வந்து விட்டது, தசரதன் வந்து விட்டது, இப்பொழுது செல்வகுமார் என்ன ஞானசேகரன் அழைத்திருக்கின்றீர்கள். என்ன பதில்? அடுத்தது ஒரு ஆலயத்தினுடைய ஆலயம் இருக்கும் இடம், பிரபல்யமான ஆலயம் இருக்கும் ஊர், அது ஆறு எழுத்துக்களை கொண்டது. எங்கே கொண்டு வாருங்கள். இரண்டுக்கும் பதிலை கொண்டு வாருங்கள். செல்வகுமார் கூறுங்கள்.
17: ஜல்லிக்கட்டுதா.
0: ஜல்லிக்கட்டா. இது அந்த நாளே அரசர்கள் விளையாடினார்களா, ராஜாக்கள் விளையாடினார்களா?
17: மாடுபிடி.
12: மாடு
0: ஐயா அந்த இந்த விளையாட்டை அரசர்கள் விளையாடினார்களா, ராஜாக்கள் மன்னர்கள் விளையாடினார்களா? நான் கூறினேனே பழைய ராஜா ராஜாங்க விளையாட்டுன்னு சொல்லி. மீண்டும் பாருங்கள். அடுத்த பதிலை கொண்டு ஓடி வாருங்கள். யார் வரப்போகின்றீர்கள்? ஓடி வர வேண்டும். இந்த ஐந்து ஆறு எழுத்து என்று கூறியதில் பழைய அரசர்களால் விளையாடப்பட்டது. இது பண்டைக்கால விளையாட்டு. இன்றும் விளையாடுகின்றார்கள், போட்டிகளை நிகழ்த்துகின்றார்கள். ஆறு எழுத்துக்களை கொண்டது. வணக்கம் போனம்மாள்.
15: பரமபதம்.
0: அது என்ன விளையாட்டா?
15: ஆமாங்க ஐயா.
0: பரமபதம்.
15: பல்லாங்குழி. பல்லாங்குழி
0: இல்ல. இதெல்லாம் அரசர்களால் விளையாடப்பட்டு இன்னும் அதாவது தேசிய விளையாட்டுகளுள் ஒன்று. பல்லாங்குழி தேசிய விளையாட்டுகள் ஒன்று. மீண்டும் பாருங்கள். ஞானசேகரன் வந்து விட்டார். சரியா? ஞானசேகரன் கூறுங்கள்.
17: சதுரங்கம்.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு சதுரங்கம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஞானசேகரன். வாழ்த்துக்கள். நன்றி. சதுரங்கம் வந்துவிட்டது. அடுத்தது ஒரு ஒரு ஆலயம் இருக்கும் ஊர், பிரபல்யமான ஆலயம் இருக்கும் ஊருக்கு ஊருக்கு குறிப்பது. அதை கொண்டு வாருங்கள். அதற்கு அடுத்தது அடுத்தது இன்றும் பிரபல்யமாக தென்னிந்திய நாட்டிலே வளர்ந்து வந்தது. தென்னிந்திய நாடு மட்டுமில்லை, இந்தியாவில எல்லா மாநிலங்களும் வந்து ஈழத்திலேயும் இருந்து எல்லா நாடுகளிலும் இருந்து ஆனால் பிரபல்யம் வாய்ந்தது. எங்கள் தென்னகத்து கலை உலகிலே பிரபல்யம் வாய்ந்தது. நீண்ட காலமா நூறு ஆண்டை கண்டுவிட்டது இந்த கலை. அதை வந்து நாங்கள் எல்லோராலும் செய்ய முடியாது, எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையிலே அமைத்திருப்பார்கள். அங்கே சென்று பார்க்கின்ற ஒரு விடயம் அதை கூறுங்கள் பார்வை. நாங்கள் வீடுகளிலிருந்து அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, எதுவாக இருக்கும். இது வந்து ஒரு நாள் இரண்டு நாளில் செய்ய முடியாத ஒரு குழுவினரால் தயாரிக்கப்படுவது. அது எதுவாக இருக்கும்? ஆறு எழுத்துக்களை கொண்டது. சதுரங்கம் வந்துவிட்டது. அந்த ஊரின் பெயர் வரவில்லை. தென்னிந்தியாவிலே இருக்கின்ற ஒரு பிரபல்யமான ஊர். அந்த ஊர் ஆறு எழுத்தை கொண்டது. பிரபல்யமான ஒரு ஆலயம் அங்கு அமைந்திருக்கின்றது. அந்த ஊரின் பெயர். அடுத்தது வந்து எல்லோரும் ஒரு ஊடகங்களில் ஒன்று, அதை இன்னும் இலகுவாக்குற ஊடகங்களில் ஒன்று எதுவாக இருக்கும்? ஆறு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு வாருங்கள், கூடி வாருங்கள். அடுத்து முறை யார் தரப்புகின்றீர்கள்? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ. இன்னும் ஐந்து நிமிடங்களில் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது என்பவர்களை அதற்கிடையே கூறுபவர்கள் கூறிக்கொள்ளலாம். ஓடி வாருங்கள், நாகப்பன் நின்று விட்டார். நாகப்பன் இறுதி வரை இருக்கக்கூடிய ஒருவர், பிடிபடுதில்லை அவருக்கு. சரி, எங்கே பார்ப்போம்? இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அறிவன் கிழமை 21 ஆண்டு 1 மாதம் 13 நாள் பௌர்ணமாள் வந்திருக்கு. பௌர்ணமாள் வாருங்கள், தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிற பௌர்ணமாள் கூறுங்களம்மா. பரத கலையா? இல்லையம்மா, அது இல்லை. பரத கலை இல்லம்மா, இல்லை, அது இல்லை. இதொரு
13: கலைதான்.
0: ஊடகம் என்றும் கூறிக்கொள்வார்கள். சரி, ஓடுகிறார்கள். ஊடகம் என்றும் அழைக்கலாம். ஊடகம் என்றும் அழைக்கலாம். இதை கூறுங்கள். அடுத்த அந்த ஊரின் பெயரை கூறுங்க. ரோஜா வந்து விட்டார். கூறுங்கள் ரோஜா.
13: சிதம்பரம்.
0: சிதம்பரம், சரியான சொல்லை தந்திருக்கிறது ரோஜா. சிதம்பரம், பிரபல்யமான ஆலயம் உள்ள ஊரின் பெயர் சிதம்பரம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து என்ன பதம் தந்திருந்தேன்? ஒரு ஊடகத்தின் பெயர். எங்கே ஓடுகிறாருங்கள்? நாச்சியார் கோவில். ஞானசேகரன் வந்து விட்டார். கூறுங்கள் ஞானசேகரன்.
17: அப்பா பத்திரிகை?
0: இல்லை ஐயா, அது திரைப்படம் என்று ரோஜா கூறிவிட்டு சொல்கின்றார். திரைப்படம்.
17: சரியப்பா,
0: மற்றது மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். நான் தான் பிழைப்பட்டு விட்டேன். இந்த பிழைவை கூடவில்லை, இதை நாங்கள் நிராகரிப்போம். அவர் வந்து கூறியது சிதம்பரம். அந்த ஆறு எழுத்துக்களை கொண்ட சொல்லு சிதம்பரம் என்று கூறியிருந்தார். அடுத்த அந்த ஆறு எழுத்துக்கள் நீங்க பத்திரிகை என்று சொல்லியிருக்கோம். நான் அதை திரைப்படம் என்று எடுத்து வைத்திருந்தேன். அதை நான் வாய் தருமாறி கூறிவிட்டு அந்த சொல்லு நீக்கப்படுகின்றது. நல்லது.
17: சரியப்பா,
0: அடுத்து ஜோர்ஜ் வந்திருக்க. ஜோர்ஜ் வணக்கம். ஜோர்ஜ்
18: வணக்கம் ஐயா. தெருக்கூத்து ஐயா?
0: இல்ல, தெருக்கூத்து இல்ல, அது திரைப்படம். அதை யாரும் கூறவில்லை, நானே கூறிவிட்டேன். வாய் தடுமாறி அது நீக்கப்படுகிறது. அடுத்தது அந்த ஆறெழுத்து ஊர் வந்து சிதம்பரம் கூறிவிட்டார். அடுத்தது இன்று எல்லோருக்கும், இன்று மட்டுமல்ல எங்கள் வாழ்க்கையில் தேவையானவற்று, தேவையானது அதை இப்படி கூறுவோம். எங்களோட வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது, அது இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அது எதுவாக இருக்கும்? ஐந்து எழுத்துக்களை கொண்ட சொல். இன்று ஊடகங்களிலெல்லாம் அடிபட்டுக் கொண்டிருக்கின்ற சொல் ஐந்து எழுத்துக்கள் கொண்டது. எங்கே இன்னும் இரண்டு நிமிடங்கள் தான் இருக்கின்றது. நான் போட்டியை நிறுத்துவதற்கு ஓடி வாருங்கள், வந்து கூறுங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ என்று கேட்டு பார்ப்போம். எங்கே கொண்டு வந்து விட்டீர்களா பதத்தை? கொண்டு பாருங்கள். மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே அறிவன் கிழமையிலே இணைந்து கதம்பத்தில் கலந்து கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகளே, நீங்கள் வந்து சிறப்பாக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். மூளைக்கு வேலை தரும் யார் சொல்வதோ, யார் சொல்வதோ. இதை புதையல் என்று என்னுடைய மகள் உங்களுக்கு இயக்குநர் இதுவரை நாளும் செய்தார். இதனுடைய பழைய வடிவம் வந்து யார் சொல்வதோ என்றுதான் வரும். அது கண்டுபிடிக்கின்ற புதையல் நிகழ்வு. இப்பொழுது ரோஜா வந்திருக்கின்றார். வணக்கம் ரோஜா, இறுதியாக வந்திருக்கின்ற என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள்?
19: விவசாயம். விவசாயம்
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். விவசாயம், விவசாயம் என்ற சொல்லை கொண்டு வந்திருக்கிறீர்கள்.
19: வாழ்த்துக்கள்.
0: உங்கள் சிந்தனை, சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் ரோஜா.
19: இன்றைக்கு பாட்டுக்கு பரிசு இருக்கா?
0: பரிசு கிடைக்கும். இப்பொழுது உங்களுக்கு போட்டி முடிவடைந்து விட்டது என்று கூறலாம். ஏனென்றால் 12 மணி ஆகிவிட்டது. இப்பொழுது பாடல்களுக்கு அழைப்பை இப்பொழுது பெறுபவர்கள் சொல்ல இருக்கின்றேன். அதன் பின்பு முதலாவது, இரண்டாவது, மூன்றாவதுக்கு பாடல் கிடைக்கும். சரியா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. போட்டி நிறைவு பெற்றது அன்பு உறவுகளே. போட்டி நிறைவு பெற்றபடியே இந்த பாடலோடு நான் உங்கள் பெறுபவர்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். உங்கள் பெறுபவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். ஜோர்ஜ் அழைச்சிக்குமா? வணக்கம் ஜோர்ஜ்.
20: அரசியல்
0: முடிந்தது? இல்ல இல்ல, அப்படி இல்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. விவசாயம் என்ற சரியான பதிலை ரோஜா வந்து கூறிவிட்டு சொல்லிவிட்டார். போட்டி நிறைவடைந்து விட்டது ஐயா. பொறுப்பவர்கள் கூறப்போகின்றேன். யார் வென்றது, யாருக்கு முதல் பரிசு, யாருக்கு இரண்டாவது பரிசு என்று கூற இருக்கின்றேன். வாழ்த்துக்கள். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே நாங்கள் போட்டியை முடித்து பொறுப்பவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.

வேளையிலே மனித தமிழ் வானொலியின் புதையல் நிகழ்விலே யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று எழுத்துக்களை சேர்த்து பதத்தை ஆக்கிக் கொண்டு வந்த சிந்தனையாளர்கள் என்றுதான் உங்களை நினைக்க வேண்டும். பல வாரம் உங்களுக்கு சிந்தனை செய்ய வைத்துவிட்டது இந்த நிகழ்ச்சி என்று எண்ணுகின்றேன். ஆனால் இயக்குநர் வந்து புதையல் தந்தபோது நீங்கள் நிறைவாக புள்ளிகளை பெற்று எல்லோரும் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்று எண்ணுகின்றேன். என்னுடைய இந்த நிகழ்வு கடுமையாக இருந்தோ தெரியவில்லை. நிச்சயமாக எங்களுக்கு தமிழை உணர்ந்து தமிழை சிந்தித்து எங்கள் தமிழர் வாழ்விலே பின்னி பிணைந்திருக்கும் சொற்களை அறியும் ஒரு பயிற்சியாக தந்திருந்தேன் என்ற உறவுகளை. அதிலே மொத்தம் எங்களுக்கு 19 சொற்கள், 21 சொற்கள் வந்தது. அதில் 2 சொற்களை நானே ஒளிவிட்டு விட்டேன், அதனால் அது போட்டிக்கு வரவில்லை. 19 சொற்களை கண்டுபிடித்தீர்கள். மொத்தம் 12 உறவுகள் வந்து இணை இயங்கினீர்கள். அதிலே குறிப்பாக வந்து இயங்கினவர்கள் சாகுல் ஹமீத், கண்ணன், மகாலிங்கம் மூவரும் புள்ளிகள் எதுவும் பெறாமல் பங்கு பெற்றி சிறப்பித்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் பல புள்ளிகளை பல சொற்களை உணர்ந்து கொண்டு ஓடி எத்தனை சொற்களை இன்று சிந்தித்திருக்கின்றீர்கள், கொண்டு வந்தீர்கள். சரியான சிந்திப்பிலே அது அமையவில்லை. அடுத்து ஒரு பதிலை ஒரு விடயத்துக்கு மட்டும் பதில் கூறி சென்றவர்கள் ரேவதி, லெனின், நாகப்பன். இவர்கள் ஒரு தடவைதான் சரியான பொருளை சரியான பதத்தை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் பல தடவை முயற்சித்திருக்கின்றார்கள். அண்மையில் இருந்து அந்த சிந்தனைக்கு தட்டப்படவில்லை. சிந்திக்கும் ஆற்றல் இருக்கின்றது அவர்களிடம். ஆனால் 19 பொருட்களுக்கும் தாங்கள் சிந்தித்திருக்கின்றார்கள். அடுத்தது 2 பதிலை கூறி இருக்கின்றார்கள் பவுனம்மாள், ஜோர்ஜ். இருவரும் 2 தடவைகள் சரியான பதிலை கூறியிருக்கின்றீர்கள். அதிலே அடுத்து செல்வக்குமார், 3 சரியான பதிலை கூறியிருக்கின்றீர்கள். அடுத்து 4 பதிலை கூறியவர் எங்களுடைய ஞானசேகரன் அவர்கள். ஞானசேகரன் அவர்கள் மொத்தம் 7 பதில் கூறியவர் ரோஜா. ஆதலால் இதிலே முதலாவது பரிசு ரோஜாவுக்கும், 2வது பரிசு ஞானசேகரன் அவர்களுக்கும், 3வது பரிசாக செல்வக்குமாருக்கும் கிடைக்கின்றது. மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசுதான். சிறப்பாக இதிலே முதல் 2-3 வருவதில்லை. அந்த சிந்திக்கும் தன்மை, நாங்கள் தரவுகள் கொடுப்பதை சரியாக புரிந்து கொண்டு ஓடி வர வேண்டும். நல்ல சொற்களை எல்லாம் நீங்கள் வித்தியாசமாக சிந்தித்து கடுமையாக சிந்தித்து சென்றதால் உங்களுக்கு அந்த சொற்கள் பழக்கத்திலே இல்லாத சொற்கள் வர முடியாமல் போடுது. எல்லாம் நல்ல சொற்கள் தானே. நாட்காட்டி, வலம்புரி சங்கு, புறா கூடு, செல்வந்தர், மயக்கம்,

மன்னிக்க வேண்டும், நான் ஆடிய நேற்றவன இன்பாட்டுக்கு பேசிக் கொண்டு சென்று விட்டேன். மன்னிக்க வேண்டும் அன்பு உறவுகளை. இன்றைய கடந்த நிலையிலே வந்து புதையலிலே யார் சொல்வதோ யார் சொல்வதோ இந்த போட்டியை வைத்த வேளையிலே விளைந்து சிறப்பித்த 12 உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அந்த வகையிலே ஆறுதல் பரிசாக ஒரு பாடலை முதலில் தந்திருந்தேன். அடுத்து 2வது பரிசு பெற்றவர், 3வது பரிசு பெற்றவர் எங்களுடைய செல்வகுமார் மகாநதி பாடலை கேட்டார். அவர் பாடல் 3வது பரிசுக்காக கிடைத்தது. 4 புள்ளிகளை பெற்று 2வது இடத்தை பெற்ற ஞானசேகர் உங்களுக்கான பாடல் வர இருக்கின்றது. ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து, இது குழந்தை பாடும் தாலாட்டு என்று ஆரம்பிக்கும் இந்த பாடல் காற்றலையில் உங்களுக்காக தளம் பெறுகின்றது. கேட்டு மகன் திருபூமி.

உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்னாள் தமிழ் வானொலியின் புதையல் நிலவிலே வந்து வெற்றி பெற்றவர்களுக்குரிய பாடல்கள். அந்த வகையிலே மூன்றாவது பரிசு பெற்ற செல்வகுமார் உங்களுக்கான மகாநதி பாடல் ஒலித்தது, இரண்டாவது பரிசை பெற்ற அன்பு ஞானசேகரன் உங்களுக்கான பாடலும் ஒலித்தது, இறுதியிலே முதலாவது பரிசை பெற்றார். ஏழு சொற்களை கண்டுபிடித்து வந்தவர் ரோஜா அவர்கள், அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பிலும் வெற்றி பெற்றவர்கள் வாழ்த்துக்களை கூறி விளைப்பாளர்கள் பரிசை பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறேன். மொத்தத்தில் என்னுடைய முழுமனதான வாழ்த்துக்கள் போட்டியிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் உண்டு என்பதை கூறிக்கொண்டு முதலாவது பரிசை பெற்ற ரோஜா கேட்டிருந்தார். விஸ்வ துளசி திரைப்படத்திலிருந்து ஆயக்கலை என்று ஆரம்பிக்கும் இந்த பாடல் இப்பொழுது முதலாவது பரிசுக்கான பாடல் காற்றலையில் ஒலிக்கின்றது முன்னியல் தமிழ் வானொலியில்.

0: இனிமையான அந்த பாடல் விஸ்வத்துளசி திரைப்படத்திலிருந்து ஒலித்து முதலாவது பரிசை பெற்றவருக்கான பாடலாக ஒலித்தது. அன்பு உறவுகளை இது முன்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒலித்த நிகழ்விலே இன்று கதம்பம் வந்து யார் சொல்வது யார் சொல்வது என்று பதங்களுக்கு ஆன விவரங்களை கூறிய போது பதங்களை வைத்துக் கொண்டு அந்த சொற்களை அந்த பதத்துக்கேற்ற சரியான பதத்தை கொண்டு வாருங்கள் என்று கேட்டு அதற்குரிய தகவல்களை கொடுக்க தகவல்களை வைத்துக் கொண்டே இந்த பதத்தை கண்டுபிடித்தது சிந்தனைக்குரிய விடயம் மிகவும் சிறப்பாக இருந்து எல்லோரும் முயற்சி செய்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு கதம்பத்திலே வந்து உங்களை இன்னமோர் நிகழ்விலே சந்திக்கும் வரை காற்றடைந்து விடைபெற வேண்டுகின்றேன். இன்று பங்கு பற்றி சிறப்பித்த அனைவருக்கும் உரிய பாடல்களும் கிடைத்தது அனைவரும் மகிழ்வார்கள் என்று எண்ணிக்கொண்டு பொங்கலோ பொங்கல் என்று பிறந்து வரும் பொங்கல் தின வாழ்த்தை வாழ்த்துகிறோம். உங்களுக்கு இப்பொழுது பொங்கல் தினம் பிறந்து இருக்கின்றது, ஆனால் அதை ஆயத்தமாக நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த மகிழ்வான வேளையிலே மகிழ்வான நிகழ்ச்சியை தந்துவிட்டு காற்றடைந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் நிறைவு பெற்றது. யார் சொல்வதோ யார் சொல்வதோ மீண்டும் சந்திப்போம் என்பவர்களே நன்றியும் வணக்கங்கள் கூறி விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் வணக்கமும் நன்றியும் உறவுகளை தொடர்ந்து நிகழ்வுகளை கேட்டுக் கொண்டிருங்கள்.
1: வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

தன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலை இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு 2021 ஆம் நாள் 11 மணிக்கு வேண்டும். 11 மாதம் 2021 ஆம் ஆண்டு 21 நாள் 21 என்ற ஒரு அற்புதமான செய்தியை காட்டும் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை முற்பகல் 11 மணி 1 மணிக்கு உங்களோடு காற்றலையில் இணைகின்றேன். நீதிரொலி ஞாயிறு தோறும் வரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஓடி வாருங்கள், வந்து பங்கு பெற்றுங்கள் என்று கூறிக்கொண்டு சிந்தனை செல்லும் இன்று 6 செல்சியஸ் என்று காட்டப்படுகின்றது. மந்தமான நிலை, மழை இல்லை, குளிர் குறைவு. இருப்பினும் நாங்கள் குளிர்காலத்தை எதிர்நோக்கித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 11 மாதம் அல்லவா, உங்களுக்கு மழை பெய்து குளிரடித்திருக்கலாம். மழையும் பனியும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிப்பொழுதும் இருக்கலாம். இப்பொழுது மாலை வேளை மங்களாக நேரமாக இருக்கும். உங்களுக்கு இரவினை தொட்டு விட்டீர்கள், மாலை அல்ல இரவினை தொட்டு விட்டீர்கள். அதே போன்று ஈழத்திருநாட்டிலும் இப்பொழுது 9:33 நிமிடமாக காட்டிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளும் அவரவர் நேரத்தை கூறும்பொழுது நாங்களும் உங்களோடு இணைந்து இருக்கின்றோம், நீங்களும் உங்களோடு இணைவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். ஞாயிறு தோறும் வரும் பாட்டுக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்வை எதிர்நோக்கி நானும் வந்திருக்கின்றேன். முடிந்தவரை நான் இணைவேன் உங்களோடு. சில சமயங்களில் என் உடல்நல குறைவு காரணமாக சில நிகழ்வுகளை நிகழ்த்த முடியாமல் இருக்கின்றேன். நேற்றைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டை நீங்கள் எதிர்நோக்கி இருந்திருக்கின்றீர்கள். நானும் ஆயத்தமாகித்தான் இருந்தேன். ஆனால் கதையகத்துக்குள் வந்து அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தும் நிலையில் நான் இருக்கவில்லை. தெரிகின்றது என்னவென்று தெரியவில்லை. அதனால் வருந்துகிறேன். உங்களை நான் காற்றலையில் தொடர்பு இழக்கின்றேன் என்ற மேலும் தொடர்பை இழக்கின்றேன் என்ற வருத்தம் என்னை கவிக்கொண்டிருக்கின்றது. இருப்பினும் பார்ப்போம், நான் விடமாட்டேன், நான் முடிந்தவரை வந்து இயங்குவேன் என்ற துணிவு, நலம் பெறுவேன் என்ற நம்பிக்கை இரண்டும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, அதற்கு முழு மூச்சாக உங்களுடைய அன்புதான் என்னை ஈர்த்துக் கொண்டிருக்கின்றது. அதிபர்கள் இரவு பூராவும், அதாவது கனடாவின் இரவும் உங்கள் பகல் இரவுமாக இருக்கும்போது அவர் ஈடுபாடு பணி கூடுதலாக வானொலியோடு இருக்கின்றது. வானொலி பதிவுகள், வானொலி நிகழ்ச்சி ஒழுங்குபடுத்தல், வானொலி அறிவிப்பாளர்களோடு தொடர்பு வைத்து அவர் அவ்வப்போது அவர்களுக்கு அவர்களோடு புரிந்துணர்வு வகையிலே சில விடயங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வது என்று பல விடயங்கள். அவரால் தான் அது முடியும். அதிகாலை 4:30 அப்படி நான் கனடாவின் அதிகாலை 4:30 அப்படி எழுந்து பார்த்தால் இங்கே கலையகத்து மின் விளக்குகள் ஒளிந்து கொண்டிருக்கின்றது. பார்த்தால் அது பேர் காற்றலையில் இருந்து காதலே அந்த ஒரு வாங்கியை வைத்துக் கொண்டு ஒருவருக்கு முன்னாலே எழுந்து கொண்டும் பேசிக்கொண்டும் அங்கு முகநூல்களை பார்த்துக் கொண்டும் மின்னஞ்சல்களை படித்துக் கொண்டும் நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்திக் கொண்டும் நிகழ்படுத்திக் கொண்டும் நிறைவு செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டார். அப்பொழுது கேட்டேன், நீங்கள் தூங்கவில்லையா என்று. சிறிதளவு தூங்கினேன், இங்கு வந்துவிட்டேன், அழைப்புகள் வந்தது, என் நிகழ்ச்சிகளை தொகுத்துக் கொண்டிருக்கேன் என்று கூறிய போது ஒரு பக்கம் இவ்வளவு தூரம் அக்கறையாக எங்களுடைய வானொலியை இவ்வளவு தூரம் வளர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றவர் செய்கின்றார் என்ற மகள் இருந்தாலும், மகள் என்ற ரீதியில் அவன் உடல்நிலையை பார்க்கும்போது எனக்கு கவலையாது, என்னம்மா தூங்கவில்லை, தூங்கிவிட்டு செய்யலாம் தான், என்ன இல்லை இல்லை என்று பணிமுடியார். அதன்றது என்னையும் அடிக்கடி வந்து நான் தூக்கத்தில் இருந்தாலும் என்னுடைய உடல்நிலை, என்னுடைய சரீரநிலை, என்னுடைய இடப்பச்சுட்டோட்டம், என்னுடைய நீரிழிவு தன்மை, இதுகளை எல்லாம் அவதானிக்கும் கருவிகள் எல்லாம் வைத்துக் கொண்டிருப்பார். அதையே ஓய்வு வைத்துக் கொண்டிருப்பார். அதையும் பார்த்து இதையும் பார்த்து அவ்வப்போது எனக்கு உணவுகளையும் கொடுக்க வேண்டிய நிலை, இடையிலே நான் ஊட்ட உணவு இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்றேன். அவற்றையும் சிறுவர கவனித்துக் கொள்வதால் அவருடைய தூக்கம் பகிர்ந்து அளிக்கப்படுகின்றது. இப்பொழுது நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் தான் இருக்கின்றார். நான் தான் அவரை சத்தம் செய்யாமல், அவரை எழுப்பி விடாமல் தூங்கட்டும், தூங்கி முடிந்ததும் வருவார் என்னோடு என்று எண்ணிக்கொண்டு அவர்தந்த துணிவு, அவர்தந்த நம்பிக்கை, அவர்தந்த பயிற்சி என்னிடம் இருக்கின்றோ அதனால் இந்த நிகழ்ச்சியை நான் நடத்தலாம். அன்பு உறவுகளோடு
செல்லாபிக்கலாம் என்று வந்திருக்கின்றேன். காத்தலிக் வருவதுதான் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏனென்றால் அன்பு நெஞ்சங்களோடு உறவாடி கொள்ளலாம் என்பதற்கு. இங்கே காத்தலையில் நேரலியில் என்னுடைய வகைக்கான ஒலி அழைத்தவுடன், நிகழ்ச்சிக்கான ஒலி அழைத்தவுடன், அந்த ஓசை கேட்டவுடன் வடலூர் ஆனந்தனுடன் எழுதிவிட்டார், கடம்ப மாயத்தமாக என்பதை வாருங்கள் சிந்திக்கலாம் என்று வரவேற்பது போல இருக்கின்றது. நன்றி ஆனந்தன். அதேபோன்று அடுத்தவர்களும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பாடுவோர் பாடலாம், பாடுவோர் என்று கூறும் பொழுது எல்லோராலும் பாட முடியாது, எல்லோராலும் பாடாமலும் இருக்க முடியாது. அவர்கள் சங்கீதம் தெரிந்தவர்கள் என்று அல்ல, சங்கீதத்தை விரும்புபவர்கள், இசையை ரசித்தவர்கள், இசையினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். நாங்கள் அன்னையின் வயிற்றிலே, அன்னையின் உதரத்திலே, அன்னையின் தொண்டியிலே குழந்தையாக சிசுவாக இருந்த காலத்திலே, எங்களுடைய நாடி துடிப்பு ஆரம்பித்த காலத்திலிருந்து அன்னையுடைய இதயம் துடிக்கின்ற சத்தம் ஒரு விதமான ஓசை, ஒரே விதமான ஓசை கேட்கும். அதுதான் நாங்கள் கேட்ட முதல் சங்கீதம் என்று நான் என்னுடன் நீங்கள் அப்படித்தான் எண்ணுவீர்கள். ஆய்வாளர்களும் அதைத்தான் கூறுவேன். அங்கே அன்னையின் இதயம் துடிக்கும் ஓசை அதனுடைய காதலே ஒலியிலே விழுகின்றது. அந்த சத்தத்தினால் வரும் அதிர்வு அந்த உடலை தழுவுகின்றது, அந்த ஸ்பரிசம் ஏற்படுகின்றது. அது வளர வளர அந்த குழந்தையை சுற்றி வெளியே இருக்கின்ற புற சூழல்களில் இருக்கின்ற சத்தங்களை அது அறிய முற்படுகின்றது. இப்பொழுதெல்லாம் புதிய விஞ்ஞான வளர்ச்சியின்படி புதிய கண்டுபிடிப்புகளே வயிற்றுக்குள்ளே சிசு இருக்கும் பொழுதே அவருக்கு அரிச்சுவடி எல்லாம் போதிக்கப்படுகின்றதாம், அது கற்றுக்கொள்ளுகின்றது என்று கூறுகின்றார்கள். இதுமுறை மேல நாடுகளில் ஒரு நாடான அந்த நாட்டிலே அந்த குழந்தை பிறந்தவுடன் தேவி, அதாவது செவிலித்தாய்களிடம் விடும் பொழுது அவர்களுக்கு அரிச்சுவடிகள் எல்லாம் திருப்பி அங்கே படிப்பிக்க உடனே அவர்கள் பிடித்துக் கொள்ளும். பேசும் வல்லமை சொற்களஞ்சியம் வளரும் வரை அவருடைய அறிவு மூளை வளர்ச்சி வந்து விடுவோம். பார்க்கிறது, சிரிக்கிறது, அழுகிறது, பசி வந்தால் கேட்க முடியாத ஆளும் அல்லது தன்னுடைய விரலை வாயினுள்ளே வச்சு சூப்பி அப்படி செய்யும். இதெல்லாம் உணர்வின் தன்மையினாலே அந்த பகுத்தறிவு படைத்த ஆரவைவோடு வந்து பிறக்கின்ற ஆன்மாக்களுக்கு உள்ள குணம் அது காலப்போக்கில் தான் கண்டுபிடிக்கப்படும். அதனால் இதை எங்கள் முன்னோர்கள், எங்கள் மூல ஆகியவர்கள் இதை எப்பொழுதோ கண்டுபிடித்து விட்டார்கள். அவர்கள் வயிற்றுநூல் இருக்கும் சிசு, ஆண் குழந்தையா பெண் சிசுவாக அறிவார்கள், அந்த அளவு அனுபவசாலியாக கூட இருந்திருக்கின்றார்கள். அந்த குழந்தைக்கும் குழந்தை சுவக்கம் தாக்கும் ஆரோக்கியமான உணவுகளை எப்படி கொடுக்க வேண்டும், அந்த குழந்தையை வயிற்றுள்ளே வைத்து எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் கற்றிருக்கின்றார்கள் அவர்கள் அனுபவ ரீதியாக. இப்பொழுது கணினியிலே பார்க்கின்றார்கள், குழந்தையை பார்க்கின்றார்கள், கைகால் சரியாக இருக்கின்றதா, நேர்த்தியாக இருக்கின்றதா என்றெல்லாம் அறியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அறிவியல் வளர்ச்சியின் முன்னேற்றம். அந்த வகையில் இந்த இசை என்பது அடுத்த உதாரணம். அது அம்மாவினுடைய இதய துடிப்பிலே வாழ்ந்த, அது பிறந்த பின்பு வெளியே மக்களுடைய சத்தம், காற்று சத்தம், புறச்சூழலின் சத்தங்களை கேட்கின்றது. அது அதனால் தான் தலையை தலையை இப்படி இப்படி சரித்து ஆட்டுகின்றது, தொட்டால் உடனே துடிக்கின்றது, கையை அசைக்கின்றது. அங்கே முதல் கேட்கும் ஓசை அதற்கு தாயினுடைய தாலாட்டு. பிறந்த உடனே என்னை அரவணைத்து மார்பிலே அணைத்து அவளுக்கு பால் ஊட்டும் பொழுது கூட அந்த இதயத்தின் துடிப்பு அந்த பிள்ளைக்கு தெரிகின்றது. நான் இருக்கிற இடம் சரியான இடம் என்று அது உணர்ந்து கொள்கின்றது. எல்லோரும் தூக்கினால் அழுது கொண்டே இருக்கின்ற ஒரு குழந்தை அன்னை தூக்கி அணைத்து மார்பிலே அணைத்தவுடன் அதை அடங்குகிறது. காரணம், அங்கே அந்த ஓசை கேட்கின்றது, இதய துடிப்பு டப் டப் டப் என்றவுடன் அதற்கு தெரியும், இதுதான் என்னுடைய இடம் என்று அதற்கு தெரிந்து கொள்கின்றது. அதனால்தான் அவர்கள் பிறந்த உடனே குழந்தையை பிறந்து தொப்பு கொடிய வெட்டிய உடன் அந்த குழந்தையை தாயின் மார்பிலே போட்டு விடுவார்கள். ஏனென்றால் அது எங்கே இருக்கின்றது என்று அதை அறிந்து கொள்ளுகின்றது அந்த குழந்தை, அந்த அந்த ஓசையை அதை கேட்டு ரசிக்கின்றது. வாழ்நாள் முழுவதும் சங்கீதம், அதாவது இசைக்குள்ளே ஓசையின் உள்ளே அது அடங்கி இருக்கின்றது. வளரும் பொழுதும், வளர்ந்த பிறகும், முதிரும் போதும், முதிர்ந்த பின்பும் அது அந்த ஓசையை கேட்கின்றது. கேட்கும் சக்தி இல்லாமல் யாரும் இல்லை தானே. கேட்கும் சக்தியை இழந்த, செவி வாயிலாக கேட்கும் கேட்கும் சக்தி குறைந்த செவிடர்கள் என்று கூறுவோம், அவர்கள் கூட நாங்கள் உரத்து பேசும் பொழுது
மணி ஓசை உரத்தை அடிக்கும் பொழுது ஒலிபெருக்கி உரத்து பாடும்போது கேட்கின்றது. அது கேட்காமல் இருக்கவில்லை. கண் தெரியாதவர்களோட கற்பிட சமைப்பிலும் இல்லாதவர்கள் கூட இந்த இசைக்கு அடங்கி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு செயலிலும் இசை இருக்கின்றது, அதை நாங்கள் தான் உணர்வதில்லை. பறவைகள் கீச் கீச் என்று கத்துகின்றது, காஹா என்று கத்துகின்றது, கொக்கரக்கோ என்று கூவுகின்றது, எல்லாம் இசையோடு தான் அங்கே இருக்கின்றது. அவற்றையெல்லாம் அமர்த்தி அதையெல்லாம் பதிவு செய்து பாடல்கள் எத்தனை வந்திருக்கின்றன. அடிக்கும் காற்று வீசும் காற்றின் ஓசையை வைத்து கூட பாடல்களுக்கு சந்தம் அமைத்திருக்கின்றார்கள். அந்த இலைகுலை காற்றிலே அசைவதில் கூட ஒரு சத்தம் இருக்கின்றது. அது சொரிந்து கீழே விழுந்தவுடன் காற்றடிக்கும் போது அது நிலத்தோடு உறைஞ்சி கொண்டு ராசி கொண்டு பறக்கும் போது கூட ஒரு ஓசை எழுகின்றது. எதற்கும் அளவீடும் இருக்கின்றது. கால அளவீட்டை வைத்து செய்யும் அந்த ஓசை கீதமாக வருகின்றது எங்களுக்கு. அது தொடர்ந்து ஒரே சத்தமாக இருக்கலாம், விட்டுவிட்டு போவதாக இருக்கலாம். இவற்றை கண்டுதான் அந்த சங்கீதமான மூங்கில் காட்டினிலே மூங்கில் குழாய்களுக்குள்ளாலே மூங்கலை சுற்றியெல்லாம் காற்று வீசிக்கொண்டே இருக்கின்றது, ஆடிக்கொண்டிருக்கின்றது. அந்த இடத்திலே ஒரு துளை ஒரு கிளையிலே ஒரு சின்ன குச்சியிலே ஒரு ஓட்டை இருக்கின்றது. வண்டு வந்து சென்று ஊதி விட்டு சென்று வண்டு சென்று அதை அரித்து ஒழிச்சென்று வெளியே சென்று விட்டது அந்த மூங்கில் தடியிலே. அதற்குள்ளே காற்று பலமாக வீசும்போது அந்த முதல் ஒரு துளையின் உள்ளே புகுந்து மரத்துளையினாலே புறப்படும் போது ஒரு ஓசை எழுப்பிக்கொண்டுதான் புறப்படுகின்றது. அதை வைத்து தான் புல்லாங்குழல் கண்டுபிடித்தார்கள். குழல் ஓசை இசை இல்லாமல் உலகத்தில் நாங்கள் இல்லை என்றுதான் கூற வேண்டும். எங்களை சுற்றி இசை இருக்கின்றது. காற்றிலே இருக்கின்ற உழைக்கும் வெயிலை கொடுக்கும் பகலவன் என்று அழைக்கப்படும் சூரிய பிரமாத்மாவிலே சூரிய பகவானிலே கூட இருக்கின்றது ஓம் என்ற ஓசை உழகின்றது என்று ஆய்விலே கண்டுபிடித்து நாசாவினாலே வெளிவிட்டார்கள். அந்த சூரியனிலிருந்து ஒரு ஓசை எழும்புகிறதோ அந்த ஓசை ஓம் என்று பிரணவ உச்சரிப்பாக இருக்கின்றதோ இவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் ஓசை உண்மை. ஆனால் இவ்வளவு தூரம் நாங்கள் சென்று ஆய்வு செய்யத்தவில்லை. எங்களை சுற்றி ஊடகங்கள் பாடல்களை நாங்கள் கேட்கின்றோம். குழந்தைகள் விளையாடும் போது ஓடி விளையாடும் போது பாடி விளையாடுவார்கள், அதை கேட்கின்றோம். அன்னை அம்மையிலே குழவியை வைத்து மிளகாய் இழுத்து அரைக்கும் பொழுது ஒரு சத்தம், அதுவே ஒரு இசை இருக்கின்றது. உரலுக்குள்ளே பொருட்களை போட்டு உலக்கையால் குத்தும் பொழுது ஒரு சத்தம் வருகின்றது. அடுக்களையிலே சோறு பொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம் வருகின்றது, கரையாக்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம், எல்லாம் நாணத்தோடு தான் வருகின்றது. நாங்கள் உற்று நோக்கி பார்த்தால் அவை எல்லாம் கீதம் தான், நாதம் தான், அந்த இசைவு தான். சோறு பொங்கி வரும் சத்தத்தை வைத்து அன்னை கூறுவார்கள், அவிழ்ந்து விட்டதா, நான் அதை எடுப்பதற்கு அதை இறக்குவதற்கு பதமாக இருக்கின்றதா, அந்த சத்தத்தை கொண்டு அனுமானித்துக் கொள்வாள். இசையால் வசமாகாத இதம் இதயம் இது. இசை என்றவுடன் பாடல் தான் நாங்கள் என்ன தேவையில்லை, சத்தம். அந்த சத்தத்தை நீங்கள் அளவோடு ஏற்ற இறக்கத்தோடு கூறும்போது பாடலாக வருகின்றது, கீதமாக வருகின்றது, இசையாக வருகின்றது. அந்த இசைக்குத்தான் இவர்கள் அதற்கு அளவுகள் வைத்து எண்ணிக்கைகள் வைத்து கணக்குகள் வைத்து பிரமாணத்தின்படி பாடும்போது சரி கம ப என்று அதற்கு சுரங்கள் என்று பெயர் வைத்து அந்த சுரங்கள் ஏற்றுகிறக்க அளவோடு வரக்கூடிய சத்தத்தை தாங்கி வரும் சொற்களை புகுத்தி அதை பாடலாக்கி அந்த ஒவ்வொரு சொற்களுக்கும் ஏற்ற இறக்கங்கள் இடைவெளிகளை விட்டு அவர்கள் இசைக்கும் பொழுது அது பாடலாக வந்து எங்கள் காதோரம் போன்று எங்களை மயக்குகின்றது. இசையால் வசமாக இதயம் எது என்று கூறப்பட்டு விட்டது. அந்த சின்னம் சிறு இதயம் வயம் இசைக்கு வசப்படுகின்றது. ஏன் இந்த உடல் இந்த உடலை விட்டு உயிர் போன பின்பு கூட அங்கே திருவார திருவாசகங்கள் பாடப்படுகின்றன. எல்லா மதத்தினர்களும் இந்து மதம் தேவார திருவாசகம் என்றால் கிறிஸ்தவ மதம் பௌத்த மதம் இஸ்லாமிய மதங்களிலேயும் அங்கே ஓதுதல்கள் நடைபெறுகின்றது. அத்தனையும் சங்கீதம் தானே. சில சமயங்களிலே அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் சங்கீதம் என்று கூறுகிறார்கள். முதலாவது சங்கீதம், பத்தாவது அதிகாரத்திலே நான் ஏழாவது சங்கீதம் என்றெல்லாம் கூறுகிறார்கள்.
சங்கீதம் தான் பிறந்த வேண்டும் கூறுகின்றார்கள். ஒரு ஆன்மா உடலை விட்டு பிரிந்து சென்றால் அந்த மூளை என்பது ஒரு மணி நேரத்துக்கு உயிரோடு இருக்குமா? நாங்கள் இழந்தவுடன் எங்களை சுற்றி என்ன பேசுகின்றார்கள் என்பதை அது கேட்கின்றது என்று ஒரு ஆய்விலே கூறுகின்றார்கள். ஆதிகாலத்திலே உள்ள சமயக்குறவர்கள் எந்த சமயத்திலாவது அற்புதங்கள் பல நிகழ்த்துவதில்லை. இதுவும் ஒரு அற்புதம். இறந்து போனவரை உடனே அவர் தேவார திருவாசங்களையோ அல்லது தெய்வங்களுடைய பெயரை சொல்லியோ அழைத்து பாடலை பாடி அவரை உறுதி அழைக்கும் போது அவர்கள் எழுந்திருக்கின்றார்கள். அப்படியெல்லாம் அற்புதங்கள் நடைபெற்றிருக்கின்றது. நாங்கள் அதனால் தான் இறந்து போகிற நீளங்களே தேவார திருவாசகங்களை பாடுகின்றோம், நல்ல நல்ல வாசகங்களை பேசுகின்றோம். உதாரணத்துக்கு எங்கள் அன்னை மகள் அன்பு மீதாவினுடைய அன்னை, அவர்கள் வைத்தியசாலையிலே சத்திர சிகிச்சை முடிந்து வயதும் முதிர்ந்து விட்டது. அவர்களுடைய நாடி துடிப்பு குறைந்து கொண்டு போகின்றது. அவர் இதில் அகப்பட்டு செல்லப் போகின்றார் என்று வைத்தியர்கள் கூறிவிட்டார்கள். நாங்கள் சுற்றி நிற்கின்றோம். அவர் மயக்க நிலையிலே இருக்கின்றார். அழைத்தால் அவருக்கு எங்களுடைய அழைப்பு அழைக்கும் போது எங்களுடைய அழைப்பு அவருக்கு கேட்கவில்லை. ஆனால் மகள் வந்து பாடுகின்றார். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணால் என்று அவருக்கு திருப்பமான அந்த பாடலை அவர் வைத்தியசாலையில் வைத்து பாடும்போது ஒரு வரியை பிழையாக படித்து விட்டார். உடனே அவர் அதை திருத்திக் கொள்கின்றார். அந்த அன்னை பாருங்கள், அவர் உடல் ஓய்ந்தாலும் அங்கே மூளை ஓய்வதில்லை, அதற்கு காலம் எடுக்கும். அதனால் தான் அந்த வைத்தியர் கூட வந்து உரத்த குரலில் அம்மா என்று கத்துகிறார். அவர் மீண்டு வருவார் என்று அது அவருடைய நம்பிக்கை. அப்படி இருக்கின்றது. மூளை உடனே அழிவதில்லை, சாவதில்லை. அதைத்து ஒரு மணி நேரம் கழித்துத்தான் வருமாம் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். இதெல்லாம் கண்ணாலே பார்த்து இப்படி கற்பனை செய்வோம். அப்ப அப்படியே அடக்கத்திலே சென்று கொண்டிருந்தவர் கூட அந்த பாடலை பாடும் பொழுதும் இந்த பிழையான வரியை திருத்திக் கொள்கின்றார். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு என்னுடைய மாமியார் மனைவியுடைய தாயாருக்கு இறுதி காலம் நோய்வாய்ப்பட்டு விட்டார். எங்களை அழைக்கின்றார் என்ற போது எங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் அப்படி இருந்தது. சென்றோம். போர்க்காலம் தான். அவர் இலேசாக நடமாடக்கூடியதாக இருந்தார். வைத்தியர்களை அழைத்து வைத்தியம் செய்து விட்டோம். அவர் படுக்கையில் சென்று விட்டார். படுக்கையில் இருந்து கொண்டு அவருக்கு நாடி அடங்கிக் கொண்டு போகின்ற நேரம் அன்மா இவ்வளவு விட்டு செல்லும் வேலை போல் தெரிகின்றது. அப்பொழுது நான் அருகிலே இருந்தேன். அவர் பிள்ளைகள் மனைவி என்னுடைய மனைவி எல்லோரும் அருகிலே இருக்கின்றார்கள். அவர் என்னுடைய கை என்னுடைய பெருவிரலை இறுக்கி பிடித்துக் கொண்டு கண்ணெல்லாம் சிறுகிக் கொண்டு அப்படியே உடல் ஒரு விதமான அசதி உண்ணா இருக்கும்போது நான் மிருகையால் அவரை தடவி கொடுத்துக் கொண்டு தேவாரம் பாடுகிறேன். என்னுடைய விரலை இறுக்கி இறுக்கி இறுக்கி பிடிக்கின்றார். அவர்கள் இந்த உணர்வும் இல்லை என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதனால் நான் அதை புரிந்து கொண்டேன். உடல் அசைவற்று இயக்கங்கள் குறைந்து இதயம் இதயம் நின்று சுவாசம் நின்றாலும் மூளை உடனே நிற்பதில்லை என்பதை உணர்ந்து கொண்டேன். ஆனால் அவருடைய காலம் அது வயது வந்துவிட்டது. போக வேண்டிய காலம் என்பது வயதுக்கு கிட்ட வந்துவிட்டது அவருக்கு. அப்படியாக இந்த இசை என்பது, இசை என்று நான் கூற வந்தது இப்பொழுது பாடலை மட்டுமல்ல சத்தம் அசைவுகளில் வரும் ஓசைகள் தான். நாங்கள் பேசுவது அங்கே கேட்கின்றது அவர்களுக்கு. இப்பொழுது நவீன யுகத்திலே ஹோமா என்று கூறுகின்றார்கள். உணர்வற்ற நிலை அசைவற்ற நிலையை ஹோமா. அவர் சுவாசிக்கின்றார். அவர் அப்படியே நிறந்தபடியே சுவாசித்துக் கொண்டு குழாயெல்லாம் பூட்டி வைத்துக்கா சுற்றுவர ஆட்கள் நிற்கின்றார்கள். ஒரு சில வசனங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு சில நெருக்கமான உறவுகள் பேசும் பொழுது அந்த உடல் அந்த கண்ணில் இருந்து கண்ணீர் வெடிகின்றது. அதை நான் கூறுகிறார். அவருடைய மூளை அப்படியே இருக்கின்றது. மூளைக்கு புரிகின்றது என்னவென்று, ஆனால் பேச முடியாத சக்தி இல்லை அந்த வாய்க்கு. கையை அசைப்பதற்கு சக்தி இல்லை அந்த கை என்ற உடலுக்கு, உடல் அமைய உடல் பகுதிக்கு. காலை எழுத்து ஆண்டு அல்லது பேருந்து விழுந்து கிடக்க முடியாது. என்ன உடலுக்கு சக்தி இல்லை, சக்தியெல்லாம் இழந்து விட்டது. இதயம் கூட துடிப்பது போல அல்ல, இல்லை. ஆனால் உணர்வு இருக்கின்றது அங்கே. அந்த உணர்வுகளிலே தான் பாடுகிறார்கள், ஆடுகிற சில திரைப்படங்களை பார்த்திருக்கின்றனர். கூடுதலான நண்பர்கள் சென்று அழைக்கின்றார்கள், காதலி சென்று அழைக்கின்றார், அம்மா சென்று அழுகின்றார், அடித்து குளறுகின்றார்,
அந்த ஹோமான இருப்பவருக்கு இழந்தால் அவர் எழுந்து வருவார், திரும்பி வருவார் என்ற எண்ணத்துடன், காரணம் மூளையே செத்து விடவில்லை. ஆதலால் உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் மிருகியிலே அந்த ஓசை கேட்கின்றது. மாட்டினுடைய கண்டு அல்லது மாட்டினுடைய துணை மாடு இறக்குதனால் அம்மா என்று அழுது கத்துகின்றது. பறவை ஒன்று துணை வித்து விழுந்து சாக போகின்ற எல்லா பறவையும் நீந்து கீச்சு கீச்சு கத்தி குளறி சத்தம் வைக்கின்றது. காரணம் அதுதான், எழுந்து வர வேண்டும், இந்த ஆன்மா செல்லக்கூடாது, எங்களோடு வாழ வேண்டும். இத்தனைக்கும் அந்த இசை ஒரு முக்கிய பங்கு எடுக்கின்றது எங்களோடு. அதுதான் இசை பாடல். அந்த இசையை பாடலாக நாங்கள் விளையாடுகின்றோம். சரி, இறக்கும் போது இப்படி நடக்குது. இடையிலே என்ன நடக்கின்றது பாருங்கள். எங்கு சென்றாலும் பாடல் எங்களோடு வருகின்றது. தாலாட்டில் இருந்து ஒப்பாரி வரைக்கும் பாடல் எங்களோடு சேர்க்கின்றது. வயல்களிலே வேலை புரிபவர்கள், தொழில் செய்பவர்கள், தொழிற்சாலையில் தொழில் செய்கின்ற வேலை ஆட்கள் என்ன செய்கிறார், ஆடி பாடி வேலை செய்கிறார்கள். பாடிக்கொண்டு வேலை செய்தால் அவர்களுக்கு அலுப்பு இருக்காது என்ற ஒரு பாடலே இருக்கின்றது. அருவி வெட்டு பாடல், புல் களை உடங்குதல் பாடல், எத்தனை விதமான பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு தொழிலும் பாடல்கள் இருக்கு. ஆழ்கடலிலே மீன்பிடிக்க சென்று வலை வீசுபவர்கள் கூட அதற்கேற்ற பாடல்களை பாடுகின்றார்கள். அலைகடலிலே ஓடும் தத்தளித்து ஓடும் பொழுதும் ஏழு ஏழோ ஏழு ஏழோ ஒரு பாடல் இசைக்கின்றார்கள். அப்படி இல்லைன்னால் இறைவனை நோக்கி திருமாரமோ திருவாசகமோ ஏதாவது ஒன்றை பாடி அழைக்கின்றார்கள். கடல் அலை கூட ஒரு இசையோடு தான் இசைகின்றது. எதை பார்த்தாலும் இசை. அப்படிப்பட்ட எங்களுக்கு கேட்கக்கூடியதாக அனுதினமும் நாங்கள் எல்லா ஊடகங்களிலும் கேட்கக்கூடியதாக பாடல்கள் அளிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் காவலியோடு மட்டுமில்லாமல் கண் பார்வைக்கு ஏற்ற வகையிலே தொலைக்காட்சிகளிலும் திரையரங்குகளிலும் பார்க்கின்றோம். முயற்சிகளிலும் காட்சிகளை பார்க்கின்றோம். ஆடல் உடல் பாடல் காட்சிகளோடு எங்கள் இசை வரும்பொழுது எங்கள் மனதிலே இருக்க பதிந்திருக்கின்றது. அதை நாங்கள் பிறவி பண்ணி திருப்பி கூறுவது தானே, அதுதான் பாடல். இலகுவாக அதை ஒரு ஞான சங்கீத சுர வரிசைகள் என்ற இந்த இலக்கண இலக்கிய அமைப்பு, சங்கீத இலக்கண இலக்கிய அமைப்புகளை பார்த்து பாடி பாண்டித்யம் பெற்று வித்வான்களாகவும் மீதைகளாகவும் வருகிறார்கள் தான். ஆனால் சாதாரண ஒவ்வொருவரும் பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே சிலர் சற்று இனிமையாக பாடுகிறார்கள், சிலருடைய குரல் சாரீரம் சிறப்பாக இருக்கின்றது, சிலருக்கு அந்த பாடலை திருப்பி பாடும்போது அதே போன்று பாட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது, ஆற்றல் இருக்கின்றது, ஆர்வமும் இருக்கின்றது. அவர்கள் தான் இங்கே வந்து பாடுகிறார்கள். அவர்களையெல்லாம் உலகளாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் மஞ்சள் தமிழ் வானொலி உறவுகள் ஒரு சங்கீத வித்துவான்கள் என்று எண்ணி பார்க்கவில்லை. பாடுகிறார் எங்கே பாரு, அந்த பாடலை பாடுகிறார், அப்படியே பாடுகிறாரா? வினோதம். நீங்கள் பாடிக்காட்டும் பொழுது உங்கள் திறமையை வெளிக்காட்டுகின்றீர்கள். அப்படி பாடுவதற்கு நாங்கள் எங்களுக்கு சந்தர்ப்பம் உலகளாக கேட்பதற்கு ஒரு தளம் வேண்டும் அல்லவா? இருந்து பாடி அதை வெளியே கொண்டா உங்கள் பாடலை இங்கே வாங்கி இங்கிருந்து வெளியே அனுப்பி மற்றவர்களின் செவ்வ வாயிலாக சென்று உங்களை அடையாளம் காண்பதற்கு, அதுதான் மஞ்சள் தமிழ் வானொலியின் தளம். இந்த நேரம் உங்களுக்காக அமைக்கப்பட்ட பாட்டுக்கு பாட்டு பாடுவோர் பாடலாம் என்ற நிகழ்வு. பாடுவோர் பாடலாம், தலைப்பு அதுதானே, எல்லோரும் பாடலாம், பாடுவோர் பாடலாம், ஆருக்கு பாட விருப்பம் அவர்கள் பாடலாம். அவர் பாடு, இவர் பாடு, இவர்தான் பாட வேண்டும் என்று கூறவில்லை. பாடுவோர் பாடலாம், பாடுவோர் எல்லாம் பாடலாம் வந்து. இந்த தளத்தை உபயோகித்து நீங்கள் பாடும்பொழுது உங்கள் முகம் மற்றவர்களுக்கு தெரியாது, அதனால் நீங்கள் கூச்சமடைய தேவையில்லை. இனம் கண்டுகொள்வார்கள். இங்கு பாடுவோர் பாடலாம் என்றால் இத்தனை உறவுகள், இத்தனை வேறு எதிர்பார்த்திருக்கின்றார்கள் உங்களுள். இந்த காற்றலையில் இருந்து பாடும் உங்கள் அன்பு உறவுகளுள் ஒவ்வொருவராக ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்கின்றார்கள். அவர் வந்து பாடுதான் நன்றா இருக்கும், இன்னும் பாடல் பாடினால். இங்கே சிலர் எழுதுவார்கள், பாடுபவர்கள் இந்த பெயரை போட்டு அவர்களிடம் இந்த பாடலை பாட கேளுங்கள். ஆனால் நாங்கள் அப்படி செய்ய முடியாது. இங்கே இருக்கின்றது பதவுகள், புலனம் இருக்கின்றது, புலனத்திலே இருக்கின்றது. இந்த தொலைபேசியில் மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கின்றது, ஸ்கைப் இருக்கின்றது, வைபர் இருக்கின்றது, மெசஞ்சர் இருக்கின்றது. இதை விட இப்பொழுது புதிய அறிமுகங்கள் பல இருக்கின்றன, அவற்றில் எழுதுகின்றார்கள். ஒரு சிலர் தங்கள் பெயரை போடாமல் ஊரை கூடாமல் பாட செல்லும் என்று எழுதுவார்கள். முகநூலிலே எழுதுகிறார்கள், செய்தி பிரிவிலே எழுதுகிறார்கள், மெசேஜிலே எங்களுடைய தனிப்பட்ட தளத்துக்கு எழுதுகின்றார்கள், பொதுவான தளத்திலேயும் எழுதுகின்றார்கள்.
யாரையும் எவரும் குறை சொல்லி எழுதுவதாக இல்லை. இன்றைக்கு 25 ஆண்டுகள், அடுத்த மாதம் 12 மாதம் 9 நாள் எங்களுடைய 25 ஆண்டு விழா கோலாகலகமானது, எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது. அதை நாம் அப்படி நாங்கள் கொண்டாடுகிறோம். எல்லோரும் பாடி ஆடி மகிழ்ந்து தானே செய்கின்றோம். பிறந்த நாள் வருகின்றது. பிறந்த நாள் என்று பிறந்த நாள் இசையோடு தானே ஆரம்பித்து நாங்கள் அதை செய்கின்றோம். அந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இசை கலந்து கொண்டிருக்கின்றபடியால் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் ஞாயிறு தோறும் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்துக்கு பாடி செல்ல நாங்கள் நியமித்துள்ளோம். அன்பு உறவுகளே, நீங்கள் வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரிகின்றது. இங்கே வடலூர் ஆனந்தன் அவர்களோடு சேர்ந்து பாலச்சந்தர் அவரும் ஆண்டால் அவர்களும் வருக வணக்கம் என்று கூறி எழுதிக்கொண்டு நான் பேசுவதையும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு நானும் வணக்கத்தை கூறுகின்றேன். வடலூர் ஆனந்தன் மகள் ஆண்டால், அன்பு மகன் பாலச்சந்தர், உங்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொள்ளுகின்றேன். ஒரு சிலர் வர முடியாமல் இருந்தாலும் வானொலியை கேட்டுக்கொண்டு பாலச்சந்திரன் ஆண்டால் எல்லாம் அநேகம் வானொலிக்கு வர முடியாத சில இடையூறுகள் அவருக்கு இருக்கின்றன. இருந்தாலும் வானொலியை கேட்டுக்கொண்டு பதிலடி எழுதி கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் என்ன செய்கை என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் நான் மீண்டும் மீண்டும் உங்களோடு பேசவில்லை. நேற்றைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். நானும் எதிர்பார்த்து ஆயத்தமாக கலையகம் வரை வந்தேன். என்னால் தொடர முடியவில்லை. இருந்தால் அந்த நிகழ்வுக்கு பிரத்யேகமான சக்தி வேண்டும். அறிவீர்கள் எல்லோரும். அது பாட்டுக்கு பாட்டு சாதாரணமான ஒரு நிகழ்வல்ல. குறிப்பிட்ட 2-2.5 மணி நேரம் ஒரு இடத்தில் இருந்து இயங்குவேன் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. நீண்ட தினம் எனக்கு என்ன நடந்தது, எங்கே காலநிலை மாற்றங்களும் தான், அது காலையில இருந்து எல்லா ஆயத்தமும் செய்து அதை இன்னொருவர் செய்யவும் முடியாத ஒரு நிகழ்ச்சி. அதனால்தான் மறவலி வரப்பை போட்டு ஏமாந்திருப்பீர்கள். உங்கள் அனைவரிடம் நான் நன்றி கூறுகின்றேன். என்று மகளுக்கு வர முடியாதவன்தான் நான் உங்களோடு வந்து இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துவேன் நம்பிக்கையும் ஆர்வம் ஆரோக்கியம் இருந்தபடியால் உங்களோடு வந்தேன். இப்பொழுது முதல் எங்களுடைய பாடுவோர் பாடலாம் ஆரம்பிக்கின்றது. பாட விரும்பியவர்கள் ஓடி வந்து உங்கள் இனிமையான குரல்ல எங்களுக்கு உங்கள் குரலில் பாட நீங்கள் பாடும் பாடல்கள் எல்லாம் நாங்கள் எத்தனை தடவை கேட்ட பாடல்கள் இந்த உறவுகள். நீங்கள் எல்லாம் நீங்கள் ஒருவர் பாடும்போது மற்றவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்ற. அதே போல் உலகளாக இருப்பவர்கள் எல்லோருக்கும் இந்த பாடலை எத்தனையோ தடவை கேட்டிருக்கின்றார்கள். ஊடகங்களிலே கேட்டிருக்கின்றார்கள். கையில் இருக்க கை தொலைபேசியில் கூட கேட்கின்றார்கள். ஆனால் ஒருவர் வந்து பாடும்பொழுது அவருடைய சொந்த குரலே அவர்கள் பேசும்போது கூட அழகாக இருக்கின்றது கேட்க. ஒரு பக்கவாத்தியம் இல்லாமல், ஒரு இசையமைப்பாளர் உதவி இல்லாமல், அடுத்தவருடைய தொல்லை இல்லாமல், தாங்களாக தொலைபேசியை காதலை வைத்துக் கொண்டு தாளராக சுர வீதங்களை மறந்து தங்களுக்கு தெரிந்த வகையிலே அதை மனதிலே வைத்து மனநம் செய்து பாடுகிறீர்கள். அதை கேட்கும்போது எவ்வளவு ஆர்வமாக இப்படி பாடுகின்றார்கள், பயிற்சி இல்லாமல் எப்படி செய்கின்றார்கள், எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள், ஆனந்தப்படுவார்கள். எங்களுக்கு இப்படி சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை பலர் ஏங்குகிறார்கள். அதில் உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எங்கே உங்கள் திறமைகளை வந்து எடுத்து காட்டுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா அருளையும் எல்லா நன்மையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் பாட்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்வை ஆரம்பிப்போம். யார் அந்த முதல் உறவு, யார் வந்து பாட்டை தரப்போகின்றார், எங்கள் காலுக்கு இனிமையாக நாங்கள் மகளக்கூடிய வகையில் தன்னுடைய பாட்டை யார் தரப்போகின்றார், என்ன பாடலை தரப்போகின்றார் என்று எதிர்பார்க்கின்றேன். காத்தலையில் மொழியல் தமிழ் வானொலியில் நேரம் சரியாக 11:29 கனடாவிலே முற்பகல். உங்களுக்கு நேரம் 10 ஆகிவிட்டது. எங்களுக்கும் 11 ஆகிவிட்டது. 10 எங்களுக்கு 11:30 தொட்டுவிட்டது. எங்கே பார்ப்போம் ஒளிவாருங்கள் உறவுகளே.

உண்மையான இந்த பாடல் தான் எங்கள் பாடுவோர் பாடலாம் என்பதை ஞாபகமூட்டும் பாடல். இந்த பாடலை கேட்டவுடன், இதிலே வந்த இசையை கேட்டவுடன் உங்களுக்கு துலங்குகின்றது. இது மின்னல் தமிழ் வானொலி பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. நாங்கள் சென்று பாடலாம், அன்பு உறவுகள் வந்து பாடுவார்கள், உலகில் உள்ளவர்களும் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் நேயர்கள், பாடகர்கள், கலைஞர்கள் என்ற எண்ணத்தை உருவாக்குவது இந்த ஓசை. இசை இல்லாமல் எதுவுமே இந்த உலகில் இல்லை என்றுதானே கூற வேண்டும். அதைத்தான் நான் சுருக்கமாக உங்களுக்கு சில விவரங்களை தந்தேன் அன்பு உறவுகளே.

ஜெகபர் ஷாலிக் அவர்களும் நாகப்பட்டினத்திலிருந்து வரவேற்றிருக்கின்றார், கேட்டுக்கொண்டிருக்கின்றார். வாணி எல்லோரும் வாணனியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். யார் முதலில் வருவது என்ற எண்ணத்தோடு இருக்கின்றீர்கள் போல் இருக்கின்றது. நீங்கள் யாராவது வரலாம், எல்லோரும் வரலாம், பாடுவோர் பாடலாம் என்ற நிகழ்வு தானே இது. ஓடி வாருங்கள், பாடலை தாருங்கள், பாடிக்காட்டுங்கள் உங்கள் குரல் உண்மையை.

0: முதலாவது உறவாக காட்டு அலங்கரிக்க வந்திருக்கின்றார் எங்கள் வடலூர் ஆனந்தன் அவர்கள். அன்போடு வந்திருக்கின்றார். வணக்கம் ஆனந்தன் அவர்களே.
1: வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கு. முதலில் வரும் பாக்கியம் உங்களுக்கு தான் கிடைத்த அதிர்ஷ்டசாலியாவீர்கள். இந்த நிகழ்வு வாரத்தில் ஒரு நாள் வருகின்ற நிகழ்வு, அதற்கு ஓடி வந்து பங்கு பெற வேண்டும் அல்லவா? பங்கு பெற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் அல்லவா? எங்கே என்னுடைய நான் பாடலாம் என்று கேட்டுக்கொண்டு இருக்கும் எத்தனையும் உறவுகள் இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே உங்களுக்கு முதல் அழைப்பு கிடைத்திருக்கின்றது. அதற்காக என்னுடைய நல்வாழ்த்துக்களும் அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: நீண்ட ஒரு உரை கொடுத்தீங்க, கேட்டதனால சிறப்பா இருந்தது கேட்கறதுக்கு. ஒரு நொடி கூட நம்ம எம்டிஆர் இணைந்திருக்கும் போது ஒரு நொடி கூட வீணடையாம அந்த நேரங்கள் வந்து பயனுள்ளதா போகுதுங்க கேட்கும்போது.
0: அப்படியா? பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
1: ஆமா, கண்டிப்பா நல்லா இருந்தது. சிறப்பா அந்த தகவல் கூட ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. வாழ்க்கைனா இதுதான் அப்படிங்கறத நான் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்திட்டீங்க.
0: நன்றி. எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்த முன்னிறுத்தம் வாங்கி நன்றியை கூற வேண்டும். கேட்டுக்கொண்டு எல்லோரும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். யார் வருவது முதலில் என்ற எண்ணம் ஒன்று. நீங்கள் நான் வரும்போதே நீங்கள் வரவேற்றிருந்தீர்கள், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரிகின்றது. வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், நேசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி. அங்கே காட்டலை அங்கே உங்களுக்கு வானொலி எப்படி இருக்கின்றது? காற்று மழை
1: மழையெல்லாம் விட்டுடுச்சு. மழையெல்லாம் விட்டுடுச்சுங்க.
0: அந்த மழை பெய்யும் பொழுது இருக்கின்ற இசை எங்கள் மனதிலே ஞாபகத்தில் இருக்கு. மழை விட்டவுடன் இது விட்டு விட்டு என்று புரிகின்றது. அந்த இசையை உணர்ந்தபடியால் தானே சோர்ந்து மழை பொழியும் விழும் வீட்டுக்குள்ளே ஒழுக்கு விழும் பொழுது அது ஒரு இசையோடு விழும். அது அந்த இசை நின்றுவிட்டால் அது நின்றுவிட்டது எங்களால் புரிய முடிகின்றது இல்லையா?
1: தெளிவாக மெல்ல மெல்ல அப்படியே சொட்டு சொட்டு சொட்டுன்னு அந்த மழை அந்த அந்த அது ஒரு இசை.
0: அது ஒரு இசை. வாய்க்காலுடைய அருவி பாய்ந்து நதி பாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு இசை. அதை விட ஒரு சிறப்பான ஒரு இசை ஒன்றை நான் ரசித்திருக்கின்றேன். பெரிய வயல் வெளியிலே வயல்களிலே நெல் கதிர்கள் எல்லாம் வளர்ந்து வந்திருக்கும். கதிர் வராது, பச்சை பசல் இருக்கும் பொழுது ஒரு காற்று வீசும் பொழுது ஆடலுடன் அந்த இசை இருக்கும். அந்த பயிர்கள் அப்படியே நலிந்து வளைந்து ஆடிக்கொண்டு அந்த இசை ஒரு ஒரு சத்தம் கொண்டு வருது. அதை சேர்க்க அதை அடுத்த அந்த இசையினுடைய தன்மை ஒன்றை போல இன்னொன்று இல்லை. காற்றிலே கூட காற்றினுடைய வேகத்தை நாங்கள் அந்த இசை மூலம் தானே உணர்கின்றோம். கண்ணாலே பார்ப்போம்.
1: சவுக்கு தோப்புக்குள்ள போனா கூட ஒரு இசை வரும்,
0: ஒரு விதமான இசை வரும். பெரிய மரங்கள் உள்ள இடங்களில் வித்தியாசங்களை உணரக்கூடியதாக இருந்தது. சும்மா சாதாரண வெளியில் கூட காற்று போய்கொண்டிருக்கும், சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும், காற்றை கண்ணாலே காண முடியாது. இசை மூலம் நாங்கள் உணர்வோம். பெரிய காற்றா சின்ன காற்றா எந்த திசையில் வீசுகிறது என்றெல்லாம் அறிந்து கொள்ளலாம் அந்த இசையை கூட.
1: இந்த இசையெல்லாம் இப்படிப்பட்ட எது எதுலாம் இசை இருக்கோ அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தவர் வந்து நம்ம எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு தான் ரொம்ப பெருமையை சேரும். அவர் எல்லாத்திலயுமே அவர் எல்லாத்திலயுமே எது எதுல அவருக்கு இசை எப்படி எப்படி கிடைச்சதோ எந்தெந்த வாத்தியத்துல அதை பூரா அந்த வானொலிக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பாரு பாருங்க.
0: அது மட்டும் அல்ல,
1: மருந்து பறக்கும். அது இசை பிறந்த விஷயங்களை கூட அருமையா எடுத்து சொல்லிருக்கீங்க, கேட்கறதுக்கு இனிமையா
0: இருந்தது.
1: பாட்டும் பதமும் சிறப்பு, பாட்டும் பதமும் சிறப்பு தான். மரணம் பிறப்பு மரணம் தனிமையா இருந்தாலும் வாழ்க்கையை வாழும்போது கூடி வாழணும் சொல்லி ரொம்ப சிறப்பாக.
0: ஆமா, அதுவேதான இனசனம் சேருகின்றது எங்களுக்கு இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருந்ததுங்க.
0: பத்து மாசம் சுமந்து வயிற்றுலேயே சுமந்து ரத்தத்தை பாலாக்கி கொடுத்து பெற்று பூமிக்கு வந்தவுடன் அவருடன் எங்களை தனிமைப்படுத்தி விடுகிறார்கள். அந்த தொப்புள் கொடியை வெட்டி விட்டால் சரி, தனிமை
1: தனிமை அப்போது தொடங்கக்கூடிய தனிமை. அது கால
0: உடல் புரியும் மட்டும் உடல் புரியும்
1: ஓடுது. அந்த தொப்புள் கொடி வெட்டி பிறகு உறவாக ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை. கண்டிப்பா.
0: அப்ப அந்த வாழ்க்கையில் உறவு நன்றாக இனசனம் சேர வேண்டுமாக இருந்தால் அது எங்கள் கையில் தான் இருக்கின்றது. நாங்கள் வாழும் வாழ்க்கை அன்பு பண்பு பாசம் பரிவு புரிந்துணர்வோடு சேர்ந்து வாழ வேண்டும். இனப்பூசல்கள் முடிப்பூசல்கள் சமய பூசல்கள் இருக்கக்கூடாது. அதன்பதுதான் நாங்கள் வறுமையாவது தனிமையாவது எல்லாம் வருகின்றது. நாங்களாக செய்கின்றோம். இயற்கை எங்களை தனியத்தான் தந்து தனியே அழைக்கின்றது. அதற்கிடையிலே வரும் வாழ்க்கை தான் வாழும் வாழ்க்கை, போராட்டம் தான் வாழும் வரை போராடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். அன்புக்காக போராடுகின்றோம், பணத்துக்காக போராடுகின்றோம், உணவுக்காக போராடுகின்றோம், உறவுக்காக போராடுகின்றோம், ஒற்றுமைக்காக போராடுகின்றோம், அமைதிக்காக போராடுகின்றோம், சுதந்திரத்துக்காக போராடுகின்றோம். இத்தனை போராட்டங்கள் இருக்கின்றன.
1: பெற்ற சுதந்திரத்தை பாதுகாக்க போராடுகிறோம்.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், அற்புதமான ஒரு பதில். பெற்ற சுதந்திர போராடி பெற்ற சுதந்திரத்தை பாதுகாக்க போராடுகின்றோம், புதைக்கின்றார்கள். நல்லபடியம் ஆனந்தன் என்று நீங்கள் என்ன பாடலை, நல்ல பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வருவீர்கள். எங்கே எங்கே உங்களுடைய பாடலை கேட்போம், கேட்போமா?
1: பாலும் பழம் படத்திலிருந்து நான் பேச நினைப்பதெல்லாம் அந்த பாடல் பாடல்
0: இங்கே பாடங்கள் கேட்போம்.

வேண்டும், பசியாற வேண்டும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும். மடி மீது விளையாடும் சே

பொழுதோடு உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, பொருள் என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, விலை ஏதும் இல்லை.

0: உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நன்றியா.
1: சிறப்பான ஒரு பாடல் ஆனந்தன், திருப்தியாக இருந்தது உங்கள் பாடலை கேட்கும் பொழுது. முழுமையாக பாடியிருக்கின்றீர்கள். நீங்கள் சங்கீதம் படித்தோ அல்லது மேடைகளில் பாடியோ அல்லது இசையமைப்பாளர்களோடு கூடியோ இல்லை, நீங்களாக இந்த பாடலை கேட்டு மனதிலே பதித்து அந்த பாட்டில் பலவிதமான விடயங்கள் உங்களை கவர்ந்திருக்கலாம். இசை கவர்ந்திருக்கலாம், வரிகள் கவர்ந்திருக்கலாம், பாடியவர்களை குரல் கவர்ந்திருக்கலாம், இசை அமைப்பாளருடைய சிறப்பு தெரிந்திருக்கலாம், அல்லது அந்த திரைப்படத்தை பார்க்கும்பொழுது அந்த காட்சியை புரிந்திருக்கலாம். அந்த காட்சியும் பாடலும் ஒலியும் ஒளியும் வந்து எங்கள் உள்ளத்திலே புகுந்து எங்கள் குடும்ப சூழலை உருவாக்கியிருக்கலாம். கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அற்புதமான கருத்தான பாடல், எனக்கும் விருப்பமான ஒரு பாடல். அதை இந்த முன்னேற்ற வானொலியில் காற்றலையில் முதலாவது பாடலாக வந்து நீங்கள் பாடி இனிமையாக பாடி தந்தீர்கள். இந்த பாடலை நீங்கள் இப்பொழுது பக்க வார்த்தியங்களோடு நெறியாளர்களோடு இருந்து பாடியிருந்தால் அப்படி இருக்கும். சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் சுசீலா அம்மாவும் பாடிய பாடல் என்று கூறுகின்றோம். இதையே நீங்கள் முதல் பாடியிருந்தா இது ஆனந்தன் ஐயா பாடல் என்றுதானே கூறுவோம். அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம், அவர்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தபடியால் தான் ஞானத்தை பெற்றார்கள். ஞானம் எல்லோருக்கும் இருக்கின்றது, அந்த ஞானத்தை வளப்படுத்துவதுதான் நாங்கள் மனிதத்துவம். சிறப்பாக இருந்த அந்த பாடலை நீங்கள் சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். விருப்பமான பாடலை சரியாகவும் பாடு. அந்த ஹம்பிங் அதைவிட நன்றாக இருந்தால், அந்த ஹம்பிங் இல்லை என்றால் அந்த பாடலுக்கு சுவை இல்லை. அதை நீங்கள் உணர்ந்து சரியாக கொண்டு வந்திருக்கின்றீர்கள்.
2: அது ரொம்ப அப்புறம் சிறப்பாக ஒரு நம்ம நடிகர் திலகம் சிவாஜினத்தின் ரொம்ப அந்த அந்த ஹம்மிங் மட்டும் தான் அவர்களை சிறப்பா அந்த கொடுத்து அந்த பாடலை
1: கொடுத்தாங்க.
2: ஒரு இடத்துல மட்டும்தான் பண்ணாரு, ஒரு இடத்துல மட்டும்தான் பாடாரு, மற்ற இடத்துல பிற அந்த ஹம்மிங் தான்.
1: முகபாவனை எல்லாம் அற்புதமாக இருந்தது அல்லவா, சிறப்பாக இருந்தது. ஐயா நீங்கள் வந்து சிறப்பாக இன்று மொழியர் தமிழ் வானொலியின் காற்றலையில் முதல் பாடகராக வந்து நல்ல முதன்மையான பாடல்களுள் ஒரு பாடலை தந்து ஞாபகப்படுத்தி இனிமைப்படுத்தி இருக்கின்றீர்கள். இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு இத்தோடு நிற்காம நீங்க மீண்டும் வந்து பாடலாம். இந்த நிகழ்ச்சி முடியும் வரை நீங்கள் வந்து, ஏன்னா இன்று ஒரு நாள் தான் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம். அதுவே முதல் பெறுவரும் போதிய நேரம் ஒதுக்கி கொடுக்கப்படுகின்றது இல்லையா. சிறப்பாக பாடியிருக்கின்றேன் ஆனந்தன் உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்னொரு உறவு பெறுகின்றார், அவரை நான் அழைக்கின்றேன். மீண்டும் நீங்கள் வாருங்கள். நன்றி ஆனந்தன். நன்றி. மொபைல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரிக்க வருகின்றார். இன்னும் ஒரு உறவு மனவையில் வருகின்றார் கவிஞர் ராமன் ஐயா அவர்கள் வருகிறார். வணக்கம் ராமன், நலமா இருக்கின்றீர்களா?
3: ஐயா நலமா இருக்க ஐயா, நீங்க எப்படியா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா ஐயா?
1: நானும் நலமாக இருக்கின்றேன். இடையிலே குழப்பங்கள் வரத்தான் செய்கின்ற, அதனால் தான் நேற்றைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வர முடியவில்லை. அதனால் என்று முந்தி அடித்துக் கொண்டு மழையும் கேட்காமல் பாடவோர் பாடலாம்.
3: மறுபடி வரப்பு கேட்டேன்.
1: நான் எழுந்திருக்க நான் ஆயத்தமாக இருந்தேன். மகளும் எல்லாம் ஆயத்தம்.

0: பெறுகின்றார் என்று எல்லாம் உதவியோடு இருந்தார். ஆனால் என்னால் வந்து இருந்து உங்களோடு உரையாட முடியவில்லை. உடல்நிலை எப்படி இருக்கின்றது? ஏதாவது மாற்றங்கள் இருக்கின்றதா?
1: கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, உடம்பு இப்ப குறைஞ்சிருக்கு. பரவாயில்ல,
0: அந்த கவனம் எடுப்பது, கவனம் எடுக்க வேண்டும். பணிக்கு செல்கின்றீர்களா?
1: பணிக்கு
0: இன்னைக்கு
1: நாளைக்கு தான் போகணும்.
0: எங்களுடைய உடல்நிலை குறைவு ஏற்படுவதற்கும் உடற்கூறுகளில் சில அசைவு அசர்வு ஏற்படுவதற்கும் உறக்கம் ஒரு காரணம். ஆழ்ந்த உறக்கத்தில் ஆக குறைந்தது 6 மணி நேரம் உறங்க வேண்டும். ஆழ்ந்த உறக்கத்தில் எங்களை மறந்து உறங்க வேண்டும். அது வருவதில்லையே.
1: 12 மணி படுக்கிறது
0: வருத்தம் எல்லோருக்கும். இந்த கொரோனா வந்ததன் பின்பு தாலாட்டி இல்லாமல் எப்படி குழந்தை தூங்க மறக்கின்றது, தூக்கம் பெற மறக்கின்றது, அதே போன்று எங்களுக்கு இந்த கைப்பேசியை தடவாமல் தூக்கம் பெறுவதில்லை இல்லையா? அதை நோண்டி கொண்டாரு எல்லா பொருளையும் தாட்டிக்கொண்டு என்ன புதிரம் என்ன போட்டிருக்கு, அது சிரிப்பா இருக்கு, நகைப்பா இருக்கும், வெறுப்பாக இருக்கும். ஆனா அது இருக்க பார்க்க தோண்டுகின்றது.
1: 10 மணி ஆனவனே கையில் எடுத்து
0: அது எடுத்து தாடி கொண்டிருக்க வேண்டிய அப்படி ஒரு நிலை அந்த பழக்கமாக எங்களுடைய கவனத்தையும் எங்களுடைய உடல் நலத்தையும் புற சூழல்கள் கவர்ந்து விட்டது. அங்கே இருமல் கேட்கின்றது, யாரோ இருமல் செய்து கேட்கிறது. மகளுக்கா அல்லது யாருக்கு உடல்நல குறைவு இருக்கா?
1: பையனுக்கு உடனே சரியில்லை.
0: அவர் நேற்று வந்து தாத்தாவோட பேசும்பொழுதும் வெள்ளிக்கிழமையே நான் உணர்ந்து கொண்டேன். அக்காவும் கூறிந்த அவருக்கு காய்ச்சல் என்று குறையவில்லையா?
1: எனக்கு காசு குறைஞ்சிருச்சு, நேற்று போயிட்டு பாத்திரம் விட்டேன்.
0: அப்படியா? அப்படி இருந்தும் பேராண்டி என்னோட பாத்திரமா தான் கதை பேசினார் அன்று. அப்படி என்ன பாடுவோர் பாடலாமே, ராமன் என்ன பாடலை பாட போகின்றீர்கள் கேட்போமா?
1: பாப்பா மட்டும் ஒரு பாட்டு
0: சிறப்பு. எங்க இது உங்கள் நேரம் உங்களுக்கு கிடைத்ததே முதலில் வந்தபடியால், ஆரம்பத்தில் வந்தபடியால் போதிய நேரம் இருக்கிறது. அள்ளி அடிச்சு தூள் கிளப்புங்கள். எங்கே அப்பா அம்மா கொண்டு
2: வணக்கம் தாத்தா, நலமாக இருக்கிறீர்களா?
0: வணக்கம் செல்ல கொஞ்சம், நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நாங்கள் நலமாக இருக்கிறோம் தாத்தா. வீரா அம்மா நலமாக இருக்கிறார்களா?
0: வீரா அம்மா நலமாக இருக்கின்றார். தம்பி என்னுடைய காய்ச்சல் எப்படி இருக்கின்றது? உங்களுடைய தம்பியினுடைய காய்ச்சல்
2: பரவாயில்லை தாத்தா.
0: பரவாயில்லை என்றால் பூரண சுகம் பரவில்லை. பரவாயில்லை, கவனம் எடுத்துக்கொண்டு இங்க தானே அக்கா கவனம் எடுக்க போனும். தம்பி என்ன தம்பி அல்லவா? சரி, எங்க இப்பொழுது அப்பாவோடு இணைந்து பாட போகின்றீர்களா, நீங்கள் தனியா பாட போகின்றீர்களா? சஞ்சனா சிறி அவர்களே, அங்கே பாடுங்கள் கேட்போம். அப்பாவும் மகளும் பாடுவதை கேட்க நாங்களும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். கொண்டு வாருங்கள்.

அடித்தண்ணே ஒரு முறை நீ சிரித்தாயின் நெஞ்சுக்குரிய

உன்னடி சாயாவா, உன்னடி சாயாவா.

0: ஈண்டும் மோதல் முறை இறக்கிறேன் அடிப்பெண்டியே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சுக்குள்ளே மலையடிக்கும் உயிரா உயிரின் தெய்லா மலையின் வாசம் நீ கவிதை மொழியா கவினின் மொழியா உயிரின் வாசம் நீ எடி உன்னோடும் நானும் வாழ உன்னோடும் நானும் சாக உன்னடி சாயவா உன்னடி சாயவா ஒரு முறை நிகழித்தாயின் நெஞ்சுக்குள்ளே மலையடிக்கும் என்னே ஒரு முறை நிகழித்தாயின் நெஞ்சுக்குள்ளே மலையடிக்கும்
1: இனிமையான பாடல். உண்மையிலே அன்னை கலைவாணிக்கு நன்றி கூற வேண்டும், முன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூற வேண்டும், மீரா அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அப்பாவும் மகளும் வந்து நான் கேட்கும் பொழுது என் மகனும் பேத்தியும் பாடுவது போல் இருக்கின்றது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை வேறு எங்கும் நாங்கள் காண முடியாது. இந்த திரைப்படம் நாம் என்ற திரைப்படத்திலே சூரிய வேலன் அவரோடு ரூபிணி அவர்கள் பாடிய அந்த பாடல் மீண்டும் கேட்க முடியாதா என்று எங்களுக்கு எண்ணவில்லை. இது ராமன் அவர்களும் மகள் சஞ்சனா சுரையும் இன்னொரு தடவை பாடுவார்கள் என்று கேட்கத்தான் தோன்றுகிறது. அதற்கு மீண்டும் கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது அன்போடு. நான் மிகைப்படுத்தி கூறவில்லை உங்களுக்கு. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கிடைக்காது. அந்த பாடினவர்களுடைய பாடல் நாங்கள் எப்பொழுதும் கேட்கலாம். என்னம்மா இன்னொரு வாட்டி பாடப்போகிறோம். ஆ ஹலோ
2: அந்த பாடுறீங்க நெஞ்சுக்குள்ளே மலையடிக்கும் அடி பெண்ணே வாரும்.

உன்னோடு நானும் சாக உன்னடி சாயவா உன்னடி சாயவா.

நீதான

கொடிக்கும் இன்னொரை நீ ரசித்தாள் ஏதோ புதுமயக்கம் நீரவோந்தைலா மலையின் மாசம் நீ எழி நீ கவிதை மொழியா கவிமின் வழியா உயிரின் மாசம் நீ எடி உன்னோடும் நானும் வாழ உன்னோடும் நானும் சாக உன்னடி சாயவா உன்னடி சாயவா.

உன்னோடு நானும் சாக உன்னடி சாயவா உன்னடி சாயவா.

0: சிறப்பு. இரண்டாவது தடையும் உங்கள் குரலை கொடுத்து எங்களை மகள வைத்தீர்கள். இரண்டாவது நன்றியை கூறிக்கொண்டோம். சிறப்பாக இருந்தது. இதனால்தான் குரலின் பாடுவோர் பாடலாம், நீங்கள் வந்து பாடி காட்டலாம். முதலாவது முறை பாடியதை விட இரண்டாவது முறை பாடும்பொழுது உங்களுக்கு சற்று கூச்சம் தெளிவாக இருக்கின்றது. பாடியதை திருப்பி பாடும்பொழுது இன்னும் ஆக்க ஆர்வம் கூடுகின்றது. சரியாக பாட வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது. இதுதான் சங்கீதம், இதைத்தான் பாடல் என்று கூறுவது. அழகாக இருந்த அப்பாவும் மகளும் பாடும் ஒரு சந்தர்ப்பம், ஒரே நேரத்தில் வானொலியில் உலகளாவ கேட்க பாடும் சந்தர்ப்பம் கிடைத்த உங்களுக்கு நாங்களும் நன்றி சொல்லி நீங்களும் நன்றி சொல்லத்தான் வேண்டும் என்று கூறவுளே. சிறப்பாக இருந்தது ராமன், நன்றாக தயார் நிலையில் கொண்டு வந்து அப்பாவும் மகளும் அற்புதமாக பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்புகள். இது இந்த பாடலை எழுதிய நல்ல வரிகள் எழுதியவர் சூரியவேலன், அவர்தான் இதை பாடியும் இருக்கின்றார். ரோபிணி என்று இணைந்து நாம் என்ற திரைப்படத்து பாடல் அன்புறவுகளை நீங்களும் கேட்டுக்கொள்ளலாம். ஒரு தகவல் நாங்கள் பெறப்போகின்றோம். நல்லது. எங்கே அடுத்த பாடல்ல யார் சஞ்சனா பாட போகின்றார், உடனே பாட போகின்றார்களா? இல்ல மீண்டும் வந்து
1: சஞ்சனா
0: சரி நல்லது. அப்படியா, இன்னும் நல்லது. உங்களுக்கு உங்களுக்கு லைப்பாறு வருவது நல்லது தானே உறவு.
1: நன்றி.
0: வேறு ஏதாவது கூட இருக்கின்றீர்களா? உங்களுக்கு என்ன சிரமம் இருந்த இரண்டு இருவரும் சேர்ந்து பாடி பழகி பழகி அப்படியே கொண்டு வந்து இன்றைக்கு ஒப்படைத்து விட்டீர்கள் இல்லையா? இதுதான்
1: பாப்பா பாடியான்னு சொல்லிருக்கு.
0: சரி, சென்று ஆறுதல் எடுத்து ஓய்வு எடுத்து விட்டு தேனியில் அறிஞ்சு விட்டு வந்து மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி சஞ்சனாசிரி, நன்றி ராமன் அவர்களே, நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் கார்த்திகேயன் ஆசான் அவர்களே, வணக்கம் வணக்கம் ஆசான். நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கிறேன் ஐயா. உங்கள் நலமறியாவல்?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். இன்று நலமாக இருக்கின்றேன். காற்றிலிருந்து உங்களோடு கலந்து கொள்கின்றேன். இரவு பணி அதிகமாக இருக்கபடியால் மகள் சற்று ஓய்வு ஓய்வு இல்லை, அவர் வருவார் என்று எண்ணுகின்றேன். மீண்டும் வரலாம், எதிர்பார்க்கலாம். அங்கு எப்படி உங்களுடைய காலநிலைகள் சூழல்கள் எப்படி இருக்கின்றது?
2: குளிர்காலம், மற்றபடி தாங்குகிற அளவில் இருக்கிறது.
0: சந்தோஷமா இருப்பதற்கு இங்க என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் கொண்டு வாருங்கள். ஆரம்பத்தில் நல்ல இடம் இருந்தது, தாமதத்தில் வந்துவிட்டு இப்பொழுது அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார்கள். கூறுங்கள் பாடல், உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். உங்கள் பாடலை கேட்க அவர்கள் கொண்டு வாருங்கள்.
2: கண்டிப்பாக பாடலுடன் வந்து அன்பே சிவம் என்ற திரைப்படத்திலிருந்து அன்பே சிவம்.
0: சரி, கொண்டு வாருங்கள்.
2: யார் யார் சிவம் நீனார் சிவம் வாழ்வே

0: யார் யார் சிவம் நீலால் சிவம் வாழ்வேதவம் அன்பே சிவம் யார் யார் சிவம் நீலால் சிவம் வாழ்வேதவம் அன்பே சிவம். இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதல் தின்றுவிடும். அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும். அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம், அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம், அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம். யார் யார் சிவம் நீலால் சிவம் அன்பின் பாதை சேர்ந்தவருக்கு முடிவே இல்லையடா. மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா. அன்பே சிவம் அன்பே சிவம் என்போ, அன்பே சிவம் அன்பே சிவம் என்போ, அன்பே சிவம் அன்பே சிவம் என்போ, அன்பே சிவம் அன்பே சிவம் என்போ. நன்றி ஐயா.
1: நன்றி. ஒரு நல்ல ஒரு பாடலை அன்பே சிவம் அன்பே சிவம் என்று அன்பின் மகனையும் எடுத்துக் கூறினீர்கள், உயிரின் வலிமையும் எடுத்துக் கூறினீர்கள். வாழ்த்துக்கள் கார்த்திகேயன் ஐயா அவர்களே. இன்னும் ஒரு உறவு வருகின்றார், நீங்கள் மீண்டும் வந்து இன்னும் ஒரு பாடல் தாருங்கள். இப்பொழுது நாங்கள் அடுத்த உறவுகளையும் சொல்லவா.
0: நன்றி
1: நன்றி நன்றி. நன்றாக இந்த சிறப்பான ஒரு பாடலை அருமையாக தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் வணக்கம் கோபிநாதன் அவர்களே, மீண்டும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஓடி வந்து வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா கோபிநாதன்?
2: நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்குங்களா?
1: நலமாக இருக்கின்றேன் மகனே, நலமாக இருக்கின்றேன். பணிகள் எல்லாம் முடிந்து
2: விட்டதா?
1: எங்க இருக்கின்ற
2: பணியில் இப்ப ஒரு நாலஞ்சு நாளா வெளில போயிட்டேன். சேலத்துக்கு சொன்னீங்க
1: சொன்னீங்களா? ஆமா. பாடலை கொண்டு வாருங்க. பாடுவோர் பாடலாம். என்ன பாடல்? உண்டு என்று பாடல் நடந்து போன்றீர்கள்.
2: இன்று வந்து ஆறாரோ பாடியதாரோ
1: அழகாக பாடங்கள் கேட்போம்.
2: அழகாக பாடுறது
1: நீங்க பாடுங்கள் தானே, பாடுங்கள்.
2: சரியப்பா சரியப்பா.

போனதே இன்னும் தூக்கமே, சொல்லாம போவது தாயே நியாயமா?

0: அவ்வளவுப்பா.
1: சிறப்பான பாடல், முழுமையாக பாடியிருக்கீங்க கோபிநாதன், மிகவும் அழகாக பாடியிருக்கீங்க.
0: இறப்ப பத்தி பாடக்கூடிய பாடல்,
1: ஆமா, அந்த அம்மா செஞ்சு நின்றோடு நன்றாக நீங்க அந்த வரிகளை மாறப்படாமல் சொற்களை அழுத்தமாக சொற்களை உச்சரித்து நாங்களும் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் உணர்ச்சி பெறக்கூடிய வகையில் பாடு. இப்ப இது வந்து இசையோடு நீங்கள் பாடின, அதாவது பக்க வார்த்தைகளோடு பாடினால் அப்படி இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். இதோட சிறப்பாக பாடுவோம். இசை இல்லாமல் சாதாரண இன்று வந்து பாடுவோம். தொலைபேசியில மட்டும் தனியே நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும்போது தனித்துவத்துக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறப்பாக இருந்தது கோபிநாதன், மீண்டும் பாருங்கள், பாடுங்கள். நான் இப்போ இன்னொரு உறவுடன் செல்லுங்கள், அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். நன்றாக இருந்தது உங்கள் பாடல், சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம் தாத்தா.
1: வணக்கம் செல்ல குஞ்சு, என்று சஞ்சனா குஞ்சு வந்து விட்டார். எங்கே நீங்க உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். சஞ்சனா சரி.

மறைமூட்டி கண்ணா மணிபண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா.

0: சிறப்பு சிறப்பு பேத்தி சிறப்பு. இந்த சின்ன இந்த பெரிய பாடலை எவ்வளவு அழகாக அற்புதமாக பாடி காட்டினீங்க. அன்னையின் அருள் இன்றும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த சங்கீதம் உங்களோடு உறவாட வேண்டும், உங்களோடு உருவாக வேண்டும், உங்களோடையே வாழ வேண்டும். நீங்கள் இந்த சங்கீதத்தை மேலும் மேலும் வளர்த்துக் கொள்ள என்னுடைய ஆசீர்வாதங்கள். சிறப்பாக இருந்தது அன்பு பேத்தி.
1: நன்றி தாத்தா.
0: நல்லது, மீண்டும் வரலாம், நீங்கள் வந்து பாடலாம், மீண்டும் வந்து பாடி காடலாம். இந்த மாதிரி பாடலை இப்பொழுது அடுத்த உறவிடம் செல்ல போகின்றேன். சிறப்பாக இருந்தது உங்களுடைய நேரத்தை சரியாக தந்து அற்புதமாக பாடி எங்களுடைய வசதி இருக்கிறேன். சுபலட்சுமி அம்மா அவர்கள் பாடுவதற்கும் உங்கள் பாடுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது, அது உங்களுடன் தான் எங்களுக்கு சிறப்பாக இருக்கணும். அவர்களின் பாடலை எப்பொழுதும் நாங்கள் கேட்கலாம், உங்கள் பாடலை இப்பொழுதுதான் கேட்கலாம் இல்லையா? எப்போதும் இருந்து விட்டு அற்புதமாக இருந்தது, சிறப்பான பாடல். நன்று நன்று நன்று. மீண்டும் பெற வேண்டும், வந்து பாட வேண்டும். அன்பு பேத்தி வாழ்த்துக்கலாம்மா. இப்பொழுது நன்றி. அன்பு உறவு ரேவதி, மகளை ரேவதி நீங்கள் அழைத்து ஓடி பெற வேண்டும். இந்த சந்தர்ப்பம் விட்டால் பெண் மீண்டும் கிடைக்காது, உங்களுக்கு ஓடி பெற வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். ரேவதியை அழைக்கின்றோம், ரேவதி ஓடி பெற வேண்டும் காற்றுக்கு. இது முன்னேற்ற வானொலி 24 மணி வணக்கம்
1: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: எப்படி பேராண்டி
1: இருக்கின்றார்?
0: அமைதியாக பாட முடியுமா?
1: இப்படுத்திட்டார்.
0: சரி, அப்ப அங்க காலநிலை சென்னை பகுதி
1: சென்னையில மட்டும் தண்ணி போக வழி இல்ல, அதற்கான வழிமுறைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க.
0: வர கணக்காக செய்கிறார்களோ இன்னும் போக்குவரத்து சரிப்படுத்த அது செய்ய முடிந்த சரி. அப்ப என்ன பாடலை என்று நீங்கள் கொண்டு வந்தீர்கள் காற்றலையிலே தருவதற்கு? காலம் சென்று விட்டதும் மேலே வந்திருந்தா இரண்டு பாடல், இப்பவும் ஒன்றும் பாடல், மீண்டும் ஒரு பாடல் கொண்டு
1: வாருங்க,
0: கொண்டு வாருங்க.
1: அப்போ சாமந்தி பூ படத்துல ஒரு பாடல் ஜாமந்தி
0: நல்லா இருக்கும், கொண்டு வாருங்க. சாமந்தி
1: ஜானகி
0: பாருங்க ரேவதி.
1: Hello.

நீட்டுது கனவுகளில் ஊர் போலம் எங்கே கவிதை தீடுன்றாலும் இங்கே என்ன யாரிலும் ஒருதான்.

கனவுகளுமோ கனவுகள் கோலம் எங்கே கவிதை தீரும்

0: கனவுகளில் ஊர்கோலம் எங்கே, கவிதை தேடும் ராகம் எங்கே. அப்பா சிறிய பாடல் தான். ஆமாப்பா ஆமாப்பா, சோபா பாடுறாப்பா. சோபா பத்தி படத்துல நடிச்சா இல்லைங்களா? அந்த சோபா அவள் பாடல, அந்த படத்தில் நடித்திருக்கிற அந்த பின்னணியில். நல்லதப்பா, நான் வரேன்ப்பா. நான் ரெண்டு பேர் பாடினவங்க, நான் வரேன்ப்பா.
1: நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா.

0: பாடலுடன் பாடலை கேட்டு பாடலேதான்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்ப்பா, திரும்ப குந்திரப்ப நினைக்க மாட்டேன். இன்னொரு பாவி பண்ண ஒரு ஆசை. கண்டிப்பாப்பா, புல்லாங்குழி செய்ய புல்லாங்குழி கொடுத்த மூலிகளின் ஒரு சாமி பாட்டு ஒண்ணு. கண்டிப்பாப்பா, திரும்ப பாடுறப்பா.

வந்தாடும் கங்கை மனத்தோட்டங்களே எங்கள் மனசீரனும் புகழ் பாடுங்கள் புல்லாங்குழல் கொடுத்த மங்கே எங்கள் புருஷோத்தமும் புகழ் பாடு.

கொடியோடு மதுராமையாகின்றவன் குருவாயுத்தனில் அவன் தவழ்கின்றவன். ஒரு கொடியோடு மதுரா

எங்கள் புருஷோத்தமும் உங்கள் பாருங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான், நாம் படிப்பதற்கு பாடம் என்னும் கீதை கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கிலே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாருங்களே. வந்தாலும் கங்கை மலர்

0: உங்கள் பாருங்க கொச்சிமா கொண்டு ஹரிப்பிச்சு கொண்டு வீட
1: கோவில் அதனால லிரிக்ஸ் பாட்டு படிக்கின்றீர்களா மனதிலே வைத்து படிக்கின்றீர்களா? நன்றா இருந்தது பாடல் வரிகள் எல்லாம்
0: பாருங்கள்.
1: கோவிப்பதற்கு ஒன்றுமில்லை, இதிலே கோவிப்பதற்கு ஒன்றுமில்லை கோவிநாதன் அவர்களே. ஆரம்பத்தில் ஹை பிச்சில் எடுத்துவிட்டீர்கள், கொஞ்சம் உயர்த்தி எடுத்ததால் உங்களால் நான் கட்டுப்படுத்த சிறப்பாக இருந்தது. சிறப்பாக என்ன மீண்டும் பயிற்சி செய்து கொண்டு வர வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பு. இப்பொழுது அடுத்த உறவுடன் செல்கின்றேன். சிறப்பான இரண்டாவது பாடலில் வாழ்த்துக்கள் கோபிநாதன், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: தங்கே கணபதி அவர்கள் அழைக்கின்றார், ரேவதி அவர்கள் அழைக்கின்றார்கள். ஓடி வாருங்கள், மீண்டும் வர வேண்டும், வர வேண்டும். காற்றலைக்கு ரேவதி காற்றலையில் வந்து சென்றிருந்தீர்கள், வர வேண்டும். அன்பு சகோதரர் கணபதி அவர்கள் வந்திருந்தார், வர வேண்டும் காற்றலைக்கு. முன்னேற்ற வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சுவை கனடா கலையத்தின் ஒலிபரப்பாகும். பாடுவோர் பாடலாம்.

களைத்தே ஆண்டவர்கள் நீங்கள் அழைக்க வேண்டும், களைப்படைய வேண்டாம். உங்கள் காற்றலில் ஒருவர் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அழைத்தபடியால் என்னால் உங்களை இணைக்க முடியவில்லை. இப்பொழுது பாடல் முடிந்தவுடன் நீங்கள் ஓடி வரலாம் தானே.

0: ஆர்வம் உள்ளவர்கள் உடனடியாக ஓடிவந்து பாட வேண்டும். இது காற்றலை உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் குரலை கேட்டு மகிழ்ந்து அதை பிரபலியப்படுத்த வேண்டும் என்பதற்கு வெள்ளடை மலையாக நீங்க இருக்க வேண்டும். இலைமறை காயாக இருக்கக்கூடாது. உங்கள் குரலை நீங்கள் உங்களுக்குள்ளே ரசிப்பதில்லை, உலகளாக ரசிக்க வேண்டும் என்பது எங்களுடைய பேராசை. அந்த ஆசைக்கு நீங்கள் ஓடுகிறோம். இப்பொழுது ரேவதி அவர்களும் கணபதி அவர்களும் இணைந்தீர்கள். எங்கே மீண்டும் வர காணவில்லை, என்ன காரணம் என்று தெரியவில்லை. ரேவதி அழைத்து 5 நிமிடங்கள் ஆகிவிட்டன. கணபதி அவர்களும் 2 நிமிடங்களுக்கு முன்பு அழைத்திருந்தார், அவர் வரவில்லை. என்ன நடந்தது தெரியவில்லை. வர வேண்டும், இதுதான் உங்களுடைய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அழைத்தால் உங்களுக்கு சம்பவம் நேரம் கிடைக்கும், காற்றலையும் வறுமையாகாது, உங்கள் குரலும் வெளிவரும் என்று கூறிக்கொள்கின்றேன். இது 3 வானொலி 24 மணி நேர சமச்சுவை. தினமும் அல்ல, வாரம் ஒருமுறை வரும் சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்துவிட்டார் ரேவதி அவர்கள். வணக்கம், வணக்கம் மகளே. ரேவதி, ரேவதி வணக்கம். ரேவதி வணக்கம், வணக்கம், வணக்கம். வானொலி
1: வணக்கம் அப்பா, வணக்கம் அப்பா.
0: நன்றி.
1: நிறுத்திவிட்டு
0: நிறுத்திவிட்டு வந்துவிட்டீங்களா? கெட்டிக்கார். எங்கே நீங்கள் நின்றால் வாரலை கொண்டு வாருங்கள். இது மன்னர் தமிழ் வானொலி என்று கூறினீங்க அல்லவா, பாட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தாங்கள் ஒரு பாடலையே 2 பாடலை தெரிவு செய்து அதை தயார்படுத்தி கொண்டு வந்து ஒப்பிட்டுக் கொண்டிருக்க முழுமையாக பாடுகிறார்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். எந்த விதமான பக்க பலங்களும் இல்லாமல் தாங்களாகவே தொலைபேசி மூலம் எத்தனையோ 1000 மைல்களுக்கு அப்பால் ஒலிப்பது உலகளாக கேட்டுக் கொண்டிருக்கின்றது என்றால் இதுதான் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி. எங்கே கொண்டு வாருங்கள் ரேவதி உங்கள் பாடலை.
1: கோவிலே ஓசைவனும் கேட்டவாரோ, இங்கே வந்தவாரோ. பஞ்சல் பஞ்சல் கோவிலே ஓசைவனும் செய்தவாரோ, அவர் என்ன பேரோ? பரிஞ்சோதி, பரிஞ்சோதி கோவிலே

மணி ஓசை இதனை கேட்டதா

கேட்டதாரோ

0: ஊரில் ஒரு பெண்ணாரியை தேடி பாரீர், நல்ல பெண்ணை கண்ட கொஞ்சம் சொல்லி அதுதான் அம்மா. கோவில் மீனு ஓசை வெண்ணை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ, பாட்டு பாடும் கூட்டத்தாரோ, ஏழை குயில்கிதம் தரும் நாதம் அது கொண்டதோ என்னை இங்கே. கோவில் மீனு ஓசை வெண்ணை செய்ததாரோ.
1: சிறப்பான பாடல் அன்பு ரேவதி, உங்களே நன்றாக பாடி ஏற்ற இறக்கங்கள் ஞானத்தோடு பாடியிருக்கின்றீர்கள், முழுமையாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. நன்றிகளை கூறிக்கொள்ளவும்.
0: நன்றி
1: அம்மா, நன்றி. அடுத்த உறவு அழைக்கின்ற அவரிடம் செல்கின்றனம்மா, நீங்கள் சென்று பாருங்கள். நன்றி. இரண்டு பாடல்கள் இங்கு அற்புதமாக்கி இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அங்கே அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய கரூர் மாவட்டம் எம் ஆர் கண்ணன், சிங்கக்குட்டி நம்பர் ஒன். ஐயா வணக்கம்.
2: அப்பா வணக்கம் சார்.
1: வணக்கம். நலமா இருக்கின்றீங்களா
2: கண்ணன்? நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்றேன். இங்க உங்கள் உறவுகள் எல்லாம் வந்து நன்றாக அசத்தி விட்டு போகின்றார்கள் இல்லையா? அந்த வகையில
2: நீங்கள் பாடகராக பாதிக்கின்றிருக்க.
1: எல்லோரும் பாடகர்கள் தானே, எல்லோரும் பாடகர்கள் தானே. பிறந்த உடனே குழந்தைகள் அம்மா என்று அழுது பாடுகிறது தானே? சரி, எங்கே உங்கள் பாடலை கேட்போம். உங்கள் தயாரிப்பை உங்கள் தாராளமாக தயாரிப்போட வந்து சரியா நிலையில் இருக்கின்ற நான் தேசிய குழப்பம் அப்படியே தாருங்கள். உங்கள் பாடலை என்ன பாடலை
2: தரப்போ? முதல் சீதனத்தில் வந்து எட்டு மடிப்பு சேலம்.
1: முதல் சீதனமா? ஆஹா, அப்ப ரெண்டாவது சீதனம் இருக்கிறதோ தெரியும் இல்லையா? அங்கே பாருங்க.
2: இருக்குங்க, இருக்கு.
1: கொண்டு வாருங்க.
2: எட்டு மடிப்பு சேல இடுப்பில் சித்தப்ப

ஆசையத்தெடுத்து அடுத்தடி நீ ஒதுக்கி வெறுத்தடத்த நெஞ்சம் பொறுக்கலே ஆசையம் மேலச்செடுத்து அடுத்தடி வெறுக்கலே நீ ஒதுக்கி வெறுத்தடத்த இந்த நெஞ்சம் பொறுக்கலையே எப்போதுதான் மாறுமோ கடல் தடை மீறுமோ எப்போதுதான் மாறுமோ கடல் தடை மீறுமோ அணு வந்து அடுக்கிதடி எவ்வளவு கொதிக்குதடி உள்ளான என் மனசு உண்மாகி போறவடி உண்மாகி போனவடி எட்டுமடிப்பு சேல இடுப்பு சுத்தப்பட்ட ஒரு சேல பட்டம் கொடுத்தது எனக்கு பதினஞ்சு வழக்கு காதல் பட்டம் கொடுத்தது எனக்கு பதினஞ்சு வழக்கு காதல் வந்த நான் முதல என்ன நானே மறந்துவிட்டேன் உனது விருப்பம் தெரியாம மனசை நானும் தருதிருத்தேன் காதல் வந்த நான் முதல என்ன நானே மறந்துவிட்டேன் உனது விருப்பம் தெரியாம மனசை நானும் தருதிருத்தேன் சிந்தேகிட்டு போனது செத்துமூடு மோகுது சிந்தேகிட்டு போனது செத்தூடு மூகுது ஆட்டாடு நிறுசனுக்கு ஆசாது புல்வளக்கு ஏத்தாத குத்து வழக்கு சுட்டா கையார் பொறுப்பு சுட்டா கையார் பொறுப்பு எட்டு மணிக்கு சேல இடுப்பு சுத்தப்பட்ட ஒரு சோல பட்டம் கொடுத்தது எனக்கு பதினஞ்சு வழக்கு காதல் பட்டம் கொடுத்தது எனக்கு பதினஞ்சு வழக்கு

0: கேட்டிருக்கின்றீர்கள், எத்தனை தடவைகள் நீங்கள் பாடி பார்த்திருக்கின்றீர்கள்?
1: அப்ப இதெல்லாம் கேட்டவன்ல ஒரு 1000 தடவை கேட்டுப்போம், எத்தனை தடவை கணக்கே கிடையாது.
0: அப்படியா? ஆனா பாடி பார்த்தது எத்தனை தடவையா இருக்கலாம்? முதல் தடவையா?
1: பாடிலாம் பார்த்ததில்லை. இப்ப இது அதிகம்
0: இதுல வந்து உங்களுடைய விளையாட்டை காட்டியிருக்கிறேன். அங்கே இருக்கா பாடி பார்க்கணும். நன்றா இருந்தது மகனே, நன்றா இருந்தது.
2: மனப்பாடல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த ஒரு உணர்ந்தால் அவரிடம் செல்கின்ற நீங்கள் வேணுமென்றால் மீண்டும் ஒரு
1: நன்றி
2: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் சகோதரர் கணபதி அவர்களே. வணக்கம் கணபதி அவர்களே.
3: வணக்கம் வணக்கம்.
2: அன்பாக
3: ஒத்துழைக்க
0: நலமாக இருக்கின்றன ஐயா. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: மகிழ்ச்சி. அருமையா பாடிச்சு செல்லக்குட்டி, ரொம்ப அருமையா பாடிச்சு.
0: செல்லக்குட்டி
3: இந்த வயசுலயே எப்படி பாடுவோம், நம்ம வயசுல எப்படி பாடுவோம்னு
0: பார்த்தேன். இப்படித்தானே பாடி இருப்பீர்கள். சினிமாவிலிருந்து பாடத்துவாங்க. நல்லது. அப்ப இன்னும் என்ன பாடலை தயார் நிலையில் வைத்திருக்கின்றீர்கள்? எங்களோட பாடி
3: மகளிர் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல வைரமுத்து, அதாவது வந்து இலங்கை என்ன சொல்றது, மாவீரர்களுக்காக நான் அந்த பாடல பாடுறேன். பாடுறேன் பல்ராமன், ஃபிபிமினி, ஏஆர் வெஹனா, அந்த இசைப்பிரியல் நிர்மாண இசைப்பில் மணிக்க வணக்கமா சேர்ந்து
0: பாடுறேன். எல்லோரும் நீங்க பாடிய பாடலை நீங்க தனித்து ஒருவராக பாடுற திறமை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அங்கே உங்கள் திறமையை நாங்கள் கேட்கின்றோம்.
3: நன்றி. இயற்கை பாடிய உறவுக்கும் பாடி பாடல் உறவுக்கும் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு.
0: நன்றி நன்றி.
3: இறைகுடி எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பழமரக்காரே பறவைகள் கூடி மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? உதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்கு புதைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். இடை கூடு எங்கள் மீடி, கடல் வாசல் தேவிக்கு மீதே, பனிமரக்காரே பறவைகள் கூடி மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? உடத்தில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். கந்தல்லானாலும் தாய்மடி போல் ஒரு சுகம் வருமா வருமா? கந்தல்லானாலும் தாய்மடி போல் ஒரு சுகம் வருமா வருமா? சொர்க்கம் என்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா வருமா? சொர்க்கம் என்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா வருமா? கண் திறந்த தேசம் அங்கே, கண்ணோடும் தேசம் எங்கே? கண் திறந்த தேசம் அங்கே, கண்ணோடும் தேசம் எங்கே? பிரிவோம் அதிகரே, பிழைத்தால் வருகிறோம். மீண்டும் தாயகம் அழைத்தால் வருகிறோம். கண்ணீர் திரையில் பிறந்த மண்ணை கடைசியாக பார்க்கின்றோம். விரைகள் எங்கள் நாடி, கடல் வாசல் தெரிக்கும் வீரே, பணமரக்காரே பறவைகள் கூடி மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? உடத்தில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். எங்கள் சங்கீதம் பிள்ளையின் அடிகளிலே துணைத்தோம், எங்கள் சங்கீதம் பிள்ளையின் அழுகையிலே துளைத்தோம், எங்கள் இளம் பெண்கள் வெறிகுண்டு புகையிலே புதைத்தோம், எங்கள் இளம் பெண்கள் வெறிகுண்டு புகையிலே புதைத்தோம். முன்னிரவில் மலரில் கிடந்தோம், பின்னிரவில் முழுவில் கிடந்தோம், முன்னிரவில் மலரில் கிடந்தோம், பின்னிரவில் முள்ளில் கிடந்தோம். கடலில் பறவைகள் இருந்தால்

0: வனமே மலைகளே சந்திப்போம், தலையில் கொஞ்சம் இஞ்சில் அதிகம் சுமையில் சுமந்து போகின்றோம். விடை கொடி எங்கள் கடல் வாசல் திரிக்கும் நீரே, பனமலைக்காரே பறவைகள் கூடி மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா. புதத்தில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் கொடுவை மட்டும் ஒரு வளம் புகின்றோம். ஈழத்தமிழ் மக்களுக்கு நல்வாழ்த்துக்கள், வீர வணக்கங்கள்.
1: நன்றியை கணபதி அவர்களே.
0: தெளிவாக இருந்ததா குரல்?
1: உள்ளம் கணக்கின்றது. உண்மையாக உருக்கத்தோடு
0: பாடினீர்கள். பிராக்டிஸ் பண்ண ஒரு காத்தால பாடி பாடி பாடி பார்த்தேன்.
1: வாழ்த்து பாட வாழ்த்துக்களை உணர்வோடு பாடி
0: கேட்டு
1: எத்தனையோ பேர் பாடிய பாடல்கள் தனியே பாடி இருக்கின்றீர்கள். சிறப்பாக அந்த ரசம் மாறாமல், அந்த உணர்வு மாறாமல் பாடி
0: அதுதான் முக்கியம்.
1: இந்த காலகட்டம் கேட்பவர் அற்புதமான பாடல். இந்த பாடல் விடையோடு அது எங்கள் அன்பு குழந்தை சசி தொடர்ந்து இருக்கின்ற குழந்தை விஜய் டிவியிலையும் பாடிய பரிசும் பெற்றிருந்தார். இந்த
0: விடைகோடு
1: பாடலை
0: அந்த பாட்டு
1: அது விடைகோடு என்று கேட்கின்றோமே தவிர அந்த நாடு விடை தரவில்லை. அந்த
0: விஜயம் வரும், சத்தியமா வரும். இறைவனை வேண்டுகிறேன், அனைத்து தமிழ் உறவுகளின் சார்பாக கண்டிப்பாக கிடைக்கும்.
1: சிறப்பான பாடல் கணபதி அவர்களே, நீங்கள் மீண்டும் வந்து நீங்கள் பாடல் தர வேண்டும். முதன்மையாக உணர்வாக இந்த எங்களை எல்லோரும் உணர்வு தகுந்த வகையிலே பாடியிருக்கின்றீர்கள். நான் உங்களை மிதமிஞ்சி புகழ்ந்து கூறவில்லை, அந்த உண்மையை கூறுகின்றேன். உங்கள் உணர்வு உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டு வந்ததை நான் உணர்ந்தேன். உங்கள் பாடல் தொனியிலே உணர்ந்தேன் ஐயா.
0: நன்றி,
1: கண்டிப்பாக பாடியமைக்கு நன்றி. நன்றி, நன்றி.
2: கள்ளிருக்கும் மலரே வளைந்தாறு, களைப்பார மடியில் இடம் போடு, உள்ளிருக்கும் இணையில் உறவாடு.
1: வணக்கம், வணக்கம். குளப்படி சிங்கம் சிங்கக்குட்டி எங்களுடைய
0: வணக்கம், வணக்கம்,
1: வணக்கம். அன்பு
0: வணக்கம், அன்பு வணக்கம். நலம் நலமுறை ஆவல்.
1: அன்பு வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு நாங்களும் உங்களுக்கு அன்பு வணக்கத்தை கூறுகின்றோம். அன்புடன் உங்கள் நலம் அறிந்து கொண்டோம். நீங்கள் நலம் என்று ஒரு வார்த்தையிலே கூறிவிட்டீர்கள். நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற உங்களோட எண்ணத்தை பூர்த்தி செய்கின்றோம். இப்பொழுது பாடுவோம் பாடலாம் நிகழ்வை அலங்கரிக்க வந்து சவுதி அரேபியாவிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். தாயகத்தை விட்டு சவுதியிலே இந்த பாடம் உங்கள் மனநிலை உங்களுக்கு புரியும். எங்கே உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள், உங்களோடு நாங்களும் இணைந்து கேட்கின்றோம்.
3: பாடல் வந்து 1958 வந்த ஒரு புதிய படம், மாலையிட்ட மங்கை.
1: 1958 புதிய படம். நல்லது, நல்லது. அது இன்னும் புதியதுதான் பாடல், மாலையிட்ட மங்கை.
3: இதற்கு முன்பு பாடிய கணபதி ஐயா பாடினது உண்மை கணக்கு விட்டது.
1: உண்மை, உண்மை
3: அருமையா இருந்தது. முன்னால் பாடிய அனைவரும் அருமையாக பாடினது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள்,
1: வாழ்த்துக்கள், நன்றிகள். சென்றடையும் இங்கே மாலையிட்ட மங்கையிடம் வாருங்கள், நீங்கள் மாலை ஒன்று சேர்ப்பதற்கு.
3: சில்லென்று பூத்த சிறு நெருங்கி காட்டினிலே, நில்லென்று கூறி நிறுத்தி வெளி போனது போல் நின்றால் நெடுந்தூரம் பறந்த நிற்குமோ, நிலைக்குமோ மந்திரமே. ஆரும்பமிழ் தேன் மொழியன் இல்லாவென சிரிக்கும் மலர் கொடியா, இல்லாவென சிரிக்கும் மலர் கொடியா, செங்கனி இடத்திலின் பலரசம் தருவான் தருகிற தலை கொள்வான் செந்தமிழ் தேங்கொழிவான் இலாவன சிரிக்கும் மலர் கொடியான் இலாவன சிரிக்கும் மலர் கொடியான் செங்கனி இதழில் பலரசம் தருவான் தருகிற தலை கொள்வான் காற்றில் பிறந்தவளோ புதிதா கற்பனை அடித்தவளோ காட்டில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை அடித்தவளோ சேற்றில் வளர்ந்த செந்தாமரையோ சிவந்தி பூச்சரமோ சேற்றில் வளர்ந்த செந்தாமரையோ சிவந்தி பூச்சரமோ அவள் செந்தமிழ் தேன்மொழியா இலாவன சிரிக்கும் மலர் கொடியா இலாவன சிரிக்கும் மலர் கொடியா வெங்கனி இதழில் பலரசம் பெறுவான் பருகிட தலை குனிவான் அவள் பருகிட தலை குனிவான் கண்களின் நீளம் உழைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ கண்களின் நீளம் உழைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரளவெல்லாம் பறித்தவளே அவள் செந்தமிழ் தேன் வழியா இலாவின சிரிக்கும் மலர் கொடியா மைங்கனி இதழில் பலரசம் தருவான் பருகிட தலை கொள்வான் அவள் செந்தமிழ் தேன் வழிவன் மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ நீங்களே வளராய் அணிந்தவளோ மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ இந்நீங்களே மலராய் அணிந்தவளோ மோகத்தில் இந்த உழந்தையாவே செய்யோ அவள் செந்தமிழ் தேங்கொழிவன் சிரிக்கும் மலர் கொடியா இலாவன சிரிக்கும் மலர் கொடியா பைங்களின் இவளின் பலரசும் தருவான் பருகிற தலை குழுவான்
1: நன்றி அப்பா நன்றி வணக்கம் பெண்களி இதழ பனிரசம் கனிரசம் தருவாள் பழகிட தலை குனிவாள் அவள் செந்தமிழ் மொழியாள் நிலாவன சிரிக்கும் மலக்கொடியான பாடலை வேலை பாடகர்கள் கூட தாமதிப்பார்கள் இந்த பாடலை பாடுவதற்கு டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவர்களின் குரல் என்றால் 8 கட்டைக்கு 10 கட்டைக்கு 15 கிலோமீட்டருக்கு அவருடைய குரல் அந்த காலத்தில் ஒலிபெருக்கு இல்லாத காலத்தில் கூட அவர்கள் துல்லியமான குரலில் அந்த ஓசையை நினைத்தோடு அவருடைய சுர வரிசைகளை குறைய விடாமல் துணியிலே அவர்களுடைய துணி சிறப்பான ஒரு பாடலை நன்றாக பாடியிருக்கேன் நான் பாரதிய கூர்ணவுடன் சற்று யோசித்து நான் பாடிவிட்டிருக்கேன் ஒரு முடியும் என்னவென்றால் நீங்கள் பாடி முடிக்க வேண்டும் என்று எண்ணினீர்கள் சரியாக பாட வேண்டும் என்று எண்ணினீர்கள் நீங்கள் நல்ல நேரம் எடுத்து பாடியிருக்கலாம் பல்லவி சரணம் அனுசரணம் ஒரு இடைவிட்டு ஒரு மூச்சு கொடுத்த இன்னும் சிறப்பா இருக்கும் கண்களின் கரைத்தமிழ் அருமையான வரிகள் அந்த வரிகள் அன்றைய வரிகள் உங்களை விடாமல் இழுத்துக் கொண்டு செல்லும் பாடும்போது பாடத்தினர் இழுத்துக் கொண்டு செல்லும் அந்த பாடல் நன்றாக இருந்தது மாணி சிறப்பாக பாடினீர்கள் வாழ்த்துக்கள் மாலையிட்ட மங்கை வந்து உங்களுக்கு ஒரு மாலை இடத்தான் மீண்டும் தமிழ் மாலை தமிழை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த பாடலை தமிழுக்கு உபமானப்படுத்தி பாருங்கள் சிறப்பாக இருக்கும் தமிழை எண்ணி தமிழை ஒரு பெண்ணாக உருவகித்து பாடி பாருங்கள் சிறப்பாக இருக்கும் நல்லதான் அடுத்த உங்களை நண்பர் வருகின்ற நன்றி ஐயா வாழ்த்துக்கள் மீண்டும் வந்து இன்னொரு பாடல் தரலாம் நீங்கள் உங்களுக்கு நேரம் இருக்கின்றது வாழ்த்துக்கள் இது மொழி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை செந்தமிழ் தேன் மொழியால் என்று எங்களை சிந்தையை மாற்றி கொண்டு வந்து விட்டார் கணபதியா அவர்கள் வந்து எங்களை இந்த நிலைமையின் போது எங்கோ கொண்டு சென்றால் அதை திருப்பி இழுத்துக்கொண்டு மகளுக்கை கொண்டு வந்து விட்டார் எங்கள் ஃபாரூக் அவர்கள் தூரதேசத்தில் இருந்தாலும் அற்புதமாக பாடியிருந்தார் முயற்சி பண்ணி நன்றாக பாடியிருந்தார் அவருக்கு வாழ்த்து கொள்ளும் இந்த போலவே புதுக்கோட்டை அறிஞர் வந்து விட்டார் புதுக்கோட்டை மன்னர் புதுக்கோட்டையிலிருந்து வந்திருந்தார் இரண்டு பேரும் அழைத்தார் நான் அவரை இணைக்கவில்லை அவர் நிறுத்தி விடுவார் என்று பயமா இருக்குது எங்கே செல்வகுமார் தீங்க கூட்டி ஓடுவாருங்கள்
4: உலகையே மறந்து விளையாடு
1: மன்னிர்கமல் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே எங்களுக்கு இன்னும் 2 நிமிடங்களில் நண்பகல் ஒரு மணியை ஏற்றுக்கொள்வோம். சூரியனும் பிரகாசமாக காட்சி கொடுத்துக் கொண்டு வருகின்றார். ஏனென்றால் எங்கள் அன்பு செல்வங்கள் வந்து பாடுவோர் பாடலாமல் அசத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா, அதனால் சூரியனும் செய்து கொண்டு வந்து விட்டார். உங்களுக்கு நேரம் சரியா? 11:30 நிமிடத்தை ஏற்றி பிடிக்க வேண்டியவர்கள் எங்கே புதுக்கோட்டை செல்வகுமார் இவருடைய வேலைக்கு வந்திருக்கின்றன. ஒரு கிழவன் உடனே அழைக்க வேண்டும். ஒருவருடைய நிகழ்வு முடிந்தவுடன் காத்திருந்து உடனே அழைக்க வேண்டும். இல்லையென்றால் வேறு வழிக்கு சென்றுவிடும் தொலைபேசி. இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. பாடுவோர் பாடலாம்.

0: வந்துவிட்டார் தானாக வந்த சந்தனம் மங்கள் ஏஆர் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு முன் இரவு வணக்கம்.
0: உங்களுடைய முன் பக உங்களுடைய முன்னிரவு வணக்கத்தை தரும்போது எங்களுக்கு நண்பகலாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள், இரண்டு நேர வணக்கத்தையும் தருகின்றோம். இப்படிதான் செல்வக்குமார் அடைந்த அவர் ஒரு தடவை சென்று திரும்புவதற்கு இவ்வளவு நேரம் பிடித்திருக்கின்றது. நாகப்பனிடையே வந்துவிட்டார். கெட்டிக்காரன் நலமா இருக்கின்றீர்களா ஐயா?
1: நான் நலமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஐயா. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கிறோம். நேற்றைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டு எதிர்பார்த்தீர்களா? அழைத்து சென்று படக்கையில போட்டு விட்டேன். என்னால் முடியவில்லை. என்ன ஆயத்தமாக இருந்தேன், ஆனா முடியவில்லை. அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கடைசியில கேட்டது ஒரு அது நிலவெல்லாம் சரியா இருந்து அந்த நிகழ்வு நிகழ்த்துவதற்கு எனக்கு அதற்கேற்ற தயார் நிலை நான் இல்லாமல் போவேன். உடல்நிலை ஒத்து வரவில்லை. அது அது ஒரு தனி நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி மிகவும் ஆரோக்கியம் தேவை அதற்கு. சாதாரணமானதல்ல. எல்லா உறுப்புகளும் ஒருங்கிணைத்து 2 மணி நேரத்துக்கு எங்களை மிகவும் சுவாரஸ்யமானதுதான்.
1: நேற்று நேரம் சந்தனராஜ் ஐயா, கௌரி அம்மா இவங்க எல்லாம் பேசினாங்க, கேட்டுட்டு இருந்த கடைசியில கேட்டேன்.
0: கடைசியில் தான் தெரியும் ஏன்னா உங்களுடைய நிகழ்ச்சி என்னுடைய நிகழ்ச்சி உங்களுடைய நிகழ்ச்சி அப்படி நேரலை மாதிரி தான் இருக்கும். அதற்கேட்டு மட்டும் நாங்கள் வடிவமைத்து இந்த நேரங்கள் இல்லாத அதை கோரும்போது வாங்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்னும் என்ன பாடல்கள் போகிறீர்கள்? பாடுவோர் பாடலாம்
1: ஐயா. இன்றைய தினம் வந்து பாடுவர் பாடலாம் நிகழ்ச்சியில படம் வந்து எம்ஜிஆர் படம் படத்து பேர் பேர் தெரியாது.
0: எம்ஜிஆர் படம் நல்ல படம்.
1: தர்மம் தலை தர்மம் தலை காக்கும் நினைக்கிறேன்.
0: சிலவரே கேட்கும் கொண்டு வாருங்க பாடலை.
1: தர்மம் தலை காக்கும் சிலவரை
0: கேட்கும். அந்த வாக்கியத்தை உபயோகிக்கின்றார் அந்த திரைப்படத்தில். தர்மம் தலை காக்கும், தினமும் காக்காது, என்னைக்காவது ஒரு நாளை கேட்கும் என்று கூறியிருந்தார். அதே போல அவர் கேட்டு விட்டார் ஒரு தடவை. பாருமா
1: பாடல் வந்து ஹலோ ஹலோ சிவமான் ஆமான் இங்க நலமான். ஹலோ ஹலோ சிவமான் ஆமான் இங்க நலமான். காலையில் நான் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா, காலையில் நான் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா, மருந்து தந்தால் போதுமா மயக்கம் அதை தீருமா, மருந்து தந்தால் போதுமா மயக்கம் அதை தீருமா. தீர்த்து வைப்பேன் நானம்மா, தீர்த்து வைப்பேன் நானம்மா, தேவை என்ன கேளம்மா, தீர்த்து வைப்பேன் நானம்மா, தேவை என்ன கேளம்மா. நேரத்தோடு கிடைக்குமா, நேரத்தோடு கிடைக்குமா நினைக்க நினைத்து இனிக்குமா, நேரத்தோடு கிடைக்குமா நினைக்க நினைத்து இனிக்கும். ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா, ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா. எண்ணத்தோடு என்னமா இருந்து விட்டால் போதுமா, எண்ணத்தோடு என்னமாய் இருந்து விட்டால் போதுமா, கண்ணத்தோடு கண்ணமாய் கலந்து கொள்வோம் என்னம்மா, கண்ணத்தோடு கண்ணமாய் கலந்து கொள்வோம் என்னம்மா. என்ன கேட்க வேணுமா, என்ன கேட்க வேணுமா எடுத்து பேச போனுமா, என்ன கேட்க வேணுமா எடுத்து பேச போனுமா, கால நேரம் பார்ப்போமா கால நேரம் பார்ப்போமா கல்யாணத்தை முடிப்போமா, கால நேரம் பார்ப்போமா கல்யாணத்தை முடிப்போமா. ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா, ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா. நன்றி ஐயா.
0: ஆமா, சும்மா ஹலோ ஹலோ சுகமான கால நேரம் பார்த்து கல்யாணத்தை முடிச்சுட வேணும் இல்லையா? நல்ல பாடல் ஐயா, நல்ல பாடல், சிறப்பான ஒரு பாடல். தர்மம் தலை காக்கும் திரைப்படத்திலிருந்து பாடி இருந்தீர்கள். இருவர் குரலில் நீங்கள் எங்களுடன் பாடியவர்கள் இரு குரலில் பாடிய பாடலை கூட ஒரு குரலே பாடுகிறீர்கள். அது எவ்வளவு கெட்டித்தனம். ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி இருவர் பாடும் பாடலை ஒருவராக ஒரு தொலைபேசி ஊடாக பாடுகிறீர்கள். உங்களுக்கு இந்த உபகரணங்கள் பக்க வாத்தியங்கள் பக்க உதவிகள் இருந்திருந்தால் அப்படி பாடுவீர்கள். சிறப்பாகத்தானே பாடு, இதை விட சிறப்பாகத்தான் இருக்கும். இப்பொழுது சிறப்பாக பாடுகிறீர்கள், அவையும் இருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் இல்லையா? பெரிய விடயம் இல்லை, நாங்கள் துணிந்து நீங்கள் தான் பாடுகிறீர்கள் என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இல்லை, ஆசையாக இருக்கின்றது கேட்க. இந்த குரல் முதல் பாடவே மாட்டேன் என்று கூறினார்களே, இப்போது இப்படி பாடுகின்றார்களே என்று முழுமையாக தெரிவு செய்து ஒரு பாடலை, அளவான பாடலை, அழகான பாடலை, உச்சரிக்கக்கூடிய பாடலை உங்களுக்கு முடியக்கூடிய வகையில் செய்யும். ஒரு சிலரை நான் பார்த்தேன் பாடல் சிறந்த பாடலாக பிரபல்யமான பாடலை பாட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றது, ஆனால் அதுக்கேற்ற திறமைகள் இல்லை சில இடத்துல, அந்த பாடலை அப்படியே பாடுவது. ஆனால் அவர் குரலுக்கு அவரால் முடிந்த வகையில் எத்தனை பாடல்கள் இருக்கின்ற தெரிவு செய்யக்கூடிய வகை, அதுதான் கட்டித்தனம். இந்த பாடலை என்னால் முடியும், என்னுடைய சாரீரத்துக்கு என்னுடைய உச்ச ஸ்தாயிக்கு எல்லாம் இது சரியாக இருக்கும் என்று தன்னுடைய ஸ்தாயிக்கு ஏற்ற குறைந்த உயர்ந்த ஸ்தாயிலே பாடும் பாடலை எடுத்து பாட முடியாதவர்களும் பாட வேண்டும் என்று, அது நல்ல பழக்கம் பாட வேண்டும் என்றும் பாடி பார்ப்பது, பாடி பாடி பார்த்தா நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். மேடைக்கு வந்து இந்த நாடகம் போன்றுதான் இந்த பாடுவோர் பாடலாம். திரைப்படம் போல அல்ல, திரைப்படம் ஒரு காட்சியை எடுக்கும்போது சரியவரை இல்லைன்னா மீண்டும் நடித்து நடித்து நடித்து எடுக்கலாம். அதேபோன்று ஒரு பாடல் சரியாக வர இல்லைன்னா மீண்டும் மீண்டும் எடுக்கலாம். இதையும் அப்படிதான் தொலைபேசியத்தை கூட பாடி முடித்து ஆக வேண்டும் செய்யக்கூடிய இல்லையா? அதால் தயார் நிலைதான் இருந்தது. நான் சிறப்பான பாடல் இப்பொழுது இனிமேல் அன்பு உரை வருகின்றார், நீங்கள் மீண்டும் வரலாம். வாழ்த்துக்கள், சிறப்பு, நன்றி நன்றி நாகப்பன்,
2: நன்றி.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் சகோதரரே கணபதி அவர்களே.
2: வணக்கம். அதாவது நேற்று வந்து இசையமைப்பாளர் ஜி சந்தானம் கரண்ட் போயிட்ட போச்சு, சமீபத்து கரண்ட் போச்சு. அந்த
0: கேட்கும்போது பாடலாம்
2: கரண்ட் போச்சு, நான் பார்த்தேன் பாட முடியும் தலை பாட்டு கரண்ட் போச்சு.
0: வணக்கம் வணக்கம். சிங்கக்குட்டி செல்வகுமார், எம் ஆர் செல்வகுமார் வருகின்றார் புதுக்கோட்டையிலிருந்து. வாருங்கள் செல்வகுமார்.
3: அப்பா வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் மகனே. நிகழ்ச்சியை வரவேற்று ஆதங்கத்தோடு எழுதியிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எல்லோரும் வந்து பாடுகிறார்கள், கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: அனைவரும்
0: நலம் என்று நல்ல செய்தியை தந்த நீங்கள் என்ன பாடலை எங்களோடு பாடி காட்டப் போகிறீர்கள் என்று உங்கள் குரல் வண்ணத்தை.
3: அப்பா இந்த ஒரு எம்ஜிஆர் பாடல் தான்ப்பா.
0: எம்ஜிஆர் பாடல் ஒன்று
3: நாகப்பனையா பாடின மாதிரி, நானும் ஒரு எம்ஜிஆர் நாகப்பனையா பாடின மாதிரி நானும் ஒரு எம்ஜிஆர்
0: போட்டிக்கு தான் நிக்கிறீர்கள். அப்ப நீங்களும் காலை நேரம் பார்த்து கல்யாணத்தை முடிக்க போறீங்களா?
3: ஆமாப்பா.
0: சரி, கல்யாணத்தை முடிப்பதற்கு நாற்பாக்க எங்கே பாடங்கள் கேட்போம்.
3: மின்னியை கண்மணியாய் கொண்டவளே என்னிடமே தந்தாள் உன் அன்னை என்னையோ. மின்னியை கண்மணியாய் கொண்டவளே என்னிடமே தந்தாள் உன் அன்னை உன்னையோ. சச்சா மம்மா லல்லா, சச்சா மம்மா லல்லா. அழகு மகன் மழலை மொழி, தென்பொடியை சந்தனமோ. அழகு மகன் மழலை மொழி, அழகுமலை மழலை மொழி, தென்பொடிகை தெந்தமிழோ. இளமைதான் சிறுகதையோ, இதயம் அது எழுதியதோ. இளமைதான் சிறுகதையோ, இதயம் அது எழுதியதோ. முத்துமுகம் முழுநிலவும் முப்பது நாள் வரும் நிலவோ. சச்சா மம்மா பப்பாவோ. மின்மினியை கண்மணியாய் கொண்டவளே என்னிடமே தந்தாள் நன்னை என்னையோ. சச்சா மம்மா பப்பா. மணிப்பயல் சிரிப்பினில் மயக்கிடும் கலை படைத்தான் பசிக்கையில் குரல் கொடு புது புது இசை அமைத்தான். விழிந்ததும் தாய்முகம் பார்த்திடுவான், மூடிய சேலையில் பால் கொடுப்பான். விழிந்ததும் தாய்முகம் பார்த்திருப்பான், மூடிய சேலையில் பால் குடிப்பான். சச்சா மம்மா பப்பா, சச்சா மம்மா பப்பா. சரித்திரம் புகழ்ந்திடும் அறிஞரின் வழி நடப்பான். இருப்பதை கொடுப்பதில் தகப்பன் வேறெடுப்பான். சரித்திரம் புகழ்ந்திடும் அறிஞரின் வழி நடப்பான். இருப்பதை கொடுப்பதில் தகப்பனின் பேரெடுப்பான். தாய்மகன் கலைமகனும் புண்ணியமும் தாய் குணமும் வழங்கிடும் சீதானே. மம்மா சச்சா மின்னினியை கண்மணியாய் கொண்டவளே என்னிடமே தந்தாள் உன் அன்னை இன்னை. ஓ சச்சா மம்மா பப்பா. ஓ அப்பா அவ்வளவுதான்பா.
0: பொருத்தமான பாடல்கள் எடுத்துக்கொண்டு வந்து பாடு. உங்க குரலுக்கு உங்களுடைய திறமைக்கு ஏற்ப, உங்களுடைய தரத்துக்கு ஏற்ப ஒரு பாடலை அழகாக எடுத்துக்கொண்டு. எத்தனை தடவை இந்த பாடலை பாடி பார்த்திருக்கிறீர்கள்?
3: ஒரு ரெண்டு
0: தடவை. இன்னும் ரெண்டு தடவை பாடி பார்த்தா நேரம் சிறப்பாக இருக்கும் அல்லவா?
3: சிறப்பா இருந்திருக்கும். இந்த பேஜ் மாறி மாறி ஓடிடுச்சு.
0: அது ஓட விடாம நீங்க முதலே பாடி பழகும் பொழுது உங்களுக்கு தெரியும் அது ஓடும் என்று. அதுக்கேற்ற ஆயத்தத்தோட வருவது நன்றாக இருந்தது பாடல். அந்த இப்படியான தடைகள் தான் அங்கே இருந்ததை தவிர பாடல் சிறப்பாக இருந்தது. செல்லக்குமார் இப்படி பாடுகிறார் என்பதை கண்டு பெருமைப்படுவதும் நானும் ஒருவன். அற்புதம்
3: நிச்சயம். உங்களுக்கு தான்பா முழு முழு பொறுப்போம்.
0: இல்ல நீங்கள் தான் வளர்ந்து அந்த திறமையை கடைபிடித்து சொன்னோம். நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள். நல்ல பாடல.
3: வெறும் கல்ல வந்து சிலை ஆக்கினது நீங்க தான். அம்மா மீரா அம்மா.
0: கண்ணனின் காதலன் திரைப்படுத்த பாடல். கண்ணன் என் காதலன் திரைப்படுத்த பாடல் மிக அழகாக பாடியிருந்தீர்கள். மின்மினியை கண்மணியாய் கொண்டு பப்பா. ஓ இதல்ல நல்ல பாடல. நல்ல மிகவும் ஜாலியாக இருந்தது. கேட்கும்போது நல்ல அகலகலப்பா இருந்தது. சிறப்பு சிறப்பு. எங்கே மணல் மோகனா தூங்கி விட்டாரா இல்ல பாடுவாரா?
3: இல்லப்பா தூண்டி இன்னைக்கு மீட்டிங் கொஞ்சம் லேட்
0: ஆயிடுச்சு. நல்லது. எல்லோரும் நலமா இருக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது அங்கே மழை குறைவா இருக்கும். தூக்கத்தை விழித்து பணிக்கு சென்றாலும் 11:43 இப்பொழுது உங்களுக்கு இந்த வேளையிலும் விழித்திருந்து இந்த பாடலை பாட வேண்டும் என்று கொண்டு வந்து நீங்கள் தங்கள் வானொலியை அலங்கரித்ததோடெல்லாம் உங்கள் திறமையும் காட்டி சிறப்பினையும் காட்டி வாழ்த்தினை பெறுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகனே. சிறப்பு சிறப்பு.
3: நன்றி.
0: இது மட்டும் தமிழ் வானொலி 24 தமிழ் சேவையில் அடுத்த உறவு யாராக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஓடி வர வேண்டும். அங்கே கணபதி அவர்கள் வந்து ஆயத்தப்படுத்தும் போது அவருக்கு அங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது. அவர் அந்த கருத்துக்களை பார்த்துத்தான் படிக்க வேண்டிய ஒரு நிலை போல் இருக்கின்றார். அதனால் அவரால் படிக்க முடியவில்லை. ஆனால் வந்து விட்டது என்று எண்ணுகின்றேன். வருகின்றார் இப்பொழுது. வணக்கம் வணக்கம் கணபதி அவர்களே. கரண்ட் வந்து விட்டதா? மின்சாரம் வந்து விட்டதா?
4: வணக்கம்
0: வணக்கம். மின்சாரம் கிடைத்து விட்டதா?
4: மின்சாரம் கிடைக்கவில்லை இருந்தாலும் ஞாபகப்படுத்தி அதை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ட்ரை
0: பண்றேன்.
4: சாதாரம் நேற்று ஆமா நேற்று ஜி ராமனுடைய 58வது நீங்கள்
0: நாம்பல்ல. ஆமா பல பாடல்களை
4: விட்டு அதனால ஜி ராமன் கட்டமாக மருதுவாசி எழுதி பாட்டு சதாரம்
0: சதாரம் சிறப்பான பாடல். இத்தனை பாடல்களை ஜி ராமநாதன் அவர்கள் அவர் ஒரு சமுத்திரம் சங்கீத சார்ந்த இத்தனை சிறப்பான பாடலுமே வந்தவர். போற்றப்பட வேண்டியவர்.
4: போற்றப்பட
0: வேண்டிய
4: பாடுறோமா?
0: பாருங்கள்
4: பாருங்க.
0: கேட்போம்.
4: நீ நீந்தி

குரு அடைந்த தீபமாய் ஆகி போனதே, அடைந்த தீபமாய் ஆகி போனதே, உடைந்து போன சிலையானதே, வாழ்க்கை அடைந்த தீபமாய் ஆகி போனதே, உடைந்து போன சிலையானதே, நான் அடைந்த செல்வம் கொள்ளை போனதே, அடைந்த செல்வம் கொள்ளை போனதே, அமைதி இந்தியே அலைய நேர்ந்ததே, நெஞ்சம் உருகுதே, நீங்கிடாத துன்பம் பெருகுதே, எங்கிடங்கு நீ பாடுகின்றாயோ, பாடுகின்றாயோ எங்கிடங்கு நீ பாடுகின்ற

0: மாறுமோ, இந்த நிலை என்று மாறுமோ, உனைத்தானும் இந்த நாளுமே வந்து சேருமோ, நினைந்து நினைந்து நின்றும் உருகுதே நீங்கிடாத உள்ளம் பெருகுதே.
1: சிறப்பான ஒரு பாடல். சதாரன் திரைப்படத்தில் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் காதல் மன்னன் பட்டம் பெறுவதற்கு முன்பு அவர் நடித்த நேரத்திலே அவருக்கு சிறப்பு சேர்த்ததற்கு இந்த பாடலுக்கு அவர் நடித்த நடிப்பும் ஒரு நல்ல நடிப்பு. அற்புதமான ஒரு பாடல், அற்புதமான வரிகள். மரகதா காசி அவர்கள் திரையிசை அவர் திரைக்கு பாடல்கள் எழுதும்போது அவருடைய ஒவ்வொரு சொற்களுக்கும் கருத்துக்கள் உண்டு ஐயா. அற்புதமான பாடல், சிறப்பாக பாடுவீர்கள். இந்த பாடகர்கள் போல் ஏன் இந்திய பாடகர்கள் இப்படியான ராகத்தில் பாடம் இருக்கிறார்கள்?
2: நம்மளுடைய
1: பாடல் ஒரு சாயலே தான் செல்கிறார்கள். எழுதுபவர்கள் அல்லது ராகம் அமைப்பவர்கள் அப்படி அமைக்கிறார்களோ தெரியாது. அவர் இங்கு கனடாவுக்கும் வந்து கர்நாடக சிறப்பாக செய்தார். ஆனாலும் இப்போது இந்த விஜய் டிவியில் ஒரு ஸ்ரீதரோ ஒரு சுதாகரோ இதை ஒரு பெயர் பார்க்கின்றேன். அந்த பையன் டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவருடைய குரலை அப்படியே துணிக்கின்றார். இது ஸ்ரீராம் அவருடைய குரலும் வந்து ஒரு சாயலில் தான். நீங்கள் பாடும்போது இந்த அசைவுகள் அப்படியே இருக்கின்றது. நினைந்து நினைந்து நினைந்து நீங்கிடாத துன்பம் ஒரு வீரர்கள் உறுதி சரணம் இன்னும் ஒரு தடவை வந்த காலம் வருமோ நான் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும்.
2: கண்டிப்பாக வெற்றி வகை சூடுவோம் தமிழர்கள். அதனால இந்த பாட்டை எடுத்தேன்.
1: நன்றி நன்றி. வாழ்த்துக்களை.
2: ஆமா ஆமா, 1952 வந்த படம் கிட்டத்தட்ட வந்து 60 வருஷம் ஆச்சு. 7 வருஷம்
1: பிடிக்கின்றது. சிறப்பு சிறப்பான பாடல் தந்தீர்கள், ஞாபகத்தை ஊட்டினீர்கள். நன்றி. மீண்டும் பெற வேண்டும். அடுத்த உறவு ஒருவர் வருவார். அவர்களும்
2: நன்றி நன்றி. வாழ்க வாழ்க.
1: நன்றி ஐயா. நன்றி கணபதி அவர்களே. வணக்கம் வணக்கம் அன்பு கார்த்திகேயன் அவர்களே. கற்றது இப்பொழுது கணபதி அவர்கள் இருக்கின்றார் போல் தெரிகின்றது. வர வேண்டும் எங்களுடைய கார்த்திகேயன் ஐயா அவர்களே. அடுத்த உறவாக வருகின்ற ஞானசேகரன் அவர்கள். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன்.
3: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா. தங்களுக்கு இனிய பிற்பகல் வணக்கம் அப்பா.
1: இனிய பிற்பகலை தந்த உங்களுக்கு நான் நடுவர் எட்டுப்பிடிக்கும் வணக்கத்தை கூறுகிறேன். 11:50 ஆகின்றது உங்களுக்கு.
3: நிலமாயிருக்கு 1:20
1: நன்று. நிலமாயிருக்கின்றீங்களே.
3: நலமாக மயிலாகவும் தங்கள் ஆசீர்வாதத்தின் அம்மாவின் ஆசீர்வாதத்தின் அன்போடு ஆசீர்வாதப்பா.
1: எல்லோருடைய அன்பும் உங்களோட இருக்கும்போது உங்கள் அன்பு எங்கள் எல்லோரும் இருக்கின்றது. இன்று எல்லோரும் வந்து நல்ல நல்ல பாடல்களை தந்து செல்கின்றார்கள். நீங்கள் அந்த வகையில் என்ன பாடலை தரப்போகிறீர்கள்?
3: படிக்காதவன் படத்தில் ஒரு பாடல் தரம்பா.
1: படிக்காதவன் தான் நன்றாக தானே இருக்கும். கொண்டு வாருங்கள். என்ன பாடல்கள் கேட்போம்?
3: பாடுவேன்ப்பா. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறைதேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழியெங்கெங்கும் பள்ளம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வளலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழியெங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை எது மாறாமல் தர்மம் அதை நீக்காமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நாம் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டி கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நெல்லும் இதை போடாமல் நெல்லும் வருமா? வேர்வை அது சிந்தாமல் வெள்ளை பணமா? வெள்ளை இளஞ்சிட்டு கல் வெற்றி கொடு கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள். நெல்லும் இதை போடாமல் நெல்லும் வருமா? வேர்வை அது சிந்தாமல் வெள்ளை பணமா? வெள்ளை இளஞ்சிட்டு கல் வெட்டி கொடி கட்டுங்கள் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வது தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறைதேட பறந்தாலும் திசை மாறி தீர்ந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன சேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறைதேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நன்றி வணக்கம் அப்பா.
1: சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். தங்களுடைய குரலுக்கேற்ப தங்களுடைய சந்தத்துக்கேற்ப முடிந்த வகையில் அதை பாடி முடிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு அதை பயிற்சி செய்து முழுமையாக பாடியிருக்கின்றீர்கள். இன்று பாடியவர்களும் அப்படி சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்து வருகின்றார்கள் எங்கள் உறவுகள் என்று எண்ணும் போது எனக்கு மகிழ்வாக இருக்கின்றது. சிறப்பு, சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். நல்லதே. நான் என்ன செய்திகளை கொண்டு வந்தீர்கள் என்று
2: கூற முடியலாம்.
1: அங்க மழை நின்று விட்டதா உங்களுக்கு?
2: ஆமாம்.
1: என்ன செய்திகளை கொண்டு வந்தீர்கள் என்று
2: கூற முடியலாம்.
1: அங்க மழை நின்று விட்டதா உங்களுக்கு?
2: ஆமாப்பா, மழை சட்டமும் நின்றிருக்கப்ப அடுத்த மழை 23ஆம் தேதி மறுபடியும் ஆரம்பம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்து
1: உருவாக்குறதுதான்.
2: ஆமாப்பா, இது கொஞ்சம் நீண்டு செல்லுதுப்பா பருவநிலை மாற்றத்தினால. இது தை மாதம் வரைக்கும் வருங்கிற மாதிரி ஒரு விஞ்ஞானம் அறிக்கை சொல்றாங்கப்பா வானிலை அறிக்கை.
1: இதான் இந்த

0: சுனாமி என்ற கடல் கோள் வந்த நாளில் இருந்து பூகோள அமைப்பிலும் தரை தோற்றமும் இந்த பருவ தோற்றமும் மாறியிருக்கின்றன.
1: ஆமாப்பா ஆமாப்பா.
0: பூகோள அமைப்பில் இங்கே உலகப்படம் அந்த அந்த அந்த படம் இப்பொழுது இல்லை. அதே போன்று கரையோரங்களெல்லாம் அமைப்புகள் மாறி, அதே போன்று காலநிலையும் கற்கடக ரேகை மகர ரேகை பூமத்திய ரேகையிலே பருவங்கள் மாறி இருக்கின்றன.
1: உங்களுக்கு ரெண்டு மூணு நாட்களுக்கு ஒரு 100 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஒரு புயல் அடித்ததாக நாளிதழில் படித்தேன்ப்பா.
0: கனடாவில் ஒரு பகுதியிலே முழுப்பகுதியிலே
1: இன்னொரு
0: தாக்கங்கள் எங்களுக்கு கிடைத்தது. அந்த காற்று வீசும் தன்மை எங்களுக்கும் அதை உணர வைத்தது. ஏனென்றால் கனடாவும் பெரிய தேசம் தானே, நிலப்பிறப்பாக இருந்தது கனடா. அந்த வகையில் இந்த வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என்னும் பொழுது எந்த திசையில் இருந்தாலும் எங்களுக்கு தாக்கம் இருக்கும். ஆனால் அதிக தாக்கம் அந்த புயல் அடித்த இடங்களிலே ஏற்பட்டிருக்கின்றது. சரி செய்து சரி செய்து நன்றி மகனே, வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை தந்தீர்கள். நாங்கள் நெருக்கம் நெருங்கி வந்துவிட்டோம். உங்களுக்கு நேரம் 11:55 ஆகிவிட்டது. நிறைவேற்றும் நிலைக்கு வந்துவிட்டோம். மீண்டும் சந்திக்கலாம். என்னுடைய காட்டிலே வந்து சிறப்பு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவு மா வணக்கம் வரக்கூடிய ஒருவர் எதிர்பார்த்தும் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம். மகான் ஐயா அவர்களே லண்டனில் இருந்து வருகின்றார். உங்களை எல்லோரும் வரவேற்கின்றார்கள். உங்கள் வரவு எங்கே என்று கேட்டார்கள். அங்கே நாங்கள் பேசிய செய்தியை அவர்களுக்கு நான் கூறினேன். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். எப்படி
0: இந்த வார்த்தையை கேட்கத்தானே எங்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டு எல்லோரும் மகிழ்வார்கள். இந்த குரலை கேட்டவுடனா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கின்றீர்கள் கேட்கக்கூடிய அந்த தமிழ் நாங்கள் நலமா இருக்கின்றோம்.
1: வணக்கங்கள்
0: வணக்கங்கள்.
1: நாங்களுக்கும் எனது வணக்கங்கள்.
0: நலம் நலம் நலமா இருக்கின்றோம். நீங்கள் நலமா இருக்கின்றீர்கள் என்ற செய்தி எனக்கு சந்தோஷமா இருந்தது. எப்படி சென்னது உங்களுடைய கச்சேரி?
1: கச்சேரியில் சிறப்பாக இருந்தது.
0: நான் இங்கே அறிவிக்கிறது
1: கடந்த இரவு தான் நடந்தது.
0: ஆமா ஆமாம் சனிக்கிழமை
1: எங்களுடைய வீட்டிலிருந்து சுமார் 1.5-2 மணி பிரயாணம்.
0: 1.5-2 மணி பிரயாணம் கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் இருக்கும் என்று நினைக்கின்றேன்.
1: அது அப்படி இல்லை. இங்கு வந்து லண்டன் வந்து கொஞ்சம் கிரௌடான ஏரியா.
0: 100 கிலோமீட்டர் ஓட முடியாது. நல்லது
1: தவிக்காம இருக்கும். சில உள்ள மணிக்கு 5 மைல் குழுவத்தில் 5 கிலோமீட்டர் குழுவத்தில் வேணும். சில வாட்ஸ்அப் வேணும். பலதரப்பட்ட ஒரு ரோட்டில் போக்குவரத்து நிலைமைகள் பலதரப்பட்டதாக இருக்கும்.
0: அந்த ஊரை தெரிந்து கொள்ளலாமா? அந்த ஊரின் பெயரை அறிந்து கொள்ளலாமா?
1: அது வெட்போர்ட் என்று சொல்றது.
0: வெட்போர்ட் என்று சொல்றது. நல்லது நல்லது. உங்களுடைய இடம்
1: WHAT.
0: வாட்போர்டுக்கு போயிருக்கின்றீர்கள். சிறப்பான நிகழ்வாக இருந்திருக்க இரவு நிகழ்ச்சி தானே?
1: ஆமா ஆமா. 6 மணியிலிருந்து 11 மணி வரை.
0: அப்படிங்கப்ப 4 மணிக்கு நிகழ்வு. எத்தனை பாடகர்கள் அங்கு சென்றீர்கள்?
1: பாடகர்கள் சிறப்பாக ஆண் பாடல் இதுவர், பெண் பாடகர்கள் சிறு பிள்ளைகள் வந்தவர்கள் ஒரு 15 வயது மதிக்கத்தக்க பிள்ளைகள் எல்லாருமே.
0: 4 மணிக்கு நிகழ்ச்சியை அசத்தி விட்டு வந்திருக்கின்றீர்கள். சரி, 4 வயது நாங்கள் வரவேற்கின்றோம். உங்களை வருக வருகணும். உங்களை குரலை கேட்க எல்லோரும் ஆவலோடு இருக்கின்றோம். இன்னும் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பின்பு சந்திக்கின்றோம் இருவரும். உங்களுடைய செய்தியை நான் அங்கு பேசியவர்கிட்ட எல்லோருக்கும் கூறியிருந்த எல்லோருடைய ஆவலும் தனிந்திருந்தது. அவர் நலமாக இருக்கின்றால் வருவார் காற்றளைக்கின்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள். அதை இன்று நீங்கள்
1: இப்படி எனக்கு அடுத்த வாரமும் வர முடியாது. நான் கிழம நாளில் நன்றாக வருவேன்.
0: நல்லது. நீங்கள் எப்பொழுதும் வரலாம். இந்த வானதி உங்களுக்காக நேரலையில் எப்பொழுதும் திறந்திருக்கின்றானே. உங்களை வரவே
1: நன்றி ஐயா. நன்றி நன்றி.
0: சரி, நல்ல செய்தியை கொண்டு வந்த நீங்கள் நல்ல பாடலையும் தந்தங்க மகளவையுங்கள் எல்லோரையும் உங்கள் சந்தர்ப்பம் இது பாருங்கள்.
1: இன்றைய நிலையில் கொஞ்சம்
2: குரல் வளம் பெரிதாக நல்லா இல்லை. இருந்தாலும் நான் ஒரு பாடல் ஒன்றை தருகிறேன்,
0: பாருங்கள் கேட்போம்.
2: பிழை சரி இருந்தால் மன்னித்துக் கொள்ள
0: ஐயா, உங்களை பிழை சரி கூறுவதற்கு நாங்கள் போல ஒரு சாதனை உழைத்தவர்கள் அல்ல. நாங்கள் நீங்கள் சொல்வதை கேட்டுத்தான் அதில் போவோம். நாங்கள் சங்கீதக்காரர்கள் எல்லாம் பாடல்கள் உங்களை போன்றுதான், உங்களை போன்றல்ல, நாங்கள் உங்களை போல மறு பாடவில்லை தான். நன்றி ஐயா, பாருங்கள் பாருங்கள். அது அடக்கம் என்பது அதுதான்
2: அடக்கம். வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் பிள்ளைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலும் நாளை மலரும் பிள்ளைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாலூட்டு மண்ணை அவனடனாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை வழிபாட்டும் தலைவன். பாலூட்டு மண்ணை அவனடனாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை வழிபாட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடைபோடு இங்கே, துணையாக கொண்டு நீ நடைபோடு இங்கே. உருவாகும் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு இன்னும் தோட்டத்திலே நாளை மனதும் பிள்ளைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. கிளி போல பேசி இன்னும் குயில் போல பாடு, மலர் போல திருத்தி குவர் போன வாழ். கிளி போல பேசு இளம் குயில் போல பாடு, மலர் போல திருத்தி நீ குவர் போன வாழ். மனதோடு கோலம் நீ வளர்த்தாலும் பாவம், மெய்யாரோ வந்தேகமாகும். தெய்வீகமாகும் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு இன்னும் தோட்டத்திலே நாடு பலரும் பிள்ளைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. விழி போல எண்ணி நம் மனுஷாக்க வேண்டும், தவறாக கேட்டி நல் வழிகாட்ட வேண்டும். விழி போல எண்ணி நம் மொழிகாக்க வேண்டும், தவறான பேட்டி நீர் வழிகாட்ட வேண்டும். ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், தென்னாட்டுக்காந்தி சொன்னார். தென்னாட்டு காந்தி அம்மாள் சொன்னார். நல்ல பேரை வாங்க வீட்டு பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் பிள்ளைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.
0: தம்பி ஐயா, சிறப்பான பாடல். நீண்ட நாட்களுக்கு பின் உங்கள் குரலில் அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். நல்லதோர் பாடலும் கூட, நம் நாடு என்ற திரைப்படத்தை பத்து பாடல் எல்லோருக்கும் புத்திமதி கூறுவது போல, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்று இனிமையாக பாடியிருக்கின்றீர்கள். உங்களுடைய குரலை நீண்ட நாட்களுக்கு பின்பு இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழ்ந்தமைக்கு இறைவனுக்கு நன்றியை கூறவேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்ததுக்கு நன்றி. மீண்டும் நல்ல ஆரோக்கியத்துடன் நிறைவாக நீங்கள் இருக்கணும். அடுத்த கச்சேரியும் சிறப்பாக செய்து உங்களுக்கு வசதியான நேரம் காற்றலைக்கு வாருங்கள். எந்த நேரமும் உங்களுக்காக
2: நாளை மறுநாள் எல்லாம்
0: வரலாம். வாருங்கள், கலம்பத்திலே வந்தடைந்து கொள்ளுங்கள். எல்லோரும் இப்பொழுது நல்ல சந்தோஷம் அடைந்திருப்பார்கள். இன்று எல்லோரும் நன்றாக பாடியிருந்தது போல் நீங்களும் நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகானவர்களை, வாழ்த்துக்கள் சிறப்பு.
2: ஐயா சுகமாக வாழ இருக்க வேண்டும் என்று இன்னும் உங்களுடைய குரலை நாங்கள் இந்த வானொலியை கேட்க வேண்டும் என்று எல்லோரையும் வாழ்த்திக் கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நேரம் சந்திப்போம்.
0: நன்றி விளைவோம். நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் வேண்டுதலுக்கும் நன்றி ஐயா. நன்றி நன்றி
2: நன்றி.
0: இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. எங்கள் அன்பு நீ நிஞ்சம் மகான் அவர்கள் சிறப்பாக வந்து உறுதி ஒரு நல்ல ஒரு பாடலை தந்திருந்தார். அவர் குரல் வந்தவுடன் மீண்டும் உற்சாகம் பிறக்கின்றது. அது மட்டுமில்லை, எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் கூறுவீர்கள், நீங்களும் அப்படி வந்து கூறுவீர்கள். இன்றைய தினம் வந்து பாடிய அத்தனை பேரும் முழுமையாக தரமாக சலசலப்பில்லாமல் அற்புதமாக பாடியிருந்தார்கள். யாரும் இதிலே விதி ஒருவரை ஒருவர் விஞ்சுவதாக இல்லை, எல்லோரும் சமமாகத்தான் நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். அற்புதமாக பாடியிருந்தீர்கள். உங்களுடைய தரத்துக்கேற்ப அந்த பாடலை மனனம் செய்து அதை இந்த கேக்கு வெட்டினர் முதலில் வந்து கை விசேஷம் வந்தவர் ஆனந்தம் அல்லவா, அதனால் ஆனந்தமாக எல்லோரும் வந்து பாடியிருக்கின்றீர்கள். சிறப்பான பாடல்கள் அந்த பாடல்களை ஒரு பாடலை என்னை மீண்டும் மீண்டும் தூண்டிக் கொண்டிருக்கின்ற நினைவரைகளை எங்கள் அன்பு கணபதி அவர்கள் சகோதரன் பாடிய விடை கொடு எங்கள் நாடே என்ற பாடல் அற்புதமான ஒரு விடுதலை கீதம். அதை எத்தனை பேர் இணைந்து பாடினாலும் அவர் ஒருவராக இணைந்து எங்கள் உள்ளத்தை தொட்டுவிட்டார். இனிப்பான அந்த பாடல். அதே போன்று மற்றவர்களும் ஒவ்வொரு பாணியிலும் பாடி வந்த பாடல்கள் மிக மிக சிறப்பாக இருந்தது. எல்லாவற்றையும் விட எங்களுக்கு இன்று மீண்டும் மகிழ்ச்சி. நீண்ட நாள் காட்டலைக்கு வராதிருந்த எங்கள் மகான் வந்ததும் மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கின்றது. அந்த உறவுகளே, நேரம் இப்பொழுது உங்களுக்கு இந்தியாவிலே 12:05 காட்டிக்கொண்டிருக்கும் வேளையில் கனடாவில் 1:35 நண்பகலாக காட்டிக்கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வளகுடா நாடு மற்றும் ஆஸ்திரேலிய நாடு ஐரோப்பிய மன்னர்கள் வந்தவர் எல்லோருடைய நேரங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் எங்களோடு இணைந்து கொள்ள அவர்களுக்கு விருப்பமாயிருக்கின்றது. அதற்கு இந்த மொழியில் தமிழ் வானொலி ஈடு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இதோடு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். எல்லோரும் அநேகமான வந்துவிட்டு கார்த்திகேயன் அவர்கள் ஒரு தடவை அழைத்திருந்தார். அவருடைய அழைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அவர் 2வது பாடல் தருவதற்கு அழைத்தார். முடிந்தால் அழைக்கலாம் அவர், அவரை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். என்றால் அவர் 2வது பாடலும் தருவதற்கு வந்திருந்தார். நேரம் காலம் தாமதித்து விட்டதுதான். இருப்பினும் அவர் வந்தால் எடுத்துக்கொள்வேன். இதை முன்னிறுத்த முழு வானொலி 24 மணி நேரத்தை கனடாவின் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அன்பு

0: ஒரு தடவை பாடியவர்கள் மல்கடவையும் என்று பாடி தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி எங்களை மகிழ்வித்து சென்னந்தியல் தமிழ் வானொலியை சிறப்பித்து சென்ற அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அதைவிட சில குழந்தை, இந்த பெரியவர்களோடு வந்த ஒரு குழந்தை நட்சத்திரம், சிறுவர் பூங்காவின் அன்பு குழந்தை, என்னுடைய பேர குழந்தை என்று நான் கூறிக்கொள்வேன். பேத்தி சஞ்சனா சிறை வந்து குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று இந்த பெரிய பழம்பெரும் பாடகி எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் பாடிய பாடலை தன்னுடைய பிஞ்சு குரலிலே, மனதை குரலிலே இனிமையாக வந்து பாடி, முழுமையாக பாடி எங்கள் எல்லோரையும் மகள வைத்து இங்கே பாராட்டுகளையும் பெற்றிருக்கின்றார். அவரை மறக்க முடியாது எங்கள். அது மட்டுமில்லை, அடுத்த ஒரு கொடை எங்களுக்கு அப்பாவும் மகளும் இணைந்து பாடும் ஒரு சந்தர்ப்பமும் எங்களுக்கு கேட்க கிடைத்து, மீண்டும் அதை கேட்க விருப்பம் என்ற உடனே விருப்பில்லாமல் உடனே பாடி காட்டி விட்டு சென்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்கள் சார்பில் கார்த்திகேயன் அவர்கள் வந்துவிட்டார் கேட்டுவிட்டு. வணக்கம் வணக்கம் கார்த்திகேயன் ஐயா அவர்களே. அழைப்பு எனக்கு முதலில் தெரிந்தது, அந்தபோல இன்னொரு உறவு இருந்தபடியால் உங்களை இணைக்க முடியவில்லை. அதனால் தான் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தேன். வானொலியை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தபடியால் நான் கூறியதை கேட்டவுடன் அழைத்து விட்டு எங்கே நீங்கள் கொண்டு வந்த பாடலை தரும் முதல் சிவத்தை அழைத்தீர்கள். இப்போது என்ன கொண்டு வருங்கள், கேட்போம், கொண்டு வாருங்கள்.
1: இப்போ வந்து சொர்க்கத்தை அழைக்கிறேன்.
0: நல்லது, சொர்க்கம் கொண்டு வாருங்கள். சொர்க்கத்தை
1: தந்தன தந்தன தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர போல வருமா, அடைய நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா, பல தேசம் முழுவதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா, அடைய நாடு என்றாலும் அது தமிழ்நாட்டு கீழாகுமா, எரிக்கரு காத்தோ எழுத பாட்டோ இங்க எது கேட்கவில்லையே, பாடும் கோயில் சத்தம் ஆடுமா எல்லுக்கும் பார்த்து ஒரு சொல்ல இல்லையே, வெத்தலையும் அடிச்சு மாம அதை கடிச்சு துப்ப ஒரு வழி இல்லையே, ஓடி வந்து கொதிச்சு முங்கி முங்கி கொளிக்க ஆட ஒரு ஓட இல்லையே, இது ஊரு என்ன ஊரு நம்ம ஊரு ரொம்ப மேலு, அளவோரும் பாலக்காரு வீணாடம் பரப்பாரு, ஒரு தாகம் தீர்க்க ஏதுமோரு, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரு போல வருமா, அடைய நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகும்மா, பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா, சொர்க்கமே என்றாலும் அது நம் ஊர போல வருமா, அடைய நாடு என்றாலும் அது தமிழ்நாட்டு கீழாகும்மா, மாடு கண்ணு மேய்க்க மெய்யிறத பார்க்க மந்தவெளி இங்கு இல்லையே, ஆடு புலியாத்தா போட்டு விளையாட அரச மரம் எட இல்லையே, காலரெண்டும் போட்டி கட்ட வண்டி ஓட்டி கானம் பாட வழி இல்லையே, தோழிகளை அழைச்சி சொல்லி சொல்லி ரசிச்சு ஆட்டம் போட முடியலையே, ஒரு இந்திரத்த போல அடையங்க உள்ள வாழ்க்கை அடையங்க போய் சொல்ல மன இஷ்டப்படவில்லை, நம்ம ஊர போல ஊர் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர போல வருமா, அடைய நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா, பல தேசம் முழுவதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் எழுத்திடுமா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா, அடைய நாடு என்றாலும் அது தமிழ்நாட்டு கீடாகுமா. நன்றியா.
0: வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டுக்கு இடாகாததான் ஐயா, எந்த ஊருக்கு சென்றாலும் சொர்க்கத்தை அழைத்து சொர்க்கமே என்றாலும் எங்கட நாட்டுக்கு ஈடாகுமா என்ற ஒரு அற்புதமான கருத்தோட தேசிய தட்டோட பாடியிருந்தீர்கள். ஊர் விட்டு ஊர் வந்து திரைப்பட்ட பாடல் இனிமையாக இறுதியாக கொண்டு வந்து தந்து மன நிறைவை ஏற்படுத்தி உங்களுக்கு நிறைவாக இருக்கும் என்று நினைவேன். காத்தலையை வந்து அலங்கரை சிறப்பித்த உங்களுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றிகள், நன்றிகள்,
1: நன்றி ஐயா. சிதம்பரம் கார்த்திகேயனுக்கு வழிபடுத்தமைக்கு நன்றி.
0: சிதம்பரம் இல்லவா, சிதம்பரம் கார்த்திகேயன் அல்லவா, எப்பொழுதும் உங்களுக்கு எங்கள் காத்ததை விடமுண்டு. இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் நாங்கள் இணைந்து சிறப்பித்தது பாடு பாடுவோர் பாடலாம் பிறகு ஞாயிறுதோறும் தோன்றுவதை இன்று அலங்கரித்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளும். சிறப்பாக ஒவ்வொருவரும் வந்து முழுமையாக பாடி ஒரு முழுமையான நிகழ்வாக தங்கினைக்கு மீண்டும் நன்றி கூறி கொண்டு எல்லாம் வல்ல இவரையும் இந்த வேலையை எங்களுக்கு தந்து நல்ல வேலையாக்கி சுகாரியமாக முடித்து வைத்ததற்கு நன்றி கூறிக்கொள்ளும் வேளையில் உலகெல்லாம் பறந்து வாழும் உயிரினங்கள் அத்தனையும் குறைவற்ற செல்வமான நோயற்ற வாழ்வு காண வேண்டும். அதை கொடுத்துவிடு விரைவாக என்று இருகரம் கூப்பி சிறம் தாழ்த்தி வணங்கி வேண்டிக் கொண்டு காற்றை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். தம்பின் உமரன், அன்பின் சிந்தனை செல்வன், நன்றியின் வணக்கமும் உறவுகளை நிறைவு பெற்றது பாடுவோர் பாடலாம் நிகழ்வு எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த நிகழ்வு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

இன்னைக்கு பார்த்து நேற்று கச்சேரிக்கு போனபடியா எனக்கு கூட குரல் சரியில்லை. அல்லாடி நானே ஒரு 10 பாட்டு பாடியிருப்பேன் இல்ல. இளவரசி, நான் அன்றைக்கு ஒரு விடயம் உங்களுக்கு சொன்னேன். எங்களுடைய அறிவிப்பாளர்களுடைய பெயரை அப்படியே பட்டியலா எழுதி கொண்டு வாங்க, எத்தனை பேர் கடமையாட்டுகிறார்கள் பாக்குறதுக்கு. முதல்ல

இருக்கும். என் அன்பு உறவுகள், இனி எத்தனை பேர் இப்படி அறிவிப்பு துறையில் வரப்போகிறீர்களோ தெரியவில்லை. எங்கிருந்தாலும் இந்த கலையில் நீங்கள் காலடி எடுத்து வைத்தால் அது உச்சத்தில் போய் நீங்கள் நிற்க வேண்டும், வளர வேண்டும். நன்றாக அறிவிப்பு என்பது உங்களுக்கு தெரிந்த தமிழ்ல அழகாக பேசுகிறீர்கள். உங்களுடைய அழகான நான் வளைந்து கொடுக்கிறது என்றுதான் சொல்லலாம். அது மென்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பாடுறதுக்கு யாரும் வராட்டி நான் பாடிடுவேன் சொல்லிட்டேன். இப்ப இந்த நீங்க எல்லாம் துக்கப்படக்கூடாது. எல்லாரும் பேர்ந்து நீங்க துக்கப்படுவீங்க. அடடா, நாங்க பாடுறது கிடையாது, நீங்க பாடிட்டீங்கம்மா என்று சொல்லி துக்கப்படக்கூடாது. சரியா? அதான் சொன்னேன், நேற்று ஒரு கச்சேரிக்கு போனபடியா குரல் வளமெல்லாம் எனக்கு சரியில்லை, இருந்தாலும் பாடுவோர் பாடலாம் உடைய அந்த பாட்டை ஒருக்க எடுத்து வரலாம், அப்பதான் எல்லாரும் ஓடி வருவீங்க.

0: இந்த பாட்டை எடுத்தோன்னு தான் பாருங்க, ஓடி வந்திருக்காங்க பாக்கலாம். முதல்ல முத்து பதித்து ஒரு அன்பு உறவு வந்திருக்காரு பாக்கலாம். வணக்கம் முத்துவே.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: யாராவது லைனுக்கு வந்தாங்களா?
0: யாரும்
1: நல்லா இருக்கு.
0: வர்ற மாதிரி ஒரு சத்தம் ஒன்று வருது, அதுதான் யோசிக்கிறேன். பாருங்க, நீங்க வரணும்னு போட்டிக்கு பாடு, நான் பாடலன்னு நீங்க போட்டிக்கு பாட வந்துட்டீங்க பாருங்க.
1: நான் வராம இருக்க கூடாது இல்ல?
0: அதானே பாடிடணும் இல்ல, எங்கயோ வெளியில நிக்கிறீங்க போல இருக்குது. மியூசிக்கும் போடுறது.
1: ஆமா, இங்க நாகப்பட்டினம் இல்ல, நாகப்பட்டினம் வந்தேன். நாகப்பட்டினம் வந்து ஃப்ரெண்டோட
0: வந்தேன்,
1: கடத்துல நின்று இருந்தேன். அவரு கொஞ்சம் கடைக்கு போயிருக்காரு, அவரு வர்றதுக்குள்ளார ஏதோ ஒரு நாலு வரையாவது பாடிடுவோம்.
0: பாடிடுங்க. எங்க
1: அப்படி இல்லைன்னா மறுபடி
0: சரி. இப்ப உங்களோட பெயர் வந்து முத்துவேர், சரியா?
1: ஆமா ஆமா.
0: சரி, முத்துல ஒரு ரெண்டு வரி உங்களுக்கு தெரிஞ்ச முத்துன்னு தொடங்குற ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம். எங்க
1: உடனே பாடிடவா?
0: ரெண்டு வரி.
1: முத்து உன்னை நான் அறிவேன்.
0: மறுபடியும் பாடுறாங்க, ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு பாடுகொண்டு ஓடி வந்தாருங்க. சரி, இப்ப என்ன அவர் இணைஞ்சு பாடட்டும். எங்களுடைய ரேவடி அம்மா, நீங்க இணைந்து கொண்டீங்க ஓடி வாங்க பாடுறதுக்கு. ஓகே, அடுத்தது நீங்கள் தான். இரண்டாவது கொஞ்சம் விடுபட்டு கொண்டார், தன்னுடைய ஏதோ ஒரு விடயமாக வந்தவர் அவர்களை காணவில்லை என்று பாடலாம்னு பாருங்க. எப்பக்குள்ள அந்த அந்த டைம் சரி செய்துறாங்க. அந்த அந்த உண்மை அந்த நேரத்தை யூஸ் பண்ணி கொள்கிறார் பாருங்க உண்மையாக. அழைப்புக்கு வாங்க. நான் இந்த பாடலோடு பாடலை இசையை நிறுத்தி உங்களை பாட்டுக்கு எடுத்து வரலாம். இது இந்த டைட்டில் சாங் தான். இந்த பாடலுடன் பாடலும் சேர்ந்து கண்டு வருகிற இந்த பாடல்

இப்ப எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜெயபர் சாதிக்கண்ணா, நீங்க விச பரீட்சை ஒன்றும் வச்சிருக்கீங்க. நான் சொன்னேன் நேற்று கச்சேரிக்கு போ, எனக்கு தான் சற்று குரல் வளம் நல்லா இல்லை, பாடி பாடி களைச்சு போச்சுன்னு சொன்னேன். ஆனா பாடுங்கம்மான்னு போட்டிருக்கீங்க. சரி, நான் பாடி இப்ப நீங்க எல்லாம் பாடாம விட்டுருவீங்கன்னு தான் நான் பாடாம இருக்கேன். ரேவதி அம்மா, நீங்க நானும் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ராஜவேல், நீங்களும் வந்திருக்கிறீங்கன்னு. உண்மையிலேயே மிக சீக்கிரமாக ராஜவேலுக்கு இந்த இணைப்புக்கு வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தணும். அவர் இருந்தா எனக்கு கவலை இருக்காது, அடிக்கடி பாடிடுவாரல்ல. சரி, பாக்கலாம். இங்க ரேவதியம்மா, நீங்க ஓடி வாங்க பாடலே பாடுறதுக்கு.

0: இறங்கிய ரேவதி அம்மா சந்திக்கலாம். வணக்கம் ரேவதி அம்மா. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். ஆமா வணக்கம்.
1: வணக்கம். வந்தனம். நமஸ்தே. நமஸ்கார்.
0: பாருங்க எல்லாரும் சத்தம் போடாம இருக்கீங்க. நான் பாட போறேன்னு பாருங்க. நான் பாட.
1: நீங்க நேத்து கச்சேரி போனீங்களா?
0: கச்சேரி போனேன். உண்மையாவே நாங்க ஒரு பொங்கல் விழா ஒன்று நடந்தது. ஒன்றரை ஒரு மணித்தியால ஓட்டம் எங்களுடைய மொன்ட்ரியல்ல ஒரு பெரிய ஸ்டேஜ் இதுக்கு. அப்ப எங்களை அழைப்பு விடுத்திருந்தார்கள். நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்பாக நாங்கள் இங்கிருந்து அங்கு போக ஒரு மணித்தியாலம் தான் ஒரு எங்களுக்கு போகிற நேரம். ஆனா நேற்று நாங்க போனது வந்து மூன்று மணித்தியாலத்துக்கு மேலே ஆகிடுச்சு இங்கிருந்து போறதுக்கு. ஏனென்றா இந்த தனி பொழிவு பொழிந்து கொண்டிருந்தது. பெருந்தெரு எல்லாம் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மெதுவாக எல்லாம் லைனாவே போய்கொண்டிருந்தது. ஓடுவதற்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் போயிட்டோம். போய் அங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இரவு 2 மணிக்கு தான் நாங்க வீட்டுக்கு திரும்பினோம். அங்க அப்ப பாட்டு போட்டி எல்லாம் நடந்தது. அங்க பொங்கல் விழாண்டு குழந்தைகளுடைய இல்ல நான் எங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க சொன்னாங்க. எங்களை நாங்க பாடு அங்க இருக்கிற எல்லாரும் ஓடிடுவாங்க இல்ல. எழுநூறு பேர்
1: நீங்களே அப்படி சொன்னீங்கன்னா சொல்றது.
0: 700 பேருக்கு மேல இருக்கிறாங்க அந்த மண்டபத்துல. மற்றது சீனி அரிய தர மண்ட அந்த அரிசி மாலை சீனி எல்லாம் போட்டு ஒரு ஒரு சின்ன பலகாரம் செய்வாங்க. அதால எரிஞ்சா உண்மையா நோகும் கொஞ்சம் அடிபட்டா. அது அடுத்தது வடை இருந்துச்சு. மற்றது ஒரு கேக் துண்டு இருந்துருச்சு. அது வந்து வெஜிடேரியன் கேக் தான் அவங்க செய்திருக்கிறாங்க. இங்க செய்யலாம் முட்டை போடாம இருந்தது. பத்தாத்துக்கு அந்த மண்டபத்துல பொங்கல் பானை பொங்கி
1: வச்சிருந்தாங்க.
0: பொங்கி வச்சிருந்தாங்க. நீங்க என்ன பாட சொல்லி ஒரு ஒரு உண்மையான மாடு மாடு ஒரு பசு கொண்டு செய்து வச்சிருந்தாங்க. ஆனா உண்மையான மாடு இல்ல, அது அது ஆர்டிபிஷியல். இது ஆனா பெரிய பசு. அந்த உயிர் இல்லாத பசு கூட ஓடி வந்து முட்டி இருக்குங்க. நான் பாடி இருந்தேன்.
1: ஒரே பஃபேல சாப்பிடவே வழி இல்ல.
0: இல்ல
1: ஆமா அவ்வளவு ஐட்டம்ஸ்
0: இருந்தது.
1: நான்
0: இங்கிருந்து அங்க இந்தியா வந்த போது ஒரு முதல் ஒரு கல்யாணத்துக்கு தான் போனேன். அப்ப முதல் கோயிலுக்கு கோயில் எல்லாம் குருவாயூரப்பர் கோயிலுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த விசிட் வந்து ஒரு கல்யாணம். அப்ப அந்த கல்யாணத்துக்கு என்னுடைய அன்பு உறவுகள் நேர்கள் தான் கூட்டிட்டு போய் நாங்க அன்பு உறவுகள் எல்லாரும் புடைசூழ எல்லாரும் அங்கு வந்திருந்தார்கள். அந்த கல்யாணத்துல பெரிய மண்டபம். அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படின்னா அந்த மண்டபத்துல ஒவ்வொரு பூத் போட்டு ஒவ்வொரு சாப்பாடு, இதுல இட்லி, அதுல தோசை பேர்ந்த, ஐஸ்கிரீம் பேர்ந்த, அங்கால உப்புமா அங்கால அப்படியே சுத்தி நடந்து கொண்டு வாங்கி தட்டை கொண்டு அப்படியே வாங்கி சாப்பிட்டு கொண்டு வந்து கடைசியா தண்ணியும் தண்டு அதுல அந்த பிளேட்டை வச்சிட்டு வரணும். அப்ப நல்லா இருந்தது. ஒரு ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அது என்னடா இங்க எல்லாம் புஃபேல ஒரு ஒரு ஐட்டத்தை வச்சுட்டு நாங்களாவே எடுக்க விட்டு அது ஆனா அவங்க அங்கேனா அவங்க போடுறாங்க ஒவ்வொரு பூத்துக்கும் போகணும் அப்ப சன நெரிசல் குறைவு சரி விருப்பமானாக்கும் அதுல போய் அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க அவ்வளவு பேரும் அங்காங்க சாப்பிட்டு ஒரு இடைஞ்சல் இல்லாம ஒரு ஒரு தடங்கள் இல்லாம சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க எல்லாரும் நல்லா இருந்தது அப்படித்தான் நாக்க உங்களுக்கு இல்ல
1: ஆமா நம்மளே எடுத்து போட்டும் போது நம்மளுக்கு என்ன ஒண்ணா
0: தேவையான பூத்ல போய் வாங்கி அதுல அவங்கள்ட்ட கேட்டு இதை மட்டும் போடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடலாம் சரி இப்ப நீங்க பாடணும் நாங்க சாப்பிட்டு கொண்டு வந்தா பாட முடியாம சரியா என்ன பாடு
1: ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து பாடுறதுக்கு ஓடி
0: வந்துட்டேன் சரி சரி ஐஸ்கிரீம் சாப்பிடாம எங்க பாடுங்க
1: பட்டு பட்டு நான் பாட்டு பாட போறேன் இப்படி நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா தன்னை தானே மறந்தேனே என்னை நான்

ஒருவன் நினைவிலே உருகும் இதயமே இதோ துடிக்க உலர்ந்த உதடுகள் தனிமை கவிதைகள் எதிர்ப்பாடிக்க மதுவின் மயக்கமே உனது மடியில் இனிமே இவள்தான் சரணம்

0: அறிவேனா. திரையில் வளர்வதும் பிறகு தேய்வதும் ஒரே உறவில் கலப்பதும் பிரிவில் தவிப்பதும் ஒரே மனதே. பருவ வயதிலே இரவும் பகலும் விரகம் நரகம் சரணம் சரணம். நானே நானா யாருதானா மெல்ல மெல்ல மாறினா. நானே நானா யாருதானா மெல்ல மெல்ல மாறினா. மெல்ல மெல்ல மாறினேன். மேடம் ஓகேவா?
1: மெல்ல மெல்ல மாறினேனா
0: என்னோட பேரனும் சேர்ந்து
1: பாடிதான். எத்தனை வயது அவருக்கு?
0: அவனுக்கு 4.
1: 4 வயது. இந்த நேரம் தான் அவர்கள் எல்லாத்தையும் டக்கு டக்குண்டு நீங்க பேசுற பேச்சு எல்லாத்தையும் பின்பற்றி கொள்ளுவார்கள். அதே மாதிரி இப்ப எல்லாம் அந்த இசையில இந்த கலையில எல்லாம் நீங்கள் ஈடுபாடு எடுத்து கொடுத்தா அவங்க அதை பின்பற்றி செல்வார்கள் இல்லையா? அருமையா பாடுனீங்க. நானே நானா நல்ல அருமையா பாடுனீங்க. அப்ப இப்ப இந்த ஐஸ்கிரீம் அணியாம போப்போ, நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதுதான் இப்ப நான்
0: சாப்பிட்டுட்டேன். அதை விடலையே.
1: அப்ப
0: அதெல்லாம் விடுற கதையே கிடையாது, சாப்பிட்டாச்சு.
1: ஒரு வகைக்கு சில நேரம் எங்களுக்கு கோல்ட் வந்தா இங்க ஒரு அன்பு உறவு சொல்லியிருந்த அந்த நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க எடுக்கா சில நேரம் இல்லாம போகும் சொல்லியிருந்தாங்க. நல்லா பாடுவீங்க சொல்லுங்கம்மா.
0: நன்றி. மத்தவங்க எல்லாம் பாடுறதையும் கேட்கலாம்.
1: நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம். இன்னும் ஒரு பாடலுக்கு நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. சரியா?
0: இணைந்து கொள்கிறேன்.
1: ஆமா, நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, எங்கே காற்றலை இணைந்து கொள்ளும் மற்ற அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். அழைப்புக்கு யாரோ அடிக்கடி வந்தீங்க, ஓடி வாங்க பாக்கலாம். வரதராஜன், வரதராஜன் ஓடியாங்க. நல்லா பாடுவீங்க நீங்க. உங்களோட பாட்டை நாங்க கேட்கணும். ஒவ்வொருத்தர் ஒரு ஒவ்வொரு உறவும் அன்பு உறவும் பாட பாடத்தான் நானும் பாட்டு பாட பழகி கொண்டு வருகிறேன். எங்கே வணக்கம் வரதராஜன்.
2: உற்சாகமான இரவு வணக்கம் விடுமுறை. வணக்கம் வரதராஜன் மேடம், நலமா இருக்கீங்களா?
1: உற்சாகமான அடிவாங்காத இரவு வணக்கத்தோடு
2: வரதராஜன்.
1: நல்லா இருக்கிறீங்களா? நேற்றுதான் நான் நீங்க வந்திருந்தீங்க, ஒரு அன்புறவு பேசிக் கொண்டிருந்தார். அப்ப நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தேன். அதுக்கிடையே நீங்க அவங்க காணும் போதும் போதும் நீங்க பேசினா நானும் தூங்குங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்க தூங்கிட்டீங்க
2: அப்படித்தானே?
1: ஏன் இந்த வருஷத்துலயும் அடி வாங்குவானு நீங்க தூங்கிட்டீங்க அப்படித்தானே? உங்களுடைய பாடலை கேட்கல, பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மறக்க வேணாம். எங்க பாக்கலாம்?
2: ஆமாங்களா.
1: எங்க என்ன பாட்டோட வந்திருக்கீங்க?

சொல்லு

0: அது சரி, நான் இவ்வளவு நேரம் பேசினது பேச்சு வந்ததோ என்னமோ தெரியல, பாக்கலாம் வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அருமை ஊதக்காற்று வீசையிலே, அடுத்த வரி என்னங்க? ஊதக்காற்று வீசையிலே, அங்காலே அடுத்த வரி என்ன?
1: குயிலே கோவையிலே,
0: அந்த காத்து வீசைக்குதான் குயில கோவம். குயிலே கோவையில, அப்புறம் அடுத்த வரிகள் என்ன? போட்டு பாடிடலாம் இல்லையா? மாறனாலும் பரவாயில்ல, போட்டு பாடி. சரி, இன்னொரு பாட்டு பாடுங்க.
1: நீரமிது நீரமிது நெஞ்சில் ஒரு பாட்டெழுது, அன்றும் என்றும் நீரமிது நெஞ்சில் ஒரு பாட்டினதே, காலமில்லாட்டினாட்டினால நீ பெற்ற பின்னதும் சோகம் போலமிது நெஞ்சில் ஒரு பாட்டிலிருந்து. அழகன்
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். பேந்தென்ன, அந்த படித்த ரெண்டு பாட்டும் இரவு எல்லாருக்கும் தூங்குறதுக்கு மாதிரி இருந்தது. எல்லாரும் போய் தூங்கிருங்கப்பா, பாட இனி பாட வேணா, உடனே தூங்கிருங்க. எங்க இப்படி பாடி எல்லாம், நீங்க இவ்வளவு சாஃப்டா அமைதியா நல்ல ஒரு பாட்டை இப்படி அழகா பாடி விட, எல்லாரும் சரி நல்ல பாட்டா இருக்கு அப்படியே கேட்டு தூங்கிட போறாங்க. நல்லா
1: பாடுவாங்க,
0: பாட வருவாங்க
1: தானே, பாட வருவாங்க.
0: வராட்டி என்ன, நாளைக்கு அவங்கள்ட்ட சொல்லி உங்களுக்கு ரெண்டு அடி போடலாம்.
1: இல்லைங்க, கண்டிப்பா எல்லாம் பாட வருவாங்க மேடம்,
0: பாட வருவாங்க நிச்சயம். நல்லது, நல்ல இனிமையாக பாடுனீங்க. மீண்டும் இப்ப இன்றைய நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம், இந்த ஞாயிற்றுக்கிழமையில பாடல் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க எழுதி கொள்ளணும் சரியா?
1: கண்டிப்பா வர்றேங்க மேடம், கண்டிப்பா
0: வர்றேன். நன்றி நன்றி நன்றி வரதராஜன், நன்றி நன்றி நிகழ்ச்சியில் என் அன்பு உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 647-874-6415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க காட்டிலைக்கு வரணும். எங்க பாக்கலாம், அடுத்த யாராவது பயம் இல்லாம பாடுவதற்கு வருபவர்கள் யார் என்றதை பாக்கலாம். பாட இப்ப தமிழன் பாரதி ராஜவேல், முழுமையாக ஒரு பாட்டை நீங்க பாடி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதுல வைங்க, நான் அதை பிளே பண்ணும், அப்ப உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொல்லி கொள்கிறேன். ஏண்டா அப்படி, ஏண்டா உங்களுக்கு சுகமாக இருக்கும் பாடுவதற்கு, ஏண்டா வந்து பாட முடியாவிட்டாலும் நீங்க அப்படி பாடி வச்சிருங்க. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கு, இந்த பாடுவோர் பாடலாம் வந்தா இப்படித்தான், உங்களை எல்லாம் தட்டி கொடுத்து மெல்ல பாட சொல்லி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சரி, இந்த ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது தான் கேட்போமா? இந்த பாட எடுத்து வந்தா தான் இந்த பாட்டை நீங்க எல்லாரும் பாட வருவீங்க.

0: ஒவ்வொரு பாடலாம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து சிறப்பிக்க வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கு 5141923729. நான் இப்பொழுது ராஜவேலுக்கும் சொல்லியிருந்தேன், பாடலை நீங்கள் அப்படியே பாடி பதிவு செய்து இங்கே வாட்ஸ்அப்பில் அப்படியே பதிவு செய்து விடுங்க, நான் அதை எடுத்து வருவேன் இப்பொழுது பாடுவது சொல்லி. இப்பொழுது தமிழன் பாரதி பதிவில் வைத்திருக்கிறார், அவருடைய பதிவை என்ன என்று கேட்டு பார்க்கலாம். இப்ப உடனே, ஏனென்றால் அவர்களுக்கு காட்டிலுக்கு நேரடியாக வர முடியாத நிலையினால் தான் பதிவு செய்ய சொல்லுகிறேன். அதுக்காக எல்லாரும் பதிவு செய்து வச்சிருக்காங்கப்பா. இப்பொழுது தமிழன் பாரதி, உங்களுடைய பதிவை நாங்கள் கேட்கலாம். என்ன நடந்தது? என்ன நடந்தது? உங்களோட சத்தம்
1: மகிழ்ச்சி அம்மா. வணக்கம். உங்கள்
0: உங்களுடைய சத்தம் வர மறக்கிறது, அது மட்டும் தெரியுது. பார்க்கலாம் எதுக்கும் இன்னொரு தடவை அதை எடுத்து வரலாம். உங்களுடைய பதிவை
1: காற்றுக்கென் வேலி மகிழ்ச்சி அம்மா. வணக்கம். உங்கள் தமிழன் பாரதி தர்மபுரியிலிருந்து. காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மோடி, கங்கை வெள்ளம் சங்கக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை நெஞ்சம் பொங்கும் போது விளங்குகிறது. காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை நெஞ்சம் பொங்கும்

கன்று குட்டி துள்ளும் போது காலில் என்னதான் கட்டுப்பாடு, கன்று குட்டி துள்ளும் போது காலில் என்ன கட்டுப்பாடு, காலம் என்னை வாழ்த்தும் போது ஆசைக்கு என்ன தட்டுப்பாடு, காலம் என்னை வாழ்த்தும் போது ஆசைக்கு என்ன தட்டுப்பாடு, காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மோடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே

0: பிள்ளை பெற்று பிள்ளையானேன், பேசி பேசி கிள்ளையானேன், கோவில் விட்டு கோவில் போவேன், குற்றம் என்னை சுயேற்றுக் கொள்வேன், கோவில் விட்டு கோவில் போவேன், குற்றம் என்னை ஏற்றுக் கொள்வேன், காற்றுக்கின் வேலி கடலுக்கின் மூடி கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை வெள்ளம்
1: அம்மா வணக்கம். நிகழ்ச்சிக்கு நான் இந்த பாட்டை அனுப்பியிருக்கேன், எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் தான் அந்த குரல் சற்று கொஞ்சம் இதா இருக்கு. ஒரு முதல் ஒரு படப்படுத்து முதல் முதலா நிறைய வானொலிகள்ல நான் வந்து பேசியிருக்கேன், ஆனா என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, முதல் முதலா நம்ம எம்டிஆர் வானொலியில பேசும் பொழுது நிலையில்லாத ஒரு சூழ்நிலைக்கு நான் கடந்து சென்றுட்டேன். என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் நான் ஒரு நேரா நான் பேசும்போது நிறைய பேசியிருக்கேன், ஒரு ஆர்ஜேவை போல, அதாவது அறிவிப்பாளரை போல பேசுவேன். நிறைய அறிவிப்பாளர்கள் நம்ம தமிழ்நாட்டுல சொல்லியிருக்காங்க, என்ன நாங்க ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க ஆர்ஜாவா நாங்க ஆர்ஜாவா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனா இப்போ முதல் முறை நான் நம்ம நிலையத்துல ஒரு அறிவிப்பாளர் அப்படின்ற இது அறிவிக்கப்பட்டு நான் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது ஒரு படப்பிடிப்பு நீங்க சொன்ன மாதிரி அது இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் துடிப்போடு நான் அடுத்த முறை நிகழ்ச்சியில துடிப்போட நான் வருவேன், நிறைய செய்திகளை கற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லி நான் உறுதி அளிக்கிறேன். நிச்சயமா கற்றுக்கொள்வேன் அப்படின்றது, ஏன்னா எனக்கு கடவுள் உண்மை அன்பு என்னோடு கூட இருக்கிறதுனால எதையும் செய்வேன், சொல்லுவேன், சொல்லுவது மட்டும் இல்லாமல் செய்தும் காட்டுவேன் என்று நான் இந்த நேரத்துல நம்ம நேர்கள் குறிப்பா சொல்லணும்னா நேர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மீரம்மா ஐயா அவங்களுக்கும் நான் நன்றியும் வாழ்த்தும் சொல்றேன். அனைவருக்கும் குறிப்பா இளவரசுக்கு என் மனமார்ந்த நன்றி பாராட்டுக்கள். நிறைய அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு பாடத்தை. முதல் இந்த தோணி வந்து கடல்ல தனிமையா பயணமாயிருக்குது, ஒரு துடுப்பு தான், நான் மட்டும்தான் அதில் பயணிச்சுட்டு இருக்கேன். அதனால இனி வரும் நாட்கள்ல உற்சாக துடுப்புகள் நேய அன்பு உறவுகள் என்னோடு கூட பயணிப்பாங்க அப்படின்னு நான் நம்பிக்கையில வருகிறேன் உங்களோடு. வானொலியில் மகிழ்ச்சி அம்மா, நன்றி.
2: நன்றி தமிழன் பாரதி. என்னவென்றால் நீங்கள் பதிவு செய்து வைத்ததை நான் இப்பொழுது ஒளிபரப்பிலிருந்து இப்பொழுதுதான் நீங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பயணம் எப்பொழுதும் சிறக்கட்டும். நீங்கள் தனிமையாக ஒரு துடுப்போடு போக வேண்டாம். நீங்க இந்த காட்டிலேயே நீங்க காலடி எடுத்து வச்சு இந்த கப்பல் இந்த கப்பலுக்குள்ள கால் வச்சிட்டீங்கல்ல, துடுப்புகள் நிறைய உங்களை அப்படியே நீங்க உங்களை அப்படியே ராசா மாதிரி இருத்தி நாங்க கொண்டு போயிருவோம் உங்களை சூழ்ந்திருக்கிறேன்னு சொல்லி அருமையா பாடுறீங்க. சூப்பர். காட்டுக்கு என்ன வேடி, அதுவும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அது பாடல எடுத்திருக்கிறீங்க. கடலுக்கு என்ன மூடி என்று பாடியிருந்தீங்க, நன்றாக பாடுறீங்க. இன்னும் நீங்கள் பாடி நிறைய, அதாவது பயம் இல்லாமல் பேச பாட, உங்களுக்கு பயம் இருக்காது, சும்மா நீங்க அது ஒரு ஒரு கூச்சத்தோடு அதை மெல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால தாராளமா நீங்க உங்களுடைய பாடுவது பாடும் செயல்பாடு மற்றும் பேசுவது அறிவிப்புத்துறை நேர்களோட எல்லாம் நீங்க தாராளமா நீங்கள் எடுத்து வரலாம். இது உங்களுடைய தளம், உங்களுடைய வீடு, நீங்கள் கலை என்றும் பாதையில் பயணிக்க சரியான இடம் என்று சொல்லிக்கொண்டு வளர வேண்டும் சிகரம் போல் என்று வாழ்த்தி கொண்டு அருமையா பாடுறீங்க. என்ன அன்பு உறவுகளே, நாங்க தமிழன் பாரதி பாட தொடங்கணும்னு எல்லாரும் சத்தம் போடாம இருக்கிறீங்க. மற்ற எங்களுடைய உறவுகள் யார் எல்லாரும் ஏன்னு எதுக்கு பாடாம நீங்க இருக்கிறீங்க என்று எனக்கு தெரியல. சரி, சீக்கிரமா உங்களுடைய பாடலை எடுத்து வாங்க. சரியா 12 மணிக்கு பாடுவோர் பாடலான்னு நினைச்சி நிறைவு பெற்றுவிடும் பெற்றுவிடும். எத்தனை பாடல் வந்தாலும் இது போல ஒரு பாடல் இனி வரும் ஆண்டு ஜெயவர் சாதிக்கு என்ன கேட்டுக்க எந்த பாடல் என்ன சொல்லுகிறீங்க? எங்களுடைய தமிழன் பாரதி பாடிய பாடலா? சரி, கலம்பம் அசத்தலாக பாடலோடு ஆடலோடும் கேட்டு அட்டாசமா இருக்கு, நன்றி என்று போட்டுக்க ராஜவேல். எங்க ராஜவேல், நான் வேலையில் இல்லை உள்ளேன் அம்மான்னு சொல்லியிருக்க, அதனாலதான் நீங்க பதிவு செய்ய முடியல. சரி சரி சரி, அழைப்புக்கு அன்பு உறவுகள் வர வேண்டும். இந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும்.

இன்று தமிழன் பாரதி பேசிய அந்த பேச்சில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்க போறேன். அந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், அது அவர் பேசிய அந்த பேச்சில் ஒரு படத்துல ஒரு நடிகர் பேசிய ஒரு வரி என்னவோ தெரியல, ஏதோ தெரியல என்று சொன்னார்ல, அந்த வரி ஒரு நடிகர் பேசிய அந்த வரி எந்த படத்துல யார் அப்படி பேசியிருப்பார் என்று நீங்க சொல்லணும். அந்த வரிய என்னமோ தெரியல, எனக்கு என்னமோ தெரியல, ஏதோ தெரியல என்ற வரி வந்ததல்ல, அது ஒரு படத்துல வந்தது. ஒரு பாட்டு பாடல் வரும் முன்பாக இல்ல, பாடலுக்குள்ள வந்தது. அது எந்த பாடல் என்று நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டா நீங்க கெட்டிக்காரு. பாக்கலாம் யார் அந்த கெட்டிக்காரன்னு பாக்கலாம். அவர் சொல்லியிருந்தார் என்னமோ தெரியல, ஏதோ தெரியல என்று அந்த வரிகளை சொல்லியிருந்தார். அதை நான் மீண்டும் எடுத்துக்கொண்டு வருகிறேன் உங்களுக்கு. இருந்தாலும் பார்க்கலாம், அந்த வரி ஒரு பாடலுக்குள்ள வந்தது. அந்த பாட்டாக இல்ல, ஒரு நடிகர் பேசியிருப்பார். எங்கே அது என்ன, எந்த படம், என்ன பாடல் என்றதை நீங்க சொல்லிட்டா பார்க்கலாம். கெட்டிக்காரன் எப்படி டெஸ்ட் வச்சாச்சு உங்களுக்கு?

0: அடடா கண்ணன் வாங்க பாட வாங்க. ஆஹா, இன்றைக்குதானுங்க அவர் கேட்டிருக்காரு. கண்ணன் எங்க பாக்கலாம் அந்த பாட்டை வந்து நீங்க பாடி காட்டணும். அது என்ன பாட்டு? சரியா என்ன நீங்க பொய்க்கும் சொல்லலாம் தானே. குணா படத்துல கமலன்னு நீங்க சொல்லலாம். காட்டலைக்கு வாங்க, வந்து நீங்க அதை பாடி காட்டினா தான் நாங்க அது உண்மையுன்னு நம்புவோம். எங்க பாக்கலாம். அதுக்கு முன்பாக காட்டலையில இணைந்து கொள்ளும் உங்களுடைய கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி
1: என்ன பாட்டு போறது? பாடுற
0: பாடுவோர் பாடலாம். உங்களை பாட வைக்க போறோம் இப்ப நாங்க. திரும்பி நீங்க பாருங்க. பேச்சு வராட்டி பாட்டு நல்லா வரும். சில பேர் நல்லா பாடுவாங்க. நீங்க அப்படி என்ன சொல்லக்கூடாது?
1: அஞ்சு வருஷத்துல கேட்டாங்க.
0: மீண்டும்
1: குணா படத்துல கமல, குணா படத்துல கமலஹாசன் பாடினது
0: எங்க பாக்கலாம்? அது என்ன சொல்லி இருப்பார் எங்க?
1: என்ன பண்ணிருப்பாங்க? வேஷம் போட்டு கமலஹாசன் பாருங்க.
0: அது அவரும் பாடினவருக்கு தெரியும். நான் கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன். சரி, என்னாலும் பாக்கலாம். யாரு வந்து பாடி காட்டுறாங்கன்னு பாக்கலாம். ரெண்டாலும் உங்களுக்கும் கொஞ்சம் கெட்டித்தனம் இருக்கு, பாட வரணும். சரியா, வந்து பாடுங்க. கட்டிகாரா நீங்க சொல்லணும். சுகன்யா, எங்களுடைய சந்திரசேகர் சுகன்யா, நீங்க கூட அப்படித்தான் எழுதிருக்கீங்க. ஓ, நீங்க பாட்டையும் எழுதிருக்கீங்களா? கண்மணி அன்புட அது அந்த பாட்டை அந்த வரியை மட்டும் நீங்க பாடி காட்டணும். மறுபடியும் போட்டு காட்டுங்க என்று சொல்லிருக்கலாம் ரேவதி அம்மா. சரி, எங்க வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம் சொல்லுங்க. எப்படி கண்ணன் இருக்கிறீங்க? ஏன் கண்ணன், அன்றைக்கு உங்களை அழைச்சி அழைச்சி நாங்க எத்தனை கண்ணன் பாட்டு எடுத்து வந்தோம், அவ்வளவும் உங்களோட காதல கேட்க இல்லையா கண்ணன் உங்களுக்கு? சரி, பக்கத்துல நாகலிங்கம் பேசுற
1: என்ன
0: செய்யற?
1: என்ன
0: ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது உங்களுக்கு? நீங்க பேசும்போது நீங்க ஒரு எதிரொலி மாதிரி. இப்ப இல்ல, இப்ப இல்ல. நாகலிங்கத்தை தெரியாதா உங்களுக்கு? பேர்
1: தெரியாதுங்களே.
0: அங்க ஒரு சத்தம் ஒண்ணு போட்டாரு. நாளைக்கு அடுத்த வீட்டுல இருக்காரு.
1: அவரா?
0: வேற யாரு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது? உங்க சொன்னீங்க எனக்கு காது கேக்க. யார் இருக்கிறது? ஏங்க யாரு கண்ணன் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது?
1: கண்ணன் பக்கத்துல யாரு இல்ல மேடம், நான் மட்டும் தான்
0: இருக்கேன். அப்ப பேர்
1: நான் எழுதும் மடல் இல்ல கடுதாசி
0: கண்மணி
1: லெட்டர்
0: லெட்டர் கண்மணி அன்போட காதலன் கடிதமே.
2: கண்மணி சொன்ன பொன்மணி போடுங்க. பொன்மணி உன் வீட்டுல சவிக்கமா? நான் இங்க சவிக்கம்.
0: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும் போது கவிதை அப்படியே அறிவு மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு நினைக்கும் போதுதான் வார்த்தை தடுமாறும்.
0: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதுதான் கவிதை
3: கவிதை.
2: பாடுங்க முழுசா.
3: சரி நான் பாடிட்டாங்க, அடுத்த வரிய சொல்லுங்க. அடுத்த என்ன?
2: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு எதுவுமே ஆவறதில்ல. இது எழுதிக்கிங்க, இடையில இடையில மானத்தேனே பொன்மான எல்லாம் போட்டுக்கணும்.
0: உண்டான காயம் எங்க தன்னாலே மாறி போன மாயம் என்ன? பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் உந்து மேனி தாங்காதே சிந்தேனே.
2: என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. நான் அழுது என் சோகம் உன்னை தாக்கு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது.
0: அதை எப்படி அடுத்தது எடுக்கிறது வருது இல்ல. என் காயம் எந்த காயம் இங்க தன்னாலே மாறி போன மாயம் என்ன? பொன்மானே பொன்மானே எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க கவிதை வந்தது. அதா வரும் இல்ல. இது மனிதர்
2: காதல் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனியும் பாதியே அது உனக்கு புரியுமா? அபிராமி ராமியே அபிராமியே சுப்பலாலி லாலியே அபிராமியே.
3: சூப்பர் கண்ணன், நல்லா இருந்தது. நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அவர் அதாவது கிருஷ்ணா வந்து சொல்லிட்டு போனார் பாருங்க, பாடுனருக்கு தெரியும் கேளுங்க. எப்படி சொல்லிட்டு போயிட்டாரு? ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இளவரசு சுகன்யா, எங்களை சுகன்யா சந்திரசேகர் சுகன்யா, மற்றது ராஜவேலும் கண்டுபிடிச்சிருக்கிறான் நினைக்கிறேன். ரேவதி அம்மா கண்டுபிடிச்சிருக்கிறார். அந்த அந்த வார்த்தை அவர் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்து. சரி, இன்னைக்கு நீங்க என்ன பாட்டு,
2: என்ன
3: பாட்டு நீங்க பாட போறீங்க? அதை நீங்க சொல்லி அந்த வரி நல்லா இருக்குது. நீங்க நீங்க அதாவது பக்கத்துல அந்த ஒத்து ஒத்து ஊதுவாங்க தெரியுமா, அந்த நாதஸ்வரத்துக்கு பக்கத்துல அப்படியே நீங்க சொல்லி முடிச்சு நீங்க பாட வேணும்னு சொல்லிட்டீங்க. நீங்க பாடுங்க முழுசா, ஒரு பாட்டு பாருங்க. எங்க பாக்கலாம் நீண்ட நாள்.
2: என்ன பாட்டு சொல்லுங்க, என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. நான் எதுவும் ப்ரிப்பேர் இல்லாம வந்துட்டேன், சொல்லுங்க.
3: என்ன பாட்டு
2: சொல்ற பாட்டு பாடுறேன்
3: கண்ணனுக்கு? என்ன பாட்டு? நல்ல ஒரு காதல் பாட்டு பாருங்க பாக்கலாம்.
2: சின்ன
3: பிள்ளைகிட்ட காதல் பாட்டு கேக்குறீங்க நீங்க? அதே இப்பதான் அந்த காதலை பத்தி என்னன்னு பாக்குறதுக்கு பாடுங்க மாமா கேக்கலாம்னு கேக்குது. நீங்க என்னன்னா நீங்க சொல்லுங்க. காதல் நீங்க தானே மாமா, நல்ல காதலை பத்தி சொல்லுங்க. நீங்க பாடுங்க மாமா, எங்க பாடுங்க. ஒரு குட்டி குழந்தை அப்படிதான். மாமா மாமா பாடுங்க மாமா, ஒரு ஒரு காதல் பாட்டு பாடுங்க மாமா, அப்பதான் மாமா நானும் அதை கத்துக்கலாம். பாடுங்க.
2: சரியா. காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. உள்ளம் துள்ளுகின்றதே மனதை அள்ளுகின்றதே, உங்கள் கடிதம் வந்ததால் இன்பம் எங்கும் பொன்பதே. உண்மை அன்பு ஒன்றுதான் இன்ப காதலின் இன்ப சீதனும். அதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா.

0: பெயர்தான் அதிகம் எனக்கு. வானம் கையில் எட்டினால் அங்கும் உன்னை எழுதுவேன், நிலவை கொண்டு வந்துதான் பெயரில் வர்ணம் தீட்டுவேன், உண்மை அன்பு ஒன்றுதான் இன்ப காதலின் இனிய சீதனம். காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. ஆதரி மேடம், காதல் பாட்டு
1: எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. பாருங்க பாட சொன்னா கண்மணி காதல நான் எழுது கடிதம்ன்ற காதல் கடிதம் வந்ததா வந்ததா வந்தோன்னு நான் சொல்றேன்னு பாடுறேன். பாருங்க எப்படி அந்த டீச் பண்ணி கொடுக்கற, இப்படித்தான் கடிதம் கொண்டு வந்தா நீங்க துள்ளி அதை கையில கொண்டு ஓடி திரியணும். மறைச்சு மறைச்சு படிச்சு படிச்சு படிச்சு. அப்ப உங்களுக்கு நான் யாருக்கும் கேட்காம கேக்குறேன், உங்களுக்கு யாருங்க முதல் கடிதம் கொடுத்தது அத சொல்லுங்க.
0: எனக்குங்களா? என்னோட காதலி.
1: காதலி தாங்க, அந்த காதலியோட பேரு தானே கேட்டேன். காதலியன்ற இப்ப யாருன்னு எங்களுக்கு தெரியாம
0: இருக்கேன்.
1: இல்ல உங்களுக்கு யாரண்டு நாங்க யாரண்டு கண்டுபிடிக்க முடியாம இருக்குங்க, அதுதான் கேட்ட பேரு.
0: இப்ப பேர சொல்ல முடியாது மேடம், இப்பதான் கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் வந்துருச்சு. இனிமேல
1: இனிச்சென்னை
0: சொல்ல முடியாது.
1: சொன்ன சாப்பாடு கிடைக்காதுல்ல?
0: ஆமா, சாப்பாடு கூட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது நிறைய பேர் கேட்டுருப்பாங்க.
1: பாயும் தலானையும் பாயும் தலையணையும் கொண்டு வெளியில போகணும் நீங்க, அப்படித்தானே? முதல் நுழைவாசல்ல போன உடனே அந்த கரையோட.
0: ஆமா ஆமா,
1: அதாவது அந்த கதவுக்கு நீங்க கீப்பரா படுத்திருக்கீங்க. அது யாரு கண்ணன் வேணாம்,
0: அந்த தாண்டிதான் உள்ள போன. ஆமா
1: சரி, அதெண்டாலும் குடுத்திருக்கா அதுல படப்பா ரெண்டு விட்டு இருக்காங்க. இப்ப இந்த இது வேற பேரை சொன்னா நீங்க இப்ப இந்த முற்றத்துக்கு தான்
0: போறோம்.
1: முற்றம் இல்ல, கேட்டுக்கு வழியால அப்படித்தானே?
0: என்ன
1: செய்தாலும் வீட்டுக்கு மேல நீங்க வாங்கிய சொன்னா இல்ல எப்படின்னா, எப்படித்தான் நீ என்ன திரத்தி விட்டாலும் எப்படித்தான் என்ன போகணும்னு சொன்னாலும் நான் பாரு உங்களுக்கு அங்க உன்னை விட உயரத்துல படுத்திருக்கேன் சொல்லலாம் இல்ல நீங்க. நல்லா பாடுவீங்க கண்ணன், சூப்பரா பாடுவீங்க. அடுத்தடுத்து வந்து பாடுங்க, நல்லா தயார் பண்ணிட்டு நீங்க நல்லா பாடுவீங்க, தயார் பண்ணிட்டு பாடுங்க. சரியா? பழையபடி பாடு பாடுவோம் நிகழ்ச்சி, பாடுவோர் பாடலாம் இல்ல. நாங்க முயற்சி செய்து
0: இரவு வருதுங்களா?
1: இந்த நேரம் தான் வரும், 9 மணிக்கு வரும். உங்களுக்கு புதிய அறிவிப்பாளர் எங்களோட சேர்ந்து கொண்ட அறிவிப்பாளர்
0: கேட்டேன் மேடம், நான் நிகழ்ச்சி கேட்கல, அவர் பேசினதை இப்ப ரெக்கார்டிங் போட்டீங்களா அதான் கேட்டேன். டைம் இல்ல இப்ப கேட்க, நிகழ்ச்சி கேட்க முடியறதில்ல. கொஞ்சம் ஈவினிங் 5 மணிக்கு போல கேட்பேன், அப்புறம் மத்த டைம்ல கேட்க வாய்ப்பு இல்ல. அதனால இடையில இடையில நைட் ஆனா கேக்குறேன், அப்படியே ஹெட்போனை போட்டு தூங்கிடுவேன் அப்படி கேட்டுட்டு. அதுல ஒரு சில நிகழ்ச்சி புது நிகழ்ச்சி வந்தா பாப்பேன்.
1: நான் மெல்ல மெல்ல என்னுடைய குழந்தைகளுக்கு முதல்ல வந்து ஒரு ஒரு சூப்பு தறி கொடுப்பேன் கையில, அதுக்கப்புறம் ஒரு தள்ளு வண்டில கொண்டு முன்னுக்கு வச்சுட்டு எங்க ஐயா வாயில எங்க அதை நீங்க சுவைச்சு கொண்டு உங்களுக்கு இல்ல இல்ல சூப்பு தறிய குடுக்கறது இல்ல, கையில சூப்பு தறி நான் வச்சுக்கொண்டு அந்த வண்டில தள்ளி கொண்டு வாங்கன்னு சொல்றேன். அதுதான் என் விருப்பம். அவர் அப்படியே ஒரு புரோகிராம் தள்ளி கொண்டு வந்தோம்னா சூதரி கையில குடுத்துருவோம். அதுக்கு பிறகு எனக்கு அந்த குழந்தை சொன்ன, எனக்கு நீங்க இத அவ்வளவு தூரத்தை வச்சு ஏமாத்தி தந்தீங்கல்ல, எனக்கு அந்த அந்த இனிப்பே வேணாம் என்னட்டு கடகடன்னு பேச தொடங்கிடுவார்.
0: அவர் பேசுறப்ப நல்லா குரல், நல்ல குரலா இருக்கு, நல்லாவும் பேசுறாரு, நல்லா நல்லா எல்லா நல்லா ஆஜவா
1: வந்துருவா.
0: அவர நிகழ்ச்சி தனி நல்லா குடுப்பாருக்கே நம்பிக்கை இருக்கு.
1: அடுத்த அடுத்த காதல் இளவரசன் வராருங்க, அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிருங்க. காதல் இளவரசன்
0: வணக்கம். வணக்கம்,
1: யாரண்டு சொல்லுங்க பாக்கலாம் கண்ணன். இவர் யாரண்டு?
0: இளவரசன். இளவரசு தான். வணக்கம்.
1: ஏங்க இளவரசு வந்து இளவரசுக்கு பெயர், நாங்க இளவரசன் எங்க குரூப்புக்கு வச்சிருக்கிறது இன்னொரு இளவரசன். எங்க அவரோட குரலை நீங்க கேட்டு
0: இருக்கோம். நம்ம நம்ம இவரு என்ன ஊர் வர மாட்டீங்களே.
1: யாரு யாரு யாரு யாரு?
0: தர்மபுரி. அவர் பேர் என்ன?
1: அவர் ராஜாங்க. தர்மபுரி
0: ராஜா. ராஜா தானே சொல்றீங்க?
1: என்னங்க ராஜா போய் இளவரசு ஆக்கிட்டீங்க? அவருக்கு வயசு போய் தலைமுடியெல்லாம் நிறைச்சு இப்ப பத்தாதுக்கு அவரக்க ஆய விடுறாங்க இப்ப வீட்டுல.
0: அப்ப அப்ப திருப்புக்குழி திருப்புக்குழி
1: விஜயகுமார்.
0: அவர் விஜயகுமார்.
1: அவர் விஜயன். அவர் வீரன். விஜயன். அவரை போய் நீங்க இதுல வந்து நீங்க சேர்க்கறீங்க. எங்க இளவரசு?
0: அப்ப இளவரசு. அப்ப இளவரசு. இளவரசு
2: வணக்கம்ங்க.
0: வணக்கம் வணக்கம்.
2: ராத்திரி வணக்கம்.
1: ராத்திரி வணக்கம்.
0: வணக்கம். இரவு வணக்கம்.
2: நல்லா பாடுங்க.
1: இளவரசு
2: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறேண்ணா.
0: பாட்டு நல்லா.
2: அந்த கண்மணி அன்போடு காதல் அம்மா பாட்டு.
1: இளவரசு அவர் சொல்ற ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு.
0: ரெண்டு பாட்டு.
2: ரெண்டு பாட்டு நல்ல பாட்டா? உண்மையா உண்மையா? ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு தான். நீங்க பாடின ரெண்டு பாட்டுமே நல்ல பாட்டு.
1: இளவரசு கடிதத்தை பெற்று
0: பார்த்தாலே அந்த டயலாக் ஞாபகம் வந்துருக்கு.
1: உண்மையா உண்மையா? ஆனா அதை சரியா பேசுறது இளவரசு தான். நாங்க எல்லாரும்
0: இளவரசு தான்.
1: எல்லாரும் பேசி பாக்குறோம். ஆனா அவர் தான் சரியா அதை உன்னிப்பா உன்னிப்பா கேட்டு பாத்திருக்காரு. அக்கா அக்கா என்ன பேசுறாரு?
2: அவங்க அவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் அந்த அகராதியில டிக்ஷனரியிலே இல்ல. எப்படிதான் போறீங்களா தெரியல. அதுக்காக எங்க இருந்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படின்னு தெரியல. ஆனா பாடலுக்கு அடக்கி சேர்க்கிற விதத்துல அந்த வரிகள் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க.
1: ஆனா அந்த அந்த வேர்ட்ஸ் அவங்க போடும் போது அது சரியா அதுல ஜாயின் ஆகி போகுது சரியா?
2: ஆமா.
1: உண்மையிலேயே அந்த பாடலை கேட்டு நாங்க கேட்காதவங்க நாங்க யோசிப்போம். அதுதான் பாட்டுண்டு
2: கலகலப்பு அக்கா மகன் அப்படின்னு சொல்றாங்க. ஒத்து போகலன்னா கூட அந்த பாடல் வரிகள் வந்து கொஞ்சம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு.
0: இல்ல மேடம், அவங்க குழந்தை மாதிரி அப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்ப நாங்க இந்த நிறைய ஹிந்தி பாட்டுலாம் பாடும். ஆனா எங்களுக்கு திருப்பி பாட தெரியாது. ஆனா நாங்களா ஒரு வார்த்தை போட்ட
2: பாடலுக்கு அடிமை. அதாவது
1: இன்னொரு விடயம் பாருங்க, புது பாடல் எல்லாம் அவருக்கு தெரியுது. அந்த ராகம் தெரியுது. ராகத்தோடு பாடுறான் அதுதானே?
2: நான் ஒரு பாட்டு பாடுறேமா.
1: எங்க இளவரசு? அந்த இளவரசு உங்களுக்கு உங்களை எங்கி மட்டும் கேக்குறேன். இளவரசு கடிதத்தை பற்றி மட்டும் கேட்கலாமா? அவர் இப்பவே சொல்லிட்டார். அதாவது அதாவது இல்ல கதவுல ஒரு ஓரமா உள்ளுக்கு ஒரு கொஞ்சம் இடம் தானே கொடுத்துருக்கு. நீங்க கடிதத்தை பற்றி பேசுறாங்க, அதை மட்டும் கேட்காங்க. வேணுமென்னா தனிப்பட்ட முறையா வெளியில வந்த அப்புறம் கேளுங்க.
0: கடிதத்தை பத்தி பேசுங்க, பேர் மட்டும் கேட்டுறாதீங்க.
1: பேர் மட்டும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு போத்தல்ல சரியா ஒரு கண்ணாடி போத்தல்ல ஒவ்வொரு பேரும் எழுதி உருட்டி உருட்டி போட்டு வச்சிருக்கார். இவர் இவருக்கு கடிதம் கொடுத்தாங்க. அதுல அப்படி கைய விட்டு துளாவிட்டு ஒன்னு எடுத்துட்டு தான் உங்களுக்கு அந்த பேரை சொல்லுவேன். என்ன யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேல நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க எல்லாது இல்ல. இப்ப அமைதியா இளவரசு அமைதியா அதை கேட்டுட்டு யோசிக்கிறாரட. நான் கூட அப்படி
2: செய்திருக்கேன்.
1: நான் கூட வாரம் வந்து 16 வயதுல இருந்து வாங்க.
2: எங்க அண்ணா, எங்க அண்ணாவுக்கு என்ன குறைச்சல்? கருப்பு தங்கம்.
1: தங்கம்
2: அப்படி என்ன நிறைய இருக்கிறதுல என்ன தவறு?
1: பாட்டு செல்வம். பேச்சில யார சொல்ல போறீங்க? வள்ளி.
2: நடந்தா நடந்தா தேரு.
1: தேரு அசஞ்சா
2: அசஞ்சா திருவிழா. என்னென்ன சொல்லுவாங்க சினிமாவில சொல்ற மாதிரி டைரக்ட் சொல்ல வேண்டியதான்.
1: போருங்க போருங்க, இவ்வளவு சொல்லிட்டீங்க. அவ கேட்டா இவரோட நிலை என்ன அதை சொல்லுங்க.

0: அடுத்த பாட்டு என்ன சரியா
1: பாருங்க.
0: அவருக்கு பக்கத்துல அங்க பாருங்க, எத்தனை பேர்
1: பாருங்க
0: பக்கத்துல. நீங்க இனி பாட்டை தெளிவு செய்து கொண்டு மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க கண்ணன். நீங்க
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. இளவரசு எங்க நீங்க பாடுங்க. இளவரசு இளவரசு பாடுங்க.
2: பாட கொழுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும், சித்தாட போட்ட இன்னமணி தேரு இல்லுன்னு பூத்த எவரளி பூ, செப்பால செஞ்சு வச்ச அம்மன் பிறதான், பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாக சொகுசு பார்க்க கோடி பேரும் கோடி பேரும், குத்தால மேகம் எல்லாம் கூந்தலிலே நீந்தி வரும், கொய்யாத மாங்கனியை கொடியடைதான் ஏந்தி வரும், மத்தாப்பூ வானம் எல்லாம் வாழ்த்திருப்பு காட்டி வரும், மானோடு மீன் இரண்டை மொய்வியோ கூட்டி வரும், பொன்னாக ஜொலிக்கும் பெண் பாவை அழகு, பொன்னாக கலந்த முன்னூறு நிலவு, பொட்டோடு பூவும் கொண்டு பாவம் மயில்தான், பாக கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கோடி பெறும் கோடி பெறும், செஞ்சாந்து கோவந்தெடுத்து தீட்டி வைக்க சித்திரமே, பெண் பாண்டி கடல் குளித்து கொண்டு வந்த முத்தினமே, தொட்டாலும் கை மணக்கும் தென் பழனி சந்தனமே, பெண் காசி தூரலிலே தன்வித்த செந்தகமே, பெண்ணாக பிறந்த பல்லாக்கு நீயோ, இதே உலகில் ஈடாக யாரோ, நெஞ்சோடு கூடு கட்டி கூம் குயிலோ, பாக கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பெண்ணென்ற ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி, பொன்னீரம் கொடுத்தாலும் போதாது சீர்தனத்தி, கல்யாண பந்தலிலே நான் அவளை நேர் நிறுத்தி, புமாலை சூட்டிடுவேன் மாப்பிள்ளை நான் பட்டுடுத்தி, அன்றாடம் அலைந்து எங்கேயும் தேடி கண்டேனே எனக்கு தோதான ஜோடி, வந்தாச்சு கால நேரம் மலையிடத்தான், பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும், சித்தாட போட்ட இன்னமணி தேரு இல்லுன்னு பூத்த எவரளி பூ, செப்பால செஞ்சு வச்ச அம்மன் சிலதான், பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும்.
3: அவ்வளவுமா
0: இளவரசு?
3: சொல்லுங்கம்மா.
0: நீங்களும் உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாரும் இனிமையாக பாடுவார்கள், அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையாக நீங்க அறிமுகப்படுத்திய அத்தனை நண்பர்களும் இனிமையாக பாடுவார்கள், அதே போல நீங்கள் அந்த பாடல் வரிகளும் அப்படியே பார்த்து பாடுவீங்களா இல்லாட்டி உங்களுக்கு மனப்பாடமா?
3: என்னமா இப்போதைக்கு பார்த்துதான் பாடுனேன்.
0: பார்த்து ஆனா மனப்பாடம்
3: மனப்பாடமா வரிகள் முழுசா தெரியாது, அப்புறம் அந்த அக்கா பாடுற மாதிரிதான் போட்டு
0: சமாளிக்கிறீங்க.
3: அதாவது பாடலோட வரிகள் தெரியாம இருந்தா கூட தனிமையில பாடல் பாடும்போது அதுக்கு உண்டான வரிகளுக்கு ஏத்த மாதிரியான வரிகளை போட்டு பாடிட்டு
0: சொல்லுங்க.
3: அந்த மாதிரி வரிகளை போட்டு பாடினதெல்லாம் உண்டு, ஆனா இப்போது பாடினது பார்த்துதான் போட.
0: சரி, உங்களுக்கு பக்கத்துல ஒரு அன்பு உறவு இணைகிறார், அவர் ஒரு பெரிய பாடகர்.

0: அவர் எந்த நேரமும் முதல் முதல் பாட ஆரம்பிக்கும் போது ஒரு சத்தம் போட்டு தான் பாடுவார், நல்லா பாடுவார். அவர் யாருன்னு நீங்க கண்டுபிடிங்க பாக்கலாம்.
1: சாத்தூர் நாகராஜ் அண்ணாதான்.
0: அதாவது இந்த வானொலிய உன்னிப்பா கேக்குறாங்கன்றதுதான் அர்த்தம் இளவரசு. ஏனண்டா அது உஷன்னு சத்தம் போற நாகராஜன் கண்டுபிடிச்சிட்ட அப்படித்தானே? வணக்கம் நாகராஜன்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம்
0: அண்ணா.
1: வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
2: நலம் நலம் நலம்.
1: உடல்நலம் உடல்நலம் எவ்வாறு உள்ளது?
2: நன்றாக தெரிவிக்கணும்.
1: நலமே மலர அந்த
2: நன்றி நன்றி மிக்க நன்றி.
0: நலமாக இருக்க எங்களுடைய பிரார்த்தனையும் வாழ்த்துக்களும். இப்போ நீங்க எங்களோட சிறப்பு பேசி
2: உங்கள் அன்புதான் உங்கள் அன்புதான் என்னை வாழ வைக்கிறது.
0: சின்ன குழந்தைகள் எங்களோட நீங்க துள்ளி குதிச்சு ஓடி வரணும் எப்பவும்.
2: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
0: அப்ப இளவரசு நாகராஜன் அண்ணாட்ட கேளுங்க, இந்த கடிதத்தை பற்றி நாகராஜன் அண்ணாட்ட கேளுங்க.
1: அண்ணா
2: சொல்லுங்கண்ணா.
1: அந்த டீனேஜ் வயசு சொல்றாங்கல்ல 16 வயது, அந்த வயது காலத்துல நீங்க முதல் முதலில் காதல் கடிதம் பெற்றதுண்டா?
2: வருஷம் முதல்வர் படம் ரெண்டு டைம்ல 9வது படிக்கும் போது 9th படிக்கிறேன்.
1: 9வது காதல் கடிதம்
2: ஒரு 14 வயசுலயே
0: 14 வயசுல பாருங்க.
2: 16 வயசு முன்னாடி
0: அட்வான்ஸ் போயிட்டேன்.
1: நீங்க குடுத்தீங்களா இல்ல நீங்க வாங்குனீங்களா?
0: யோசிக்கிறேன்
1: அண்ணன்.
2: என்னைக்கு
0: யோசிக்கிறேன் அண்ணங்க, நாளைக்கு சோறு கிடைக்குமா?
2: சோறு கொடுத்ததாக முன்னாடி சரித்திரம் உண்டா?
0: தன்னை விட யாராவது கடிதம் கொடுக்கறதுக்கு சரித்திரம் உண்டான்னு
2: கேக்குறாரு.
0: அவர் கொடுத்துட்டாரு. எத்தனை வரி எழுதுனீங்க
1: நீங்க?
0: நீங்க எத்தனை வரி எழுதுனீங்க?
2: ஒரே ஒரு
0: வார்த்தை. அது என்ன?
2: உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான்.
0: உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. மூன்று சொல்லு.
2: மூன்று சொல்லு. ஒரே
0: ஒரே ஒரே அடியா.
1: அவளுக்கு அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கண்ணா
0: பாருங்க. அவளை இந்த சக
1: நீங்க பெற்ற
0: வார்த்தையில நீங்க சொல்லிட்டீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அதை சொல்லுங்க. ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு சின்ன பிள்ளைங்க கேக்குது. மாமா மாமா சொல்லுங்க மாமா.
2: அவங்க அவங்க அவங்க எல்லாம் ரெடி இருந்தாங்க. எல்லாம் ஓகே ஆயிடுச்சு.
0: அவங்க ரெடி ஆயிட்டாங்க.
1: இளவரசு
0: திருமணம் நடக்க இல்ல. அது அப்படி
2: 20 வயசு
0: இன்னொரு தடவை சொல்லுங்க. என்ன எப்படி எப்படி எப்படி எப்படி
2: 10 வருடங்களாக பிறந்தது. காதல் 24 வயசு வரைக்கும் நடந்தது. 23 வயசு
0: ஆடி அப்பா. அதுவரை காதல் ஆனா திருமணம் நடக்க இல்ல. இல்ல
2: ஆனா ரெண்டு வீட்டுலயும் சமத்தோடுதான் காதல் நடந்துச்சு.
0: ஆனா திருமணம்
2: நடக்கிறேன்.
1: சந்தர்ப்ப சூழ்நிலையே ஜாதகம் மாதிரியான சில விடயங்கள் உங்களை பிரித்திருக்கிறது.
0: இல்ல இல்ல இல்ல அப்படி அல்ல. என்ன நடந்தது அது நாங்க நாங்க இதற்காக அறிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இனி தான வருஷம் நாங்க லவ் பண்ண போறோம், காதலிக்க போறோம். அப்ப இவருக்கு நடந்தது எங்களுக்கு நடக்காம எங்க என்ன
2: நடந்தது?
0: ஜாதக பொருத்தம் இல்லையா?
2: ஜாதகம் பார்க்கும்போது ஆமா எனக்கு வந்து செவ்வாய் இருக்கு. செவ்வாய் இருக்குதா? இருக்கு. செவ்வாய் இல்ல. இதனால வந்து யாராவது பிரிவு ஏற்படலாம்
0: அப்படின்னாங்க.
2: பிரிஞ்சு வாடுறத வர சந்தோஷமாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது நான் கல்யாணம் பண்றதை விட அப்படி சொல்லி அப்போ கல்யாணம்
0: பண்ணாங்க.
2: வீட்டுல சம்மதம், எங்க வீட்டுல சம்மதம், அது வீட்டுல சம்மதம் தான்.
0: சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காண்டி நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கீங்களா? பிரிஞ்சிட்டீங்க.
2: ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம். கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு யாருக்குமே கெட்டு போனாலும் நல்லா இருக்காது.
1: என்றுமே மாறாதுன்ன மனதுக்குள் நிலைத்து இருக்கும் எப்பொழுது
0: பாருங்க அந்த அனுபவம் பேசுதுங்க சின்ன பையனுக்கு அங்கால அவரு பாருங்க அவர் வந்து சொல்லாம சொல்றாருங்க அவருக்கு அந்த எப்பவும் தனக்கு அப்படியே பதிஞ்சிருக்குன்னு சொல்ற
1: வயதான காலம் தள்ளாடும் வயது வந்து வந்தாலும் கூட அந்த நேரத்திலும் அந்த
0: முதல் முதல்
2: காதல் நிச்சயமாக வீடு கிராம சாத்தியமா கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை காட்டிட்டு இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு பாத்துக்க சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. வீடு கிராமா
0: கூட்டிட்டு போய் எங்க பேச்சு நின்றுச்சு கூட
1: அமைதியா இருக்கு
0: எங்க
1: நாகராஜ் அண்ணா
0: பேசுங்க அண்ணா
1: பேசுறது
0: நாகராஜன் ஹலோ ஹலோ பேசுங்க கேக்குது கேக்குது சொல்லுங்க
2: கல்யாணம் பண்ணு நிச்சயமான ஒண்ணு வீட்டுக்கிறமா கூடி நேரம் போய் அந்த பொண்ணு கூட காட்டினேன் இந்த பொண்ணு தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இனிவேல வந்து இந்த பொண்ணை சந்திக்க மாட்டேன் சொல்லிட்டு வந்தவன் தான் இது வரைக்கும் அந்த பொண்ணை சந்திக்கல அந்த வீட்டுல நல்லது கிடக்கல வீட்டுக்காரமா போவாங்க வருவாங்க நான் உடனே என் கோயில் அந்த பொண்ணு விட்டு பேச கிடையாது வண்டி பேசுறதுல
0: நீங்க பேசுறது இல்ல அவங்க
2: பேசுறதில்ல
1: அவங்க போவாங்க சில உறவுகளுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு அட்வைஸ் மாதிரி இந்த மாதிரி விடயத்தெல்லாம் மனைவி கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு
0: சொல்லுவாங்க
2: அப்படி அப்படி இல்லைங்க ஆரம்பத்திலேயே நம்ம அதை சொல்லிட்டோம்னா ஏன்னா இது வந்து ஊரேந்து காவல போச்சு சொல்லி பிரச்சனை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம்
1: பகுதியில கண்டது உண்டு இந்த மாதிரி உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அந்த உண்மையால பல பிரச்சனைகள் திரும்ப வந்துகிட்டு இருக்கு
2: குடும்பத்தை சண்டை வரு இந்த சண்டை வரும்போது நாம அங்க போகும் ஆர்டர் கிடைக்கி அப்ப வந்துரு
0: இல்ல
1: பெண்களிடம் ரகசியம் ஆமா நீங்க தவறா நினைச்சுக்க வேணாம் பொதுவாகவே பெண்கள்ட ரகசியம் சொல்வதை தவிர்ப்பது
0: நல்லதுன்னா மனைவி அப்படி அப்படி இருந்திருக்கிறார் கண்ணன் ஒரு நிமிஷம் நாகராஜன் ஒரு நிமிஷம் கண்ணன் அவருக்கு பேசுங்க கண்ணன் நீங்க ஏன் இந்த தரகரப்பு வருதுன்னு கண்ணன் பக்கம் அந்த கரகரப்பு வந்தது நாகராஜன் நான் சொல்றேன் எல்லா பெண்களும் அப்படி அல்ல அது உங்களுக்கு கடவுள் கொடுத்த கொடை உங்களுடைய மனைவி அன்பு மனைவி அப்படி ஒரு அன்பாக நடை போறது எல்லா பெண்களும் 99% எந்த பெண்ணுமே அதை அக்ரி பண்ண மாட்டாங்க கடைசி மட்டும் எங்க பாக்கலாம் கண்ணன்
3: இப்ப கேக்குதுல மேடம்
0: உங்களோட பக்கம்தான் அந்த இறைச்சல் வருது அது அப்போதையும் நான் பார்த்தேன்
1: இப்ப வரல இப்ப தெளிவா இருக்கு
3: ஹெட்போன் போட்டா வரும் போல
1: இப்ப தெளிவாருங்களா?
0: அதனால உங்கள பக்கம் தான் அந்த சத்தம் வந்தது. கவனமா
3: ஹெட்போன் போட்டிருந்தேன் மேடம், ஹெட்போன் போட்டிருந்தா அப்படி வரும் போல.
0: கொஞ்சம் போடுங்க கண்ணன், நீங்க எல்லாம் இவ்வளவு பயப்படுறீங்க பாருங்க. நாகராஜனுக்கு எல்லாம் இவ்வளவு சுதந்திரமா நல்ல ஒரு மனைவி என்று பாருங்க. அந்த காதல்ல முதல் தன் நான் காதலிச்ச காதலி வீட்டையே அவ போய் சென்று வருகிறான். இவர் காட்டி கொடுத்து எல்லாம் இப்பவும் போய் வருகிறான். நல்லதுக்கெல்லாம் போய் எல்லா பங்கனுக்கும் போய் வர அப்ப அவரை உழவு கொடுத்து வச்சவர். உங்களால முடியுமா பாத்தீங்களா? எல்லாருக்கும் எழுதின எழுத்து காலத்து தலையில என்ன
3: அப்படித்தானே?
0: நீங்க போயிட்டு வரீங்க இளவரசு, இது நல்ல நாங்களும் போயிட்டு அவர் அவர் சொன்னது மனைவி போயிட்டு
1: மனைவி காதலிய அவங்க மனைவி கிட்ட அறிமுகப்படுத்தி
0: அதெல்லாம் கேட்டு இளவரசு அதெல்லாம் அதெல்லாம் கேட்டு வந்திருக்க
3: அவங்க மனைவிய வந்து என்ன சொல்ல அவருக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்றது அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பிரியம் கொடுத்திருக்காரு கொடுத்திருக்காங்க.
0: அங்க போய் வர மட்டும் நல்ல கூலா வந்து சொல்லி நாங்களும் போயிட்டு வரோம்.
3: அப்படி சொல்ல ஏதாவது விசேஷம்னா நாங்களும் போயிட்டு வரோம் மேடம். நாங்களும்
0: நீங்க நாங்களும் சொன்னது என்ன, நீங்க மட்டும் தானே போறீங்க, மனைவி வராமா? அதை சொல்லுங்க முதல்ல.
3: மனைவி வருவாங்க வர மாட்டாங்க?
0: வருவாங்க வருவாங்க. சந்தர்ப்பம் கிடைக்காது, வந்தா
3: பேந்தென்ன அதிகமா சொல்ல மாட்டாங்க விசேஷம் அப்படின்னு நாங்க சொல்லவே மாட்டோம்.
0: நடுவீட்டுல அங்க சொல்ல மாட்டாங்க, இவங்க போயிட்டு வருவாங்க. தலைகளா கட்டி வச்சிருவாங்க கால மனைவி. உண்மை
3: அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சாப்பாடு
0: கொடுக்க மாட்டாங்க. இல்ல கண்ணன், நீங்க அதுவும் இவ்வளவு பப்ளிக்கா இதுல வந்து நாங்க எல்லாம் போயிட்டு வரோம் மேடம் வந்து நீ அதை நீங்க நிமிர்த்தி கொண்டு இத கேட்டு இளவரசு பாருங்க சத்தம் இல்லாம நிக்கிறார். ஐயோ இளவரசு, இளவரசு இளவரசுக்கு ரெண்டு
2: காலையில சாப்பாடு வர மாதிரி போறாங்க.
0: இல்ல சின்ன பையன், சின்ன பையன் இளவரசு ரெண்டு விஷயத்த நினைக்கிறார் இப்ப என்னன்னு நான் சொல்றேன். ஒன்று வந்து ஐயோ நாகராஜன் அவரோட மனைவி மாதிரி எனக்கு ஒரு மனைவி கிடைக்கலையேன்னு யோசிக்கிறேன். ரெண்டாவது அட இவர மாதிரி போய் வர முடியல. இவர் யோசிக்கிறார் ரெண்டுமே எனக்கு கிடைக்கல, ஏதாவது மூன்றாவது ஒரு வழி இருக்கான்னு பாருங்க. இளவரசு அடுத்த முறை பேசலாம். அப்ப நாகராஜன் நீங்க இந்த சூட்டோட ஒரு பாட்டு பாருங்க பாக்கலாம், உங்களுக்கு துணையா இவங்களும் பாடுவாங்க சேர்ந்து. வரிய சொல்லுங்க, உங்க பாடுவாங்க ரெண்டு பேரும்.
2: பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே ஏறறியே எழுத்தறியே எழுத்துவேன அறியே
0: எங்க நீங்க
2: எழுதவில்லை எழுதி வச்சு படிக்கவில்லை.
4: தலக்கணமோ எனக்கு இல்ல பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே ஏடறியே எழுத்தறியே எழுத்துவகனறியே எழுதவில்ல எழுதி வச்சு பழக்கம் இல்ல இலக்கணம் படிச்சதில்ல தலக்கணமும் எனக்கு இல்ல அத்தத்தை விட்டு புட்ட அதுக்கு ஒரு பாசம் இல்ல பழகின பாசம் இல்ல அதுக்கு தெரியல அடுத்த வரி புரிய
1: என்னமோ ராக என்னென்னமோ தாளம்
4: தலையாட்டும் புரியாத கூட்டம் எல்லாமே சங்கீதம்
1: எல்லாமே சங்கீதம் தான் சட்டத்தில் பிறந்த
4: சங்கதிதான் சச்சமம் என்பதும்
1: ஐவதம் என்பதும் பஞ்ச
4: பரப்பும்
1: படிப்பறியும் பள்ளிக்கூடம் தானறியும்
0: இப்ப இந்த பாட்டை நாகராஜன் மாத்தி பாடுனா நான் போயறியேன் போக மாட்டேன் இப்படியே இருப்பேன் என்று பாடுவார். அவர் போனா நான் போயிடுவேன் போய்கொண்டே இருக்கிறேன் என்று பாடுவார். அவர் கண்ணன் பாடுனா இல்லையா?
2: என்னண்டு
0: அவர் பாடுவார் எதுவுமே அறியேன் இனித்தான் அறியேன் என்று பாடுவார். இது ரெண்டு பேரையும் பச்சுத்தானே இப்ப அவர் யோசிச்சு கொண்டு இருக்க பாருங்க, கலகலன்னு பேசிக்கொண்டிருந்த சின்ன பையன். நீங்க ரெண்டு பேர் வந்து அவரை கெடுத்துட்டீங்க பாருங்க. இப்ப அவர் அந்த
2: சிந்தனையிடே
0: போய் வர ஒன்று பாட போறாரு அவரு.
1: அம்மா சொல்றத நம்பாதீங்க நாகராஜனா, அம்மா சொல்றத நம்பாதீங்க.
0: ஏன் அப்ப அப்ப எப்படி உங்களோட மனம் சொல்லுது எங்க சொல்லுங்க சொல்லுங்க எப்படி என்ன சொல்லுது உங்களோட மனம்?
4: ரெண்டுமே உண்மைதான், ரெண்டுமே உண்மைதாங்கிறாரு.
0: இப்ப சொல்றாரு அக்கா நாராய அண்ணாக்கு நடக்கிற மாதிரி நடக்காட்டியும் பரவாயில்ல, கண்ணன் அண்ணா நான் செய்யற மாதிரி நான் செய்யறேன், அது என் மனசுக்கு தான் தெரியுதுன்னு சொல்றது.
1: ஐயோ அடி வாங்குறதுக்கு உடம்புல தெம்பு இல்ல.
0: இல்ல அதான்டா இல்ல, நான் இதை பேசக்கூடாது. பேருந்து ஒரு மாதத்துக்கு அவரோட குரல் கேட்காம விட்டுருங்க. இளவரச பற்றி இப்படி எல்லாம் பேசாங்க பேருந்து, நாங்க பேருந்து வருந்தி வருந்தி கூப்பிடணும் இளவரசன். சரி இப்ப நாகராஜன் நீங்க பாடிட்டீங்க, உங்களுக்காக அவங்களும் பாடிட்டாங்க வசனமும். இன்னும் நீங்க அழகா அந்த வரிகளை சொன்னீங்க, நல்லா இருந்தது. விடைபெற்றுக் கொள்ளலாம் நாகராஜன். நாங்க
2: நன்றி.
0: இளவரசு நன்றி. இளவரசு கண்ணன்
2: மேடம் சொல்லுங்க மேடம்.
0: நீங்க இன்னொரு பாட்டு பாட போறீங்களா?
4: நினைத்தது யாரோ நீதானே தினம் உன்னை பாட

0: நீ இல்லையே மறந்தது நீதான், நான் இல்லையே நீதான். சொல்லுங்க. ஐயோ
1: மன்னிச்சு கொடுங்க, இப்ப எந்த ஆணியோட தாம நான் பேசிட்டு. சரி, முதலே வந்து பாடுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, முதலே வந்து பாடுங்க. மற்ற ஆணிய உயர்த்தி வச்சுட்டு உங்களோட ஆணி, இது என்னடா இதுல எதுவுமே ஆடாம இருக்க பாடு என்று பார்த்தா, இப்ப பாருங்க இளவரசு வந்து சொல்ல போற பாருங்க. வணக்கம் இளவரசு.
2: என்னண்டு
1: கண்ணன் பாடினது கேட்கலையா உங்களுக்கு? கண்ணன் பாடினது
2: இல்லையே.
1: என்னங்க நீங்க கண்ணன், நீங்க பாடினது கேட்டிருக்குமல்ல?
0: பாடி முடிச்சானே.
1: பாடி முடிச்ச கேட்கலையா உங்களுக்கு?
2: இல்லமா, இப்போ ரேடியோ சைலண்டா இருக்க மாதிரி தெரியுது.
1: எனக்கு எல்லாரும் சொல்றாங்க இல்ல, கேக்குதுண்டு, எல்லாரும் சொல்றாங்க நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. அதே உங்களுக்கு மட்டும் கேட்கல, நான் நினைக்கிறேன் நீங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுனதை பத்தி யோசிச்சு கொண்டிருக்கீங்க நினைக்கிறேன்.
0: நினைத்தது யாரோ இளவரசுதானே, தினம் உன்னை பாட நான் தானே, நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே, நீ தானே என் கோயில் உன்னாதம் என்னாவில் ஊர்வலம் போவோம் பூந்தேரில் மனதில் ஒன்று

உன் மனமே படிப்பேனும் தினம் தினமே பரவசமானேன் அன்பே நினைத்தது யாரோ நீதானே தினம் உன்னை பாட நான் தானே பூவெடுத்தேன் நான் தொடுத்தேன் பூஜையின் நேரம் நான் கொடுத்தேன் காலமெல்லாம் காத்திருந்தேன் கண்ணனை தேடி சேர்ந்திருப்பேன் பூவிழி மூட முடியவும் இல்லை மூடிய போ

வேண்டும் உன்மடி மேல், இது புது சொந்தம் அன்பே. நினைத்தது நான் தான் நீ இல்லையே.

0: அழைத்தாலே அனுப்பேன் ஊர்வலம் போவோம் பூந்தேரில். நினைத்தது நான் தான் நீ இல்லையே, மறந்தது நீதான் நான் இல்லையே. நீதானே பிரிந்தாலும் நினைவினில் நான் அழுகின்றேன். நடந்தது யாவும் நடந்தவைதான்.
1: இளவரசு பாடு, இவ சரியான வரிகள் போட்டு பாடினாரா? கடைசியில தந்த சிச்சுவேஷன்ல கொண்டு வந்துட்டார் போல இருக்கு.
2: ஆமா, அழுகிறேன்னு சொல்லிட்டாங்க.
1: இல்ல தந்த
2: சிச்சுவேஷன் ஒரு விஷயத்தை கவனிச்சிக்கல.
1: சொல்லிட்டு
2: மறந்தாயே, நான்
1: மறக்கலையே. இப்ப அடிக்க சொல்லிட்டு தான் வந்தார், அதான் விடுபட்டு போய் சொன்னாரு நான் இந்த ஒரு வரிய அடிக்கடி சொல்லுவேன் நீ கேளு என்று சொல்லிருக்கார். தெரியுமா, அதுவும் ஜெகபர் சாதிக்கண்ண தான் கேட்டுக்க அந்த பாட்டை பாட சொல்லி. அண்ணா அண்ணாக்கு என்ன சோகமோ எனக்கு என்ன தெரியும், அண்ணாவே மாட்டி வச்சிடலாம்.
0: என்ன பாட்டு தெரியாம இருந்துச்சு பேசிட்டு அவர் அந்த பாட்டை பாடுங்கன்னு
2: அனுப்பியிருந்தாரு.
0: என்ன பாட்டுனா பிரிப்பர் எல்லாம் வந்தேன்னு சொன்னல, அதனால அவர் ஒரு பாட்டு
1: அனுப்பியிருந்தாரு. நீங்க ஜெகவர் சாதிக்கண்ணாவ தப்ப வைக்கிறீங்க, அவரை என்ன சோகத்தோட பாடுங்க கண்ணன். பழைய இதை நேசிக்கலாம், நீங்க என்ன பழைய நினைப்போட இருக்கீங்க, நானும் இந்த பாட்டை இருக்க கேட்டுக்கலான்னு கேட்டிருக்கேன். நீங்க அதை போய் நீங்க தப்ப வைக்கிறீங்க அண்ணாவை. சரியான சூப்பரா நல்லா பாடுனீங்க இளவரசு. இன்னொரு, நான் தான் அவருடைய ஆளிய உயர்த்தாம இருந்துட்டேன். பாட்டு முக்காவாசி முடிஞ்சது, என்னடா இதுல மிக்சம், இதுல கன்சர்ன், இது ஆடே இல்லையே என்று பார்த்தேன். அடட, அது நீங்க
2: என்ன
1: உண்மைதான். பேர்ந்து பார்த்தா பேர்ந்து நான் பேசுறேன், அவருடைய உயர்த்திட்டு நான் பேசுறேன், எந்த ஆளி உயர்த்தல.
2: கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தது, நான் வச்சு பார்த்தேன் வேற ஒரு சேனல் வச்சு பார்த்தேன், அதுல பிளே ஆச்சு.
1: என்ன விடிய
2: மாட்டேன், சைலண்டா இருக்கு.
1: இல்ல என்ன விடிய மாட்டேன், அவரோட பாட்டு எந்த காதுக்கு கேக்குது, நல்ல ஜாலியா நான் முக்காவாசி மட்டும் நான் கேட்டுட்டு தான் வெட்டி பார்த்தேன். ஆடே இல்ல, இது என்னடா ஆடே இல்ல, அப்ப பாட்டு என்ன நடந்தது, இவர் பாடுறது எங்க ஆளி கீழே இருக்கு. அது என்ன, நீங்க விடுபட்ட உடனே அந்த ஆளிய நான் கீழே இறக்கிட்டேன். ஒரு ஒரு நேர் வந்து போனா இறக்குறது தானே, உடனே அப்ப இறக்கிட்டேன். இறக்கிட்டு நான் மற்ற ஆளி உயர்த்தி இருக்குது, இவர் பாடுறார். இது அப்படி
2: எனக்கு மட்டும் அப்படி பிரம்மையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
1: இப்படி தாங்க ஒரு நல்ல மனுஷன் பைத்தியமாக்குறது, தெரியுமா? இப்படித்தான் பைத்தியம் வந்து சூட்டுறது, பைத்தியம் ஆக்குறது இப்படித்தான். உண்மையா இப்படி சில சில இடங்கள்ல இப்படி நடக்குது. செய்யாத இல்ல இல்ல, எனக்கு கேட்டு உனக்கு கேட்க இல்லையா என்று கேட்பாங்க. அப்ப அவங்க யோசிச்சு யோசிச்சு அவங்க ஐயோ என்ன யோசிப்பாங்க. இப்படி நடக்குது, இப்படி நல்ல ஒரு அறிவாளிய அப்படியே பைத்தியமாக்கிடுறாங்க சில இடங்கள்ல தங்களோட சுயநலத்துக்காக, இல்லையா?
0: இல்ல பைத்தியம் ஆவறவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சிந்திச்சு சிந்திச்சு ரொம்ப அறிவாளியே தான் அப்படி ஆவாங்க, ரொம்ப ரொம்ப அறிவாளி.
1: அப்ப மொத்தத்துல நாங்க ஆக மாட்டேன்னு சொல்லி, அதே என்ன உங்களை மாதிரி சொல்லிட்டீங்க, நாங்க ஆக மாட்டேன்னு உங்களை தான் எங்கட குரூப்ல போட்டோம். இளவரசு இப்ப உங்களுக்கு பாடல் நல்லா கேட்டுச்சல்ல, நாங்க பொய் சொல்ல
2: மாட்டோம்,
1: நாங்க பொய் சொல்ல மாட்டோம், நாங்க உங்களே உண்மையா